0: இவ்வளவு ஜனங்கள் எனக்கு விரோதமாய் வந்து கொண்டிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி இந்த யோசபாத் பயப்படுகிறான். அது போல இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த யோசபாத்தை போல அநேக சூழ்நிலைகள், அநேக காரியங்களிலே நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? அநேக காரியங்களை நினைத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? உங்களை பார்த்துதான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது. 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது யோசபாத் பயந்து அப்படின்னு சொல்லி, இன்றைக்கு யோசபாத்துடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பயம் அவனை சேருகிறது. யோசபாத்துடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திகில் அவனை பிடித்து கொண்டிருக்கிறது. யோசபாத்துடைய வாழ்க்கையில அவன் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை அவனை தேடி வருகிறதா வேதம் நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறதுங்க. இதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலும் அநேக பயமுறுத்த பண்ணுகிற சூழ்நிலைகள், அநேக தடவைகள் நம்மை கலங்க பண்ணுகிற சூழ்நிலைகள், அநேக தடவை நம்மை அச்சுறுத்தி ஐயோ நம்ம என்ன செய்வோம் என்று சொல்லி யோசிக்க முடியாத நிலைமைக்கு நீங்கள் அநேக நேரங்களிலே தள்ளப்பட்டு இருக்கிறீர்கள், தள்ளப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது என்னவென்று சொன்னால், பயப்படாதே என்று சொல்லி. யோசபாத் பயந்தான், யோசபாத் பயந்தான். பயந்த யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் பயந்தவன் பயந்தவனாய் மாத்திரமே முடித்து விடாதபடிக்கு அவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அது 2 நாளாகமும் 20:3 வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தரை தேடுகிறதற்கு ஒரு மனப்பட்டு, ஒரு முகப்பட்டு, ஒரே ஏக சிந்தை அடைந்து என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதுங்க. கர்த்தரை அவன் பயப்படுகிறான். வாழ்க்கையில நான் என்ன செய்வேன் என்று சொல்லி அவன் தவித்து கொண்டு பயப்படுகிற சூழ்நிலையில அவன் பயத்தோடு கூட அவன் நின்று விடாதபடிக்கு அவன் ஒரு காரியத்தை செய்கிறவனாய் காணப்படுகிறான். என்னவென்று சொன்னால், கர்த்தரை தேடுகிறதற்கு அவன் ஒரு முகப்பட்டான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவன் கர்த்தரை தேடுகிறவனாய், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறவனாய், கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிலை நிற்கிறவனாய் அவன் காணப்பட்டான். ஹல்லேலூயா. இந்த நாளிலோ கர்த்தரை தேடுகிறதற்கு அவன் ஒருமுகப்படுகிறான். இப்பேற்பட்டதான யோசபாத்துக்கு விரோதமாய் எத்தனை ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்த்தோமே என்று சொன்னால், 1வது வசனம் சொல்லுகிறது, மோவாபியர், அம்மோன் புத்திரர், அவர்களுக்கு அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் இருக்கிற மனுஷரோடு கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. 3 கூட்டத்து ஜனங்கள் யோசபாத்துக்கு விரோதமாக வருகிறார்கள். யோசபாத்தை அழிக்க முடியா, யோசபாத்தை பிடித்து கொள்ள முடியா, யோசபாத்தினுடைய காரியங்களை அவர்கள் ஒன்றுமில்லாமல் மாற்றி போட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக சூழ்நிலைகள், உங்களை பின்தொடர்ந்து வருகிற சத்துருக்களின் போராட்டங்கள், உங்களை பின்தொடர்ந்து வருகிற சத்துருக்களை, உங்களை பின்தொடர்ந்து வருகிறதான மனுஷீகத்தின் வல்லமைகளை மேற்கொள்ளுவதற்கு ஒருவேளை நீங்கள் பயப்பட்டிருக்கலாம். ஒருவேளை மேற்கொள்ளுவதற்கு உங்களிடத்துல தேவையான ஆவிக்குரிய பலன் இல்லாமல் இருக்கார். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பார்த்து வருகிறதுங்க. நீ என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாங்கள் பயப்படாதபடிக்கு அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டான், ஒருமுகப்பட்டான். இன்றைக்கும் இந்த வார்த்தையில இருக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை பிரச்சனைகளும் போராட்டங்களும் பயமுறுத்துகிற சூழ்நிலைகள், உங்களை திகழடைய பண்ணுகிறதான காரியங்களும், உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிற காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமே. ஆனால் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை கரம் பிடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கரம் பிடித்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில அப்படியே விட்டு விட்டு அவர் அமைதி என்ன செஞ்சிட மாட்டாருங்க, இருந்துட மாட்டார். உங்களை பிரச்சனையிலே, உபத்திரவத்திலே, போராட்டத்திலே தவிக்க விட்டுட்டு ஆண்டவர் அமைதியா இருந்துடவே மாட்டார். ஆனால் அந்த இடத்துல வசனம் சொல்லுகிறது, யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டான் என்று சொல்லி, ஒருமுகப்பட்டான் என்று சொல்லி. அப்படி கர்த்தரை தேடுகிற அவனுடைய வாழ்க்கையில, கர்த்தரை தேடுகிறதான அவனுடைய வாழ்க்கையில கர்த்தரை நோக்கி அவன் அபயமிடுகிறவனாய், கர்த்தரை தேடுகிறவனாய் அவன் காணப்பட்டான். 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் என்று சொல்லி. அவன் மாத்திரமல்ல, அவன் மாத்திரமல்ல, அவனோடு கூட இருக்கிற ஜனங்களை கர்த்தரை தேடுகிறதற்கு அவன் ஒருமுகப்படுத்தினான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறதற்கு அவன் ஜனங்களை ஒருமுகப்படுத்தினான். 5வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களிலும் எருசலேமில் ஜனங்களிலும் எருசலேமியரும் கூடின சபையிலே நின்று என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதுங்க. அவனை பின்தொடர்ந்து வருகிற அம்மோனியர், மோவாபியர், சேயீர் மலை தேசத்தை காரங்களை கண்டு ஒருவேளை அவன் கலங்கினவனாய் இருந்தாலும், அப்படியே ஐயோ நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கினவன் கலங்கினவனாகவே நிற்காதபடிக்கு அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் அந்த இடத்துல உண்டாகிறது. என்னவென்று சொன்னால், அவன் மாத்திரமல்ல, அவனோடு கூட இருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தரை தேடுகிறதற்கு அவன் ஒருமுகப்படுத்தினவனாய் காணப்பட்டான். கர்த்தரை துதிப்பதற்கு அவன் ஒருமுகப்படுத்தினவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகளுக்கு முன்பதாக அவன் நம்மை துதிக்கிறதற்கு ஒரு கூட்ட ஜனங்களை நாமும் என்ன செய்யப்பட வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வருகிற வேளையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அமைதியாய் பயந்து கொண்டு அமைதியாய் உட்கார்ந்து விடாதபடிக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய தம்மை சார்ந்த எல்லாரையும் நம்ம கர்த்தரை துதிக்கும்படியாய் நம்ம அவர்களை என்ன செய்யப்பட வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தரை துதிக்கும்படியா, கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் உயர்த்த பண்ணும்படியா நாம் என்ன செய்யப்பட வேண்டும், அவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த யோசபாத் அதைத்தான் செய்கிறான். கர்த்தருடைய சமூகத்துல துதிக்கும்படியா, கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்கும்படியா அவன் ஜனங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கிறான். 4வது வசனம் சொல்லுகிறது, யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. கர்த்தரை தேட வருகிற வேளையில நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமாய் வந்திருக்கிற எப்பேற்பட்ட கூட்டத்தாரானாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்டதான பலசாலிகளா இருந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட ஜனங்களா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தரை தேடுகிறதற்கு நாம் ஒருமுகப்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஜெயத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. இந்த இடத்துல அது 2 20 அதிகாரத்தை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம் அல்லவா. அந்த 20 அதிகாரத்தில் யோசபாத்துக்கு விரோதமாய் வருகிறதான அந்த ஜனங்களை பார்த்து யோசபாத் ஒருவேளை பயப்பட்டாலும் அவன் கத்தரை சார்ந்து நிற்கிறவனாய் காணப்பட்டான். அவன் கத்தரை சார்ந்து நிற்கிறவனாய் காணப்பட்டான். இந்த இடத்துல யோசபாத்து என்ன செய்கிறான் என்று சொன்னால், 2 அதிகாரம் அதனுடைய 20வது வசனத்தை நம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே, எருசலேமின் குடிகளே, சேனையில் கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லி, அவன் மாத்திரம் கர்த்தரை தேடாதபடிக்கு, அவன் மாத்திரம் கர்த்தரை சார்ந்து கொள்ளாதபடிக்கு, அவன் மாத்திரமே, ஐயோ என்னுடைய தெய்வனை நான் ஆராதிக்கிற தெய்வன் என்னுடைய தெய்வன் என்று அவன் மாத்திரம் அல்லாதபடிக்கு யூதாவெங்கும் மெருசல் எங்கும் மத்தியகோவின் வனாந்தரத்தில் இருக்கிற எல்லா இடங்களிலும் இருக்கிறதான ஜனங்களை அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு அவன் ஒருமுகப்படுத்தினான். கர்த்தரை துதிப்பதற்கு அவன் ஒருமுகப்படுத்தினதற்கு மாத்திரமல்ல, 21வது வசனம் வாசிக்கிறோம், பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. யோசித்து பாருங்கள், அவனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவனுக்கு விரோதமாய் ஏராளமான கூட்டத்தார்கள், ஏராளமான படை வீரர்கள் அவனோடு கூட போராடும்படியா அவனை மேற்கொள்ளும்படியே வந்திருக்கிறார்கள். ஆனால் அப்பேற்பட்ட ஜனங்களை பார்த்துதான் அவன் பயப்பட்டான் முதலிலே. 2வது, அவன் பயப்படாதபடிக்கு அவன் கர்த்தரை சார்ந்து நிற்கிறவனாய், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவனாய் அவன் காணப்பட்டான். 2வது காரியம், அவன் செய்கிறான், அவன் கர்த்தரை பாடுகிற
1: பாடகரை என்ன செய்ய ஆரம்பித்தான், நிறுத்த ஆரம்பித்தான் என்று சொல்லி. ஹலேலூயா ஹலேலூயா. அவன் இந்த இடத்துல தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயம் உண்டாகிறது. அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயம் எது என்று சொன்னால், என்றைக்கு அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டானோ, கர்த்தரை துதிக்கும்படியா, கர்த்தரை ஆராதிக்கும்படியா அவன் ஒருமுகப்பட்டானோ, அன்று முதல் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டிருந்தார். ஹாலேலூயா. அமீன். இந்த இடத்துல அவன் செய்கிறான், அவன் போகிறது எங்கெங்க, யுத்தத்துக்கு போகிறான். அவன் போறது ஒரு பெரிய யுத்தத்திற்கு போகிறான். யுத்தத்துக்கு போகிற அவன் என்ன செய்யணுங்க, யுத்த வீரர்களை முன்னாடி நிறுத்தணும். படை வீரர்களை தனக்கு முன்பதாக அவன் என்ன செய்யணும், நிறுத்தணும். ஆனால் யோசபாத் நன்கு அறிந்திருந்தான், ஒருவேளை என்னுடைய படைபலங்கள் பெரிதாக இருக்கலாம், ஒருவேளை என்னுடைய ஆட்கள் திறமைசாலிகளாக இருக்கலாம், ஒருவேளை எனக்கு முன்பதாக இருக்கிறதான இந்த இராணுவங்கள் ஒருவேளை பெரிதாக இருக்கலாம், ஆனால் என் கர்த்தருக்கு முன்பதாக, என் கர்த்தரை துதிக்கிற துதிக்கு முன்பதாக இவைகளெல்லாம் ஒன்றுமே இல்லை என்பதை யோசபாத் நன்கு அறிந்து வைத்திருந்தான். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில ஏராளமான கூட்டம் வந்தாலும் அவனுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு. என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும், கர்த்தர் எல்லா காரியத்தையும் பார்த்து கொள்ளுவார் என்று சொல்லி அவருடைய வாழ்க்கையிலே திடமனதும் தைரியமும் அவனுடைய வாழ்க்கையிலே இருந்தது. ஹல்லேலூயா. இந்த இடத்திலே நம்ம வைதத்திலே வாசிக்கிறோம், கர்த்தரை துதிக்கவும் பாடவும் பாடகரை என்ன செய்தார், நிறுத்தின. யோசிச்சு பாருங்க, அவனுக்கு விரோதமாய் நல்ல ஒரு பெரிய ஆர்மி அவனுக்கு விரோதமா வருது, ஆனா என்ன செய்யறான், அவன் கத்தரைக்கோ கத்தரை பாடுகிற கத்தரை துதிக்கிற ஒரு கூட்ட ஜனங்களை அந்த இடத்துல வைத்திருக்கிற வேளையில பார்க்கிற ஜனங்கள் என்ன சொல்லியிருந்திருப்பாங்க, யோசித்து பாருங்க. பார்க்கிற ஜனங்கள் என்ன சொல்லியிருந்திருப்பாங்க, என்னடா இவன் சரியான ஒரு முட்டாளா இருக்கிறானே, ஒரு முட்டாள போல இருக்கிறானே, இன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்கிறது, இந்த நாளிலும் அவன் பாடகிற முன்னாடி நிறுத்துறானே, அவன் ஜெயிப்பானா, அவன் தோற்று போய் வந்து விடுவானே என்று சொல்லி ஒருவேளை எல்லாரும் அவனை ஏளனமாய் பேசி இருக்கலாம், எல்லாரும் அவனை கேவலமாய் பேசி இருக்கலாம், எல்லாரும் அவனை நிந்தித்து இருந்திருக்கலாம். ஆனால் யோசபாத்துக்கு தெரியும், என்னுடைய வாழ்க்கையில துதிக்கிற வேளையில நான் ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி யோசபாத் அறிந்திருந்தான். யோசபாத் அறிந்திருந்தான். அவனை நோக்கி வந்ததான ஏராளமான வார்த்தைகள் அவனுடைய இருதயத்துக்குள்ளேயே என்ன செய்யவே இல்லைங்க, போகவே இல்லை. எந்த ஒரு வார்த்தையும் அவருடைய இருதயத்துக்குள்ள என்ன செய்யவே இல்லை, போகவே இல்லை. அவனுக்கு ஒரே ஒரு காரியம் தெரிந்தது, நான் துதிக்கிற வேளையில கத்து எனக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. துதிக்கிற வேளையில கத்தர் எனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார் என்று சொல்லி நன்கு அறிந்து வைத்திருந்த நிமித்தமாக அவனுக்கு முன்பதாக வருகிற நிந்தைகள், நிந்தையான வார்த்தைகள், அவனுக்கு முன்பதாக வருகிறதான ஏளனமான வார்த்தைகள், அவனை மனமுடைய பண்ணுகிறதான வார்த்தைகளை குறித்து யோசபாத் என்ன செய்யவே இல்லைங்க, கலங்கவே இல்லை. யோசபாத் திகைக்கவே இல்லை. ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று சொல்லி. அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், பாடகரை நிறுத்துகிறான். நிறுத்தின வேளையில் ஏராளமான ஜனங்கள் ஒருவேளை அவனுக்கு விரோதமாய் பேசி இருந்திருக்கலாம், ஆனால் அவன் எதையும் கண்டுகொள்ளாதபடிக்கு, அவன் எதையும் எதிர்பார்க்காம, அவன் எதையும் யோசிக்காதபடிக்கு கர்த்தரை சார்ந்திருந்தான், கர்த்தரை சார்ந்திருந்தான். வசனம் சொல்லுகிறதுங்க, 22வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவு இருந்த அம்மோனியர் புத்திரரும் மோவாபியரும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா. யோசபாத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் வருகிற வேளையில அவன் எதை குறித்தும் கலங்காம வசனத்தின்படியார் அவன் கர்த்தரை மாத்திரமே என்ன செய்திருந்தான், கர்த்தரை மாத்திரமே அவன் என்ன செய்திருந்தான், நம்பி இருந்தான். கர்த்தரை மாத்திரம் அவன் துதிக்க ஆரம்பித்தான். கர்த்தர் எல்லா காரியங்களிலும் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுக்க அவர் போதுமானவரா இருக்கு. ஹல்லேலூயா. அவன் சாப்பாடி துதி செய்ய தொடங்கின வேளையில ஆண்டவர் வசனம் சொல்லுது, ஒருவருக்கு ஒருவர் வெட்டுண்டு விழும்படி அவர்களுக்குள்ளேயே ஒரு பெரிய கழகத்தை கர்த்தர் என்ன செய்ய ஆரம்பித்தார், அனுப்ப ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தரை என்ன செய்ய ஆரம்பிக்கிறார், யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். கர்த்தரே அவர்களுக்கு விரோதமாக அவர்கள் யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். அதனால தான் யோசபாத் நன்கு அறிந்திருந்தார், கர்த்தர் எனக்காக அவர் யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி யோசபாத் அறிந்திருந்தான். ஹலேலூயா. அவன் வருகிற ஏராளமான கூட்டத்தை பார்த்து அவன் கலக்கமடையல, ஏராளமான கூட்டத்தை பார்த்து அவன் பயப்படல. ஒரே ஒரு காரியம் செய்தான். என்ன செய்தான் என்று சொன்னால், கத்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டான். இரண்டாவது, அவன் கத்தரை துதிக்கிற அவன் ஒரு மனுஷனாய் அவன் காணப்பட்டான். ஹலேலூயா. எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கத்தரை துதிக்கிற துதி இருக்கிறதோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஜெயம் என்பது மிகவும் மிகவும் மிகவும் அது மறுக்க முடியாத மறக்க முடியாத ஒரு உண்மையாய் காணப்படுகிறது. ஹலேலூயா. இந்த இடத்துல வாசிக்கிறோம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது என்று சொல்லி. என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில துதி இருக்கிறதோ, என்றைக்கு கத்தரை துதிக்கிற துதி நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதோ, அன்றைக்கு கத்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை கத்தர் கொடுப்பார். ஹலேலூயா. அம்மன் ஒரு பெரிய வெற்றியை கத்த கட்டளிடுப்பார். யோசபாத் துதித்தான். யோசபாத் துதித்த வேளையில கத்தர் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். என்ன செய்ய ஆரம்பிக்கிறார் என்று சொன்னார், ஒருவருக்கு ஒரு விதமாய் அவர்களை எழும்ப ஆண்டவர் எழும்ப பண்ணுகிறார். ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்த எழும்ப பண்ணுகிறார். யார் இவர்களை அழிக்க வேண்டும், இவர்களை முறியடிக்க வேண்டும், இவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆகி போக வேண்டும் என்று சொல்லி யாரெல்லாம் நினைத்தார்களோ அவர்களே என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்கள், வெட்டுண்டு அழிந்து போகிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் ஏதாவது இருக்குமே ஆனால், உங்களுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் உபத்திரவங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், மனுஷனுடைய தேவையில்லாத வார்த்தைகள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு முன்பதாக இருக்குமே ஆனால், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், கத்தரை துதிக்கிற துதி உங்களுடைய வாயில எப்பொழுதும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் கத்தரை துதிக்கிற வேளையில வசனம் பெறுவார், உங்களுக்கு விரோதமா யாரும் என்ன செய்ய முடியாதுங்க, எதிர்த்து நிற்க முடியாது. உங்களுக்கு விரோதமா எப்பேற்பட்ட ஜனங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாவற்றையும் உங்க துதி கத்தரை துதிக்கிற துதியானது அவர்களை முறியடித்து போட பண்ணும் என்பதில எந்த சந்தேகமுமே கிடையாது. அல்லேலூயா. இந்த நாளிலும் யோசபாத்துக்கு விரோதமாய் வந்த ஜனங்களை அவன் செய்தான், ஒரே ஒரு காரியம் செய்தான், கத்தரை துதிக்கிற துதியை முன்பாக நிறுத்தினான். நீங்களும் இந்த வார்த்தை கேட்டு கொண்டு இருக்கிற நீங்களும் கத்தருக்கு முன்பதாக கத்தரை துதிக்கும்படியா, கத்தரை ஆராதிக்கும்படியா, தெய்வ பிரசன்னத்தில் நிலைநிற்கும்படியா அன்னைகளும் அன்றைய சமூகத்துல இருக்கிற வேளையில கத்தர் உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஜெயத்தை கத்தர் கொடுப்பார். யோசபாத் துதிக்க, யோசபாத் பாடகரை முன்னாடி நிறுத்தும் போலல யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் கேவலமா அவனை என்ன செய்திருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அவன் நிறைய பேர் அவனை ஏளனமாய் பேசி இருப்பார்கள். யுத்தத்துக்கு போக வேண்டியவன் யுத்த வீரர்களை முன்னாடி நிறுத்திருக்கு பதிலா யார நிறுத்துறான், படை வீரர்களை நிறுத்த வேண்டிய இடத்துல துதிக்கிறவர்களை நிறுத்தினானே என்று சொல்லி அநேகர் யோசபாத்தை கேவலமாய் பேசியிருக்கலாம், அநேகர் யோசபாத்தை நிந்தித்திருக்கலாம். யோசபாத்துடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பின்னடைவை அவன் சந்திக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில இருந்தால் இருக்கிறானே என்று சொல்லி அவர்கள் யோசித்தாலோ, ஆனால் அவன் செய்கிறான். கத்தரை துதிக்கிற ஜனங்களை முன்பாக நிறுத்தின வேளையில வசனத்தின்படியா அவன் கத்தரை யாரெல்லாம் அவனை கேவலமாய் பேசுகிறார்களோ, யாரெல்லாம் அவளை இழிவாய் பார்த்தார்களோ, யாரெல்லாம் அவனை அற்பமாய் பார்த்தார்களோ, அந்த ஜனங்களுக்கு முன்பதாக கத்தர் யோசபாத்துடைய தலையை உயர்த்துகிறார். ஹலேலூயா. அதே இடத்திலே 22வது வசனம் சொல்லுகிறது, அம்மோன் புத்திரர் மோவாபிய சேயிர் மலை தேசத்தார் குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது நாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள் என்று சொல்லி. ஹலேலூயா. இந்த வார்த்தையிலும் ஆண்டவரை பார்த்து நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹலேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அதைத்தான் கர்த்தர் செய்கிறார். யாத்திரையாகமம் 14வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி கத்தரை துதிக்கிற வேளையில நீங்கள் துதித்து கொண்டு மாத்திரம் இருங்கள். உங்களுக்கு விரோதமாய் வருகிற ஜனங்களுக்காக கத்தரே யுத்தம் பண்ணி உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கத்தர் கட்டளையிடுவார். ஹலேலூயா. யோசபாத் அவன் கத்தரை துதித்தான், அவருடைய வாழ்க்கையிலே ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். யோசுவா எழுதினதான புஸ்தகம் அதனுடைய 6வது அதிகாரத்துடைய அதனுடைய கீழ்ப்பகுதிகளை நம்மை தொடர்ந்து நம்ம வாசிக்கிற வேளையில யோசுவா 6வது அதிகாரம் 1வது வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டு இருந்தது, ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை என்று சொல்லி. இந்த இடத்துல எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக என்ன செய்யப்பட்டிருக்குதுங்க, அடைக்கப்பட்ட சூழ்நிலையில காணப்படுகிறது. அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறதான இந்த ஜனங்களுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார்கள். என்ன செய்கிறார்கள் என்று சொல்லி நம்ம வேதத்திலே வாசிப்போமே. ஆனால் யோசுவா 6வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான், ஆசாரியர்கள் கர்த்தரின் பெட்டியை சுமந்து கொண்டு போய் துணிக்கும் 7 எக்காலங்களையும் பிடிக்கிற 7 ஆசாரியர்களும் எக்காலங்களை ஊதிக்கொண்டு கர்த்தரின் பெட்டிக்கு முன்பதாக நடந்தார்கள். யுத்த சன்னத்தரானவர்கள் அவர்களுக்கு முன்னாலே நடந்தார்கள். பின்தண்டிலோவெனில் எக்காலங்கள் ஊதப்படுகையில் கர்த்தருடைய பெட்டிக்கு பின் சென்றது. 2ஆம் நாளில் பட்டணத்தை சுற்றி ஒரு தரம் சுற்றி வந்து பாளையத்துக்கு திரும்பினார்கள். இப்படி 6 நாளும் செய்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. இஸ்ரேவேல் புத்திரருக்கு முன்பதாக எரிகோ அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தது. அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலும் இஸ்ரேவேல் ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள், அவர்கள் துதிக்க ஆரம்பித்தார். 7 நாளும் என்ன செய்கிறார்கள், பட்டணத்தை சுற்றி சுற்றி சுற்றி சுற்றி வந்து கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள், கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை எரிகோ போல அடைக்கப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதா, ஆசீர்வாதம் அடைக்கப்பட்டிருக்கிறதா, சமாதானம் அடைக்கப்பட்டிருக்கிறதா, பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதா, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அடைக்கப்பட்டிருக்கிறதா, பொருளாதார ஆசீர்வாதங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறதா, அதுல உங்களுடைய வாழ்க்கையில உங்களை பார்த்து சொல்கிறேன், இதெல்லாம் அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறதோ அதுங்க எல்லாவற்றிலும் நீங்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பியுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிற வேளையில உங்களுக்கு விரோதமா அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களும் இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படும், இயேசுவின் நாமத்தினால திறக்கப்படுவதாக என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்துல நீங்க ஜெபிக்கிற வேலையில, ஆண்டுடைய சமூகத்துல நீங்க துதிக்கிற வேலையில இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தார்கள். 7 நாளும் கர்த்தரை என்ன செஞ்சாங்க, துதிக்கிட்டாங்க. வேற ஒண்ணுமே செய்யல, ஒண்ணுமே செய்யல. 7 நாளும் அந்த எரிகோ கோட்டையை சுற்றி சுற்றி சுற்றி சுற்றி அவர்கள் என்ன செய்தார்கள், துதிக்க ஆரம்பித்தார்கள், துதிக்க ஆரம்பித்தார்கள். எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில துதி இருக்கிறதோ, எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கத்தரை உயர்த்துகிற உயர்வுள்ள துதி இருக்கிறதோ அவர்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஜெயத்தை கத்தர் கட்டளையிடுவார் என்பதிலே எந்த சந்தேகமுமே கிடையாது. ஹல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எரிகோ கோட்டைகளை சுற்றி சுற்றி நடந்து நடந்து நடந்து நடந்து துதித்தார்கள். நமக்கு கீழ்வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வாசித்து பாருங்க. கீழ்வசனத்திலே வசனம் சொல்லுகிறது, அவர்கள் பாடி துதி செஞ்சாங்க, அவர்களுக்கு முன்பதாக இருக்கிறதான எல்லா தடைக்கற்களும் எல்லா சுவர்களும் அவர்களுக்கு முன்பதாக என்ன செய்ய ஆரம்பித்தது, விழுந்து நொறுங்கி போனது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமே. இஸ்ரவேல் ஜனங்கள் துதி செய்ய தொடங்கின வேலையில துதி செய்ய ஆரம்பித்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாக பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எரிகோவுக்கு முன்பதாக இருக்க அடைக்கப்பட்ட சூழலில கர்த்தர் துதிக்க ஆரம்பித்தார்கள். துதிக்க துதிக்க அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொன்ன வார்த்தையின்படியா உங்களுக்காக அவர்களுக்காக கர்த்தரே யுத்தம் செய்து கர்த்தர் வசனம் சொல்லுகிறது. யோசுவா 6வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதின் ராஜாவையும் யுத்த வீரனையும் உன் கையில் என்ன செய்தேன், கொடுத்தேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுங்க. எப்ப கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு விரோதமா இருக்கிறவர்கள் நம்ம கண்களுக்கு முன்பதாக கொடுப்பார் என்று சொல்லி நம்ம பார்ப்போமே. ஆனா நான் சொல்லுகிறேன், எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில துதி இருக்கிறதோ, எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை துதிக்கிறாரோ, அந்த மனுஷனை கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார் என்பதிலே சந்தேகமே கிடையாதுங்க. ஹல்லேலூயா. யோசபாத் கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தார். அவனுக்கு வருகிற அம்மோனியர் மோவாபியர் சேயிர் மலை தேசத்தாரே கர்த்தர் ஒருவருக்கு ஒருவர் வெட்டுண்டு எலும்பு பண்ணினதினால் அவர்கள் அழிந்து மடிந்து போனார்கள். இந்த நாளிலும்
0: எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பதாக அடைக்கப்பட்டு இருந்தது. அடைக்கப்பட்ட சூழ்நிலையிலே அவர்கள் கர்த்தரை நோக்கி துதிக்க ஆரம்பித்தார்கள். எரிகோ கோட்டை அவர்களுக்கு முன்பதாக தரைமட்டமாய் விழுந்து நொறுங்கிறது. இந்த ரெண்டு காரியத்திலும் நாம பார்ப்போம். ஏன்னா எந்த மனுஷன் துதித்தானோ அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலோ கர்த்தரை நீங்கள் உங்களை பயமுறுத்த பண்ணுகிற சூழ்நிலைகளுக்கு முன்பதாக, உங்களை அச்சுறுத்த பண்ணுகிற சூழ்நிலைகளுக்கு முன்பதாக, உங்களுடைய இருதயத்தை மனமடிவ பண்ணுகிறதான சூழ்நிலைகளுக்கு முன்பதாக நின்று கொண்டு இருக்கலாம். ஒருவேளை அப்பேற்பட்ட நின்று கொண்டு இருப்பீர்கள். ஏன்னா கர்த்தரை நீங்க துதிக்கும்படியா உங்களை கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் ஒப்பு கொடுங்க. எந்த சூழ்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் கர்த்தரை துதிக்கிற துதியை நீங்கள் ஏறெடுப்பீர்களே. ஆனா உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற இப்ப ஏற்பட்ட கூட்டத்தார் ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக கர்த்தர் அவர்களை மடங்கடிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். யோசபாத்துக்கும் சரி, இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கும் சரி, அவர்களை பார்த்து நிறைய பேர் கேவலமா ஏளனமாய் பேசி இருக்கலாம். ஆனால் எதையும் அவர்கள் காதலமாகி கொள்ளல. அவர்களுக்கு முன்பாக இருந்தது ஒன்னே ஒண்ணு, எப்படியாவது என் தேவனை நாங்கள் துதிக்க வேண்டும், எப்படியாவது நான் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய இருதயத்துல எண்ணம் இருந்தது நிமித்தமாக அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற நீங்களும் ஆண்டவரை துதிக்க உங்களை ஒப்பு கொடுங்கள். பிரச்சனைகள், உபத்திரவங்கள், போராட்டங்கள், வறுமைகள், வேதனைகள், எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்கள் கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கிற வேளையில கர்த்தருங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த நாளிலும் ஆண்டுடைய சமூகத்தில் இருக்கிற நீங்க அடைய கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கைக்கு விரோதமா என்ன சூழ்நிலை வந்தாலும் நாங்களுமே துதிக்கிற துதிக்கும் நேரா நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க என்று சொல்லி அடைய கண்களை மூடி ஆண்டுடைய பிரசன்னத்திலே நம்ம ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா அம்முடைய வார்த்தைகளுக்கு நேராக நாங்கள் கடந்து செல்ல கத்து கொடுத்த கிருபைக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த சங்கம வானொலியில இணைந்து கத்துடைய சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் ஆண்டவரே கத்தரி துதிக்க அவர் ஒவ்வொருவருக்கு கத்தினர் உதவி செய்வீராக. யோசபாத்துடைய வாழ்க்கையில அவனை பயமுறுத்த பண்ணுகிற சூழ்நிலைகளுக்கு முன்பதாக கத்தரை துதிக்க ஆரம்பித்தான் ஆண்டவரே. அது போல ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்டு கொண்டிருக்கிற உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு பெரிய ஜெயத்தை கத்த நீங்க கட்டளிட்டு கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒரு பெரிய வெற்றி அந்த பிள்ளைகளுக்கு கத்தறிங்க கொடுங்க. துதிக்கிற முடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்த ஜெயத்தை கத்த கட்டளிட்டு தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். யோசபா துதித்தா கத்தரே ஒரு பெரிய ஜெயத்தை கத்தர் கொடுத்தீங்க. இஸ்ரவேல் புத்திரருக்கு அடைக்கப்பட்ட சூழ்நிலையில கத்தரை துதித்தார்கள். அடைய அவர்களுக்கு முன்பதாக இருந்த எல்லா அடைப்புகளையும் மாற்றி போட்டது போல பிள்ளைகள் யாரெல்லாம் கத்தரை துதிக்கிறார்களோ, யாரெல்லாம் கத்தரை ஆராதித்து கத்தருடைய நாமத்தை உயர்த்துகிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் கத்தர் உடைத்து போடுங்க. எல்லா அடைப்புகளையும் கத்தர் அழித்து போட்டு அன்றுவரே அப்பா அவங்க சமூகத்தை நித்தமும் தேட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த இவனில் உதவி செய்யும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த அப்பாத வானொலி இணைந்து நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பு ஐயாவுக்கு, மகேந்திரன் ஐயாவுக்கு ஜெபிக்கிற, இன்னும் அநேக ஜனங்களுக்கும் மகனை கத்தர் ஆசீர்வாதமாய் கத்தர் வைக்கும்படிக்காய் ஜெபிக்கிற. கத்தர் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ள வழி நடத்தும் ஆசீர்வதியும் அன்பு செய்யும். ரட்சகரே சுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
2: நன்றி பாச எப்சிபா அவர்களே, நீங்கள் இந்தியாவிலிருந்து இன்றைய நாளே ஒரு செய்தியை கொண்டு வந்தீர்கள். ரெண்டு நாளாக ரெண்டு யோசபாத்துக்கு நடந்த சம்பவம், அதான் யோசபாத் கர்த்தரை தேடினான், எல்லா ஜனமும் ஒரே முகப்படுத்தினான், ஐக்கியம், ஒரு மனம், ஒரு முகம், ஒரே நிலை, ஒரே பார்வை. இந்த நிகழ்ச்சியை வைத்துக்கொண்டு அவர்கள் பாடி ஆராதித்து துதித்த போது, பாடி ஆராதித்து துதித்த போது அற்புதம் நடந்தது. அதே போல நாங்களும் என்ன பிரச்சனை வந்தாலும் உலகத்தை நோக்காமல் கர்த்தரை நோக்கி பாடி துதித்து ஆராதித்து அபிஷேகித்து ஆவியான அபிஷேகத்தால் துதித்து ஆராதித்து நடக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். அருமையான செய்தியை கொடுத்தீர்கள் சிஸ்டர் எப்சிவா. உங்களுடைய செய்தியை 97 ரேடியோல கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். மறு உழைப்பை நான் உங்களுக்கு அறிவிச்சு தருவேன். கர்த்தர் உங்களையும் ஊழியர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
0: Thank you, ஐயா. Thank you so much.
2: இதுவரை நேரம் செய்து கொடுத்த பாச எப்சிபா இந்தியா. தொடர்ந்து நாங்கள் பாச பிரத மரியதாஸ் அழைக்க போறோம். அதற்கு பிறகு பாச ராஜதுரை அழைக்க போறேன். பிரஸ்டோ சிஸ்டர் மரியதாஸ், பிரைஸ் லார்ட். பாஸ்டர் மரியதாஸ், உங்களை காணவில்லையே. பிரதர் மரியதாஸ் நிற்கிறீங்களா? மைக் ஓன் பண்ணுங்க. பிரதர் பந்துஜன்
3: பாமாங்கள் மரியாசாங்கள், நீங்க உங்களோட மைக்கை ஆன் பண்ணி வரீங்களா?
2: என்ன பாஸ்டர் ஆகி விட்டீங்கன்னா சிரிப்பொழியோடு வந்திருக்கிறீர்கள். கனடா தேசத்திலிருந்து சிரித்துக்கொண்டே வந்திருக்கிறீர்கள். இன்றைய நாவிலே ஆவியானவர் உங்களோடு பேசிய வார்த்தை என்னவென்று அறிய மிக தகத்தோடு இருக்கிறோம். அது மட்டுமல்ல, 97 ரேடியோவில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்பொழுது 2013 பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி, இந்த நடந்த செய்திகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன் பிரதர், வழி நடத்துங்கள். ஆமீன்.
4: இந்த ரேடியோ கூடவே எங்களுக்கு கத்தர் அவர் செய்து வருகிற அதிசயங்களை நாங்கள்

0: மாதிரியே விட்டு விட்டு வருது கரைச்சிக்கிறோம் கழிச்சிங்களே.
1: பிரைஸ் லார்ட் பிரதர் மரியதாஸ்.
2: அநேகமான காரியங்களை செய்கிறதை நாங்கள் இப்பொழுதும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். சங்கமன்
0: ஓகே கோகே தொடருங்க, தொடருங்க. ஓகே பிரதர் மரியாதாஸ்.
2: ஹலோ,
0: பேசுங்கள், தொடர்பு. அடிக்கடி விட்டு விட்டு வருது பாஸ்டர், உங்களுடைய சத்தியம் கிளியர் இல்லை, செக் பண்ணுங்க. இருக்கா இப்ப? ஓகே ஓகே, மூவ் பண்ணாதீங்க, மூவ் பண்ண வேண்டாம். ஓகே மரியதாஸ் தன்னை நெற்றை சரிப்படுத்திக் கொண்டிருக்கிறார், கொஞ்சம் அமைதியோடு இருங்கள், அவர் மீண்டும் வந்து செய்து கொடுப்பார். சில சமயங்களிலே இந்த நெட் பிரச்சனைகள் உண்டு, சரி பண்ண நேரம் எடுக்கும். அவருடைய மைக்கோன்ல இருந்தாலும் அவருடைய வீடியோவில் வருகிறபடியால் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், அவர் வருவார். சில காலநிலை காரணமாக சில தடைகள் வரக்கூடும், அது மட்டுமில்லை அந்த நெற்றில கூட சில தடைகள் வரும். தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும் பொழுது சத்ருவான பல பல பிரச்சனை கொண்டு வந்தான் வந்தாலும் நாங்கள் வெற்றி, நாங்கள் தோல்வியடைய மாட்டோம். காரணம், நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அவர் செய்தியை கொண்டு வருவார். தயவு செய்து கொஞ்சம் பொறுமையோடு இருந்து கொள்ளுங்கள். அவர் சரிப்படுத்திக் கொண்டிருக்கிறார், அவர் மீண்டும் வருவார். நான் பாடலுக்கு கூட நான் போட முடியவில்லை. ஓகே, நல்லா விளங்குது.
2: நன்றியப்பா, உங்க கருத்துக்கு முழுமையாக இந்த நேரத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். சங்கமன் வானொலியை உங்க கருத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன்னப்பா. இதை ஸ்தாபகராகிய சகோதரன் லெஸ்லியையும், இதை ஒழுங்கும் கிரேகமாக வழிநடத்தி கொண்டிருக்கிற சகோதரன் மகேந்திரனும், சகோதரி டோலி, சகோதரி ரஞ்சி மற்றும் இதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவை உங்கள் கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா, உங்களோட வார்த்தையின் படி ராஜா, உலகம் எங்கும் உமது சுவிசேஷத்தை சொல்லி வருகிற இந்த சங்கமம் வானொலியை கர்த்தாவை உங்கள் கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காட்டலைகளை உங்கள் கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே, எங்களோட ஜீவாதிபதி திருச்சபைக்கு நீங்கள் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நன்றி சொல்கிறோம். இந்த ஜீவாதிபதி திருச்சபையை நீங்கள் ஆசீர்வதிங்க, அதை வழிநடத்துகிற பஞ்சதினை உங்கள் கருத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவரே, நீங்கள் இந்த வானொலி கூடாக ஜீவாதிபதி திருச்சபையின் தகப்பனை ஊழியர்கள் இதிலே வந்து ஊழியம் செய்யும்படியாக நீங்கள் கொடுத்த நல்ல தருணத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். உங்கள் கரம் முழுமையும் எங்களோடு கூட இருந்து இந்த காரியத்திலே எங்களை வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே. நாங்கள் இன்றைக்கும் பார்க்க போகிறது தேவனுடைய வார்த்தையிலே மிகவும் முக்கியமான ஒரு காரியத்தை, சாத்தானவன் எவ்வளவு தூரத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய ஊழியர்களுக்கும் தேவனுடைய ஊழியங்களுக்கும் தடைகளை கொண்டு வர்றாங்கிறது தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அது இன்றைக்கு நேற்று உருவாகினதில்லை. சத்ருவானவன் தேவனுக்கு இந்த இந்த இந்த உலகம் உருவாவதற்கு முன்பே சாத்தானவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக, தேவனுக்கு விரோதமாக புரட்சி செய்த ஒருவன் தான் சாத்தானானவன். நாங்கள் இன்றைக்கும் எடுத்துக்கொள்வோம் ஏசாயாவோட புத்தகம் 14 அதிகாரம் 12-13 மட்டும் வாசிப்போம்.

0: எஸ் சார், எனக்கு புத்தகம் 14 அதிகாரம் 12 பன்னெண்டுல இருந்து 13 மட்டும்.
1: எஸ்ஐயா 12 அதிகாரம் 12 வசனம். அதிகாலையின் மகனாய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையில விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காதனத்தை உயர்த்துவேன், வடப்புறங்களுள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மிருகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னத மாணவர் கொப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் ஆகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய்.
0: ஆமென். ஆமென். இதைத்தான் நாங்கள் தியானிக்க போகிறோம். இது வந்து எங்களுக்கு வேதத்திலே தெரியும், இது வந்து இந்த பூமியில நடந்த சம்பவமும் இல்லை, இது வந்து இந்த உலகம் உருவாவதற்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்திலே நடந்த ஒரு முக்கியமான காரியம் என்று தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். இதிலே நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்று சொல்லி சொன்னோம் என்றால், சாத்தானவன் தேவனுடைய ராஜ்யத்திலே தேவன இந்த பூமியை உருவாவதற்கு முன்பாக தேவன் அவருடைய ராஜ்யத்தை, அதாவது பரலோகத்திலே அவருடைய முதலாவது தேவன் பரலோகத்தை சிருஷ்டித்ததையும் அதுக்கு பிறகு பூமியை சிருஷ்டித்ததையும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த பூமியை சிருஷ்டித்ததுக்கு முன்பாக இந்த பூமியிலே சாத்தானவனுக்கு இந்த பூமியை தேவன் கொடுத்திருந்தது. பூமி எங்கட அதாவது எங்களுடைய யுகம், அது ஆதியாகமம் 1வது அதிகாரத்துக்கு 1வது வசனத்துக்கு முன்பாகவே தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்திருந்தார். அந்த சிருஷ்டித்த பூமியிலே சாத்தானுடைய அந்த அந்த அவனுடைய இந்த கிரியை நிமித்தம், அதாவது தேவனுக்கு விரோதமாக அவன் புரட்சி செய்து தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து தள்ளப்பட்டு போன காரியத்தை தான் இந்த இடத்துல நாங்கள் பார்க்குறோம். இந்த சாத்தான் அவனுடைய கிரியை வந்து இந்த பூமியிலே தொடங்கினதல்ல, அதாவது சத்துருவானவனுடைய சாத்தானுடைய திட்டம் வந்து பாவத்தை இந்த பூமிக்கு கொண்டு வரத்துக்கு முன்பே பாவம் அது தேவனுடைய ராஜ்யத்திலே சாத்தான் இருக்கிற நேரத்திலே அது உருவாகினதை நாங்கள் பார்க்குறோம். இந்த சாத்தானுடைய கிரியைகளை அழிக்கும்படியாகத்தான் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், சாத்தானுடைய இந்த கிரியைகளை மாத்திரம் அல்ல, சத்துருவானவனுடைய கிரியைகளை நாங்கள் பார்த்தோம்னா எசேக்கியேல் 28 அதிகாரத்திலே 11-லிருந்து 17 மட்டும் நாங்கள் வாசித்தோம் என்றாலும் அங்கேயும் இதே காரியத்தை இதைவிட தெளிவாக குறிக்கப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்க தேவையில்லை. ஆனாலும் நாங்கள் பார்க்க போகிறது, இன்றைக்கு பார்க்க போகிறது, இந்த சாத்தானுடைய கிரியை வந்து இந்த பூமியிலே என்றைக்கு முடிய போகுது. நாங்கள் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் அனுதினமும் இது ஆதியாகமும் 1வது அதிகாரத்துக்கு முதலா முன்பே சாத்துருவானுடைய கிரியைகள் தொடங்கப்பட்ட கிரியைகள் இது எப்பொழுது நாங்கள் முடியுமும், நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் போகிற பாதையிலே தேவனுடைய பிள்ளைகள், அதாவது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியில ஸ்தாபிக்கப்பட்ட இந்த பூமியை ஆண்டவர் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து, இந்த யுகத்தை உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து, அதாவது ஆதாமையும் ஏவாளையும் இந்த பூமியிலே உருவாக்க மண்ணினாலே உருவாக்கப்பட்டு ஆதாமுக்கு அவருடைய ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவரை உருவாக்கின நாள் தொடங்கி இந்த இந்த சத்துருவானோட போராட்டம் தேவனுக்கும் தேவனுக்கும் சாத்தானுக்கும் இடையிலே இருக்கிற இந்த போராட்டத்திலே மனிதர்கள் அந்த இடத்திலே தேவனுக்கு முன்பாக அவனுடைய காரியங்களுக்கு எதிராக நிற்கிறதுக்காக, அதாவது அவருடைய வானத்திலே பிரதான தூதர்கள் 3 பேர் இருந்தார்கள். அந்த 3 பேர்த்திலே ஒருவர் தான் அவருடைய துதியின் ஆராதனை கூடாரத்திலே ஆராதனை வீரனாக இருந்தவர் தான் இந்த லூசிபர். அந்த லூசிபர் விழப்பட்டபடியால் தான் உங்களையும் என்னையும் தேவன் அந்த இடத்துல எங்களை உருவாக்கி இருக்கார். அந்த இடத்துல உருவாக்கி எங்களுக்கு தேவன் அவரை அந்த அந்த வெற்றிடத்தை நிரப்பும்படியாக, தேவனை துதிக்கும்படியாக மனிதர்களை தேவன் உருவாக்கினார், ஆதாமை உருவாக்கினார். அந்த உருவாக்கும் போது அவரோட சாயலாகவும் அவரோட ரூபமாகவும் உருவாக்கப்பட்ட மனிதனை அவனுக்கு தேவைப்பட்டது தேவனை விட்டு பிரிக்கணும், அதாவது இந்த பிரிவினை அவனோட அந்த பிரிவினையை எப்படி கொண்டு வரணும்ன்ட்டு அவன் திட்டமிட்டிருந்தான். இந்த பூமியை கொடுக்கப்பட்டிருந்த ஆதியிலே அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த இந்த பூமியை தேவன் மனிதனை உருவாக்கி ஆதாமுக்கு இந்த பூமியை கொடுத்த போது அவனுக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை உருவாகினது. அந்த தாக்கத்திலிருந்து அவன் மறுபடியும் அந்த பரத்திலே தொடங்கப்பட்ட அந்த யுத்தத்தை இந்த பூமிக்கு கொண்டு வர்றான். அந்த பூமிக்கு கொண்டு வந்த அதை விரிவாக்குறதுதான் நாங்கள் பார்க்கிறோம் ஏதேனிலே. ஏதேனிலே நாங்கள் பார்க்கிறோம் ஆதாமை உருவாக்கப்பட்டு தேவன் சகலத்தையும் கொடுத்து எல்லா அதிகாரத்தையும் எல்லா வல்லமைகளும் எல்லா காரியங்களையும் தேவன் கொடுத்து இந்த பூமியிலே ஆதாமை உருவாக்கப்பட்டிருந்த போது தேவன் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்த்த காரியம் வந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவரை ஆராதித்து அவரை துதித்து அவருக்கென்று ஒரு கூட்டத்தை எழுப்ப வேணும். அதாவது பக்தி உள்ள ஒரு சந்ததியை பெற்றெடுத்து அந்த சந்ததி மூலமாக தேவனுடைய நாம மகிமைப்படணும்னு தான் தேவனுடைய திட்டம் இருந்தது. அந்த திட்டத்திலே சத்ருவான உட்புரிந்து நாங்கள் பார்க்கிறோம் ஆதியாகமம் 3 அதிகாரம் 1-3 மட்டும் வாசிப்போம்.

0: La de María das. La de Mahindran.
1: சொல்ற மூன்றாம் அதிகாரம். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது இஸ்ரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாக இருக்கிறது கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கு கொடுத்தால் அவனும் புசித்தான். ஆமென். பிரதம் மரியதாஸ், தொடருங்கள்.
2: சரி, மன்னிக்கணும். சரி, நாங்கள் தொடங்குவோம்.
1: தொடருங்கள், வாசித்தேன். ஆதியா 3 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து வாசித்தேன். இப்பொழுது தொடருங்கள்.
2: இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம்,

0: இடத்துல நாங்க பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு மிருகங்கள், சகல காட்டு ஜீவன்கள் பார்க்கணும், சர்ப்பமானது தந்திரமும் தந்திரமா இருந்ததுன்ட்டு. இந்த சர்ப்பத்தின் தந்திரத்தை நாங்கள் பார்க்கிறோம் இந்த இடத்துல. இதைத்தான், இதே காரியத்தை தான் பரத்திலே உருவாக்கப்பட்டது. அந்த காரியத்திலே இந்த இடத்துல பார்க்கிறோம், ஏவாளை வஞ்சிக்கும்படியாக அந்த சாத்தானுடைய சர்ப்பத்தை சாத்தான் பயன்படுத்துகிறான். இந்த இடத்துல சர்ப்பம் ஏவாளை வஞ்சிக்கவில்லை, சர்ப்பத்தை ஏவாளை வஞ்சிக்கும்படியாக சாத்தான் பயன்படுத்தினான். அப்ப இந்த இடத்துல நாங்கள் கூடுதலாக சாத்தானுடைய காரியங்களே வேதத்திலே மறைமுகமாகத்தான் காணப்படுகிறது. எல்லா இடத்துலையும் இந்த இடத்துல சாத்தானை சர்ப்பமாக இன்னைக்கு ஒரு விவரிச்சு காட்டுகிறது. அதே போல ஒவ்வொரு இடத்துகளையும் சாத்தானுடைய காரியங்களை நாங்கள் பார்க்கறது, இது சாத்தானாக ஒரு இடத்துலையும் தெளிவாக எங்களுக்கு கூட கூறப்படலை. அதை எப்படி என்று சொன்னால், இந்த சாத்தானுடைய செயல் வந்து, சாத்தான் எப்படி தேவன் ஆவியாக இருக்கிறாரோ அது போல சாத்தானும் ஆவியாக இருக்கிறான். அந்த ஆவியாக இருக்கிற சாத்தானுக்கு வந்து ஒரு சரீரம் தேவை, அந்த சரீரத்துக்குள்ளே இருந்து தான் அவன் கிரியை செய்ய முடியும். அப்ப இந்த இடத்துலயும் ஏவாளை வஞ்சிக்கும்படியாக இந்த இடத்துல சாத்தான் பயன்படுத்தினது அந்த சர்ப்பத்தை. அந்த சர்ப்பத்துக்கு ஊடாகத்தான் ஏவாளை வஞ்சிக்கப்படுகிறார். அப்ப நாங்கள் இதுக்கு ஒரு உதாரணத்தை பார்த்தோம்னா, நாங்கள் மத்தேயு லூக்கா 8வது அதிகாரத்திலே பார்த்தோம்னு சொன்னால், அதிலே சொல்லப்படுகிறது, அந்த கெதிரன் ஊரிலே அந்த சாத்தான் பிசாசு பிடித்து ஒரு மனிதனை இருக்கிறான். அந்த மனிதனை தேவன் அவரு கிட்ட போகும்போது வாசிப்போம் பாஸ்டர், அது 28வது லூக்கா 8வது அதிகாரம் 26ல் இருந்து வாசிப்போம். ஒரு 3 வசனம் வாசம், 27 மட்டும் வரைக்கும் வாசிப்போம்.
1: 8வது அதிகாரம் பக்கம் புதிய ஏற்பாடு 92 வசனம்
0: 26ல் இருந்து தொடங்க 26வது வசனம்.
1: பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதிரனுடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையில் இறங்கின போது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தரியாதவனும் வீட்டில் தங்காமல் பிரேத கல்லறையிலே தங்கியவனுமாயிருந்த அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன் அவருக்கு எதிராக வந்தான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவருக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். அந்த அசுத்தாவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளை தேடினால் அப்படி சொன்னான். அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலியினாலும் விலங்கினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுக்கள் முறுத்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். ஆமேன்.
0: இந்த இடத்துல நாங்க பாக்குறோம், இந்த மனிதனுக்குள்ளே சாத்தான் போந்து அந்த மனிதனை வீட்டிலே தரித்திருக்க இல்லாதபடி அவனை காட்டிலும் அவனை நாங்கள் மத்தேயு மார்க் எல்லாத்திலையும் நாங்க பார்த்தோம்னு சொன்னால், அவன் தன்னை தானே கீறி கொண்டு தன்னுடைய உடலை காயப்படுத்தி கொண்டு இருந்த ஒரு மனிதன். அந்த இடத்துல இயேசு அந்த இடத்துல போறார். போனத்துல அவர் சாத்தானுக்கு தெரியும் இயேசு யார் என்று. ஏனென்றால் சாத்தான் உன்னதத்திலே உருவாக்கப்பட்டவன், அவனுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியும். அவர் வர்ற நேரத்துல உன்னதமானவரே, நீ எங்களுக்கு வேதனைப்படுத்துறதுக்கு உமக்கும் எங்களுக்கும் என்ன என்று கேட்கிறான். கேட்ட இடத்துல அந்த இடத்துல அந்த அவருக்கு அந்த பிசாசு சொல்லுது, அவனுக்குள்ளே இருந்து, எங்களை பாதாளத்துக்கு தள்ளிவிடாதே, எங்களை அந்த பண்டிகள் இருக்கிற கூட்டத்துக்கு எங்களை திரத்தி விடும் உண்டு. அப்ப அந்த சாத்தானுக்கு தேவைப்படுகிறது ஒரு உயிர் உள்ள ஒரு ஆத்துமா தேவை அந்த ஆவி போய் தங்குறதுக்கு. அந்த ஆவி தங்குறதுக்காகத்தான் அந்த பண்டிகள் கூட்டத்துக்குள்ளே அந்த சாத்தான் சொல்லுகிறது அவர்களை திரத்தி விடும். அதே போல இந்த இடத்துல ஆதி ஆமத்துல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இந்த இடத்துல நாங்கள் கூடுதலான பார்க்கிறோம் என்னன்னா, சாத்தான் தான்

0: சாத்தானுக்கு அவன் சர்ப்பம் இடம் கொடுத்தபடியால் தான் அந்த. அப்ப இந்த சர்ப்பம் இந்த இடத்துக்கு போகணும். அது இந்த சர்ப்பத்துக்கு கொடுத்திருக்க பெரிய காரியம் நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், அதே போல இந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அவர்களுக்கு சாட்சியாக எங்களுக்கு முதல் முதலாவது இந்த இடத்துல நாங்கள் வேதத்திலே கொடுக்கப்படுகிற முதல் காரியம் வந்து வாசிப்போம். 3வது அதிகாரத்திலே 13-14 வாசிப்போம் பாஸ்டர்.
1: 3வது அதிகாரம் 13வது வசனம். ஆதிகாமம் 3:13. அப்பொழுது தேவனாய கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். இஸ்ரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். அப்பொழுது தேவனாய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகம் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதுக்காலை நசுக்குவாய் என்றார்.
0: ஆமென். இந்த வசனம் தான், இது எங்களுக்கு தெரியும், முதல் முதலாக வேதத்திலே முதல் முதல் சுவிசேஷம் சொல்லப்பட்ட முதலாவது இடம் இந்த இடம்தான். இந்த இடத்திலே தான் சொல்லப்படுகிறது, ஸ்திரீ வித்து ஸ்திரீட வித்துக்கும் சாத்தாண்ட வித்துக்கும் பகையை உண்டாக்கும் என்று. இந்த ஸ்திரீண்ட வித்தாகிய இதை யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி சாத்தானுடைய சகல கிரியைகளையும் அழித்து அந்த சாத்தானுடைய தலையை நசுக்கிறதும், அவன் வந்து ஆண்டவருடைய குடிகாலை நசுக்கிறதையும் தான் நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 10-15 மற்றும் வாசிப்போம்.
1: கொலோசியர்
0: 2வது அதிகாரம் 10-15 மட்டும்.
1: கொலோசியர் 2:10. கொலோசியர் 2:10. மேலும் சகல துறக்கங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலையாயிருக்கிறவர்களும் அவர்கள் நீங்கள் பரிபூர்ணமாயிருக்கிறீர்கள். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவ பெற்று விருத்த சேர்த்தினாலே மாமிசத்துக்குரிய பாவ சரீரத்தை கடந்து விட்டதினால் கையால் செய்யப்பட்ட விருத்த சரீரத்தை அவருக்குள் பெற்றீர்கள்.
0: 15 மட்டும் பாஸ்.
1: கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மறுத்தோடு செயலில் விசுவாசத்தினாலே அவரோடு கூட இடந்துடாமல் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களிலேயும் உங்கள் விருஷம் இல்லாமையினாலே மறுத்தவளாய் உங்களை அவரோடு உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாம் உங்களுக்கு மன்னித்து.
0: 15 மட்டும் பாஸ்டர்.
1: நமக்கு
0: எதிராகவும்
1: கட்ட நமக்கு விரோதமாகவும் இருந்த கைலத்தை குறைத்து அதை நடுவில் எடுத்து சிலுவை மேல் ஆணி அடித்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் இருந்து கொண்டு வெளியங்கரமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமேன்.
0: ஆமேன். இது இதுதான் அந்த மத்தேயு 15:13, 14, 15 சொல்லப்பட்ட காரியம் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். இந்த நிறைவேறுதல் மூலமாக நீங்களும் நானும் இன்றைக்கு இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய நாமத்திலே சாத்தானை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த ஜெயம் வந்து எங்களுக்கு இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் எப்படி சத்துருவின் சாத்தான் அவருடைய சாத்தானுடைய தலையை நசுக்கி மனிதர்களுக்கு, அதாவது விழுந்து போன அந்த மனிதர்களை எடுத்து நிறுத்தி தேவனுடைய ராஜ்யத்துக்கு மறுபடியும் கட்டும்படியாக தேவன் எங்களை பயன்படுத்தி எங்களுக்கு கொடுத்திருக்க உன்னதமான திட்டம் தான். அவர் சிலுவையிலே அவர் சாத்தானை தோக்கடித்து முடிக்கவில்லை, சிலுவையிலே அவர் வெட்டி சிறக்கிறார். அவர் வெட்டி சிறந்தபடியால் நாங்கள் சிலுவையிலே சாத்தானை ஜெயித்திருக்கிறோம். அந்த ஜெயம் தான் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இந்த ஜெயத்திலே நாங்கள் முடிவை நாங்கள் பார்க்க போகிறோம். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இது இப்பொழுது இன்றைக்கு சபைக்கு கொடுத்திருக்க உன்ன

0: உன்னதமான திட்டம் தான் இந்த சபை. இந்த சபைக்கு கொடுத்திருக்க இந்த உன்னதமான திட்டத்தின் மூலமாக தேவன் ஒரு உன்னதமான, இதை விட பெரிய ஒரு காரியத்தை செய்ய போகிறதை நாங்கள் பார்க்கிறோம். வெளிப்படுத்த விசேஷம் 20வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 1-3 மட்டும் வாசிப்போம்.
1: வெளிப்படுத்தல் விசேஷம் 20வது அதிகாரம் 1-3. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாசனும் சாத்தானும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாவிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருமளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷ நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போகாதபடிக்கு அந்த பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான்.
0: இது சாத்தானை கொடுக்கிற தற்காலிக ஒரு தண்டனை தான். இது நாங்கள் பார்க்கிறோம் சபைக்கு கொடுத்திருக்க உன்னதமான திட்டம். அடுத்து நாங்கள் எங்களுடைய முழுமையாக நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறது ஆண்டவோட ரகசிய வருகை. அந்த ரகசிய வருகை வருகிற நேரத்தில் தேவன் சபையை எடுத்துக்கொள்வார். அதுக்கு பிறகு இந்த பூமியில நாங்கள் பார்க்க போகிறோம் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம்ங்கிற அந்த காலகட்டத்துக்குள்ளே கடந்து போகிறது. அந்த காலகட்டத்துக்குள்ளே போறது சபை இந்த பூமியில இருக்காத, சபையை தேவன் எடுத்துக்கொள்வாரு. அந்த நேரத்துல நடக்க போகிற சம்பவம் தான் இந்த 7 வருட அந்த ஆட்சி. சாத்தானுக்கு அவர் 7 வருடங்களை கொடுக்கிறாரு. அந்த 7 வருடங்களுக்கு பிறகு சாத்தான் என்ன செய்வான்னு சொன்னால், அந்த ஆண்டவருடைய 1000 ஆண்டு அரசாட்சியை ஆண்டவர் இந்த பூமிக்கு வர நேரத்துல நடக்கிற சம்பவம் தான். அதாவது அவருடைய பரிசுத்தவான்களாக இருக்கிற சபையை, அவருடைய மனவாட்டியாக இருக்கிற சபையை எடுத்துக்கொள்ளப்பட்டு அந்த 1000 ஆண்டு, அந்த 3.5 வருஷம், 7 வருஷம் முடிந்த பிறகு இந்த பூமிக்கு தேவனோட வந்து இந்த பூமியிலே சபையும், அதாவது அவருடைய பரிசுத்த மனவாட்டியும் அவருடைய பரிசுத்தவான்களும் இந்த பூமியை 1000 ஆண்டு அரசாட்சியை கொண்டு வரப்போகிறார். அந்த கொண்டு வந்து அதுக்கு பிறகு தேவன் அதுக்கு பிறகு செய்ய போகிற காரியம் தான் நாங்கள் பின்பாக பார்க்க போகிறோம். 7-9 மட்டும் வாசிப்போம் பாஸ்டர்.
1: என்ன அதிகாரம்?
0: 21, 20
1: வெளிப்பட்ட விசேஷம் 20
0: 7-9 மட்டும்.
1: 7-9 அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலை ஆக்கி பூமி 4 திசையிலுமுள்ள ஜாதிகளாய கோகாயம் மாகோயம் மோசம் போகும்படிக்கு அவர்களை யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கு புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலாயிருக்கும். அவர்கள் பூமி அங்கும் பரப்பி பரிசுத்தவானுடைய பாலினத்துக்கும் பிரியமான நகரத்தையும் அடைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கி இறங்கி அவர்களை பச்சித்து போட்டது. ஆமென், ஆமென். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளக்க தீசியமாக அக்னியும் கந்தவமான கடலில் தள்ளப்பட்டான். அவர் இரவு பகலும் சதா காலங்களும் பாதிக்கப்படுவார்கள். ஆமேன்.
0: இதுதான் தேவன் எங்களுக்கு நித்தியமாக தேவன் சாத்தானை கொடுக்க போகிற தீர்ப்பும், அதுக்கு பிறகு வரப்போகிற வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பும், கடைசி மரணமும், 2வது மரணத்திலே பங்குள்ளவர்கள் அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் சொந்தமில்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் பரலோக ராஜ்யத்திலே வச்சிருக்க உன்னதமான திட்டங்களை தான் நாங்கள் இதிலே பார்க்கிறோம். தேவன் எங்களுக்கு வச்சிருக்க, அதாவது சபைக்கு வச்சிருக்கிற, நாங்கள் வீணும் விரையுமாக நாங்கள் சபையிலே நாங்கள் நிக்கிறதும் தேவனை தேடுறதும் அல்ல. தேவன் எங்களுக்கு வைத்திருக்க உன்னதமான திட்டம் வந்து இதுதான் எங்களுக்கு வைத்திருக்க. அந்த திட்டத்திலே நாங்கள் நித்தியமாக தேவனோட கூட நாங்கள் வாழப்போகிறோம். இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். ஆமென்,
1: ஆமென், ஆமென். இதுவரை நேரம் பிரதர் மரியதாஸ் சத்ருவின் போராட்டம் என்ற தலைப்பிலே அலைய வார்த்தையை கொடுத்தார். இவர் இலங்கை நாட்டிலே ஒரு சிங்கள ஃபேமிலியை சேர்ந்தவர். தமிழ் படித்து வேத வார்த்தையை கொடுக்கிறார். அவருக்கு தமிழ் வாசிக்க முடியாது. கத்தர் அப்படியாக இவர் ஊழியம் செய்தார். அவர் மகனை கத்தர் அபரிதமாக ஆசிர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன்.
1: தாண்டு தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ராஜதுரை அழைக்க போறோம். அதற்கு பிறகு பாஸ்டர் பீட்டர் ஆல்வஸ் அழைக்க போறேன். பிரசுரர் பாஸ்டர் ராஜதுரை.
2: Praise the Lord.
1: இன்றைய நாளிலே இந்தியாவிலே இருந்து வந்திருக்கிறீர்கள். அன்னை நேர் நான் தாமதித்து விட்டு இந்த மனித குலங்கள் காரணமாக ஊழியர்கள் வந்தபடினால என்னாலே சரியான நேரத்துக்கு கொடுக்க முடியவில்லை. என்னை முதல் மன்னிக்கவும். இப்பொழுது கூட ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க வழி நடத்துங்கள்.
2: ஓகே, தேங்க்யூ பரவாயில்லையா. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் இந்த காணொலி மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்கப் போகிறோம். வேத வசனத்திலிருந்து ஒரு வாக்கு திட்டத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 45:17. ஏசாயா 45:17. ஒரு விசை கூட நம் கண்களை மூடி நம்முடைய தலைகளை தாழ்த்து நாம் ஜெபிக்கலாம். கத்தாவே, உங்களுடைய கிருபன் கருத்தில் இந்த நேரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவரீர் இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கித்தாங்க. நீங்க எங்களோடு கூட பேசுங்க. அப்ப உங்களுடைய வாக்குத்தத்தை உங்களுக்கு தியானிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை வதிசயங்களை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 45:17 வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக நம்மோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுது அவன் வெட்கத்தை அனுபவிப்பான், எப்பொழுது வெட்கம் அவனுக்கு வந்து சேரும் என்று சொன்னால், ஆண்டவருக்கு எதிராகவும் மனுஷர்களுக்கு எதிராகவும் அவன் பாவம் செய்யும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே வெட்கமும் அவமானமும் நிந்தையும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்து சேரும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆதியாகமும் 3:8 பார்க்கும் பொழுது, ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்த பொழுது அவர்கள் தேவனுக்கு பயந்து அவரை சந்திக்க வெட்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எப்பொழுது ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களோ அந்த நேரத்தில் தேவனுடைய முகத்தை பார்ப்பதற்கு வெட்கப்பட்டிருந்தார்கள். தேவனுடைய முகத்தை பார்க்க கூடாதபடிக்கு காணப்பட்டார்கள். அதே போல இன்றைக்கும் இன்னைக்கு நாம் உலகத்திலே பார்க்கிறோம், தொலைக்காட்சியில டிவியில அல்லது நியூஸ்ல நம்ம பார்க்கும் பொழுது இன்றைக்கு அநேக கொலை செய்கிறார்கள், திருடுகிறார்கள், அநேக குற்றவாளிகளை போலீஸ் அவர்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும் பொழுதே அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், தலை குனிந்து அவர்கள் முகத்தை மூடிக்கொண்டு வெட்கத்தோடு கூட என்ன செய்வாங்கன்னா அவங்க போய் கொண்டிருப்பார்கள். அதே போலதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் நம்மை சோதிக்கும் பொழுது நாம் அதில் விழுந்து என்ன செய்வோம்னா, கர்த்தருக்கு எதிராக நாம் பாவம் செய்து விடாமல் நாம் இருக்க கவனமாயிருக்க வேண்டும். சாத்தான் நம்மை சோதிக்கும் பொழுது நாம் அதற்கு இடம் கொடுக்காமல் நாம் அதிலே விழுந்து விடாமல் இருக்க நாம் கவனமாயிருக்க வேண்டும். நாம் ஆண்டவுடைய வார்த்தைகளுக்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது ஆண்டவுடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. யோவேல் 2:26 படியாக, என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உண்மையாகவே சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில பல சோதனைகளை கொண்டு வரும் பொழுது நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஞானமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பாவத்தை விழாமல் நாம் தைரியமா ஜாக்கிரதையாய் காணப்படும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையின்படியாக நாம் ஒருபொழுதும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒருவேளை நாம் பாவத்தில் இருந்தால் பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய முகத்தை தேடி, ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தினால் நிச்சயமாகவே நம்முடைய முகங்களை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் கிருபை செய்வார். வேதத்திலே பார்க்கிறோம், சிம்சோன் என்கிறதான ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவன் பார்க்கும் பொழுது அவன் தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் வெகு நாட்கள் கழித்து அவன் தேவனுடைய வாக்கு தத்துவத்தின்படி கிடைத்த ஒரு மகன் தான் இந்த சிம்சோன். அந்த தேவ கட்டளைப்படி அவன் கட்டளைப்படி சிறு வயதிலிருந்தே அவன் நசரேனாக அவன் வளர்க்கப்படுகிறான். அப்படியே அவன் ஒவ்வொரு நாளும் அவன் வளர்ந்து வந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நியாயாதிபதியாக ஆண்டவர் சிம்சோனை ஆண்டவர் ஏற்படுத்தினார். அவன் பாருங்கள், அவனுக்குள்ளே ஒரு தேவ பலன் அவனுக்கு இருந்தபடியினாலே அவன் இஸ்ரவேலரை பெலிஸ்தருடைய கைக்கு என்ன செய்தான், நீங்கள் ஆக்கி பாதுகாத்து வந்தான். அவனுக்குள்ள ஒரு அப்படிப்பட்ட ஒரு பலன் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஆனால் தேவ பலனை, அப்படிப்பட்ட தேவ பலனை பெற்ற அந்த சிம்சோன் என்னென்று சொன்னால், ஒரு நாள் திடீரென்று சொல்லி அவன் இச்சை என்னும் பாவத்திற்குள்ளே அவன் விழுந்து போடபடியினாலே பெலிஸ்தரின் கைகளிலே அவன் அகப்பட்டு கொண்டான். எந்த பெலிஸ்தருக்கு எதிராக அவன் தேவ பலத்தோடு கூட வெற்றியை பெற்றுக் கொண்டு வந்தானோ, ஆனால் பாவம் செய்ததினாலே, அவன் இச்சையிலே விழுந்ததினாலே பாருங்கள், அவன் பெலிஸ்தருடைய கைகளிலே இப்பொழுது அகப்பட்டு கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த பெலிஸ்தர்கள் அந்த சிம்சோனை பிடித்து அவனை விலங்கிட்டு அவனுடைய கண்களை எல்லாம் பிடுங்கி கடைசியிலே அவன் என்ன செய்றாங்க, சிறைச்சாலையிலே மாவரைக்க வைத்து அவனை வெட்கப்படுத்தினார்கள். அவன் தேவனோடு கூட இருந்த வரைக்கும், பாவம் செய்யாமல் இருந்த வரைக்கும் அவன் அநேகரை வீழ்த்தினான், ஜெயத்தை பெற்றான். ஆனால் என்றைக்கு பாவம் செய்தானோ, இன்றைக்கு அவன் வெட்கப்பட்டு போன ஒரு சூழ்நிலையில அந்த நாட்களில் அவன் காணப்பட்டான். பாருங்கள், அது தேவ ஆனால் ஒரு நாள் வந்தது சிம்சோன் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவன் மறுபடியும் தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணினான். தேவனை நோக்கி அவன் பார்த்தான், ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தது உண்மைதான், ஆனால் இப்பொழுது இந்த ஜனங்களுக்கு முன்பதாக என்னை வெட்கப்படுத்தாதீங்க ஆண்டவரே என்று சொல்லி மீண்டும் ஒரு விசை கூட என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவரின் சமூகத்தில் தன்னை தாழ்த்தி மனம் திரும்பி அவன் கதறின பொழுது ஆண்டவர் மீண்டும் அந்த சிம்சோனை நினைவு கூர்ந்து மறுபடியும் அவனுக்கு அந்த பலத்தை கொடுத்தார். வேதம் சொல்கிறது, அவன் அத்தனை காலங்களை விட அவன் அந்நாளிலே அநேகம் பெலிஸ்தரை ஒரே இடத்திலே மடிய செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவங்களை உணர்ந்த பொழுது மறுபடியும் தேவன் அவனுக்கு ஒரு பலத்தை கொடுத்து அவன் சத்துருக்கள் வெட்கப்பட்டு ஓடும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். என கண்பான தேவ ஜனமே, இன்று காலையிலே ஒருவேளை இந்த நேரத்திலே நீங்கள் ஒருவேளை பாவத்தோடு கூட யாரும் பார்க்கவில்லை, யாருக்கும் நாம் செய்கிறது தெரியாது என்று சொல்லி ஒருவேளை பாவங்களிலே நீங்க பாவம் செய்து கொண்டிருக்கலாம், அந்தரங்க பாவத்திலே ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் பாருங்கள், இந்த பிப்பியோட வாழ்க்கையில் நாம் காணப்படும் பொழுது ஒரு நாள் நாம் வெட்கத்தை அனுபவிக்க நேரிடும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தை நம்மை தாழ்த்தி மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்தில் அழுது மனம் திரும்பி கர்த்தருக்காக வைராக்கியமாய் பரிசுத்தமாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார், தலை நிமிர்ந்து வாழ கர்த்தர் கிருபை செய்வார். என கண்பான தேவ ஜனமே, அந்த வேதத்தில் நாம் வாசித்தோம், நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பேன் என்று சொன்னால் முதல் காரியம் நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினால் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். இரண்டாவது காரியம், யார் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதத்திலே பார்க்கும் பொழுது சங்கீதம் 22:4 ஐந்தாம் வசனத்திலே பார்க்கும் பொழுது பார்க்கும் பொழுது பிதாக்கள் தேவனை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிதாக்கள் தேவனை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சொல்லி வேத வசனத்தில் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்திலே பார்க்கும் பொழுது நம்முடைய முற்பிதாவான ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவரை வேறு பிரித்து ஆண்டவர் அவரை அழைத்தார், அவரை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் ஆபிரகாம் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் விசுவாசத்தோடு கூட வாழ்ந்து வந்த ஒரு தேவ மனுஷன். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு குறைவு காணப்பட்டது. என்னவென்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே குழந்தை பாக்கியம் இல்லாமல் காணப்பட்டது. ஆனால் ஆபிரகாம் ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்திருந்தார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக பாருங்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அவர் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால் சில நேரங்களிலே நாம் அவிசுவாசத்தோடு கூட காணப்படுகிறோம். இது நடக்குமா நடக்காது அவ்வளவுதான் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் தள்ளப்படுகிறோம். ஆனால் இந்த ஆபிரகாம் அப்படி அல்ல. அவன் குழந்தைக்காக 25 வருடங்கள் அவன் விசுவாசத்தோடு கூட காத்திருந்தான். அவருடைய சரீரத்தை குறித்து பார்க்கும் பொழுது அந்த சரீரம் செத்து போயிருந்தது, வயதான ஒரு நிலைமை. ஆனாலும் வேதம் சொல்கிறது சரீரம் செத்து போயிருந்தாலும் அவனுடைய விசுவாசம் செத்து போல அவனுடைய விசுவாசம் குறைந்து போகவில்லை. வேதத்தை பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில அவன் விசுவாசித்த ஒரு காரியம் ரோமர் 4:20-21 பார்க்கும் பொழுது ரோமர் 4:20-21 தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், அதாவது தேவனுடைய கொடுத்த வாக்கு தத்தத்தை குறித்து அந்த ஆபிரகாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், இது நிறைவேறுமா நிறைவேறாதா என்று சொல்லி சந்தேகப்படாமல், அடுத்த வசனம் 21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாயிருந்தானாம். எனக்கு அன்பான தினமே, தேவச்சனமே, எவ்வளவு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில குறைவுகள் இருந்ததுதான், அதற்கு நடக்குமா சந்தேக, அறிவியல் பூர்வமாக சயின்ஸ் படி அவனுடைய வாழ்க்கையில குழந்தை பெறுவதற்கு எந்த சாத்தியம் இல்லை. ஆனால் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை சந்தேகப்படாமல் அவன் முழு நிச்சயமாய் நம்பி என்ன செய்தானாம், தேவனை மகிமைப்படுத்தி இன்னும் அவன் விசுவாசத்தோடு கூட இருந்தானாம். ஏன்னா கர்த்தர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்பதை ஆழமாய் நம்பி இருந்தபடினாலே பாருங்க, கர்த்தர் அந்த நாட்கள் வந்த பொழுது, ஒரு நாட்கள் வந்த பொழுது கர்த்தர் சொன்னபடியே வாக்குத்தத்தின்படியாக ஒரு அழகான ஈசாக்கை கர்த்தர் அவரகமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கொடுத்தது மட்டுமல்ல, அவனுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் ஆண்டவர் கடற்கரை மணலைப் போலவும் ஆண்டவர் அவனை அந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அந்த நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களிலே சோர்ந்து போறோம் இல்லையா, என்னுடைய வாழ்க்கையில நடக்குமா, எனக்கு வயதாகி விட்டதே, அல்லது என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிட்டதே, இது நிச்சயமா இந்த காரியங்கள் நிறைவேறுமா என்று சொல்லி சந்தேகிக்கணும். இல்ல, சந்தேகிக்காதீங்க. அபிரகாமை போல விசுவாசத்தில் எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா, வல்லவர்களா இருக்கணும். எல்லா காரியத்திலையும் கூட விசுவாசத்திலே வல்லவர்களா இருப்போம் என்று சொன்னார். அபிரகாமுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தை நிறைவேற்றினவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்ற அவர் வல்லவர். வேதத்திலே பார்க்கும் பொழுது சங்கீதம் 31:1 பார்க்கும் பொழுது ஒரு மனுஷ நிமிதமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதிலே சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும் என்று சொல்லி அழகாக தாவீது சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் எப்படி சொல்கிறார், ஆண்டவரே உம்மை மாத்திரம்தான் நான் நம்பி இருக்கிறேன், ஆகவே எனக்கு வேற யாரும் கிடையாது, வேற எந்த சோர்ஸும் எனக்கு கிடையாது, நீங்க ஒருவர் தான் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு உதவி செய்கிறவர், ஆகவே என்னை ஒருபொழுதும் வெட்கமடையாதபடி எவருக்கும் முன்பதாகவும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த தாவீது ராஜா கர்த்தரையே எல்லா சூழ்நிலையிலும் அவன் நம்பியிருந்தான். சிறு வயதில் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சின்ன பையனா இருந்தான். தகப்பனும் அவனுடைய சகோதரர்களும் அவனை ஒரு பொருட்டாகவே மதிக்கல, அவனை அவனை ஒரு பெருசா நினைக்கவே இல்லை, இவன் மகன் அவங்க பொருட்டா எண்ணல, அவன் ஆகாது, இவன் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி அவன் தள்ளப்பட்டவனாக அந்த தாவீது அந்த நாட்களிலே காணப்பட்டான். ஆனால் வேதவசனப்படியாக அவன் கர்த்தரையே நம்பியிருந்தபடினாலே, அவன் கர்த்தரையே சார்ந்திருந்தபடினால பாருங்க, தேவன் அவன் மேல் அன்பு கூர்ந்து அவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டான். அப்பாவுடைய அன்பு கிடைக்கல, சகோதரருடைய அன்பு கிடைக்கல, அவன் அந்த விஷயத்துல தள்ளப்பட்டான், உலகத்தின் பார்வையில ஒதுக்கப்பட்டான், இவன் எதற்கும் லாய்க்கற்றவன் என்று சொல்லி. ஆனால் தேவனுடைய பார்வையில அவன் வெளியேறப்பட்டவனா, தேவன் அன்பேனா, தேவனுடைய அன்பு அவனுக்கு கிடைச்சது. ஆகவே பாருங்கள், ஆண்டவராகிய தேவன் அவன் மேல் அன்பு கூர்ந்து அவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இவனை பெரியவனாக மாற்ற வேண்டும், இவனை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி அந்த நாட்களிலே பாருங்கள், ஆண்டவர் சவுலை தள்ளி தேவன் தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். யாருமே வேண்டான்னு சொன்னவன, ஒதுக்கப்பட்டவன கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆண்டவர் ஏற்படுத்தினார். பாருங்க, இதனால சவுலுக்கு இவனுக்கு விரோதமா அவன் எழும்புறான், பொறாமை கொள்றான், இவனை எப்படியாவது இவனை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு சவுல், தாவீதுக்கு சவுல் சத்துருவாக மாறி அவனை துரத்தி கொண்டே இருக்கிறான், எப்படியாவது அவனை வீழ்த்தணும், சாவடிச்சிடணும், அவனை ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும்னு சொல்லி. ஆனால் வேதவசனப்படியாக தாவீது கர்த்தரையே நம்பியிருந்தபடினாலே சவுலுக்கு முன்பாக கர்த்தர் அவனை வெட்கப்படுத்தவில்லை, சவுலுக்கு முன்பதாக கர்த்தர் அவனை கைவிடவில்லை. ஆகவே இந்த வாக்குத்தத்த வசனத்தை வாசித்தோம் இல்லையா, அவன் நம்ம வேதத்துல நம்ம வாசித்தோமே, இந்த ஏசாயா 45:17, நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள் அந்த வாக்கு தத்தம் அபிரகாமுடைய வாழ்க்கையில மட்டுமல்ல தாவீதுடைய வாழ்க்கையிலும் அப்படியே நிறைவேறது. பாருங்க, அவன் ராஜா வாகன பின்னரும் அநேக யுத்தங்களை தாவீது சந்திச்சான், நிறைய யுத்தங்களை செய்தான். ஆனால் வேதம் சொல்கிறது, எல்லாவற்றிலும் எல்லா யுத்தங்களிலும் தாவீது வெற்றி பெற்றான், அவன் ஜெயம் பெற்றான், அவன் தேவன் அவனை எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்படுத்தவே இல்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவஜனமே, நாமும் தேவனை நம்புவோம், நாமும் தேவனை விசுவாசிப்போம், தேவனுடைய சமூக தேவன் மேல அன்பு கூறுவோம். நிச்சயமா இந்த வாக்குத்தபடியாக என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நாம் வெட்கப்படாமலும் கலங்காமலும் கத்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். முதல்ல சொன்ன யார் வெட்கப்பட்டு போவாங்க, கத்தருக்கு விரோதமா பாவம் செய்யறவங்க வெட்கப்பட்டு போவாங்க, விழுந்து போவாங்க. ஆனால் இரண்டாவது சொன்ன யார் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி, கத்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அடுத்தபடியாக யார் அவர் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சங்கீதம் 34:5 சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எனக்கு அன்பான தேவஜனமே, யாரெல்லாம் நாம் யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமோ எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். ஒருவேளை வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் நடுவாய் நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம், வாழ்க்கையிலே பல போராட்டங்கள் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம், பலவிதமான பலவீனத்தின் மத்தியிலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். சில வேளை சில காரியங்களை சில பேரிடம் சொல்லலாம், அநேக வேளை சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கலாம். ஏனால் எந்த எதுவா இருந்தாலும் மனிதனுடைய வாழ்க்கை நாம் சொல்லும் பொழுது மனிதன் நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. சில வேளைகளில் மனிதர்கள் நம்முடைய காரியங்களை கேட்டுக்கொள்வார்கள், ஆனால் வெளியே போய் பலரிடம் சொல்லி சிரிப்பார்கள், நம்மை வெட்கப்படுத்த நினைப்பாங்க. ஆனால் வேதம் அதிகமாக அழகாக சொல்கிறது. இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு அன்பான தேவஜனமே, வேதத்திலே 2:20, 2:3 நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா அவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே திடீரென்று சொல்லி ஒரு பலவீனம் அவரை தாக்குகிறது. ஒரு மரணத்துக்கேதுவான ஒரு வியாதி அவருடைய வாழ்க்கையிலே பிடித்துக் கொண்டது. என்ன செய்வது என்று சொல்லி தெரியல. அவர் அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையிலே அவர் அன்றைக்கு வாழ்ந்து வந்தார். ஆனால் வேதம் சொல்கிறது, அந்த 20:2-3 பார்க்கும் பொழுது, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் பக்கமாக திருப்பிக் கொண்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, மனுஷனை நோக்கி இல்ல, ஆண்டவரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் செய்தான். அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறான். அவனுடைய முகம் மனிதர்களை பார்க்கல, ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்குது. ஏன்னா அவனுக்கு தெரியும், என் தேவன் ஒருவர் தான் எனக்கு சுகம் கொடுக்க வல்லவர், என் தேவன் ஒருவர் தான் எனக்கு பலன் கொடுக்க வல்லவர், இந்த வியாதியை நீக்க வல்லவர், இந்த வியாதி நிமித்தமாய் நான் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னான். நான் தேவனை மட்டும்தான் நான் நோக்கி பார்க்க முடியும் என்று சொல்லி பாருங்கள். அவன் அந்த நாட்களில் எந்த மனுஷனை குறித்து மனுஷனை தேடி ஓடாமல் தன் முகத்தை அதான் அந்த இடத்துல நம்ம சங்கீதத்துல வாசித்தோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டது. இவன் முகம் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தது. அந்த நாளில் பார்க்கும் பொழுது பாருங்கள், ஆண்டவர் ஆகிய தேவன் அவருடைய அழுகையின் விண்ணப்பத்தை ஜபத்தை ஆண்டவர் கேட்டு ஆண்டவருடைய வியாதியை ஆண்டவர் நீக்கி அவருடைய ஆயுசு நாட்களோடு கூட 15 ஆண்டுகளை கர்த்தர் அவனுக்கு கூட்டி கொடுத்தார். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் எசேக்கியா ராஜாவை வெட்கப்படுத்தல, அவனை மரித்து போக விடல, அவனுடைய அழுகையின் சத்தத்தை விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு ஆயுசு நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். இன்றைக்கும் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாளும் கூட நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான துன்பங்கள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பாடுகள், கஷ்டங்கள், ஒருவேளை பண கஷ்டம், பொருளாதார பாடுகள், கஷ்டங்கள், ஒருவேளை பலவிதமான துன்பங்களுக்கு நடுவில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். இந்த மனுஷ முகத்தையும் நீங்க பார்க்க வேண்டாம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தருடைய எசேக்கியா ராஜா செய்தது போல, எசேக்கியா ராஜா விண்ணப்பம் பண்ணினது போல, நம்முடைய விண்ணப்பங்கள், ஜெபங்கள், அழுகைகள் கர்த்தருக்கு நேராய் திரும்பட்டும். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க. நிச்சயமாய் ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்வார், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று சொல்லி பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். நம்மை வெட்கப்படுத்த கூடாதுன்னு சொல்லிதான் அவர் எல்லா வெட்கத்தை அவர் அனுபவித்து நமக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுத்தாகவே அந்த சிலுவையை நோக்கி பாருங்க, நிச்சயமாகவே வெட்கப்பட்டு போவதில்லை. அடுத்தபடியாக யார் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஏசாயா 40:31 ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள், கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். என் கண்மணி தேவஜனமே, ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி பார்த்தான் வெட்கப்பட்டு போல, தாவீது கர்த்தரை நோக்கி பார்த்தான் வெட்கப்பட்டு போல, எசேக்கியா ராஜா கர்த்தரை நோக்கி பார்த்தான், கர்த்தர் அவனை வெட்கப்படுத்தல. இந்த இடத்துல பார்க்கிறோம், யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ, எந்த தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்காக, ஆண்டவருடைய விடுதலைக்காக, ஆண்டவருடைய நன்மைகளுக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வேதத்தில் அதற்கு நல்ல ஒரு உதாரணம் இருக்கிறது. ஒரு தேவனுடைய மனுஷியை குறித்து நாம் பார்க்கிறோம், அன்னாள் என்கிறதான பிள்ளை இல்லாத ஒரு ஒரு ஒரு மனுஷன் அங்க இருக்கிறார். அவள் பார்க்கும் பொழுது அவளுக்கு திருமணமாகி அநேக வருடங்கள் அவளுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அவள் தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய சமூகத்தை தன்னுடைய ஜெபிக்கிறவளாய் அவள் காணப்பட்டாள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி அவளுடைய குடும்பத்திலே அவள் குழந்தை இல்லாததுனால அவளை எல்லாரும் ஏளனம் பண்றாங்க, அவளை வெட்கப்படுத்த நினைக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, அவளை அவமானப்படுத்துறாங்க, இவளுக்கு குழந்தை இல்லைன்னு. அந்த நாட்களிலே திருமணமாகி ஒரு மாதம் ஆனாலே அந்த நாட்கள் பழைய காலங்களிலே குழந்தை இருக்கிறதா என்று சொல்லி கேட்பாங்க. இன்னைக்கு அது வந்து வேற மாதிரி ஆயிப்போச்சு, இன்னைக்கு குழந்தை எல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனா அன்னைக்கு கல்யாண திருமணமாகி ஒரு மாதம் அல்லது 2 மாதத்துல கேட்டுருவாங்க, ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில அப்படிதான். ஆனால் அவள் மனிதனெல்லாம் நிந்தித்தாலும், சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இருந்தாலும், இந்த அன்னாள் அவள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தருக்காக காத்திருந்தாள். அவளுக்கு தெரியும், என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார், என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் தள்ள மாட்டாரு, நான் பொறுமையோடு கூட கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. மனிதர்கள் அவளை அவளுடைய வாழ்க்கையை வார்த்தையை குறித்து அவள் யோசிக்கல, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருந்தால் ஜெபித்தாள். பாருங்கள், ஆண்டவரும் அந்த பொறுமையை பார்த்து, ஐயோ இப்படி ஜெபிக்கிறாளே, பொறுமையோடு காத்திருக்கிறாளே என்று சொல்லி ஒரு காலகட்டத்திலே அன்னாளுக்கு ஆண்டவர் ஒரு அழகான சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். ஆலயத்துல போய் காத்திருந்து காத்திருந்து ஜெபித்தவளுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சாமுவேலை கொடுத்து அவளை வெட்கத்தை எல்லாம் ஆண்டவர் நீக்கினார். எனக்கு கண்மணி தேவஜனமே, ஒரு குழந்தை மட்டும் இல்ல, இன்னும் 5 குழந்தைகளை கொடுத்து கர்த்தர் அவளை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார், வெட்கத்தை எல்லாம் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றினார். அதே போல இந்த நாள்ல கூட நான் சொல்லிக் கொள்கிறேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க இவரால் நெடுநாளாய் அநேக காரியங்களுக்காக ஜெபித்து நீங்க காத்துட்டு இருப்பீங்க. உங்க பிள்ளைகளுக்காக, உங்க கணவருக்காக, உங்க மனைவிக்காக, உங்களுடைய எதிர்காலங்களுக்காக நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, அன்னாளுடைய தேவன் நம்முடைய தேவன். எப்படி அன்னாளுடைய வாழ்க்கையில வெட்கத்தை நீக்கி ஒரு ஜெயத்தை, ஒரு தலை உயர்வரை ஆண்டவர் கொடுத்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் தலையை உயர்த்தி நம்மை ஆசீர்வாத. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கடந்த வாரத்தில் நான் செய்தி கொடுக்கும் பொழுது யோபுவை குறித்து நான் சொல்லியிருந்தேன். அந்த யோபுனுடைய வாழ்க்கையில நமக்கு எல்லாம் தெரிந்த காரியம் தான், சுருக்கமாக நான் சொல்கிறேன். அவருடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்தும் ஒரு காலகட்டத்தில் இழந்தான், வெட்கத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. பிள்ளைகளை இழந்தான், அவன் ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை எல்லாவற்றையும் இழந்தான், எல்லாம் இழந்து போய் கடைசியில தன்னுடைய மனைவியிடமிருந்து கூட அநேக தூஷணமான வார்த்தைகளை கேட்க வேண்டியது இருந்தது. ஆனால் அவருடைய நேசித்த நண்பர்கள் அவனோடு அவனுடைய நண்பர்கள் கூட அவனை வெட்கப்படுத்தினாங்க, ஏன்பா இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி வெட்கப்படுத்தினாங்க அந்த அவனுடைய யோபுவினுடைய நண்பர்கள். ஆனால் யோபுவோ வேதவை குறித்து வேதத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தரை நம்பி அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவருக்காக காத்திருந்தான். தெரியும், ஒரு நாள் கர்த்தர் என்னை எழுந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்பி கொடுப்பார் சொல்லி அந்த விசுவாசத்தின்படி கர்த்தருடைய வாழ்க்கையில் எழுந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனியாக ஆண்டவர் கொடுத்து அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்த தலையை ஆண்டவர் உயர்த்தினார். எனக்கு அன்பான தேவஜனமே, வேதவசனம் சொல்கிறது இயேசு 61:7, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் வரும், இரட்டத்தனையான பலன் வரும், உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஆகவே இந்த காலவெளில சோர்ந்து போவாதீங்க. எதை குறித்தும் நீங்க நம்பிக்கை இழக்காதீங்க. ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தில் வல்லவனா இருந்தாலும் நீங்களும் விசுவாசத்தில் வல்லமையா இருங்க, கர்த்தர் பெரிய கரங்களை ஆண்டவர் செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தை பிடிங்க ஆசிரியப்படுறாங்க. ஒரு சிறிய ஜபத்தோடு கூட நான் முடிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் என்ன நிற்கமுள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமல் இருக்கும்னு சொன்னது போல இந்த வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். வரும் நாட்களில் சாட்சியா இருக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமே,
1: ஆமே, ஆமே. நன்றி பாஸ்டர் ராஜதுரை. இன்று வெட்கப்பட்டு போவதில்லை என்பதற்கு சிம்சோன், ஆபிரகாம், தாவீது, எசேக்கியா, கல்வாரி சிலுவை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அண்ணா ஜோபு போன்றவர்களை வேதாமத்திலிருந்து வெட்கப்பட்டு போ, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில் என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம் அப்படியான வார்த்தையை கொடுத்தீர்கள். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது பாஸ்டர் ராஜ்யத்தில், கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் மனைவியின் ஊழியங்களையும் கர்த்தர் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே.
2: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
1: இதுவரை நேரம் செய்து கொடுத்த பாஸ்டர் ராஜதுரை இந்தியா. தொடர்ந்து நாங்கள் முதன்முதலாக பாஸ்டர் அல்விஸ் பீட்டர் எல்விஸ் நாங்கள் அழைக்க போறோம். அவர் முதல் தடவையாக இந்த சங்கமா வானொலியிலே நித்திய வார்த்தை தினத்திலே வந்திருக்கிறார். அவருக்கு நான் 6:30 எங்களுக்கு நேரம் இப்பொழுது 6:30, ஆனா இந்தியாவில் இப்பொழுது 7:00. சரி, சங்கமா வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பிலும் 97 ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளின் சார்பிலும் இப்ப அந்த பாஸ்டரை வரவேற்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் பீட்டர் அல்விஸ்.
3: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் பாஸ்டர்,
1: பிரைஸ் லார்ட் பாஸ்டர். முதல் தடவையாக இந்த சங்கமா வானொலியிலே வந்து செய்து கொடுக்க வந்திருக்கிறீர்கள். மிகவும் ஆச்சரியம். உங்களுடைய செய்தியை நான் கேட்டேன். உங்களுடைய செய்தியை கேட்கும் பொழுது ஜெபம் பண்ணேன். அப்பொழுதுதான் எனக்கு தோன்றுச்சு இவரையும் எனது ஊழியத்துக்கு அழைத்தால் என்ன என்று தோன்றுச்சு. உடனே தான் உங்களை நம்பரை தொடர்பு கொண்டேன். கத்தர் ஆசிர்வதித்தார். இப்பொழுது பாச உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களை இன்ட்ரடக்ஷன் என்ன, எங்கே இருந்து பேசுவீர்கள் என்ன இன்ட்ரடக்ஷனை கொடுத்து விட்டு உங்களுடைய தீகசன வார்த்தை கொடுங்கள். உங்களுக்காக இப்போ 97 ரேடியோல இப்பொழுது பாச 2212 பேர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க, உலகம் எங்கும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் கத்தருடைய கிருபை. இப்போது உங்களை ஒப்புக் கொடுக்கிறேன் பாச, நீங்க வழி நடத்துங்கள். ஆமே.
3: பிரைஸ் லார்ட், ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னையில், இந்தியாவில் இருக்கிற சென்னையில் ரிவைவல் ப்ரொஃபட்டிக் சர்ச்சோடைய பாஸ்டராக நான் இருக்கிறேன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். கர்த்தர் நல்லவர், அநேக அற்புத அடையாளங்கள் மூலமாக அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கு இந்த நாளிலே நான் தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசையாக இருக்கிறேன். கர்த்தர் சகோதரர் என்னிடம் சொன்னபோது சில வார்த்தைகளை எனக்கு காண்பித்தார். நான் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பதனால் எப்பொழுதும் நான் எனக்கு தெரிந்த வசனங்களை எல்லாருக்கும் போதிப்பதில்லை. எனக்குள் இருக்கிற கர்த்தர் என்ன பேச சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைகளை தான் நான் போதிப்பேன். இன்றைக்கு உங்கள் அனைவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை லூக்கா 24 அதிகாரத்திலே 13 வசனத்திலே நான் படிக்கிறேன். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசி கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்றென்று கேட்டார். நீங்க பாருங்க, எம்மாவு சிஷ்யர்கள் வந்து அவங்க துக்கம் கொண்டிருக்கையாம், சம்பாஷித்து துக்கம் கொண்டிருக்கையும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து கேட்கிறாரு அவங்கள பார்த்து, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய். இங்க பாருங்க, அவங்க இருதயம் என்ன இருந்துச்சுன்னா துக்கத்தால நிரம்பி இருந்துச்சு. இன்னைக்கு நான் என்ன பேச போறேன் அப்படின்னா, நீங்க நம்ம இருதயம் துக்கத்தாலேயோ பயத்தாலேயோ நிறைந்திருக்குமானால் தேவனே நம்ம பக்கத்துல வந்தா கூறோம், கடவுளே நம்ம பக்கத்துல வந்து நின்னா கூறோம், நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. இங்க பாருங்க, இவங்க யாருக்காக வருத்தப்படுகிறார்களோ, யாருக்காக கவலைப்படுறாங்களோ, யாருக்காக துக்கம் படுறாங்களோ அவரே வந்து கூட நிக்கிறாரு, அவரே வந்து பேசுறாரு. ஆனா அந்த அவங்களுக்கு அந்த இயேசு கிறிஸ்துன்னு அவங்களுக்கு தெரியல. இங்க பாருங்க, நீங்க தேடுறது, நீங்க விரும்புறது, நீங்க எனக்கு வேணும்னு நினைக்கிறது உங்க பக்கத்திலேயே வந்து நின்னாலும் உங்களுக்கு அதுக்கு உங்க கண்ணுக்கு தெரியாது. எப்பன்னா உங்க இருதயம் துக்கத்தால நிரம்பி இருக்கும் போது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் வந்து ஆண்டுகிட்ட சொல்லுவாங்க, ஆண்டவரே உங்களுக்கு கண்ணு இல்லையா, எங்க படுற கஷ்டத்தை உங்களுக்கு தெரியலையா, நாங்க எந்த நிலைமையில இருக்கிறோம் தெரியலையா. இது நிறைய பேருடைய ஜபமா இருக்கும். அவர் எங்கேயும் இல்லை, அவர் நம் அருகிலேயே இருக்கிறார், நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். என்ன விஷயம்னா, நம்ம எதை ஆண்டவர்கிட்ட கேட்கிறோமோ அதை சந்தோஷமா கேட்கறதில்ல, எதை சந்தோஷமா தேடுறதில்ல, ஒரு துக்கத்தோடையோ ஒரு பயத்தோடையோ நாம் தேடுவோமானா அது நம்ம பக்கத்திலே வந்தா கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது. பாருங்க, அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்ன? அதே 18வது வசனத்துல பாக்குறோம், அவர்களில் ஒருவனாகிய கிளையப்பா என்பவன் பிரதியுத்தரமாக இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். பாருங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்க புறஜாதியான்ட்டாங்க. கிட்டத்தட்ட 3.5 வருஷம் ஆண்டவரோட வாழ்ந்தவங்க தான், தேவனுடைய வார்த்தையை கேட்டவங்க தான், இன்னைக்கு என்ன ஆச்சு, இருதயத்துல துக்கம் வந்ததுனால கடவுளே பக்கத்துல வந்து இருந்தா கூட அவங்க கண்ணுங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. நான் அதுதான் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன், இருதயத்துல அதான் வசனம் ஒன்று சொல்லும் வந்து, உங்க இருதயத்தை எல்லா காவலோடும் காத்து கொள்ளுங்க. இந்த இருதயத்துல துக்கமோ பயமோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை நெக்ஸ்ட் ஸ்டெப் வைக்க விடாம பண்ணிடும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வைக்க விடாம பண்ணிடும். சாத்தா வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளை பயமுறுத்த தான் பார்ப்பான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவனால பயமுறுத்த தான் முடியும், அதுக்கு மேல அவனால ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளை அவனால ஒன்றும் செய்ய முடியாது, அவன் பயமுறுத்தி கொண்டு தான் இருப்பான். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வைக்கக்கூடாது என்பதில் அவன் ரொம்ப கவனமா இருப்பான். ஆண்டுடைய பிள்ளைகள் அடுத்த ஸ்டெப்பு வச்சிடக்கூடாது. நீங்க எல்லாத்துக்கும் தெரியும், 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல கோலியாத்து வந்து இஸ்ரேல் இராணுவத்தை பயமுறுத்தி கொண்டே இருந்தான். அவன் 40 நாள் பயமுறுத்தி கொண்டுதான் இருந்தான். ஆனா 40 நாள்ல ஒரு ஆளை கூட அவன் கொலை செய்ய முடியல, ஒரு ஆளுடைய தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட அவனால புடுங்க முடியல, இல்லைன்னா அந்த இஸ்ரேல் தேசத்துல இருக்கிற ஒரு புல்லை கூட அவனால புடுங்க முடியல, ஒரு சின்ன குழந்தைய கூட அந்த கோலியாத்தால கொலை பண்ண முடியல. அவ்வளோ பெரியவன், வசனம் சொல்லுகிறது அவனை பத்தி விளக்கும் போது பயங்கரமா அவனை இது பண்றாங்க. ஆனா அப்பேற்பட்ட கோலியாத்தால் ஒரு சின்ன காரியத்தை கூட செய்ய முடியல, அவன் மடிந்து போனதை பாக்குறோம். இங்க பாருங்க, நம்ம இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற கோலியாத்தால என்ன தெரியுங்களா, நம்மளை பயம்புறுத்த தான் முடியும். நம்ம முன்னாடி இருக்கிற சாத்தா வந்து ஆனா பயந்துட்டோம், நம்மளால ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்க முடியாது. நல்லா பார்ப்போம், அதுல பயந்த சவுல், அப்னேர், இஸ்ரேல் சேனை அவன் முகத்துக்கு பயந்து விலகி ஓடினார்கள். பயம் உங்களை பின்னோக்கி ஓட வச்சிடும், பயம் உங்களை முன்னாடி ஒரு ஸ்டெப்பு வைக்க விடாது, பயம் உங்களை ஒரே இடத்துல நிக்க வச்சிடும். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை ஒரே இடத்துல நிக்கிறதுக்கு என்ன தெரியுங்களா, பயம். ஆனா தாவீது நம்ம பார்ப்போம், தேவன் மேல இருந்த நம்பிக்கையினால அவர் என்ன செய்யறாரு, கோலியாத்தை நோக்கி ஓடுகிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இங்க பாருங்க, லட்சக்கணக்கான வீரர்கள், யுத்த வீரர்கள், பராக்கிரமசாலிகள், புஜபல பராக்கிரமசாலிகள், உயரமானவர்கள் எல்லாம் பயந்து பயந்து ஒரு இடத்துல நிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பேற்பட்ட வீரனாக இருந்தாலும் பயம் அவனை பின்னோக்கி ஓட வைத்து விடும். ஆனா ஒரு வாலிபன் ஆண்டவருடைய பிள்ளை அவர் என்ன செய்யறாரு நம்ம என்ன பாக்குறோம், அவர் தைரியமாக ஓடுகிறார். வசனம் சொல்லும் நம்ம பார்க்கலாம், கோலியாத் எழும்பினான் இருக்கும், தாவீது ஓடினான் இருக்கும். அல்லேலூயா. இங்க பாருங்க, கடவுள் மேல் இருக்கிற நம்பிக்கை உங்களை ஓட வைக்கும், உங்க பிரச்சனைகள் மேல் இருக்கிற பயம் துக்கம் உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சிடும். எம்மாவூர் சீஷர்களை பார்த்தோம் இல்லைங்களா, யாரை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்களோ அவரே வந்து கூட நிற்கிறார். யாரை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள், இன்னைக்கு என்ன தெரியுமா, எதை குறித்து பேசி கொண்டிருக்கிறோமோ, எந்த ஆசீர்வாதத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறோமோ, அந்த ஆசீர்வாதமே நம்ம பக்கத்துல வந்து நின்னாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுக்காக தான் ஜபம் பண்ணுவோம், அதுக்கு தான் உபவாசம் பண்ணுவோம், அதுக்காக தான் ப்ரேயர் பண்ணுவோம், அதுக்காக தான் ஊழியக்காரங்கள்ட்ட ஃபோன் பண்ணி ஜபம் பண்ணுங்க. அது எங்கேயுமே இல்லை, அது உங்க பக்கத்துல தான் இருக்குது, அது எங்கேயும் தூரமா இல்லை. என்னன்னா, துக்கத்தோடும் பயத்தோடும் நீங்கள் தேட வேண்டுவதை தேடிக்கொண்டிருப்பீர்களானால் உங்கள் காலம் முழுவதும் நீங்கள் தேடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். இங்க பாருங்க, இவங்க அதுக்கப்புறம் பாக்குறாங்க, வசனம் வந்து அவர் சொல்றாரு, அவர் கடிந்து கொள்கிற 25வது வசனத்தில் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இந்த துக்கம் என்ன செய்து தெரியுமா, நாமங்களை புத்தி இல்லாதவர்களாக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பயப்பட அழைக்கப்படவில்லை. நம்ம பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பிரதர் வாழ்க்கையில பயப்படாம இருக்க முடியும்னா முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது, நான் ஒத்துக்கிறேன். பயம் எல்லாருக்கும் ஏதாவது விஷயத்துல டக்குன்னு வரும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, பயம் உங்களை மேற்கொள்ள விடாதீர்கள். பயம் உங்களை மேற்கொள்ள விடாதீர்கள். பயம் உங்களை ஜெயிக்க விடாதீர்கள். துக்கம் உங்களை ஜெயிக்க விடாதீர்கள். நீங்க ஜெயிங்க. ஒரு ஒரு செகண்ட் பயம் வரலாம், ஓகே என்னடா அப்படின்னு ஒரு ஒரு தாட் வரலாம். அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு மேல அதை வளர விட்டுறாதீங்க. நான் எப்போ என்னுடைய சபையில சொல்லுவேன், சாத்தான் ஒரு நோஞ்சான், ஏன்னா அவன் வல்லமையெல்லாம் உறிஞ்சிட்டாரு ஆண்டவர். ஒரு சிக் பர்சன்ட ஏதாவது எலும்பி அவன் சண்டை போட முடியுங்களா? ஒரு செத்த போனோ எலும்பி சண்டை போட முடியுங்களா? நீங்க எப்படி சாத்தானை பாக்குறீங்கன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. எல்லாரும் சாத்தானை ஒரு பெரிய பயில்வானாக பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் தான் என்னமோ வந்து பலவீனமான ஆளா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே செய்ய மாட்டீரா, ஆண்டவரே பண்ண மாட்டீரா, சாத்தான் எவ்வளவு பண்ணிட்டான் பாருங்க எங்க வாழ்க்கையில. சாத்தான் எவ்வளவு பண்ணிட்டானா, ஆண்டவர் எதுவும் பண்ணாம இருக்கிறாரா? அவர் சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நீங்க சாத்தானை எப்படி பாக்குறீங்கன்னு இருக்கணும். நான் என் சபையில சொல்லுவேன், சாத்தான் ஒரு நோஞ்சான், ஒரு நோஞ்சான், ஒரு பலவீனமானவன். நான் கேக்குறேன், ஒரு பலவீனமானவனிடம் இருந்து வருகிற பிரச்சனைகள் எப்படி இருக்கும்? ஒரு பலவீனமானவனிடம் இருந்து வரும் பிரச்சனைகள் பலவீனமானதாகத்தான் இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் பலவீனமானவைகள். ஏனென்றால் சாத்தான் பலவீனமானவன், அவன் முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டவன். இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தோற்கடிக்கப்பட்ட பிரச்சனைகள். உங்களுடைய கடன் பிரச்சனையாக இருக்கலாம், உங்களுடைய வியாதி பிரச்சனையாக இருக்கலாம். நீங்க பார்த்து சொல்லணும், நீ எல்லாம் தோற்கடிக்கப்பட்ட பிரச்சனை. எனக்கு என்ன தெரியுமா வருது, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒரு வியாதி வருதுன்னா வந்த உடனே அது பெருசா வந்துடாது, அது ஆரம்பம் சின்னதா வரும். ஒரு பாவ பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு சின்னதா ஸ்டார்ட் ஆகும். இல்ல எந்த ப்ராப்ளம் வச்சுக்கோங்க, அது ஆரம்பம் வந்து ரொம்ப சின்னதா தான் ஆரம்பிக்கும். ஆண்டு நமக்கு சொன்ன மாதிரி ஆரம்பம் அற்புதம் அற்பம் ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்குன்ற மாதிரிதான் இந்த பிசாசு ஆரம்பிக்கிறதும் அப்படியே லைட்டா தான் வரும். நம்ம என்னமா பண்றது, அது நோஞ்சா மாதிரி வர பிரச்சனைய பேசி பேசி பேசி பேசி அதை மெடிடேஷன் பண்ணி நல்லா அதுக்கு ஊசி போட்டு சோறு போட்டு அந்த பிரச்சனையை வளர்த்து விட்டுறது. நம்ம பிரச்சனை எல்லாம் பெருசா வர்றது கிடையாது. பாருங்க, பிரச்சனை வந்தவுடனே அப்பா ஏசப்பா என்ன சொன்னாரு, அப்பாலே போ சாத்தானினாரு, முடிஞ்சு போச்சு போயிட்டான். அதாவது ஆண்டர் என்ன சொன்னார்னா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். முடிஞ்சு போச்சு. வர பிரச்சனையை அது வரும்போதே எதிர்த்து நின்றுங்க. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி, அக்கா தெரியுமா, அண்ணன் தெரியுமா, பிரச்சனை இந்த மாதிரி இருக்கு தெரியுமா, அது அரை மணி நேரம் பேசுனா அந்த பிரச்சனைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அடாடா நம்மளை பத்தி எவ்வளவு பேசுறாங்க, மணிக்கணக்கா நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நல்லா நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடலாம், இவங்க கூட போய் வாழலான்னு வந்துடும் பாருங்க. அதை நீங்க அதுதான் ஆண்டவர் பிசாசை கடவுளை வாழ்த்தும் போது கூட அவர் வாழ்த்த இடம் கொடுக்கவில்லை. பிசாசோட வார்த்தைகளுக்கு உங்க வாழ்க்கையில் இடம் கொடுக்காதீர்கள். நல்ல விதமா வருகிற பிசாசோட வார்த்தைகளுக்கு கூட செவி கொடுக்காதீர்கள். கர்த்தருடைய வார்த்தையில் நிரம்பி இருங்கள். கர்த்தருடைய வார்த்தையில் நிரம்பி இருங்கள். ஏன்னா நான் சொல்றேன் பாருங்க, இந்த துக்கம் பயம் இந்த லிஸ்ட்ல எதை வேணா வச்சுக்கோங்க. அது என்ன செய்யுது, ஆண்டவர் தான் சொல்றாரு, விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இந்த துக்கம் நம்மளை புத்தி இல்லாதவர்களா ஆக்கிடும். அதனால நான் சொல்றேன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஃபீட் பண்ணிடாதீங்க, அதை அதிகம் பேசாதீங்க. தேவனுடைய வார்த்தைகள் அதிகம் பேசுங்க, தேவனோடு அதிகம் பேசுங்க. நான் அடிக்கடி என்னுடைய சபையில சொல்லுவேன், கணவன் மனைவி கிட்ட பேசுறத காட்டிலும் கடவுளோடு அதிகம் பேச வேண்டும். ரெண்டாவது மனைவி, ஃபர்ஸ்ட் காடு, ரெண்டாவது மனைவி நம்ம ஃபேமிலி. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்படி நம்ம கடவுளோடு அதிகம் பேச பேச பேச அவர் நம்மோடு பேச பேச இந்த உலகம் பேசுகிற வார்த்தைகள் நமக்கு காதுல கேட்காது, பிசாசு பேசுகிற வார்த்தை நம் காதுல கேட்காது. ஏன்னா ஆல்ரெடி 24 hours உங்க கூட ஒருத்தர் பேசி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக அவர் பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய ஆவியிலே இருதயத்தில் நம்மோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, அப்பொழுது பாருங்க, அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி கொண்டு. இங்க பாருங்க, அவங்க கண்கள் திறக்கப்பட்ட போது அவங்க பேசிக்கொள்கிறாங்க. அந்த வார்த்தை, அவரோடு பேசுகிற வார்த்தை வரும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சதான். அல்லேலூயா. நான் சொல்றேன் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையோடு வாழுங்கள். தேவனுடைய வார்த்தை அவரோடு, என்ன வார்த்தை அவரோடு, நீங்க அவரோடு பேச, அவர் நம்மோடு பேச, அந்த மாதிரி மாறி மாறி பேசும்போது உங்களுக்குள்ளே என்ன ஆகுதான், கொழுந்து விட்டு எரிந்ததான் அந்த அக்கினி. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா நோய்களையா இருக்கட்டும், வியாதிகளா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருக்கட்டும், அதை எரித்து விடும். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, ஊழியக்காரங்கனாலே ஃபோன் பண்ணி ப்ரேயருக்கு, பாஸ்டர் எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க, எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க. நான் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு டைம் ரெண்டு டைம் ப்ரேயர் பண்ணுவேன், அதுக்கப்புறம் சொல்லிடுவேன், நான் உங்களுக்கு பூசாரி கிடையாது, கடவுளுக்கும் உங்களுக்கும் நான் ஒரு மீடியேட்டர் கிடையாது. உங்கள் அப்பா கிட்ட நீங்கள் பேசுறதுக்கு நான் வந்து, உங்கள் அப்பாட்ட நீங்கள் பேசுறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் கேட்பீங்களா யாராவது, எங்கள் அப்பா இப்படம் பேச வேண்டும், எனக்கு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு பர்மிஷன் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் கேட்பீங்களா? உங்கள் தகப்பன் 24 மணி நேரமும் நீங்க எப்ப பேசுவீங்க, எப்ப பேசுவீங்கன்னு உங்ககிட்ட அவர் காத்து கொண்டிருக்கிற தகப்பன், அந்த அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப நம்ம கடவுளை குறித்த ஒரு அறிவு வேணும். இன்னொரு நான் சொல்றேன், இந்த இருதயம் பிசாசால பயம்புறுத்த மட்டும்தான் முடியும், துக்கமாக்க மட்டும்தான் முடியும். தாவீதை வச்சு நம்ம பேசணும், கோலியாத்தை வச்சு பயம்புறுத்தி தான் கொண்டிருந்தான். பயமுறுத்தி பயமுறுத்தி ஒரு ஸ்டெப்பு அவங்க வைக்க கூடாது. அவனோட நோக்கம் என்னன்னா, இங்கடா ஒரு ஸ்டெப்பு வச்சிருவாங்களோ, இந்த தேவ ஜனம் ஒரு ஸ்டெப்பு வைக்க கூடாது வச்சு, அந்த பயம் அவனுக்கு. சும்மா பயமுறுத்த தான் செய்வான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க லைஃப்ல எப்பயாச்சும் உங்களுக்கு ஒரு பயம் வரும்னா, பயம் வருதுன்னு நினைச்சுக்கோங்களேன், உங்களுக்கு லைஃப்ல உங்களுக்கு ஒரு பயம் வருதுன்னு நினைச்சுக்கோங்களேன், உங்களை குறிச்சு, உங்க எதிர்காலத்தை குறிச்சு, தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பயம் வருதுன்னா அது உங்களுக்கு வருகிற பயம் அல்ல, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆணுடைய தேவ பிள்ளைகள் நம்ம தெரிந்து கொள்ள ஒரு சத்தியம் என்னன்னா, உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு எதிர்காலத்தை குறிச்சோ இல்ல பிரச்சனையை குறித்தோ உங்களுக்கு பயம் வருகிறதா, அது உங்களுக்கு வருகிற பயம் அல்ல, சாத்தானுக்கு வருகிற பயம். அந்த பயத்தை தான் உங்க மேல அவன் திணிக்க பார்க்கறான். அவன் ஒரு பயந்தாங்கோழி, அவன் ஒரு நோஞ்சான், அவன் ஒரு பலவீனமானவன், அவன் தான் பயப்படுகிறவன், அவன் பயப்படுகிற ஆவியுள்ளவன். நம்ம அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவி உள்ளவர்கள், அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை உடையவர்கள் நம்ம. நம்ம பயத்தின் ஆவி நமக்கு கொடுக்கல ஆண்டவர், நமக்கு பய ஆவியை கொடுக்கல. அந்த பயத்தின் ஆவி வந்து பிசாசின் ஆவி. அவன் பயப்படுறனால, நம்மளை குறிச்சு உங்களை குறிச்சு அவன் பயப்படுறனால அவன் என்ன செய்யறான்னா, உங்களை பயம்படுத்த பாக்குறான். அந்த பயத்தை அவன் உங்க மேல திணிக்க பாக்குறான். அப்படிதான் லட்சத்துக்கும் அதிகமான இஸ்ரவேல் ஜனங்கள் சவுல் அப்னேருக்கு எல்லார் மேலையும் திணிச்சான். பயந்தவர்கள் ஒரு அடி முன்னாடி வைக்கல. பிரியமானவர்களே, நான் சொல்றேன், நீங்க பயந்துட்டீங்கன்னா ஒரு ஸ்டெப் நீங்க முன்னாடி வைக்க மாட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் நிறைய ஏரியால நின்று இருப்பீங்க, அடுத்த ஸ்டெப் வச்சிருக்க மாட்டீங்க. மோசை கூட நம்ம பார்ப்போம், மோசை அழுது இறந்ததுக்கு அப்புறம் ஜனங்கள் எல்லாம் துக்கம் கொண்டாடினார்களாம். ஓன அழுது 30 நாள் துக்கம் கொண்டாடுறாங்க, அங்கேயே உட்காந்துட்டாங்க. துக்கம் இவங்க கொண்டாட கொண்டாட முன்னாடி பார்த்தீங்கன்னா, யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. நீங்க துக்கத்துல உக்காந்தீங்க, உங்க முன்னாடி பிரச்சனை எல்லாம் அப்படியே தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. பிரச்சனை எல்லாம் ரொம்ப அழகா ஓடிக்கிட்டு இருக்கோம், வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்லுவாரு, யோசுவாவை பார்த்து சொல்லுவாரு, நீங்க துக்கம் கொண்டாடினதெல்லாம் போதும்பா, நீங்க எழுந்து இந்த யோர்தானை கடந்து போங்க. துக்கப்பட்டதெல்லாம் போதும், யோர்தான்ல உக்காந்தது போதும், அழுதது போதும், புலம்பினது போதும், போதெல்லாம் எழுந்துருங்க. நான் சொல்றேன், துக்கம் துக்கம் உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சிடும், பயம் உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சிடும், எழுந்து போக விடாது. வாழ்நாள் ஃபுல்லா அதே இடத்துல உட்கார வச்சு சாத்தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதவர்கள் நல்லாவே தெரியும் ஆண்டுடைய பிள்ளைகளை. ஆனா இந்த ஜனம் அடுத்த ஸ்டெப்பு வைக்க கூடாது, வாழ்க்கையில முன்னேறிடக்கூடாது, ஊழியத்துல முன்னேறிடக்கூடாது. இந்த ஜனங்களை எப்படியாச்சும் ஹோல்ட் பண்ணணும், இதுதான் அவனுடைய நோக்கமா இருக்கும். அப்ப நல்லா பாருங்க, அங்க யோசுவாக்கு தேவனுடைய வார்த்தை வரும், நீங்க எழுந்து இந்த யோர்தானை கடந்து போங்க, நிக்காதீங்க, பயப்படாதீங்க, துக்கமா இருக்காதீங்க, எழுந்து போங்கன்னுவாங்க. இன்னொரு வசனத்தை நான் சொல்லுறேன், இங்க பாருங்க, லூக் ஜான் 20:15, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். மரியாளம்மா, டைம் இல்லாதனால நான் கொஞ்சம் ஷார்ட்டாக நான் போகிறேன். மரியாளம்மா நம்ம பார்ப்போம், ஆண்டவருடைய ரிசரக்ஷனுக்கு அப்புறம் அவங்க பார்க்குறாங்க. 14வது வசனம், யோவான் 20, இவைகளை சொல்லி பின்னாடி திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அவள் அறியாதிருந்தால், இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்து கொள்ளுகிறேன் என்றார். நம்ம அழுதுட்டு இருக்கிறாங்க, தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, அழுதுகிட்டு தேடுறாங்க. இங்கே கிறிஸ்தவர்கள்லாம் அதுதான், நல்லா தேடுறோம், தேடுங்கள் அப்பொழுது கண்டெடு, ஏசப்பா சொல்லிட்டார் பிரதர், தேடுறோம் பிரதர், ஜெபிக்கிறோம் பிரதர். இந்த அம்மா புக்கர் அழுங்க, ஆண்டவர் செய்த நன்மையை நினைச்சு அழுங்க, ஆண்டவர் நமக்கு சிலுவையில செய்ததை நினைச்சு அழுங்க, அவர் அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை நினைச்சு அழுங்க. ஆனா நான் உங்களுக்கு தான் சொல்றேன், துக்கப்பட்டு அழுகாதீங்க, துக்கம் வேணாம். உங்களுடைய அழுகையில ஆனந்த கண்ணீர் இருக்கட்டும், ஆண்டவர் ஏசப்பா எனக்கு நல்லது செஞ்சாரு. தேசங்களுக்காக அழுங்க, தேசங்களுக்காக அழுங்க, தேசங்களுக்காக அழுது ஜெபிங்க, ஊழியக்காரர்களுக்காக அழுது ஜெபிங்க, அதெல்லாம் நல்லது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா துக்கத்தோடு, சாத்தான் தருகிற துக்கத்தோடு அழாதீர்கள். இங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாருன்னா, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய், அவரை தான் தேடிட்டு இருக்கிறான். அந்த அம்மா அவங்களே பார்க்குது, திரும்பி பார்க்குது, திரும்பி பார்த்து அந்த அம்மாவுடைய அழுதுகிட்டு இருக்கிறனால, அந்த அம்மாவுடைய இருதயம் துக்கத்தால் இருக்கிறனால, யாரை தேடுகிறாங்களோ அந்த அம்மா, அவரே வந்து முன்னாடி நிற்கிறார். ஆனா அந்த அம்மா கண்ணுக்கு தெரியல. இப்ப நான் உங்களுக்கு புரியுதுங்களா, நம்ம நிறைய ஜபம் பண்றோம், ஆண்டவர் எல்லாம் ஜபம் கேள்வி கேட்க இதெல்லாம் அவர் பதில் தராம இல்ல, வராம இல்ல, நம்ம துக்கத்தால இருக்கிறனால நம்ம அவரை பார்க்க முடியல. நிறைய ஏரியால அவர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியல. அந்த அம்மா துக்கமா இருந்ததுனால அவர் யாருன்னு நினைச்சிட்டாங்க. இங்க பாருங்க, எம்மாவூர் சீஷர்கள் வந்து புறஜாதி நினைச்சிட்டாங்க அவரை. இந்த மரியாதை, இந்த அம்மா வந்து என்ன நினைக்கிறாங்க, மகதலேன மரியாதை என்ன நினைக்கிறாங்கன்னா, தோட்டக்காரன் நினைச்சிட்டாங்க. அட, கடவுள் வந்து நிக்கிறாருங்க, கடவுளே வந்து முன்னாடி நிக்கிறாரு. இந்த அம்மா அழுது கொண்டிருக்கிறதுனால, இந்த அம்மாவுடைய இருதயம் துக்கத்தால நிறைந்திருக்கிறதுனால, அவங்க தேடுகிற கடவுளே வந்து முன்னாடி நின்னாலும் அந்த அம்மாவுக்கு என்ன தெரியுதுன்னா, தோட்டக்காரனா தெரிந்தார், தோட்டக்காரனா தெரிந்தார். இன்னைக்கு நமக்கும் அந்த மாதிரிதான், கடவுளை நம்ம எப்படி தேடி கொண்டு இருக்கிறோம், ரொம்ப முக்கியமானது ஒரு காரியமா இருக்கு. எம்மாவூர் சீஷர்கள் மாதிரி கடவுளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால்தான் பவுல் சொன்னாரு, இயேசுவையும் நாங்கள் மாம்சத்தின்படி அறிய மாட்டோம், ஃப்ளஷ்ல தேடாதீங்க. ஏசப்பா எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டீங்களே, ஓ அது இந்துக்களும் அழுகுறாங்க, முஸ்லீம்களும் அழுகுறாங்க, புத்தர்கள் யாரை வேணா அழுவாங்க, ஐயோ இயேசு கிறிஸ்து மறித்தாரா, ஐயோ அவர் சிலுவையில் அறைஞ்சிட்டாங்கப்பா. அதான் பவுல் சொன்னாரா, மாம்சத்தின்படி யாரையும் அறியவேன், கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறியேன். ஆண்டவர் வந்து அடிபட்டாரு, காயப்பட்டாரு அப்படின்றத கூட நீங்க ஃபிளஷ்ல யோசிக்காதீங்க, ஸ்பிரிட்ல டீல் பண்ணுங்க. உங்களுக்கு மினிஸ்ட்ரி நடக்கும், உங்களுக்கு மினிஸ்ட்ரி நடக்கும், தெரியுதுங்களா? அப்ப இங்க பாருங்க, அந்த அம்மா
4: என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு
3: கொள்ளலாம். தோட்டக்காரனை போல காட்சி அளிக்கிறார். அப்புறம் பாருங்க, அவர் சொல்றாரு, இயேசு அவளை நோக்கி மரியாதை என்றால், அவள் திரும்பி பார்த்து ரகுனி என்றார். இங்க பாருங்க, வார்த்தை வந்தது, வார்த்தை வந்தது, வார்த்தை வந்த உடனே அவளுக்கு ஒரு வெளிச்சம் வந்தது. எம்மாவூர் சிஷ்யருக்கும் பாக்குறோம், துக்கத்துல இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு வார்த்தை வந்தது, அங்க அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் வந்ததை நம்ம பாக்குறோம். நான் தான் சொல்றேன்னா, உங்களுடைய வாழ்க்கை நீங்க எவ்வளவு பேர்பட்ட துக்கத்துல இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையில இருந்தாலும் சரி, எந்த போராட்டம் இருந்தாலும் சரி, உங்களை வழி நடத்துகிறது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை வழி நடத்தும். கர்த்தருடைய வார்த்தை, அந்த எந்த இடத்துல நீங்க எவ்வளவு பெரிய துக்கத்துல இருந்தாலும் நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலகாதிருங்கள். தாவீது ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தை. தாவீது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் அரண்மனையில் இருந்தப்ப எழுதியதை காட்டிலும் அவர் காடுகளில் இருக்கும்போது எழுதின சங்கீதங்கள் அதிகம். அவர் காடுகள் இருக்கும்போது, வாழ்க்கை நல்லாவே இல்லாத போது, சூழ்நிலைகள்லாம் எதிராக இருந்த போது, 3000 பேர் எப்பவுமே தாவீதை கொலை செய்கிறதுக்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இஸ்ரேல்ல செலக்ட் பண்ண ஆளு, யாருக்காக யுத்தம் செய்தாரோ, யாருக்காக உயிரை பணயம் வைத்து ஓடினாரோ, யாரை நேசித்தாரோ, எந்த குடும்பத்துக்கு உதவி செய்தாரோ, அதே குடும்பம், அதே ஆள், அதே ஜனங்கள், தன் சொந்த ஜனங்கள் அவரை கொலை செய்ய தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா நல்லா தெரியும் அவருடைய இருதயத்தை எப்பவும் சாத்தானுக்கோ துக்கத்துக்கோ பயத்துக்கோ விட்டு போடாம இருந்தார். சவுல் வந்தப்ப கூட சவுளை கொல்றதுக்கு வாய்ப்பு இருந்த போதும் அவரை கொலை செய்யாமல் அவரை கொலை செய்ய வந்தவர்களையும் தடுத்தார். கொலை செய்ய வந்தவனையே பார்த்து என் தகப்பனே என்று பேசினார். அப்படி அதுதாங்க இருதயம். அந்த மாதிரி இருதயம் வைக்கும் போது பாருங்க, நீங்க சீக்கிரமா உங்களுடைய இடத்துல நீங்க கிங் ஆகிறத பார்ப்பீங்க. கடைசியா இன்னொரு நான் ஒண்ணு சொல்லி நான் முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லூக்கா 8:50 நம்ம பார்க்கலாம். லூக்கா 8:50 நம்ம யவீருடைய மகள் அவங்க வந்து

மகன் செத்து போயிருந்தா கூட நான் எழுப்பிடுறேன் எவிரு. நீ வந்து கவலையே படாத, உன் மகள் இறந்திருந்தாலும் பரவாயில்லை, நான் அவளை உயிரோடு எழுப்ப நான் என்னால் முடியும், நான் செஞ்சிருவேன், உயிரோடு எழுப்பிடுவேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை எவரு கேட்டு என்னன்னா, நீ பயப்படாத, அல்லேலூயா, பயப்படாத, நான் விசுவாசம் உள்ளவளாயிரு அப்படின்றாரு. பிரியம்மா, இன்னைக்கு கூட நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில எந்த கட்டத்துல நீங்க இருந்தாலும் பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில மரித்து போயிருக்கிற காரியங்களை கூட இயேசு கிறிஸ்துவால் உயிரோடு எழுப்ப முடியும். உங்க வாழ்க்கையில் மரித்து போயிருந்த ஆசீர்வாதங்கள், செல்வங்கள், உறவுகள், அது எந்த காரியமும் கர்த்தரே கொடுத்ததை நீங்க இழந்திருந்தாலும் பரவாயில்ல, ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க பயப்படாமல் இருக்கும்போது கர்த்தர் காரியங்களை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம எல்லா இடத்துலையும் பார்ப்போம், வேதத்துல கிட்டத்தட்ட 365 தடவைக்கு மேல பயப்படாத, பயப்படாத, நான் இருக்கிறேன், நான் இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் ஆண்டு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா பயப்படாத. ஆனா நம்மளால என்னன்னா பயப்படாமல் இருக்க முடியாது, அதுதான் பிரச்சனை. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் தடையா இருப்பது என்ன தெரியுமா? பயப்படாத. பயம் என்பது ஒரு அவிசுவாசம், அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? அதனாலதான் அவிசுவாசிக்கும் போது கடவுளால் அற்புதங்களை செய்ய முடியவில்லை. அவர் சொந்த ஊருக்கு போறாரு, அவரை ஏற்றுக்கொள்ளல, அவரை நம்பல, அங்க அதிக அற்புதங்கள் நடக்கல. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட அற்புதத்துக்காக வந்தவங்கள்ட்ட, என்கிட்ட பயங்கர வல்லமை இருக்கு, என்கிட்ட ஒரு பயங்கர சக்தி இருக்கு, அதனால உன்னை சுகமாக்குறேன் போ அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னார் தெரியும் எல்லாத்துக்கும், என்னிடத்தில் வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறாயா. இன்னைக்கு இந்த நேரத்துல நான் உங்க எல்லாருக்கும் சொல்லுகிறேன், கர்த்தரிடம் வல்லமை இருக்கிறது, அது பிரச்சனையே இல்லை. அந்த வல்லமை உங்கள் பிரச்சனைகளை சரி செய்யும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா, அதுதான் விஷயம், அதுதான் விஷயம். அந்த கர்த்தருடைய வல்லமை இருக்குதுங்க, அதை எந்த அளவுக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் தெரிய செய்கிறத பார்ப்பீங்க. அவங்க எல்லாரும் சொன்னாங்க, ஆம் ஆண்டவரே, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என் வல்லமையின்படி அல்ல, என் வல்லமையின்படி உனக்கு ஆக கடவுள்னு அவர் எங்கேயுமே சொல்லல. என்கிட்ட வல்லமை இருக்கு, நீ விசுவாசிக்கிறீல, அந்த விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். கிரிய இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறது நம்ம பாக்குறோம். பிரியமானவர்களே, கர்த்தரிடம் வல்லமை இருக்கு. நீங்க அதான் கேட்கிற, ஆண்டவரே செய்ய மாட்டீரா, செய்ய மாட்டீரா, கொடுக்க மாட்டீரா, கொடுக்க மாட்டீரா என்பது கேள்வி அல்ல. அவரிடம் அனைத்தும் இருக்கிறது, அதை நீங்கள் எந்த அளவு விசுவாசிக்கிறீர்களோ அதை அந்த அளவுக்கு பெற்றுக்கொள்வீர்கள். நம்ம அம்மா 12 பெரும்பாடல ஸ்திரீ தெரியும், அவங்க என்ன பண்ணாங்க, போய் அவர் சரீரத்தை தொடலான்னு போய் விசுவாசத்துல அவருடைய தொங்கலை தான் தொட்டாங்க. ஆனா அவரை தொட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னை தொட்டது யாருன்னு கேக்குறாரு, தொட்டது அவரை கிடையாது, அவருடைய ஆடையை தான் தொட்டாங்க. ஆனா அந்த அம்மா கேக்குறாரு, என்னை தொட்டது யாருன்னு. என்ன விஷயம்னா, அவர் சரீரத்தை நிறைய பேர் டச் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்குலாம் யாருக்கும் சுகம் நடக்கல, அப்படி எல்லாம் அப்படி நெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நடந்துச்சான்னு தெரியல, அவங்கெல்லாம் பார்த்து என் வல்லமை புறப்பட்டு போச்சுன்னு சொல்லல, அவங்க லைஃப்ல எல்லாம் வல்லமை புறப்பட்டு போகல, இயேசு ரொம்ப நெருக்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இந்த அம்மா வந்து டிரெஸ்ஸை தொட்டுச்சு, என்னை தொட்டது யாருன்றாங்க. அது என்ன நான் சொல்ல வரேன்னா, நீங்க எப்படி தொடுறீங்கன்றது முக்கியமா இருக்கு. விசுவாசத்தோடு தொடுகிறீர்களா? அநேகர் நெருக்கி கொண்டிருந்தார்கள், அவர்களுக்குள்ளே தேவனுடைய வல்லமை பாயவில்லை. விசுவாசத்தோடு ஒருவர் வந்து தொட்டால் அவளுக்குள் வல்லமை பாய்ந்தது. இன்னைக்கு அதான் நான் சொல்றேன், ஆண்டவரை விசுவாசத்தோடு தொடுங்கள், பயம் இல்லாமல் தொடுங்கள், துக்கம் இல்லாமல் தேடுங்கள். இருதயத்துல துக்கத்தால நிரப்பிக்கிட்டு வாழாதீங்க. கடவுளால உங்களால உங்க லைஃப்ல அவரே நினைச்சாலும் செய்யறது கஷ்டமா இருக்கும். எவிர்கிட்ட அதான் சொன்னாலும், பாரு மக செத்துட்டால் நியூஸ் வருதா, பயப்படாத, விசுவாசம் உள்ளார், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. பிரியமான, இந்த காலை வேலையில நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் நானு, இதே இதுதான் உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு எல்லாத்துக்கும், பயம் இல்லாமல் இருங்க, தைரியமா இருங்க, துக்கம் இல்லாமல் இருங்க, அவரை நினைச்சிட்டு அவர் வார்த்தையில இருங்க. அவர் வார்த்தை தான் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றியது. எவிரிடம் இருந்து வந்த ஒரு எவிருக்கு கர்த்தரிடம் இருந்து வந்த ஒரு வார்த்தை, பயப்படாம இருன்னு சொன்னார் இல்லைங்களா. அந்த வார்த்தையை அவன் நம்பும் போது மரித்து போயிருந்த அவள் மகள் உயிரோடு இருந்ததை பார்க்குறோம். எம்ஏ ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. அப்பா உங்க பிள்ளைகள்கிட்ட நீ சொல்ல சொன்ன வார்த்தைகள் அனைத்தையும் நான் சொல்லிவிட்டேன். நிச்சயம் அப்பா அவள் ஆசீர்வாதமா இருக்கிறது. அப்பா அநேகர் அதன் ஆசீர்வாதத்தின் பலன்களை அனுபவிக்க போகிறார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் நான் பிளஸ் பண்ணுகிறேன், பிளஸ் பண்ண இதை நடத்துகிற சகோதரின் நான் ஆசீர்வதிக்கிறேன், பிளஸ் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.

0: 아멘, 아멘.
1: 아멘, 아멘, 아멘. 난
0: 네네네.
1: 빌바스 이제 나리래 பயம் துக்கம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயம் துக்கம் இருக்கக்கூடாது. பயம் துக்கம் இருந்தால் பிரச்சனை. வேதம் என்ன சொல்வது? பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன்னோடு இருக்கிறேன் சொல்லியிருக்கிறார். இந்த பயம் வந்து பிசாசு கொண்டு வருவான். நான் பிசாசு ஒரு நோஞ்சாளி, அது கருவாடு மாதிரி நிற்கவும் நல்ல சொல்லி, அதாவது சாமுவேலர் சொன்னீங்கள், பயம் வரைப்போது புத்தி இல்லாத இருதயம் உள்ளவர்கள். பயந்தபடியாக தான் அப்படி சொன்ன, புத்தி இல்லாத இருதயம் உள்ளவர்கள். பிளவி சாத்தான் பிளவினமாக தோற்கடிக்கப்பட்டோம். அப்படியான சிந்தனை எங்களுக்கு இருக்கும். சரி, பயம் வருகிறது தான் இல்லையே, ஆனால் மேற்கொள்ள விடக்கூடாது, பயத்தை மேற்கொள்ள விடக்கூடாது. இன்றிலிருந்து வார்த்தைக்கு கீழ்ப்படுது, நாங்கள் பயப்பட மாட்டோம், துக்கப்பட வேண்டும். வார்த்தையிலே வேறு கனி கொடுக்கும் பிள்ளைகளாக இங்கே வார்த்தை தான் முக்கியம். வார்த்தையை தியானிக்க தியானிக்க அபிஷேகத்தால் நிறைந்திருந்து பிரசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தது சத்துருக்கு கிட்ட வர மாட்டார், சத்துருடைய சொற்களை கேட்காது. காரணம், எங்களுக்குள் வார்த்தை இருக்கின்றது, பரிசுத்த ஆவியார் எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்தமான வாழ்க்கை எங்களுக்கு இருக்கும் பொழுது சத்துரு கிட்டவே நெருங்க முடியாது. எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு கிட்டவே இருக்க முடியாது, நலிகை அங்காத போயிடும். அருமையான விளக்கத்தை கொடுத்தீங்க பாஸ்டர். கர்த்தர் ஊழியங்களையும் கையிட்ட செய்யும் சகல காரியங்களையும் ஆசிப்பாக. நான் அருமத்தியாவை தாமதித்து விட்டேன். நேரங்கள் வித்தியாசங்கள், அநேக ஊழியர்கள் வந்தபடினாலே சரியான நேரத்துக்கு என்னால் கொடுக்க முடியவில்லை. அதுக்காக உங்களை மன்னிப்பு கேட்டுக்கொள்வேன்.
0: ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாத்தேன்.
1: அடுத்தவரை சரியான நேரத்துக்கு உங்களை கொடுப்பேன். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் இன்றிலிருந்து அபரிமிதமாக ஆசீர்வதிப்பார்கள். ஆமென், ஆமென், ஆமென்.
0: தேங்க்யூ பாஸ்டர்.
1: இதுவரை நேரமும் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் பிச்சைல்வஸ். இந்தியாவில் முதல் தடவையாக வந்து ஒரு நல்ல வசனத்தை எங்களுக்கு கொடுத்தா மிகவும் ஆசுகம் வந்தது. இன்றைய நாளே ரெண்டு புதிய ஊழியர்கள் இந்த வார்த்தை விதத்தில் வந்து கலந்து கொண்டார்கள். இந்த புதிய ஊழியர்களை சொல்லப்போனால், இவர்கள் வார்த்தையை கொடுத்துருக்கும் பொழுது இந்த வார்த்தையில தொட்டபடி அவர்கள் அழைத்தேன். அவர் எந்த நாடு எந்த ஊருன்னு தெரியாது, அழைத்தேன், அவர்கள் வந்து ஒப்பு கொடுத்தார்கள். அப்படியே ஆவியானவர் இந்த சங்கம வானொலி நிலையத்தில் இதுவரை 26 புதிய ஊழியர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவருக்கும் தெரியாது. அப்படியா இந்த சங்கம வானொலி தேவன் ஆசீர்வதித்துக் கொண்டு, காரணம் எங்களுடைய ஜெபம். நான் உண்மையாய் உத்தமமாய் ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமே, ஆமே. பிரஸ்டர் டோலி, ஓகே, நான் முடிஞ்சோங்க. பிரஸ்டர் டோலி,
2: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் ஐயா.
1: பிரஸ்டர் முடிஞ்சது தேடுங்க அம்மா.
2: ஆமேன், ஆமேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அருமையான ஊழியக்காரரை எங்கள் மத்தியில் குழந்தைங்களை ஆசீர்வதிக்கிற கிருபியற்கானி நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நேற்றும் இன்று மாறாதவரே, இன்றும் உங்களோட வல்லமையை எங்களுக்கு தெரிவித்து அவிசுவாசத்தில் விசுவாசத்தை கொடுத்து எங்களை வழி நடத்துகிற உங்களோட பெரிதான அன்புக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. வந்திருந்த ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களோட திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். வந்தவர் உறுதரண்டாலும் ஒருதரண்டாலும் மறக்காமைக்கு, நான் மறந்திருந்தாலும் நீங்கள் மறக்காமைக்கு ஒவ்வொருதரையும் கொண்டு ஆசீர்வதித்து எங்களை ஆசீர்வித்த மகா பிரதான கிருபியற்கானி நன்றி செலுத்துகிறேன். அருமையான வார்த்தைகள் மூலமாக எங்களை ஆசீர்வதித்தார்கள் அப்பா. அவர்கள் செய்கிற ஊழியங்கள், அவர்கள் என்னத்தை இயேசுவின் நாமத்தின் மூலமாக எதை செய்கிறார்களோ அதற்கு நீங்கள் பங்காக, அதற்கு நீங்கள் கோடி கோடியாக அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இப்பொழுது மகேந்திரனையாவுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து ஆறுதலாக பேஷண்ட்டோட வழிநடத்தி கொண்டு வந்த கிருபிகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். அவங்க எந்த நேரம் எந்த காலத்திலும் எந்த நிமிடத்திலும் யார் சரி வராவிட்டாலும் வந்து உங்களே மகிமைப்படுத்துகிற மகேந்திரனையாவுக்கு அப்பா எல்லா கன மகிமையும் உங்களுக்கு செலுத்தி அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பிரதர் லெஸ்லி, சிஸ்டர் ரீட்டா அவர்கள் மறைவில் நடத்துகிற ஊழியத்தை யாவற்றையும் பொருட்படுத்து அவங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க அப்பா. உலகத்தில் இருக்கிறவனையும் பார்க்க எங்களுக்குள் இருக்கிற பெரியவர், நல்லவர், போதுமானவர் அப்பா. நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்ளும் பொழுது உங்களோட பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து உங்களோட பிரசனத்தை நாங்கள் காணக்கூடியதாக எங்களோட கண்களை திறக்க வைத்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இவ்வளோ நேரம் அங்க கூட இருந்தங்களை ஆசீர்வதிங்க. எல்லா கன மகிமை உங்களுக்கே உரியது அப்பா. முதலாவது தேவடைய ராஜ்யத்தை உங்களுடைய நீதியை தேடும் பொழுது சகலதும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கூறியபடி எங்களுக்கு நாங்கள் கேட்டதுக்கு அதிகமாக புதிதான ஊழியக்காரர்களை கொண்டு எங்களை ஆசீர்வதித்து கொண்டிருந்த கிருபைக்கு நன்றி. இனிமேலும் ஆசீர்வதிக்க போற கிருபைக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன் ஐயா.
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
1: நன்றி சிஸ்டர். அது மட்டுமல்ல, 2000க்கு மேற்பட்ட தேவ பிள்ளைகளை கேட்டுக்கொண்டிருக்கார், அவளுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். கத்தர் கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக.
4: ஆமென் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். Viber and IMO 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோமாக. அந்த உண்மையுள்ள தேவனை, வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், சொன்னதை நிறைவேற்றுவதிலே உண்மையுள்ளவர், ஒருபோதும் பொய்யுரையாத தேவன், அந்த உண்மையுள்ள தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இரண்டு பேராக இருந்தாலும் சரி, மூன்று பேராக இருந்தாலும் சரி, அவருடைய நாமத்தில் கூடும்போதே அவர் வருகிறார். அப்படித்தான் வேதம் சொல்கிறது. அதனால் தான் சொல்கிறேன், ஜெபியுங்கள், ஆலயத்திற்கு செல்வதை விட்டுவிடாதிருங்கள், குடும்பத்திலும் ஜெபியுங்கள், எல்லா இடங்களிலும் அவர் நாமத்தில் கூடுங்கள், ஜெபியுங்கள். ஆராதிப்பதும் ஒரு வகையான ஜபம்தான். ஆராதனை செய்வது யுத்த ஜபம் செய்வதற்கு சமம். துதிகளின் மத்தியில் அவர் வாசமாயிருப்பார் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா அவர் பிரசன்னம். அவர் நம் மத்தியில் வந்தால் எல்லாமே நடக்கும். என்ன அற்புதம், அதிசயம், சுகம், விடுதலை, வியாதி மாயமாய் மறைந்து போகும். மாயமாயினா மிராக்குலஸ்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, மிராக்குலஸ்லினா அப்படியே சடனா இருக்கும், அப்படியே இல்லாமல் போயிடும், அப்படியே மாயமா மறைஞ்சு போயிடும். ஆம், அவர் வரும்போது எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்வார். அவர் பிரசன்னம் எப்போ வரும், அவர் நாமத்தில் நாம் கூடும்போது அவர் பிரசன்னம், அவரை துதிக்கும் போது அவர் பிரசன்னம் வருவார். விடுதலை. ஹல்லேலூயா. ப்ரைஸ் தி லார்ட்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: பாகம்.
1: அதி சீக்கிரத்தில் வரப்போகிற என் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி இந்த பூமிக்கு வந்து பாடுபட்டு மரித்து பரலோகம் சென்ற என் அருள்நாதர் இயேசு மீண்டும் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கான எல்லா அடையாளங்களும் அதிகமாகவே நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. ஆம், ஆயத்தமாவோம், பிறரை ஆயத்தப்படுத்துவோம். உங்கள் இதயம் குடி வெறியினாலும் களி ஆட்டத்தாலும் உலக கவலையினாலும் மந்தமடையாதபடி மனம் திரும்பி பாவம் மன்னிப்பாகி ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படி இயேசு உங்களை அழைக்கிறார். அவர் வருகையின் போது அவர் முன் நிற்க தகுதி அடையும்படிக்கு ஆல்வேஸ் வாட்ச் அண்ட் ப்ரே, எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபியுங்கள் என்றும் எச்சரிக்கிறார். எப்படி ஜெபிப்பது என்றும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதன்படி இப்பொழுது ஜெபிப்போம். அப்பா, பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உலகம் எங்கும் உமது நாமம் பரவுவதாக இந்த சப்தம் கேட்கிற ஒவ்வொருவர் இதயத்திலும் அப்பன் குடிகொண்டு ஆளுகை செய்யும். உமது பாவ மன்னிப்பால் உண்டாகிற சந்தோஷத்தால் என் ஜனங்கள் நிரப்பப்படுவார்களாக. சாத்தானின் சூழ்ச்சியிலிருந்து விடுதலை பெற்று வெற்றி வாழ்க்கை வாழ்வார்களாக. ஆட்சியும் வல்லமை மாட்சியும் என்றென்றும் உமக்கே சொந்தம். ஆமென், ஆமென், ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை

சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.
1: அன்புடையீர், இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் இயேசு கிறிஸ்துதாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இந்த பாடல்களை கேட்கும் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை வெளியிடுவதற்கு உதவி செய்த உழைத்த இசையமைப்பாளர் சகோதரர் எஸ் ஆர் பேட்ரிக்கே, இசை வாசித்த அன்பு நண்பர்கள் ஒளிப்பதிவாளர் சகோதரர் டெரிக் மற்றும் உதவியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்களை கேட்கும் ஒவ்வொருவரையும் உம்முடைய புதிய ஆராதனை அபிஷேகத்தினாலே நிரப்பும்படி நான் ஜெபிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சி.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கர்த்தருடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. சத்துரு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல நம்மை விழுங்கும்படிக்கு வகை தேடி வந்த போதெல்லாம் நம்மை காத்தது அந்த கிருபை அல்லவா? அந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அழைத்திடும் பொழுதெல்லாம் நம்முடைய அருகில் வந்து நிற்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன செய்ய போகிறோம்? அவருடைய சித்தம் மாத்திரமே செய்ய போகிறோம். இப்பொழுதும் உம் சித்தம் என்னவோ அதை நித்தம் செய்யவே என்று சொல்லி எல்லாரும் ஒருமித்து பாடுவோமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நாம் உயிரோடு இருக்கிறோம். தகுதியில்லாத நம்மிடத்திலும் அவர் காட்டுகிற பேர் அன்புதான் கிருபை. அவர் தமது கிருபையை நம்மை விட்டு தள்ளாத தேவன். கண்ணீரின் பாதையிலே நாம் நடந்து வந்த அந்த நாட்களிலே நம்மை தாங்கின அதே கிருபை இன்றும் நம்மை தாங்கும். வருகிற காலங்களிலும்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

மாணவனிலும் நிலைக்கும் போது அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான்னு பார்த்திருக்கிறோம் ஐயா. அண்டவரே, அவமானத்தோடு நிந்தையோடு நடந்த போது யாரும் இல்லாத வேலையில் அண்டவரே தேவனுடைய கரம் எங்களை தாங்கினது, எங்களை வழி நடத்தினது. நீ மாத்திரம் எங்களுக்கு போதும்ப்பா, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும்.

மியூசிக் மைண்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் அப்போஸ்தலர் பால் தங்கையா அவர்களின் அபிஷேகம் நிறைந்த குரலில் ஆராதனை கீதங்கள் MP3 பாகம் 3. இந்த பாடல்களை கேட்டு தேவ பிரசன்னத்தில் நிறைந்து மகிழ உங்கள்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கிறிஸ்மஸ் வந்தாச்சு, ஹாப்பி கிறிஸ்மஸ் வந்தாச்சு.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: பெதஸ்தா வர்ஷிப் சர்ச் வழங்கும் ஆராதனை விழா இரண்டாம் பாகம்.
1: கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, சிடி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த ஆராதனை விழா இரண்டாம் வாலியம் ஒளிவர உதவி செய்தே ஸ்தோத்திரம். இந்த பாடல் கேட்கிற குடும்பங்கள் ஆசிரியப்படட்டும், வியாதிகள் பலவனம் மாறட்டும், அவருடைய பாவங்கள் இயேசு கிறிஸ்தத்தால் கழுவப்படட்டும். இந்த சிடி ஒளிவர உதவி செய்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகொள்கிறேன் பிதாவே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஒன்று நாளாகமம் 24 அதிகாரம். ஆரோன் புத்திரரின் வகுப்புகளாவன ஆரோனின் குமாரர் நாதா, அபியு, எலேயாசார், இத்தாமார் என்பவர்கள். நாதாபும் அபியுவும் குமாரர் இல்லாமல் தங்கள் தகப்பனுக்கு முன்னே மரித்தபடியினால் எலேயாசாரும் இத்தாமாரும் ஆசாரிய ஊழியம் செய்தார்கள். தாவீது சாதோக்கை கொண்டு எலேயாசாரின் புத்திரரையும், அகிமெலேக்கை கொண்டு இத்தாமாரின் புத்திரரையும் அவர்கள் செய்ய வேண்டிய ஊழியத்துக்கு முறைப்படி அவர்களை வகுத்தான். அவர்களை வகுக்கிறபோது இத்தாமாரின் புத்திரரை பார்க்கிலும் எலேயாசாரின் புத்திரருக்குள்ளே தலைமையானவர்கள் அதிகமான பேர் காணப்பட்டபடியினால் எலேயாசாரின் புத்திரரில் 16 பேர் தங்கள் பிதாக்களுடைய குடும்பத்துக்கும், இத்தாமாரின் புத்திரரில் 8 பேர் தங்களுடைய பிதாக்களுடைய குடும்பத்துக்கும் தலைமையாக வைக்கப்பட்டார்கள். எலேயாசாரின் புத்திரரிலும் இத்தாமாரின் புத்திரரிலும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் பிரபுக்களாயிருக்கும்படிக்கும் இவர்களுக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் பண்ணாமல் சீட்டு போட்டு அவர்களை வகுத்தார்கள். லேவியரில் சம்பிரதியாகிய செமாயா என்னும் நெதனியலின் குமாரன் ராஜாவுக்கும் பிரபுக்களுக்கும் ஆசாரியனாகிய சாதோக்குக்கும், அபியத்தாரின் குமாரனாகிய அகிமெலேக்குக்கும், ஆசாரியரும் லேவியருமான பிதாக்களின் தலைவருக்கும் முன்பாக அவர்கள் நாமங்களை எழுதினான். ஒரு பிதாவின் வீட்டு சீட்டு எலியாசாருக்கு விழுந்தது. பின்பு அந்தப்படியே இத்தாமாருக்கும் விழுந்தது. முதலாவது சீட்டு யோயாரீபின் பேர் வழிக்கும், இரண்டாவது எதேயாவின் பேர் வழிக்கும், மூன்றாவது ஆரீமின் பேர் வழிக்கும், நான்காவது செயோரீமின் பேர் வழிக்கும், ஐந்தாவது மல்கியாவின் பேர் வழிக்கும், ஆறாவது மியாமீனின் பேர் வழிக்கும், ஏழாவது அக்கோத்ஸின் பேர் வழிக்கும், எட்டாவது அபியாவின் பேர் வழிக்கும், ஒன்பதாவது யெசுவாவின் பேர் வழிக்கும், பத்தாவது செக்கனியாவின் பேர் வழிக்கும், 11வது எலியாசீபின் பேர் வழிக்கும், 12வது யாக்கீமின் பேர் வழிக்கும், 13வது உப்பாவின் பேர் வழிக்கும், 14வது எசேபேயாவின் பேர் வழிக்கும், 15வது பில்காவின் பேர் வழிக்கும், 16வது இம்மேரின் பேர் வழிக்கும், 17வது ஏசீரின் பேர் வழிக்கும், 18வது அப்சேசின் பேர் வழிக்கும், 19வது பெத்தகியாவின் பேர் வழிக்கும், 20வது எகேசெக்கியலின் பேர் வழிக்கும், 21வது யாகீனின் பேர் வழிக்கும், 22வது காமுவேலின் பேர் வழிக்கும், 23வது தெலையாவின் பேர் வழிக்கும், 24வது மாசியாவின் பேர் வழிக்கும் விழுந்தது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்கள் தகப்பனாகிய ஆரோனுக்கு கற்பித்தபடியே அவர்கள் அவனுடைய கட்டளையின் பிரகாரம் தங்கள் முறை வரிசைகளில் கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசிக்கும் அவர்களுடைய ஊழியத்திற்காக பண்ணப்பட்ட வகுப்புகள் இவைகளே. லேவியின் மற்ற புத்திரருக்குள்ளே இருக்கிற அம்ராவின் புத்திரரில் சூபவேலும், சூபவேலின் குமாரரில் எகேதியாவும், ரெகபியாவின் குமாரரில் மூத்தவனாகிய இஷியாவும், இத்சாரியரில் செலேமோத்தும், செலமோத்தின் குமாரரில் யாகாத்தும், எப்ரோனின் குமாரரில் மூத்தவனாகிய எரியாவும், இரண்டாம் குமாரனாகிய அம்ரியாவும், மூன்றாம் குமாரனாகிய யாகாசியலும், நான்காம் குமாரனாகிய எக்காமியாமும், ஊசியலின் குமாரரில் மீகாவும், மீகாவின் குமாரரில் சாமீரும், மீகாவின் சகோதரனாகிய இஷியாவும், இஷியாவின் குமாரரில் சகரியாவும், மெராரியின் குமாரராகிய மகேலி மூசி என்பவர்களும், யாசியாவின் குமாரனாகிய பேனோவும், மெராரியின் குமாரனாகிய யாசியாவின் குமாரனான பேனோ, சோகாம், சக்கூர், இப்ரி என்பவர்களும், மகேலியின் குமாரரில் புத்திரன் இல்லாத எலேயாசரும், கீசின் புத்திரரில் இராமியேலும், மூசியின் குமாரனான மகேலி, ஏதேர், எரிமோத் என்பவர்களுமாகிய இவர்கள் தங்களுடைய பிதாக்களுடைய குடும்பங்களின்படியே லேவியரின் புத்திரரானவர்கள். இவர்களும் ராஜாவாகிய தாவீதுக்கும் சாதோக்குக்கும் அகிமெலேக்குக்கும் ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்களாயிருக்கிற தலைவருக்கும் முன்பாக தங்கள் சகோதரராகிய ஆரோனின் புத்திரர் செய்தது போல தங்களில் இருக்கிற பிதாக்களான தலைவருக்கும் அவர்களுடைய சிறிய சகோதரருக்கும் சரி சம 1 நாளாகமம் 25 அதிகாரம். மேலும் சுரமண்டலங்களாலும் தம்புருகளாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப் ஏமான் எதுத்தூன் என்பவர்களின் குமாரரில் சிலரை தாவீதும் தேவாலய சேனைகளின் பிரபுக்களும் ஊழியத்திற்கென்று பிரித்து வைத்தார்கள். தங்கள் ஊழியத்தின் கிரியைக்கு குறித்து வைக்கப்பட்ட மனுஷர்களின் தொகையாவது ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப்பின் வசத்தில் இருக்கிற ஆசாப்பின் குமாரரில் சக்கூர், யோசேப்பு, நெதானியா, அசாரேலா என்பவர்களும் கர்த்தரை போற்றி துதித்து தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தங்கள் தகப்பனாகிய எதுத்தூனின் வசத்தில சுரமண்டலங்களை வாசிக்க எதுத்தூனின் குமாரராகிய கெதலியா, சேரி, எசாயா, அசபியா, மத்தித்தியா என்னும் 6 பேரும் கொம்பை தொணிக்க பண்ண தேவ விஷயத்தில் ராஜாவுக்கு ஞான திருஷ்டியுள்ள புருஷனாகிய ஏமானின் குமாரனான புக்கியா, மத்தனியா, ஊசியேல், செபுவேல், எரிமோத், அனனியா, அனானி, எலியாத்தா, கிதல்தி, ரொமந்தியேசர், யோஸ்பெகாஷா, மலோத்தி, ஒத்தீர், மகாசியோத் என்பவர்களுமே. இவர்கள் எல்லாரும் ஏமானின் குமாரராயிருந்தார்கள். தேவன் ஏமானுக்கு 14 குமாரரையும் 3 குமாரத்திகளையும் கொடுத்தார். இவர்கள் அனைவரும் ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் கர்த்தருடைய ஆலயத்தில் தாளங்கள், தம்புருகள், சுரமண்டலங்கள் ஆகிய கீத வாத்தியம் வாசிக்க தேவனுடைய ஆலயத்தின் ஊழியமாக அவரவர் தங்கள் தங்கள் தகப்பன்மாராகிய ஆசாப், எதுத்தூன், ஏமான் என்பவர்கள் வசத்தில் இருந்தார்கள். கர்த்தரை பாடும் பாட்டுகளை கற்றுக்கொண்டு நிபுணரான தங்கள் சகோதரரோடும் கூட அவர்கள் இலக்கத்திற்கு 288 பேராயிருந்தார்கள். அவர்களில் சிறியவனும் பெரியவனும் ஆசானும் மாணாக்கனும் சரிசமானமாய் முறை வரிசைக்காக சீட்டு போட்டுக் கொண்டார்கள். 1வது சீட்டு ஆசாப் வம்சமான யோசேப்பின் பேர்வழிக்கும், 2வது கெதலியா அவன் சகோதரர் அவன் குமாரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 3வது சக்கூர் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 4வது இஸ்ரி அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 5வது நெத்தனியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 6வது புக்கியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 7வது எசரேலா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 8வது எசாயா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 9வது மத்தனியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 10வது சிமேயா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 11வது அசாரியேல் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 12வது அஷாபியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 13வது சுபவேல் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 14வது மத்தித்தியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 15வது எரேமோத் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 16வது அனனியா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 17வது யோஸ் பேகாஷா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 18வது ஆனானி அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 19வது மலோத்தி அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 20வது எலியாத்தா அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர்வழிக்கும், 21வது ஒத்தீர் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வெளிக்கும், 22 கிதல்தி அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வெளிக்கும், 23 மாகாசியோத் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும் 12 பேர் வெளிக்கும், 24 ரொமந்தியேசர் அவன் குமாரர் அவன் சகோதரர் என்னும்.
1: எசேக்கியேல் 34 அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரை. நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ, மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள், கொளுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையோ மேய்க்காமற் போகிறீர்கள். நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும் நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும் எலும்பு முறிந்தவைகளை காயங்கட்டாமலும் புறத்துண்டவைகளை திருப்பிக் கொண்டு வராமலும் காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள். மேய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறுண்டு போயின, சிதறுண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின. என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு பூமியின் மீதெங்கும் என் ஆடுகள் சிதறி திரிகிறது. விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. ஆகையால் மேய்ப்பரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், மேய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாய் போயின. என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமற் போனார்கள், மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். ஆகையால் மேய்ப்பரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாக வந்து என் ஆடுகளை அவர்கள் கையிலே கேட்டு, மேய்ப்பர் இனி தங்களையே மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாயிராதபடி அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்ப பண்ணுவேன் என்று சொல்லு. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டு இருக்கிறது போல, நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வரப்பண்ணி அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்து கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அளிப்பேன். என் மந்தையே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியாய் இருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமோ? ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளை நோக்கி, இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இழைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் பலவீனமாய் இருக்கிறவைகளையெல்லாம் புறம்பாக்கி சிதறப்பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னந்தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடியினாலே நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடிக்கு ரட்சித்து ஆடுகளுக்கும் ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார். கர்த்தராய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாயிருப்பார். கர்த்தராய நான் இதை சொன்னேன். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒளிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்தரத்தில் தாவரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏத்த காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும். பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இனி அவர்கள் புற ஜாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை. பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதும் இல்லை. தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதும் இல்லை. இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதும் இல்லை. தங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் தங்களோடே இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாயிருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம். இயேசு கிறிஸ்தின் ஊழியக்காரராகிய பவுலும் தீமோத்தேயும் பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. சுவிசேஷம் உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரைக்கும் நீங்கள் அதற்கு உடன்பட்டவர்களானபடியால் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடே விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சையாயிருக்கிறேன் என்பதற்கு தேவனே எனக்கு சாட்சி. மேலும் உத்தமமானவைகளை நீங்கள் ஒப்புக்கொள்ளத்தக்கதாக உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமதிகமாய் பெருகவும் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரலற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அரமனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளியரங்கமாகி சகோதரரில் அநேகர் என் கட்டுகளாலே கர்த்தருக்குள் திடன் கொண்டு பயமில்லாமல் திருவசனத்தை சொல்லும்படி அதிகமாய் துணிந்திருக்கிறார்கள். சிலர் பொறாமையினாலும் விரோதத்தினாலும் சிலர் நல் மனதினாலும் கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறார்கள். சிலர் என் கட்டுகளோடே உபத்திரவத்தையும் கூட்ட நினைத்து சுத்த மனதோடே கிறிஸ்துவை அறிவியாமல் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள். சுவிசேஷத்துக்காக நான் உத்தரவு சொல்ல ஏற்படுத்தப்பட்டவன் என்று அறிந்து சிலர் அன்பினாலே அறிவிக்கிறார்கள். இதனால் என்ன? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது எப்படியாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அதனால் சந்தோஷப்படுகிறேன், இன்னமும் சந்தோஷப்படுவேன். அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு இரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஆயிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையாயிருக்கும். அப்படியிருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதுனால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுவுக்குள் பெருகும்படிக்கு உங்கள் விசுவாசத்தின் வர்த்தனைக்காகவும் சந்தோஷத்துக்காகவும் நான் பிழைத்து உங்கள் அனைவரோடும் கூட இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் மருளாதிருக்கிறது அவர்கள் கெட்டு போகிறதற்கும் நீங்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கும் அத்தாட்சியாய் இருக்கிறது. இதுவும் தேவனுடைய செயலே. ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது. நீங்கள் என்னிடத்திலே கண்டதும் எனக்கு உண்டென்று இப்பொழுது கேள்விப்படுகிறதுமான போராட்டமே. பிலிப்பியர் 2 அதிகாரம். ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தரென்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாய் இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் இரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாயிருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். இதன் நிமித்தம் நீங்களும் மகிழ்ந்து என்னோட கூட சந்தோஷப்படுங்கள். அந்தியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மன தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன். அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனை என்று வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று நினைத்திருக்கிறேன். அந்தியும் நானே சீக்கிரத்தில் வருவேன் என்று கர்த்தருக்குள் நம்பிக்கையாயிருக்கிறேன். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பா பிரோதீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சையுள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாயிருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு சமீபமாயிருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதுமல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். ஆகையால் நீங்கள் அவனை மறுபடியும் கண்டு சந்தோஷப்படவும் என் துக்கம் குறையவும் அவனை அதிசீக்கிரமாய் அனுப்பினேன். ஆனபடியினாலே நீங்கள் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷத்தோடே அவனை ஏற்றுக்கொண்டு இப்படிப்பட்டவர்களை கனமாய் எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாயிருந்தான்.

0: Recording stopped. Recording in progress.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு காரியத்துக்கு ஒரு தியானிக்க போகிறோம். சங்கீதம் 69 ஒன்று ரெண்டு வாசிக்கலாம். தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்களின் ஆத்மா மட்டும் பெருகி வருகிறது. ரெண்டாவது வசனம், ஆழமான ஒளியில் அமிழ்ந்திருக்கிறேன், நிற்க நிலை இல்லை, நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், பிள்ளைகள் என்மேல் புரண்டு போகிறது. ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே என்னை ரட்சியும். இந்த ரட்சிப்புக்காக தாவீதின் சங்கீதக்காரன் வந்து எழுதியிருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா புதிய ஏற்பாட்டில் தான் ரட்சிப்பு என்ற காரியத்தை குறித்தே பேசப்படுவதாக நம்ம நினச்சிட்ருக்கோம்லையே. ஆனால் ரட்சிப்பு என்பது ஆதி நாட்கள்லேருந்து இருக்கிறது. தாவீது அடிக்கடி எழுதுகிறார், என்னை ரட்சியும் அப்படின்னா என்னை பிழைக்க செய்யும், என்னை உடைய வழியிலே நடத்தும், என்னை உமக்குள் நடத்தும், உம்மண்டை நடத்தும். இதெல்லாம் தான் ரட்சிப்பின் ஒரு அடையாளம். அப்போ கர்த்தரி பிள்ளைகளே அப்படி சொல்லுகிறவர் சொல்லுகிறார், ஆழமான உலையில் அமிழ்ந்து இருக்கிறேன். நம்ம வாழ்க்கை கூட சில சமயம் எழுந்திருக்க முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அடுத்த வார்த்தை நிற்க நிலையில் என்றார் பாருங்க, நிற்கக்கூட முடியல, அப்படி வெளவீனமாக சூழ்ந்து போய் ஒரு விதமான துக்கத்தில் அமிழ்ந்திருந்தா ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். பாருங்க, தாவீதால் தாங்க முடியாத துக்கம்தான் அவர் சொல்ற உலையில் இருக்கிறார். உலை என்பதுல சகதி, நான் சகதியில் மாட்டிக்கிட்டு இருக்கேன், என்னால் நிற்கக்கூட முடியலைங்கிறாரு. ஆனால் யார்கிட்ட பேசுகிறாரு? தேவன் ஆகிய கர்த்தர் இடத்துல பேசிட்டுருக்காங்க. கர்த்தரி பிள்ளைகள், நம்முடைய துக்கத்தின் நேரத்தில், நம்முடைய வருத்தத்தின் நேரத்தில், நம்முடைய கவலையின் நேரத்தில் யார்கிட்ட தான் பேசணும்? கர்த்தர்ட பேசணும். அம்மையே நல்லே லூயா. ஏன் அப்படின்னா, இதிலிருந்து விடுவிக்கிறவர் அவர் தான், பதில் கொடுக்கிறவர் அவர் தான், ஆசிர்வதிக்கிறவர் அவர் தான், ரட்சிக்கிறவரும் அவர் தான். அப்போ என் தாவீதை போல ஒருவேளை எனக்கு துக்கத்தில் இருந்தால் அதை ஆற்றக்கூடிய வல்லமை அவரிடத்துல மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, அவர் சொல்லுகிறார் பாருங்க, ஆழ்ந்து நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், வெள்ளங்களின் மேல் புரண்டு போகிறேன். நிலையில்லாத ஜலம் அதில் வந்து அமிழ்ந்துமை கிடக்கிறாராம், அதுக்குள்ளே கிடக்கிறாராம். அதாவது சகதிக்குள்ளே இருக்கிறேங்கிறாரு, நிற்க முடியலைங்கிறாரு, அதாவது ஒரு நிலையில்லாத ஜலமுங்கிறாரு. அதுக்குள்ளே நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், விழுந்து கிடக்கிறேன், ஆழ்ந்து கிடக்கிறேன், தண்ணிக்குள்ளே கிடக்கிறேங்கிறாரு, விழுந்து கிடக்கிறேங்கிறாரு. ஆனாலும் கூட அவர் சொல்கிறார், என் மேல் வெள்ளங்கள் என் மேல் புரண்டு போகிறது. அப்படி ஒரு பாடு அப்படின்னா தண்ணிக்குள்ளே கிடக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. அப்படி ஒரு பாடு, அதாவது ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு மனுஷன் கிடந்து அவன் மேலே வெள்ளங்கள் புரண்டு போனால் அவன் மூர்ச்சையாகி மறுத்து போயிடும். அந்த நிலையில் இருக்கிறார். அப்படிப்பட்ட நிலையில நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், அதை வாழ முடியாம நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது வாழ்ந்து கொண்டிருக்கிற கத்திரி பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை எங்க பாடுகளுக்குள்ளாக கவலைக்குள்ளாக என்ன செய்ய போறோம், நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு தெரியாம இருக்கிறீங்களா? ஆண்டு விட்டு வந்துருங்க. உங்க வேதனை, துக்கம், கண்ணீர் எல்லாவற்றுக்கும் அவர் தான் பதில். அவர் சமூகத்துல வந்து முழங்கான்படிட்டு உங்க கவலையெல்லாம் அவர் மேல வச்சிருங்க, அவர் பாரத்தெல்லாம் அவர் மேல வச்சிருங்க, அவர் உங்களை ஆதரிப்பார். ஆமீன். அதனால நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் மேலே வச்சுட்டு ஜோம் பண்ணுங்க. ஒரு விடுதலை ரட்சிக்கலாமா? நல்ல தெய்வம், அந்த நாள் எங்க கூட பேசியிருக்கிறீங்க ஐயா. ஆண்டவரே, யோனாவுக்கு எப்படி ஆண்டவரே ஒரு நெருக்கத்திலிருந்து கூப்பிட்ட போது ஆண்டவரே நல்ல விடுதலை கொடுத்தீங்களா, அப்படியே தாவீது கூப்பிட்ட போதும் நீங்க விடுதலை கொடுத்துருக்கீங்க. அப்படியானால் நான் கூப்பிட்டாலும் நீங்க விடுதலை கொடுப்பீங்க. கேட்கிற பிள்ளைகள் யார் கூப்பிட்டாலும் நீங்க விடுதலை கொடுப்பீங்கப்பா. அந்த விடுதலை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். உண்மை நம்பி உமக்குள் வாழ்கிற சாக்கியத்தை கொடுங்க, ரட்சியும் பாதுகாத்துக்கொள்ளும். கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதை கேட்கிறேன், கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், கேட்க போகிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். யோவேல் 2:25. பிரியமானவர்களே, யூதா ஜனங்கள் அனைவரும் கீழ்ப்படியாமல் போனபடியால் இத்தகைய ஒரு பெருங்கூட்டமான பூச்சிகள் யூதா தேசம் முழுவதிலும் பயிர்களுக்கு பெரிய அழிவை ஏற்படுத்தினதென பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசி யோவேல் விளக்குகின்றார். அவர் வெட்டுக்கிளிகளின் படையெடுப்பை குறித்து முன்னறிவித்தார். நம்முடைய வாழ்க்கையில் இழப்புகள், சமாதானமின்மை, வேதனைகள், கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஈடு செய்ய சர்வ வல்லமையுள்ள இயேசுவினால் நிச்சயம் முடியும். ஆகவே எவைகள் உங்கள் நஷ்டத்துக்கு காரணமாய் இருந்ததோ அவைகளை உங்களை விட்டு நீக்கி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட போகின்றார். எதை இழந்து போனோம் என்ன நாம் போராடுகிறோமோ அதனை மீட்டு தரப்போகின்றார். இன்றைய நாளிலும் இழந்ததை மீண்டும் பெற்றுக்கொள்ள விசுவாசத்தோடு எம் ஒவ்வொருவரையும் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you.
3: இன்றைய நாளிலும் உங்களுக்கான இன்றைய வசனம் 7ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2026 புதன்கிழமை இந்த அதிகாலை வேளையிலும் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக வருகிறது. யாக்கோபின் புஸ்தகம் 4:7 சொல்லுகிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை அறிந்த பிள்ளைகளாக இருந்து யாருக்கு இந்த நாட்களிலே கீழ்ப்படிந்திருக்கிறோம் என்பதுதான் இன்றைக்கு இந்த நாட்களிலே ஒரு கேள்விக்குறியாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். யாக்கோபு இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறார். எப்படி என்றால் 4:17 சொல்லுகிறார் இந்த நாட்களிலே, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இந்த நாட்களிலே இருப்போமா இருந்தால் அவன் இந்த நாட்களிலே நம்மை எதுவும் செய்ய முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அங்கு அன்றைய ஆதிகாமத்திலே பார்க்கிற வேளையிலே ஏதோன் தோட்டத்திலே ஏவாள் இந்த நாட்களிலே அங்கே தேவனுக்கு கீழ்ப்படியாதபடி இந்த நாட்களிலே அவனுக்கு எதிர்த்து நிற்காதபடி அவன் சொல்லுவதை கேட்டு இந்த நாட்களிலே அந்த பழத்தை மரத்திலே இருந்து பிடுங்கி இந்த நாட்களிலே புசித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அதை ஆதாமுக்கும் கொடுத்தது நிமித்தந்தான் இந்த மனுஷ வர்க்கமே இந்த நாட்களிலே பாவத்துக்குள்ளே விழுந்து பாவத்துக்குள்ளே அடிமையாகி இந்த நாட்களிலே பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மறிக்கிறவர்களாக இந்த நாட்களிலே இருந்தார்கள். ஆனால் அன்றைக்கு அதே காரியத்தை அவள் அந்த இடத்திலே பாருங்கள், தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்து அவனுக்கு எதிர்த்து நிற்பாரா இருந்தால் இன்றைக்கு மனித வர்க்கம் ஒரு வெற்றியை காண்கிற மனுஷ வர்க்கமாக அந்த நாட்களில் அந்த சந்ததிகள் இருந்திருக்க முடியும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை அந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளை பாருங்கள், அதற்கு ஆதாரமாக 2ஆம் மாதமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, அவர் இந்த நாட்களிலே ஆவியானவரால் வனாந்தரத்துக்குள்ளே கொண்டு போய் இந்த நாட்களிலே அங்கே தேவனுடைய சமூகத்திலே இருந்து அவர் அங்கே தேவனிடத்திலே இருந்து வல்லமையை பெற்று திரும்புகிற வேளையிலே சோதனைக்காரன் அவரிடத்திலே வந்து இந்த நாட்களிலே அநேக காரியங்களை இந்த நாட்களிலே சொல்லுகிறார். எல்லாம் இந்த நாட்களில் வேதத்திலே எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறதோ அதே விதமாகத்தான் அந்த கேள்விகளை இந்த நாட்களில் அவன் கொண்டு வருகிறான். எப்படிப்பட்ட தந்திரமான காரியத்தை அவன் பேசினதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே தேவனுடைய சித்தத்தின்படி பாருங்கள், ஆண்டவர் எப்படியாக இந்த நாட்களிலே கீழ்ப்படிய வேண்டும் என்பதை நமக்கு அந்த அதிகாரத்தில் இந்த நாட்களிலே கற்றுத்தருகிறார். அப்படியாக கீழ்ப்படிந்த வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், அவன் இந்த நாட்களிலே அவரை விட்டு ஓடி போய்விட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பாருங்கள், நாங்கள் அவனுடைய தந்திரங்களை அறியாதபடி இந்த நாட்களில் ஏதோ நம்முடைய தேவைகள் என்ன இருக்கிறது என்பதைத்தான் அவன் இந்த நாட்களில் முதலாவது அறிந்து கொள்வார். அப்படியானால் அந்த தேவைகளை நாங்கள் ஏதாவது தந்திரமான விதத்தில் இந்த நாட்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், தந்திரமான விதத்தில் இந்த காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களில் அவன் என்ன செய்வான் என்று சொன்னால், நம்மையே இந்த நாட்களில் சுற்றி வந்து கொண்டே இந்த நாட்களில் இருப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலே தான் பாருங்கள் சில வேளைகளிலே நாங்கள் அங்கே கீழ்ப்படிய முடியாதபடி தடைகள் இந்த நாட்களிலே வருகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் இங்கே ஆண்டவருடைய ஊழியக்காரனாகிய யாக்கோபு இந்த நாட்களிலே சொல்லுகிறார், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களிலே அவனுக்கு இந்த நாட்களில் எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆனால் பரிசுத்தாவுடைய வல்லமை உங்களை நிரப்பி இந்த நாட்களை நடக்கும் என்பதைத்தான், நான் நடத்துவார் என்பதைத்தான் இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. அதனால் கிறிஸ்துக்குள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே வஞ்சிக்கப்படாதபடி இந்த நாட்களே நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவருக்கு கர்த்தருக்கு இந்த நாட்களை கீழ்ப்படியுங்கள். அவனுடைய கிரியைகள் அவருடைய காரியங்களுக்கு எதிர்த்து நிற்பீர்களா இருந்தால் நீங்கள் உலகத்தை ஜெயிக்கிறவர்களா இந்த நாட்களில் இருப்பீர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதைத்தான் இங்கே வேதத்திலே இந்த நாட்களில் நமக்கு செய்து காட்டியிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருந்து தேவனிடத்திலே இந்த நாட்களில் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக என்று என் ஆண்டவரும் என் மீட்பரும் என் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த நாட்களில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களில் விசுவாசியுங்கள். இந்த வார்த்தைகளை தியானியுங்கள். இந்த நாட்களில் அப்பொழுது இந்த நாட்களிலே நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுவீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென்.

ஆமீன் ஆமீன். இன்று 7ஆம் தேதி, 10ஆம் மாதம், 7ஆம் தேதி ஐப்பசி மாதம், 7ஆம் தேதி அக்டோபர் மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை கால வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8 மணி. அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவினை இந்தந்த நாடுகளிலிருந்து இணைந்து எங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும், அதே வேளையிலே இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும், சங்கமம் வானொலி டீம் சார்பிலும், என் சார்பிலும், என் குடும்பத்தின் சார்பிலும், பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாளுக்காக கத்தர் தருகின்ற வசனம், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தருடைய நாமத்தில் உள்ளது. சங்கீதம் 124:18 நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தருடைய நாமத்திலே உள்ளது. சங்கீதம் 124:8 கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். கத்தர் தருகின்ற வார்த்தையை பெற்றுக்கொள்வோம். அவருடைய நம்முடைய சகாயம் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்கிறோம். அதற்காக கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். வார்த்தைகளை

0: இந்த வேளையிலும் இணைந்திருப்பது காலை நேர ஜப வேளை. ஜப வேளைக்கு முன்னதாக நாங்கள் அபிஷேக ஆராதனையுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் எடுத்து வருவார்கள் தேவ செய்திகளோடு, துதிகளோடு, ஜபங்களோடு, பாடல்களோடு, சாட்சிகளோடு. இணைவார் கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தர் நாம மகிமைக்காகவும் ஆத்தும ஆதாயத்துக்காகவும் எடுத்து வந்து கத்தர் நாமத்தை மகிமைப்படுத்த துதிகளோடு இணைவார். அந்த வேளையிலும் நாங்கள் இணைவோம். இந்த வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். சௌரியை டோலி அவர்கள் அதிகால வேளையிலே அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு நேரம் 6 மணி. மாலை வேளையிலே எங்களுடன் சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். சௌரி செசிலியாமா லண்டன் யூகேயிலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி சுஜாதா ஆனந்தராஜா கிளிநொச்சி இலங்கையிலிருந்தும், பாஸ்டர் விஜயன் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்தும், அதே வேளையிலே சௌரி மேகலா வாஸ் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்தும் இணைந்திருக்கிறார்கள். எங்கள் எல்லோரையும் வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகன் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் அபிஷேக ஆராதனை வழி நடத்துவார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் ஜெபக்குடையில் இணைவோம். அந்த வேளையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். நாங்கள் ஊழியரை வரவேற்போம். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரிசலோடமா வழி நடத்துங்கள்.
1: இந்த வாரத்திலே நாங்கள் இந்த வருகிற 12ஆம் தேதி நாங்கள் எங்களுடைய தேங்க்ஸ் கிவிங்க கொண்டாடுகிறோம் கனடா தேசத்திலே. ஹலேலூயா, தேவனுக்கு நாங்கள் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுகிறோம். ஹலேலூயா, தேவன் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். தேவன் எங்களை அழைத்த அழைப்புக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களை ரட்சிக்க அவர் கட்டளை விட்டாரே, அவருக்காக நன்றி சொல்லுகிறோம். ஹலேலூயா, பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய இருதயத்திலே இயேசுவே ஆண்டவர் என்பதை வெளிப்படுத்தினதற்காக பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லுகிறோம். பிதாவாகிய தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம். அவருடைய அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவராகிய தேவனே, எங்கள் பாவங்களை மன்னித்திரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை வாழ வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ அப்பா. இந்த வேளையில நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உமக்கு நன்றி பலி செலுத்த வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய கிருபையுள்ள கரத்துக்குள் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன். நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஹலேலூயா. ஆண்டவராகிய தேவனே, அநேகமான நேரங்களில் உம்முடைய அன்பை ஆண்டவரே தேவனே நாங்கள் சந்தேகிக்கிறோம் அப்பா ராஜா. தகப்பனாகிய தேவனே, எப்பொழுதுமே அன்புள்ள தேவன் அப்பா ராஜா. எங்களை நேசிக்கிற தேவன், எங்களை ஆண்டவரே பறந்து காக்கிற பட்சிகளை போல் பாதுகாக்கிற தேவன், வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் ஆண்டவரே எங்களை இடங்கொண்டு பெருக பண்ணுகிற தேவன், 1000 தலைமுறை மட்டும் எங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன தேவனே ராஜா, எங்கள் குற்றங்கள் குறைவுகள், உம்முடைய பார்வையில் இருக்கிற குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னியும் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் மாம்சத்துக்கு ஊழியம் செய்யாதபடி ஆண்டவரே ஆவியானவரே உமக்கு ஊழியம் செய்ய, ஆவியின்படி நடத்தப்பட எங்கள் மேல் கிருபையாயிருக்கும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே. இரக்கத்தின் பிதாவே, நீர் நல்லவர் அப்பா, நீர் எப்பொழுதுமே நல்லவர். ஹாலேலூய, தகப்பனே உமக்கு சூத்திரம் ஐயா. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, எஸ் அப்பாவும் திருப்பாதமே. அதிகாலை ஆனந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. ஆண்டவராகிய தேவனே அப்பா, உமக்கு முன்பாக செங்கடல் பிரிந்ததப்பா, ஜோர்தானும் ஆண்டவரே பிளந்து ஒரு குவியலாய் நின்றதப்பா, எரிக்கோ கூட்ட தகர்க்கப்பட்டதப்பா ராஜா. அதே போல எத்தனையோ தடவைகள் ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொரு வேளையிலும் ஐயா, நீர் எங்களுக்கு பதில் தந்தீர், சுகம் தந்தீர், சமாதானம் தந்தீர், ஆறுதல் தந்தீர், எங்களை அணைத்து கொண்டீர். ஆண்டவராகிய தேவனே, ஆரவாரத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம் ஐயா ராஜா. நிறையங்கள் ஆண்டவர் அப்பா ராஜா, நிறையங்கள் தேவனப்பா, நிறையங்களுக்கு வழிகாட்டியப்பா ஆண்டவரே, எங்களை வார்த்தையினால் ஆண்டவரே திடம் பண்ண பண்ணுகிறவர் அப்பா ராஜா. பிதாவே, இரக்கங்களின் பிதாவே, உம்மை போல ஆண்டவர் ஒரு தேவன் இல்லையப்பா, உம்மை போல அணைத்து கொள்ள யாரும் இல்லையப்பா ராஜா. தகப்பனே உமக்கு சூத்திரம், நன்றியப்பா. நேற்றைய துயரம் எல்லாம்

ஆண்டவரே, நீர் செய்த நன்மைகளுக்காக இப்படி நாங்கள் நன்றி சொல்லுவோம் அப்பா. ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உமக்கு பின்பாக வருகிறோம் ஐயா. என் தகப்பன் ஆகிய தேவனே ராஜா, ஆண்டவரே, தகப்பனே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. இரவே

நாள் தோறும் வாழ்வேன் ஐயா இயேசையா மாதரே உன் நிழலில் நாள் தோறும் வாழ்வேன் ஐயா கொடி கொடி நன்றி டடி கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி நன்றி

கோடி கோடி நன்றி டடி கோடி கோடி

திருப்பாதமே. ஹல்லேலூயா. சாலமோன் கட்டின ஆலயத்திலே எத்தனையோ கோடி கோடியாக அவன் ஆடுகளை பலியிட்டான், ஆயிரம் ஆயிரமாக ஆடுகளை பலியிட்டான். ஹல்லேலூயா. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் பிரகாரம், அது நன்றி பலி. அன்புக்குரியவர்களே, கடந்த காலத்திலே உங்களுக்கு தெரியும், ஒரு விமானம் அங்கே தாக்கப்பட்ட விமானி தாக்கப்பட்ட வேளையிலே அந்த விமானி சமயோதிதமாக ஞானமாக அங்கே காரியத்தை செய்த வேளையிலே அவருக்கு 1 கோடி பணம் கிடைத்தது. அன்புக்குரியவர்களே, ஒரு மனுஷருக்கு கூட, ஒரு மனுஷன் செய்கிற நன்மைக்கு அங்கே நன்றி தெரிவிக்கும் முகமாக அவன் எத்தனையோ விதமாக திருப்பி நன்மை செய்வானாக இருந்தால் நம்முடைய ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி பலி செலுத்துகின்ற வேளையிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு எப்பொழுதுமே நன்மை செய்வார். ஹல்லேலூயா. தேவனிடத்திலே பாருங்கள், அவர் ஒரு விதையைத்தான் விதைக்க சொல்லுகிறார், ஆனா ஒரு விதை விதைக்கின்ற வேளையிலே அந்த விதையில எத்தனையோ பழங்களை உருவாக்கி, எத்தனையோ பயிர்களை உருவாக்கி, அது எத்தனையோ மடங்காக நமக்கு திருப்பி தருகிறது. ஹல்லேலூயா. தேவன் எப்பொழுதுமே நல்லவர். ஒரு சிறுவன் 5 அப்பம் 2 மீன்களைத்தான் ஆண்டவரிடத்திலே கொடுத்தார். ஆண்டவர் அதை 1000 பேருக்கு போசித்து 12 கூட நிறைய மீதமும் எடுக்க வைத்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்திலே கொடுக்கின்ற வேளையிலே துதி கூட ஆண்டவருக்கு நாங்கள் செலுத்துகின்ற பலி. ஹல்லேலூயா. அதை நாங்கள் செலுத்துகின்ற வேளையிலே தேவன் அதை எங்களுக்கு திரும்ப தருகிறார். ஹல்லேலூயா. அநேகருடைய அங்கே ஸ்தோத்திரங்களினால் கிருபை பெருகும். நாங்கள் ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல சொல்ல சொல்ல எங்களுடைய வாழ்க்கையிலே கிருபை பெறுகிறது. அன்புக்குரியவர்களே, ஒன்றும் இல்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பிறன்பு என் தன் பெரும் குறைகள் கண்ட பின்பும் நெஞ்சோடு சேர்க்கும் பிறன்பு. ஒன்றும் இல்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பிறன்பு என் பெரும் குறைகள் கண்ட பின்பும் நெஞ்சோடு சேர்க்கும் பிறன்பு.

போன நாட்கள் தந்த வேதனைகள் உம்மன்பை நான் அறியவில்லை. போன நாட்கள் தந்த வேதனைகள் உம்மன்பை நான் அறியவில்லையே. உன் சொந்தமாகவே மார்போடு சேர்க்கவே, உன் சொந்தமாகவே மார்போடு சேர்க்கவே இடமிட்டு உருக்கினீர் என்னையுமே. உன் சொந்தமாகவே மார்போடு சேர்க்கவே இடமிட்டு உருக்கினீர் என்னையுமே. ஜீவான் என்ன உன்னதம்

நடக்கலாம், எந்த தேவதானே எந்த நடக்கலாம், என்றும் இல்லாமலே நின்ற என்னையே கைப்பிடித்து நடக்கும் திறன்று பெருங்குறைகள் கண்ட பின்பும் ஆனோடு பேசும் ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா ராஜா, தகப்பனே அப்பா, உம்முடைய அன்புக்கு நாங்கள் என்ன ஈடு செய்வோம் ஐயா ராஜா. ஆண்டவரே தாவீது உம்மை நேசித்தான் ஐயா ராஜா. ஆண்டவரே அவன் வனாந்திரத்திலே இருந்த வேளையிலும் கூட ஆண்டவர் ஆகிய தகப்பனே அவனிடத்திலே ஐயா ராஜா, தகப்பனே அடக்கப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், ஆண்டவரே கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் எல்லோரும் அவனுடைய ஆண்டவரே அவனுடைய இடத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் அப்பா ராஜா. உம்மை நேசிப்பதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரே ஆண்டவரே அப்பா தாற்பரியம். ஆண்டவரே தகப்பனே அப்பா இந்த வேளையிலும் ஐயா ராஜா உம்மை நேசிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும், உம்மை நேசிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் தகப்பனே. ஆண்டவரே உம்முடைய இரக்கம் பெரியதப்பா ராஜா. ஹாலேலூயா. இந்த வேளையிலே ஒரு சில வசனங்களை நாங்கள் வாசித்து அதுக்கு பிற்பாடு நாங்கள் தொடருவோம். ஹாலேலூயா. இங்கே ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை ஒரு பரிசேயன் அங்கே தன்னுடைய விருந்துக்கு அழைக்கிறார். ஹாலேலூயா. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகி ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள் பாவியாகிய ஸ்திரீ. ஹாலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமையினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள். ஹாலேலூயா. அங்கே பாருங்கள், அதுக்கு முன்பாக அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ. அன்புக்குரியவர்களே, அவளுடைய பேர் மாற்றப்படவில்லை. அவளுக்கு ஆனால் அவளுடைய இருதயத்துக்கு தெரியும் தன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது என்று. மற்றவர்களும் பரிசேயர்களும் அவளை குறித்து வைத்த பெயர் பாவி, ஆனால் அவளுக்கு தெரியும் அவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அதனால் தான் பாருங்கள், இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான வருத்தங்கள், வியாதிகள் வெளிப்புறமாயிருக்கிறது, உள்புறமான வருத்தங்களும் உண்டு. ஹாலேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சமூகத்திலே எத்தனையோ பாவிகள் உள்ளான இருதயத்திலே குத்தப்பட்டு வேதனைப்பட்டு அதுல இருந்து வெளியே வர முடியாமல் இருக்கின்ற பாவிகளும் உண்டு. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நாங்கள் அவர்களை தேற்ற வேண்டும், அவர்களை வழி நடத்த வேண்டும். எங்களுடைய திருச்சபையிலே ஆரம்ப காலத்திலே எங்களுடைய டவுன் டவுன் சர்ச்சிலே ஒரு சகோதரி வந்திருந்தாள். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இதை மற்றவர்கள் சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஊழியக்காரர்கள் பரிகசிப்பார்கள். ஆனால் அந்த சகோதரி வந்திருந்த வழியில் அவளுக்கு ஒரு விதமான ஒரு வியாதி இருந்தது. அது அவளால் வந்ததல்ல, அவளுடைய கணவனால் அவளுக்கு வந்திருந்த ஒரு வியாதி, ஒரு எய்ட்ஸ் வியாதி. அன்புக்குரியவர்களே, அந்த வேளையிலே அவளுக்காக அங்கே ஜெபிக்க தொடங்கினோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வியாதி அவளுக்கு மறைத்தது. ஹாலேலூயா. அந்த வியாதியிலிருந்து தேவன் அவளுக்கு விடுதலை கொடுத்தார். அதுக்கு பிற்பாடு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவளுடைய வாழ்க்கை கட்டப்பட்டது. ஹாலேலூயா. அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எத்தனையோ பாவிகள் பரதேசிகள் இருந்தாலும் கூட ஆண்டவர் அவர்களை நேசிக்கிறார். ஹாலேலூயா. நாங்கள் வெளிப்புறமாக பார்க்கிறோம், ஆனபடியத்தான் வேதம் சொல்லுகிறது, ஒருவனின் தோற்றத்தின்படி நியாயம் செய்யாமல் அவனுடைய சூழ்நிலைகளை பார்த்து அவனுடைய காரியங்களை பார்த்து நாங்கள் தீர்ப்பு செய்ய வேண்டும் என்று. ஹாலேலூயா. வெளிப்புறமான காரியங்களை தீர்ப்பு சொல்வதற்கு எங்களுக்கு எந்தவித அருகதையும் இல்லை. அவரை அழைத்து பரிசேயன் அதை கண்டபோது தீர்க்கதரிசியா, இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் தம்மை தொடுகிற ஸ்திரீ இன்னார் என்றும் இப்படிப்பட்டவள் என்றும் அறிந்திருப்பார், இவள் பாவியா இருக்கிறாளே என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். இயேசு அவனை நோக்கி சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே சொல்லும் என்றார். ஹாலேலூயா. அப்பொழுது அவர் ஒருவனிடத்தில் ரெண்டு பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது
இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டார். இப்படி இருக்க அவர்களில் இவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான் என்று சொல்லுகின்றார். ஹலிலூயா. பாருங்கள், ஆண்டவருடைய பார்வையிலே பாவங்கள் பாவம்தான். ஹலிலூயா. எல்லா பாவமும் ஒரே பாவமாகத்தான் தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. ஹலிலூயா. ஒருவன் 500 வெள்ளிக்காசு, இன்னொருவன் 50 வெள்ளிக்காசு. அதாவது பரிசேயனும் பாவம் செய்திருக்கிறான், அங்கே இந்த ஸ்திரீயும் பாவம் செய்திருக்கிறாள். ஆனால் பிதாவாகிய தேவன், அன்பான தேவன், அவர் ரெண்டு பேருடைய கடன்களையும் பாவக்கடன்களை மன்னித்து விட்டார். சீமோன் பிரதித்திரமாக இவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றார். அதற்கு அவர் சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி. அதில் யாரிடத்தில் பாருங்கள், யாரிடத்துக்குள்ளே யாரிடத்தில் அங்கே அதிக அன்பு கொடுக்கப்படுகிறதோ, அதாவது அதிக அன்பு என்று சொல்லுகின்ற வேளையிலே அதிக பாவங்களை மன்னிக்கப்பட்ட ஒருவனிடத்திலிருந்து அந்த அன்பு திரும்ப அங்கே வெளிப்பட வேண்டும். ஹலிலூயா. பேதுருவே தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மன்னித்தார். அவன் எத்தனையோ தடவை மறுதளித்தான். ஆனால் அதே நேரம் அவன் இருதயத்திலே குத்தப்பட்டு மனங்கசந்து அழுதான். அவனிடத்தில் அதிகமான பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதிகமான பொறுப்பு கொடுக்கப்பட்டது என்பதற்கு அங்கே அடையாளமாக ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஆட்டுக்குட்டிகளை ஆடுகளை மேய்ப்பாயாக என்று சொல்லி. ஹாலேலூயா. ஆனபடினா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு பாருங்கள், கொடுக்கப்படுகிற அன்பு திரும்ப விதைக்கப்பட வேண்டும். ஆண்டவர் எங்களை நேசித்த அன்பு திரும்ப அங்கே மற்றவர்களுக்கு அந்த அன்பு உதவி செய்ய வேண்டும். மற்றவர்களை நாங்கள் நேசிக்க வேண்டும். ஹாலேலூயா. ஆனபடினால் ஆண்டவர் அங்கே அந்த அந்த பரிசேயனுக்கும் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறார். பரிசேயனை அவர் உதறித்தள்ளவில்லை, பரிசேயனை உணர்த்துகிறார். உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கிறார். இன்றைக்கும் கூட அன்புக்குரியவர்களை, நீங்கள் உங்களுடைய சொந்தங்களுக்காக, உங்களுடைய உறவுகளுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்களாக இருந்தால் தேவன் அவர்களை நேசிக்கிறார். அவர்களை ஒரு நாளும் அவர் கைவிட மாட்டார். இந்த பரிசேயன் அவன் நியாயம் தீர்க்கிறவனாக இருந்தாலும் கூட, ஹலிலூயா, அதாவது பாருங்கள், இவரை சந்தேகிக்கிறவனாக கூட இருக்கிறான். இவர் தீர்க்கதரிசியா இருந்தால் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த பாவியான ஸ்திரீ இவரை தொடுகிறாளே, இவள் யார் என்று இவருக்கு தெரிந்திருந்தாள் சொல்லி அங்கே அவருடைய அழைப்பையும் அவருடைய தேவன் என்கிற தேவத்துவத்தையும் அவன் சந்தேகிக்கிறான். ஹலிலூயா. ஆனால் அவனை கூட தேவன் உணர்த்துகிறார். ஹலிலூயா. ஆனபடியே அந்த கதையை அப்படியே கொண்டு வருகிறார். அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் யாருக்கு யாருக்காக ஜெபிக்கிறீர்களோ, ஹலிலூயா, தேவன் உங்களுடைய ஜெபத்தை ஒரு நாளும் தள்ள மாட்டார். அவர்கள் மேல் வைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிவார். அவர்கள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆனபடி நான் ஸ்திரீயிடமாக திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவ்வளோ கண்ணீர்னால் என் கால்களை நினைத்து தன் தலைமையினால் அவைகளை துடைத்தாள், நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவ்வளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள், நீ என் தலையை எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள், அதனால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே, இவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறது, அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். ஹலிலூயா. இதுதான் தேவனுடைய அன்பு. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹலிலூயா. ஆனபடினால் அந்த அன்பு நம்மை ஒரு நாளும் கைவிடாது. ஹலிலூயா. நம்மை விட்டு விலகாது. 1000 தலைமுறை மட்டும் எங்களுக்கு இரக்கம் செய்கிற தேவன் இவ்வளவு அன்புள்ள ஆண்டவர். ஹலிலூயா. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா. எஸ் ஐயா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா. எஸ் ஐயா, பல கோடி நன்மை.

தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீரே, உந்த அன்பை என்ன சொல்லுவேன். இந்த சாட்சியை நான் அடிக்கடி சொல்லுவது வழக்கம். ஹலிலூயா, எங்களுக்கு ஒரு அழகான திருச்சபை இருந்தது, அதை விற்று விட்டு அது பெரிய ஒரு திருச்சபை வாங்க வேணும் என்று நாங்கள் யோசித்து ஒரு பிள்ளையான இடத்திலே ஒரு ஒரு யூனிட்டை வாங்கினோம். அந்த யூனிட் பாருங்கள், கவர்மெண்ட் சொல்லிவிட்டது அந்த யூனிட்டிலே நாங்கள் ஆராதனை நடத்த முடியாது என்று. ஆனபடினா நாங்கள் ஒரு ஆராதனை வைப்பதற்கு அலைந்து கொண்டிருந்தோம். ஹலிலூயா, சரியான இடம் இல்லை. ஆனா அந்த வேளையில தேவன் அற்புத விதமாக ஹலிலூயா இந்த இடத்தை, அது மார்க்கெட்டுக்கு வரவில்லை, ஆனால் இந்த இடத்தை ஆண்டவர் காண்பித்து இந்த இடத்தை நமக்கு சொந்தமாக்கினார். ஹலிலூயா. அது மட்டுமல்ல, அது குறைந்த பணத்தோடு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்தார். அதை விற்றவரே எங்களுக்கு மோட்கேஜை ஆயத்தப்படுத்தினார். அதுக்கு பிற்பாடும் ஜெபித்து கொண்டே இருப்போம். ஜெபம் என்பது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே சாதாரணமானது அல்ல. இருதயத்துக்குள்ளே மனங்களுக்குள்ளே அழுத்தங்களை வைத்து கொண்டு வேதனை படுத்தி கொண்டிருக்கிறதை விட ஆண்டவருடைய சமூகத்துல போய் நீங்கள் ஜெபிக்கின்ற வழியில தேவன், ஹலிலூயா, கால தாமதமானாலும் கூட தேவன் அந்த ஜெபத்துக்கு பதில் அளிக்காம இருக்க மாட்டார். நானும் என் கணவரும் வருகின்ற வேளையிலே, போகின்ற வேளையிலே இந்த பாடலை நான் வேனுக்குள்ளே போட்டு கொண்டு போவேன். ஹலிலூயா, நானும் படிப்பேன், இந்த பாடலையும் பாடிக்கொண்டு போவேன். ஆண்டவர் அற்புத விதமாக தேவன் அந்த காரியங்களை செய்தார். ஹலிலூயா. இன்னும் எங்களுடைய திருச்சபையினுடைய மோட்கேஜ் காரியங்களுக்கு இன்னும் எங்களுக்கு ஒரு 8 வருஷம் தான் இருக்கிறது. அதற்கிடையிலே எல்லாம் 8 வருஷத்துக்கு முன்பாகவே முடிந்து விடும். ஹலிலூயா. ஆனபடி நான் தொடர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவதுதான் நம்முடைய கடமை. ஹலிலூயா. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவாய் என்னை உயர்த்தினீரே, உந்த நன்மை என்ன சொல்லுவேன். தெரிந்து கொண்டீர், உள்ளங்கையில் வரைந்து வைத்தீர், உந்த நன்மை எண்ணி பாடுவேன், உந்த நன்மை எண்ணி பாடுவேன்.

கால்கள் அயராமல் பாதுகாத்தீர், கண்மலை மேலே நிறுத்தி வைத்தீர், உந்த நன்றி என்ன சொல்லுவேன்.

0: எஸ்ஐயா கணக்கில்லா நன்மை செய்தீரே, நன்றி நன்றி ஐயா. எஸ் ஐயா கணக்கில்லா நன்மை செய்தீரே. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். பிளஸ் யூ ஐயா, பிளஸ் யூ.
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் துதி ஆராதனையோடு, சாட்சிகளோடு, பாடல்களோடு, வார்த்தைகளோடு வழி நடத்தி ஆசீர்வத்தை உங்களையும் கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அதிகாலை வேளையிலே, காலை வேளையிலே இணைந்து அபிஷேக ஆராதனையை வழி நடத்தி காரியங்களை செய்கின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு தங்குவதாக. போக்கிலும் வரத்திலும் வேலை காரியங்கள், பிசினஸ் காரியங்கள், மனதின் வாஞ்சைகள், தேவைகள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள், ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து ஆசீர்வத்தை வழி நடத்துவாராக. கர்த்தரை சித்தமானால் நாளைய நாளிலே இதே வழியிலே இன்னும் ஒரு அபிஷேக ஆராதனையில் இணைவோம். கர்த்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். ப்ளஸ் யூ ஐயா, ப்ளஸ்
1: யூ. அப்படியே நில்லுங்க பாஸ்டர், அப்படியே நில்லுங்க பாஸ்டர். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்கள் இணைந்து சத்தியவேத திருச்சபையிலிருந்து காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையை வழி நடத்தினார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்திரிய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் ஜப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். ஆயத்தமாவோம். கத்தர் தாமே வழி
2: நடத்துவோம்.
1: நாங்கள் இப்ப ஜப வேலையில இருக்கிறோம். இதுவளவு நேரம்
2: அபிஷேகம் ஒரு ஜபம் பண்ணிடுறேன்.
1: அப்படியே நில்லுங்க பாஸ்டர், அதுக்கான நேரம் இருக்கிறது. அப்படியே நில்லுங்க, அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் புதன்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இன்று 7ஆம் தேதி, 10ஆம் மாதம், 7ஆம் தேதி, எப்எஸ்சி மாதம், 7ஆம் தேதி, அக்டோபர் மாதம், 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:33. நாங்கள் இந்த வேளையிலும் இலங்கை, இந்திய, உலக நாடுகளுக்காக ஜெபிப்பதற்காக ஆயத்தமாகிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இந்த காரியங்கள் நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அதனாலே சற்று மன்னித்து கொள்ளுங்கள். இந்த வேளையில் நாங்கள் இன்றைய நாளுக்கான வசனம், நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. சங்கீதம் 124:8 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1:23, எசேக்கியேல் 33, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் எபேசியர் 5வது 6வது அதிகாரம் வெற்றி நாங்கள் நேற்றைய நாளில் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வகையிலே கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. அதோடு நற்சிந்தனை, ஜீவ மன்னா, ஜீவ வார்த்தை, வாக்கு தத்தம், தேவனுடன் ஒரு நிமிடம் வெற்றியும் அனுப்பி தந்திருக்கிறோம். கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளுக்கூடாக உங்களோடும் பேசுவாராக, அவர்களோடும் பேசுவார்களாக. ஆமேன். நாங்கள் அந்த வேளையிலும் ஜப வேலை கூட கடந்து செல்ல இருக்கிறோம். இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்று கொண்டு, வீடியோவில் யார் வந்தீர்கள், வீடியோவில் வருகின்ற பொழுது இங்கே சிக்கல் நாங்கள் வடிவாக பார்க்க முடியாது. அந்த வகையிலே வீடியோவிலே வராதீர்கள். இந்த வேளையிலும் அதிகால வேளையிலே சௌரி டோலி அவர்கள் இணைந்திருந்தார், போய்விட்டார்கள். கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசனம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மால வேளையில் எங்களுடன் பார்க்க முடியவில்லை. கால வேளையிலே சௌரி அருந்ததி அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். மால வேளையில் எங்களிடம் சௌரன் டொனால்டு அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி செசிலியாமா லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி சுஜாதா ஆனந்தராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கிளிநொச்சி இலங்கையிலிருந்து பாஸ்டர் விஜயன் அவர்கள் இந்திய மண்ணிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே சௌரி ஐரீன் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி நிர்மலா மரியா, சௌரன் சார்ல்ஸ் அவர்கள் பெங்களூர் இந்தியாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற எல்லோரையும் வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியர் சௌரி ஜெனட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து வழி நடத்துவார். ஜெவ வேலைக்காக இந்த வேளையில் நாங்கள் தேவ ஊழியரை வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். உங்கள் எல்லோரையும் கர்த்தர் காண்கிறார், வாஞ்சியோடு ஜப வேலைக்கு வந்து இணைந்திருக்கிற உங்கள் எல்லோரிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்கள் சகோதரி ஜானட். God bless you. Amen.
0: சங்கம வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்களுடைய அவரோடு கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கிற ஸ்ரீ அண்ணா குடும்பத்தை அசந்ததியன் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சங்கத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பாராக. இன்றைய நாளிலே நாங்கள் ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணராகிறார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானி என்று சொல்லியும் வைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், அப்போஸ்தலன் பவுல் இதை எப்படி சொல்லுகிறார் என்றால், மனித குலத்துக்குள்ளே விக்கிராதனை எவ்விதம் வந்ததென அவர் அங்கு குடுப்பிடுகிறார். ஆதியிலே இருந்த ஜனம் அங்கே உண்மையும் தேவனை வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை அறிந்திருந்தார்கள். ஆனால் தேவனுக்கு ஏற்றவைகளாய் அவருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்கவில்லை. சிருஷ்டிப்பின் முக்கிய நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றவில்லை. அந்த மூன்று காரியத்தையும் மனுஷன் செய்யாததினால் அவருடைய இருதயம் இருளாய் இருந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மாறாக சத்துவங்களையும் மத அமைப்புகளையும் கண்டுபிடிக்கிறவர்கள் ஆலோசனை செய்ய துவங்கினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு தத்துவங்கள் மேல் நிற்கிறது, மத அமைப்புகள் மேல் நிற்கிறது, கண்டுபிடிப்புகள் மேல் நிற்கிறது. ஆனால் எங்கள் ஜீவனுள்ள தேவன், எங்கள் ராஜாதி ராஜா எங்கே இருக்கிறார் என்பதை அநேகர் தெரியாமல் அங்கு மறைந்து கொண்டு போகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறோம். இதனால் தான் உலகத்திலே எல்லா தலைவர்களுக்குள்ளே அவர்களுடைய இருதயத்துக்குள்ளே இருள், அந்தகாரம், விக்கிராதனை, குற்ற உணர்வுகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எழும்பிக் கொண்டு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரை நாங்கள் நோக்கி பார்க்காததினால், அங்கு அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாததினால், சோ தெரியாததினால் எங்கள் இருதயம் இருளடையும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் ஞானம் என்று சொல்லியும் வைத்தியக்காரராய் ஆகாதபடி நாங்கள் மனுஷனுடைய பேச்சுக்கள் அல்ல, மனுஷனுடைய காரியம் அல்ல, தேவனுடைய பார்வையில நாங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் தேவனுடைய பார்வையில நாங்கள் மாயையாயிருக்க கூடாது என்பதை வேதம் எங்களுக்கு கற்று தருகிறது. 1 Corinthians 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு பொருளுக்கு பைத்தியமாயிருக்கிற ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் தேவனுக்கு பலன் உள்ளவர்களாயும் தேவ ஞானம் உள்ளவர்களாயும் இருக்கத்தான் எங்களை அழைத்தவர். அதை நாங்கள் அவரை அறியாமலும் அவரை மகிமைப்படுத்தாமலும் சோ தெரியாமலும் சிந்தனையிலே வீணராகிறபடியாத்தான் இன்றைக்கு இந்தளவு அழிவுக்கு காரணமாய் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், தேவனுடைய பைத்தியம் எனப்படுவதும் மனுஷனுடைய ஞானத்தினாலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாங்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் சோத்தறியாமலும் இருந்து சிந்தையிலே நாங்கள் வீணராகாதபடி நாங்கள் எங்களை காத்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் ஜபத்துக்காக கடந்து வருவோம். விஷயனவர்கள் உங்களுக்கு அவசரமானால் கேட்டது சாவிக்கேற்றபடி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க. யோசேப் விஜயன் அவர்கள், நீங்கள் நேரம் வேணுமென்றால் நீங்கள் முதலாவது ஜெபிக்க வேணுமென்றால் நீங்கள் ஜெபித்து விட்டு கடந்து செல்லுங்க.
2: பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு நாம் மகிழ்படுவதாக. இந்த நாளில ஜேனட் சகோதரிக்கும் லெஸ்லி பிரதருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கம வானொலி நிலையத்தாருக்கும் அந்த ஊழிய குழுவினருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு இந்தியால அடுக்கடுக்கான ஊழியங்கள் எனக்கு இருக்கு, ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதன் நிமித்தமாக நான் செல்ல வேண்டியது இருக்கிறபடினால இங்க சில வேலைகள்ல நான் வந்து உங்களோட இணைய புரிய கூடாத ஒரு நிலைமை இருந்தாலும் கூப்பிடுகிற பொழுதெல்லாம் நம்ம இணைஞ்சு ஜெபிக்கிற சகோதரர்கள் ஒருமித்து வாசம் செய்கிறது ஒரு மிகுந்த ஒரு பாக்கியத்தை கொடுக்கிற ஒரு நன்மைக்குரிய ஒரு நிலைமை அது. அந்த நிலைமையை நாம் தவிர்த்து விடக் கூடாது. இந்த நாட்களிலும் நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்பது என்பது ஒரு விசேஷமான ஒரு நிலைப்பாடு. இன்னைக்கு அதுவும் இந்த சங்கம வானொலி நிலையத்தின் மூலமாக ஓரிரு தேசங்கள் அல்ல, கிட்டத்தட்ட எத்தனையோ நாடுகளுக்கு கடந்து நம்ம ஒன்றை ஒருவர் ஒருவர் இணைந்து நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இலங்கை தேசத்துல யுகே, லண்டன், அமெரிக்கா என்று சொல்லி எத்தனையோ நாடுகளுக்கு கடந்து நம்ம வந்து இந்த ஐக்கியத்துல நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இதற்கான தக்க பலனை தேவன் நமக்கு கொடுப்பார். நிச்சயம் வரப்போகிற பெரிதான ஒரு எழுப்புதல்களில் எல்லாம் நாம் இணைந்து செயல்பட போகிறோம். தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தி அல்லேலூயா. இந்த தினத்திலும் நாம் ஒரு தேசத்திற்கான ஒரு ஜெப குறிப்பை நாம் ஏறெடுத்து அடுத்து ஜேன் சகோதரியிடம் நான் ஒப்புத்தருகிறேன். இந்திய தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக நாம் ஜெபிப்போம். இந்திய தேசத்துல இப்பொழுது இருக்கிற அரசியல் நிலைப்பாடு என்பது ஒரு மிகுந்த கடினமான காலமாய் கருதப்படுகிறது. இங்க வந்து அவ்வளவு திறந்த வாசல் இல்லை என்பதுதான் உண்மையான ஒரு காரணம். ஏனெனில் இன்னும் நம் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத கோடிகள் இருக்கிறாங்க. 140 கோடி மக்கள்ல இன்னும் அநேக கோடிகள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்தை இந்த தேசத்துல நாம் கட்ட வேண்டும். சோ அதற்கான வாசலை தேவன் திறக்க வேண்டும். அடுத்து இலங்கை தேசத்தினுடைய எழுப்புதலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இலங்கை தேசத்துல இன்னைக்கு திறந்த வாசல், நம்ம சும்மா போய் சொன்னா கூட நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கால சூழலுக்குள்ளாக அந்த தேசத்தை ஆண்டவர் வடிவமைத்திருக்கிறார். அந்த இலங்கை தேசத்துல என்னுடைய ஊழியத்தின் சார்பாக ஒரு 2-3 குழுக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பெட்டிகுளோல, ஜஃப்னால, அந்த மாதிரி கொழும்பு பிரதேசங்களில ஆண்டவர் உங்களை கொண்டு வல்லமையை செய்து கொண்டிருக்கிறார். சோ இந்த குழுமங்களினுடைய சுவிசேஷம் அறிவிக்கிற காரியங்கள்ல தேவன் வல்லமையை எடுத்து பயன்படுத்திட வேண்டும் என்று சொல்லி நாம் இன்று நாம் ஜெபிக்க போகிறோம். அவங்க நீங்க எந்த சூழல இருந்தாலும் முழங்கால் போடுங்க. இந்த நாள்ல முழங்கால் போட்டு நாம் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாக இந்த 2 தேசங்களில தேவன் நீங்க இந்த ஐக்கியத்துல எந்தெந்த நாடுகள்ல இருக்கிறீங்களோ அந்தந்த நாடுகளில் எல்லாம் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். சோ அதனால இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த எல்லாம் முடிந்த வரைக்கும் முழங்கால் போடுங்க. அப்படி முடியாதவங்க நீங்க இருக்கிற சூழல்லையே நின்று ஜெபிங்க. நான் முழங்கால் போட்டு ஜெபிக்க போகிறோம். அன்பின் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால ராஜா அப்பா, இந்த நல்ல ஆண்டவரப்பா தினத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேகப்பனே அப்பா நாளுக்காக நன்றிகளை ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். ஒருவன் ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி கேட்டுக்கொண்டால் அது ஆம் என்றும் ஆமீன் என்றும் நீ தருகிறவர் ராஜா. அது மல்லாம கர்த்தாவே நீ சொல்லியிருக்கிறேன், நான் அமைதலை ஜீவனம் பண்ணவும் சமாதானத்தை பெற்றுக் கொள்ளவும் ஆண்டவர ராஜாக்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. தேசத்தின் அதிபதிகளுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. அநேகருக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த நாளில தகப்பனே நாங்கள் எங்கள் தேசத்தினுடைய அதிபதிகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தில் ஆண்டர் ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எம்பி எம்எல்ஏஸ்க்காக ஜெபிக்கிறோம். பிரைம் மினிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரையினும் அநேகருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பன். இந்த நாளில அவர்கள் மீதுமுடைய கரம் வைத்தும் ஆண்டவரே அப்பா ஒரு ரட்சிப்பின் வல்லமை இறங்கத்தக்கதான மாற்றத்தை நீர் கொண்டு வரும்படிக்கு நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த நாளிலே நீர் மகிமை செய்யத்தக்கதான காரியங்கள் ஆண்டவர் வெளிப்பாடு உண்டாகட்டும் ராஜா. இந்த நாளிலே நீர் வெளிப்பாடு உண்டாகும்படிக்கு நீர் செய்வீராக. இந்திய தேசத்துல ஒரு பெரும் மாறுதலை கொண்டு வர நீர் கிருபை செய்வீராக. இப்பொழுது ஆண்டவரே நீர் மகிமையான காரியத்தை செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே நீர் மகிமை ஆண்டவரே சிறந்தவர் ராஜா. இந்த நாளிலே நீர் மகிமை சிறந்து ஆண்டவரப்ப செயல்பட போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்திய தேசத்தின் ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா மாநிலங்கள் மீது, தாலுக்காக்கள் மீது, ஆண்டவரே மாவட்டங்கள் மீது, மாகாணங்கள் மீது உங்களோட ரத்தத்தை தெரிவிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே யூனியன் பிரதேசங்கள் மீது உங்களோட ரத்தத்தை தெளித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்தினுடைய மக்கள் ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவர் மீதும் உங்களோட ரத்தத்தை தெளித்து செபிக்கிறோம். பல மொழி பேசக்கூடிய ஜப ஜனங்கள் இருக்கிறாங்க அப்பா. தகப்பனே மரபு கடந்து இருக்கிறாங்க, கலாச்சாரம் கடந்து இருக்கிறாங்க தகப்பனே. அந்த வாலிபர்கள் மீது, வயோதிகர்கள் மீது, சிறுவர்கள் மீது உங்களுடைய வல்லமை ஆண்டவரே கரம்
3: அல்லது தொடப்படுவதாக. ரட்சிப்பை ஆண்டவர் பெறக்கூடிய வல்லமையை நீர் ஆண்டவர் செய்வீராக. அது மாத்திரமல்ல ராஜா, இந்த தேசத்துல ராஜா தீண்டாமல் ஆண்டவரே விபச்சார காயங்கள் வேஷத்தனத்தின் வல்லமைகள் அதிக அசூசிகள் ஆண்டவர மொபைல் போன் மூலமாக கம்ப்யூட்டர் மூலமாக இன்னும் அநேக அசூசிகள் ஆண்டவர பரப்பப்பட்டு கொண்டு வருகிறது அறிந்திருக்கிறோம் ராஜா. வாலிபர்கள் குடிக்கு அடிமையாகி ஆண்டவரே பவுடர் கலாச்சாரத்திற்கு மாறி இருக்கிறாங்கப்பா. ஒரு காலத்துல கள்ளச்சாராயம் மேலூங்கி நின்று இன்னைக்கு பவுடர் கலாச்சாரம் ஆண்டவரே கஞ்சா அபின் என்று சொல்லி ஆண்டவரே எங்கள் வாலிபர்கள் ஆட்பா போதைக்கு அடிமையாகி தெருக்களிலே ஆண்டவரே வைத்தியங்களாய் சுற்றி கொண்டிருக்கிறதை நான் பார்த்து கொண்டு வருகிறேன் தகப்பன். இந்த நாளில ராஜா ஒவ்வொரு வாலிபர்கள் மீதும் உடைய கரம் வைப்பீராக, வாலிப பெண்கள் மீதும் உடைய கரம் வைப்பீராக, வயோதிகர்கள் குடி போதைக்கு அடிமையானவர்கள் மீதும் உடைய கரம் வைப்பீராக. இல்ல மனம் மாற எல்லாம் மறுரூபமாக்கப்பட நிற்கிருபை செய்வீராக, அப்படியாய் நீர் செய்வீராக. இந்திய தேசத்தின் மீது ஒரு பெரும் எழுப்புதலை நீர் ஆண்டவரே அப்ப செய்ய போகிறீர். இந்தியாவிலிருந்து புறப்பட போகிற ஆண்டவரே அதுவும் ஆண்டவரே அப்ப அதுவும் தென்னிந்தியாவில், அதுவும் இந்தியாவில் ஆண்டவரே இப்ப தமிழ்நாட்டுல, அதுவும் ஆண்டவரே தமிழ்நாட்டுல இருக்கிற அந்த சென்னையில் ஆண்டவரே அப்பா வெடித்து கிளம்ப போகிற அந்த எழுப்புதல் அப்படியே தமிழ்நாடு முழுவதும் பரவ போகிறது. அந்த தமிழ்நாடு முழுவதும் பரவி ஆண்டவரே எங்கள் தமிழ் ஜனங்க எந்தெந்த தேசங்களிலெல்லாம் இருக்கிறார்களோ அதன் வழியாக இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், ஆண்டவரே அப்பா அமெரிக்கா, ஆண்டவரே லண்டன் என்று ஒவ்வொரு தேசத்திலும் இருக்கிற ஆண்டவரே தமிழர்கள் மூலமாக ஆண்டவரே அந்த எழுப்புதல் பரம்பி ஆண்டவரே அப்படியே ஆண்டவரே அரபு வளைகுடா நாடுகள் வழியாக இன்னும் ஆண்டவரே அப்பா ஆப்பிரிக்கன் கண்ட்ரி என்று சொல்லி ஏழு ஏழு கண்டங்களிலும் பற்றி எரிய போகிறது ராஜா. அப்பேற்பட்டதான மகத்தான எழுப்புதல் எங்கள் தமிழ்நாட்டில சென்னையில வைத்து நீ செய்ய போகிறீர், ஆரம்பிக்க போகிறீர். விசேஷமாக ராஜா கோயம்புத்தூரையும் நீர் முன்குறித்து வைத்திருக்கிறீர், கோயம்புத்தூரையும் நீர் முன்குறித்து வைத்திருக்கிறீர், ஈரோட்டை நீர் முன்குறித்து வைத்திருக்கிறீர். அப்படியான ஒரு எழுப்புதல் பற்றி எரிய போகிறது தமிழ்நாட்டுல. அது மாத்திரல்ல என் தமிழ் ஜனங்க ராஜா, என் தமிழ் மொழி பேசக்கூடிய ஜனங்க எந்தெந்த தேசங்களில் இருக்கிறார்களோ அவர்கள் மீது உம்முடைய கரம் வைப்பீராக ராஜா, பாதுகாப்பீராக. நீர் எழுப்புதலுக்காய் வைத்திருக்கிற ஆண்டவரே கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள், தமிழ் கிறிஸ்தவ ஸ்தாபனங்கள் மீது உடைய கரம் வைப்பீராக. தமிழ் ஆண்டவரே அப்பா ஊடகங்கள் மீது உடைய கரம் வைப்பீராக. அதன் ஆளுகிறவர்கள் ஆண்டவரே அப்பா அதன் பொறுப்பாளிகள் மீது உடைய கரம் வைத்து பாதுகாப்பீராக. இப்பொழுதிலே நின்று நீர் பாதுகாத்து ஆண்டவரை வழிநடத்திடணும் ராஜா. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல மன்றாடுகிறோம் ஆண்டவரே அப்பா. எழுப்புதலுக்காய் வைத்திருக்கிற ஊழியக்காரர்கள் மீது உடைய கரம் வைப்பீராக, பாதுகாப்பீராக ஆண்டவரே. அவர்களை சுற்றிலும் உம்முடைய வல்லமையான ரத்தத்தின் ஆண்டவரப்பா மகிமை ஆண்டவரப்பா நிரம்பும்படிக்கு நீர் பாதுகாத்து வழி நடத்துவீராக. அதோடு கர்த்தா விசேஷமாக இலங்கை தேசத்தின் மீது உடைய ரத்தத்தை தெளிவிக்கிறோம் ஆண்டவரே. இந்தியாவினுடைய கண்ணீர் துளியாய் கருதப்படுகிறது இலங்கை தேசம் ராஜா. ஆண்டவரே அந்த ஆண்டவரே இலங்கை தேசத்தின் வரைபடமும் கண்ணீர் துளி போலவே இருக்கிறது ஆண்டவரே அப்பா. அந்த ஆண்டவரே ரத்த நிலத்துல ராஜா எத்தனையோ லட்சாதிபதி லட்ச ஜனங்கள் ஆண்டவரே பீரங்கிகளுக்கு ஆண்டவரே குண்டுகளுக்கு ஆண்டவரே ரத்தம் சிந்தி ஆண்டவரே பரிசுத்தான்குள்ள ரத்தத்தை குடித்த அந்த பூமியில ஆண்டவரே இன்னும் எஞ்சி இருக்கிற ஆண்டவரே அப்பா அந்த தேசத்துல இருக்கிற மக்களுக்கு ஒரு போர் ஆண்டவரே இல்லாதபடிக்குன்னு சமாதானத்தை கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த சமாதானம் எதற்கென்றால் எழுப்புதலுக்காக ராஜா, சுவிசேஷம் அறிவிக்கிறதற்காக. இப்பொழுதும் ஆண்டவரே என் தேசத்தின் மீது உடைய கரம் வைப்பீராக ஆண்டவரே. எங்களையும் ஆண்டவரே இந்த இலங்கை தேசத்தின் எழுப்புதலில் ஒரு பங்காய் வைத்திருக்கிறேன். அங்க இருக்கிற எல்லா தடைகளை நீக்கி போட்டிருக்கிறேன். நாங்களும் ஆண்டவரே போயிட்டு வருகிறதற்கு தகப்பனே வழி வாசல்களை திறப்பீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். நாங்கள் முன்னாடி செய்த ஊழியத்தை விட இப்பொழுது நாங்கள் இணைந்து இலங்கை தேசத்துல செய்ய போகிற ஊழியம் பலத்த காரியமாய் செய்ய போகிறது ராஜா. நாங்கள் எழும்பி நின்று போரடிக்க தகப்பனே எங்கள் இலங்கை தேசத்துல இருக்கிற ஆண்டவரே மித்த மீது இருக்கிற ஜனங்களை மீட்டெடுக்க ஒரு சிலம்பம் செய்யத்தக்கதான ஒரு யூனிட்டியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே இந்த அப்பா இந்த சங்கமும் வானொலி நிலையத்தின் மூலமாய் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் அப்பேற்பட்டவர்கள் தான் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இது எங்களுக்காய் கொடுக்கப்பட்ட ஒரு டீம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த ஆண்டவர குடும்பத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும் விசேஷமான ஆண்டவரப்ப ஆண்டவர நாளிகையில இலங்கை தேசத்தை பாதுகாத்தாரலும் ஆண்டவர் அங்கிருக்கிற விலைவாசி கட்டுப்பாட்டை நீர் தகுத்தறியும் மற்றும் மறுபடியும் வழக்கத்திற்கு ஆண்டவரப்பா நேராக நீர் கொண்டு செல்லும். அங்க ஆண்டவர விலைவாசிகள் கட்டுப்படுத்தப்படட்டும் ஆண்டவரே. சாப்பாடு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுகிற, உறங்க இடையில்லாமல் கஷ்டப்படுகிற ஒவ்வொரு ஜனங்க மீதும் உடைய கரம் வைப்பீராக, பாதுகாப்பீராக, வழி நடத்துவீராக, கிருபை செய்வீராக, சமாதானத்தின் தேவன் அப்படியா செய்வீராக செய்வீராக. நீ செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். உடைய மகிமையின் வல்லமை உம்முடைய அபிஷேகத்தின் கரம், உம்முடைய ஆண்டவரே கிருபையின் ஆண்டவரப்பா வல்லமை இலங்கை தேசத்தின் மீது இறங்கட்டும். கொழும்பு ஆண்டவரே பட்டணத்தின் மீது, ஜஃப்னா பட்டணத்தின் மீது, பெட்டிகுள பட்டணத்தின் மீது ஆண்டவரே தமிழர்கள் வாழக்கூடிய அந்த மானத்தின் வல்லம் ஆண்டவரே கிரியைகள் ஆண்டவர் எல்லாவற்றின் மீதும் ஆண்டவரே எல்லா மகிமையான தேவ மகிமை இறங்கி வந்து பாதுகாத்தருளட்டும். அது மாத்திரமல்ல, சிங்காளர்களும் எங்க மக்கள் தான் ஆண்டவரே, சிங்காளர்களை நேசிக்கிறோம். அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட நீர் கிருபை செய்வீராக, பலப்படுத்துவீராக, அற்புதம் செய்வீராக. தகப்பனே, எங்களை நம்பி கொடுத்த இந்த இயேசு ரட்சிக்கிறார் எழுப்புதல் ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த இயேசு ரட்சிக்கிறார் எழுப்புதல் ஊழியத்தின் அடுரே சங்கமும் வானொலி நிலையத்துடன் இணைந்து இந்த ஊழியத்தை நாங்கள் செய்ய இன்னும் மகிமை மேன்மைப்பட நீர் கிருபை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். அதோடு எங்களோடு இணைந்திருக்கிற சகோதரிகளுக்காக, சகோதரர்களுக்காக, ஜேனட் சகோதரிக்காக, லெஸ்லி குடும்பத்தாருக்காக, அடுவரே அப்பா இன்னும் ஆண்டவரே அன்பர் பெயர் தெரியாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் ஆண்டவரே, பாதுகாத்து அருளும், அவருடைய குடும்பத்தாருக்கு சமாதானத்தை அருளும். எந்தெந்த தேசங்களில் அவர்கள் இருக்கிறாங்களோ அந்த தேசத்தில் ஆண்டவர் அந்த சட்டம் அவர்களுக்கு உதவியாக இருக்கட்டும். அங்க இருக்கிற ஆண்டவரே செல்வந்தர்கள், பெரும் செல்வந்தர்கள் அவர்கள் செய்கிற ஊழியத்திற்கு ஆண்டவரே தாங்கி ஆண்டவர் உதவக்கூடியவர்களை தாரும். தேவைகளை சந்தியும், ஆசீர்வதியும், சுகத்தையும், பலத்தையும் கொடுத்து வழி நடத்தும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தகப்பனை நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளில ராஜா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜெபத்தை ஆம் என்றும் ஆமீன் என்றும் நீர் கேட்டு பதில் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அன்றுவரே அற்ப பிரயோஜனமுள்ள ஊழியக்காரர்கள், எங்களுடைய கடமையை மாத்திரம் நாங்கள் செய்திருக்கிறோம். குற்றம் குறைவுகளை மன்னித்து ஆசீர்வதியும். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து இந்த செபங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
0: கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி பிரதர். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.
3: நன்றி சகோதரி, நன்றி சகோதரி. நான் வெளிக்கிறேன்.
0: ஓகே ஓகே
3: சரி
0: ஓகே. நாங்க பாஸ்டர் அவர்களை வரவே கொண்டு பேசலாம். பாஸ்டர் வீணராகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இப்படியா எத்தனையோ ஆயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டு ஆலயத்துக்கு வந்து இன்றைக்கு விக்கிராதனைக்குள்ளே நிற்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு அநேக ஆக்கினை என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே இப்படிப்பட்டவர்களுக்காக நாங்க பெரிந்து பேசுவோம். அவங்களால் முடிந்த அளவு பெரிந்து பேசுவோம். கர்த்தர் அவர்களை ரட்சிக்க சித்தமானால் அவர்களை ரட்சித்து நடத்துவாராக. அதற்காக நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
4: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உண்மையோடும் ஆவியோடும் உண்மை தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் படைத்தவர் நீர் என்பதை இந்த வீணான மனிதர்கள், இந்த மதங்களை நம்புகிற மனிதர்கள், பாவத்தில வாழுகிற மனிதர்கள் ஒவ்வொருவரையும் படைத்தவர் அந்த ஒன்றான மெய்த்தவர் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். உம்மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்கிறோம். நீர் நல்லவர், இரக்கமுள்ளவர், கிருபையும் கிருபையை திருவையினால விசுவாசத்தை கொண்டு எங்களை ரட்சித்த தேவன் நீர் ஒருவர் தான் ராஜா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு பல மக்கள் இப்படியாக வீணான தேவர்களை நீ நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, நீர் எங்களை படைத்த தேவன் என்பதை பல மக்கள் மறந்து இப்படியான சத்துருவின் பிடியில் அகப்பட்டு கண்கள் குருடாக்கப்பட்டு ஆண்டவரே உம்மை உணர்வில்லாத இருதயத்தோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவரை நீர்தான் படைத்தீர் என்பதை அந்த மக்கள் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக. வானத்தையும் பூமியையும் படைக்காத தெய்வங்கள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் என்று சொன்னீரே. எரேமியா 10:11 வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத அனைத்து தெய்வங்களும் அந்த தேவர்களையும் தண்டிக்கிற தேவன் என்று சொன்னீரே. ஆண்டவரே, அந்த வீணான தேவர்களோடு உம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட இந்த மனிதர்கள் தண்டிக்கப்படக்கூடாது. ஆண்டவரே, அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் மனம் திரும்பி உம்மிடத்துல வருவதல்லவா உமது விருப்பம். துன்மார்க்க வழியில மறித்து போவது உம்முடைய பிரியம் இல்லையே. ஆண்டவரே, அந்த மக்களை நீர் யார் யாரே அந்த மக்கள் அந்த வீணான தேவர்களை வீணான வழக்கங்களை செய்கிற அந்த ஒவ்வொரு மக்களையும் நீர் யார் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறீரோ அந்த மக்களை இந்த கடைசி காலத்தில் இழுத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வாரியும் உறைந்தவளையும் வாரத்தில் இருந்து இறங்கி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது அப்படியோ அப்படியே உடைய வாயில் இருந்து புறப்படும் வசனம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய இதயங்களிலே ஊடுருவி செல்வதாக. அந்த வீணான தேவர்களால் எரேமியா 14:22 அந்த வீணான தேவர்களால் வீணான வணக்கங்களால் மழை வருஷிக்கத்தக்கவர்கள் உண்டோ என்று கேட்டீரே. அந்த வீணான தேவர்களால மழை வருஷிக்க முடியாது. நான் அல்லவோ இந்த உலகத்துக்கு மழையை கொடுக்கிற தேவன், சினோவை கொடுக்கிற தேவன், இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் நீர் ஒருவர் அல்லவா? எங்களுக்கு நாங்கள் நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய கிருபை அல்லவா? எங்களுக்கு சுவாசத்தை தந்தவர் நீர் அல்லவா என்பதை இந்த கடைசி காலத்தில ஒவ்வொரு வீணான தெய்வங்களை வணங்குகிற ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள கிருபை செய்வீரா. அந்த மக்கள் எல்லோரும் உம்முடைய ஜனங்கள், உம்முடைய சாயலாக படைக்கப்பட்ட ஜனங்கள், உம்முடைய ரூபத்தின்படியும் படைக்கப்பட்ட ஜனங்கள், அவர்கள் படியாக அந்த வீணான தேவர்களை நம்பி அந்த நரகத்துக்கு போகாதபடி தாமதிக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறபடி வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்ற விருப்பம் உள்ள இயேசுவே, இந்த வீணான தேவர்களை வணங்குகிற வீணான மதங்களை வணங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்ப கட்டளையிடுவீராக. அப்போ சில 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. ஆண்டவரே, இந்த வீணான தேவர்களை நம்பி, வீணான நாமங்களை நம்பி அவர்கள் அழிந்து அந்த நரகத்தில், அந்த நித்திய நரகத்தில, லேக் ஆஃப் ஃபயர்ல அவர்கள் போகாதபடி நீர் இரக்கமுள்ள தேவன் அல்லவா? அன்று ஆபிரகாம் அந்த சோதோம் குமரா அழிக்கப்படும் பொழுது அவன் அந்த சோதோம் குமரா மக்களுக்காக மனம் திரும்புதற்காக ஜபித்தானே. 10 நீதிமான்கள் கூட அந்த தேசத்துல இல்லாத பட்சத்துல அந்த சோதோம் குமரா மக்கள் அழிக்கப்பட்டார்கள். ஆண்டவரே, இன்று இலங்கை, இந்தியா தேசங்கள், பல தேசங்களில் எப்படியான வீணான தேவர்களை வணங்குற மக்கள் இருக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் மனம் திரும்பும்படியாக இந்த கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள், மூப்பர்கள் சொற்பனங்களை காண்பார்கள், அல்லாமலும் ஊழியக்காரன் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றே ஊற்றும் ஐயா. உம்முடைய வல்லமை இந்த நேரத்துல ஒவ்வொருவரும் உம்முடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளும்படியாக. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா? பொல்லாதவர்களாகிய உலகத்து அம்மாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்க பொழுது பரலோகத்தில் இருக்கிற பிதாவானவர் இந்த நேரத்துல பரிசுத்த ஆவியினால நிரப்பு வீராக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், கோலி நேம் ஆஃப் ஜீசஸ், உம்முடைய அபிஷேக முச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாதா? ஆவியானவர்

0: மக்கள் மேல ஒரு இந்த கடைசி காலத்துல ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக, கடைசி சந்தர்ப்பமாக இவர்களுக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவரே, உம்முடைய வருகை எந்த நேரத்திலும் இருக்கிறபடியால் ஒவ்வொரு மக்களும் ஆயத்தமாக இருக்க, உம்முடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க, இந்த புத்தியுள்ள கன்னிகளை போல எண்ணெய்களோடு உம்முடைய அபிஷேகத்துல நாங்கள் நிறைந்திருக்க, விழித்திருக்க, ஜபித்திருக்க, ஒவ்வொரு வீணான தேவர்களையும் வணங்குற மக்கள் மனம் திரும்பி இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்பதை அறிந்து அந்த பிதாவிடத்துல அந்த பரலோகத்துல கவலை இல்லாத, கண்ணீர் இல்லாத, துக்கமே இல்லாத, மரணமே இல்லாத ராஜ்யத்துல ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக. ஒவ்வொருவரோடும் இடைப்படுகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடும் நீர் உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பிக் கொண்டிருக்கிறதற்காக நன்றி. நன்றியோடு துதிக்கிறோம் ஒவ்வொருவரையும். இந்த நித்திய வெளிச்சம் சங்கம் ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிற சிலரீட்டா குடும்பத்தோடு கூட இருந்து தொடர்ந்து உம்முடைய வருகை வரைக்கும் உம்முடைய வார்த்தைகள் இந்த ரேடியோவுக்கு கூடாக போகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் அது உம்முடைய வேலையை, அவர்களை இந்த மக்களை ஆசீர்வதிக்கிற வேலையை, சுகம் கொடுக்கிற வேலையை செய்துவிட்டுத்தான் திரும்ப பன்றீர். குடும்பத்துக்காக ஜபிக்கிறேன், அவருக்கு கொடுத்த வெளிப்பாடுகளுக்காக அவரோடு தேவன் பேசுகிற தேவைகளுக்காக ஒவ்வொன்றுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ரேடியோ ஊடாக ஜபிக்கப்படுகிற ஜபங்களை நீர் கேட்கிறீர். ஜபத்தை கேட்பவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்துல வருவார்களாக, முழங்கால் யாவும் முடங்கும்படியாக, எல்லா நாவுகளும் எல்லா நாமத்துக்கு மேலான நாமம் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை உணர்ந்து எல்லா முழங்கால்களும் முடங்கி இயேசுவே இரட்சகர் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக, ஒரு எழுப்புதலை காண கிருபை செய்வீராக. இந்த நினைப்பில் எடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஏற்ற வசனங்களை கொடுத்து அவர்களுடைய ஜெபங்களை தூவம் போல ஏற்றுக்கொள்ளும். பரலோகத்துக்கு நாங்கள் எங்களுடைய எல்லா விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தோத்திரத்தோடு நீர் செய்து விட்டீர் என்ற நம்பிக்கையோடு தோத்திரத்தோடு பரலோகத்துக்கு தெரிவிக்கிறோம். ஒவ்வொரு தேசங்களும் ஒரு எழுப்புதலை நோக்கி பயணிக்க கிருபை செய்வீராக. துதிக்கான மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வாதித்து ஜபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்,
1: ஆமீன், ஆமீன். எங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பாஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் ஆத்துமாதாய ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமீன்,
0: ஆமீன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமீன், ஆமீன். நாங்கள் அருந்ததி அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். நீங்கள் விக்கிராதனே தேவனுக்கு விரோதமான பாக்கி என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே மனிதர்கள் தேவனுக்கு விரோதமாய் அங்கு பகியாய் இராதபடி கத்ததாமே அவர்கள் மனம் திரும்ப வேணும், ரட்சிப்பை காண வேணும், மனம் திரும்புதல் கேட்டு பணியை அவர்கள் கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழி நடத்தணும்.
2: ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆதி அந்தமானவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அல்பாவும் உமேகாவுமானவரே உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். தொடக்கவும் முடிவுமானவரே உம்மை துதிக்கிறோம்.

0: மனுஷன் பிழைப்பான் என்று சொன்னீரே, அதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த தேசங்களிலே காணப்படுகிற இருளை சக்திகளை நசரேனாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே துறைத்தரங்கள், அதிகாரங்கள், பிரபஞ்சத்தின் லோகாதிபதிகள், சக்திகள், வான மண்டலங்களிலிருந்து கிரிய சேர பொல்லாத அதிர்த்த சேனைகளின் கூட்டங்களை நசரேனாய இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, வெளிச்சமும் விடுதலையும் உண்டாகட்டும். விக்கிரக கட்டில் இருக்கிற ஜனங்கள், பூர்வீக வல்லமைகள், மரித்த ஆவிகளை வணங்குறவர்கள், மனிதரை வணங்குற வழக்கங்கள், ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நாட்களிலே அந்த தீய ஆவிகளின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டைந்து அப்புறப்படுத்துகிறோம், இல்பொருளாக்குறோம். விக்கிரகங்கள் எல்லாம் நிக்கிரகம் பண்ணப்படும் என்று சொன்ன காலத்திலே நாங்கள் வாழ்கிறோம் அப்பா. அதற்காக உண்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, இறங்குவீராக, எழுந்தருளுவீராக. ஆண்டவரே, உண்மை நாங்கள் ஓயாமல் முத்தம் செய்கிறோம் சுவாமி. நீர் ஆண்டவரே கோபம் கொள்ளாமல், ஆண்டவரை பற்றி எரியாமலும் இருக்கும்படியாக இந்த நாட்களிலே நீர் இறங்கி அவருடைய பாவங்களை மன்னித்து, அவருடைய அக்கிரமங்களை மன்னித்து கர்த்தாவை குணப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களை விடுதலை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆவிக்குரிய மனுஷன் மரித்து போயிருக்கிற இந்த நாட்களிலே அவர்கள் எழும்பும்படியாக, உயிரடையும்படியாக கர்த்தாவை உடைய ஜீவனை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அறியாமல் செய்கிற அவர்களுடைய மூட பழக்க வழக்கம் அப்பா, உமக்கு விரோதமான காரியங்கள், ஆண்டவரே பூர்வீக வல்லமைகள், ஆண்டவரே மூதாதையுடைய வல்லமைகளை அவர்கள் இன்னும் பின்பற்றாதபடி கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு கிருபை பாராட்டு. பேசுவீராக, வழி நடத்துவீராக. சொற்பனங்களை பேசுங்க, தரிசனங்களை கொடுங்க ஆண்டவரே. சத்தமாய் பேசுங்க, இருதயங்கள்ல பேசுங்க. அவர்கள் பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்புவார்களாக. தங்களை தாழ்த்தி ஆண்டவரே உண்மை தேடும் போது தேசத்திலே சேமம் உண்டாகும் என்று சொன்னபடி ஆண்டவரே, நன்மையும் பிரிய ஆண்டவரே கிருபையும் அளிக்கிற தேவர் இந்த நாட்களில் இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசங்களுக்கு இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கண்ணங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அக்கிரமங்களை மன்னி சுவாமி. ஆண்டவரே, அன்பு தணிந்து போயிட்டப்பா. அக்கிரமங்களினாலே அன்பு தணிந்து போயிட்டு இந்த நாட்களிலே நீரும்படி அன்பை ஊற்றும்படி ஜெபிக்கிறேன். நீங்க சொன்னீங்களே, தனியே இருக்க விடேன், தேற்றரவாளனை அனுப்புவேன் என்று. கர்த்தாவே, தேற்றரவாளனை அனுப்பும் அப்பா. பரிசுத்தாவியானவரை அனுப்பும். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து கண்டித்துணர்த்தும் ஆவியானவர் பூமி எங்கும் ஊற்றப்படுவாராக, தேசங்களில் ஊற்றப்படுவாராக, பட்டணங்களில் ஊற்றப்படுவாராக, கிராமங்களில் பொழி தருவாராக. ஆண்டவரே, குற்றுணர் உடைந்து ஜனங்கள் மனம் திரும்பட்டும். சிறுவர் தொடக்கம், வாலிபர்கள் தொடக்கம், வயதிபர்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, மெய்யான மெய்ப்பொருள், மெய்யான ஜீவன் என்று அறியும்படி உடைய மனக்கண்கள் ஆண்டவரை திறக்கப்படுவதாக. இயேசுவே, உடைய நாமத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பெடுக்கப்பா. எங்களுடைய தேசம் முழுவதும் உம்முடைய ஆளுகை வரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நாங்கள் உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கிறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம் என்று ஆண்டவரே, முழக்கவர்கள் முழங்கவும் நாவுகள் அறிக்கையிடுகிற காலங்கள் வருகிறபடியால் துதிக்கிறோம். அற்புதம் செய்யுங்க, இறங்குங்க, தேசத்தை வாழ வைங்கப்பா. மக்கள் ஒருவரும் ஒவ்வொருவரும் அறையும்படி கிருபை செய்யுங்க. ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, வேதனையோடு, துன்பத்தோடு, கண்ணீரோடு வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் நீங்க வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசப்பா, விசேஷமா இந்த விக்கிரக ஆராதனைகளை ஒழிக்கப்படுவதாக. உமக்கு பிரியமில்லாத பாகால் வணக்கங்கள், தாக்கோன் வணக்கங்கள் ஆண்டவரே, எல்லா சுத்தாவின் கிரியலும் அழிக்கப்பட்ட தேசத்திலே உண்மை அறிகிற அறிவினாலே நிரம்பும்படியாய் ஜெபிக்கிறேன். பூமி உம்முடைய அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும் என்ற உடைய வார்த்தையின்படி கர்த்தாவே, உடைய குடிகள் ஒவ்வொருவரும் மக்கு சொந்தமாய் மாறுவர்களாக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆசீர்வதிங்க, ஒரு தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. வாஞ்சிகள் விருப்பங்களை நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மய்மைப்படுத்தும். தொடர்ந்தும் அவருடைய குடும்பங்கள் மேலும் உடைய கிருபை இறங்கும்படி ஜெபிக்கிறேன். சகல துதிக்கன மகிமை யாவும் உம்மக்கே செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.
1: நன்றி சிஸ்டர். கதர் உங்களோடும் உங்கள் ஜெபங்கள் துதியல் ஒவ்வொன்றோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக.
0: ஆமென். ஆமென். ஆமென். உங்களோடும் கூட இருப்பாராக.
1: ஆமென். நாங்க ஐரின் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசலோ.
2: டைரின்,
1: மனித இருதயங்கள்ல இருக்கிற இருள், முதலாவது அவர்களை நிரப்புகிறது, பின்பு அகங்காரம் அவர்களுக்குள்ளே இருந்து வருகிறது. அதனால் எதையும் நிலைக்க முடியாம செய்ய முடியாம தவிக்கிறார்கள். அது மட்டுமல்ல, குற்ற உணர்வு அவர்களுக்குள்ளே இருக்கிறது. அதனால் அவர்கள் மரணத்து

0: தங்களை ஒப்பு கொடுக்கிறார். இப்படியே இருள் இருக்கிற பகுதி அப்படியே அழிந்து கொண்டு போகிறது. ஆகவே இந்த இருளை அகற்றி தேவன் வெளிச்சத்தை கொடுத்து அவருடைய இருதயங்கள் சுவைப்படுத்தப்பட, அந்த கல்லான இதயம் சதியான இதயமாய் மாற்றப்பட நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
1: ஹலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இரக்கத்தின் கிருபையின் தேவனே, மக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிமிஷம் வரையிலும் தேவன் எங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபையா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்ப பண்ணியப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருளிலே வாழ்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் அப்பா உம்முடைய வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தாவே, பிள்ளைகள் இடத்திலே இருக்கிறதான அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோபம், வைராக்கியம், கர்த்தாவை பெருமை, நாவிகள், கர்த்தாவே அப்பா, அப்படியான காரியங்கள்னாலே கர்த்தாவே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் கர்த்தாவை தங்களையே தாங்கள் இழந்து கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. இப்படியான பிள்ளைகளை எல்லாம் தேவன் நீங்க தொட்டு ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இப்படியான பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அப்படியான பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா நல்ல காரியங்களை நினைக்க சிந்திக்க கர்த்தாவை செயல்படுத்த தேவன் நீங்க அவர்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம். நல்ல சிந்தனை, நல்ல யோசனைகளை தேவன் கொடுக்கும்படியா செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவை நல்ல தீர்மானங்களை எடுக்க தேவன் உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அவங்களுடைய கர்த்தாவே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான காரியங்களினாலே கர்த்தாவே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இவர்கள் தவறான வழிகளிலே சென்று கொண்டு இருக்கிறாங்க தகப்பனே. அநேக வாலிப பிள்ளைகள் கூட கர்த்தாவே அப்பா, அப்படி இந்த கோபத்தின் காரணமாக, வெறுப்பின் காரணமாக கர்த்தாவே அப்பா, ஸ்தோத்திரம், தற்கொலை வரைக்கும் போயிடுறாங்க தகப்பனே. அப்பா, அப்படியான பிள்ளைகள் எல்லாம் மனம் திரும்பணும் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை கொண்டு தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் பேசும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உண்மை விட்டு விடாத படிக்கு கர்த்தாவே அப்பா, நாங்கள் உண்மை இருக பிடித்துக் கொள்ள தேவன் எங்களுக்கு உதவி செய்ய தகப்பனே. அப்பா, மனித பலவீனத்தினாலே கர்த்தாவே அநேக தடவைகள் கர்த்தாவே அப்பா, நாங்கள் உண்மை விட்டு விலகி போற சந்தர்ப்பங்கள் வருகிறது கர்த்தாவே. ஆனாலும் கூட தேவன் எங்கள் கரத்தை நீங்க பிடித்திருக்கிறபடியால் கர்த்தாவே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உண்மையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அநேக பிள்ளைகள் இப்படியாய் கர்த்தாவே மனித பலவீனத்தினாலே உமது கரத்தை விட்டுறாங்க தகப்பனே. இப்படியான பிள்ளைகளுடைய கரத்தை தேவன் பிடித்துக்கொண்டு நடத்தி வரும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பாவி மட்டுமாய் நிழல் போல எங்கள் கூடவே வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ரட்சிக்கும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஆவியின் கனிகளை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, பிள்ளைகளிடத்திலே இருக்கிறதான விசுவாச பிள்ளைகளிடத்திலே இருக்கிற எல்லா வெறுப்பு, பொறாமை அப்பா, கோபங்கள் கர்த்தாவே, இப்படியான எல்லா கர்த்தாவே அப்பா, அருவறுப்பான எல்லா சிந்தனைகளையும் தேவன் நீங்க நீக்கி போடும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உண்மை இருக பிடித்து கொண்டு கர்த்தாவே உம்முடைய வார்த்தையின்படி நடக்க தேவன் நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஒவ்வொருவரையும் மது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற இப்படியாய் கர்த்தாவே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படியான காரியங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க தொடும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம். கர்த்தாவே அவங்களுடைய இருதயத்திலே பேசுங்க, உங்களுடைய வார்த்தைகளே அவங்களுக்கு விதைக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதுல இருந்து அந்த பிள்ளைகளை தேவன் நீங்க மீட்டுக் கொள்ளும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய அந்த ஒளியின் பாதையிலே நாங்க நடக்க தேவன் உதவி செய்ய தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, அந்த இருளான வாழ்க்கை எங்களுக்கு வேணாம் தகப்பனே, ஒருவருக்குமே வேண்டாம் தகப்பனே. அப்பா, உங்களுடைய வெளிச்சத்திலே நாங்கள் வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா தேவன் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க தகப்பனை, மீட்டு கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக அந்த கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்தீங்க தகப்பனை. உங்களுடைய அன்பையை உணர்ந்து கொள்ளத்தக்கதான கிருபையை தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சங்கமம் ஊடகத்தை கூட உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே. லெஸ்லியானா கத்தாவே. ரீதா சகோதரி பிள்ளைகள், பேர பிள்ளைகள், மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகள்லாம் சொந்திங்க தகப்பனே. அப்பா அந்த இணைப்புல இணைந்து செய்யற எல்லா ஊழியங்களுக்கும் தேவன் கத்தாவே அப்பா பெரிய பலனை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா பெரிய காரியங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அந்த இணைப்பை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள், ஒருமனப்பட்டு இருக்கிறவர்கள் கத்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஐயா. ஜெபிக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. மட்டுமாய் ஜெபித்த பிள்ளைகளை நீ வர வந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கத்தாவே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா அந்த நேரத்திலும் கத்தாவே இந்த ஜெபிக்க கிடைத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் மட்டுமாய் நடத்தின எபினேசரே கொடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஆயிரம் கர்த்தரங்களோடும் உங்கள் ஊழியங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர். அப்படியே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாரா.
2: ஆமேன். நாங்கள் சுயாதா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பேசலோ. சுயாதா இந்திய நாட்களே தேவனுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், பரிசுத்தப்படவும் தேவனுடைய பெலத்தோடு ஊழியம் செய்யவும் அவருடைய சத்தியத்தோடு வாசியோடு இணைந்து ஊழியம் செய்ய கத்தர் திருதான காரியத்தை திருச்சபையில செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடத்தும்.
3: ஆமென், ஆமென். நன்றி தாப்பன், நன்றி அப்பா. அன்முறை கண்ணுரை உங்கள் நேச தகப்பனே அப்பா பிதாவே. இந்த அருமையான மாலை வேளையும் ஆண்டவரே, பல்வேறு இடங்களில் காலையும் மதிய வேளைகளிலும் ஆண்டவரே எங்களான உறவுகளோடு ஆண்டவரே ஒருமித்து உம்முடைய பாதப்படியிலே வந்து நிற்கிறேன் தகப்பனே. என கொடுத்த இந்த விண்ணத்தை உங்கள் கரத்தில் ஒப்படுகிறேன் பிதாவே. இந்த உலகத்திலே சுவாமி ஊழியர்களை, மத குருமார்கள் ஆண்டவரே நீர் ஊழியர்களை உமக்காக ஆண்டவரே ஆயத்தப்படுத்தி உம்முடைய ராஜ்யத்துக்கு ஏற்றதாக ஆண்டவரே பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு ஊழிய தாசர்களை, தேவதாசர்கள் உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. தேவே நீங்க என்ன நோக்கத்திற்காக, சித்தத்திற்காக ஆண்டவரே நீர் இந்த பூமிக்கு ஒவ்வொரு ஊழிய தாசுகளையும் தேர்ந்தெடுத்தி நாங்கள் அறியோம் சுவாமி. ஆனாலும் சத்ருவானவன் இவர்களுக்கு விரோதமாக எழும்பி விடாமல், எழும்பி பிரகாசிய விடாமல் சுவாமி எத்தனையோ எத்தனையோ திட்டங்களை ஆண்டவரே என் திட்டம் தீட்டி கொண்டே இருக்கிறான் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளாக உலகத்தில் வாழ் ஆண்டவரே மிக மிக கடினமாக இருக்கிறது தகப்பனே. ஏனென்றால் ஆண்டவரே உமக்காக நாங்கள் வாழும் போதெல்லாம் பல்வேறு விதமான சோதனைகள், பாரங்கள், துக்கங்கள் ஆண்டவரே எங்கள் உள்ளே காணப்படுகின்றன. உம்முடைய கிருபைகளை நாங்கள் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக நடாத்தும் வேளையிலும் எங்களுக்கு ஆண்டவரே சத்ருவானம் விழுவதற்காக சுவாமே இத்தனை இத்தனையான காரியங்கள் எங்கள் வாழ்வில் நிகழ்ந்துட்டே இருக்கிறது தகவனே. ஆனாலும் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே நீங்க ஒவ்வொரு ஊழியர்களையும் பலப்படுத்தி தைரியப்படுத்தி இதுவரைக்கும் ஆண்டவரை வழிநடத்தி வருகிறேன். தயவுக்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் தகப்பனே. ஆண்டவரே தகப்பனே உம்முடைய அன்பை ஆண்டவரே மற்றவர்களிடத்தில் எடுத்து கூறும்போது, உம்முடைய புது புது கிருபைகளை மற்றவர்களிடத்தில் காண்பிக்கும் போது சுவாமி அன்றே உம்முடைய பிள்ளைகள் என்பதை அவர்கள் எல்லாரும் அறியும் ராஜா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய சுவடுகளை பார்த்து ஆண்டவரே இந்த உலகத்தில் இந்த தேசலையில் வாழ்கின்ற மக்கள் கஷ்ட துன்பங்கள் வியாபுலங்களில் வாழ்கின்ற மக்கள் ஆண்டவரே ஒவ்வொரு உரிய தாசர்கள் ஆண்டவரே அவர்கள் விதிக்கின்ற ஒவ்வொரு விதைக்கும் ஒவ்வொரு சித்தந்தையும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் எதுவாண்டவரே அவையாவும் இவர்கள் ஊடாக செய்ய கடவது சுவாமி எங்கள் சித்தப்படி ஆண்டவரே நடக்காதபடி சத்ருவானவன் இவர்களுக்கு விரோதமாக ஆண்டவரே செயல்பட்டு கொண்டே இருக்கிறான் தகப்பனே எங்கள் கண்கள் பாவப்பட்ட கண்களால் காண முடியாது சுவாமி ஆனாலும் பிதாவே நீ காண்கின்ற தேவன் அவனுடைய எல்லா திட்டங்கள் எல்லா சவால்களையும் ஏசப்பா உங்களுடைய பரிசு நாமத்தினாலே ஆண்டவரே சுத்திகரிங்க அகப்பனே அவனை அந்த இடத்துல இருந்து நிர்மூலமாக்குங்க ஆண்டவரே எந்தெந்த தேசங்களில் உம்முடைய ஊழியத்திற்காக ஆண்டவரே பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களை நீங்க பேர் பேரா தொட்டு ஆசீர்வதிங்க அந்தந்த இடத்துல ஆண்டவரே செய்கிற ஊழியங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த பெரிய ஆயுதமாக இருந்தாலும் வாய்க்காமலே போகும் என்று சொன்னீங்க தப்பனே ஆண்டவரே நீங்க பலப்பங்க நீங்க அந்த இடத்துல இருக்கிற மனிதர்களை நீங்க பல ஆண்டவரே சுவாமி ஆண்டவரே உடைய வருகை சீக்கிரம் ஆண்டவரே உடைய வருகைக்கு நான் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க அன்றே நீங்கள் ஒவ்வொருவரும் எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே உலக இச்சைகளூடாக உலகத்தில் உள்ள நீங்கள் படைத்த கண்கள் காண்கின்ற தகப்பனே மக்கள் சுவாமி உலக இச்சைகளுக்குள்ளே மூழ்கி கிடக்கின்றார்கள் தகப்பனே அன்று லோத்துவின் மனைவி உலகத்தை பார்த்து தன்னுடைய பொருளாசைகளை பார்த்து தங்கள் இச்சைகளை பார்த்து ஆண்டவரே உப்புத்தூணாக போனது போல எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே உப்புத்தூணாக படி உயிருள்ள தேவனங்களில் ஜீவிக்கின்றார் என்று மற்றவர்கள் சாட்சி பகர வேணும் தகப்பனே ஆண்டவரே நீர் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்துங்க இந்த வேளையிலும் ஆண்டவரே எங்கள் சங்கம வானொலியை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் நிறைவாக நிறைவாக ஆசீர்வதித்து தேவனே நீர் செய்கின்ற ஒவ்வொரு அற்புதங்களும் அதிசயங்களையும் எங்கள் காதுகள் கேட்க செய்ய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சுவாமி நன்றி அப்பா நன்றி தொடர்ந்தும் தொடர்ந்தும் ஆண்டவரே இந்த இணைப்பிலே இணைந்திருக்கிற ஜெசிலின் அண்ணா குடும்பம் இதை அவரோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு ஊழியர்களையும் பலப்படுத்துங்க தைரியப்படுத்துங்க சோர்வடையாமல் ஆண்டவரே உற்சாகமான ஆவியை கொடுங்க ஆண்டவரே புதிய புதிய கிருபைகளை அவர்களில் காண தகப்பனே எந்த இடத்தில் அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை விதைக்கின்றார்களோ அந்த இடத்தில் உம்முடைய பிரசன்னம் அவர்களோடு கூடவாக இருக்க வேணும் தகப்பனே ஆண்டவரே எந்த தீய சக்திகளோ எந்த பிசாசின் கிரிகைகளோ மந்திரவாத கட்டுகளோ பெல்லிசூனியமோ எதுவாக இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே சுட்டரிக்கிறேன் ஆண்டவரே கால்பட்ட தேசமெல்லாம் கர்த்தருக்கே சொந்தம் என்று சொன்னீங்க தகப்பனே உம்முடைய பிள்ளைகள் எங்கு சென்றாலும் உம்முடைய கிருபை இவர்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருக்க வேணும் தேவனே உமக்கு சித்தமானால் உம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுங்க தகப்பனே அவர்கள் சென்று ஆண்டவரே என்னென்ன தேவைகளோ என்னென்ன தேவைகள் உள்ளதோ அவை யாவையும் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிச்சு கொடுங்க இந்த இணைப்பை ஆண்டவரே எந்த இடத்திலிருந்து இணைக்கின்றார்களோ அந்த இடத்தை இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே ஒவ்வொருவரையும் புதுப்பெலப்படுத்துங்க தைரியப்படுத்துங்க ஆண்டவரே இந்த இணைப்பை இந்த ஜபத்தை ஆண்டவரே இணைத்து நடாத்துகின்ற அந்த சகோதரியையும் பலப்படுத்துங்க தைரியப்படுத்துங்க அவவின் ஊழிய பாதைகளோடும் நீர் கூடவாக இருங்க கடந்து வந்த பாதை கடினமாக இருந்தாலும் பிதாவே உம்முடைய கலப்பின் மேல் கை வைத்து விட்டோம் நாங்கள் ஒருபோதும் திரும்பி பார்க்க மாட்டோம் தகப்பனே வெற்றியோடு ஆண்டவரே எங்களுடைய ஓட்டத்தை ஓடி வெற்றியோடு ஆண்டவரே உம்முடைய நித்திய நித்திய ஜீவ கிரீடத்தை ஒவ்வொருவர்களுக்கும் நீர் கொடுப்பீர் என்று விசுவாசிக்கிறேன் எங்கள் ஒவ்வொருடைய நாமங்களும் உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் இருந்து ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரே எடுத்து போடாதபடி நாங்கள் இந்த பூமியில் வாழ வேண்டும் பாவ இச்சைகளுக்குள் விழுந்து விழாதபடி தூயாவியானவரே நீங்கள் ஒவ்வொருவர் மீறும் உம்முடைய கிருபையை கொடுத்து வழி நடத்தும் ஒவ்வொருவருடைய இல்லத்திலும் உள்ளத்திலும் கூடவாக இருந்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசப்பா உம்முடைய கரத்திலே இந்த இணைப்பில இணைந்திருக்கின்ற அத்தனை ஊழியர்களும் அன்பான சகோதர சகோதரிகள் அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவரே நிறைவாக ஆசீர்வதிச்சு வழி நடத்த வேண்டும் என்று இயேசப்பாவின் நாமத்தினாலே மிக தாழ்மையாய் வேண்டி நிற்கின்றேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ.
2: எனக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர், உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
3: ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ.
2: ஆமேன், ஆமேன். நாங்க சிசிலி அம்மா வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட். சிசிலி அம்மா, பிரைஸ் லார்ட். சிசிலி அம்மா, ஓகே. நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட்.
4: பிரைஸ் லார்ட்
5: சிஸ்டர்,
2: பிரைஸ் லார்ட். இந்திய நாட்களிலே இந்த ஆண்டவரை பார்க்கிலும் இந்த தத்துவங்கள், மத அமைப்புகள், விஞ்ஞானங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. ஆகவே இதன் மத்தியில தேவன் தன்னுடைய கிரியைகளை அனுப்பி குணமாக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நல்லவரே, வல்லவரே, மாறாத தெய்வமே. அப்பா, இதோ ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. நீர் எத்தனை ஒரு நல்லவரே என்பதை ஆண்டவரை ருசித்து பார்த்தவர்கள் மத்தியில் ஆண்டவரே நீர் பெரிய கிரியைகளை எல்லாம் செய்து ஆண்டவரே அநேக ஜனங்கள் ஆண்டவரே இந்நாள் வரையிலும் ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளும்படி ஆய் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நன்மைகளால் முடி சுட்டி வழி நடத்துகிற தெய்வமே உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த அருமையான வேலையிலும் கத்தாவே உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க தந்த தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இங்கே ஆண்டவரே நாங்கள் ஒரு குடும்பமாக ஆண்டவரே பல தேசங்களில் இருந்தாலும் ஆண்டவரே ஒரு மனதோடு ஆண்டவரை உம்மை நோக்கி பார்க்கிறதான ஆண்டவரே இந்த சமயத்தை நீர் வாழ்க்கை தந்த தயவுக்கு உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே உலகத்தில் ஆங்காங்கே ஆண்டவரே அப்பா நடக்கிறதான ஆண்டவரே எல்லா விதமான பொல்லாப்புகளையும் நீர் அறிந்திருக்கிறீர் அப்பா. இதோ ஆண்டவரே மனிதனுடைய ஞானம் ஆண்டவரே இந்த உலகத்தின் இந்த நேரத்தில் ஆண்டவரே பெருகியிருக்கிறது உலகத்தில் அப்பா. ஆமாப்பா, நீர் வரும் நாட்கள் மிக சமீபமா இருக்குது என்பதை இது வெளிப்படுத்துகிறபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் ஆண்டவரே விஞ்ஞானமும் இன்னும் அநேக காரியங்கள் ஆண்டவரே அப்பா வெளி ஆண்டவரே பெருகியிருக்கிற இந்த நேரத்தில இந்த மதங்களும் மதத்தினுடைய சார்ந்திருக்கிறதான ஆண்டவர் அமைப்புகளும் கர்த்தராகிய தேவன் அப்பா இந்த பிள்ளைகள் ஆண்டவரே தனக்கென்று ஒரு வழியையும் தனக்கென்று ஒரு கூட்டத்தையும் அதன் மூலமாய் ஆண்டவரே அநேக பிள்ளைகள் சீரழியவும் இந்த வாழ்க்கையிலே ஆண்டவரே அப்பா ஒன்றும் அறியாத மனிதர்கள் மத்தியிலே இப்படியான இந்த மதத்தினை போதித்து இந்த மதத்திற்கு ஏதுவாக ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நாம் வழி நடக்க அப்பா கண்ணுடைய தனமாக ஆண்டவரே அது நன்மையாய் இருக்கிறதோ கெட்டதாக இருக்கிறதோ என்று அறியாமல் தீமையான வழியிலே இந்த பிள்ளைகளை வழி நடத்துகிற இந்த அமைப்புகள் எல்லாம் ஆண்டவரும் சமூகத்துல கொண்டு வருகிறோம்ப்பா. கர்த்தராகிய தேவன் இந்த அமைப்புகளே எல்லாம் ஆண்டவரே நீ பார்த்து கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே அப்பா. இதோ மனிதனை ஒரு தவறான வழிக்குள்ளாக வழி நடத்துகிற இந்த அமைப்புகளை தேவனாகிய கர்த்தர் நீர் சந்திக்கும்படியாய் செபிக்கிறோம். அதை நடத்துகிறதான ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரு ஆண்டவரே யார் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அப்படியே ஒவ்வொரு மனிதர்களையும் ஆண்டவரே இந்த உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு நாட்டிலும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் இப்படி ஆண்டவரே அப்பா வழி தவறி மதம் என்ற பெயரிலே ஆண்டவரே அவர்கள் நடத்துகிறதான ஆண்டவரே அந்த தீமையான வழிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் கொண்டு சென்ற ஆண்டவரே இந்த பிள்ளைகள் பாவத்திலே மரித்து பாவத்திலே ஆண்டவரே நிலைத்திருக்கிறவர்களாக இவர்களை மாற்றுகிறதான அந்த மதமும் மதத்தை சார்ந்த அமைப்புகளும் ஆண்டவரே இப்படியாக இந்த உலகத்திலே ஒவ்வொரு தேசத்திலும் ஆண்டவரே பெருகி கொண்டிருக்கிறது. காலம் மிகவும் கொடிதா இருக்கிறது என்பதை ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த உலகத்திற்கு அநேக பிள்ளைகளுக்கு நீர் வெளிப்படுத்தி இருக்கிறீர். ஆனாலும் கொடுக்கத்தாவே உம்முடைய வார்த்தைகளை கேட்டும் உம்முடைய வசனங்களின் நிமித்தமும் அப்பா அந்த பிள்ளைகள் கேட்டும் கேளாதது போல ஆண்டவரே அப்பா அவர்கள் நடக்கிறதான வாழ்கிறதான வாழ்க்கையை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம்ப்பா. அப்படியா ஆண்டவரே இந்த விஞ்ஞானத்தின் மூலமாக ஆண்டவரே இனி ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே மனிதன் அதன் மூலமாகவே அவன் கொல்லப்பட போகுதான் என்று ஆண்டவரே அப்பா வெளிப்படுத்துகிறார்கள். அநேக விஞ்ஞானிகள் ஆண்டவரே, ஏறத்தாழ 100 கோடி மக்கள் இந்த விஞ்ஞான வளர்ச்சியின் மூலமாக இந்த ரோபோக்களை AI ஆண்டவரை உருவாக்கி இதன் மூலமாய் ஆண்டவரே அநேக ஜனங்கள் ஆண்டவரை கொல்லப்பட போகிறார்கள் என்று ஆண்டவரே இந்த நேரத்தில் ஆண்டவரே கடந்த நாட்களிலே பில் கிளின்டன் ஆண்டவரே அப்பா அதே நேரத்தில் ஆண்டவரே என்ன அநேக ஜனங்கள் ஆண்டவரே அப்பா இதை பத்தி ஆண்டவரே சொல்லியிருக்கிறார்கள். கர்த்தாவே கர்த்தர் தாமே அப்பா இப்படியாக அநேக விஞ்ஞானிகள் கொடுக்கத்தாவே இப்படியாய் ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் வெளிப்படுத்தி இருக்கிறபடியா என் தேவனாகி கர்த்த இந்த விஞ்ஞான வளர்ச்சியை ஆண்டவரே அப்பா நீர் கொண்டு வந்திருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில சில காரியம் நன்மையாகவும் இருக்கிறது, பல காரியங்கள் தீமையாகவும் முடிகிறது. கர்த்தாவே அப்படியாய் மனிதனுடைய எண்ணத்திற்கு ஆண்டவரே அவர்கள் நடத்தைக்கு அவருடைய வாழ்க்கைக்கு ஆண்டவரே சில காரியங்கள் தேவைப்படும். ஆனால் பெருவாரியாக இந்த மனித குலத்தையே மாற்ற போகிறதான ஆண்டவரே ஒரு சூழ்நிலைக்குள்ளாக ஆண்டவரே இந்த விஞ்ஞானம் எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அது கடைசியாக ஆண்டவரே மனித குலத்துக்கு ஒரு பெரிய ஆண்டவரே எதிர்ப்பை கொண்டு வரும், அதே நேரத்தில் அழிவை கொண்டு வரும். அந்த அழிவிலிருந்து இந்த பிள்ளைகள்லாம் நாம் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஆண்டவரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையே பற்றி கொண்டு அவருடைய ராஜ்யத்தை தேடுகிற பிள்ளைகளுக்கு தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நல்ல வழியையும் நல்ல வாழ்க்கையும் தந்து அவளை ஆசீர்வதித்து வழி நடத்துவார் என்ற அந்த நம்பிக்கை நித்த நித்தமாய் ஒவ்வொரு கிறிஸ்துவர்கள் குடும்பங்களிலும் கிறிஸ்துவ மனிதர்கள் மத்தியிலும் அது இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எத்தனையோ வரும் எத்தனையோ போகும் ஆண்டவரே, வரும் மறைந்து போகும், ஆனால் மறையாத ஒரு நாளும் ஆண்டவரை மறைக்க முடியாத என் தேவனாகி கர்த்தர் ஒருவரே இந்த உலகம் எல்லாம் ஆண்டவரே அநேக ஜாதி ஜனங்களால் தெரிந்து கொண்டு அநேக ஜனங்களுக்கு நன்மையே ஆண்டவரே தருகிறதான தேவன் இது ஒருவரே ஆண்டவரே. அப்படியா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவரே உம்முடைய நாமமே அல்லாமல் வேற எந்த நாம ஆண்டவரே இவர்களை கொண்டு வர போவதில்லை. இந்த பிள்ளைகளுக்கு நித்திய வாழ்வை தருகிறதான காரியமும் இல்லை ஆண்டவரே. உண்மை எல்லாம் யார் பற்றி கொண்டிருக்கார்களோ அவர்களுக்கே அந்த நித்திய வாழ்வை ஆண்டவரே நீ தந்து சென்றிருக்கிற தேவனா இருக்கிற கர்த்தாவே அதையே ஆண்டவரே விசுவாசத்தோடு ஆண்டவரே தன் வாழ்க்கையில் ஆண்டவரே அந்த பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக யாரெல்லாம் ஆண்டவரே கடந்து போகிறார்கள் கர்த்தாவே அவளுக்காக நீ வைத்திருக்கிற அந்த திட்டங்கள் ஒரு நாளும் ஆண்டவரே அது ஆண்டவரே அழிந்து போகாதபடிக்கு இந்த பிள்ளைகளும் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே அந்த வழியிலிருந்து நழுவி போகாதபடிக்கு தேவனே பலனும் தேவனே ஜீவனும் தேவனே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறவர் என்பதை ஒவ்வொரு நாளும் பறைசாத்துகிற பிள்ளைகளாய் இந்த பிள்ளைகள் எல்லாம் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படி ஆய் கொடு கர்த்தாவே. இனி அநேக ஆண்டவரே இந்த உலகத்திலே ஆண்டவரே அப்பா இப்படியாக ஆண்டவரே மனிதனை மாற்றக்கூடிய காரியங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா இந்த இடத்திலே ஆண்டவரே பெருகி கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அதையெல்லாம் ஆண்டவரே என் தேவன் நீர் அறிந்திருக்கிறீர் என்பதை ஆண்டவரே உடைய வேதம் ஆண்டவரே எங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அப்படியாய் ஆண்டவரே நாங்களும் கொடுக்கத்தாவே பயத்தோடும் பக்தியோடும் வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உம்மை விட்டு விலகாதபடிக்கு தேவனே எங்களுக்கு எல்லா பலனும் தருகிறவர், பாதுகாப்பை தருகிறவர், ஜீவனை தருகிறவர், அதே நேரத்தில் நித்திய வாழ்வை தருகிறவர் என்று வாழ கர்த்தர் உதவி செய்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே தேவனாகிய கர்த்தர் செய்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் எடுக்கிறோம். இதன் மூலமாக ஆண்டவரே அநேக வியாதிகள் ஆண்டவரே அநேக வியாதிகள் ஆண்டவரே இந்த விஞ்ஞானத்தின் மூலமாய் ஆண்டவரே அநேக வியாதி படுக்கை கூட மாற்றிப்படுகிற சூழ்நிலையும் ஆண்டவரே இருக்கிறது. நன்மையான காரியங்களின் வாழ்க்கையில் ஆண்டவரே அநேக ஜனங்கள் அதனால் உயிர் பிழைத்து ஆண்டவரே ஜீவிக்கிறவர்களாக கூட இருக்கிறார்கள். ஆனால் அதே விஞ்ஞானம் மனிதனை அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. இவைகளிலிருந்து நாங்கள் ஆண்டவரே தப்பி பிழைக்க தேவன் நீர் ஒருவரே எங்களுக்கு ஆண்டவரே ஆதாரமாயிருந்து நீர் ஒருவரே எங்களுக்கு தகப்பனாயிருந்து நீர் ஒருவரே எங்களுக்கு வழிகாட்டியாயிருந்து உம்மை ஆண்டவரே பின்பற்றி ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவரே வர எங்களை நீங்க தகுதிப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். இந்த உலகம் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு, உலகத்தினுடைய காரியங்களை மேற்கொள்ளாதபடிக்கு தேவனே எங்களை மேற்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை நாங்களே ஆண்டவரே உம்முடைய சத்திய வழியில புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும் ஆயிச்சிருக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அப்படியே செய்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, இனம் கொடுக்க கர்த்தாவே. ஜெபிக்க காத்திருக்கிறதான தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் சமூகத்துல கொண்டு வருகிறோம். பிள்ளைகள் ஏறெடுக்கிறதான ஆண்டவரே அப்பா ஒவ்வொரு ஜபத்தையும் என் தேவன் கேட்டு அதுக்கு நல்ல விடைகளை தந்து ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் அப்படியே நீ செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரத்தை எடுக்கிறோம்ப்பா. இந்த வேளையிலும் இந்த அருமையான ஜபத்தை ஆண்டவரே நடத்தி வருகிறதான சங்கமம் ஊடகத்தை நடத்தி வருகிற அப்பா அருமையான சகோதரர் லெஸ்லி சகோதரரையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் பலனையும் தாங்க. அதோடு கூட அவருக்கும் அவருடைய மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மரும பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய கூடார மறைவிலை வைத்து இவளை பாதுகாத்து கர்த்தாவே இவர்கள் எண்ணங்கள் இயக்கங்களில் இருக்கிறதான காரியங்களை அறிந்து இந்த பிள்ளைகளை நீர் ஆண்டவரே இவர்களுக்கு உதவி செய்து இவர்கள் வாழ்கிறதான தேசத்திலே கர்த்தராகிய தேவன் இவர்களை உழிய உயர்த்தி வைத்து ஆண்டவரே நீர் ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் சுபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் பா. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே இந்த ஜப வேளையே ஆண்டவரே தொகுத்து வழங்குறதான ஆண்டவரே அருமையான ஆண்டவரே மகள் ஜானட்டையும் அவருடைய கணவனையும் மகளையும் மகனையும் நம்முடைய அருமையான சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இவளுக்கு செய்கிறதான ஊழியங்கள் இவளுக்கு செய்கிறதான ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் நீர் அறிந்தவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. அநேக ஜாதி ஜனங்களுக்கு ஆறுதலும் தேர்தலமாய் அந்த ஜெர்மன் தேசத்தில் இருக்கிறபடியால் கர்த்தராகிய தேவன் இவர்கள் செய்கிற ஊழியத்தை ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் கனப்படுத்தி ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்துக. அப்படியே என் தேவன் செய்ய போவதற்கா உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். துதியும் கனமும் மகிமை யாவற்றி ஆண்டவரே ஒருவருக்கே எடுக்கிறோம். ஏசு கிறிஸ்து என்ற அற்புதமான நாமத்தினால இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்
0: ஆமேன் ஆமேன். எங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி உங்களோடு கூட இருந்து எல்லா காரியத்திலும் வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்காக சுற்றி இருக்கிற அரேபிய தேசங்கள் தலைவர்களுக்காக நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
5: ஹாலேலூயா. ஸ்தோத்திர அப்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி. இந்த நாள் முழுவதுமா எங்களை தாழ்த்தி முது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இம்மட்டுமா எங்களை கண்ணின் மணியை போல பாதுகாத்த வந்த முது தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தாயை போல தீற்றி தகப்பனை போல எங்களை தோல் மேல சுமந்து வந்து கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லி போதித்து வழி நடத்தின மது தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. அநேக இன்னல்கள் இடர்கள் வேதனைகள் வியாதிகள் மத்தியிலே கூடப்பா எங்களை நீர் எங்களை முது அன்பின் கரத்திலே தாங்கி வந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி நாட்களிலும் அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட இந்த வேலையிலே உம்மை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒருத்தரும் கெட்டு அழிந்து போவது உமது சித்தம் அல்ல. எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீர் விரும்புகிறபடினாலே அப்படியாக எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். விசேஷமா இந்த நாளிலே இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. இஸ்ரவேலை இந்தவரே நீர் ரட்சித்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்புகிற ஒவ்வொருத்தரையும் அப்பா நீர் ரதம் பண்ணி போடும்படியாய் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்படியாக சோத்திர ராஜா இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பவர்கள் சுகித்திருப்பார்களாக என்ற வசனத்தின்படி தேவன் தாமே அந்த தேசத்தை ஆசிர்வதிக்கும்படியா கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் கர்த்தாவே இந்த தேசத்துக்கு விரோதமா இந்த நாள் அநேக தேசங்கள் எழும்பி இருக்கிறபடி நாளே கர்த்தாவே அந்த தேச மக்கள் எல்லோரும் இஸ்ரவேலிலே சமாதானத்தோடு வர உதவி செய்யுங்க. ஒருத்தனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்ரு கூட அவனோடு சமாதானமாய் வருவான் என்ற வார்த்தையின்படி தேவன் தாமே இஸ்ரவேலை நீர் நேசித்து இஸ்ரவேலை நீர் ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறபடினாலே இஸ்ரவேலுக்கு எல்லோரும் சமாதானமா வந்து அவர்களை நாடி தேடி ஓடி வருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. அதே வேளையிலே அப்பா இஸ்ரவேல் மக்களின் ஞான கண்களை திறந்தரலும், நீரே உண்மையான தேவன் என்று அறிக்கை செய்து எல்லா மக்களும் ரட்சிக்கப்பட இந்த நாளிலே ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த தேசத்திலே பெருகி இருக்கிறதான எல்லா பாவங்கள், ஓரினை சேர்க்கை பாவங்கள் அப்பா, அந்த ஆதி காலத்திலே ஆண்டவரே நோவாவின் காலத்திலே எப்படி மக்கள் வாழ்ந்து சீரழிந்து சீர்கெட்டு போயிருந்தார்களோ அதே போல பாவங்கள் அங்க பெருகி இருக்கிறபடினாலே அந்த பாவங்களை எல்லாவற்றையும் தேவன் ஒரு விசை கூட மன்னித்து அவர்கள் மனம் திரும்ப ஜெபிக்கிறோம்ப்பா. உமக்கு சூத்திரம், இந்த தேசத்தை நீர் தாமே பொறுப்பிடுங்கப்பா. இந்த தேசத்தை செழிப்பா இன்னும் அதிகமாய் ஆசிர்வதிங்க. அது மகாராஜாவின் நகரமா இருக்கிறபடினாலே ஆண்டவரே நீர் அதற்கு சுற்றிலுமா அப்பா பரிசுத்த இரத்த கோட்டையிலும் பரிசுத்தாவின் அக்னி கோட்டையில மூடி மறைத்து பாதுகாத்து கொள்ளும்படியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே இஸ்ரவேலை சுற்றி இருக்கிறதான எல்லா அரேபிய தேசங்களையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ராஜா. அந்த தேசங்களும் அந்த தேச மக்களும் ரட்சிக்கப்பட, அந்த தேச தலைவர்களும் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம்ப்பா. அந்த தேசங்களிலே காணப்படுகிறதான எல்லா குழப்பங்கள், எல்லா விதமான வேண்டாத எண்ணங்களை கர்த்தர் நீர் விலக்கி போட்டு சமாதானத்தோடு இவர்களும் இஸ்ரவேலோடு வாழ்ந்திருக்க கர்த்தர் தாமே கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. மக்கு சூத்திரம் மற்றபடியாய் கூட அந்த தேச மக்களிலும் ஆண்டவரே எல்லா மக்களும் நீரே உண்மையான தேவன் என்று அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. அவர்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட ரட்சிப்புக்கு ஏற்ற கனிகளை கொடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தேச தலைவர்களே விசேஷமா ஆண்டவரே இஸ்ரவேலின் தேச தலைவர்களையும் இஸ்ரவேல் மக்களையும் இஸ்ரவேலை பாதுகாக்கிறவர்களையும் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அதே போல சுற்றியுள்ள எல்லா அரேபிய தேச தலைவர்களையும் தேச மக்களையும் தேசங்களை பாதுகாக்கிற யாவரையுமா எமது வல்லமையான கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இவர்கள் எல்லோரும் வருகிற நாட்களிலே ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்படியே தேவன் இஸ்ரவேல் மேலேயும் சுற்றியுள்ள அரேபிய தேசங்கள் மீது நீர் இரக்கம் பாராட்டி அவர்களுக்கு நல்ல காரியங்களை செய்யற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில கூட ஒரு விசை சங்கம ஊடகத்தை உமது கரத்திலே ஒப்பு கொடுக்குறப்பா. இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லிஸ்ட் ஐயாவுடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், சொந்த பந்தங்கள் யாவரையுமாய் தேவரே நீர் அளவில்லாமல் ஆசிர்வதிக்க முடியா ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே இணைந்து பணிபுரிகிற சகல ஊழியர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் தேவரே நீர் ஆசிர்வதித்து அவர்களை பெருக செய்வீராக. நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குறதான மகள் ஜானட்டையும் மகளுடைய கணவன் மகனையும் மகளையும் தேவரே நீர் ஆசிர்வதித்து ஊழிய பாதையிலே நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வார்த்தையின்படி இவர்கள் உமக்காய் சேவித்து உமை இன்னுமா அதிகமாக ஆண்டவரே உமது ஊழிய பாதையிலே இவர்களை நீர் வழிநடத்த முடியா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதே வேளையிலே சுராஜா ஜெபித்த ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க. அவர்களுடைய குடும்பங்களையும் ஆண்டவராக தேவன் நீர் ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக. இனி ஜெபிக்க வருகிறதான எல்லா தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவராகி தேவன் உமது வல்லமையான நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அவர்களும் ஆண்டவரே நல்ல ஜபாவி விண்ணப்பத்தின் ஆவினாலே நிரப்பி எல்லா காரியத்திற்காக ஜெபிக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையிற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் உங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன்,
7: ஆமேன், அமேன், அமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்,
5: ஆமேன். உங்கள் அனைவரையும் அப்படியே ஆசீர்வதிப்பாராக.
7: ஆமே. நாங்கள் சுசிலியம்மா நிறைவேற்றிக் கொண்டு பிரேசலோ. சுசிலியம்மா
8: பிரேசலோ
7: பிரேசலோ. நீங்கள் யூத்த தேசங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அந்த தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அந்த நிலைமை மாற்றப்பட வேண்டும், மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழிநடத்தும்.
8: இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜபிக்கிறேன். நல்ல பிதாவே, இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ள இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே, உமக்கு இழைக்கிறோம் தகப்பனே. அப்பா நாங்கள் ஜபிக்கும் போது எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா பிதாவே, இந்த யுத்த அபாயங்களிலிருந்து எல்லோரையும் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆவியானவரே, இந்த ராஜாக்கள் மந்திரிமார்களே ஆசீர்வதியும் தகப்பனே, அவர்களுக்கு அப்பா தகப்பனே, உமது ஞானத்தை கொடுந்த தகப்பனே, ஆவியானவரே இந்த யுத்த அபாயங்களிலிருந்து அப்பா விலகி நடத்தவும் அப்பா, இந்த யுத்தங்களிலே இருந்து ஒரு ஆறுதல் கிடைக்கவும் உதவி செய்யும் தகப்பனே, ஆவியானவரையே இந்த யுத்தங்கள் வேண்டாம் தகப்பனே, ஆவியானவரையே இந்த ஜனங்கள் எல்லாம் அநியாயமாக இறந்து போறார்களே தகப்பனே, ஆவியானவரையே ஒருவருக்கு ஒருவர் போட்டி போறான்னு கொண்டு இப்படியான இந்த யுத்தங்களை நடத்துறார்களே தகப்பனே, அப்பா பிதாவே இந்த யுத்தங்களிலிருந்து ஜனத்தை பாதுகாரன் தகப்பனே, ஆவியானவரையே இந்த யுத்தங்கள் வேண்டாம் தகப்பனே, ஆவியானவரே உமையிலிருந்து கேட்கிறோம் தகப்பனே, இந்த ராஜாக்கள் மந்திரியாருக்கு ஞானத்தை கொடுத்த தகப்பனே, இந்த சண்டைகளில் வேண்டாம் என்பதை அவர்களுக்கு உணர்த்தும் தகப்பனே, ஆவியானவரே நீர் நினைத்தா போதும் தகப்பனே, இந்த சாத்தானின் அப்பா அடாவடித்தனத்திலிருந்து விலக்கி காத்து கொள்ளும் தகப்பனே, இந்த ஜனத்தை ஆவியானவரே உம்மால் கூடும் தகப்பனே, எல்லாம் கூடும் தகப்பனே, ஆவியானவரே உம்மால் எல்லாம் ஆகும் தகப்பனே, நீர் நினைத்த ஒரு நொடிப்பொழுதிலே எல்லாவற்றையும் விலக்கி காக்க வல்லவரப்பா, அப்பா பிதாவே உமைக்கு இழைக்கிறோம் தகப்பனே, ஒரு சமாதானத்தை கொடுத்த தகப்பனே, ஒரு சமாதானத்தை கொடுக்கறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா, ஆவியானவரே இந்த யுத்தங்களிலிருந்து பாதுகாரும் ஜனத்தை, அப்பா இந்த ராஜாக்கள் மந்திரிமாருக்கு ஒரு ஞானத்தை கொடுத்த தகப்பனே, ஆவியானவரே இந்த யுத்தத்தில் எவ்வளவோ அப்பாவிகள் எல்லாம் இறந்து போறார்களே தகப்பனே, பான தகப்பனே இந்த யுத்தங்களிலிருந்து பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா, ஆவியானவரே அப்பா தகப்பனே ஆளுக்கால் அப்பா நான் தன் வீரன் என்று காட்டுறதுக்காகவே இப்படியா அநியாயமா சண்டையை போடுகிறார்களே தகப்பனே, அன்பான தகப்பனே இந்த யுத்தங்கள் வேண்டாம் தகப்பனே, யுத்தங்களிலிருந்து அமைதி ஆறுதலும் கிடைக்க வேணும் என்று உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே, அப்பா அப்பா பிதாவே நீ நினைத்தால் போதும் தகப்பனே, இந்த சண்டைகள் எல்லாத்தையும் நிற்பாட்ட வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே, அன்பான தகப்பனே அப்பா அந்த ராஜாக்கள் மந்திரிமார்களை ஆசிர்வதியின் தகப்பனே, இந்த இலங்கை தேசத்தையும் முதகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே, அங்கேயும் அப்பா பெரிய பிரச்சனைகளும் கரைச்சல்களுமாகத்தான் இருக்கின்றது தகப்பனே, அப்பா அங்கேயும் இந்த ராஜா மந்திரிமார்களை ஆசிர்வதியும், அங்கே எந்த ஒரு பிரச்சனையோ கரைச்சலோ இல்லாமல் அப்பா ஒரு சமாதானத்தை கொடுத்துடலும் தகப்பனே, அப்பா தகப்பனே இந்த ஜனம் எல்லாம் அப்பா உமது நாமத்தை உச்சரித்து கொண்டே அப்பா அது ஓடி ஓங்கி வளர செய்தும் தகப்பனே, அப்பா தகப்பனே நீ நினைத்த அந்த இளம் பிள்ளைகள் எல்லாம் உம்மை நோக்கி அவர்கள் ஜபிக்க வல்லமே கொடுந்த தகப்பனே, உம்மை நோக்கி ஜபிக்கும் போது ஒரு வல்லமை வந்து இதெல்லாமற்றையும் நிப்பாட்ட வல்லவராயிருப்பார் அது தகப்பனே, அப்பா தகப்பனே நீ நினையும் நினைத்தால் போதும் தகப்பனே, எல்லாம் ஆகும் இசப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம் தகப்பனே, அன்பான தகப்பனே கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே, அவர்கள் இரு பிள்ளைகளையும் முதகரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே, அவர்களை பாதுகாத்து வழி நடத்தும் அவர்கள் தேவைகளை சந்தியின் தகப்பனே, அவர்களுக்கு என்னென்ன தேவை அவற்றை பெற்றுக் கொடுக்கறதுக்காக உமக்கு நன்றி அப்பா, அப்பா தகப்பனே கனாசிஅண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே, அவர்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளை ஆசீர்வதியின் தகப்பனே, அவர்களுக்கு என்னென்ன தேவையோ அவற்றை பெற்றுக் கொடுக்கறதுக்காக உமக்கு கூடான கூடி நன்றி அப்பா, அன்பான தகப்பனே இந்த சங்கம வானொலியிலே ஜபிக்கிற அத்தனை பேரையும் உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே, அவர்களை ஆசீர்வதியின் தகப்பனே, அவர்களுக்கு என்னென்ன தேள்வியோ அவர்களை பெற்றுக் கொடுத்த தகப்பனே, அவர்கள் தேள்விகள் எல்லாவற்றையும் நீர் பூர்த்தி செய்ய வல்லவராயிருக்கிறீரப்பா, அப்பா பிதாவே எங்கள் குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே, ஆசீர்வதியின் தகப்பனே, அப்பா அவர்களும் உமது சாட்சிக்குரிய பிள்ளைகளா மாறி அப்பா ஜெபிக்க வல்லமையை கொடுக்கறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன்
7: ஆமேன் ஆமேன். அந்த ஜெபங்களை கேட்டது அவனுக்கு சூத்திரம் நன்றியம்மா, கத்தரங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆமேன்,
8: மோதம் இருப்பாராக,
7: ஆமேன் ஆமேன். நாங்க வீணு அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட், வீணு
9: பிரைஸ் தி லார்ட் அக்கா,
7: பிரைஸ் தி லார்ட். அழிவில்லாத தேவனுடைய மகிமை, அழிவுள்ள மனிதன் மாற்றி அமைக்கிறார்கள், இதற்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அழிவில்லாத தேவனுடைய மகிமை என்றென்றும் நிலை நிற்க கத்தர் உதவி அதை சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
9: ஆமாண்டவரே, மகா அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த தகப்பனே இறைவா, இன்றைய நாளை தந்ததுக்காக என் தேவனே உமக்கு நன்றி. ஆண்டவரே, கர்த்தாவே, ஆவியானவரே, இன்றைய நாளிலும் என் தேவனே எங்களை ஜீவனோடு காத்து ஜீவனை தந்து ஜீவனோடு எழுப்பி மட்டுமாக இந்த நிமிடம் வரை அப்பா எங்கள் ஜீவன்களை காத்து நடத்துகிற கிருபைக்காக, அன்பிற்காக, தயவிற்காக ஐயா உமக்கு கோடான கொடி நன்றி. ஆண்டவரே, தேவனே, கர்த்தாவே, அப்பா நாங்கள் எங்கிருந்தாலும் எப்போதும் அப்பா எங்களை காண்கிற தேவன் நீங்கள். ஆண்டவரே, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற அப்பா அன்பிற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, தேவனே, நாங்கள் அப்பா தீய வழிகளை செல்லாதபடிக்கு ஆண்டவரே, உமக்கு சித்தமில்லாத காரியங்களில் நடக்காதபடிக்கு என் தகப்பன் எங்களை நீங்கள் பாதுகாத்து நடத்துகிறீங்களே ஐயா, உம்முடைய அன்பிற்காக ஐயா நன்றி. ஆண்டவரே, தேவனே, எப்போது நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்க ஆண்டவரே, அப்பா எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து எங்களை காத்து நடத்துங்க ஆண்டவரே. அப்பா உலக காரியங்கள், உலகத்தின் பிரியங்களை நாங்கள் எண்ணாதபடிக்கு அப்பா, அதுல நிலை நிற்காதபடிக்கு என் தகப்பனே, கர்த்தாவே, உம்முடைய அன்பை ருசி பார்க்கவும் ஆண்டவரே, உம்முடைய அன்பை தேடி ஓடி வரவும் ஆண்டவரே, தகப்பனே எங்களுக்கு அப்பா நல்ல ஞானத்தை தந்து எங்களை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே, நாங்கள் அறியாமல் செய்கிற சகல காரியங்கள், சகல அப்பா மீறுதல்களை ஒரு விசை மன்னித்து தகப்பன் அப்பா, எங்களை உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய பிரியமான மகன்கள் மகள்களாக எங்களை நீங்கள் நடத்துருங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. தகப்பனே, கர்த்தாவே, ஆவியானவர் தகப்பனே, உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் வாழ அப்பா தகப்பனே, அழிவில்லாமல் ஆண்டவரே தகப்பனே, இந்த காரியங்கள் அப்பா, இந்த உலக காரியங்கள், அழிவில்லாத காரியங்களை நாங்கள் நடக்காதபடி தகப்பனே, உம்முடைய கிரிகையின்படி, உம்முடைய சித்தத்தின்படி ஒவ்வொருவரும் நாங்கள் நடக்க எங்களோடு கூட எங்களை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் கைபிடித்து நடத்துகிற தேவன் ஆண்டவரே. எங்கள் குறைகளை கண்டு எப்போது நீங்கள் எங்களை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீங்க. எங்கள் குறைகள், பெருங்குறைகள் எங்களில் இருந்தும் கூட ஆண்டவர் தகப்பனே எங்களை அன்பாக நடத்துகிறீங்கள் ஆண்டவர். எங்களை மன்னிக்கிறீங்கள் ஆண்டவர். நீங்கள் மன்னிக்கிற தகப்பனே ஆண்டவர். கர்த்தாவே, ஆவியானவர், நாங்களும் உம்முடைய பிள்ளைகளாக, உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக அப்பா, எங்களுக்கு அப்பா தகப்பன் நீங்கள் ஒருவர் மாத்திரம் என்று, நீங்கள் ஒருவரை தேவன் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்களும் அறியும்படியான கிருபை ஞானத்தை எங்களுக்கு தாங்காண்டவர். உம்முடைய கரத்திலே அப்பா எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என்றாஜா. தகப்பனே அப்பா, கர்த்தாவே, நாங்கள் உம்மை விட்டு விலகாதபடி, உம்மை பிரியாதபடி என் தகப்பனே எங்களை நீங்கள் காத்து கொள்ளுங்காண்டவர். எந்த காரியங்களிலும் எந்த ஒரு அப்பா தகப்பனே, உலக காரியங்கள், சிந்தனைகள், பிரியங்களில் இருந்து மாண்டவரே நாங்கள் அப்பா அதில் பிரியமாக இருக்காதபடி தகப்பனே, இந்த அழிகிற அப்பா எண்ணங்கள், அழிகிற காரியங்களை எண்ணி அப்பா அதிலே நாங்கள் நிலை நிற்காதபடிக்கு என் தகப்பனே, கர்த்தாவே, உமக்கு சித்தமானதை, உமக்கு பிரியமானதை உம்மை நோக்கி கூப்பிட ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து எங்களை நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் என் ராஜா. கர்த்தாவே, இந்த சங்கம வானொலி எங்களுக்கு தந்து ஆண்டவரே, தகப்பனே, நெடுங்காலமாக கர்த்தாவே அப்பா இடையூறுகள் வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் திரும்பவுமாக இந்த இடங்களில் வந்து ஜெபிக்கும்படியான கிருபையை, ஞானத்தை அப்பா எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. தேவனே, உம்முடைய திருக்கரத்துல எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறேன் என்றாஜா. இந்த சங்கம வானொலியில வந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உம்முடைய திருப்பாதத்திலே தருகிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களை நீங்கள் பாதுகாத்து எங்களை கூட நீங்கள் நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருக்கரத்திலே தருகிறேன் ஆண்டவரே. நேற்று மீண்டும் என்றும் மாறாதவரையா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கொருவருக்கே செலுத்துகிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
7: ஆமேன், ஆமேன். அந்த ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி வினோ. கர்த்தர் உங்களோடு இன்னும் ஆய்கூட என்று வழி நடத்துவார்கள். ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரேஸ் தி லார்ட் பிரதர். நீங்கள் ஐந்து கண்ட மக்களுக்கு ஆஜம் பண்ணுங்கள். இந்த மக்களுக்குள்ளே, இந்த நாட்களுக்குள்ளே வர வேண்டிய ரட்சிப்பு வரட்டும். அவர்களுடைய இருள்கள் எல்லாம் அகன்று போக கர்த்தராமே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி எல்லா மக்களுடைய ரட்சிப்புக்காக நீங்க ஜபத்திலே வழிநடத்தும்.
10: அன்பும் கிருபையும் இந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உடைய பாதத்திலே வைக்கிறேன்ப்பா. கேளுங்கள், கொடுக்கப்படும் என்று சொன்ன தேவனே, நன்றி ராஜாவே. உம்முடைய சித்தத்தின்படி தேவனே எங்களுக்கு ஒவ்வொரு ஜப விண்ணப்பத்துக்கும் அப்பா நீங்கள் பாடு கொடுக்க நன்றி ராஜா, நன்றி என் தேவனே. சோஸ்ட்ரோம் அப்பா, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தேவனே, வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவனே, ஒவ்வொரு தேசங்களையும் பொறுப்படுமப்பா, ஒவ்வொரு தேசத்து மக்களை பொறுப்படுங்க, தேச தலைவர் அதிகாரிகளை பொறுப்படுங்களப்பா. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துற தேவனே அப்பா, உம்முடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு ராஜாக்கள், ஒவ்வொரு ஆளுகை செய்கிற பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் இருதயங்களை உம்முடைய சித்தத்தின்படி திருப்புங்க அப்பா. பிதாவே, கல்லான இருதயங்களை எடுத்து சரியான இருதயத்தை கொடுங்களப்பா. பிதாவே, எல்லா இவர்களிலிருந்து கிரிகை செய்கிற மாம்சத்தின் கிரிகைகள், பிசாசின் கிரிகைகள், உலக கிரிகைகள் எல்லாம் தேச தலைவர் அதிகாரிகள் மக்களை விட்டு வெளியேறுவதாக. தேவனே, இந்த மக்களுக்கு எதிராக, தேசங்களுக்கு எதிராக, தேசத்தவர்களுக்கு எதிராக கிரிகை செய்கிற வான மண்டலங்கள் இருந்து கிரிகை செய்கிற பொல்லாத ஆவியுடைய சேனைகள் எல்லாம் நிர்மூலம் வந்து சேர்ந்து போவதாக. அந்தகார லோக அதிபதியுடைய சகல கிரிகைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சிறந்து போவதாக. பிசாசனுடைய துணைத்தலங்கள், அதிகாரங்கள் எல்லாம் தேவனே, தேச தலைவர் அதிகாரிகள் மக்களை விட்டு வெளியேறுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவிய ஊற்றுவேன் சொன்ன தேவனே, உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா. மாம்சமான யாவர் மேலும், தேச தலைவர்கள் மீது, அதிகாரிகள் மீது, இராணுவத்தின் மீது, தேசத்து மக்கள் மீது உம்முடைய ஆவிய ஊற்றுங்கப்பா. தேவனே, கல்லான இருதயங்களை விழுந்து அப்புறப்படுத்தி சரியான இருதயங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. பிதாவே, உம்முடைய கல்வாரி அன்பை ஒவ்வொரு இருதயங்களிலே ஊற்றுங்கப்பா. பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய அன்பினாலே உள்ள இருதயங்களை நிரப்புங்க என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே, கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும் என்று சொன்னீங்க என் தேவனே. அப்பா, சத்ருக்களை சிநேகங்கள் சபிக்கிறவளே ஆசீர்வதியுங்கள் சொன்ன தேவனே. அப்பா, துன்பப்படுகிறவள் தேவனே, விதா பயக்கிறவளுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்ன தேவனே. அப்பா, கிருபை செய்யுங்கப்பா இந்த மக்களுக்கு. எங்களுடைய பலத்தினால் அல்லப்பா, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆயுதங்களினாலே அல்ல என் தேவனே. பிதாவே, தேவனே, உம்முடைய ஆவியினாலே ஆகுமென்னு சொன்ன தேவனே, உம்முடைய ஆவியை ஊற்றி இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கப்பா. பிதாவே, ஒவ்வொரு தேசத்து மக்களுடைய முழங்கால்கள் யாவும் உம்முடைய நாமத்துக்கு முன்பாய் முடங்குவதாக, நாவுகள் யாவும் இயேசு கிறிஸ்துவை என்று அறிக்கை செய்வார்களாக என் தேவனே. ஒவ்வொரு தேசம் எங்கும் எல்ல எங்கும் அப்பா உம்முடைய சத்திய வார்த்தை அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்க. புறப்பட்டு போய் உம்முடைய சுவிசேஷத்தை அறிவியுங்கன்னு சொன்னீங்க ராஜாவே. ஒவ்வொரு கிறிஸ்தவன் மேல் இந்த கடமை என் தேவனே. தேவனே, அவள் புறப்பட்டு போய் உம்முடைய சத்திய வார்த்தையே தேவனே தேசமங்கம் அறிவிக்கப்பட கிருபை செய்யுங்கப்பா. சத்தியத்தை அறிவார்கள், சத்திய உள்ள விடுதலை ஆக்குவன் சொன்ன தேவனே. கத்தரே, ஆவியானவர், ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு சொன்ன தேவனே. இந்த தேசங்களுக்கு நீங்கள் விடுதலை சிரமத்தை கொடுங்களப்பா. பிதாவே, என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட எந்திரங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு தேவனே, பாவங்களை விட்டு தேவனே, அக்கிரமங்களை விட்டு தேவனே, உம்மை நோக்கி பார்க்கும் பொழுது பாபிதாவே, நீங்கள் அவருடைய பாவங்களை மன்னித்து தேவனே தேசங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன் சொன்ன தேவனே. அப்படியாக தேவனே, நீங்கள் சேமங்களை கொடுங்களப்பா. பிதாவே, சிறப்பின் வாசலே நின்று தேவனே ஜபிக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை நீங்கள் கேட்டு பலகொடுக்கிற தேவனே பாபிதாவே. தேவனே, எங்கே இருவரோ மூவரமுடைய நாமத்திலே ஒருமரப்பட்டு இருக்கிறாரோ அங்கே அவள் மத்தியிலே நான் இருக்கேன் என்று வாக்களித்தேன் தேவனே. எங்கள் மத்தியிலே நீங்கள் இருந்து ஜபங்களை கேட்டு நீங்கள் பதில் கொடுப்பதற்காக நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. சோஷம் ஐயா, நீங்கள் செய்ய நினைத்த காரியம் ஒன்றுமே தடைப்படாது. பிசாசின் சகல கிரியலும் சேர்ந்து போவதாக, பிசாசாலும் வெட்கப்பட்டு போவான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. தேவனே, கிருபை செய்யுங்கப்பா. தேவனே, கிருபை நாவிய ஊற்றுமையா தேசமெங்கும் அப்பா. பிதா, ஓ நன்றி, நன்றி. உம்முடைய ஆளுகை தேசம் எங்கும் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் தேசமெங்கும் வருவதாக, உம்முடைய சித்தம் மாத்திரமே தேசமெங்கும் நிறைவேற தேவனே நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. வழிநடத்தி செல்லுங்கப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. நீங்க சொல்ல ஆகும், நீங்கள் கட்டளை நிற்குமே ராஜாவே. விசேஷமா யுத்தங்களை ஓய பண்ணுங்களப்பா. பிதாவே, திருடையும் கொள்ளையும் அழிக்க மற்ற ஆவியல் தேச தலைவர்கள் அதிகாரிகளை விட்டு தேசத்து மக்களை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. தேவனே, சமாதானத்தின் தேவனே, நீங்கள் விட்டு போன சமாதானத்தை ஒவ்வொரு தேச தலைவர் அதிகாரிகளை கொடுங்க. ஓ நன்றி என் தேவனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஓ நன்றி என் தேவனே, நான் உங்களை கைவிடுவதும் இல்லை, விட்டு விலே சொன்ன தேவனே. உலகத்தின் முடிவரி எந்தம் சகல நாட்கள் நான் இன்னும் உங்களோட இருக்கேன் சொன்ன தேவனே, அதற்காய் நன்றி அப்பா. பிதாவே, ஜபத்தை கேட்கிறவரே, பதில் சொல்றவரே, நன்றி இயேசு ராஜாவே என் தேவனே.
11: நன்றி ராஜாவே. சங்கீதம் 83 நீங்க சொன்னீங்களப்பா அபிதாவி, இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தேவனே, இஸ்ரவேலின் தேவன் யெகோவா தேவனே, வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் என்றப்பா, பூமியில் உள்ள அனைத்து மக்களும் அறியத்தக்கதாக தேவனே இஸ்ரவேல் தேசத்திலே பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, அந்த மக்களை மட்டும் ரட்சியுங்கப்பா அபிதாவி. தேவனே முழங்கால் யாவை முழங்க செய்யுங்க இஸ்ரவேல் மக்களை, முழங்கால் யாவும் நாவல் யாவும் இயேசு கிறிஸ்துவுக்கே அறிக்கப்பட செய்யுங்கப்பா அபிதாவி. தேவனே கிருப செய்யுங்க, தேவனே கிருப செய்யுங்க ஆவியானவரே. இஸ்ரவேலே தேவனே இந்த பூமி முழுக்கும் தேவனே ஒரு அடையாளமாக அற்புதமாய் மாற்றுமையா இயேசு ராஜாவி. இஸ்ரவேல் தேசத்தை பாதுகாக்கிற தேவனே நீங்கள் தூங்குவதும் இல்லையா உறங்குவதும் இல்லையா அப்பா அபிதாவி. எல்லா அழிவுகள் என்று மீட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா அபிதாவி. அக்கினி மாதிரி சூழ்ந்து கொள்ளும் ஐயா தேசத்தை, தேவ தூதர்களை அனுப்பி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்பா அபிதாவி. ஓ நன்றி என் தேவனே, கிருப செய்யுங்க, கிருப செய்யுங்க அப்பா அபிதாவி. ஊற்றுமையா அவனுடைய ஆவி அளவில்லாமல் ஒவ்வொரு தேசத்திலும் அப்பா சபைகளை பொறுப்படும், ஊழியக்கார விசுவாசிகளை பொறுப்படும், ஒரு மனத்தினாவி ஐக்கியத்தினாவி அன்பினாவியப்படும் அப்பா. சபைகள் மூலமாக தேசங்கள் அசைக்கப்படாதவனே கிருப செய்யுங்கப்பா. ஜபம் பண்ணுற பிள்ளைகளாலே தேசங்கள் அசைக்கப்பட கிருப செய்யுங்கப்பா அபிதாவி. அப்படியாக நீங்க இந்த கடைசி நாட்கள்ல பெரிய எழுப்புதலை நீங்கள் கொண்டு வர போவதுக்காக நன்றி ராஜாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அந்த உம்முடைய நேரத்திலே உம்முடைய வேலையிலே அப்பா ஒவ்வொன்றையும் ஒழுங்காய் நேர்த்தியாய் கிரமமாய் சேர்ந்தவன் அப்பா அபிதாவி. அதற்காய் நன்றி ராஜாவே, நன்றி எந்தவனே சோஸ்ரம் அப்பா. நன்றி அப்பா அபிதாவி, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. அமீன் அமீன். தொடர்ந்து இந்தவனே இந்த சங்கம் உங்களியத்தை ஆசீர்வதியுங்க, லெஸ்லி பிரதரை ஆசீர்வதியுங்க, சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உடைய ஆவியை ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க. இந்த ஊழியத்தின் மூலமாய் கடந்து போற வார்த்தைகள் எல்லாம் தேவனே ஆவியாயும் ஜீவனாயும் வல்லமயமாயும் தேவனே ஒவ்வொரு காரியத்தையும் நடப்பிக்க தேவனே கிருப செய்யுங்க அப்பா அபிதா. நீங்கள் பெருக வேணும் அப்பா, அனைவரும் நாங்கள் செல்ல வேணும் என் தேவனே அதற்காய் நன்றி அப்பா அபிதா. தேவ ஜெனசிஸ் புறப்படுங்க, பிள்ளைகளை புறப்படும், கணவனை புறப்படும், செய்யும் ஊழியத்தை ஆசீர்வதியுங்க அப்பா அபிதா. ஒவ்வொரு குடும்பம் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதியுங்கப்பா அபிதாவி. சகல நோய் வியாதிகளை உடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துங்கப்பா. துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுங்க ராஜாவை. அக்கினி மாதிரி ஒவ்வொரு குடும்பங்களையும் சூழ்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பத்தின் சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா அபிதா. உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு, உம்முடைய ஐக்கியம் ஒவ்வொரு மக்களோடு வந்தென்றும் இருப்பதாக இருந்தவன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன் ஆமீன்
12: ஆமீன் ஆமீன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதர். கேட்டதாமே நீங்க கூட இருந்து கத்தராந்து நடத்துவாராக. ஆமீன்
11: ஆமீன் ஆமீன் ஆமீன். உங்களையும் ஆசீர்வதிப்பார், அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.
12: ஆமீன். ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினா உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். என் தகப்பனே, தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்தீர், அந்த ஜபத்தை கேட்டீரப்பா, அங்களை அங்கீகரித்து கர்த்தாவே தேசத்திலே ஒரு விடுதலையும் வெற்றியும் ஆண்டவரே யுத்த நிறுத்தங்களையும் கொடுத்து கர்த்தாவே சமாதான ஆவியாட்கொள்ள உதவி செய்யும். ஆண்டவரே நீர் வரும் மட்டும் கர்த்தாவே இந்த தேசம் காக்கப்பட வேண்டும். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளின் நூறாக காக்கப்பட கர்த்தாவே கிருப செய்யும். தேசிய நாக்காய் ஜெபிக்கிறோம், மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, சந்ததிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தும் விடைக்கு நாங்கள் செவிக்கிறோம். அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இனி வருகிற ஒவ்வொரு காரியத்தையும் நீ கூட இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தை செவிக்கிறோம்.
13: சிஸ்டர், நீங்கள் சிஸ்டர் சுபாஷினி வெயிட்டிங், நீங்கள் ஜாயின் பண்ணுங்க. அருமையானவளை, இதுவரை நேரம் நாங்கள் ஜெப வேலை கூட கடந்து சென்றோம். எல்லா ஜெபங்களுக்கூடாக வழி நடத்திய ஊழியர் சௌரி ஜானட் அவர்களையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அதே வேளையிலே, அதிகாலை வேளையிலே, கால வேளையிலே, மாலை வேளையிலே, இரவு வேளையிலே இணைந்து ஜெபித்த ஒருவருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கத்திரதாமே இந்த ஜெபங்களை கேட்டார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் திரும்பமாக கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்து கொண்டு நாங்கள் இலங்கை ஜெபங்களுக்கூடாக வழி நடத்த ஊழியர் இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்றுக் கொண்டு சௌரி சுபாஷினி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். கத்திரதாமே எல்லாவற்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து தெய்வ ஊழியர்கள் இணைந்திருக்கிறார், தெய்வ ஊழியர் சுபாசினி அவர்கள் இணைந்திருக்கிறார், இலங்கையிலிருந்து சகோதரி ஜனட்டம் இணைந்து மீதியான ஜபங்களுக்கூடாக வழி நடத்துவார் கத்திரதாமே, வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் லார்ட் சிஸ்டர் சுபா.
14: ப்ரைஸ் லார்ட் அண்ணா.
13: ஆமேன். இணைந்திருக்க உங்களை வாழ்த்துகிறோம். நாளிலே சற்று பிந்திவிட்டது, ஆனாலும் வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் நீங்கள் ஒரு பாடலோடு ஆரம்பியுங்கள், சௌரி ஜானட் அவர்கள் இணைவார்கள். ஆமீன். காட் பிளஸ்.
14: ஆமீன். கிருபையுடன் அல்ல ஆண்டவரே, அருமையான இந்த விடைக்காக நன்றி இயேசப்பா. மீண்டுமாக இந்த இணைப்பிலே இணைந்து ஜெபிக்க நீங்கள் தங்களுடைய சந்தைகளை அதுக்காக சூத்திரம் தாக்குங்கள். அப்பா பொறுப்படுங்கள், ஜெபிக்கிற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நீங்க ஆட்கொள்ளுங்கள் ஆண்டவரே. அப்பா கூடவே இருந்து நடத்துங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்.

0: ஜெயமன்பான் தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பான். உடலும் ஒடுக்கணும் குறைக்கணும், உடலும் ஒடுக்கணும் குறைக்கணும், பேச்ச நிறுத்தணும் வெள்ளத்தில் வளரணும், பேச்ச நிறுத்தணும் வெள்ளத்தில் வளரணும். நான் தூங்கினான் காலை விடுப்பான், ஜெபம் மறந்தால் எதிரே ஜெயமடுப்பான். தூங்கினாலே களை விடுப்பான், ஜெபம் மறந்தால் எதிரே ஜெயமடுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பான். ஆமே ஆமா. நிறைந்தவரே போதுமானவரே, குடிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே,
1: அல்லேலூயா. நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் மனம் திரும்புதலை குறித்து இன்றைய நாளிலே நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களோடு யாராவது ஜெபிக்க இணைந்திருந்தால் எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் இந்த வேளையிலே மனம் திரும்புதல் வந்து இன்றைய நாட்களிலே முக்கியமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, பாவத்திலிருந்து நாங்கள் மனம் திரும்ப வேண்டும், பாவத்தை வெறுத்து விட வேண்டும், பாவத்தை விட்டு விட வேண்டும், நாங்கள் தேவனுடைய வழியிலே நடக்க வேண்டும். ஆகவே நாம் முதல் ஜெபங்களை ஜெபத்தை நான் செய்கிறேன். அன்பான பிதாவே, இயேசுவின் நாமத்தில் அன்றைய ஐந்து கண்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் இலங்கை தேச மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள் யாராய் இருந்தாலும் கர்த்தாவே, பாவம் தொடர்கிற காரியமாய் இருக்கிறது கர்த்தாவே. பாவத்தை வெறுத்துவிட கர்த்தாவே எங்கள் தேச மக்களுக்குள்ளே அந்த இருதயங்களுக்குள்ளே சிந்தைகளுக்குள்ளே வரட்டும் ஐயா. இருள்கள் அகல வெளிச்சம் உதிக்க கர்த்தாவே உம்முடைய கரம் கூட இருக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இலங்கை தேச வானமண்டலங்க கரமாக்கங்க கடல் பிராந்தியங்கள் தேசத்தின் குடிகள் ஒவ்வொன்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ராஜாக்கள், அதிகாரிகள், தலைவர்கள் எல்லாரும் தேவனுடைய வழியிலே நடக்க கர்த்தாவே, நீதியின் பாதையிலே நடக்க கர்த்தாவே உதவி செய்யும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். சுப அவர்கள், நீங்கள் எல்லாரும் பாவம் செய்து நாங்கள் தேவ மகிமை அற்றவர்கள். ஆகவே பாவம் நம்மை தேவனிடத்தில் இருந்து பிரிக்கிறது. அதனாலே எல்லாருக்குள்ளும் உண்மையான மனம் திரும்புதலும் தேவனோடு மீண்டும் உறவை ஏற்படுத்த வேணும் என்ற அந்த உணர்வும் எல்லாருடைய இருதயத்துக்குள்ளும் வர வேணும் என்று சொல்லி நீங்கள் ஜபத்திலே வழிநடத்து.
0: ஆமா ஆண்டவரே, உங்களை எங்களிலே ஒரு மன திருப்புதல் வரத்தக்கதாக தகப்படியே நீங்கள் உதவும்படியாக உடைய கருத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பான மீசரே சப்பா ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொண்டோம் ஆண்டவரே. இருதய கடினங்களோடு ஆண்டவரே உணர்வற்றவர்களாக உலகத்து குத்த காரியங்களிலே கத்தாவே நாட்டம் கொண்டு கத்தாவே உண்மை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே, நிற்கிறோம் நிற்கிறோம் என்று வலிமை விடாதபடிக்கு கர்த்தாவே பலன் கொண்டு இன்னும் உமக்குள்ளே பலப்பட்டு வாழ என் தகப்பனே நீ உதவி செய்ய மாட்டவரே. பரிசுத்தரே பொறுப்படும், பரிசுத்தரே பொறுப்படும் ஆண்டவரே. அப்பா என் தகப்பனே, மனுஷ பலத்தினால் ஆண்டவரே பாவங்களை மேற்கொள்வது கடினம் ஆண்டவரே. திருமனே எங்களாவி ஆனவரே உங்களுடைய துணையோடு கத்தாவே அப்பா எல்லா காரியங்களையும் எதிர்கொண்டு ஜெயம் பெற முடியும் ஆண்டவரே. அந்த கிருபையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே.

0: அன்பான ஆண்டவரே, அப்பா, என் தகப்பனே, உம்முடைய வருகையின் நாட்களிலே நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே, அப்பா, சத்துருவானவன் ஆண்டவரே, உம்மண்டை இழுத்து பிடிக்க எத்தனையோ காரியங்களில் முயற்சி செய்து கொண்டு இருக்கிறான் ஆண்டவரே. இந்த நிலைமை ஒவ்வொரு உங்களுடைய பிள்ளைகளும் இனம் கண்டு என் ஆண்டவரே, அப்பா, உம்மிடத்தில் நெருங்க ஆண்டவரே, உம்மிடத்தில் பலன் கொள்ள நீங்க வழி நடத்துங்கள் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே, கர்த்தாவே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் உம்மை தேடுகிறவர்களுக்கும் நீ நல்லவர் என்று உங்களுடைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு காத்திருக்கவும் எப்பொழுதும் உம்மை தேடவும் ஆண்டவரே, அந்த இருதயத்தை நீர் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுங்கள் ஆண்டவரே. அன்பில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மோடு இசைந்து இருக்க, எப்பொழுதும் உண்மையை தியானித்துக் கொண்டிருக்க அந்த இருதயத்தை நீங்க கொடுக்கும்படியாக உங்களுடைய கருத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் தேவனே, பொருட்படைந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா.
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டது உனக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாங்கள் தாவீது ராஜா தன் பாவத்தை உணர்ந்து தேவனிடத்திலே அழுதான், அறிக்கையிட்டான், விட்டு விட்டான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனண்டா உண்மையாய் அவன் தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து அங்கு வாழ்க்கையை மாற்றங்களுக்கு உட்படுத்தினான் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். கத்ததாமே பாவத்திலேயே அந்த பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஆகவே இந்த பாவத்தில் இருந்து அவன் விடுதலை அடைய நான் ஜெபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசுக்கு சின்னாமத்தினா உம்முடைய சமூகத்திலே இயேசுக்கு ஆண்டவரே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எங்கள் இலங்கை தேச மக்களுக்குள்ளே கர்த்தாவே இன்றைக்கு பாவ பெருக்காய் இருக்கிறது கர்த்தாவே. ஆண்டவரே, தகப்பனே, இனம் தெரியாத காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா. பாவத்தை குறித்த உணர்வும் அறிவும் ஆண்டவரே ஒவ்வொரு இதயங்களிலும் சிந்தைகளிலும் ஆட்கொள்ளப்பட கர்த்தாவே, எங்கள் தேசத்திலே இருக்கிற கர்ப்பிணி தாய்மார்கள், கர்ப்பத்திலே இருக்கிற பிள்ளைகள் கூட ஆண்டவரே பரிசுத்தப்பட வேண்டும். சிறு பிள்ளைகள், வாலிப ஜோதிகள் கர்த்தாவே தங்களுடைய பாவத்தை உணர வேண்டும். பாவம் என்ன என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள கர்த்தாவே இன்றைய நாட்களில் நீர் உதவி செய்யும். அந்த பாவத்தை ஆண்டவரே உண்மை அறிந்து உம்முடைய சமூகத்திலே அறிக்கையிட கர்த்தாவே நீர் உதவி செய்யும். அவர்கள் வாயினால் அறிக்கையிட்டு கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே ஒப்புரவாக கர்த்தாவே உதவி செய்யும். இந்த வாலிப ஜோதிகள் அறிக்கை இடாமல் கர்த்தாவே இந்த வாலிய யுவதிகள் மனம் போன போக்கிலே போய்கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களுடைய இருதயத்தை இருள் கவி கொள்ளுகிறது கர்த்தாவே, அகங்காரம் கவி கொள்ளுகிறது கர்த்தாவே, கடைசியில் மரணத்துக்குள்ளாக ஆண்டவரே கட்டந்து செல்லுகிறாரப்பா. இவைகளை எல்லாம் விட்டு விட்டு தங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை மாறுதலையும் காணக்கூடிய நாட்களாய் அவர்களை மாற்றுங்க. அவருடைய இருதயங்கள் வெளிச்சத்து உண்டாகட்டும். வெளிச்சத்தின் தேவன், மெய்யான தேவன் யார் என்று கண்டுகொள்ள அவர் உணர்தலின் ஆவியை கொடுத்தள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரோடும் பேச வல்லவர் நீராண்டவரே, மனம் திருப்ப வல்லவர் நீராண்டவரே, இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். அங்கு சுபா ஊதாரி மகன் அங்கு மனம் திரும்புறதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் லூக்கா 15வது அதிகாரத்திலே. ஆகவே ஊதாரி மகன் தன் தவறை உணர்ந்தான், தகப்பனிடத்திலே மனம் திரும்பினான். மனம் திரும்புதல் தவறான பாதையை விட்டு விலக செய்யும். ஆகவே உண்மையான மனம் திரும்புதல் இன்றைய வாலிபர்களுக்குள்ளே, யுவதிகளுக்குள்ளே, சபையில இருக்கலாம், வெளியிலே தேவனை அறியாதவர்கள் கூட அறிந்து மனம் திரும்பக்கூடிய ஒரு கிருபையை இந்த நாட்களிலே தேவன் எங்கள் தேசத்திலே வாலிப பிள்ளைகளுக்குள்ளே, சிறு பிள்ளைகளுக்குள்ளே வைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் செய்கிற அந்த போதைக்குள்ளே புதையிற காரியங்கள், வீணான சிந்தனைகள், இவைகளில் இருந்து இவர்கள் விடுதலை அடைய நீங்கள் ஜபத்திலே வழி நடத்த.
0: ஆமாண்டவரே, எங்களால் தகப்படி சப்பா கட்டாவே எங்கள் தேசத்திலும் இருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக உம்முடைய பாவத்திலே வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த இளைய குமாரனை போல கர்த்தாவே, என் தகப்பனே, அப்பா, திசைகட்டு அலைகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் காண்கிறது இவன் ஆண்டவரே. என் தகப்பனே, இங்க இவர்களை பொறுப்படுங்கள் கர்த்தாவே. அப்பா, இந்த நாட்களிலே பெற்றாருக்கு கீழ்படியாமல் என் தகப்பனே, தங்களுடைய மனம் போன போதைகளுக்கும் உலக களியாட்டங்களுக்கும் இச்சைகளுக்கும் ஆண்டவரை தங்களை விட்டு கொடுத்து விட்டு கர்த்தாவே தாங்கள் என்ன செய்கிறோம் என்று ஒரு உணர்வற்றவர்களாக ஆண்டவரே இருக்கிறோம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காக உங்களுடைய பாதத்திலே வருகிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த பிள்ளைகளை பொறுப்படுங்கள், இந்த பிள்ளைகளோடு கூட இருங்கள், இவர்கள் மனந்திரும்ப உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. என் தகப்பனே இந்த பிள்ளைகளை இப்படி ஆண்டவரே ஒரு மயக்கத்துக்குள் வைத்திருக்கிற சத்துருவின் சகல கட்டுக்களும் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும் ஆண்டவரே. என் தெய்வமே உங்களுடைய ஆளுகை, உங்களுடைய ஆளுகை அசைவாடுதல் இருந்து கத்தாமே இந்த பிள்ளைகளை விடுவிக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா இந்த போதையின் அடிமைத்தனத்தினால் ஆண்டவரே எத்தனையோ பிள்ளைகள் வியாதியஸ்தர்களாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் பாழாகிறது என் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே கர்த்தாவே, ஆண் பிள்ளைகள் மட்டுமல்ல பெண் பிள்ளைகள் கூட இதற்கு அடிமையாகி போகிறார்கள் ஆண்டவரே. அன்பான தகப்பனே, இந்த அடிமைத்தனத்திலிருந்து இந்த பிள்ளைகள் விடுதலையாக என் தேவனே நீங்க உதவுங்க ஆண்டவரே. என் கர்த்தரே, எங்கள் தேசத்திலே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு விரோதமாக ஆண்டவரே நல்ல நல்ல மனிதர்கள் அதிகாரிகளுடைய ஆண்டவரே திட்டங்கள் தீர்மானங்கள் கொண்டு வரப்படட்டும் ஆண்டவரே. அரசாங்கம் எடுக்கிற முயற்சியோடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு ஜனங்களும் இதை உணர்ந்து இந்த காரியங்கள் இந்த தேசத்தை விட்டு அற்று போகத்தக்கதாக நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பான சிறிய பொறுப்படுங்கள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக உங்களுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துங்கள் ஆண்டவரே. என் தெய்வமே, ஒரு மதி மயங்கின ஒரு நிலையிலே இந்த பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. தாங்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செயல்படுகிறார்கள் ஆண்டவரே. அப்பா இந்த அதிக போதை பாவனையின் நிமித்தம் இதோடு வாகனங்களை ஓட்டி விபத்துக்குள்ளாகி ஆண்டவரே மரணத்துக்குள் அகப்படுகிறார்கள் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை பாவம் செய்ய தூண்டி ஆண்டவரே பாவம் பூரணப்பட்ட பொழுது அது மரணத்தை கொண்டு வரும் விதமாக கத்தாவே இந்த பிள்ளைகளை அழித்து நரகத்துக்கு கொண்டு போகிற சத்துருவின் தட்டைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காரை போகட்டும் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய கிருபையை ஊற்றுங்க, உங்களுடைய கிருபையை ஊற்றுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் மனந்திரும்ப உங்களுடைய கிருபைகளை ஊற்றுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுதலையாக வேண்டும் ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகள் விடுதலையாக வேண்டும் ஆண்டவரே. அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. உங்களுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துங்க கத்தா ஆண்டவரே. என்னுடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் பெற்றுக் கொள்வீர்கள் என்று வாக்கு கொடுத்த என்னே சரி அப்பா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த வாலிப பிள்ளைகள் விடுதலை ஆக வேண்டும் ஆண்டவரே. இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே உம்மண்டை திருப்ப வேண்டும் ஆண்டவரே. உமக்காக எழுந்து அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே, செயல்பட வழி நடத்துங்கள் ஆண்டவரே. தடைகளை உதயுங்கள் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை உள்ள கருத்துக்குள் ஆண்டவரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க விடுதலை ஆக்குங்க, நீங்க விடுதலை ஆக்குங்க. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யான விடுதலை என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நீங்க விடுதலை ஆக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
1: ஆமேன், ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம். நான் ஜெபத்திலே வழி நடத்துறேன். மனம் திரும்புதலு, மனம் திரும்பி அங்கு தேவனுடைய இரக்கத்தை இந்த நாட்கள் எங்கள் தேச மக்கள் பெற வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபத்திலே வழி நடத்துறேன். பெற்றேன் வாழ்க்கையிலே நல்ல கனி கொடுக்கக்கூடியவர்களாய் எல்லாரையும் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அன்பான பிதாவே, இயேசுகிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா மக்களும் ஒரு மனம் திரும்பட்டும் ஐயா. குடும்பங்கள் ஆண்டவரே, கத்தாவே ஆண்டவரே, தனிப்பட்டவர்கள் ஆண்டவரே, சமூகமாய் ஆண்டவரே மனம் திரும்பக்கூடிய ஒரு கனிகளை கொடுங்கப்பா ஆண்டவரே. மனம் திரும்பக்கூடிய அந்த இருதயங்கள் சிந்தைகளை கத்தாவே தெக்கத்தை வெள்ளத்தை திசை திரு போல் இவருடைய இருதயங்கள் சிந்தைகள் உம்முடைய பக்கம் திசை திருப்பப்படக்கத்தாவே உம்முடைய கிருபையின் கரம் அவர்களை தாங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் கரம் தாங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கத்தாவே, உம்மாலே அவர்கள் இரக்கம் வர கத்தாவே, அவர்களுக்குள்ளே ஒரு இரக்கத்தின் வல்லமையை கட்டவிழ்த்து விடும் ஆண்டவரே. உம்முடைய சிங்காசனத்திலிருந்து யோதிகளின் பிதாவிடத்தில் இருந்து எங்கள் தேச மக்களுக்குள்ளே ராஜாக்கள் அதிகாரிகள் தலைவர்களுக்குள்ளே ஆண்டவரே கத்தாவே எல்லா இனங்களுக்குள்ளேயும் பாசை பேசுறவர்களுக்குள்ளே ஒரு இரக்கத்தை கட்டவிழ்த்து விடும் ஐயா. இரக்கம் இல்லாத தேசமாய் மாறிக்கொண்டிருக்கிறது, இரக்கம் இல்லாத மனிதர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள் அப்பா. கொலைகளும் கொள்ளைகளுமாய் இருக்கிறார்கள், மற்றவர்களுடைய பொருட்களை ஈச்சையாகி இச்சைப்படுத்தி கர்த்தாவே ஆண்டவரே, இச்ச ரோகங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து கொண்டு இருக்கிறார்களே கர்த்தாவே ஆண்டவரே, இவர்கள் மனம் திரும்பவும் ஆண்டவரே உம்முடைய வாழ்க்கையில தங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய கனியை புசிக்கவும் கர்த்தாவே இவர்களுக்கு ஒரு கிருபையும் கரம் கொடுத்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இவர்கள் உண்மை அறிகிற அறிவில வளரட்டும். பரலோகம் இவர்களை ஆசீர்வதிக்கட்டும் ஐயா. பாதாளம் வெறுமையாகட்டும் ஆண்டவரே. அப்படியா எங்கள் தேச மக்கள் ஜனங்கள் ஆண்டவரே, ராஜாக்கள் எல்லாரையும் மனம் திருப்பிவீராக ஆண்டவரே. நீ கூட இருக்க வேணுமாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் தேசத்திலே இருக்கிற திருச்சபை மக்களுக்காய் செபிக்கிறோம். ஒவ்வொரு பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், சத்தியவான்கள் ஆண்டவரே, உமக்கேற்ற ஆராதனைகள் செய்ய கர்த்தாவே, உமக்கேற்ற ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே வல்லமைகள் பரிசுத்தாவிக்கு கீழ்ப்படிய சபை ஆண்டவரே கர்த்தாவே. எங்கள் தயலையாய் இருக்கிறங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய், அவருடைய வார்த்தைக்குள்ளாய், பரிசுத்தாவிக்குள்ளாய் ஆண்டவரே கர்த்தாவே கண்காணிக்கப்பட கர்த்தாவே நீர் உதவி செய்யும். இன்றைய நாட்கள்ல திருச்சபையில இருக்கிற மக்கள் முதலாவது இரக்கம் பெற கர்த்தாவே, முதலாவது நியாய தீர்ப்பு உம்முடைய சபையிலே தொடங்கும் என்று எழுதி இருக்கிறதே கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே, அதுக்கு நாங்கள் ஆண்டவரே ஆண்டவரே சரியாக ஆயத்தப்பட கர்த்தாவே, உண்மையாய் ஆயத்தப்பட, மனம் திரும்புதலோடு ஆயத்தப்பட கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். என் இயேசுவின் நாமம் ஒன்றே மகிமைப்படும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். சுபா, நீங்கள் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவன் தண்டிக்க எங்களை அழைக்கவில்லை, அவர் மன்னித்து மீட்டெடுத்து தன்னுடைய ராஜ்யத்திலே தன்னோடு வைத்திருக்க அவர் விரும்புகிறார். ஆகவே அதற்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். தேவன் தாமே அவர்கள் வாயினால் அறிக்க பண்ணி முழங்கால் யாவும் முட்டங்க நாம் யாவும் இயேசு என்று அறிக்க பண்ணக்கூடிய கிருபையை எங்கள் தேசத்திலே கொடுக்க வேணும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்து.
0: ஆமா ஆண்டவரே, எங்களை தகப்பனேசப்பா, பரிசுத்தம் உள்ள தெய்வமே, எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களை உடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களையும் நீங்க ஆட்கிறது ஆண்டவரே. அன்பான தகப்பனே அப்பா, ஆண்டவரே உண்மை விட்டு விலகி இருக்கிறவர்கள், உண்மை அறியாது இருக்கிறவர்கள் ஒவ்வொருதற்காக உடைய பாகத்திலே வருகிறேன் எங்கள் தகப்பனே. நீங்க இவர்களை பொறுப்படுங்க, இவர்களோடு இருக்க இவர்களை வழி நடத்து ஆண்டவரே. அப்பா என் தெய்வமே கர்த்தாவே, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை சொல்வது போல கர்த்தாவே அப்பா, மனம் திரும்பி அறிக்கை செய்து கர்த்தாவே விட்டு விட்டால் இரக்கம் கிடைக்கும் ஆண்டவரே. என் தெய்வனே அந்த உண்மை கட்டளையிடுங்க ஆண்டவரே. பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே அப்பா, எந்த பெரிய பாவமா இருந்தாலும் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்க நீர் ஆண்டவரே உண்மை உள்ளது இருக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் தகப்பனே பொருட்படுங்க கர்த்தாவே, மண்டை திரும்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் வந்து என் தகப்பனே என்னுடைய முன்னுறுதல்கள், என்னுடைய அக்கிரமங்கள், என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் என்னை மன்னியுங்க இயேசப்பா, என்னை மன்னியுங்க இயேசப்பா. உம்முடைய வருகைக்கு என்னை தகுதிப்படுத்துங்க இயேசப்பா. உம்முடைய பரலோக ராஜ்யத்தை எனக்கு கொடுங்க இயேசப்பான்னு கேட்கிறோம். ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவரே நீ மன்னிக்க தயவிரித்த தேவன் ஆண்டவரே அப்பா. உங்களுடைய ஆண்டவரே இரக்கம் அவ்வளவு பெரியது ஆண்டவரே. எல்லாரும் மீட்கப்பட வேண்டும், எல்லாரும் மன்னிப்பு பெற வேண்டும், எல்லாரும் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவரே நீர் உங்களுடைய ஜீவனை கொடுத்துக்க தாவே உங்களுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறீர் ஆண்டவரே. அதை ஒவ்வொருதரம் உணர்ந்து கொண்ட ஆண்டவரே உங்களத்தில் வந்து ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தை தேடி உங்களத்தில் இரக்கத்தை பெற நீங்க வழி நடத்துங்க ஆண்டவரே. அந்த உணர்வுள்ள இருதயத்தை கொடுங்க, இருதய கடினங்களை உடையுங்க ஆண்டவரே. அப்பா இப்படிப்பட்ட உணர்வே இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அவர்களை நீ ஒரு நிமிஷம் தொட்டுங்கள் ஆண்டவரே, தொட்டுங்கள் கர்த்தாவே ஆண்டவரே. அன்று ஆண்டவரே அப்பா சவுல் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே துன்பப்படுத்தி கொண்டு இருதய கடினத்தோடு எல்லாம் இருந்த பொழுது கர்த்தாவே நீர் சடுதியாய் பவுலுக்கு ஆண்டவரே சவுலுக்கு வெளிப்படுத்தி அவரை பவுலாக மாற்றினீர் ஆண்டவரே. உங்களுடைய ஊழியத்தை செய்ய வைத்தீர் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களை நீங்க தொடுங்க, அப்படியும் நீங்க ஜனங்களை தொடுத்து விடுதலையாக்கும்படியாக உங்களுடைய கருத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் கர்த்தாவே. மனதிறப்ப உதவி செய்யுங்க இயேசப்பா, உங்களுடைய இரக்கத்தை பெற கிருபை செய்யுங்க இயேசப்பா ஆண்டவரே. உங்களுடைய அற்புத கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே நீர் இரக்கம் உள்ள தேவன் ஆண்டவரே, மன்னிக்கிற தேவன் ஜீவன் ஆண்டவரே, உம்மண்டை சேர்த்துக் கொள்ளுகிற தெய்வம் நீங்க ஆண்டவரே. நீங்களே மன்னித்து ரட்சித்துக் கொள்ளும்படியாக அதற்கு இந்த ஜனங்கள் உம்மண்டை வர வேண்டும் ஆண்டவரே. அந்த உணர்வை கட்டளையிடும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்லதிராக.
1: அமேன் அமேன். உங்கள் ஜபங்களை கேட்டது எனக்கு ஸ்தோத்திரம். கடைசியாக நான் ஜபத்திலே வழி நடத்துகிறேன். எல்லாரும் மனம் திரும்ப மன்னிப்பு பெற மாற்றம் அடைய வாழ்க்கையிலே புதிய வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்ய வேணும் எங்கள் ஜனங்கள் என்று சொல்லி நான் ஜபத்திலே வழி நடத்துகிறேன். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே, ஒவ்வொரு இலங்கை தேச மக்களும் மகனும் மகளும் ஆண்டவரே மனம் திரும்ப கர்த்தாவே முதலாவது கிருப கொடும் இரக்கம் கொடும் தயவு கொடும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, எல்லாரும் உம்மாலே மன்னிப்பு பெற கர்த்தாவே உதறி உதற மன்னிக்க கர்த்தாவே. மன்னிப்பின் ஆவி ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இறங்க வேணும் கர்த்தாவே. நான் இன்ன பாச பேசுன நான் என்று பிரிவினைகளும் வராதபடி காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தாவே உதற்கு உதர் சண்டையை மூட்டி விடாதபடி கர்த்தாவே. இந்த ஆவியானவரே மனுஷ ஆவிகளுக்குள்ளே கிரிய செய்கிற பொல்லாத வாசுத்தாவி அந்தகார ஆவிகள் பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றில் இருந்தும் ஆண்டவரே கடிந்து போடும் ஐயா, கடிந்து போட வல்லவர் நீர் ஆண்டவரே. உமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மாற்றங்கள் மனதில் ஆண்டவரே வர கர்த்தாவே, அவர்களுடைய உள்ளான இருதயத்திலும் சிந்தையிலும் ஆண்டவரே ஒரு மாற்றங்கள் வர கர்த்தாவே. நல் மாற்றங்களை காண, நல்ல ஆலோசனைகளை காண நீர் அவர்களுக்கு போதித்து அவர்கள் மேலும் உடைய கண்களை வைத்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி கர்த்தாவே ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவரே எங்கள் தேசத்தை மக்களை ஜனங்களை நேர்மாற்றும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அது உம்முடைய கரம் ஆண்டவரே. ரட்சிப்பு கர்த்தருடையது கர்த்தாவே. தேவரீ ஜனங்களுடைய ஆசீர்வாதம் உம்முடையது கர்த்தாவே. அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிற தடைகள் சத்துருவின் தடைகள் எல்லாம் நீக்கி அருளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. பாவத்தை உணர செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே நீ கண்ணோக்கி பாரும் ஐயா. வாழ்க்கையிலே நல்ல கனிகள் கொடுக்கட்டு, நல்ல சுபாவங்கள் நல் மாற்றங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு இருதயத்திலும் சிந்தைகளும் ஆளுக செய்ய உதவி செய்யும் ஆண்டவரே. அவருடைய இருதயங்கள் மாற்றப்படட்டும், சிந்தைகள் மாற்றப்படட்டும், அது உம்முடைய வழியாக இருக்கட்டும் ஆண்டவரே. சகலதையும் விட்டுவிட கர்த்தாவே, தீமையாய் தோன்றுகிற யாவையும் விட்டுவிட அப்பா உமக்கு பயப்படுற பயம் ஆண்டவரே. தீமையில் இந்த விலக்கி விளக்கும் என்று சொல்லி எழுதியிருக்கிறதே கர்த்தாவே, உமக்கு பயக்குற பயம் பரிசுத்தரை அறிகிற அறிவென்று எழுதியிருக்கிறதே அப்பா. உமக்கு பயப்புற பயம் ஞானத்தின் ஆரம்பம் என்று எழுதியிருக்கிறதே கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே இந்த வார்த்தைகளை வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தை மக்களையும் ஜனங்களையும் நீர் மாற்றி அமைக்க வல்லவரையா இந்த என்னாலும் சுபாவுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே பிள்ளையை பலப்படுத்தி மட்டுமாய் கொண்டு வந்த இமானி வேலருக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே பிள்ளையோட குடும்பத்தை ஆசீர்வதியும் கர்த்தாவே. ஆண்டவனார் செய்கிற பிசினஸ் காரியங்களிலே உம்முடைய கரம் கூட இருந்து ஞானமாய் அறிவாய் புத்தியாய் செயல்பட உதவி செய்யும் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் ஞானத்தை உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் வலனையும் அருளும் ஆவியும் அறிவும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும் அருளும் ஆவியுமாய் இயக்கத்துடைய ஆவியானவர் இந்த பிள்ளைகளின் படிப்பு காரியங்கள் ஆண்டவரே, வருங்காலங்கள் எதிர்காலங்கள் தொழில்துறைகள் ஆண்டவரே எல்லாவற்றிலும் நீர் கூட இருந்து வழி நடத்தும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் அவருடைய தேவைகள் வாஞ்சைகள் ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து பிள்ளைகளை நடத்தும்படிக்கு நாங்கள் இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். சுபானிகள் தேசியண்ணா குடும்பங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணி ஒரு சிறு பல்லவியோடு முடித்துக் கொள்ளுங்க.
0: ஆம் ஆண்டவரே, அன்பின் தகப்பினே இயேசுப்பா, இப்பொழுதும் ஆண்டவரே இந்த சங்கத்தை கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, இந்த ஊழியத்தை இதுவரை செய்வதற்கு நீ நடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்தும் நடத்துங்க அப்பா, ஊழிய தேவைகள் ஒவ்வொன்றையும் சந்தேங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே சௌரிய குடும்பத்தை உங்களுடைய கரத்துக்குள் தருகிறேன். அவரோடும் மனைவியோடும் பிள்ளைகளோடும் கூட இருந்து கத்தாவே அப்பா, அந்த குடும்பங்களை பாதுகாத்து ஆசீர்வைத்து தொடர்ந்தும் வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய கிருபை கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த வானொலி நிலையத்திலே பணிபுரியர் ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே நிலையத்தை கூடாக ஊழியங்களை செய்கிறோம் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களை பொருட்படுத்த பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நல்ல ஞானத்தை கொடுங்க கர்த்தாவே. வேதத்தின் அறிவினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தினாலும் நீர் ஒவ்வொருவரை நிரப்பி நடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இன்னும் உண்மை அறியாத அநேக ஜனங்கள் உண்மை அறிவதற்கு ஆண்டவரே உம்மை அறிந்த பிள்ளைகள் இன்னும் உமக்குள்ளே வெல்லப்படுவதற்கும் இந்த வானொலி நிலையம் ஒரு ஆண்டவரே அப்பா ஊன்று போலா இருக்கத்தக்கதாக நீங்க வழி நடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, இந்த ஊழியங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சத்துருவின் தடைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே. தெய்வமே பொறுப்படும் ஆண்டவரே. அப்பா அதே போல அடிக்கலாக்கு அவை முடி கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன். சௌரியோடும் கடவுளோடும் பிள்ளைகள் இருவரோடும் கூட இருந்து தொடர்ந்தும் அவர்களை பாதுகாத்து வழி நடத்துங்கள் ஆண்டவரே. சௌரியை செய்த ஊழியங்களை இன்னும் ஆசீர்வதியுங்க ஆண்டவர். நல்ல ஞானத்தை வெள்ளத்தை கொடுங்க. குடும்பத்துக்குரிய தேவைகளை எல்லாவற்றையும் சந்தித்து அவருடைய கைகளை பிரியாசி ஆசீர்வதித்து பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறேன். ஆசீர்வதியும் ஆண்டவரே. நன்மைகளை காண செய்ய ஆண்டவரே. தடைகள் அனைத்தையும் நீக்கி கட்டாவே நீரே ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கிறேன் என் நல்ல தகப்பனே. ஆமென்.
1: ஆமென்.
0: தானியேல் போல துதிக்கணும் ஜெபிக்கணும். தானியேல் போல துதிக்கணும் ஜெபிக்கணும். சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும். சிங்கங்களின் வாய்களை தினம் தினம் கட்டணும். நான் தூங்கினால் எதிரே களை மிதைப்பான். ஜெபம் மறந்தால் எதிரே ஜெயமெடுப்பான். தூங்கினால் எதிரே களை மிதைப்பான். ஜெபம் மறந்தால் செய்ய மறுப்பான். தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா.
1: ஆமேன். ஆமேன். கர்த்தாமே எங்களை அங்கீகரித்து ஆசீர்வதித்து தேசத்துக்கு விடுதலையும் வெற்றியையும் கொடுப்பாராக. ஆமேன்.
2: ஆமீன். ஆமீன். இதுவரை நேரமும் காலையில் 8 மணி முதல் இதுவரை நேரமும் இலங்கை ஜபங்களை உலக நாட்டு ஜபங்களை தொகுத்து வழங்கிய சௌரி ஜானட் அவர்களையும் அதே வேளையிலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தர் கொடுத்த தாளந்துகளை கத்தடி நாம மகிமைக்காகவும் ஆத்தும் ஆதாயத்துக்காகவும் வழி நடத்துகிறது. ஊழியரையும் குடும்பத்தாரையும் மகன் மகள் பிள்ளைகள் கணவனார் பிள்ளை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாளைய நாளிலே காலை வேளையிலே இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பிலே ஜெப வேளையிலே இணைவோம். கத்தர் பெரிதான காரியங்களை வழிநடத்துவார். அதே வேளையிலே இரவு வேளையிலும் சுபாஷினி அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இணைந்து கத்தருடைய ஊழியங்களை செய்தார்கள். கத்தருடைய நாமத்தை பாடல்களோடு சுதிகளோடு ஜெபங்களோடு வழிநடத்திய சௌரி சுபாஷினி அவர்கள் குடும்பத்தாரையும் பிள்ளைகள் இருவரையும் அதே வேளையிலே கணவனாரையும் பிசினஸ் காரியங்கள் குடும்ப காரியங்கள் ஊழிய காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து வழி நடத்துவாராக வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடைய பாஸ்டர் இந்தியாவுக்கு பயணமாறார். அதனைத் தொடர்ந்து குருநாள் பகுதியிலும் யாழ்ப்பாண பகுதியிலும் சண்டிலிப்பாய் பகுதியிலும் வடமராட்சி பகுதியிலும் ஊழியங்களுக்காக வருகிறார். அதற்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அவரையும் சந்தித்து சந்தியுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவார். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோமா. காட் பிளஸ் யூ சிஸ்டர் சுபாஷினி. காட் பிளஸ் யூ சிஸ்டர் ஜானட். ஆமேன். காட் பிளஸ். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே அடுத்த புதன்கிழமை இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றியம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன். ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் நாங்கள் இலங்கை இந்திய உலக நாடுகளுக்காக ஜபங்களுக்கு கூடாக ஆராதனைக்கு கூடாக துதிகளுக்கு கூடாக பாடல்களுக்கு கூடாக கடந்து சென்றோம். ஊழியர்கள் இணைந்தார்கள். சௌரி ஜானட் அவர்கள் ஜெபம் தேசத்திலிருந்து மாலை வேளையிலே வழிநடத்தினார்கள். சௌரி சுபாஷினி அவர்கள் இலங்கைக்காக விசேடமாக ஜபித்தார்கள். இன்றைய நாளிலே கத்தர்தாமே அவர்களுடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இணைய இருப்பது
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
2: வான்புறாவின் நேரம். வான்புறாவின் நேரத்துக்கு ஆயத்தமாகவும் மிஸ்ஸஸ் அரியராஜாமா இணைந்திருக்கிறார். அவரையும் வரவேற்போம். கத்தருடைய கரத்திலே அவரையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் வான்புறாவின் நேரத்திலே கடந்து செல்ல இருக்கிறோம். கத்திர ஒன்றையும் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திர சாமி ஒவ்வொன்றையும் வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியர் அழைப்பு கொண்டு வருவோம், முனைப்புக்கு கொண்டு வருவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். ப்ரைஸ் தி லார்ட் அம்மா.
4: ப்ரைஸ் தி லார்ட் பிரதர்.
2: ஒன் செகண்ட், நின்று கொள்ளுங்கள். அப்படியே
4: சத்தம் குறைஞ்சிருக்கா? சரியா இருக்கா?
2: சரியா இருக்குமா? சரியா இருக்கு.
4: அப்படியே
3: ரெக்கார்டிங் இன் ப்ராக்ரஸ்.
2: ஆமீன், ஆமீன். அருமையானவர்களை, நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் காலை நேர விடுதலையின் வெளிச்ச நேரம். இந்த வேளையிலும் எங்களுடன் ஊழியர் மிஸ்ஸஸ் ஹரியராஜா அம்மா இணைந்திருக்கிறார். டொரண்டோ கனடாவிலிருந்து வான்புறாவின் நேரத்திலே கத்தர் கொடுத்த தாளுந்துகளை கத்தர் தாமே அவருக்கு ஊடாக வழிநடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். இந்த வேளையிலும் ஜபங்களோடு, துதிகளோடு, பாடல்களோடு, வார்த்தைகளோடு, சாட்சிகளோடு வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவரை பாடல்கள், துதிகள், ஜபங்களோடு உயர்த்தி ஆத்தும ஆதாயத்துக்காக சாட்சிகளோடு முனைகிற அவரை பரிசுத்தாவியார் தாமே வழிநடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியர் நம்ம படைப்போம், அவர் வழிநடத்துவார். பிரைஸ் தி லார்ட் அம்மா. வழிநடத்துங்கள்.
4: பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் சங்கமம் வானொலியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வழக்கம் போல நான் பரிசுத்தாவியானவரம் வான்புறாவை வரவழைத்து அவரிடத்திலே நான் இந்த நேரத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன். அவர் இல்லாவிட்டால் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது. வான்புறாவாம் பரிசுத்தாவியானவரோ ஒவ்வொரு முறையும் அவர் வந்து என் மேல் அமர்ந்து அவர் தாமே இந்த நேரத்தை முற்றுமாக அவர் பொறுப்பெடுக்க வேண்டும். வான்புறாவே மத்தியில் வந்திறங்கிடும் இந்நேரமே வந்திறங்கிடும்.

ஆம், வான் புறாவான் பரிசுத்தாவியானவரே, நான் அழைக்கும் போதெல்லாம் நீங்கள் வந்து எனக்கு உதவி செய்கிற தேவன். இந்த நாளிலும் நீங்கள் என்ன எனக்கு உதவி செய்ய வேணும். நான் பலவீனமான பாண்டம் என்று நான் பாடினேன், நான் அப்படித்தான். ஆனால் என்மேலே ஆண்டவருடைய ஆவியானவர் வரும் பொழுது நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டென்று அந்த ஒரு நம்பிக்கையிலே நான் இந்த நாளும் நெழந்து நிற்கிறேன். ஆண்டவரே, உம்முடத்திலே மூற்றுமாக நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஒரு விதமான தடையலும் வரக்கூடாது. நீங்களாம் இந்த நேரத்தை மூற்றுமா பொறுப்படுத்து உங்களோட நாமம் ஒன்றே மகிமைப்பட உங்களுடைய பாதாரம் இந்த முத்தம் செய்து நான் ஜீவம் எடுக்கிறேன். எல்லா நாமங்களுக்கு மேலான இயேசு நாமத்தில் ஒரு தடையலும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க அப்பா. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். 1986 டிசம்பர் 6ஆம் தேதி அங்கே சுண்டுக்குழியிலே உள்ள சிலான் பெந்தகோஸ்த மிஷன் ஃபெய்த்தோம் அந்த சட்டர்டே உபவாச ஜப நேரத்திலே நான் அந்த இடத்திலே சேர்ந்து நான் உபவாசித்து கொண்டு அந்த நேரத்திலே ஆவியானவர் எனக்கு தந்த பாடலைத்தான் இந்த நாளிலே நான் உங்களோடு ஷேர் பண்ண போறேன். தீருபை கூறும் இயேசுவே உம் அருளை

இயேசுவே, உம் அருளை தாரும் தேவனே. கிருபை என்றால் என்னென்று நாங்கள் முதலாவதாக பார்க்க வேணும். கிருபை வந்து தேவனுடைய குணாதிசயங்களில் ஒன்று. கிருபையினால் தேவன் மனிதன் பாவ நிலையில் இருந்தாலும் தேவன் அவனை தனது இரக்கத்தினால் ஏற்றுக்கொண்டு மனிதனுக்கு வர வேண்டிய கோபாக்கினை நின்று அவனை விடுவித்து தன்னுடைய நீதியை கொடுக்கிறார். அன் எக்ஸ்சேஞ்ச். இயேசு ஆண்டவர் எங்களுடைய பாவங்களை தான் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய நீதியை எங்களுக்கு தருகிறார். இதனால் மனிதன் விசுவாசத்தினாலும் கீழ்ப்படிதலினாலும் ஜீவிக்க முடிகிறது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் தேவன் தனது ஜனத்தோடு உடன்படிக்கையும் பண்ணுகிறார் என்று முதலாவதாக நாங்கள் பார்க்கிறோம். அவருடைய உடன்படிக்கை இன்னும் இந்த நான் இப்ப சொன்ன அந்த வரவிலக்கணத்தை ஒரு சொல்லிலே சொல்ல வேண்டுமே ஆனால், தகுதியற்றவனுக்கு தேவன் காட்டும் தயவு அல்லது இரக்கம், அல்லது ஆங்கிலத்துல சொன்ன போனால் அன்மெரிட்டட் ஃபேவர், அவனுக்கு அது தகுதி இல்லை ஆனால் ஆண்டவர் அவனை தகுதிப்படுத்துகிறார் அவரை கிருபையை கொடுக்கிறதுனாலே. இங்கே நாங்கள் பார்க்கிறோம் 115 சங்கீதம் 5 வசனத்திலே, தமக்கு பயப்படுகிறவர்களுக்கு தமது உடன்படிக்கை என்றென்றைக்கும் காப்பாராம். உடன்படிக்கையின் உறவினால் தேவனுடைய கிருபை காட்டப்படுகிறது. உபாகமம் 7:7 9:6-8 இந்த வசனங்களிலே நான் அதை சுருக்கி போட்டிருக்கிறேன். கர்த்தர் கூறுகிறார், இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டேன் என்றும் அவர்களில் அன்பு கூர்ந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு இவர்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்றும் அடிமைத்தனத்தினின்றும் மீட்டு பார்வோனின் கையினின்றும் மீட்டு கொண்டார் என்பதாக 9 சொல்லுகிறது. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் அவர் உண்மை உள்ளவர் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஆனாலும் இந்த ஜனம் என்ன செய்தரு, கர்த்தர் எவ்வளவாக அவர்களை நேசித்து இவ்வளவெல்லாம் பார்வோனின் கைவில் கொண்டு வந்தும் திரும்பவும் அவர்கள் வந்து விக்கிரகங்களை வணங்குகிறவர்களாகவே இருந்தார்கள். ஆனாலும் அவருடைய கிருபை அவர்களை ஆபிராமுக்கும் ஈசாக்கு யாக்கோபு கொடுத்த கிருபையின் நிமித்தமாக அங்கே அவர்களை காக்கிறார். இங்கே நாங்கள் பார்க்கிறோம் ஏசாயா 55:3, தாவீதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னென்றால் இங்க 2 சாமுவேல் 2:7-11 நான் வாசிக்கிறேன். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, அங்க சொல்லுற ஆண்டவர், நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு ஒரு இடத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்கள் ஸ்தானத்திலே குடியிருக்கவும் இனி அவர்கள் அழியாமலும் முன்போலும் நான் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் நியாயாதிபதிகளை கட்டளையிட்டேன் நாள் வரையில் நடந்தது போலும் நியாயக்கேட்டின் மக்களால் இனி சிறுமைப்படாமலும் இருக்கும்படி அவர்களை நாட்டினேன். உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. தாவீதுக்கு இது கொடுக்கப்படுகிறது. இந்த தாவீது கொடுத்த இந்த அந்த நித்திய உடன்படிக்கை நிமித்தமாகத்தான் ஆண்டவர் இன்னும் இஸ்ரவேலரை மன்னித்து கொண்டே அந்த இருந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். நெகேமியா 1:6 சொல்றார். அவன் வந்து ஜெபிக்கிறான், பரலோக தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கட்டளைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவன் நீர் என்று. இன்னும் நாங்கள் உபாகமம் 8:18 வசனத்திலும் 2
ராஜாக்கள் 13:22 இதே காரியத்தை தான் நாங்கள் செய்ய பார்க்கிறோம். அங்கு ஆண்டவர் வந்த உடன்படிக்கை நிமித்தமாக அவர்களை காக்குற தேவன், அவரை கிருபைய கொடுக்கிறாருன்னு பார்க்கிறோம். இன்னும் யோவான் 1:16-17 வசனங்களை பார்க்கும் பொழுது, அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லோரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இயேசு கிறிஸ்து, அங்க மோசே வந்து நியாயப்பிரமாணத்தை தான் கொண்டு வந்தார், ஆனால் இயேசு கிறிஸ்து வந்ததுனால எங்களுக்கு கிருபையும் எங்களுக்கு மன்னிப்பும் கிடைத்தது. அதனால் தான் எங்களுக்கு கிருபையின் மேல் கிருபை நாங்கள் பெற்றோம் என்று நாங்கள் வாசிக்கிறோம். இன்னும் நாங்கள் ரோமர் 3:23-24 எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் பாவம் செய்து மகிமையற்றவர்கள் ஆனோம், ஆனால் தேவனுடைய கிருபை இலக்கத்தினாலே நாங்கள் மன்னிக்கப்பட்டோம். இங்க வந்து இன்னும் உண்டு, ஏசாயா 54:10 ஆண்டவர் சொல்லுறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலவேந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று உரைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுறார். இங்க எனக்கும் ஒரு பாட்டு தந்திருக்கிறார், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலாகாதென்று உரைத்தீரே. இன்னும் ஒரு பாடலும், மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதென்ற கர்த்தருக்கே ஆமென். என்னென்றால் இந்த மலையும் பர்வதமும் விலகுறதுக்கு சான்ஸ் இல்லை, ஆனால் அப்படித்தான் அவர்கள் விலகினாலும் கர்த்தர் சொல்லுறார், என்னுடைய கிருபை உங்களுக்கு இருக்குது, ஒரு நாளும் அது விலகாது. பாருங்க அருமையான ஆண்டவர், அந்த கிருபை தான் இன்றைக்கு உங்களையும் என்னையும் இந்த நாளும் ஜீவனுள்ளோர் தொகையிலே சமாதானம் சந்தோஷத்தோடு பாவமில்லாதவர்களாக வைத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை. இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், தேவனுடைய கிருபை உறுதியாக்கப்படுவதை அவருடைய இரக்கத்தில் நாங்கள் காண்கிறோம். அங்கே எரேமியாவின் புலம்பெல்லே 3:22 வாசிக்கிறோம், நாம் நிர்மூலமாகாது இருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவர்கள் காலதோறும் புதியவை. எவ்ரி டே இட் இஸ் ஃப்ரெஷ், பலதல்ல, அன்றென்று ஒரு புதிய கிருபை ஆண்டவர் ஊற்றார். நான் இதை எப்படி பார்ப்பேன் என்றால், இந்த எங்கடைய இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்னோ விழ துவங்கும் பொழுது நல்ல அழகாக வந்து ஃபிளேக்ஸ் அப்படியே வந்து வந்து ஒரு பனி போல வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை இப்படித்தான் புதிது புதிதாக எங்களுக்கு தருகிறார். நாங்கள் நின்மூலமாகாது இருப்பது உண்மையாக கர்த்தருடைய சுத்த கிருபை என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் அடுத்ததாக இந்த காலையில எனக்கு ஒரு பாட்டிலும், ஆதி காலையில் உந்தன் கிருபையால் தினமென்னை நிரப்பினீரே, என் கிருபை உனக்கு போதுமென்று ஊரோதே அழைத்தீரே, உந்தன் கிருபையே என்னை தொடருமே, உந்தன் கரங்கள் என்னை நடத்திடுமே. இந்த கிருபை, இந்த பாட்டு நான் ஒரு முறை இந்தியாவில இருந்தபொழுது, என்னுடைய ஃப்ரெண்ட் வீட்டுல இருந்தபொழுது எனக்கு திடீரென்று வயிற்றுவட்டம் வந்து விட்டது. அந்த நேரத்தில்தான் ஆண்டவர் என்னை குணப்படுத்தி இந்த பாடலை தந்தேன். நான் அதை பிரித்து பிரித்து ஒவ்வொரு இடங்கள்லயும் நான் பாடுகிறேன். கத்திரவுல நல்லவர், எனக்கு எப்படி என்ன நேரம் என்ன நடந்தாலும் பாட்டு தந்து அவருடைய கிருபை என்ன தாங்குறது. நான் அதற்காக நான் கத்தருக்கு நன்றி உள்ளவளா இருக்கிறேன். மீகா சொல்லுறார் 7:18 அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவர் இருக்கு, ஒப்பான தேவன் யார், அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். பாருங்க இவ்வளவு அருமையான ஆண்டவர், கோபமே வைக்க மாட்டார், அவர் எப்பொழுதும் அக்கிரமம் எல்லாத்தையும் மன்னித்து எங்களுக்கு கிருபை செய்து கொண்டிருக்கிறான்னு பாக்குறோம். ஆகவே மன்னிப்பில் அவருடைய கிருபை. ஏசாயா 55:7 துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார், நம்முடைய தேவனிடத்தில் தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயவெடுத்திருக்கிறார். பாருங்கோ, நாங்கள் செய்ய வேண்டியது மன்னிப்பு கொண்டு ஆண்டவரிடம் வர வேணும். நாங்கள் பிளவிடுகிறது உண்டு, பாவமானாலும் நாங்கள் வந்து அவரிடத்தில வந்து மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் எங்களுக்கு மன்னிக்கிறவராக இருக்கிறார். துன்மார்க்கன், எனக்கு திடீரென்று
இந்த இவற்றை அவ்வளவான அந்த அன்புன்னு பார்க்கும் பொழுது நான் அந்த கிட்டகுமாரண்ட கதை தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சுது. சாப்பிடம் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய் துன்மார்க்கமா நடந்து அவன் பாருங்க அப்படியே துன்மார்க்கமான வழியில தான் இருந்தான் அக்கிரமங்களை செய்து கொண்டு. ஆனால் அவன் மனம் திரும்பி வருகிறான், அங்கு பிராக்டிஸ் பண்ணி கொண்டு வரான். அந்த தப்பாடம் வந்து நான் தகுதியில் நின்று சொல்லி வேலைக்காரர்கள் ஒருவராக வையும். ஆனால் பாருங்க ஆண்டவருடைய கிருபை, அவருடைய அன்பை பாருங்க, ஓடுற தகப்பர் அந்த நீட்டு உடுப்பையும் உயர்த்தி கொண்டு ஒரு பெரிய ஒருவருக்கு அது ஒரு தாழ்மையான காரியமா தன்னை தாழ்த்தி கொண்டு ஓடி போய் கட்டி அணைத்து எங்களுக்கு தெரியும் மிச்சம் நடந்தது. அதுதான் எங்களுடைய ஆண்டவர். அதே போல் ஒன்னும் ஒன்று நடவாதது போல நாங்க பாவம் செய்யாதது போல எங்களை மன்னிக்கிறது கிருபை, அவருடைய கிருபை எவ்வளவு பெருதுன்னு பாருங்க. இன்னும் 103 சங்கீதத்தின் 11 வசனம் தாவிதான் இருக்கிறார் நம்புறேன். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. பூமிக்கும் வானத்துக்கும் சரியான தூரம், அது மெஷவண்ணிலுமோ தெரியல, அது போல அவருடைய கிருபை இருக்கிறதாம் அவருக்கு பயப்படுகிறார் மேல். அதே அதிகாரத்திலே 17 வசனம் மிக ஒரு அருமையான வசனம், கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்களுடைய பிள்ளைகள் மேலும் இருக்கிறான். பாருங்க இவ்வளவு அருமையானது, எங்களுக்கு மட்டுமல்ல எங்களோட பிள்ளைகளுக்கும் அவருடைய கிருபை அங்கே இருக்கிறதுக்காக சோத்திரம். தானியேலும் சொல்லுறார், ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று சொல்லி சொல்லுகிறார். நாங்கள் பார்க்கிறோம் சோத்திரம், ஆண்டவருக்கு சோத்திரம். அடுத்ததாக நாங்கள் குணமாக்குறதுலே அவருடைய கிருபையை பார்க்கிறோம். எங்களுக்கு வியாதி வரம்புகளை எல்லாம் எங்களை குணமாக்குறார். அங்க ஏரேமியா 33:6 அவர் சொல்லுறார் தேரேமியாங்க, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன்னு ஆண்டவர் சொல்லுறார். அங்க பாருங்க இவ்வளவு அருமையான ஆண்டவர். அதே நேரத்திலே நாங்கள் இங்கே வந்து பவுலா போஸ்டலை நான் எடுக்க விரும்புகிறேன். 2 Corinthians 12 9 வசனத்தில் இருந்து அங்கே நாங்கள் பார்க்கிறோம், தேவன் வந்து இவர் சொல்லுறார், பவுல அப்போஸ்தலன் சொல்லுறார், தனக்கு ஒரு முள் ஒன்று இருந்ததாம். அவருக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருந்தது, ஒரு ஃபிளஷில ஒரு வீக்னஸ், தேர் வாஸ் சம் வீக்னஸ். அந்த வீக்னஸ் அவர் சொல்லுறார் என்னென்றால், தான் வந்து அதற்காக அவர் ஜெபித்தாராம், ஆண்டவரிடம் ஜெபிக்கிறார், 3 ஜெபிக்கிறார். ஆண்டவரே இது என்னிடத்திலே இருந்து எடுத்துக்கொள்ளும் என்று கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுறார், என் கிருபை உனக்கு போதும். அவருக்கு உடனே சுகம் கொடுக்கவில்லை, ஆனா அவர் சொல்றார் என் கிருபை உனக்கு போதும். ஏனென்றால் அவருக்கு வந்து பவுலப்போஸ்தலனுக்கு ஆண்டவருடைய பலம் போதுமானதாக இருந்தது. ஆண்டுபடியாத்தான் அவர் சொல்லுறார், என் கிருபை உனக்கு போதும். இங்கே வந்து நாங்கள் பார்க்கிறோம் பவுலின் முள் அந்த பெலவீனம் வந்து நீங்கவில்லை, ஆனால் ஆண்டவர் வந்து பவுலின் பெலவீனத்திலே தன்னுடைய பலனை அங்கே விளங்க பண்ணினார். உன் பெலவீனத்திலே என் பலன் பூரணப்படும் என்று சொல்லி, இது வந்து எங்களுக்கு ஒரு என்னென்றால், எங்களுடைய பலத்தில எங்களுக்கு ரிசோர்சஸ் இருந்தால் நாங்கள் ஒரு காரியத்தை செய்ய முன் வருவோம், ஆனால் எங்களுக்கு பெருமை வராது படிக்கு நாங்கள் எங்களை அவர் அங்க பவுலப்போஸ்தலன் சொல்றார், இந்த பிளவீனத்துல வந்து இந்த முள் வந்து நான் என்ன உயர்த்தாத படிக்கு அதை என்ன குட்டும் சாத்தானா இருக்கிறது, ஆகவே தான் பெருமை பாராட்டது படிக்குத்தான் இது வந்திருக்கின்றும் அவன் சொல்றார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னபடியினாலே பலவீனத்திலே என் பலன் பூரணமாக விளங்குகிறது. இதை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன், என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷப்பட்டு மேன்மை பாராட்டுகிறேன். ஏனென்றால் அவருடைய என்னுடைய பலவீனத்திலே அவருடைய பலன் எண்ணிலே பூரணமாக விளங்கும் என்று சொல்லுகிறார். இதே மாதிரி தான் எனக்கும் 1999 நவம்பர் மாதத்திலே போகிற அந்த இன்ஃப்ளூயன்ஸா காய்ச்சல் எனக்கும் வந்து விட்டது. நான் கொஞ்சம் பலவீனமா போய்விட்டேன், எனக்கு ஒரு பயம், ஆண்டவரை விட்டு நான் விலகிட்டேனோ என்னோ ஏதனா துக்கப்படுத்திட்டேனோ என்று நான் ஜெபித்து போட்டு நான் குளிக்க போன பொழுது ஆண்டவர் எனக்கு என்ன கண்மை பாட்டு தருகிறார். பாருங்க விளையாமையான தேவன்,

அவர் தொடுகையினான் பெலனடைந்தேன் கண்மணி. இப்படி எனக்கு அநேக பாடல்கள் எல்லாம் எத்தனையோ இடத்துலயும் ஆண்டவர் இதேதான் தருகிறார். ஆனபடிய நான் அதற்கு சோத்திரம். இன்னும் அடுத்து நாங்கள் பார்க்கிறோம் எபேசியர் 2 அதிகாரத்தின் முதல் வசனங்களிலே, முதல் 2 வசனங்களும் அங்கே நாங்கள் பார்க்கிறோம். அங்கே சொல்லப்படுகிறது, அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் மறுத்திருந்தவங்களை உயிர்ப்பித்தார் என்று. அது அதில் இருந்து அந்த வசனங்களை வந்து நாங்கள் பார்க்கும் பொழுது எங்களுடைய பழைய நேச்சர்ல இருந்து நாங்கள் தேவை. ஏனென்றால் இயேசு சிலுவையிலே அற்புதமாக, அது ஒரு மிரக்கல், எமது பாவங்களை அழித்து அந்த சிலுவையிலே மறுத்து அவை எல்லாவற்றையும் அழித்து போட்டார். விசுவாசத்தால் நாம் பாவம் செய்யாதவர்கள் போலானோம். இயேசு கிறிஸ்துவினால் தான் இது உண்டானது, அவர் மரணத்தினாலே. அவரோடு உட்காரவும் செய்ய சொல்லி செய்கிறார். 7 வசனம் அவரோடு உட்காரவும் செய்தார். இன்னும் 8 வசனத்திலே கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பீர்கள். இது தேவனுடைய, அது ஒரு ஃப்ரீ கிஃப்ட். ஆண்டவர் நாங்கள் ஒன்றும் செய்வதில்லை, அவருடைய ஃப்ரீ கிஃப்ட். அவரோடு செய்தார். இப்பொழுது அவர் எங்களுக்கு அந்த விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். இது தேவனுடைய ஈவு. ஏன் ஒருவனும் தன்னை பெருமை பாராட்டாத படிக்கு இது நடக்கிற என்று சொல்லி, அப்ப நாங்கள் என்ன சொல்லலாம்? ஆண்டவரே நன்றி, தேங்க்யூ ஜீசஸ் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, நாங்கள் பெற்ற இதே காரியத்தை நாங்கள் மற்றவர்களுக்கும் நாங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கிறோம். இன் தீர்வாக சொல்லுற நாம் செய்த நீ 3 தீத்து 3:5-7 வசனங்களே நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்காமல் நம்ம தமது இரக்கத்தின்படியே புதிதாக்குறுதலினாலும் நம்மை இரட்சித்து அவர் நமது இரட்சகராய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மில் சம்பூர்ணமாய் தந்திருக்கிறார் என்று. ஆனபடியினால் தான் எங்களுக்கும் ஆண்டவர், இது ஒரு சல்வேஷன் கத்தர் எங்களுக்கு, ஒரு இது ஒரு ஃப்ரீ கிஃப்ட் எங்களுக்கு, ஃப்ரீயா தருகிற சல்வேஷன் இஸ் அ ஃப்ரீ கிஃப்ட். ஏன் நாங்கள் பாவிகளா இருந்தோம், அந்த ஆனால் ஆண்டவர் உங்களை பாவங்கள் எடுத்து தந்தார். இன்னும் ரோமர் 5:6 நான் பாடுகிறேன்.

அன்பை விளங்க செய்தார். ஆமே, நாங்கள் பாவியா இருக்கே இலக்கிலே ஆண்டவருங்களை வந்து எங்களை ரச்சித்த இனிமே இந்த இதற்கு ஒரு நல்ல நல்ல ஒரு பாடித்து அவர் ஆர்ப்பரித்து வேளையிலே திருச்சிறைச்சாலை கதவு திறக்கப்பட்டு கட்டுகள் இவர்களுடைய கட்டுகள் மட்டுமல்ல இவர்களுடைய கட்டுகளும் அங்கே அவிழ்ந்து போனது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் அந்த வேளையிலே சிறைச்சாலை பார்த்து கொண்டிருந்தவன் ஜெயிலர் அவன் தூக்கத்துல இருந்து விழிச்சு பார்த்தால் கதவெல்லாம் திறந்திருக்கு. அவன் பயந்து தன்னை கொல்ல பாக்குறான். அப்ப பவுல் சொல்றான், நீ உனக்கு ஒண்ணும் செய்யாத, நாங்கள் எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம். அப்ப உடனே அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ரட்சிக்கப்படுவதற்கு? அப்பொழுது பவுல் அப்போஸ்தலன் அவருக்கு சொல்றான், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். பாருங்கோ, அவனுக்கு ஆண்டவர் அந்த நேரத்திலே ஒரே ஒரு காரியம் நாங்கள் செய்ய வேண்டும், ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், அப்பொழுது நாங்கள் ரட்சிப்பை அடைகிறோம்னு பாக்கிறோம். அது ஒரு ஃப்ரீ கிஃப்ட். இன்னும் நாங்கள் அப்போஸ்தலர் 2:38 அங்கே வந்து பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெற்று மேலறையில எல்லாரும் அந்நிய பாஷை பேசி அதை கேட்டு அந்த ஜனம் அந்த ஜனங்கள் இவர்கள் மதுவானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று எல்லாம் சொல்ல துவங்கி விட்டார்கள். அப்பொழுது பேதுரு சொல்றார், இல்ல ஜோவேல் நான் ஜோவேல் தீக்கதரிசி சொன்னது போல கடைசி காலத்திலே மாம்சமான யாவர் மேலும் ஆவிய ஊற்றுவேன் என்று சொல்லி அந்த வசனத்தை சொல்லி அவர்களுக்கு எல்லாம் விளங்கப்படுத்தி பண்ணின பொழுது அப்பதான் அவர்களுக்கு மனதிலே வந்து அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் அப்பொழுது நாங்கள் என்ன செய்யலாம் என்று கேட்கிறார்கள். பாருங்க, அப்படி அவ்வளவாக பேதுரு பேசினது அவர்களை தொட்டது. அப்பொழுது அவர் சொல்ற பேதுரு சொல்ற 2:38 அப்போஸ்தலர்களே நீங்கள் அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீங்கள். இப்ப பாருங்க, பரிசுத்தாவியும் எங்களுக்கு ஆண்டவர் ஒரு கிஃப்ட், ஆனால் எல்லாருக்கும் கொடுக்கிறான் அந்த அபிஷேகம் என்று சொல்லும் பொழுது நாங்கள் அவரிடம் வாஞ்சித்து கேட்டால் எங்களுக்கு அவர் தருகிறவராக இருக்கிறார். எல்லாம் ஆண்டவர ஈவு, அவருடைய கிருபை, சுத்த கிருபையன்னு நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் கிருபையிலே நாங்கள் நிலைத்திருக்க வேணும் என்றதை நாங்கள் யோவான் 15:4 7:9-10 பார்க்கிறோம். அங்கே பார்க்கிறோம், அன்பிலே நிலைத்திருங்கள், என்னிலே நிலைத்திருங்கள், இன்னும் அவர் ஆண்டவருடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருக்க வேணும். இன்னும் 1 பேதுரு 1:25 சொல்ற, கர்த்தருடைய வசனத்தில் நிலைத்திருக்க வேணும். 2 யோவான் 9 கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கணும். ஆகவே நாங்கள் அன்பு ஆண்டவருடைய கிருபை, அவருடைய கிருபை வந்து ஆண்டவர் தான் அவருடைய குணாதிசயம் அந்த கிருபை என்று பார்த்தோம். அவருடைய கிருபையிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால் நாங்கள் அவரோடு அவர் செடியாயிருக்கிற நாங்கள் கொடியாயிருக்கிறோம். யோவான் 15 அதனால் அதை உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டிருக்கேன், எனக்கு இயலாது, ஆனால் நான் சொல்றேன் என்னென்றால் நாங்கள் அவருடைய அன்பிலும் அவருடைய வசனத்திலும் நாங்கள் நிலைத்திருக்கும் பொழுது கத்தரிலேயே நாங்கள் அவர்களே நிலைத்திருக்க தக்கதாக அங்கே இருக்கிறது, நிலைத்திருப்பது கிருபை. அவருடைய கிருபை தான் நாங்கள் அவர்களே தான் தாங்கி நிலைத்திருக்கணும் என்று சொல்றார். என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார். ஏ

தேடும் ஆமேன் ஆண்டவருடைய ஆவி வரதம் நாங்கள் அவர்களை நிலைத்திருக்கோம். அடுத்தது வந்து முதலாம் சரணம். இந்த பாட்டிலே நாலு சரணங்கள் உண்டு, ஆனால் நான் இன்றைக்கு ரெண்டை தான் எடுக்கிறேன். நீ டைம் பத்தாதபடியினாலே கத்திரிக்கு சூத்திரம். உம் திருப்பாதத்தில் அமர்ந்திடவே, உம் இனிய மொழி கேட்டிடவே, உம் சா

இயேசுவே, இது வந்து பாதத்தில் அமர்ந்திருக்கிறேன்னு சொல்லும் பொழுது நல்ல ஒரு உதாரணம் வந்து மரியாள். மாத்தாளுக்கு மரியாள் ஒரு சகோதரி இருந்தால், மாத்தாள் மரியாளோட வீட்டிலே அதிகமாக இயேசு சிலைவுக்கு போகும்பொழுது இங்கே வந்து இப்ப இயேசுவும் சீஷர்களும் அவர்களோட வீட்டிலே தங்குவது உண்டு. அதனால்தான் லாசர் ஒரு ஃப்ரெண்டா வந்து லாசர் மரித்த பொழுதும் இயேசு அவரை உயிர்த்து எழுப்பினது என்று நாங்கள் பார்க்கிறோம். எப்பொழுது இயேசு அங்கே வந்தாலும் மரியாள் ஓடி வந்து இயேசுவின் பாதத்தருகே இருந்து அவருடைய அவர் பேசுறத உபதேசத்தை கேட்டுக்கொண்டே இருப்பார். இது மரியாளுக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது. இது என்ன, இது நான் இருந்து கஷ்டப்படுறேனே, இவ என்ன இல்லா நெழுதம் அங்கே இருக்கிறாவே என்று சொல்லி ஓடி வந்தா ஆண்டவரையும் கவலை இல்லையா, நான் தனியா இருக்க. அப்பொழுது இயேசு சொல்லுறார், மாத்தாள் மாத்தாளே, நீ பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குற, ஆனா தேவையானது ஒன்று. அது மரியாள் வந்து அதை தெரிந்து கொண்டாள். தேவையானது ஒன்றே ஒன்று, அவருடைய வசனத்திலே அவன் நிலைத்திருந்து அவர் ஆண்டவருடைய வசனத்தை அவள் ஏற்றுக்கொண்டபடி நான் நல்ல பங்கு தெரிந்து கொண்டாள். ஒரு தரம் அவளிடம் இருந்து அதை படிக்க முடியாது அந்த நல்ல பங்கு. ஒரு தரம் அவர் சொல்றார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு தெரிந்து கொண்டாள். நோ ஒன் கேன் டேக் இட். எனக்கும் ஒரு பாட்டில் ஆண்டவர் சொன்னார்,

எல்லாமே பாருங்கோ, ஆண்டவர் எனக்கு அந்த கிருபையை தந்தார், அந்த நல்ல பங்கை தெரிந்து நான் அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்கிறபடியா கர்த்தர் அதை செய்கிறார். நாங்கள் செய்ய விடாது, இனிமையானது தேவனுடைய பாதத்திலே அவருடைய வசனம் இவ்வளவு சத்தம் இனிமே. தாவீது அருமையா சொல்லுறான், 19 சங்கீதத்திலே 10 சொல்லுறான், அவருடைய அது தேனிலும் தெளிதேனிலும் மதுரமானதாம். இன்னும் 119 சங்கீதம் 103 அதைத்தான் சொல்லுவது, இனிமையானது என்று தேனை போல அழிந்தது என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாங்களும் அவருடைய பாதத்திலே இருக்கும் பொழுது அவருடைய சமூகம், அவர் பிரசன்னம் எங்கள் மத்தியில் வருகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக நான் நீ கா

வேதாமத்திலே நாங்கள் பார்க்கிறோம், ஆண்டவரோடு நடந்த ஏனோக்கு 5 அதிகாரத்திலே நாங்கள் 22-24 வசனங்களே பார்க்கிறோம். அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு, அவனுக்கு ஒரு ஃபேமிலி, வைஃப் அண்ட் சில்ட்ரன், அப்படி இருக்க அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தபடினாலே தேவனோடு அவர் அப்படியே அவர் ஏனோக்கே ஆண்டவர் எடுத்து கொண்டார். பாருங்க, தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது இவ்வளோ செலாக்கியம். ஆண்டவரோடு நாங்கள் எப்பொழுதும் அவர் பாதத்திலே இருந்து அவருடைய காரியங்களை செய்வது எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது.

நடக்க சொல்லி தாரும் இயேசுவே, நாடோறும் உம்முடன் நடந்திடவே, என் கரம் பிடித்தென்னை நடத்திடுமே, என்றும் நானும் சித்தம் செய்திடவே, நடக்க சொல்லி தாரும் இயேசுவே. இன்னும் நாங்கள் அங்கே பார்க்கிறோம், நாங்கள் ஒன்று யோவான் ஒன்று ஏழு, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாங்களும் ஒளியிலே நடக்க வேணும். இன்னும் ரெண்டு யோவான் நாலு துறக்கம் ஆறு வசனங்கள்லயே அங்கே பார்க்கிறோம், யோவான் வந்து ஒரு அம்மாளுக்கு சொல்றார், உன்னுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார், இப்பொழுது போல சந்தோஷம். மூன்று யோவான் 3-4 சத்தியத்திலே, காயவுக்கு யோவான் சொல்றார், உன்னுடைய பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறாரு, அது இவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம். தாவீதம் சொல்றார் 26:3, உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன் என்று. 36:11 தாவீது சொல்றான், கர்த்தாவே உமது வழியே எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நான் நடப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறான். இன்னும் ஆண்டவர் இங்க நாங்க பார்க்கிறோம், இன்னும் இந்த சத்தியத்தை குறித்து இன்னும் கன காரியங்கள் இருக்கிறது. அங்கே 12, எனக்கு இது மிகவும் அருமையான ஒரு வசனம், 12:6, கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் ஏழு தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களா இருக்கிறது உம்முடைய வசனம். அவருடைய வசனம் வந்து இவ்வளவு அருமையான அந்த வசனத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேணும். 119:151, உமது கற்பனைகள் எல்லாம் உண்மையானவையர். 160, 119, 160, உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். இயேசுதாமே சொல்லுகிறாரு, நானே வழியும் சத்தியம், நான் சத்தியம் இயேசு சொல்லுகிறார். 6:32, வானத்திலிருந்து வந்த அப்பம் வந்து பிதா கொடுக்க வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு தந்தார், ஆனால் நான் தருகிற அப்பம் வந்து நானே ஜீவ அப்பம் சொல்றாரு. இயேசு தன்னைத்தான் அப்பம் சொல்கிறார். அப்ப பாருங்க இவ்வளவு அவருடைய கிருபை, அதாவது அந்த கம்யூனியன் நாங்கள் எடுக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை அது எப்பொழுதும் எங்களை தாங்குறதா. ஏன் அவர் அந்த அப்பம் சொல்றது அவர் அது உண்மையானது, ரியல் ஆனபடினாத்தான் ஆண்டவர் சொல்றார், நானே ஜீவ அப்பம் சொல்லுறார். இன்னும் நாங்கள் இங்க பாக்குறோம், உம்முடைய வசனம் சத்தியம். அடுத்தது நான் பார்க்கிறேன், அங்கே இயேசு வந்து பிலாத்துக்கு முன்பாக இயேசு நிற்கிறார். 18:37 பிலாத்து இயேசுவிடம் கேட்கிறான், நீ ராஜாவோ ஒன்று கேட்கிறான். இயேசு அதுக்கு பிறகு உத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் வந்தேன். ஆண்டவர் தான் சத்தியத்தை, அவர் சத்தியத்தை கொடுத்த சாட்சியாக வந்திருக்கான். உடையத்தான் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவன் என்றார் இயேசு. வந்து அவர் வந்து வழியும் சத்தியவுமா அவர் இருக்கிறார் என்று நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் அங்கே நான் பார்க்கிறேன், இம்மட்டும் இந்த வசனம் வந்து எங்களுக்கு எவ்வளவாக நீ எங்களை உதவி செய்யறது என்று பார்க்கும் பொழுது,

இன்னும் நாங்கள் பார்க்கிறோம், இது ஒளி, அவற்றை ஒளியிலே வீச வேணும் என்று சொல்லி நான் பாடுறேன். இயேசு சொல்றேன் 8:12 யோவான் 8:12, நான் உலகத்துக்கு ஒளியா. இங்க நாங்கள் இந்த ஒளி ஒளியை பற்றி பார்க்கும் பொழுது, நானும் பாவ இருளே நான் இருந்த பொழுது நீதி

வேணா. ஆகவே இருள் என்னை மூடிக்கொள்ள முடியாது. இருள் என்னை மூடி கொள்ள இயலாதல்லோ, என்னிசர் எனக்கு ஒளியாகினார். ஆகவே இருள் வந்து எங்களை எப்படி நிற்க முடியாது, ஏனென்றால் அவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே. அந்த இருள் வெளியிலே வீசுகிறது, பாவ இருள் அகன்று நீதியின் சூரியன் வந்து விட்டார். இன்னும் திருச்சுத்தம் செய்கிறார் என்று சொல்லும் பொழுது, இயேசு எப்பொழுதும் பிதாவுடைய சித்தத்தை செய்தார் என்று நாங்கள் அங்கே பார்க்கிறோம். யோவான் 6:38, என் சித்தத்தின் படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின் படி செய்யவே நான் வானத்திலிருந்து அங்கே வந்தேன் என்று சொல்றேன். இன்னும் யோவான் 4:34,

இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அதுதான் எனக்கு போஜனமா இருக்குன்னு சொல்லி அங்கே சமாரியா ஸ்திரீயருடைய அந்த சம்பவத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் யோவான் 4:34, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பது எனக்கு போஜனம்னு சொல்கிறார். இன்னும் எங்களுக்கு தெரியுமா அங்கே இயேசு வந்து இன்னும் 5:30 சொல்றார், யோவான், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்வதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானவை அல்ல, நான் தேடுறதல்ல, என்னை அனுப்பினவருக்கு பிதா அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை நான் செய்கிறேன் என்று சொல்றதை பார்க்கிறோம். இன்னும் அங்கே சிலுவையில தொங்கும் பொழுதும் பாவம் இவ்வளவா கஷ்டப்பட்டார். அப்பொழுதும் கேட்கிறார், கெத்செமனி தோட்டத்திலே, சாரி, கெத்செமனியில வச்சு ஜெபிக்கும் பொழுது கேட்கிற, ஆண்டவரே, அவருக்கு தெரியும் அவர் மனுஷன் தானே, ஆனால் உம்முடைய சித்தம் என்றால், உம்முடைய சித்தம் என்றால் இதை என்னிலேருந்து எடுத்து விடும் பாத்திரம் என்று சொல்லி கேட்கிறார். ஆகவே சூத்திரம் ஐயா, உம் சித்தம் நான் என்றும் செய்ய, உம் சத்தம் நான் கேட்டுட என்னுள் தங்கிடும். இந்த சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தம் செய்வதும் எனக்கும் அதுதான் ஆவலா இருக்கு. இன்னும் வந்து ஆண்டவர் வந்து எங்களை கிருபையில சொன்னாங்கள், அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பது அவருக்கு சித்தம். அதே நேரத்தில் நாங்கள் பரிசுத்தமான வாழ்க்கையும் வாழ வேணும் என்றால் அவர் சொல்லுகிற, நான் பரிசுத்தர் ஆகியா நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று லேவியராகம் 11:15, 1 பேதுரு 1:15-16 பேதுரு எழுதுகிறார், எழுதி இருக்கிறதே, நான் பரிசுத்தர், நீங்கள் பரிசுத்தராயிருங்க என்று எழுதி இருக்கிறேன் என்று சொல்லு. தேவன் வந்து நாங்கள் அவரை போல பரிசுத்தமாக இருக்க வேண்டும் விரும்புகிறார். 1 தெசலோனிக்கேயர் 4:3-7, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவராக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம், நாங்கள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அப்படியே வேசி மார்க்கத்துக்கு விலகி இருங்கள், இன்னும் தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறாண்டு. அது பரிசுத்தம் குறித்தும் எனக்கு பாட்டு தந்திருக்கேன், பாட நேரம் இல்லை. ஆகவே நான் இன்னும் இந்த கடைசி பாட்டுக்கு முன்பதாக, எனக்கு கடந்த திங்கக்கிழமை, தட் வாஸ் த 6 காலையிலே, ஆண்டவர் எனக்கு ஒரு பாடல் தந்தார். அந்த பாட்டை நான் இப்பொழுது நான் உங்களுக்கு பாடுறதுக்கு வாஞ்சியா இருக்கிறேன். சோத்ரா.

பூமலத்தூவே ஜெயமலர் பாடி இயேசு நாமம் ஒன்றே பணிந்திடுவேன். இந்த பாடல் நான் முந்த நாள் தான் எடுத்தேன், கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் குழப்பம் வந்துட்டுது. இந்த காலமே இந்த பாட்டை என் மகனுக்கு பாடாமன்னு சொன்னான். அம்மா, வேதநாய சாஸ்திரியார் பாடும்பொழுது தன்னோட பேரெல்லாம் சொல்லுற, நீங்கள் ஆகவே பூமலர் தூவி ஜெயமலர் பாடி என்று பாடுங்கடா படைச்சு. அது சரிதான் என்று தான் நான் பாடினேன். இதை இன்னொரு முறைக்கு நான் வடிவா இந்த பாடல முழுமா வடிவாக நான் பாடுவேன். கத்திற்கு சூத்திரம். இப்ப இந்த நாள் இந்த தீம் சாங்கை நான் பாடி நான் முடிக்கிறேன். இந்த 45 நிமிஷம் எனக்கு கொடுக்கப்பட்டது. கத்திற்கு சூத்திரம். திருவை கூறும் இயேசுவேயும் அருளை தாரும் தேவனே உம்

இயேசுவே, உம் அருளை தாரும் தேவனே, திம் திருப்பாதத்தில் அமர்ந்திடவே, நின் இனிய மொழி கேட்டிடவே, உம் திருப்ப

ஆருளைத்த ஆரும் தேவனே, நீர் காட்டும் பாதையில் நடந்திடவே, நின் ஒளி என்

மென் இயேசுவே ஐயா, உம் அருளை தாரும் தேவனே, உம் கிருபையை தாரும் ஐயா. ஆமேன். இயேசுவே, கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. தாயின் கற்பத்திலே ஆண்டவரே, உம்முடைய கிருபையை தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில இன்று வந்து கொண்டு இருக்குது. கிருபையின் மேல் கிருபை எங்களுக்கு தந்திருக்கு. அதைத்தான் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் அந்த கிருபையின் மேல் கிருபை நீங்கள் கொடுங்க. ஆண்டவரே, எவ்வளவு பெரிய தேவன், எத்தனையோ காரியங்கள் நான் பார்த்தேன், எத்தனையோ இன்னும் இருக்கு, ஆனால் நேரம் போதாது. ஆயினும் ஆண்டவரே, உங்களுடைய எங்களுக்கு வியாதி வரும் பொழுது உங்களுடைய கிருபை எங்களை தாங்குறது, எல்லாம் எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றிலும் நீ கூட இருக்கு. பாவம் செய்யும் பொழுது பாவம் செய்யாதவர்கள் போல எங்களை ஆண்டவரே உமக்கு முன்பாக நீதியாக எங்களை மாற்றுகிற ஆண்டவரே, நன்றி இயேசு சுவாமி. இந்த நாளும் ஆண்டவரே, கலக்கத்தோடு தான் நான் வந்தேன், எவ்வளோ குழப்பங்கள் இருந்ததானாலும் என்னை ஆண்டவரே சொல்லி முடிக்க எனக்கு கிருபை தந்தீர். ஆண்டவரே, நீரே எனக்கு இன்னும் இன்னுமா உங்களுடைய கிருபையை ஊற்றுங்க ஐயா. என்ன கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலும் பனிய போல கிருபை ஒவ்வொரு நாளும் ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் லார்ட், எவ்ரிடே நியூ நியூ அண்ட் ஃப்ரெஷ். அதே தான் ஆண்டவரே நான் எல்லாருக்கும் வாங்கிச்சிக்கிறேன், எனக்கும் அது வேணும். தேங்க்யூ ஜீசஸ், நன்றி என்று சொல்றேன் ஆண்டவரே. அந்த கிருபை என்ன தாங்கு, எங்களை தாங்கு, நாங்கள் நிர்மூலமாகாமல் இருப்பதே உங்களை சுத்த. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி நன்றி இயேசு சுவாமி. துதி கனம் மகிமை எல்லாம் உங்களுக்கு தான். இந்த சங்கமம் வானொலிக்கு நான் எப்படி நன்றி செலுத்துவேன். இந்த கிருபியை குறித்து பேச, எத்தனையோ காரியங்களை பேச எனக்கு கிருபை தந்திருக்கிறீர். இந்த சகோதரனும் எல்லா நேரத்திலும் எனக்கு பொறுமையா எல்லாவற்றையும் எனக்கு உதவி செய்யறதுக்காக நன்றி. இன்றைக்கும் பரோ டைம், தேங்க்யூ ஜீசஸ், நன்றி நன்றி நன்றி. எல்லாம் உங்களுக்கு தான். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும்

இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக.

0: ஆமீன் ஆமீன். அருமையான பாடல்களை தந்து கர்த்தர் வழி நடத்துகிறார். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கர்த்தர் தந்த தாளந்துகளை ஒரு கிழமையாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி செய்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தர் தருகின்ற நேரங்களுக்காக, தருகின்ற ஞானத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை ஒப்புவித்திருக்கிறீர்கள். கேட்கின்ற ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்துக்காக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் கரத்திலே உங்களையும் குடும்பத்தாரையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் திரும்பவுமாக அடுத்த செவ்வாய்க்கிழமை கர்த்தரை சித்தமானால் இன்னும் ஒரு நேரடி ஒலிபரப்பிலே வான்புறாவின் நேரத்தில் இணைவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. கர்த்தரை கரத்திலே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன் துதிகளோடு ஜபங்களோடு சாட்சிகளோடு வேத வார்த்தைகளோடு பாடல்களோடு வழி நடத்திய அவரை கர்த்தர் தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்த வாரத்திலே சந்திப்போம். அடுத்த நிகழ்ச்சி கூட கடந்து செல்வோம். ஆமேன் ஆமேன்.
1: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.
0: இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்திரி கரத்திலே போய்ப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் இணைய இருப்பது ஆசீர்வாத நேரத்தில் இணைய இருக்கிறோம். ஆசீர்வாத நேர தேவ செய்திக்காக எங்களுடன் தேவ ஊழியர் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்போம். பிதா குமாரன் பரிசுத்தாவியானவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும்.
1: Recording in progress.
0: தேவ ஊழியர் பாஸ்டர் பால் லூயிஸ் கரன் அவர்களை வரவேற்போம். அவர் மாலை வேளையிலே ஜெர்மன் தேசத்தில் இணைந்திருக்கிறார். இன்றைய நாளிலும் கத்தர் தாமே அவருக்கு கூட எடுத்து வரப்போகிற தேவ செய்திக்காக நன்றி செலுத்துவோம். ஆசீர்வாத நேரத்திலே ஆசீர்வாதமான தேர்வு செய்திகளோடு வழி நடத்த பரிசுத்தாவியானவர் உதவி செய்வாராக. ஜெர்மன் தேசத்தில் தங்கியிருக்கின்ற பொழுதும் எல்லா ஊழியங்களுக்கும் கடந்து செல்லுகின்ற பொழுதும் வார்த்தைகளை விதைக்கின்ற பொழுதும் பலர் கத்தரண்டை திரும்ப கத்தரண்டை வழி நடத்தப்பட கத்தர் உதவி செய்வாராக. நாங்கள் இந்த வேலை இந்த ஊழியருக்கும் மால வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்று கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். பிரேஸ்லோ பாஸ்டர். ஆமேன். நினைக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்க பாஸ்டர். காட் பிளெஸ். ஆமேன்.
2: God bless you, brother. Thank you. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நசுனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் மதிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க கர்த்தர் கொடுத்த இந்த அருமையான நேரத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்திருக்கிறேன். தேவ வசனம் என்பது கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டவைகள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்? இயேசுவானவரே பிசாசுக்கு சொன்னார், வார்த்தை உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். இந்த உலகம் என்பது ஒரு இருள் சூழ்ந்த உலகம், பாவம் நிறைந்த உலகம், பிசாசினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற இந்த உலகம். இந்த உலகத்தில் சத்தியத்தை வைத்து தேவ வசனத்தை வைத்து வாழ வேண்டும் என்றால் அந்த சத்தியம் நமக்குள் இருக்க வேண்டும் என்றால் இருளான இந்த உலகத்தை மேற்கொள்வதற்கு வெற்றி அடைவதற்கு கிருபை கொடுக்கிறது, பலனை கொடுக்கிறது, உயிர் மீட்சியை கொடுக்கிறது, தைரியத்தை கொடுக்கிறது. தேவ வசனம் என்பது அது ஒரு பட்டயம். தேவ வசனம் என்பது கர்த்தருடைய கட்டளை, அவருடைய சத்தியம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் எதற்காக வந்தார் என்றால், சத்தியத்தை சுவிசேஷமாய் விதைப்பதற்கு. ஏற்றுக்கொண்டவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள், மீட்கப்பட்டார்கள், விடுதலை அடைந்தார்கள், பரிசுத்தம் அடைந்தார்கள். ஏன் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இந்த உலகத்துல மாத்திரமல்ல, நித்தியத்தில் நித்திய ஜீவன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சாதாரணமான வாழ்க்கை அல்ல. அந்த வாழ்க்கைக்கு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை என்றால், இந்த உலகத்தில் வாழ்வது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. தேவனுடைய நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ள நாமம். இந்த பரிசுத்தமுள்ள நாமத்தை, இந்த சத்தியம் என்பது அது உண்மை. அந்த உண்மையை அறிந்து கொண்டவன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் நமக்காக மரித்தார், அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தார், அவர் நமக்காக இரத்தத்தை சிந்தினார், அவர் நமக்காக சத்தியத்தை கொண்டு வந்தார், அவருடைய சத்தியம் நம்முடைய வாழ்க்கையை மாற்றினது, கால்களுக்கு தீபமாய் மாறுகிறது. இந்த இருளான உலகத்தில், இருள் சூழ்ந்த உலகத்தில், பாவம் நிறைந்த உலகத்தில், அநியாயம் நிறைந்த உலகத்தில், பிசாசினுடைய ஆதிக்கத்தில் இருக்கிற இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றால், இந்த சத்தியம் உன் கால்களுக்கு தீபமாயிருக்கட்டும், உன் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் ஜெயம் கொள்ள வேண்டுமென்றால், இந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை வைத்து வாழ வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. இந்த தேவ வசனத்தை நாம் எப்படி வைத்து வாழ வேண்டும் என்று புதிய ஏற்பாட்டிலே பவுல் சொல்லுகிறதை ஒன்றின் பின்னாக ஒன்றாக பார்க்கப் போகிறோம். உலகத்தில் வெற்றி அடைந்த ஒரு விசுவாச வாழ்க்கை அடைய வேண்டும் என்றால், சத்திய வசனம் எனக்குள் வாழ வேண்டும். அதற்கு நான் இடம் கொடுக்க வேண்டும். அதற்கு என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பக்குவப்படுத்த வேண்டும். இந்த சத்தியம் இல்லாதபடி பரிசுத்தமாய் வாழ முடியாது. இந்த சத்தியம் இல்லாதபடி உண்மையா இருக்க முடியாது. இந்த சத்தியம் இல்லாதபடி நீதியோடு பேச முடியாது. இந்த சத்தியம் இல்லாதபடி உன் வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு இன்ச்சு கூட முன்னேற முடியாது. இந்த நாளுக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வசனங்களை வாசிக்கிறேன். அருமையாக எழுதுகிறார் பவுல் அடியார் அவர்கள். யாருக்கு எழுதுகிறார் என்றால், எபேசு சபைக்கு எழுதுகிறார். எபேசியர் 6 அதிகாரம் 10 வசனம், ஒன்றின் பின்னாக ஒவ்வொரு வசனத்தையும் நாம் பார்ப்போம். எவ்வளவு வசனத்திற்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்கிறார், எவ்விதமாக விசுவாசிகள் அந்த வசனத்தை வைத்து வாழ வேண்டும், அந்த வசனத்தை கனப்படுத்த வேண்டும், அந்த வசனம் உனக்குள் ஜீவிக்க வேண்டும் என்பதை குறித்து, அந்த வசனத்திற்கு எவ்விதமாக நீ கீழ்ப்படிய வேண்டும், அந்த வசனத்தினாலே நீ எப்படி பலப்பட வேண்டும் என்பதை குறித்து பேசுகிறார். கடைசியாக என் சகோதரரே, கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். கடைசியாக என் சகோதரரே, எபேசு பட்டணத்தில் வாழ்கிற என் சகோதரரே, எபேச சபைக்கு வருகிற என் சகோதரரே, இயேசுவின் நாமத்தை அறிந்த என் சகோதரரே, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்று துணிந்த என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அப்போ இந்த சத்தியம் இல்லாவிட்டால் நீ பலவீனம் அடைகிறாய் என்பது உண்மை. இந்த பசுத்த வேதத்தை எவ்விதமாக கையாளுகிறோம்? ஆலயத்திற்கு போகும் போது வேதத்தை எடுத்து செல்லுகிறோமா? முதல்ல இதை கவனிக்க வேண்டும். எந்த அளவுக்கு அந்த பசுத்த வேதத்திற்கு நான் கனத்தை கொடுக்கிறேன்? 66 புத்தகங்களும் உனக்காக, எனக்காக, ஒட்டுமொத்த உலகத்திற்காக கர்த்தருடைய நாவிலிருந்து புறப்பட்டு வந்த வார்த்தைகள், சத்தியம், கட்டளை. அந்த கட்டளையை மீறுகிறவனுடைய வாழ்க்கையில் தேவ கோபாக்கினை, கட்டளைக்கு கீழ்ப்படுகிறவன் கிருபையும் நன்மையும் தொடருகிற வாழ்க்கை, அவன் உயர்த்தப்படுவான், அவன் கனப்படுத்தப்படுவான். அவருடைய சத்துவத்தின் கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். தேவ வசனத்தை வைத்து நீ வாழ வாழ நீ பலப்படுகிறாய், அவருடைய வல்லமையினால் நிரப்பப்படுகிறாய். ஏனென்றால் அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தைக்கு பலன் உண்டு. ஆகவே தான் சொல்றான் சங்கீதக்காரன் 18 சங்கீதத்தில், என் பெலனாகிய கர்த்தாவே, உன்னுடைய பெலன் இந்த ஆகாரத்தில் இருந்து வரலாம், உன் சரீரத்தினுடைய பெலன் முற்றிலுமாக இந்த பூமியிலிருந்து விளைக்கப்படுகிற பூமியிலிருந்து வருகிறதை வைத்து நீ வாழலாம். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமம். ஆனால் நம்முடைய உள்ளான மனிதனுக்கு எது தேவை என்றால் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். அவருடைய வல்லமையில பலப்படணும், அவருடைய வார்த்தை வைத்தாதான் அது சத்துவத்தின் வல்லமையாய் பலப்படுகின்ற ஒரு உயிர் மீட்சியை உனக்கு எனக்கு கொடுக்கும். சத்தியம் இல்லாதபடி வாழ முடியாது, மனிதன் பாவத்திற்கு அடிமை. இந்த சத்தியம் உனக்குள்ளே இல்லாவிட்டால் அதனுடைய ரியாக்ஷன் என்னவென்றால் நீ பசுத்தமாய் வாழ முடியாது, அசுத்தத்திற்கு அடிமையாகிறாய், பிசாசினுடைய கண்ட்ரோல்ல வந்து நிற்கின்றாய், உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற முடிவதில்லை, உன் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, போராட்ட நிறைந்த வாழ்க்கையாய், போராட்ட களத்தில் நின்று கொண்டு வாழ்கிற வாழ்க்கையாய் மாறுகிறது. இந்த கருமையானவில இந்த சத்தியத்தை வைத்து நீ வாழாவிட்டால் பிசாசினுடைய பிடியில் அடிமையாய் வாழ்கின்ற வாழ்க்கை அது. உன்னை அடிமைப்படுத்தினால் உன்னை அவமானப்படுத்துவான், உன்னை அவமானப்படுத்தினால் உனக்கு நஷ்டத்தை உருவாக்குவான், உன் வாழ்க்கையை அழிப்பதற்கு எந்த எக்ஸ்டெண்டும் அவன் கடந்து செல்லுவான். சிந்திக்க வேண்டும், அவன் அழிக்கிறவன். இந்த வார்த்தையை கொடுக்கிறவர் உனக்கும் எனக்கு உயிரை கொடுத்து நமக்கு உயிர் மீட்சி கொடுத்த கர்த்தர். அவனுக்கு கீழ்ப்படிந்தால் வாழ்க்கையில் பல தோல்விகளை சந்திக்க வேண்டிய நிலை. கர்த்தரை பின்பற்றி அவருடைய சத்தியத்தை வைத்து வாழ்ந்தால் சத்துவத்தின் வல்லமையில் பெலப்படுகிற நிலை. உன்னை பலப்படுத்தி காப்பாற்றுகிற, உனக்கு துணையாய் நிற்கிற, உன்னை ஆதரிக்கிற, உன்னை காப்பாற்றுகிற, உன்னை வழிநடத்துகிற, தடைகளை நீக்கி போடுகிற, உனக்கு வருகிற தொல்லைகளுக்கு துணையாய் நிற்கிற ஒரே ஒரு கர்த்தர், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறவன், அவருடைய வார்த்தையை நம்புகிறவன், அவருடைய வார்த்தையை பின்பற்றுகிறவன், அவருடைய வார்த்தையில் நிலைத்து நிற்கிறவன் பாக்கியவான் மாத்திரமல்ல, ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தருடைய வார்த்தையை நீ கனப்படுத்தினால் அது உனக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உலகத்துக்குரிய ஆசீர்வாதம் பரத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்படுவாய். சத்துவத்தின் வல்லமையினாலே பலப்படுங்கள். 11 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, நமக்கு எதிராளி யார்? இந்த வசனத்தை வைத்து நாள் வாழும் போது நம்முடைய எதிராளி நம்மை தாக்க வரும்போது நாம் எவ்விதமாக அவனோடு போராடக்கூடிய சத்துவத்தின் வல்லமையில் பெலப்பட்டவர்களாய் இருக்க முடியும். சொல்லுகிறது வேதம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடும் எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். பிசாசினுடைய தந்திரங்கள், அவன் ஏமாற்று குணம், அவனுடைய வாழ்க்கையில் அவன் நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதற்கும் நஷ்டப்படுத்துவதற்கும் சேதப்படுத்துவதற்கும் சோதனை கொடுப்பதற்கும் அசுத்தமடைவதற்கும் பலவிதமான தந்திரத்தோடு அவன் செயல்படுகிறான். அவனுக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எடுப்பதற்கு அந்த அறிவை உபயோகப்படுத்துகிறான். அவனுக்கு ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஞானத்தினாலே எப்படி ஒரு விசுவாசை கெடுக்க வேண்டும் என்று தவறான முறையில் அந்த ஞானத்தை உபயோகப்படுத்துகிறான். நம்முடைய மைண்டை அட்டாக் பண்ணுவான், இதயத்தை அட்டாக் பண்ணுவான், ஆத்மாவை அட்டாக் பண்ணுவான், சரீரத்தை அசுத்தப்படுத்துவான், உன்னை அவமானப்படுத்துவான், உன்னை வீதியில் கொண்டு வந்து நிறுத்துவான், உன்னை தரித்திரத்திற்கு ஆளாக வேண்டும் என்று எண்ணம் பண்ணுவான். கிறிஸ்து அப்படியல்ல. அவனை எதிர்க்கக்கூடிய வல்லமை பெலன் உனக்கு கொடுக்கின்றார். அதை சிந்திக்க வேண்டும். அவனை எதிர்ப்பதற்கு திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தை வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். கேள்வி என்னவென்றால், அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்பட்டிருக்கிறாயா? சர்வாங்க வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுகின்றவர்களாய் இருக்கிறீர்கள், தரித்து கொண்டிருக்கிறீர்கள். அதாவது சர்வாகித வர்க்கம், அது சத்தியமாகிய கர்த்தருடைய வார்த்தை, அதை தரித்து கொள். அதை வைத்து வாழும் போது, அது உனக்குள்ளே வாழும் போது அது தரித்து கொண்டிருக்கிறாய், அதுக்கு கீழ்ப்படுத்து கொண்டிருக்கிறாய். ஒரு வெள்ளை ஆடை அணிந்த பிறகு எவ்விதமான ஒரு தோற்றம் உருவாக்குறதோ அதே, அதை விட மேலாக உன் உள்ளத்திலே இந்த கர்த்தருடைய வசனம் வாசம் பண்ணும் போது, ஜீவிக்கும் பொழுது அது அந்த பசுத்த அலங்காரமாய் தரிக்கப்படுகிறது. நல்ல குணங்கள், நல்ல கேரக்டர்கள், சாந்த குணம், சமாதானத்தின் குணம், மன்னிக்கின்ற மனப்பான்மை, அன்பின் குணம், நேசத்தின் குணம், இவ்விதமாக சொல்லிக் கொண்டே போகலாம். ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர் அலங்கரிக்கிறார் எப்பொழுது, அவருடைய வசனத்தினாலே நீ தரித்து சர்வாகித வர்க்கத்தை, பிசாசினுடைய தந்திரங்களை எதிர்ப்பதற்கு அவருடைய வசனத்தை வெத்தி எதிர்க்க வேண்டும். இந்த பழனா வசனம் சொல்லுகிறது, இந்த மாம்சத்தை குறித்ததான காரியத்தை குறித்து சொல்லுகிறது. ஏனெனில், ஏன் இது தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைதனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரஞ்சமத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. யார்கிட்ட போராட்டம் உண்டு? மனுஷனை போராடினால் ஜெயிச்சிடலான்ற எண்ணம் வரும். பிசாசை போராடினால் ஜெயிக்க முடியுமா என்ற உண்மையான தீர்மானத்தை நீ எடுக்க வேண்டும். உனக்கு தைரியம் இருக்கிறதா? சத்துவத்தின் வல்லமையினாலே பலப்படுகிற ஒரு விசுவாசி, சர்வாயுதத்தை தரித்து கொண்டிருக்கிற ஒரு விசுவாசி, நம்முடைய மாம்சத்துக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த பிசாசின் அதிகாரத்தையும் துரதனங்களையும் அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. இவனை மேற்கொள்வது மேலே கொடுத்திருக்கிற அந்த ரெண்டு வசனம் போதும். கத்தரிலும் அவரிடம் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்பட்ட பிறகு தேவனுடைய சர்வாகித வயத்தை தரித்து கொள்ளும் பொழுது என்னை தாக்குவதற்கு எத்தனை அவன் திட்டங்கள் தீட்டினாலும் அவனை மேற்கொள்வதற்கு என்னோடு கூட இருக்கிறவர், இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவராயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு என்னோடு சேர்ந்து போராட எனக்காக யுத்தம் பண்ண வருகிறார். அதான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்த பிறகு பிசாசை மேற்கொள்வது அது மிகப்பெரியதான அதிசயம், அற்புதம். இந்த போராட்ட காலத்தில் நீ போராடி ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால், வெற்றி பெற வேண்டும் என்றால், கர்த்தருடைய வசனம் இல்லாதபடி அவருடைய வல்லமை இல்லாதபடி நீ மேற்கொள்ள முடியாது. அவருடைய வல்லமை தேவை என்றால் அவருடைய வார்த்தையில் வாழ்கிற பிள்ளைகளுக்கு தான் வல்லமை கிடைக்கும். ஏதோ கடமைக்காக வேதத்தை வாசிக்கிறாய், ஏதோ கடமைக்காக செய்தியை கேட்கிறாய். அநேகர் இன்றைக்கு சமாதானம் இல்லாதபடி, நிம்மதி இல்லாதபடி, உடைக்கப்பட்ட குடும்பங்களாய், உடைக்கப்பட்ட வாழ்க்கையாய் வாழ்ந்து கொண்டிருப்பது பிசாசு சிதைக்கிறான். தன் காவலில் வைத்துக் கொண்டு விடுவிக்காதபடி அடிமையாய் வைத்திருக்கிற அவனை நீ எதிர்த்து கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு தேவையானவர் இயேசு. இயேசுவை தவிர அவனை வெல்ல முடியாது, தன் சொந்த மாம்சத்துல வெல்ல முடியாது. கர்த்தருடைய வல்லமை தேவை, கர்த்தருடைய பலன் தேவை, கர்த்தருடைய வார்த்தை என்னும் வல்லமை தேவை. ஒரு பாதிரியாருக்குரிய ட்ரெஸ் நான் போட்ட பிறகு ரோட்ல நடந்து போகும் போது ஊரெல்லாம் சொல்ல ஒரு பாதர் வருகிறார் என்று. இதுதான் வெளி தோற்றத்திலே மனித நிவேதமாக தெரிந்து கொள்ளலாம். அப்போ நான் அவருடைய சத்திய வசனத்தை என் வாழ்க்கையில் தரித்து கொள்ளும் பொழுது பிசாசுக்கு நன்றாக தெரியும், தரித்திருக்கிற இந்த தேவ வசனம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள் ஒரு வல்லமையாயிருக்கிறது என்பது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த போராட்டத்தில் இருந்து மேற்கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவின் நாமம் உனக்கு தேவை. போராட்டம் யாருக்கு உண்டு என்பதை வேதம் சொல்லுகிறது, அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். 13 வசனத்தில், ஆகையால் மேலே சொன்னது ஏனெனில், கீழே சொல்லுவது ஆகையால், தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும். தீங்கு கொண்டு வருவான் நமக்கு, ஏனென்றால் அவன்தான் தீய சக்தி உள்ளவன். தீங்கு கொண்டு வருவான் நம்மை சேதப்படுத்துவதற்கு, நம்முடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், மாறாத தேவன். தீங்கு நாளில் கர்த்தர் உன் பக்கமா நிற்க வேண்டும். தீங்கு நாளில் அவருடைய ஆதரவு தேவை. தீங்கு நாளில் அவருடைய கிருபை தேவை. தீங்கு நாளை மேற்கொள்வதற்கு இயேசுவின் நாமமே தவிர இந்த உலகத்தில் எந்த நாமமும் உனக்கு துணை நிற்காது. போல பிரசங்கத்தில் பார்த்தும் போது, ஒரு ஜெபிக்கிற மனிதனை மேற்கொள்ள முடியவில்லை. உத்தமனாய் கர்த்தருடைய சத்தியத்திற்கு கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்த அந்த தானியேலுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட உபத்திரம் சோதனை உயிருக்கு ஆபத்தில் உயிரை காப்பாற்றுவதற்கு கர்த்தர் அங்க வந்து நின்றார். தீங்கு நாள் அவருக்கு வந்தது. மனுஷனால உருவாக்கப்பட்ட தீங்கு நாள், பிசாசால உருவாக்கப்பட்ட தீங்கு நாள். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விடவில்லை. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில கூட அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடிக்கிறவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவாகும்படி தேவனுடைய சர்வாக வர்க்கத்தை எடுத்து கொள்ளுங்கள், அங்க மேல தரித்து கொள்ளுங்கள். அப்போ இந்த அதிகாரத்தோடும் பிசாசினுடைய வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் இருக்கும் போது எதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், வார்த்தை, தேவனுடைய சர்வாகித வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்ப எடுக்கிற பிள்ளையா இருக்கிறாயா? அதுதான் நமக்கு ஒரு பட்டயம். சர்வ வல்லமுள்ளவர் கொடுத்திருக்கிற அந்த சர்வ வல்லமுள்ளர் வசனம்,

0: துணையாக நிற்க வேண்டுமென்றால், துணை புரிய வேண்டுமென்றால், அதை எடுக்கிற திராணி உள்ள ஒரு விசுவாசியாய் இருக்க வேண்டும். அப்போ முழங்கால் யுத்தத்தில் நிற்கும் போது வல்லமையினால நிரப்பப்படுகிறாய், அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிற பிள்ளையா இருக்கும் போது அவருடைய வல்லமையும் அவருடைய பலனையும் தரித்து கொண்ட பிறகு உன்னை யாரும் உன்னை தள்ள முடியாது, நீ தள்ளாடி நடக்கிற ஒரு மனிதனாய் இருக்க முடியாது. எழுந்து நின்று நிமந்து நிற்கிற ஒரு உற்சாகமுள்ள ஒரு மனிதனாய் மாற்றக்கூடிய தேவ வசனம். தேவ வசனத்தை எவ்வளவு நேரம் வாசிக்கிறோம், தேவ வசனத்திற்கு எவ்விதமாக கீழ்ப்படுகிறோம், இந்த தேவ வசனத்தை மற்றவர்களுக்கு எப்படி எடுத்து செல்லுகிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்கிற இந்த விசுவாச வாழ்க்கையில் உண்மையான சத்தியமுள்ள ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையா நமக்கு இருக்கிறதா சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. தரித்து கொள்ளுங்கள், எடுத்து கொள்ளுங்கள், சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாகும். அதான் அந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. போதிக்கிற வசனம் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாகவும், அதாவது நீதிமொழிகள் 3:3 சொல்லுகிறது, சத்தியமும் கிருபையும் உன்னை விட்டு விலகதா இருப்பதாக, அவைகளை கழுத்திலே பூண்டு உன் இதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவரே பரிசுத்தர், அவர் ஒருவரே மாறாதவர். அந்த பரிசுத்தமுள்ள தேவன் கொடுத்த அந்த சத்தியம், இயேசுவே சொன்னார், நானே வழியும் சத்தியமாயிருக்கிறேன். அவர் சத்தியமுள்ள கிறிஸ்து. உம்முடைய வசனம் சத்தியம். இந்த வசனத்தை கேட்கின்ற யாவரையும் அந்த சத்தியம் பரிசுத்தமாக்குகிறது. எனக்கு அருமையானவிலே, இந்த தேவ வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற அருமையான ஜனமே, சிந்தித்து பார், இந்த சத்தியம் உனக்குள்ளே ஜீவிக்கிறதா, அல்லது இந்த சத்தியத்தை விட்டு விலகி ஓடுகிறாயா? இந்த சத்தியத்தை விட்டு வாழ்வதற்கு பிசாசுக்கு அடிமையாய் மாறுகிறாயா? யோசித்து பார். சத்தியம் என்னும் கச்சையை உன் அறையிலே கட்டிக்கொள், அதாவது உன் இதய பலகையிலே அதை எழுதிக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழிகள் 3:3. சத்தியம் எங்க இருக்கணும்? என் இதய பலகையில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். ஏன் கழுத்தில மாட்ட வேண்டும் என்று சொல்லுகிறது வசனம். நீ போகும் போதெல்லாம் எல்லோரும் உன்னை பார்த்து, நீ கிறிஸ்துவின் பிள்ளை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய பிள்ளை, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளை, இந்த உலகத்திலே எல்லா தரித்திரங்களும் எல்லா சாபங்களும் எல்லா சாப கட்டுகளும் எல்லா பிசாசினுடைய கிரியைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த எல்லாவற்றையும் அழித்து உன்னை பிள்ளையாக அவருடைய ரத்தத்தினாலே சுத்திகரித்து ஏற்றுக்கொண்டு உன்னை ஆசீர்வதித்தார். இந்த உலகத்திற்குரிய ஆசீர்வாதம், பரத்துக்குரிய ஆசீர்வாதம் பெற்றிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே அவர் செய்த தியாகம் மிகப்பெரியது. ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஆசீர்வாதம், ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு தேவ கோபாக்கினை தொடர்கிறது. ஆகவே இந்த சத்தியத்தை வாசியுங்கள், அதை வைத்து வாழுங்கள், அதற்குள்ளே நிலைத்து நில்லுங்கள். அறையிலே கட்டி கொள்ளுகிறது மாத்திரமல்ல, நீதி என்னும் மார்க்க வசன் தரித்து கொள்ளுங்கள். அந்த நீதி சத்தியமும் நீதியும் ரெண்டும் பசுத்தத்துக்குரியது. இந்த நீதியாய் வாழ்வதற்கு இந்த தேவ வசனம் உதவி செய்கிறது. தேவ வசனத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். இந்த வசனம் உன்னை ஆதரிக்க வேண்டும். இந்த வசனம் உன்னை காப்பாற்ற வேண்டும். ரட்சியனும் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து கொள்ளுங்கள். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள். அந்த பட்டயம் வசனம். ரட்சியனும் என்னும் தலை சீராவையும். அப்போ இந்த ரட்சிப்பு உனக்கு அருளப்பட்டது. ரட்சிக்கப்பட்டாய், மீட்கப்பட்டாய், அடிமைதனத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொண்டாய், சமாதானம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொண்டாய், ஒரு அன்பு உள்ள ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொண்டாய், இரக்கம் உள்ள உனக்கு துணையாய் நின்று உன்னை நேசிக்க கூடிய ஒரு கர்த்தரை நீ அடைவதற்கு பாக்கியத்தை பெற்றுக் கொண்டாய். ஆகவே இந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். இந்த ரட்சிப்புக்குள் வாழ வேண்டும். நீ மீட்கப்பட்டாய். எதனாலே? இயேசுவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டாய். உனக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத சேனைகள், இருளின் அதிகாரங்கள், இந்த இருளின் வல்லமைகள், பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றையும் நீ மேற்கொள்ள வேண்டும் என்றால் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள். ஏசாமி வசனத்தை வைத்து தான் பிசாசு அடிச்சாரு. பிசாசு மேற்கொள்வதற்கு தன்னுடைய வசனத்தை உபயோகப்படுத்தினார். கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்டது என்று சொன்னார். சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரன் ஆனால் இந்த கல்லும் அப்பங்களும் ஆமடி சொல்லோம் என்றான். அதற்கு இயேசு என்ன சொன்னார் என்றால், மனுஷன் அப்பத்தின் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். அந்த வசனமாகி அந்த பட்டயத்தை எடுத்து எப்படி பிசாசை அடைத்தார்? நேருக்கு நேர் அவர் கீழ்ப்படிய வேண்டும் என்று அவன் சொல்லுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கற்களை அப்பமாய் மாறி உண்ண வேண்டும் என்று பசியாய் இருக்கிற நேரத்தில் சோதனையான வார்த்தையை கொடுத்து கர்த்தரை திசை திருப்ப மாற்றினான். கர்த்தர் அவனை காலின் கீழ் மிதித்து போட்டார். காரணம், தேவனுடைய வார்த்தை என்னும் பட்டயத்தை வைத்து அவனை அடித்தார். ஜனங்களுக்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தவர் அதான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஒலிவ மலையிலிருந்து பரத்துக்கு போகும்போது இரண்டு கரங்களை உயர்த்தி அவர் எல்லோரையும் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். அவர் என்றைக்கு கால் எடுத்து வைத்தாரோ அன்றைக்கு இந்த பூமியின் மீது இருந்த சாபம் நீக்கப்பட்டு பூமியின் மீது விழப்பட்ட அந்த இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு இந்த பூமி பசுத்தமாகுவதற்கும் பூமியின் மேல் வாழ்கிறவன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு பசுத்தம் அடையவும் ஆசீர்வாதம் அடையவும் கர்த்தர் கிருபை கொடுக்கிறாரு. அவர் மூலம்தான் ஆசீர்வாதம், அவர் மூலமாய்த்தான் கிருபை, அவர் மூலமாய்த்தான் சமாதானம், அவர் மூலமாய்த்தான் உண்மையான அன்பு, அவர் மூலமாய்த்தான் ரட்சிப்பு, அவர் மூலமாய்த்தான் பாவம் மன்னிப்பு. ஆகவே இந்த பட்டயத்தை எடுத்துக்கொள். இந்த பட்டயம் தேவ வசனம் என்னும் பட்டயம், இதை எடுத்துக்கொள். அது உன்னை காப்பாற்றும், உன்னை ஆதரிக்கும், உனக்கு துணை நிற்கும், உன்னை கனப்படுத்தும், உன்னை போற்றும், உன்னை ஆதரிக்கும், உன்னை உயர்த்தும். உலகத்திற்குரிய ஆசீர்வாதத்தை நீ அடைய வேண்டுமென்றால், பரத்துக்குரிய ஆசீர்வாதத்தை அடைய வேண்டுமென்றால் தேவ வசனமாகிய பட்டயத்தை எடுத்துக்கொள், தரித்துக்கொள். அந்த பட்டயமாகிய தேவ வசனமாகிய அவருடைய வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள். வசனத்தை வைத்து வாழும் போது அது உனக்கு பெலனாயும் வல்லமையாகவும் பெலனாக மாறுகிறது. அது உனக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. தேவ வசனத்திற்கு கீழ்ப்படுகிற மனிதன் தேவ கோபாக்கினிலிருந்து விடுதலை பெறுகிறான். தேவ ஆசீர்வாதத்தினாலே நிரப்பப்படுகிறான். அப்போ தேவ வசனத்தை வைத்து வாழ்கிறவன் ஒரு ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையை வாழ்கிறான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய பிள்ளைகளையும் தேவ ஆசீர்வாதம் தொடரட்டும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நேசனாகிய இயேசுவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வசனத்திற்கு வல்லமை உண்டு. உம்முடைய வசனம் மாறாத வசனம். உம்முடைய வசனம் ஜீவிக்கிற வசனம். உம்முடைய வசனத்தினாலே எங்களை காப்பாற்றும். உம்முடைய வசனத்தினாலே எங்களை ஆதரிக்கும். உம்முடைய வசனத்தினாலே எங்களுக்கு உயிர் மீச்சு கொடுக்கும். உம்முடைய வசனம் எங்களுக்கு பட்டயம். அந்த வசனத்தை நாங்கள் தரித்து கொள்ள, அதன் மூலமாக பலனும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள,
1: நான் பாட கேட்டு என் பாடல்
0: உம்முடைய ஆண்டவரே நாங்கள் எடுத்து பிசாசை வெல்லுவதற்கு கிருபை தர வேண்டும் என்று செபிக்கிறேன். வசனத்தை கேட்கிற யாரார் உள்ளங்களில் கடினமாய் இருந்தாலும் இந்த வசனம் அவர்களுடைய கடினமான இதயத்தையோ உள்ளத்தையோ உடைக்கட்டும். உம்மை அறிகிற அறிவை கொடும். பாவ அடிமதனத்திலிருந்து விடுதலை பெற கிருபை தாரும். தேவ வசனம் அதற்கு ஜீவன் உண்டு, அதற்கு வல்லமை உண்டு. அதை ஏற்றுக்கொண்டு அதை வைத்து வாழ்ந்தால் ஆசீர்வாதங்கள் தொடர்கிறது. ஆகவே கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நிரப்போம். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமென். பிரதர்,
2: ஆமேன், ஆமேன். அருமையான வார்த்தை கூடாக வழி நடத்துகிறீர்கள். தீய சக்தியையும் தீய வர்களையும் அளிப்பதற்கு கர்த்தருடைய அனுகூலம் தேவை. ஆமேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தி உங்களையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தரை சித்தமானால் நாங்கள் அடுத்த புதன்கிழமை சந்திப்போம் பாஸ்டர். எங்களுடைய திங்கக்கிழமை எங்களுடைய ஹாலிடேஸ், அதனாலே நாங்கள் லாங் பிரேக் எடுக்கிறோம். அதனாலே நாங்கள் அடுத்த புதன்கிழமை திரும்பமாக சந்திப்போம் பாஸ்டர். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உங்களுடைய எல்லா ஊழிய காரியங்களிலும் பிரியான காரியங்களிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாரா. காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன்,
0: ஆமேன். காட் பிளஸ் யூ பிரதர், தேங்க் யூ.
2: ஆமேன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கர்ணன் அவர்கள் பெரிய திருச்சபை சார்பாக கர்நாடகா அல்ல இந்தியாவிலிருந்து இந்த வேளையிலும் தேவ செய்தியை மன்னிக்கவும் ஜெர்மன் தேசத்திலிருந்து இந்த தேவ செய்தியை எடுத்து வந்தார். அவர் கூட இருந்து வழி நடத்துவாராக. அவருடைய ஊழிய காரியங்கள் பிரியான காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் தாமே கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் போய்ப்போம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ஆமேன். நாங்கள்
0: இணைந்திருப்பது,
2: ஆமேன், நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சுசேஷர் எட்வின் வானர் அவர்கள் இணைந்திருக்கிறார் ஜெர்மன் தேசத்திலிருந்து. வேதாகம படிப்பு நேரத்திலே இந்த வேளையிலும் அவருக்கும் அவரையும் அவர் குடும்பத்தாரையும் வரவேற்போம். அவருடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், சபை காரியங்கள் ஒவ்வொன்றிலும் கத்தர் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் ஊழியரிடமும் படைப்போம். அவர் இந்த பாடத்தோடு வழி நடத்துவார். பிரைஸ் லார்ட் ஐயா,
3: பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்
2: ஐயா. ஆமென். உங்களுக்கும் மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்கிறோம். கத்தரண்டை வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரைய கரத்திலே ஒப்புக்கிறோம். நன்றி ஐயா. காட் பிளஸ். ஆமேன்,
3: ஆமேன். நன்றி ஐயா, நன்றி. ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். கிருபையும் இறக்கம் உள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான உலகா உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் உங்களுடைய சமூகத்திலே வரவும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உங்களுடைய நாமத்தை உயர்த்தவும் கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே அடியனை மரத்தினர் வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சங்கமனைத்தளத்தின் ஊடாக உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாங்கள் மீண்டுமாய் இன்றைய நாட்களிலே நான்காவது பகுதியிலே இந்த நாட்களிலே பார்ப்போம். கிறிஸ்துவின் பாவ நிவாரண பலி என்பதை குறித்து இந்த நாட்களே நாங்கள் பார்ப்போம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இங்கே பார்த்தோம் பழைய ஏற்பாட்டிலே, அங்கே பழைய ஏற்பாட்டிலே நடந்த பாவ நிவாரண பலிக்கும் கிறிஸ்துவனுடைய பாவ நிவாரண பலிக்கும் அநேக வித்தியாசங்கள் இந்த நாட்கள் இருக்கிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்க. அருமையான அன்பு பிள்ளைகள் பாருங்கள், இந்த பாவ நிவாரண பலி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே, கிறிஸ்துவின் பாவ நிவாரண பலி என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே, அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து சற்று இந்த நாட்களே ஆராய்ந்து பார்ப்போம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே புதிய ஏற்பாட்டிலே அங்கே எப்படியாக சொல்லப்படுகிறது, எப்படி என்று சொன்னால், பல இடங்களிலே புதிய ஏற்பாட்டிலே அங்கே வேதத்தில் உள்ள சில காரியங்களை, கிறிஸ்துவனுடைய காரியங்களை குறித்து, அவருடைய செயல்களை குறித்து நாட்களை அங்கே சுட்டி காட்டுகிறதை பார்க்கிறோம். அவைகளிலே பார்க்கிற வேளையிலே கிறிஸ்துவை குறித்து என்று சொல்லி இந்த நாட்களை சுட்டி காட்டுவதற்கு உதாரணமாக இந்த நாட்களை ஆதிகாமம் 3:15 இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், இயேசு அங்கே தேவன் அங்க சர்ப்பத்தின் தலையை நசுக்க ஒரு இஸ்ரியின்

பக்கத்தம் அங்கே எப்படியாக இருக்கிறோம் சொன்னால் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறதை பார்க்கும் வருமாறு கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வேதம் சொல்லுகிறது, சாத்தானுடைய தலையை சிலுவையிலே நசித்த நாட்களை என்ன செய்தார், வெற்றி சுரந்தார் என்று சொல்லி பார்க்கும். அதைத்தாங்க இஸ்ரீயின் வித்து என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அவங்க வேதம் சொல்லுகிறது, இஸ்ரீன் வித்துக்கும் உன் வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன், அவருடைய காலே நீ நசுங்குவாய் என்று சொல்லி சொல்லப்படுவோம். அப்படியானால் பாருங்கள், அந்த தீர்க்க தரிசன வசனத்தை இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்கே இது தேவனை குறித்த நாட்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த நாட்களை சொல்லுகிறது மட்டுமல்ல, சர்ப்பத்தினுடைய தலையை நசுக்கிறதற்கு அவருக்குத்தான் அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்புள்ளவர்களே. அப்ப அதைத்தான் இங்கே பாருங்கள், இந்த பலியின் மூலமா இந்த நாட்களை என்ன செய்கிறது என்றால் பழைய ஏற்பாட்டுடைய தீர்க்க தரிசனங்கள் அங்கே நிறைவேறுகிறதே, அங்கே வேதம் நமக்கு தெளிவாக திட்டவட்டமாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. அங்கே பாருங்கள், இந்த இடத்துல சொல்லப்பட்ட காரியத்திலே அந்த காரியம் இது ஒரு முதலாவது ஒரு தீர்க்க தரிசனமாக வேதத்திலே விளங்குகிறதை பார்க்கிறோம். இந்த ஆதியாகமம் 3:15 அதான் முதலாவது தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டதா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த நாட்கள் இந்த காரியம் நிறைவேறிவிட்டது, கல்வாரியில நிறைவேறிவிட்டது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும். அப்படி ஆனால் பாருங்கள், இந்த வேதாகமத்திலே சொல்லப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களும் காலங்கள் நேரங்கள் வருகிற வேளையிலே அந்த காலகட்டத்திலே இந்த நாட்களை நிறைவேறி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் கிறிஸ்துவுடைய காரியங்கள். ஆனா இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்கள் இன்னொரு காரியத்தை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இங்கே நிறைவேறாமல் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகளே இன்னும் கொஞ்சமாக அந்த நாட்களை இருக்கிறதை பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளே. பாருங்கள், இந்த சகரியாவின் புத்தகம் 14:14 சொல்லப்படுகிறது, கடைசி நாட்களிலே அவருடைய பாதம் ஒலிவ மலையிலே படும், ஒலிவ மலை இரண்டாக பிளக்கும். அப்ப பாருங்க, ஒலிவ மலை எதை குறிக்கிறதுன்னு சொன்னா பாருங்கள், அந்த ஒலிவ மலையிலே தான் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவர்கள் இந்த நாட்களில் அந்த ஆவது இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மரித்தவர்களை கொண்டு வந்து அந்த இடத்திலே தான் இங்கே தாட்டு வைத்திருக்கிறார்கள், அந்த பகுதியிலே தான். ஏனென்னு சொன்னால் அந்த ஒலிவ மலையிலே எந்த விதமான பில்டிங்கோ எந்த விதமான காரியங்களும் இந்த நாட்களை கட்ட முடியாதபடி அதற்கு இந்த மலைக்கு கீழே இந்த நாட்களில் ஒரு வெடிப்பு இருக்கிறதை கிட்டத்தட்ட 40-50 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நாட்களில் அந்த காரியத்தை கண்டுபிடித்தார்கள் அருமையான கத்துடைய பிள்ளைகள். அதனாலே அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொல்லி சொன்னால், அந்த இடத்தை இந்த நாட்களை அப்படியே இந்த நாட்களை விட்டு விட்டார்கள். ஆனால் பாருங்கள், அது வேத வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய பாதம் ஒலிவ மலையிலே படும், அப்பொழுது அந்த மலை இரண்டாக பிளக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. கடைசி யுத்தத்திலே கடைசி நிமிஷத்திலே இந்த காரியங்கள் இந்த நாட்களில் நடக்கும். அப்படியானால் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு காத்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த இஸ்ரேல் பிஸ்துவினுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே இந்த தீர்க்க தரிசனம் இந்த நாட்களை அங்கே நிறைவேறிவிட்டது என்பதை இன்றைக்கு வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிற காரியம் இயேசு கிறிஸ்துவை குறித்து முதல் தீர்க்க தரிசனம் அந்த பகுதியாகும் காலம் நிறைவேறினது போது இஸ்ரேலுடைய இஸ்ரேலிடத்திலே பிறந்தவரும் தம்முடைய குமாரனை தேவன் இந்த நாட்களை அனுப்பினவர் என்று இந்த நாட்களே பவுல் எழுதும் போது மேற்கொண்டு இந்த நாட்களே பழைய ஏற்பாட்டு பகுதியிலே அவர் நினைவிலே இந்த நாட்களே இருந்து இந்த நாட்களே அதை வைத்து இந்த நாட்களே எழுதுகிறதை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகள். திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோட கூட இந்த நாட்களே கலாத்தியரின் புத்தகம் 4:4 பாருங்கள், 5வது வசனத்தை இந்த நாட்களை வாசிக்கின்றேன், காலம் நிறைவேறின போது இஸ்ரேலிடத்திலே பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கும். அப்ப அந்த காலம் நிறைவேறும் வரைக்கும் தேவன் என்ன செய்தார், காத்து கொண்டிருந்தார் இந்த நாட்களே அங்கே தன்னுடைய குமாரனை அனுப்பும்படியாக. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அந்த காலகட்டங்கள் வருகிற வழியிலே பாருங்கள், இங்கே சொல்லப்பட்ட காரியத்தில் ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட காரியம் அப்படியானால் அந்த காலங்கள் வருகிற வேளையிலே தான் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்வார் என்பதை நாங்கள் தெளிவாக இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும் அருமையான அன்பு பிள்ளைகளே. இப்ப பாருங்கள், இந்த நாட்களை எப்படி என்றால் இங்கே ஆண்டவர் பாருங்கள் செய்த முதலாவது அற்புதம் கானாவூர் கல்யாண வீட்டிலே செய்தார். அந்த அற்புதத்திலே பாருங்கள், இந்த நாட்களே அவருடைய தாயார் போய் இந்த நாட்களிலே சொல்லுகிறார், மகனே ரசம் முடிந்து விட்டது என்று சொல்லுகிற வேளையிலே பாருங்கள் அருமையான பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இஸ்ரியே உனக்கும் எனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை, அதான் காலம் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. மை டைம் இஸ் யட் நாட் கமிங் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, என்னுடைய நேரம் இங்கே இப்பொழுது வரவில்லை, அதனாலே காத்துரு அந்த நேரங்கள் வரும் வரைக்கும் அப்பொழுது நடக்கிற காரியத்தை பாருங்க என்பதுதான் அதனுடைய காரியம். அப்ப அந்த நேரம் வருகிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள் எப்படி என்று சொன்னால், கூசாவிலே நிறைக்கப்பட்ட தண்ணீர்கள் ருசியா

0: ரசமாக அந்த நாட்களிலே மாற்றப்படுகிறதை மட்டுமல்ல, அந்த கல்யாண வீட்டுக்கு வந்தவர்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை இந்த நாட்களில் அங்கே காட்டுகிறதை பார்க்கிறோம். எப்படி என்றால், அவர்கள் சொன்னார்கள், அவர் கல்யாண வீட்டிலே முதலாவது நல்ல ரசத்தை கொடுப்பார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனால் இங்கே முடிவிலே நல்ல ரசத்தை கொடுக்கிறார்கள். பகவான் ஆண்டவுடைய காரியம் ஒரு வித்தியாசமாக இந்த நாட்களில் இருக்குது. அப்படியானால் இந்த காலம் நிறைவு வருகிற வேளையிலே தான் ஆண்டவுடைய வருகையும் வரும் என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைய பாருங்க, அநேக பிரசங்கிகள், அதுவும் பெரிய பெரிய வல்லரசு நாடுகளில் இருந்து பிரசங்கிக்கிறவர்கள், ஆண்டவர் இத்தனாம் தேதி வாரார், பத்தாம் தேதி வாரார், 25ஆம் தேதி வாரார், மூட்டை முடிஞ்ச கட்டுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அருமையான கத்துட பிள்ளைகளே, எத்தனையோ பேர்ட்ட பிரசங்கத்தை இந்த நாட்களை நான் கேட்டிருக்கிறேன். அருமையான கத்துட பிள்ளைகள் தொடர்ந்து. ஆனால் இந்த நாட்களை பாருங்கள், அந்த ஆண்டவர் வருவார் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு உயிரோடையே இல்லை. ஒரு சிலர் பாருங்க, அருமையான கத்துட பிள்ளைகளே, ஏன்னு சொல்லி சொன்னா, அருமையான கத்துட பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகையோ அல்லது இந்த நாட்களில் ஆண்டவருடைய எந்த காரியத்தை இருந்தாலும் எந்த மனுஷனும் அறிந்து கொள்வதற்கு அவனுக்கு ஞானம் இந்த நாட்களில் போதாமல் இருக்கிறதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் வருவார் என்று சொல்லி இன்றைக்கு நேற்று இல்ல, நீங்க அப்போஸ்தலர் காலத்திலிருந்து நீங்க பார்க்கலாம். அருமையான கத்துடப்பிள்ளைகளே, அப்போஸ்தலர் கூட இந்த நாட்களே சொல்லுகிறார், இந்த நாட்களே இதோ வருகிறேன். பாருங்கள், தெசலோனிக்கே 1 தெசலோனிக்கே 2 தெசலோனிக்கே எடுத்து வாசித்து பாருங்கள், பேதுருவை எடுத்து வாசித்து பாருங்கள். ஆண்டவுடைய வருகை இந்த நாட்களே அங்கு சமீபமாய் இருக்கிறது, ஆய்த்தப்படுங்கள் ஆய்த்தப்படுங்கள் என்று சொல்லி. மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் எடுத்து பாருங்கள், இந்த நாட்களே மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபிக்கணும்னு சொல்லி அந்த நாட்களிலேயே தொடர்ந்து இந்த நாட்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அங்கே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் பரத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதுக்கு பிறகு சீசர்கள் நினைத்தார்கள், இதுதான் கடைசி காலம், ஆனால் ஆண்டவர் இப்பொழுது வந்துடுவார் என்று சொல்லி இந்த நாட்களை நினைத்தார்கள். ஆனால் அந்த அவருடைய கணக்கு இந்த நாட்களை தப்பாக இருக்கிறது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷகம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும், இதுதான் வார்த்தை. ஆனால் முடிவு இந்த நாட்கள் எப்போ வரும், எந்த காரியங்கள் எல்லாம் பிரசங்கிக்கப்பட்டு ஜனங்கள் எல்லாம் ரட்சிப்பை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்ததற்கு பின்பாகத்தான் இந்த நாட்களை வறுமை ஒழிய, மற்றபடி அதற்கு முன்பாக இந்த காரியம் நடவாது. யாருமே கத்தோடு போல, ஏனென்றாண்டே பாருங்க, இன்றைக்கு நியாய தீர்ப்பு வருகிற வேளையிலே அவங்க என்ன சொல்லுவாங்க, போயினுண்டு, ஆண்டவரே உண்மை குறித்து எங்களுக்கு ஒருவரும் சொல்லவில்லை, எங்களுக்கு நாங்கள் இருந்த இடத்திலே, நாங்கள் இருக்கிற தீவிலேயோ அல்லது நாங்கள் இருக்கிற பட்டணங்களிலேயோ அந்த இடத்திலே அங்கே இந்த நாட்களே ரேடியோ வசதியோ ஒன்றுமே இல்லை, அதனாலே இந்த நாட்களே நாங்கள் எப்படி உண்மை ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி கேட்டார் இந்த நாட்களே. அதற்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தான் பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நியாய தீர்ப்பு என்று சொல்லுகிற காரியம் இந்த பூமியில் உள்ள சிறியோர்கள் பெரியோர்கள் ஐஸ்வர்யவான்கள் எல்லாருக்கும் அந்த நியாய தீர்ப்பு இருக்கு என்பதை பார்க்க வேண்டும். அதனாலதான் அருமையான கத்துடைய பிள்ளைகளை வேதம் தெளிவாக சொல்லுது, ஏன் அவர் தாமதிக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த வார்த்தைகள் அவருடைய வாக்கு தத்தங்கள் இந்த பூமியிலே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாட்களை நிறைவேற வேண்டும் என்பதைத்தான் இந்த நாட்களை பார்க்க வேண்டும். இப்ப பாருங்கள், ஏசாய தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இப்படியாக நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அப்ப பாருங்க, அந்த இடத்திலே 2 வகையான காரியத்தை சொல்லுகிறார். ஒன்று, பிறந்தார் கொடுக்கப்பட்டார்னு சொல்லப்படுகிறது. அப்ப அதிலேயே 2 பிரிவுகள் இந்த நாட்களே வருகிறது. அப்ப அந்த பிறந்த குமாரனுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே அங்கே சொல்லப்பட்ட காலங்கள் எப்பொழுது, அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்தது மத்தேயு 1ஆம் அதிகாரம் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அங்க ஆண்டவருடைய பிறப்பை குறித்த நாட்களை சொல்லுவது, இப்படியாக பிறப்பார் இருக்கின்ற பெயரெல்லாம் விடுங்கள் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்ப அந்த குறிப்பிட்ட காலங்கள் எல்லாம் தாண்டி இந்த நாட்களிலே வந்து ஆண்டவராடைய பிறப்பை குறித்து அந்த இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே வருகிற வழியிலே பாருங்கள், பிறக்கிறார். ஏசாயாவினுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது, மீகாவுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறிவிட்டது, பெத்லகேமே என்று சொல்லி எப்ராத்தா சொல்லப்பட்ட இடத்துல இந்த நாட்களை அவரை குறித்து நாட்கள் சொல்லப்படுது. கத்துடைய பிள்ளைகளே, அப்படியானால் அந்த காரியங்கள் எல்லாம் தெளிவாக இந்த நாட்களிலே நிறைவேறிவிட்டது. ஆனால் இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனம் இந்த நாட்களிலே நிறைவேறுவதற்கு அவர்கள் காத்திருந்தார். அப்ப அது காலம் வருகிற வேளையிலே ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட காலம் வருகிற வேளையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார், சிலுவையில் அடிக்கப்படுகிறதை பார்க்கும். ஏனென்றால் இஸ்திரியின் வித்துக்கும் அதாவது இந்த நாட்களிலே உன் வித்துக்கு நான் பகையை உண்டாக்குவேன் என்று சொல்லி சொல்லப்பட்ட அந்த வார்த்தை நிறைவேறும் வேண்டுமா இருந்தால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரத்திலிருந்து இறங்கி வந்து இந்த நாட்களில் ஒரு ஸ்திரீன் வயிற்றிலே இந்த நாட்களில் பிறக்கிறது மட்டுமல்ல, அவர் மறிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமும் தேவனுடைய சித்தமாக இந்த நாட்களில் இருக்கிறதை எங்க பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மறிக்காமல் இருந்தால் அங்கே இந்த நாட்களில் பிசாசுடைய தலை நசுக்கப்பட முடியாது. ஏனென்று சொன்னால் அங்கே இன்றைக்கு நாங்கள் பார்க்கணும், நேற்று நாட்களை சொல்லி இருந்தேன், மிருகங்களுடைய ரத்தத்தை இந்த நாட்களே பலியிட்டார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே மிகவும் சரியான ஒரு குழப்பம் இந்த நாட்களில் இருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிற கத்துடைய பிள்ளைகளே. அந்த மிருகத்துடைய ரத்தத்தினாலேயோ அல்லது பறவைகளுடைய ரத்தத்தினாலேயோ இந்த நாட்களில் ஜனங்களுக்கு எந்த விதமான விடுதலையோ எந்த காரியங்களும் இல்லை அருமையான அன்பு பிள்ளைகளை. ஏனென்றால் ஒரு பரிசுத்த ரத்தம் தான் இந்த நாட்களே ஒரு மனுஷனை விடுவிக்க முடியும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். ஐயா இன்றைக்கு நீங்க பாருங்க, நம்முடைய தாய் நமக்காக மரிச்சால் அந்த இடத்துல பாக்குற வழியில என்னுடைய பாவம் கழுவப்படாதையா? என்னுடைய தாய் இந்த நாட்கள் என்னை கற்பந்தளித்து பிரசவ நேரத்தில் இந்த நாட்கள் மறித்தாங்கன்னு சொன்னால் ஜனங்கள் சொல்லுவாங்கல்ல, புண்ணிய வாழ் இந்த நாட்கள் என்ன கொடுத்து வச்சவோ போயிட்டா சேர்ந்துட்டான்னு சொல்லி. ஆனா அருமையான கத்தோட விட என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. என்னுடைய பாவங்கள் மன்னிக்கிறதற்கு தாயுடைய கற்ப பையோ அல்லது தாயுடைய ரத்தமோ அல்ல இந்த நாட்களில் தகப்பனுடைய ரத்தமோ இந்த நாட்களே அதாலே முடியாத காரியமாக இந்த நாட்களே இருக்கு. அப்ப என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா இருந்தால் அங்கே பிதாவாகிய தேவன் நினைத்தால்தான் என்னுடைய பாவங்கள் அங்கே மன்னிக்கப்படும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். கத்துடைய வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவர் நம்மை நினைவு கூறுகிற தேவன். அப்ப பாருங்கள், இங்க வேதத்திலே ரோமர் நிறுவத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டிய 8வது சொல்லப்படுகிறது, அங்கே இந்த நாட்களில் எவர்களை முன்குறித்தாரோ என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அப்படியானால் முன்குறிக்கப்பட்ட ஜனமாக இந்த நாட்களை நாங்கள் இருந்தால் தான் இந்த நாட்களே அங்கே தேவனுடைய மன்னிப்பையும் அந்த பாவ மன்னிப்பையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆனாலும் ஒரு காரியத்தை இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும் கத்துட்ட பிள்ளைகளே, வித்தியாசமான காரியம் என்னவென்றால் இந்த பூமியில இருக்கிற சகல ஜனங்களும் அவ எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டும். அவ அறிகிறதற்கு தேவன் சந்தர்ப்பத்தை கொடுப்பார். இதை நாங்க பார்க்க வேண்டும். ஏனென்றா கடைசி நேரத்தில் அவர் சொல்ல முடியாது, ஆண்டவரே உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி. இன்றைக்கு பாருங்கள், அநேகருக்கு சுவிசேஷம் பிரவேசிக்கப்படுகிறது. எப்படியாக? ரேடியோ மூலமாய், அதாவது நியூஸ் பேப்பர் மூலமா இந்த நாட்களிலே அருமையான கத்துடப்படுகிறது. இன்னும் சபைகள் மூலமா இந்த நாட்களே சில சகோதரர்கள் மூலமா இந்த நாட்களே அங்கே பிரசங்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிவிக்கப்படுகிறது. ஆனாலும் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த நாட்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களுடைய பாரம்பரியம் எப்படியாக இருக்கிறது, நாங்கள் இப்படியா இந்த பாரம்பரியத்தில் வந்த நாங்கள், அதனாலே எங்களுக்கு இந்த கிறிஸ்தவ கடவுள் தேவையில்லை என்று சொல்லி இந்த நாட்களை அவர் சொல்லி இந்த நாட்களை நிராகரிக்கலாம். ஆனால் அந்த கிறிஸ்தவ கடவுள் தேவையில்லை என்று இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அந்த இடத்திலே சந்திக்கிற தன்மையை இந்த நாட்களே சந்தர்ப்பத்தை நேரத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதை எந்த வழியிலேயாவது ஏற்படுத்தி கொடுக்கிறார். அதனாலே அவர்கள் இந்த நாட்களே ஆண்டவர் சிங்காசனத்துக்கு முன்னால் நிற்கிறவர்களே சொல்ல முடியாது, ஆண்டவரே உண்மை பற்றி தெரியாதுன்னு சொல்லி அவர் சொல்லுவார். இந்த நாட்களே இந்த அவார் இத்தனையாம் தேதி இன்ன மணிக்கு இந்த வேளையில இப்படிப்பட்ட ஒரு வாலிபன் வந்து என்னை குறித்து சொன்னார், ஆனால் நீ அவனை நிராகரித்து என்ன செய்தாய், நீ அவனை ரிஜெக்ட் பண்ணி அவனை அனுப்பினாய் என்று சொல்லுவார். அதே விதமாகத்தான் இன்றைக்கு இந்த பூமியிலே வாழுகிற மனுஷர்கள் மட்டுமல்ல, பூமியில இந்த நாட்களே பிறக்க போகிற மனுஷர்கள், கடைசியாக பிறக்க போகிற மனுஷனுக்கு சத்தியம் இந்த நாட்களிலே அறிவிக்கப்படும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறேன் கத்துடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், அதைத்தான் நீங்க சொல்லப்படுகிறது, இஸ்திரியின் வித்துக்கும் உன்வித்துக்கும் பகையை உண்டாக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி அங்கே ஆண்டவர் சகல துறைத்தனங்கள் அதிகாரங்களை கொலோசியர் 3 சொல்லப்படுகிறது, 14-15 வாசிச்சு பாருங்கள், சகல துறைத்தனங்கள் அதிகாரங்கள் கையெழுத்துக்கள் எல்லாவற்றையும் குலைத்து சிலுவையில் இந்த நாட்கள் என்ன செய்தாரோ வெற்றி சிறந்தாரோ சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம் அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இப்படியாக இந்த நாட்களை சொல்லப்படுகிற வழியில இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இங்கே கலாத்தியர் 4:4 காலம் நிறைவேறுவதை குறித்து இந்த நாட்களை பார்த்தோம். அப்ப காலம் நிறைவேறுகிற வேளையிலே தான், அந்த டைம்கள் காலங்கள் இந்த நாட்களை வருகிற வேளையிலே தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட முடியுமே ஒழிய மற்றும்படி இந்த நாட்களே ஆதிகாமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்றதுக்காக இந்த நாட்களே யாத்ராமத்தில வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட முடியாது. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, அப்ப இந்த காலங்கள் நேரங்கள் வருகிற வேளையிலே பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு எவ்வளவு ஆண்டு இந்த நாட்களில் இந்த எவ்வளவு காலம் இந்த பூமி இந்த வானத்திலே சுற்றி கொண்டிருக்க வேண்டும் என்பதை இந்த நாட்களே நியமித்து வைத்திருக்கிற. ஏனென்றா வேதம் தெளிவாக சொல்ற இந்த பூமி இனி இந்த நாட்களில் ஜலத்தினாலே அழிக்க முடியாது, அக்னிக்கிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அக்னிக்கிரியாக வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னால் அதனுடைய காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு அநேக காரியங்கள் இந்த நாட்கள் சொல்லப்படுவது. அன்றைக்கு பாருங்கள் இந்த நாட்கள் இந்த பூமியுடைய நிலைப்பாடுகள் இப்ப என்ன எப்படியாக இருக்குன்னு சொன்னால் காலங்கள் அதாவது காலநிலைகள் மாறிக்கொண்டு வருகிறது. பூமியுடைய வெப்பம் இந்த நாட்களை அதிகரித்து கொண்டே இந்த நாட்களை போடுவது. அந்த வெப்பம் அதிகரித்து கொண்டு போகிற வேளையில இந்த நாட்களே ஒரு காலகட்டத்தில் இந்த பூமி என்ன எப்படியாக இருக்கும் எக்ஸ்ப்ளோர் 1 அதாவது வெடித்து சிதறக்கூடிய நிலைகளே இந்த நாட்களே இருக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கத்துடர்கள். ஏனென்றால் இன்றைக்கு விஞ்ஞானிகளால கூட இந்த நாட்களே என்ன காரியம் நடக்கிறது, நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை கண்டுபிடிக்க முடியாத நிலப்பாடில் இந்த நாட்களில் இருக்கிறது கத்துடர்கள். ஏனென்றால் ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பாக குளிர்காலம் என்றால் தொடர்ந்து அந்த குளிர்காலம் இந்த நாட்கள் இருக்கும். கிட்டத்தட்ட 6 மாசமோ 3 மாசத்துக்கு 6 மாசமோ 7 மாசத்துக்கு அந்த குளிர்காலம் இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லை. காலையில குளிர் இந்த நாட்களை பார்க்கிற வழியில் அங்கே மத்தியான நேரத்திலே அங்கே எப்படியாக 20 பாக 25 பாக 30 பாக வெக்கையில் இந்த நாட்கள் எப்படியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட காலை பாருங்க, காலையில பாத்தீங்கன்னா 7 கிராத்துல நிக்குது, பின்னேரம் பார்க்கிற வழியில 25-30 கிராத்துல நிக்கும். எப்படி என்று சொன்னா பாக்குற வழியில் அருமையான கத்தோட பிள்ளைகளே, காலையிலே பார்க்கிற வழியிலே நாங்கள் நன்றாக குளிர்ந்து உடுப்போல் அழிந்து கொண்டு போவோம், மாலையில பார்க்கிற வழியிலே அங்கே டிஷர்ட்டை அணிந்து கொண்டு இந்த நாட்களை வெளியாலே போகக்கூடிய இருக்கு. அப்படியானால் காலநிலை எப்படியாக இந்த நாட்களிலே மாற்றப்பட்டது என்பதை அங்கே இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்க அருமையான கத்தோடு திருப்பி கொள்ளுங்கள். என்னோடு கூட ரோமர்கள் நிறுவத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். கத்தோடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது, நான் வாசிக்கின்றேன் ரோமர்கள் நிறுவத்திலே அங்கே 16வது அதிகாரத்துக்குள்ள இந்த நாட்களை வாசிக்கிற வழியிலே 20வது வசனம் இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். நான் வாசிக்கின்றேன் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லு, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை அதாவது உங்கள் காலின் கீழே அங்கு அதாவது கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துடைய கிருபை உங்களோடு இருப்பதாக ஆமேன் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இப்ப இதிலே சொல்லப்படுற வார்த்தையை சற்று இந்த நாட்களை சிந்தித்து பாருங்கள். சமாதானத்தின் தேவன், யார் அந்த சமாதானத்தின் தேவன்? இந்த நாட்களிலே ஆண்டோரா இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே இந்த நாட்களை, அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இந்த நாட்களிலே சாத்தானை ஜெயித்து வெற்றி பெற்றார் என்று சொன்னால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வெற்றி பெற்று விட்டார் என்பதுதான் அதனுடைய அர்த்தமா இருக்கு. ஐயா சற்று வசனத்தை வாசிங்க ஐயா, வசன அடிப்படையில போங்க, வேற ஒன்றும் தேவையில்லை. நீ வசனத்தை வாசிங்கன்னா உங்களுக்கு விளக்கு ரெண்டாவது, நீ ரசிக்கப்பட்டு 20 வருஷம் இந்த நாட்கள் ஐயோ பிசாசு திறத்துது, பிசாசு படுக்கப்படுது இல்லையா, பிசாசு பின்னாலே வருது, பிசாசு டொய்லெட்டுக்கு போய்க்க வருதுன்னு சொல்லி கொண்டிருக்கிற பாஸ்டர் ஜெபிங்க பாஸ்டர், நீ ரசிக்கப்பட்டு 20 வருஷம் உனக்கே ஜெபம் வேணும், நீயே ஜெபிச்சேன் அந்த அதிகாரத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிற அருமையான கத்தோடு உள்ள இன்றைய பாருங்கள், இன்னைக்கு அநேகர் இன்னைக்கு பாருங்க ஜெப குறிப்பு தாராங்க, யாருன்னு சொல்லி சொன்னா ஆண்டவர் ஏற்றுக் கொண்டு வரும். என்ன ஜெப குறிப்பு தராங்க, என்னுடைய மகனை போட்டு அதால அலக்கழிக்குது, மகளை போட்டு அதால கழுக்கு, இது அலை கொடு கடிந்து கட்டை காஸ்ட் அவுட் ஐயா, டீமனுடைய பவரை அதாவது நீங்க வந்து கேஸ்ட் அவுட் பண்ண வேணும். வருமான கத்தோடு பிள்ளைகளை அதை நீங்கள் கடிந்து கட்டி அதட்டி இந்த நாட்களை அப்பாலே போக பண்ண வேணும். என்னுடைய குடும்பத்து மேல உனக்கு அதிகாரம் இல்லை, ஏனென்றால் இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய அதாவது என்னுடைய குடும்பம், நான் இருக்கிற இடம், இந்த நாட்களே நான் படுக்கிற படுக்கை, இந்த நாட்களே எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறபடினால் உனக்கு அந்த இடத்திலே வந்து பயங்கரமான கனவுகளை வைக்கிறதோ அல்லது பயங்கரமான கனவுகளை கொண்டு வந்து சேர்க்கிறதோ உனக்கு அந்த இடத்துல அதிகாரம் இல்லையோனு சொல்லி இந்த நாட்களை பாருங்க அருமையான கத்துடைய பிள்ளைகளை. அந்த வேளையிலே பாருங்கள் கத்துடைய ஆவியான உதவி செய்வார், நமக்கு நியமிக்கப்பட்ட தூதர்கள் இந்த நாட்களை நமக்கு உதவி செய்வார். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறிவதற்கு முன்பாக எனக்கு பயங்கரமான கனவுகள் வரும், அந்த கனவு இந்த கனவுன்னு சொல்லி இந்த நாட்களை வரும் அருமையான கத்துடைய பிள்ளைகளே. இப்போ பாருங்க சில வேளையில இரவுல வேர்த்து அப்படியே பயந்து ஒழுந்து இருக்கக்கூடிய கட்டத்தில் இந்த நாட்களே இருக்கு. என்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாருங்கள், ஏற்றுக்கொண்டு நான் அந்த ஆண்டவருடைய இதுல வந்து அந்த அதாவது நாட்களை பாஸ்டிங் பிரேயர் உவாச கூட்டங்களை பங்கு வெட்டி விட்டு வருகிற வேளையிலே பாருங்கள், நான் படுத்திருக்கிறேன் பாருங்கள், ஞானசாலாவில் எடுத்தாச்சு எல்லா காரியங்களும் செய்தாச்சு இந்த நாட்கள் அருமையான கத்துரை பிள்ளைகள். இப்ப படுத்திருக்கிறேன் பாருங்க, படுத்திருக்கிற வேளையிலே அந்த இரவு வேளையிலே என்னுடைய நெஞ்சில பாருங்கள் ஒரு ஒரு கூட்ட ஒரு அதாவது ஒரு 5-6 நாய் அப்படியே கருத்த நாய்கள் நின்று இந்த நாட்களை நாக்கை நீட்டி அப்படியே அப்படியே கடிக்கிற மாதிரி நிற்கிறது. அருமையான கத்துரை பிள்ளைகளை பாருங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை, பிசாசானவன் எப்படி வருகிறான்னு சொல்லி. ஆனால் அந்த வேளையிலே பாருங்கள் ஆண்டவர் என குணத்தினார் இந்த நாட்களே ஆவியிலே நிறைந்து இந்த நாட்களை சுபம் பண்ணுன்னு சொல்லி உடனே இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே என்ன அறியாமலே இந்த நாட்களை நான் அந்த படுக்கையிலேயே அப்படியே ஆவியில நிறைஞ்சு இந்த நாட்களை போகிற வழியிலே அந்த நாய்கள் இந்த நாட்களை கூட்டமா எப்படி வந்ததோ அப்படியே இந்த நாட்களே போய்விட்டது அருமையான கத்திரவர்கள். அதற்கு பின்பாக இந்த நாட்களே எந்த விதமான பயங்கரமான அதாவது கனவுகளோ காரியங்களே வருவதில்லை. ஏதாவது செய்ய வேண்டிய காரியங்கள் இருந்தால் ஆண்டவர் கனவின் மூலமா இந்த நாட்களை சில காரியங்களை வெளிப்படுத்துவார், இப்படி இப்படியான காரியங்கள் செய்ய வேண்டும் என்று காலையில் எழுந்து நாட்களை எழுப்பிடுவார் அருமையான கத்திரவர்கள். அதைத்தான் நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் யாராக இருந்தாலும் நீங்கள் அடிக்கடி போய் இந்த நாட்களை ஜெபிக்கிறதை விட்டு முதலாவது உங்களை சுத்தப்படுத்துங்கள், உங்களை பாளையம் சுத்தமாக இருக்கட்டும். வேதம் சொல்லுவது பாருங்கள், உபாமத்து சொல்லப்படுகிறது பாளையம், நம்முடைய பாளையம் சுத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கத்தர் இந்த நாட்களை உலாவி வருவதற்காக, அப்படியானால் நம்முடைய குடும்பம் சுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் சுத்தமாக இருக்கும், நம்முடைய வீடு சுத்தமாக இருக்கிறோம், நாங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். அப்படியாக இந்த நாட்களை சுத்தமாக இருக்கிற வழியிலே சத்ரு எந்த சத்ருவும் இந்த நாட்களே நம்மை தொட முடியும். அதைத்தான் குறித்து இந்த நாட்களை பவுலடிகள் இங்கே அதாவது இந்த நாட்களை ரோமருக்கு எழுதுகிற வேளையில் எழுதுகிறார், சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவார் என்று சொல்லி நாட்கள் சொல்லப்படுது. அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நசுக்கி போட்டாரா? நசுக்கி போட்டார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நாட்களை நசுக்கி போட்டார். அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. இஸ்திரியின் விஸ்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் என்று சொன்ன காரியம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்து முடித்தார். சகல துரைத்தனங்கள் அதிகாரங்கள் எல்லாவற்றையும் முடைத்து வெற்றி சிறந்தவராய் இந்த நாட்களிலே நம்மை என்ன செய்திருக்கிறார்? நாங்கள் ரட்சிக்க ஆண்டவரை அறிந்த நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய நாமத்தை துதித்து கொண்டு ஜபம் பண்ணி கொண்டு திரிய வேண்டும். அதான் நம்முடைய வேலை ஒழிய இந்த நாட்களிலே. இனி அந்த காரியங்களும் செய்ய வேண்டிய அவசியமில்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்று சொன்னால் நம்மை விட்டு எல்லா காரியங்களும் நீக்கி விட்டார். நமக்குள்ளே அந்த தைரியம் இந்த நாட்களில் வர வேணும். இன்றைக்கு நாங்கள் அதை விட்டுவிட்டு நாங்கள் ரசிக்கப்பட்ட பிறகும் நாங்கள் மறுபடியும் அந்த காரியத்தை சொல்லி கொண்டிருப்போமா இருந்தால் பிறகு ரசிக்கப்பட்ட ஒவ்வொருக்கும் பிசாசிரத்துக்கு வேறு யார் வாரது அருமையான கத்தோட பிள்ளைகளே? அப்படின்னா என்ன அதனுடைய அர்த்தம்? அப்ப அதனுடைய காரியம் இல்லை. அப்ப ரொம்ப கவனமாக இந்த நாட்கள் ஏன்னு வேதம் சொல்லுகிறது, பிசாசின் கிரியர்களை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று இந்த நாட்களே ஜோவான் அங்கே அப்போஸ்தலனுக்கு இந்த நாட்களை எழுதுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்தோட பிள்ளைகளை திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோட கூட ஒன்று யோவானுக்கு எழுதின புஸ்தகத்திலே இந்த நாட்களை பாருங்கள். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த நாட்களை பாருங்கள். 1 யோவான் 3:6 இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே நாங்கள் வாசிப்போம். 1 யோவானுடைய புஸ்தகம் 3:6 நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 6 இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் அவரில் நிலைத்திருக்கிறவன் இவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற இவனும் அவரை இந்த நாட்களில் காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. ஏனென்றால் பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஏனென்றால் நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவர் போல தானும் நீதி உள்ளவனாய் இந்த நாட்களில் இருக்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது. பாவம் செய்கிறவன் பிசாசினாலே உண்டாயிருக்கிறான் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்படியானால் இந்த வார்த்தையில இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், பாவம் செய்கிறவன் 8 அங்கே பிசாசினால் உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவரை குறித்து இந்த நாட்களை அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். கத்துடைய பிள்ளைகளை, இப்ப யோவான் ஸ்நானனுக்கு என்னென்னு தெரியும்? கத்துடைய பிள்ளைகளை, இவர் எல்லாம் ஒரு ஆவியானவருடைய கனெக்ஷன், ஆவியானவருடைய தொடர்பு, ஆவியானவருடைய வழி நடத்தல் எல்லாம் இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களை நடந்திருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், இப்ப பாருங்கள். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை குறித்து யோவான் ஸ்நானன் தெளிவான ஒரு வெளிப்பாட்டை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதோ உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி வருகிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே அவரை இந்த நாட்களை அறிமுகப்படுத்துகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள். அப்ப அதை குறித்தான் இங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், எப்படி என்றால் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியானவர் என்று யோவான் இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இளவையாவது அதிகாரத்திலே எங்கே பார்க்கிற வேளையிலும் அங்கே அதை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53 நாங்கள் வாசிக்கிற வேளையிலே திருப்பிக் கொள்ளவும் அந்த ஏசாயன் புத்தகத்திலே வாசிக்கிற வழியில்தான் நமக்கு அந்த விளக்கம் இந்த நாட்களில் புத்தகம் 57 இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 53 இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களை சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் ஏசாயா 53:7 வாசிக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவும் இல்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை இந்த நாட்களில் மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாமல் இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் என்று சொல்லி இந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறதை. அதைத்தான் இங்கே யோவான் ஸ்நானன் சொல்லுகிறார், உலகின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் இந்த நாட்கள் இந்த பூமியிலே அறிமுகப்படுத்துகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து இந்த நாட்களே தமது பலிகள் அங்கே தம்மை பலியிட கொடுக்கிற ஆட்டுக்குட்டியாக அந்த நாட்களை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகளே, இங்கே அதை குறித்து இந்த நாட்களே புதிய ஏற்பாட்டில் இந்த நாட்களை சொல்லப்படுகிற காரியம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5 நாங்கள் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது 7 ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய், அதாவது புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடி புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும் படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த பழைய புளித்த மா என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் என்ன என்று சொல்லி பார்க்கிற வழியிலே, நம்முடைய பழைய சுபாவங்கள், நம்முடைய பழைய சுபாவங்களை இந்த நாட்களில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த நாட்களில் எல்லாவற்றையும் இந்த நாட்களில் எடுத்தறிய வேண்டும் என்பதைத்தான் அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்க மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகள். ஏனென்றால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும். பிசாசானவன் என்ன செய்கிறான் என்றால், கச்சிக்கிற சிங்கம் போல் இந்த நாட்களிலே அங்க யாரை விழுங்கலாம் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே இந்த நாட்களை பாருங்கள் அவனை சிலுவையில் அடித்து விட்டார். ஆனால் இந்த நாட்களிலே அதற்கு முன்பாக இந்த நாட்களை சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு அவனுடைய தந்திரங்கள் இன்றைக்கு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் இந்த நாட்களிலே நாங்கள் என்ன செய்கிறோம், அவனுக்கு பயப்படுகிற காரியமா இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய பாருங்க, நான் அந்த நாட்களிலே நம்முடைய தேசத்திலே இருக்கிற வேளையிலே கிட்டத்தட்ட இந்த வன்னி பகுதிக்குள்ள இந்த நாட்களை எங்கள் நம்முடைய நமக்கு இந்த காணிகள் இந்த காரியங்கள் இந்த நாட்களில் இருந்தபடினால், வயல்கள் அந்த காரியங்கள் இருந்தபடினால், கிட்டத்தட்ட அந்த இடத்துங்களுக்கு நாங்கள் போவோம். அப்போ அந்த அதில் பார்க்குற வேளையிலே நாங்கள் பஸ்ஸில் இறங்கி அந்த மெயின் ரோட் பஸ், அது ஒரு நாளைக்கு ரெண்டு பஸ் அப்படி மூணு பஸ் தான் வரும். பஸ்ஸில் இறங்கி இந்த நாட்களை நாங்கள் பயணம் செய்கிற வழி, நடந்து போகிற வழியிலே 2 மைல் தூரத்துக்கு இந்த நாட்களிலே எந்த விதமான வீடோ காரியங்களோ இந்த நாட்களில் இல்லை. ஆனால் ஒரு சுடலை மட்டும் இந்த நாட்களில் இருக்குது, கிட்டத்தட்ட அதில் போகிற வழி. அப்போ அது பின்னேரம் போனானே பகல் போனானே எவருக்கும் பயம்தான், சைக்கிளை போய்க்குள்ளே பயம். அப்போ 4-5 சைக்கிள் போய்க்குள்ள அந்த சைக்கிள் உள்ளே சேர்ந்தான் இந்த நாட்களை போய் அப்படியே போய் சேருவோம். மறுமையான கத்துக்க பிள்ளைகள், அந்த இடத்துக்கு பஸ் போகிறது இல்லை. ஆனால் பாருங்கள், ஒரு முறை ஒரு காரியம் நடந்தது, அது என்ன கிளம்புகிறவர்களுக்கு நடந்தது, அந்த இடத்துல பாருங்கள், அந்த ஒரு பிரேதத்தை அவர்கள் வைத்து எரித்திருந்தார்கள். ஆனால் அந்த அதில் அவர்கள் எரித்த இடத்துல அந்த கட்டை அதை விலகி அந்த பிரேதம் இந்த நாட்களை என்ன செய்யணும்னா எலும்பி அப்படியே அந்த ரப்பர் மாதிரி இந்த நாட்களை அப்படியே சுருண்டு போய்விட்டது. சுருண்டு அப்படியே எழுந்து சரீரத்தை சரீர அருகையில் நின்றது இந்த நாட்கள். அந்த வேளையிலே ஒரு சகோதரர் இந்த நாட்களை சைக்கிளில் போன இடத்துல அவருக்கு திடீரென்று இந்த நாட்களை பயம் வந்து அந்த இடத்துல பார்த்த வேளையிலே அவருக்கு என்ன நடந்ததுன்னு சொன்னார், உடனே காய்ச்சல் வந்து விட்டது. அதிலே பயத்தின் நிமித்த வருமான கத்திரிகளே, இப்போ பாருங்கள் என்ன காரியம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமாக ஒரு மனுஷனை சேர்த்த மனுஷனை எரித்து இருக்கிறார்கள். ஆனால் அந்த சந்தர்ப்பம் அந்த சூழ்நிலைகள் அவருக்கு அந்த பயத்தை ஏற்படுது. அதே விதமாக தான் இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டாலும் இந்த நாட்களை நமக்கு இல்லை, எப்படியும் அவன் பிடிச்சிருவான் என்ற ஒரு பயம் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிற மாதிரி கத்துட பிள்ளை தைரியமாக இருக்கும். அதே அதுக்குத்தான் ஆண்டவர் ஒரு திறவுகளை நமக்கு தந்திருக்கிறார். என்ன திறவுகள் என்றால் விசுவாசம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவை நிச்சயம். அந்த விசுவாசம் என்ற திறவுகோளை இந்த நாட்களை நாங்கள் பிடித்து கொண்டிருப்போமா இருந்தால், ஆபிரகாமை பாருங்கள், இந்த நாட்களை ஏன் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று இந்த நாட்களை பெயர் பெற்றார்ன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே அவருக்கு கொடுத்த அந்த குமாரனை அருமையான ஈசாக்கை ஆண்டவர் இந்த நாட்களை பலியிட கொண்டு போகிற வேளையிலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு தெளிவாக திட்டவட்டமாக தெரியும். ஏனென்றால் ஆண்டவர் இந்த நாட்களிலே ஒரு சின்னொரு காரியம் இந்த நாட்களில் செய்ய போகிறார். ஆனாலும் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே தன்னுடைய பிள்ளை பறியிடப்பட முடியாது என்பது தெளிவாக தெரியும். அறிமான கத்துடைய பிள்ளை, ஆனாலும் என்ன காரணம் என்றால், ஆபிரகாமுடைய அந்த விசுவாசத்தை தேவன் பார்க்கும்படியாகத்தான் அவர் அவனை அந்த மகனை அந்த அந்த கட்டையில கட்டிவிட்டு கத்தியே எடுத்து இந்த நாட்களை ஓங்குகிறார். ஏன்னா விசுவாசத்தில், ஏன்னா கத்தர் உயிர்ப்பிப்பார் என்ற நம்பிக்கை இந்த நாட்களில் இருந்த அருமான கத்துடைய பிள்ளைகளை. அப்ப அந்த இடத்துல ஆண்டவர் சொல்வார், ஆபிரகாமே புள்ளையாண்டான் மேல் நீ கையை போடாது என்று சொல்லி இந்த நாட்களே ஆபிரகாமுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துறது மட்டுமல்ல, தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்யறதை பார்க்கும். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எங்கே ஐயா போயிட்டு, விசுவாசம் இல்லாத கிரிகை செத்த கிரிகை என்று சொல்லப்படுகிறார். கத்திரப்பிள்ளைகள், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், அந்த விசுவாசத்திலே நாங்கள் பெலப்பட வேண்டும், விசுவாசத்திலே இந்த நாட்களை நாங்கள் உறுதிப்பட வேண்டும், விசுவாசத்திலே இந்த நாட்களை நாங்கள் செயல்பட வேண்டும். அப்பொழுது நமக்குள் இருக்கிற பயங்கள் பீதிகள் எல்லாம் இந்த நாட்களை பயந்துவோம். எதை கண்டாலும் பயமப்பா, கருப்பு நூலை கண்டாலும் பயம், கற்பூரத்தில் பெல்ட் கிடந்தாலும் பயம், பெல்ட் கிடந்தாலும் அங்கே பாபா பாம்பு வருதுன்னு சொல்லுவாங்க. அருமையான கத்திரப்பிள்ளைகள் பாருங்கள், இதுதான் இந்த மனுஷனுடைய காரியமா இருக்கு. ஆனால் ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை. அருமையான கத்துரு, அதை நாம் கவனிக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவர் பயப்படுகிறதுக்கு நமக்கு தேவையில்ல, பரிசுத்த ஆவியார் தந்திருக்கிறார். அன்பும் வல்லமை நிறைந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களை நமக்கு தந்திருக்கிறார். அப்படியானால் பரிசுத்த ஆவியானவரோடு நாங்கள் நிறைந்து நடக்கிற வேளையிலே அந்த பயம் என்று சொல்லப்படுகிற காரியம் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களிலே இருக்காது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துரு பிள்ளைகளே, அப்போ பவுலடிகள் இந்த நாட்களை சொல்லுகிற காரியம் இந்த நாட்களிலே அங்கே பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இந்த நாட்களே ஆண்டவரை குறித்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய யாத்திராவும் 12 அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிற வேளையிலே அங்கே சொல்லப்படுகிறது. இயேசு அங்கே தாமே மோசே வெண்கல செல்பத்தை இந்த நாட்களை உயர்த்தினதும் இயேசு சிலுவையில இந்த நாட்களில் உயர்த்தப்படக்கூடிய அந்த தீர்க்க தரிசனம் என்று சொல்லி இந்த நாட்களை அங்கே ஒரு சடலா ஷடோவாக இந்த நாட்களை நிழலாக இந்த நாட்களை காணப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளும் அப்ப இன்றைக்கு பார்க்கிறபடி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெண்கல சர்ப்பமாக இந்த நாட்களில் உயர்த்தப்பட்டார். இப்ப யோவான் 1 நாங்கள் பார்க்கிற வழியிலே 1-3 வரையும் வாசிக்கிற வழியிலே பாருங்கள், எல்லாவற்றையும் படைக்கும் பணியிலே இயேசு ஈடுபட்டார் என்றும் அங்கே கூறுவது மட்டுமல்ல, காணும் போது இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையினாலே இந்த நாட்களில் வானங்கள் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லியும் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் சங்கீதம் 33:6 இந்த நாட்களில் அதை தேவன் நினைவு கூறுகிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் அந்த ஆண்டவுடைய அந்த பலிகள் ஆண்டவுடைய காரியங்கள் இந்த நாட்களே நிறைவேறினதை இந்த நாட்களே உறுதிப்படுத்துகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய அப்ப நிழல் நிஜமாக அந்த நாட்களே மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். இதைத்தான் இங்கே வேதம் நமக்கு தெளிவாக அந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இங்கே திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே எபிரேயர் நாக்கத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக அந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர்கள் நிருபத்திலே நாங்கள் வாசிப்போமா இருந்தால் 1 நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 1 3 சொல்லுகிறது, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், யாரு? குமாராய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய அதாவது தன்மையும் சொரூபமாய் இருந்து. பாருங்கள், ஆண் பிதாவாகிய தேவனுடைய தன்மை அவருடைய சொரூபமாய் அதாவது அவருடைய சேம் இமேஜா இருந்தும் சர்வத்தையும் தம்முடைய இந்த நாட்கள் வல்லமை உள்ள வசனத்தினாலே. அப்ப பாருங்கள் எப்படி ஆகிறதால் அந்த தன்னுடைய வல்லமை த பவர் ஆஃப் த வேர்ட் கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தருடைய இந்த வல்லம் உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மைத்தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமான வலது பார்சத்திலே உட்கார்ந்திருக்கிற அப்படியான அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் இந்த நாட்களை நீக்கிவிட்டு எல்லாம் பினிஷ். ஆண்டவர் சிலுவையில் சொன்ன வார்த்தை என்ன? பிதாவே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து இந்த நாட்கள் என்ன செய்தார்? ஜீவனை விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உனக்காகவும் எனக்காகவும் தான் எல்லாவற்றையும் முடித்து இந்த நாட்களை ஜீவனை விட்டுருக்கிறார். ஆனா நீ இன்றைக்கு பார்க்கிற வேலையிலே அந்த முடிஞ்ச காரியத்தை மறுபடியும் கிண்டி எடுத்து இந்த நாட்கள் நீ என்ன செய்யற? பயம் பயம் பயம் என்று சொல்லி இந்த நாட்களை பாருங்கள். போகிற வேலையிலே பாருங்கள் சில ஆலயங்களை சொல்லுவார்கள், பயத்தின் ஆவி பிடித்திருக்கு, அந்த ஆவி பிடித்திருக்கு, அப்படியாக இருக்கிறது, இப்படியாக காரியங்கள் இருக்குன்னு சொல்லி இந்த நாட்களே ஜனங்களையே போட்டு இந்த நாட்களே அவர்கள் இந்த நாட்களே பயப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அது அப்படி அல்ல. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவர் எல்லாவற்றையும் இந்த நாட்களே அதைத்தான் இங்கே எபிரேயர் ஆக்கத்திலே இந்த நாட்களே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பாருங்கள் 10 வசனத்திலிருந்து 12 வசனம் வரைக்கும் இந்த நாட்களை வாசிக்கின்றேன். இந்த எபிரேயர் 1 பாருங்கள் வேதம் சொல்லுகிறது. நாங்கள் திருப்பிக் கொள்வோம். பாருங்கள், கர்த்தாவே நீர் ஆதியிலே பூமியை இந்த நாட்களை அஸ்திவாரப்படுத்தினீர், வானங்கள் உமது கரத்தின் கிரியைகளா இருக்கிறது, அவைகளை அங்கே அவைகள் அழிந்து போகும் அவைகள் அழிந்து போகும் ஆனால் நீரோ நிலைத்திருப்பீர், அவைகள் எல்லாம் இந்த நாட்களை வஸ்திரம் போல பழமையாய் போகும், ஒரு சால்வை போல இந்த நாட்களை அவைகள் சுருட்டுவீர், அப்பொழுது மாறிவிடும், நீரோ மாறாதவராய் இருக்கிறார், உம்முடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை என்று சொல்லி இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்கள் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்ப பாருங்கள் இங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்களில் எபிரேயர் ஆக்கத்திலே தெளிவாக திட்டவட்டமாக ஆண்டவுடைய காரியத்தை குறித்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவைகளை இந்த நாட்களில் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களிலே நினைவு ஊட்டுகிறதாக இந்த நாட்களிலே எபிரேயர் ஆக்கத்திலே இந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியத்தை இந்த நாட்களில் எழுதி வைத்திருக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே பாருங்கள் இந்த நாட்களில் இனிமொரு காரியத்தை பார்க்கிறவர்களே, 2வதாக பாருங்கள், ரட்சிப்பு என்னும் இந்த நாட்களிலே மைய கருத்தின் சிந்தனையை இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே மனிதர்களுடைய நிகழ்ச்சிகள் காரியங்களாக இஸ்ரவேல் எகிப்திலே இருந்து தொடங்கி விடுதலை பயணத்தை இந்த நாட்களே பழைய ஏற்பாடு முழுவதிலேயும் ஒரு மாபெரும் ரட்சிப்பு நிகழ்ச்சியாக இந்த நாட்களை கருதப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே இருந்து விடுதலையாக்கப்பட்டு அங்கே சிவந்த சமுத்திரத்தின் ஊடாக வனாந்தரத்திலே நடந்த இந்த நாட்களே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு வரும் மட்டும் இந்த நாட்களே அதை எப்படியாக சொல்லப்படுது? ஒரு விடுதலை பயணம், விடுதலை பயணம் என்று பார்க்கிறவர்களே ரட்சிப்பின் பயணம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே சல்வேஷன், அதாவது அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த விடுதலை பயணத்திலே ஒரு மாபெரும் ரட்சிப்பு நிகழ்ச்சியாக உடன்படிக்கையின் படி இந்த நாட்களிலே கருதப்பட்டு வருகிறது. இதை இந்த நாட்களிலே புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கை என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே இந்த நாட்களிலே மாபெரும் ரட்சிப்புக்கு முன்னோடிகளாக இந்த நாட்களிலே இருக்கிறதுன்னு சொல்லி இந்த நாட்களிலே கூறுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சோதனை சௌதரி பாருங்கள், யாத்ராம புஸ்தகத்திலே கிறிஸ்துவனுடைய அவருடைய ரட்சிப்புக்கும் அடையாளங்களாக மாதிரியாக பல இடங்களிலே அவைகள் இந்த நாட்களிலே மோசே சொல்லி இருக்கிறார். எப்படி என்று சொன்னால், பஸ்கா, பஸ்கா எதை குறிக்கிறது, பஸ்கா ஆட்டுக்குட்டி என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய காரியத்தை குறித்தான் இந்த நாட்களில் சொல்லுகிறது. செங்கடலை கடத்தல், செங்கடலை கடந்து வாரது, இரண்டாவதாக மூன்றாவதாக மன்னா இந்த நாட்களில் அங்கே சொல்லப்படுகிறது. கன்மலையிலிருந்து குடித்த நீர், ஆசரிப்பு கூடாரம், அங்கே கூடார பொருட்கள், பிரதான ஆசாரியர், இவ்வளவும் யாரை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது சொன்னால், நிழலாக என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் அருமையான கத்திரிகளை. செங்கடலதை குறிக்கிறது, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம், அந்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்துக்குள்ளே இந்த நாட்களே அவர்கள் எல்லாரும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கழுவப்பட்டு இந்த நாட்களே வனாந்தரத்துக்குள்ளே இந்த நாட்களே வந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கத்திரிகளை இரண்டாவதாக இந்த நாட்களே மன்னா இதை குறிக்கிறது, கத்தருடைய வார்த்தை, வான மன்னாவாக இந்த நாட்களை இருக்கிறார். அப்ப கத்தருடைய வார்த்தையாக இந்த நாட்களை அங்கே குறிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். மூன்றாவதாக அந்த நாட்களை பார்க்கிறவர்களே கண்மலை என்று சொல்லி, இந்த நாட்கள் கண்மலையிலே இருந்து குடிநீர் என்று சொல்லி பார்க்கிறவர்களே அங்கே வேதம் சொல்லுகிறது, புலவுண்ட கண்மலை. அருமையான கத்துடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய விழா அங்கே இந்த நாட்களே எப்படியாக ஈட்டினாலே அந்த விழாவிலே குத்தப்படுகிறவர்களே அந்த அந்த விழாவிலே இருந்து தண்ணீரும் ரத்தம் இந்த நாட்களே சிந்துறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது, கண்மலை ஆகிய கத்தர் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பிள்ளைகள், அதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறவர்களே, பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிறவர்களே அந்த கண்மலை அவர்களோடு கூட சென்றதாம், ஏனென்றால் அவருடைய தாகம் தீர்க்கும்படியாக. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆனால் இன்றைக்கு நீ நான் மறந்திருக்க அந்த கண்மலை உனக்குள்ளே இருக்கிறது, உன்னுடைய ஆத்மா தாகத்தை தீர்க்கும்படியாக உனக்குள்ளே தான் அவர் பரிசுத்த ஆவியானவராய் இன்றைக்கு வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தான் நீங்கள் இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் நாங்கள் நாட்களை பார்க்க வேண்டும். இரண்டாவதாக பாருங்கள், குடிநீர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எதை குறிக்கிறது, அவர் சொல்லுகிறார் நானே அங்கே ஜீவ தண்ணீர் என்று சொல்லி இந்த நாட்களை தரேன், என்னிடத்திலே ஜீவ நீரிட்டு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். சமாரியா ஸ்திரீ அங்கே யோவான் நான்காம் அதிகாரத்திலே பாருங்கள், அவள் ஆண்டவரிடத்திலே போகிறார் நாட்களே, போய் இந்த நாட்களே அங்கு ஆண்டவர் அவளிடத்திலே போய் கேட்கிறார், குடிக்கிறது தாகத்துக்கு தண்ணி கொண்டு சொல்லி அவள் சொல்ல, உங்களிடத்துல பாத்திரம் இல்லை, மொண்டு கொள்ள பாத்திரம் இல்லை இந்த நாட்களே, அதுவும் இல்லை, அதனாலே உங்களுக்கு தண்ணி தர இல்லையென்னு சொல்லி இந்த நாட்கள், அது மட்டுமல்ல அவள் சொல்லுகிறார் நீ யூதராக இருக்கிறேன், நான் சமாரியர், எனக்கு உமக்கும் சம்பந்தமே வராதே, எப்படி எப்படி அந்த காரியம் நடக்கும் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்ப்போம். அந்த வழியில தான் ஆண்டவர் நாட்களை தெளிவாக ஒரு சத்தியத்தை அவளுக்கு சொல்லுகிறார். அப்ப அந்த அந்த இடத்துல அவள் கேட்கிறாள், ஆண்டவரே உம்மை, அதாவது அந்த நம்முடைய பிதாக்கள் மலைகளிலும் அங்கும் இங்கும் தொழுதார்கள், நீர் என்ன சொல்லுகிறேன் சொல்லுகிற வழியில ஆண்டவர் சொன்னார் எங்கும் தொழுது காலம் வந்திருக்கிறதுன்னு சொல்லி. அப்ப அதே வழியில ஆண்டவர் சொல்லுகிற, நீ என்ன யாரென்று அறிந்திருந்தால், அந்த நாட்களே தாகத்துக்கு உன்னிடம் தண்ணி கேட்கிற யாரென்று நீ அறிந்திருந்தால் அந்த நாட்களே நீ இந்த காரியத்தை செய்திருப்ப, அது மட்டுமல்ல நான் கொடுக்கும் தண்ணீர் உனக்கு என்ன செய்யும், தாகம் எடுக்காது, அதான் ஜீவ ஊற்று. அருமையான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜீவ நீரூட்டாக வருவாரா இருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் தாகம் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, தொடர்ந்து ஓடிக்கொண்டே இந்த நாட்களிலே இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆசரிப்பு கூடாரம் அங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொன்னால், ஆண்டவருடைய அந்த சரீரமும், அதைத்தான் இந்த நாட்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம். அருமையான அவருடைய பரிசுத்த அவருடைய பரிசுத்தம் அவருடைய பரிசுத்தம் விளங்குகிற காரியத்தை குறித்து இந்த நாட்களை பார்க்கிறோம். என்ன இருந்தது ஆசரிப்பு கூடாரத்திலே, ஆரோனுடைய துளிர்த்த கோலும் மன்னாவும் அந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அங்கே பார்க்கிற வழியில் அருமையான கத்துடைய பொருளே, இப்படியாக அந்த நாட்களை அந்த இடத்திலே அந்த ஆசரிப்பு கூடாரத்தை அந்த பெட்டிக்குள்ளே அந்த நாட்களை வைக்கப்பட்டிருந்ததை பார்க்கிறோம். அருமையான கத்துடைய பொருளே, அது ஒரு பரிசுத்த இடமாக அந்த நாட்களை இருக்கிறபடினால் அந்த இடத்திற்குள்ளே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வழியிலே எவரும் பிரவேசிக்க முடியாது, ஆசாரியர் வருஷத்திலே ஒரு முறைதான் அந்த இடத்திலே பிரவேசிக்க முடியும் என்பதைத்தான் அங்கே வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் அந்த ஆசரிப்பு கூடாரம் இன்றைக்கு நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், பிரதான ஆசாரியர் யாரை குறிக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியர் இருக்கிறது மட்டுமல்ல, நீங்க புதிய ஏற்பாடு எடுத்து பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே வந்த ஒரு மகா பெரிய தீர்க்கதரிசியும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதுக்கு பின்பாக நாட்களை பார்க்கிற வழியிலே எந்த தீர்க்க தரிசியும் அந்த இடத்திலே வரவில்லை. அருமையான கர்த்தருடைய அதிகாரங்களை நீங்க தெளிவாக வாசித்து பாருங்கள். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாட்களை பாருங்கள். சமாரியா ஸ்திரி சொல்லுகிறார் ஆண்டவரை குறித்து, இவர் பெரிய தீர்க்கதரிசி, என்னுடைய காரியங்களை இந்த நாட்களை செய்கிறார் என்று சொல்லி, என்னுடைய காரியங்கள் எல்லாம் நான் செய்த எல்லாவற்றையும் சொல்லுகிறார் என்று சொல்லி அவளே சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, புறஜாதிகளாக இருக்கிற அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுக்கும் யூதருக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனாலும் நீ என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய பரம்பரிய, என்னுடைய பாரம்பரியத்தை, என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தெளிவாக திட்டவட்டமாக சொல்லுகிறீரே, அப்படியானால் இவர்தான் மேசியாவா என்று சொல்லி இந்த நாட்களே வந்து பாருங்கள் என்று சொல்லுகிற வழியிலே முதல் முறையா ஆண்டவர் இந்த நாட்களே புதிய ஏற்பாட்டை அவளுக்கு அறிமுகமாகிறார். நான் தான் உன்னோடு பேசி கொண்டிருக்கிறவர் அவர்தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்படியாக பழைய ஏற்பாட்டிலே மறைக்கப்பட்ட சத்தியங்களை புதிய ஏற்பாட்டிலே தேவன் எப்படியாக இந்த நாட்களை வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய காரியங்கள் இந்த நாட்களே எப்படியாக செயல்படுகிறது என்பதை அங்கே காணக்கூடியது. அதனாலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் பயத்தினுடைய ஆவியை இந்த நாட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆவி இந்த நாட்களை அவரிடத்திலே இருந்து அன்பும், அங்கே இந்த நாட்களிலே பாருங்கள் சமாதானமும், அங்கே அன்பும் நிறைந்த ஆவியைத்தான் இந்த நாட்களை பெற்றிருக்கிறோமே ஒழிய, இன்றைக்கு நாங்கள் இந்த நாட்களிலே பயத்தின் ஆவியை பெற்று இந்த நாட்களிலே நாங்கள் அங்கே இந்த நாட்களில் செயல்படவில்லை. கர்த்தாமே ஆசீர்வதிப்பார்கள். ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஊடாக இன்றைக்கு நாங்கள் பேசும்படியாக நீங்கள் தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய காரியத்தை நீர் எதற்காக இந்த நாட்களிலே இந்த பூமிக்கு வந்தீரன்றதை ஆண்டவரே ஆதிகாமம் 3:15 சொல்லப்பட்ட அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படியாக இந்த பூமிக்கு வந்தீரேயா கர்த்தாவே. என்னையும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளை நீர் விடுதலை செய்யும்படியாக அந்த பூமிக்கு வந்தீரே கர்த்தாவே. ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கருத்துக்களை இந்த வார்த்தைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நல்லெல்லத்திலே இந்த விதைகள் 1, 10, 30, 100 பலன் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அடியனை மறைத்து நீர் வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. சகலவற்றை உடைய பாத தண்டையிலே வைக்கிறனையா. பொறுப்பேற்றுக் கொள்ளும் ஆசீர்வதியும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஒரே நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா.
1: ஆமேன், ஆமேன். சேம் தலையங்கமாயா.
0: ஓம் ஐயா, சேம் தான். கிறிஸ்துடைய பாவ பரிகார பலிதான் அதுக்கு நிறைவேறுகிறது என்பதால் சேம் தான் ஐயா. பாட்டு போறையா? 4வது பகுதி.
1: ஓகே ஓகே. அருமையானவர்கள், இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஓலிய சுசேசரேற்பின் வானவர்கள் இந்த பாட நிகழ்ச்சியில் இணைந்திருந்தார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவிப்போம். நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இந்த ஒருவர் சார்பிலும், அதே வேளையிலே மறுவலிப்பிலே கேட்கப் போகின்ற ஒருவர் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். காட் பிளெஸ் யூ. ஆமேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

0: வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல்.
1: பரிமள தைலம் நிறைந்த வெள்ளைக்கால் பரணியை உடைத்து அதை கர்த்தராகிய இயேசுவின் மேல் ஊற்றிய அந்த ஸ்திரீயை நினைத்து பாருங்கள். மத்தேயு 26:7. சீஷர்கள் அவளுடைய செயலை வீண் செலவு என்று கண்டித்தார்கள். அந்த தைலத்தை விற்று அந்த பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்கலாம் என்று அவர்கள் நினைத்து கோபம் அடைந்தார்கள். மத்தேயு 26:8-9. ஆனால் அவர்கள் காண முடியாததை கர்த்தர் கண்டார். அவர் சொன்னார், இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாயிருக்கிறது. மத்தேயு 26:10-12. பின்பு 13 கர்த்தர் மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு காரியத்தை சொன்னார். உலகமெங்கும் இந்த சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் இடங்களிலெல்லாம் அவள் செய்த இந்த செயலும் அவளை நினைவு கூறும்படி சொல்லப்படும் என்றார். அந்த ஸ்திரீ தான் செய்த காரியத்தின் நித்திய முக்கியத்துவத்தை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் கர்த்தர் அதை அறிந்திருந்தார். இந்த உண்மையை எஸ்தரின் வாழ்க்கையிலும் நாம் காண்கிறோம். ராணியாக இருந்ததால் அவளுக்கு செல்வாக்குமிக்க ஒரு ஸ்தானம் இருந்தது. ஆனால் அவளுடைய ஜனங்கள் அழிவை எதிர்கொண்ட போது அவள் இருந்த ஸ்தானத்தையும் காலத்தையும் குறித்த முக்கியத்துவத்தை உணரும்படி மொர்தெகாய் அவளுக்கு சவால் விடுத்தான். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று. எஸ்தர் 4:14. எஸ்தருக்கு அது ஒரு தனிப்பட்ட தீர்மானமாக தோன்றியிருக்கலாம். ஆனால் அந்த தீர்மானம் ஒரு முழு தேசத்தையே பாதிக்கக்கூடியதாக இருந்தது. அவளால் பார்க்க முடிந்ததை விட மிக பெரிய ஒரு நோக்கத்திற்காக தேவன் அவளை அந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தார். பல நேரங்களில் கர்த்தருடைய அறிவுறுத்தல்கள் நம்முடைய தற்போதைய புரிதலுக்கு அப்பாற்பட்ட காரியங்களோடு தொடர்புடையவையாக இருக்கின்றன. அவர் எதிர்காலத்தை பார்க்கிறார். உங்களுடைய கீழ்ப்படிதலின் தாக்கத்தை அவர் அறிந்திருக்கிறார். அவர் உங்கள் முன் வைக்கும் தீர்மானங்களின் நித்திய மதிப்பையும் அவர் புரிந்திருக்கிறார். அதனால் தான் நீங்கள் அவரை முழுமையாக நம்பலாம். அவர் உங்களை வழி நடத்தும் போது உங்களிடமிருந்து எதையாவது எடுத்துக்கொள்ள அவர் முயற்சிப்பதில்லை. மாறாக உங்கள் வாழ்க்கைக்கான அவருடைய மேலான நோக்கத்திற்குள்ளும் அதன் முழு முக்கியத்துவத்தை நீங்கள் இப்போது அறியாத ஆசீர்வாதங்களுக்குள்ளும் அவர் உங்களை வழி நடத்துகிறார். ஆகையால் உங்கள் சொந்த சிந்தனையை விட அவருடைய ஞானத்தை நம்புங்கள். அவர் அழைக்கும் போது பதில் அளியுங்கள். அவர் வழி நடத்தும் போது கீழ்ப்படியுங்கள். ஊழியம் செய்வோம், தியாகம் செய்யவும் அல்லது அர்ப்பணிக்கவும் அவர் ஒரு கதவை திறக்கும் போது அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் காண முடியாததை அவர் காண்கிறார். அவர் உங்களை விட அதிகம் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெபிப்போம். நான் சொல்வதை திரும்ப சொல்லுங்கள். அன்புள்ள பிதாவே, என் வாழ்க்கையில் உம்முடைய ஞானத்திற்காகவும் அன்பிற்காகவும் வழிநடத்தலுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நிகழ்காலத்திற்கு அப்பாற்பட்டவற்றை நீர் காண்கிறீர் என்றும் என்னுடைய ஒவ்வொரு கீழ்ப்படிதலின் நித்திய முக்கியத்துவத்தையும் நீர் அறிந்திருக்கிறீர் என்றும் அறிந்து எனக்கான உம்முடைய திட்டங்களையும் நோக்கங்களையும் நான் நம்புகிறேன். என் இருதயம் உம்முடைய வழிநடத்தலுக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. நீர் எனக்காக நியமித்த பாதையில் நான் நம்பிக்கையோடு நடக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன். God bless you all. See you tomorrow. Good morning. With all glory to our Lord and Savior Jesus Christ, let's look into our word meditation for today. Today is Wednesday, 7th of October 2026, and the topic for today is He Knows More Than You Do. The opening scripture is taken from Esther 4 verse 14. And who knoweth whether thou art come to kingdom for such a time as this? There are moments in life when God calls you to act, give, speak, serve, or take a stand. And you may not fully understand the significance of what he is talking of you or asking of you. At such times, it's important to remember a simple truth. He knows more than you do. Hallelujah. Consider the woman who broke her alabaster box of precious ointment and poured it on the Lord Jesus. Matthew 26 verse 7. The disciples in her way act as a wasteful. They thought the ointment should have been sold and the money given to the poor. They were upset in Matthew 26 verses 8 and 9. But the Lord saw what they couldn't see and said, "Why trouble ye the woman? For she hath wrought a good work upon me. For in that she hath poured this ointment on my body, she did it for my burial." In Matthew 26 verses 10 to 12. Then the Lord made a most remarkable statement in verse 13, that wherever the gospel would be preached throughout the world, her act would be remembered. The woman didn't fully understand the eternal significance of what she had done, but the Lord did. The same truth is seen in the story of Esther. As queen, she had a position of influence. But when her people faced destruction, Mordecai challenged her to recognize the significance of her place and time, saying, "Who knoweth whether thou art come to the kingdom for such a time as this?" In Esther 4 verse 14. What seemed like a personal decision for Esther carried consequences for an entire nation. God had positioned her for a purpose greater than she could see. Many times the Lord's instructions are connected to realities beyond our present understanding. He sees the future. He knows the impact of your obedience. He understands the eternal value of the choices He places before you. That's why you can trust Him completely. When He directs you, He is not trying to take something from you. He is leading you into His greater purpose for your life and into blessings those whose full significance may not be apparent. He leads you into His greater purpose for your life and into blessings whose full significance may not yet be apparent. Therefore, trust His wisdom above your own reasoning. When He calls, respond. When He directs, obey. When He opens a door for service, sacrifice, or commitment, embrace it with joy. He sees what you cannot see, and He knows more than you do. Hallelujah. Let's pray. Please repeat after me. Dear Father, thank you for your wisdom, love, and guidance in my life. I trust your plans and purposes for me, knowing that you see beyond the present and understand the eternal significance of every step of my obedience. My heart is yielded to your leading, and I walk confidently in the path you have ordained for me. In Jesus' name, amen. God bless you all. See you tomorrow.
2: Recording stopped.

0: மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆமென்.
1: ஆமென். இது இதுதான் அந்த மத்திய ஆதியாகமம் 15:13, 14, 15 சொல்லப்பட்ட காரியம் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கிறோம், நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். இந்த நிறைவேறுதல் மூலமாக நீங்களும் நானும் இன்றைக்கு இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய நாமத்திலே சாத்தானை ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த ஜெயம் வந்து எங்களுக்கு இந்த பூமியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவன் எப்படி சத்துருவின் சாத்தான் அவருடைய சாத்தானுடைய தலையை நசுக்கி மனிதர்களுக்கு, அதாவது விழுந்து போன அந்த மனிதர்களை எடுத்து நிறுத்தி
2: காண்பித்து உங்கள் வாழ்விலே கிரியை செய்யும் போது.
0: தொடர்ந்து நாங்கள் பாஸ்டர் ராஜதுரை அழைக்க போறோம். அதற்கு பிறகு பாஸ்டர் பீட்டர் அல்வஸ் அழைக்க போறேன். பிரசுரர் பாஸ்டர் ராஜதுரை,

0: ஆண்டவர் கொடுத்தார். நம்மை வெட்கப்படுத்த
1: பின்பு ஒரு பெரிய மாற்றத்தை
2: மாகோயம் மோசம் போகும்படிக்கு
0: ஆணத்து நட்சத்திரங்களைப் போலவும் ஆண்டவர் கரற்கரை மணலைப் போலவும்
1: வழங்கால் படிட்டு
2: அந்த காலகட்டத்துக்குள்ள
0: மனிதர் எல்லாம் நிந்தித்தாலும் சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இருந்தாலும்

அவன் நசரேயனாக அவன் வளர்க்கப்படுகிறான். அப்படியே அவன் ஒவ்வொரு நாளும் அவன் வளர்ந்து வந்தான். தேவன் அவனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு

கோலியாத்திற்குள்ளே அவன் விழுந்து போடபடியினாலே பெலிஸ்தரின் கைகளிலே அவன் அகப்பட்டுக் கொண்டான். எந்த பெலிஸ்தருக்கு எதிராக அவன் தேவ பலத்தோடு கூட வெற்றியை பெற்றுக் கொண்டு வந்தானோ, ஆனால் பாவம் செய்ததினாலே, அவன் இச்சையிலே விழுந்ததினாலே பாருங்கள், அவன் பெலிஸ்தருடைய கைகளிலே இப்பொழுது அகப்பட்டுக் கொண்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அந்த பெலிஸ்தர்கள் அந்த சிம்சோனை பிடித்து அவனை விலங்கிட்டு அவனுடைய கண்களை எல்லாம் பிடுங்கி கடைசியிலே அவன் என்ன செய்யறாங்க, சிறைச்சாலையிலே மாவரைக்க வைத்து அவனை வெட்கப்படுத்தினார்கள். அவன் தேவனோடு கூட இருந்த வரைக்கும், பாவம் செய்யாமல் இருந்த வரைக்கும் அவன் அநேகரை வீழ்த்தினான், ஜெயத்தை பெற்றான். ஆனால் என்றைக்கு பாவம் செய்தானோ, இன்றைக்கு அவன் வெட்கப்பட்டு போன ஒரு சூழ்நிலையில அந்த நாட்களில் அவன் காணப்பட்டான். பாருங்கள், அது தேவ ஆனால் ஒரு நாள் வந்தது சிம்சோன் அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவன் மறுபடியும் தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணினான். தேவனை நோக்கி அவன் பார்த்தான், ஆண்டவரே, நான் உமக்கு விரோதமாக நான் பாவம் செய்தது உண்மைதான், ஆனால் இப்பொழுது இந்த ஜனங்களுக்கு முன்பதாக என்னை வெட்கப்படுத்தாதீங்க ஆண்டவரே என்று சொல்லி மீண்டும் ஒரு விசை கூட என்னை நினைத்தருளும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி மனம் திரும்பி அவன் கதறின பொழுது ஆண்டவர் மீண்டும் அந்த சிம்சோனை நினைவு கூர்ந்து மறுபடியும் அவனுக்கு அந்த பலத்தை கொடுத்தார். வேதம் சொல்கிறது, அவன் அத்தனை காலங்களை விட அவன் அந்நாளிலே அநேகம் பெலிஸ்தரை ஒரே இடத்திலே மடியை செய்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவங்களை உணர்ந்த பொழுது மறுபடியும் தேவன் அவனுக்கு ஒரு பலத்தை கொடுத்து அவன் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போடும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்று காலையிலே ஒருவேளை இந்த நேரத்திலே நீங்கள் ஒருவேளை பாவத்தோடு கூட யாரும் பார்க்கவில்லை, யாருக்கும் நாம் செய்கிறது தெரியாது என்று சொல்லி ஒருவேளை பாவங்களிலே நீங்க பாவம் செய்து கொண்டிருக்கலாம், அந்தரங்க பாவத்திலே ஒருவேளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், ஆனால் பாருங்கள், இந்த பிற்பட்ட வாழ்க்கையில் நாம் காணப்படும் பொழுது ஒரு நாள் நாம் வெட்கத்தை அனுபவிக்க நேரிடும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தை நம்மை தாழ்த்தி மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்தில் அழுது மனம் திரும்பி கர்த்தருக்காக வைராக்கியமாய் பரிசுத்தமாய் நாம் வாழ்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார், தலை நிமிர்ந்து வாழ கர்த்தர் கிருபை செய்வார். என கண்பான தேவ ஜனமே, அந்த வேதத்தில் நாம் வாசித்தோம், நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பேன் என்று சொன்னால் முதல் காரியம் நாம் பாவத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பினால் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் கிருபை செய்வார். இரண்டாவது காரியம், யார் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதத்திலே பார்க்கும் பொழுது சங்கீதம் 22:4-5 பார்க்கும் பொழுது, சங்கீதம் 22:4-5 பார்க்கும் பொழுது, பிதாக்கள் தேவனை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிதாக்கள் தேவனை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சொல்லி வேத வசனத்தை விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்திலே பார்க்கும் பொழுது நம்முடைய முற்பிதாவான ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அவரை வேறு பிரித்து ஆண்டவர் அவரை அழைத்தார், அவரை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் ஆபிரகாம் ஆண்டவருக்காக வைராக்கியமாய் விசுவாசத்தோடு கூட வாழ்ந்து வந்த ஒரு தேவ மனுஷன். ஆனால் அவருடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு குறைவு காணப்பட்டது. என்னவென்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையிலே குழந்தை பாக்கியம் இல்லாமல் காணப்பட்டது. ஆனால் ஆபிரகாம் ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்திருந்தார். அந்த வாக்குத்தம் நிறைவேறுவதற்காக பாருங்கள், கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் அவர் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்கள் நடக்கவில்லை என்று சொன்னால் சில நேரங்களிலே நாம் அவிசுவாசத்தோடு கூட காணப்படுகிறோம். இது நடக்குமா நடக்காது அவ்வளவுதான் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் தள்ளப்படுகிறோம். ஆனால் இந்த ஆபிரகாம் அப்படி அல்ல. அவன் குழந்தைக்காக 25 வருடங்கள் அவன் விசுவாசத்தோடு கூட காத்திருந்தான். அவருடைய சரீரத்தை குறித்து பார்க்கும் பொழுது அந்த சரீரம் செத்து போயிருந்தது, வயதான ஒரு நிலைமை. ஆனாலும் வேதம் சொல்கிறது, சரீரம் செத்து போயிருந்தாலும் அவனுடைய விசுவாசம் செத்து போல அவனுடைய விசுவாசம் குறைந்து போகவில்லை. வேதத்தை பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில அவன் விசுவாசித்த ஒரு காரியம், ரோமர் 4:20-21 பார்க்கும் பொழுது, ரோமர் 4:20-21 தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், அதாவது தேவனுடைய கொடுத்த வாக்கு தத்தத்தை குறித்து அந்த ஆபிரகாம் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், இது நிறைவேறுமா நிறைவேறாதா என்று சொல்லி சந்தேகப்படாமல், அடுத்த 21 தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற

0: வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாயிருந்தானாம். என கண்பான தினமே, தேவச்சனமே, எவ்வளவு அழகாக எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க. அவனுடைய வாழ்க்கையில குறைவுகள் இருந்ததுதான், அதற்கு நடக்குமா சந்தேகம், அறிவியல் பூர்வமாக சயின்ஸ் படி அவனுடைய வாழ்க்கையில குழந்தை பெறுவதற்கு எந்த சாத்தியம் இல்லை. ஆனால் தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை சந்தேகப்படாமல் அவன் முழு நிச்சயமாய் நம்பி என்ன செய்தானாம், தேவனை மகிமைப்படுத்தி இன்னும் அவன் விசுவாசத்தோடு கூட இருந்தானாம். ஏன்னா கர்த்தர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவர் என்பதை ஆழமாய் நம்பி இருந்தபடினாலே பாருங்க, கர்த்தர் அந்த நாட்கள் வந்த பொழுது, ஒரு நாட்கள் வந்த பொழுது கர்த்தர் சொன்னபடியே வாக்குத்தத்தின்படியாக ஒரு அழகான ஈசாக்கை கர்த்தர் அவரகமுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. கொடுத்தது மட்டுமல்ல, அவனுடைய சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் ஆண்டவர் கடற்கரை மணலைப் போலவும் ஆண்டவர் அவனை அந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அந்த நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களிலே சோர்ந்து போறோம் இல்லையா? என்னுடைய வாழ்க்கையில நடக்குமா, எனக்கு வயதாகிவிட்டதே, அல்லது என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிட்டதே, இது நிச்சயமா இந்த காரியங்கள் நிறைவேறுமா என்று சொல்லி சந்தேகிக்கணும். இல்ல, சந்தேகிக்காதீங்க. அபிரகாமை போல விசுவாசத்தில் எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா, வல்லவர்களா இருக்கணும். எல்லா காரியத்திலையும் கூட விசுவாசத்திலே வல்லவர்களா இருப்போம் என்று சொன்னார். அபிரகாமுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தை நிறைவேற்றினவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்ற அவர் வல்லவர். வேதத்திலே பார்க்கும் பொழுது சங்கீதம் 31:1 பார்க்கும் பொழுது ஒரு மனுஷ நிமிதமாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இதிலே சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கம் அடையாதபடி செய்யும் என்று சொல்லி அழகாக தாவீது சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர் எப்படி சொல்கிறார், ஆண்டவரே உம்மை மாத்திரம்தான் நான் நம்பி இருக்கிறேன், ஆகவே எனக்கு வேற யாரும் கிடையாது, வேற எந்த சோர்ஸும் எனக்கு கிடையாது, நீங்க ஒருவர் தான் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே நீ எனக்கு உதவி செய்கிறவர், ஆகவே என்னை ஒருபொழுதும் வெட்கமடையாதபடி எவருக்கு முன்பதாகவும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம். இந்த தாவீது ராஜா கர்த்தரையே எல்லா சூழ்நிலையிலும் அவன் நம்பியிருந்தான். சிறு வயதில் அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சின்ன பையனா இருந்தான். தகப்பனும் அவனுடைய சகோதரர்களும் அவனை ஒரு பொருட்டாகவே மதிக்கல, அவனை ஒரு பெருசா நினைக்கவே இல்லை, ஒரு மகன்னே அவங்க பொருட்டா எண்ணல. அவன் ஆகாது, இவன் ஒன்றுக்கும் உதவாதவன் என்று சொல்லி அவன் தள்ளப்பட்டவனாக அந்த தாவீது அந்த நாட்களிலே காணப்பட்டான். ஆனால் வேதவசனப்படியாக அவன் கர்த்தரையே நம்பியிருந்தபடினால, அவன் கர்த்தரையே சார்ந்திருந்தபடினால பாருங்க, தேவன் அவன் மேல் அன்பு கூர்ந்து அவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டான். அப்பாவுடைய அன்பு கிடைக்கல, சகோதரருடைய அன்பு கிடைக்கல, அவன் அந்த விஷயத்துல தள்ளப்பட்டான், உலகத்தின் பார்வையில ஒதுக்கப்பட்டான், இவன் எதற்கும் லாய்க்கற்றவன் என்று சொல்லி. ஆனால் தேவனுடைய பார்வையில அவன் வெளியேறப்பட்டவனா, தேவன் அன்பேனா, தேவனுடைய அன்பு அவனுக்கு கிடைச்சது. ஆகவே பாருங்கள், ஆண்டவராகிய தேவன் அவன் மேல அன்பு கூர்ந்து அவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இவனை பெரியவனாக மாற்ற வேண்டும், இவனை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பி அந்த நாட்களிலே பாருங்கள், ஆண்டவர் சவுலை தள்ளி தேவன் தாவீதை இஸ்ரவேலின் ராஜாவாக ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். யாருமே வேண்டான்னு சொன்னவன, ஒதுக்கப்பட்டவன கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி இஸ்ரவேலுக்கு ராஜாவாக ஆண்டவர் ஏற்படுத்தினார். பாருங்க, இதனால சவுலுக்கு இவனுக்கு விரோதமா அவன் எழும்புறான், பொறாமை கொள்றான், இவனை எப்படியாவது இவனை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு சவுல், தாவீதுக்கு சவுல் சத்துருவாக மாறி அவனை துரத்தி கொண்டே இருக்கிறான், எப்படியாவது அவனை வீழ்த்தணும், சாபடிச்சிடணும், அவனை ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும்னு சொல்லி. ஆனால் வேதவசனப்படியாக தாவீது கர்த்தரையே நம்பியிருந்தபடினாலே சவுலுக்கு முன்பாக கர்த்தர் அவனை வெட்கப்படுத்தவில்லை, சவுலுக்கு முன்பதாக கர்த்தர் அவனை கைவிடவில்லை. ஆகவே இந்த வார்த்தை வசனத்தை வாசித்தோம் இல்லையா, அவன் நம்ம வேதத்துல நம்ம வாசித்தோமே, இந்த ஏசாயா 45:17, நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பின்ற அந்த வாக்கு தத்தம் அபிரகாமுடைய வாழ்க்கையில மட்டுமல்ல, தாவீதுடைய வாழ்க்கையிலும் அப்படியே நிறைவேறது. பாருங்க, அவன் ராஜா வாகன பின்னரும் அநேக யுத்தங்களை தாவீது சந்திச்சான், நிறைய யுத்தங்களை செய்தான். ஆனால் வேதம் சொல்கிறது, எல்லாவற்றிலும் எல்லா யுத்தங்களிலும் தாவீது வெற்றி பெற்றான், அவன் ஜெயம் பெற்றான், அவன் தேவன் அவனை எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்படுத்தவே இல்லை என்று சொல்லி வேதவசனம் சொல்றது. எனக்கு அன்பான தேவஜனமே, நாமும் தேவனை நம்புவோம், நாமும் தேவனை விசுவாசிப்போம், தேவனுடைய சமூக தேவன் மேல அன்பு கூறுவோம், நிச்சயமா இந்த வாக்குத்தத்தின்படியாக என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நாம் வெட்கப்படாமலும் கலங்காமலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். முதல்ல சொன்ன, யார் வெட்கப்பட்டு போவாங்க? கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யறவங்க வெட்கப்பட்டு போவாங்க, விழுந்து போவாங்க. ஆனால் இரண்டாவது சொன்ன, யார் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி, கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அடுத்தபடியாக யார் அவர் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி பார்க்கும் பொழுது, சங்கீதம் 34:5 சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. எனக்கு அன்பான தேவஜனமே, யாரெல்லாம் நாம் யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்கிறோமோ, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். ஒருவேளை வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் நடுவாய் நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம், வாழ்க்கையிலே பல போராட்டங்கள் வழியாய் கடந்து போய் கொண்டிருக்கலாம், பலவிதமான பலவீனத்தின் மத்தியிலே நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம். சில வேளை சில காரியங்களை சில பேரிடம் சொல்லலாம், அநேக வேளை சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கலாம். ஏனால் எந்த எதுவா இருந்தாலும் மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் சொல்லும் பொழுது மனிதன் நமக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. சில வேளைகளில் மனிதர்கள் நம்முடைய காரியங்களை கேட்டுக்கொள்வார்கள், ஆனால் வெளியே போய் பலரிடம் சொல்லி சிரிப்பார்கள், நம்மை வெட்கப்படுத்த நினைப்பாங்க. ஆனால் வேதம் அதிகமாக அழகாக சொல்கிறது, இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு அன்பான தேவதன்மை, வேதத்திலே 2:20:3 நாம் பார்க்கும் பொழுது இங்கே ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா அவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையிலே திடீரென்று சொல்லி ஒரு பலவீனம் அவரை தாக்குகிறது. ஒரு மரணத்துக்கேதுவான ஒரு வியாதி அவருடைய வாழ்க்கையிலே பிடித்து கொண்டது. என்ன செய்வதென்று சொல்லி தெரியல. அவர் அப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையிலே அவர் அன்றைக்கு வாழ்ந்து வந்தார். ஆனால் வேதம் சொல்கிறது, அந்த 20:2-3 பார்க்கும் பொழுது, அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் பக்கமாக திருப்பிக் கொண்டு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை நோக்கி, மனுஷனை நோக்கி இல்ல, ஆண்டவரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் செய்தான். அழுது ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறான். அவனுடைய முகம் மனிதர்களை பார்க்கல, ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்குது. ஏன்னா அவனுக்கு தெரியும், என் தேவன் ஒருவர் தான் எனக்கு சுகம் கொடுக்க வல்லவர், என் தேவன் ஒருவர் தான் எனக்கு பலன் கொடுக்க வல்லவர், இந்த வியாதியை நீக்க வல்லவர், இந்த வியாதி நிமித்தமாக நான் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னான். நான் தேவனை மட்டும்தான் நான் நோக்கி பார்க்க முடியும் என்று சொல்லி பாருங்கள். அவன் இந்த நாட்களில் எந்த மனுஷனை குறித்து மனுஷனை தேடி ஓடாமல் தன் முகத்தை அதான் இடத்துல நம்ம சங்கீதத்தில் வாசித்தோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டுள்ள இவன் முகம் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்தது. அந்த நாளில் பார்க்கும் பொழுது பாருங்கள், ஆண்டவர் ஆகிய தேவன் அவருடைய அழுகையின் விண்ணப்பத்தை ஜபத்தை ஆண்டவர் கேட்டு ஆண்டவருடைய வியாதியை ஆண்டவர் நீக்கி அவருடைய ஆயுசு நாட்களோடு கூட 15 கர்த்தர் அவனுக்கு கூட்டி கொடுத்தார். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் எசேக்கியா ராஜாவை வெட்கப்படுத்தல, அவனை மரித்து போடல, அவனுடைய அழுகையின் சத்தத்தை விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டு ஆயுசு நாட்களை ஆண்டவர் கூட்டி கொடுத்தார். இன்றைக்கும் கூட இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாளும் கூட நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான துன்பங்கள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பாடுகள், கஷ்டங்கள், ஒருவேளை பண கஷ்டம், பொருளாதார பாடுகள், கஷ்டங்கள், ஒருவேளை பலவிதமான துன்பங்களுக்கு நடுவில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். இந்த மனுஷ முகத்தையே நீங்க பார்க்க வேண்டாம். இன்னைக்கு நான் சொல்கிறேன், கர்த்தருடைய எசேக்கியா ராஜா செய்தது போல, எசேக்கியா ராஜா விண்ணப்பம் பண்ணினது போல, நம்முடைய விண்ணப்பங்கள், ஜெபங்கள், அழுகைகள் கர்த்தருக்கு நேராய் திரும்பட்டும். கர்த்தருடைய முகத்தை நோக்கி பாருங்க, நிச்சயமாய் ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்வார், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் என்று சொல்லி பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் இரத்தம் சிந்தி ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். நம்மை வெட்கப்படுத்த கூடாதுன்னு சொல்லிதான் அவர் எல்லா வெட்கத்தை அவர் அனுபவித்து நமக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுத்தாகவே அந்த சிலுவையை நோக்கி பாருங்க, நிச்சயமாகவே வெட்கப்பட்டு போவதில்லை. அடுத்தபடியாக யார் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி பார்க்கும் பொழுது ஏசாயா 40:31 ஏசாயா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார்கள், கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். என கண்மாத தேவஜனமே, ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி பார்த்தான் வெட்கப்பட்டு போல, தாவீது கர்த்தரை நோக்கி பார்த்தான் வெட்கப்பட்டு போல, எசேக்கியா ராஜா கர்த்தரை நோக்கி பார்த்தான், கர்த்தர் அவனை வெட்கப்படுத்தல. இந்த இடத்துல பார்க்கிறோம் யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ, எந்த தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களுக்காக, ஆண்டவருடைய விடுதலைக்காக, ஆண்டவருடைய நன்மைகளுக்காக காத்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. வேதத்தில் அதற்கு நல்ல ஒரு உதாரணம் இருக்கிறது. ஒரு ஒரு தேவனுடைய மனுஷியை குறித்து நாம் பார்க்கிறோம். அன்னாள் என்கிறதான பிள்ளை இல்லாத ஒரு ஒரு ஒரு மனுஷன் அங்க இருக்கிறார். அவள் பார்க்கும் பொழுது அவளுக்கு திருமணமாகி அநேக வருடங்கள் அவளுக்கு குழந்தை இல்லை. ஆனால் அவள் தேவனுடைய சமூகத்தில் ஒவ்வொரு முறையும் தேவனுடைய சமூகத்தை தன்னுடைய ஜெபிக்கிறவளாய் அவள் காணப்பட்டாள். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி அவளுடைய குடும்பத்திலே அவள் குழந்தை இல்லாததுனால அவளை எல்லாரும் ஏளனம் பண்றாங்க, அவளை வெட்கப்படுத்த நினைக்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, அவளை அவமானப்படுத்துறாங்க, இவளுக்கு குழந்தை இல்லைன்னு. அந்த நாட்களிலே திருமணமாகி ஒரு மாதம் ஆனாலே அந்த நாட்கள் பழைய காலங்களிலே குழந்தை இருக்கிறதா என்று சொல்லி கேட்பாங்க. இன்னைக்கு அது வந்து வேற மாதிரி ஆகிப்போச்சு, இன்னைக்கு குழந்தை எல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனா அன்னைக்கு கல்யாண திருமணமாகி ஒரு மாதம் அல்லது ரெண்டு மாதத்துல கேட்டுருவாங்க, ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இந்த அன்னாளுடைய வாழ்க்கையில அப்படிதான். ஆனால் அவள் மனிதனெல்லாம் நிந்தித்தாலும், சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இருந்தாலும், இந்த அன்னாள் அவள் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தருக்காக காத்திருந்தாள். அவளுக்கு தெரியும், என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார், என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் தள்ள மாட்டாரு, நான் பொறுமையோடு கூட கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. மனிதர்கள் அவளை அவளுடைய வாழ்க்கையை வார்த்தையை குறித்து அவள் யோசிக்கல, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருந்தால் ஜெபித்தாள். பாருங்கள், ஆண்டவரும் அந்த பொறுமையை பார்த்து, ஐயோ இப்படி ஜெபிக்கிறாளே, பொறுமையோடு காத்திருக்கிறாளே என்று சொல்லி ஒரு காலகட்டத்திலே அன்னாளுக்கு ஆண்டவர் ஒரு அழகான சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார். ஆலயத்துல போய் காத்திருந்து காத்திருந்து ஜெபித்தவளுக்கு ஆண்டவர் நல்ல ஒரு சாமுவேலை கொடுத்து அவளை வெட்கத்தை எல்லாம் ஆண்டவர் நீக்கினார். எனக்கு அன்பான தேவஜனமே, ஒரு குழந்தை மட்டும் இல்ல, இன்னும் அஞ்சு குழந்தைகளை கொடுத்து கர்த்தர் அவளை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார், வெட்கத்தை எல்லாம் நிந்தைகள் அவமானங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றினார். அதே போல இந்த நாளில் கூட நான் சொல்லிக் கொள்கிறேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க இவ்வளவு நெடுநாளாய் அநேக காரியங்களுக்காக ஜெபித்து நீங்க காத்துட்டு இருப்பீங்க, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க கணவருக்காக, உங்க மனைவிக்காக, உங்களுடைய எதிர்காலங்களுக்காக நீங்க காத்து கொண்டிருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, அன்னாளுடைய தேவன் நம்முடைய தேவன். எப்படி அன்னாளுடைய வாழ்க்கையில வெட்கத்தை நீக்கி ஒரு ஜெயத்தை, ஒரு தலை உயர்வரை ஆண்டவர் கொடுத்தாரோ, அதே போல நம்முடைய வாழ்க்கையில் தலையை உயர்த்தி நம்மை ஆசீர்வாத. கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கடந்த வாரத்தில் நான் செய்தி கொடுக்கும் பொழுது யோபுவை குறித்து நான் சொல்லியிருந்தேன். அந்த யோபுனுடைய வாழ்க்கையில நமக்கு எல்லாம் தெரிந்த காரியம் தான், சுருக்கமாக நான் சொல்கிறேன். அவருடைய வாழ்க்கையில எல்லாம் இருந்தும் ஒரு காலகட்டத்தில் இழந்தான், வெட்கத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. பிள்ளைகளை இழந்தான், அவன் ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை எல்லாவற்றையும் இழந்தான், எல்லாம் இழந்து போய் கடைசியில தன்னுடைய மனைவியிடமிருந்து கூட அநேக தூஷணமான வார்த்தைகளை கேட்க வேண்டியது இருந்தது. ஆனால் அவருடைய நேசித்த நண்பர்கள் அவனோடு அவனுடைய நண்பர்கள் கூட அவனை வெட்கப்படுத்தினாங்க, ஏன்பா இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லி வெட்கப்படுத்தினாங்க அந்த அவனுடைய யோபுவினுடைய நண்பர்கள். ஆனால் யோபுவோ வேதவை குறித்து வேதத்திலே பார்க்கும் பொழுது கர்த்தரை நம்பி அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து அவருக்காக காத்திருந்தான். தெரியும், ஒரு நாள் கர்த்தர் என்னை எழுந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்பி கொடுப்பார் சொல்லி அந்த விசுவாசத்தின்படி கர்த்தருடைய வாழ்க்கையில எழுந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனியாக ஆண்டவர் கொடுத்து அவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்த தலையை ஆண்டவர் உயர்த்தினார். எனக்கு அன்பான தேவஜனமே, வேதவசனம் சொல்கிறது இயேசு 61:7, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் வரும், இரட்டத்தனையான பலன் வரும். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். ஆகவே இந்த காலவெளில சோர்ந்து போவாதீங்க. எதை குறித்தும் நீங்க நம்பிக்கை இழக்காதீங்க. ஆபிரகாம் எப்படி விசுவாசத்தில் வல்லவனா இருந்தாரோ, நீங்களும் விசுவாசத்தில் வல்லமையா இருங்க. கர்த்தர் பெரிய கரங்களை ஆண்டவர் செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தை விடங்கள் ஆசிரியப்படுறாங்க. ஒரு சிறிய ஜபத்தோடு கூட நான் முடிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்திற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் என்ன நிற்கமுள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமல் இருக்கும்னு சொன்னது போல இந்த வாக்கு தந்து எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும். வரும் நாட்களில் சாட்சியா இருக்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே
1: ஆமே ஆமே. நன்றி பாசர் ராஜதுரை. இன்று வெட்கப்பட்டு போவதில்லை என்பதற்கு சிம்சோன், ஆபிரகாம், தாவீது, எசேக்கியா, கல்வாரி சிலுவை, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அண்ணா ஜோபு போன்ற வேதாமத்திலிருந்து வெட்கப்பட்டு போ, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. நாங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டோம் அப்படியான வார்த்தையை கொடுத்தீர்கள். மிகவும் ஆச்சரியமா இருந்தது பாஸ்டர் ராஜேந்திர, கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் மனைவியின் ஊழியங்களையும் கர்த்தர் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமே ஆமே.
0: தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
1: இதுவரை நேரம் செய்து கொடுத்த பாஸ்டர் ராஜதுரை இந்தியா. தொடர்ந்து நாங்கள் முதன்முதலாக பாஸ்டர் அல்விஸ் பீட்டர் எல்விஸ் நாங்கள் அழைக்க போறோம். அவர் முதல் தடவையாக இந்த சங்கமா வானொலியிலே நித்திய வார்த்தை தினத்திலே வந்திருக்கிறார். அவருக்கு நான் 6:30 எங்களுக்கு நேரம் இப்பொழுது 6:30, ஆனா இந்தியாவில இப்பொழுது 7:00. சரி, சங்கமா வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பிலும் 97 ரேடியோல கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளின் சார்பிலும் இப்ப அந்த பாஸ்டரை வரவேற்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் பீட்டர் அல்விஸ். முதல் தடவையாக இந்த சங்கமா வானொலியிலே வந்து செய்தி கொடுக்க வந்திருக்கிறீர்கள். மிகவும் ஆச்சரியம். உங்களுடைய செய்தியை நான் கேட்டேன். உங்களுடைய செய்தியை கேட்கும் பொழுது ஜெபம் பண்ணேன். அப்பொழுதுதான் எனக்கு தோன்றுச்சு இவரையும் எனது ஊழியத்துக்கு அழைத்தால் என்ன என்று தோன்றுச்சு. உடனே தான் உங்களை நம்பரை தொடர்பு கொண்டேன். கர்த்தர் ஆசீர்வதித்தார். இப்பொழுது பாச உங்களோட ஒப்புக் கொடுக்கிறேன். உங்களை இன்ட்ரடக்ஷன் என்ன, எங்கே இருந்து பேசுவீர்கள் என்ன இன்ட்ரடக்ஷனை கொடுத்து விட்டு உங்களுடைய தீகர்சன வார்த்தை கொடுங்கள். உங்களுக்காக இப்ப 97 ரேடியோல இப்பொழுது பாச 2212 பேர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உலகம் எங்கும் உலகம் கேட்டுக்கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கிருபை
2: அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சென்னையில இந்தியாவில் இருக்கிற சென்னையில ரிவைவல் ப்ரொஃபட்டிக் சர்ச்சோடைய பாஸ்டரா நான் இருக்கிறேன். கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். கர்த்தர் நல்லவர். அநேக அற்புத அடையாளங்கள் மூலமாக அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்தி கொண்டு வருகிறார். இன்றைக்கு இந்த நாளிலே நான் தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசையாக இருக்கிறேன். கர்த்தர் சகோதரர் என்னிடம் சொன்னபோது சில வார்த்தைகளை எனக்கு காண்பித்தார். நான் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பதனால் எப்பொழுதும் நான் எனக்கு தெரிந்த வசனங்களை எல்லாருக்கும் போதிப்பதில்லை. எனக்குள் இருக்கிற கர்த்தர் என்ன பேச சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைகளை தான் நான் போதிப்பேன். இன்றைக்கு உங்கள் அனைவருக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை லூக்கா 24 அதிகாரத்திலே 13 வசனத்திலே நான் படிக்கிறேன். அன்றைய தினமே அவர்களில் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசி கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடனே கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்றவென்று கேட்டார். நீங்க பாருங்க, எம்மாவு சிஷ்யர்கள் வந்து அவங்க துக்கம் கொண்டிருக்கையாம், சம்பாஷித்து துக்கம் கொண்டிருக்கையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து கேட்கிறாரு அவங்கள பார்த்து, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய். இங்க பாருங்க, அவங்க இருதயம் என்ன இருந்துச்சுன்னா துக்கத்தால நிரம்பி இருந்துச்சு. இன்னைக்கு நான் என்ன பேச போறேன் அப்படின்னா, நீங்க நம்ம இருதயம் துக்கத்தாலேயோ பயத்தாலேயோ நிறைந்திருக்குமானால் தேவனே நம்ம பக்கத்துல வந்தா கூறோம், கடவுளே நம்ம பக்கத்துல வந்து நின்னா கூறோம், நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாரு. இங்க பாருங்க, இவங்க யாருக்காக வருத்தப்படுகிறார்களோ, யாருக்காக கவலைப்படுறாங்களோ, யாருக்காக துக்கம் படுறாங்களோ அவரே வந்து கூட நிற்கிறாரு, அவரே வந்து பேசுறாரு. ஆனா அந்த அவங்களுக்கு அந்த இயேசு கிறிஸ்துன்னு அவங்களுக்கு தெரியல. இங்க பாருங்க, நீங்க தேடுறது, நீங்க விரும்புறது, நீங்க எனக்கு வேணும்னு நினைக்கிறது உங்க பக்கத்திலேயே வந்து நின்னாலும் உங்களுக்கு அதுக்கு உங்க கண்ணுக்கு தெரியாது. எப்பன்னா உங்க இருதயம் துக்கத்தால நிரம்பி இருக்கும் போது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நிறைய பேர் வந்து ஆண்டுகிட்ட சொல்லுவாங்க, ஆண்டவரே உங்களுக்கு கண்ணு இல்லையா, நாங்க படுற கஷ்டத்தை உங்களுக்கு தெரியலையா, நாங்க எந்த நிலைமையில இருக்கிறோம் தெரியலையா. இது நிறைய பேருடைய ஜபமா இருக்கும். அவர் எங்கேயும் இல்லை, அவர் நம் அருகிலேயே இருக்கிறார், நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். என்ன விஷயம்னா, நம்ம எதை குறி எதை ஆண்டவர்கிட்ட கேட்கிறோமோ அதை சந்தோஷமா கேட்கறதில்ல, அதை சந்தோஷமா தேடுறதில்ல, ஒரு துக்கத்தோடையோ ஒரு பயத்தோடையோ நாம் தேடுவோமானா அது நம்ம பக்கத்திலே வந்தா கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது. பாருங்க அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவருக்கு ஒருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்ன? அதே 18வது வசனத்துல பாக்குறோம், அவர்களில் ஒருவனாகிய கிளையப்பா என்பவன் பிரதியுத்தரமாக இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அந்நியராய் இருக்கிறீரோ என்றான். பாருங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்க புறஜாதியான்ட்டாங்க. கிட்டத்தட்ட 3.5 வருஷம் ஆண்டவரோட வாழ்ந்தவங்க தான், தேவனுடைய வார்த்தையை கேட்டவங்க தான், இன்னைக்கு என்ன ஆச்சு, இருதயத்துல துக்கம் வந்ததுனால கடவுளே பக்கத்துல வந்து இருந்தா கூட அவங்க கண்ணுங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. நான் அதுதான் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்றேன், இருதயத்துல அதான் வசனம் ஒன்று சொல்லும் வந்து, உங்க இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ளுங்க. இந்த இருதயத்துல துக்கமோ பயமோ வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை நெக்ஸ்ட் ஸ்டெப் வைக்க விடாம பண்ணிடும், நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வைக்க விடாம பண்ணிடும். சாத்தா வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளை பயமுறுத்த தான் பார்ப்பான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவனால பயமுறுத்த தான் முடியும், அதுக்கு மேல அவனால ஒன்றும் செய்ய முடியாது. நம்மளை அவனால ஒன்றும் செய்ய முடியாது, அவன் பயமுறுத்தி கொண்டு தான் இருப்பான். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் வைக்கக்கூடாது என்பதில் அவன் ரொம்ப கவனமா இருப்பான். ஆண்டுடைய பிள்ளைகள் அடுத்த ஸ்டெப்பு வச்சிடக்கூடாது. நீங்க எல்லாத்துக்கும் தெரியும், 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல கோலியாத்து வந்து இஸ்ரேல் இராணுவத்தை பயமுறுத்தி கொண்டே இருந்தான். அவன் 40 நாள் பயமுறுத்தி கொண்டு தான் இருந்தான். ஆனால் 40 நாள்ல ஒரு ஆளை கூட அவன் கொலை செய்ய முடியல, ஒரு ஆளுடைய தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட அவனால பிடுங்க முடியல, இல்லைன்னா அந்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற ஒரு புல்லை கூட அவனால பிடுங்க முடியல, ஒரு சின்ன குழந்தைய கூட அந்த கோலியாத்தால கொலை பண்ண முடியல. அவ்வளோ பெரியவன், வசனம் சொல்லுகிறது அவனை பத்தி விளக்கும் போது பயங்கரமா அவனை இது பண்றாங்க. ஆனா அப்பேற்பட்ட கோலியாத்தால் ஒரு சின்ன காரியத்தை கூட செய்ய முடியல, அவன் மடிந்து போனதை பாக்குறோம். இங்க பாருங்க, நம்ம இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற கோலியாத்தால என்ன தெரியுங்களா, நம்மளை பயம்புறுத்த தான் முடியும். நம்ம முன்னாடி இருக்கிற சாத்தா வந்து ஆனா பயந்துட்டோம், நம்மளால ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்க முடியாது. நல்லா பார்ப்போம், அதுல பயந்த சவுல், அப்னேர், இஸ்ரேல் சேனை அவன் முகத்துக்கு பயந்து விலகி ஓடினார்கள். பயம் உங்களை பின்னோக்கி ஓட வச்சிடும், பயம் உங்களை முன்னாடி ஒரு ஸ்டெப்பு வைக்க விடாது, பயம் உங்களை ஒரே இடத்துல நிக்க வச்சிடும். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை ஒரே இடத்துல நிக்கிறதுக்கு என்ன தெரியுங்களா, பயம். ஆனா தாவீது நம்ம பார்ப்போம், தேவன் மேல இருந்த நம்பிக்கையினால அவர் என்ன செய்யறாரு, கோலியாத்தை நோக்கி ஓடுகிறத நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இங்க பாருங்க, லட்சக்கணக்கான வீரர்கள், யுத்த வீரர்கள், பராக்கிரமசாரிகள், புஜபல பராக்கிரமசாலிகள், உயரமானவர்கள் எல்லாம் பயந்து பயந்து ஒரு இடத்துல நிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பேற்பட்ட வீரனாக இருந்தாலும் பயம் அவனை பின்னோக்கி ஓட வைத்து விடும். ஆனா ஒரு வாலிபன் ஆண்டவருடைய பிள்ளை அவர் என்ன செய்யறாரு நம்ம என்ன பாக்குறோம், அவர் தைரியமாக ஓடுகிறார். வசனம் சொல்லும் நம்ம பார்க்கலாம், கோலியாத் எழும்பினான் இருக்கும், தாவீது ஓடினான் இருக்கும். அல்லேலூயா. இங்க பாருங்க, கடவுள் மேல் இருக்கிற நம்பிக்கை உங்களை ஓட வைக்கும், உங்க பிரச்சனைகள் மேல் இருக்கிற பயம் துக்கம் உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சிடும். எம்மாவூர் சீஷர்களை பார்த்தோம் இல்லைங்களா, யாரை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்களோ அவரே வந்து கூட நிற்கிறார். யாரை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள், இன்னைக்கு என்ன தெரியுமா, எதை குறித்து பேசி கொண்டிருக்கிறோமோ, எந்த ஆசீர்வாதத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறோமோ, அந்த ஆசீர்வாதமே நம்ம பக்கத்துல வந்து நின்னாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுக்காக தான் ஜபம் பண்ணுவோம், அதுக்கு தான் உபவாசம் பண்ணுவோம், அதுக்காக தான் பிரேயர் பண்ணுவோம், அதுக்காக தான் ஊழியக்காரங்கள்ட்ட போன் பண்ணி ஜபம் பண்ணுங்க. அது எங்கேயுமே இல்லை, அது உங்க பக்கத்துல தான் இருக்குது, அது எங்கேயும் தூரமா இல்லை. என்னன்னா, துக்கத்தோடும் பயத்தோடும் நீங்கள் தேட வேண்டுவதை தேடிக்கொண்டிருப்பீர்களானால் உங்கள் காலம் முழுவதும் நீங்கள் தேடிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். இங்க பாருங்க, இவங்க அதுக்கப்புறம் பாக்குறாங்க, வசனம் வந்து அவர் சொல்றாரு, அவர் கடிந்து கொள்கிற 25வது வசனத்துல, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இந்த துக்கம் என்ன செய்து தெரியுமா, நாமங்களை புத்தி இல்லாதவர்கள் ஆக்கிடும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பயப்பட அழைக்கப்படவில்லை. நம்ம பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பிரதர் வாழ்க்கையில பயப்படாம இருக்க முடியும்னா முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது, நான் ஒத்துக்கிறேன். பயம் எல்லாருக்கும் ஏதாவது விஷயத்துல டக்குன்னு வரும். ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, பயம் உங்களை மேற்கொள்ள விடாதீர்கள். பயம் உங்களை மேற்கொள்ள விடாதீர்கள். பயம் உங்களை ஜெயிக்க விடாதீர்கள். துக்கம் உங்களை ஜெயிக்க விடாதீர்கள். நீங்க ஜெயிங்க. ஒரு ஒரு செகண்ட் பயம் வரலாம், ஓகே என்னடா அப்படின்னு ஒரு ஒரு தாட் வரலாம். அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு மேல அதை வளர விட்டுறாதீங்க. நான் எப்போ என்னுடைய சபையில சொல்லுவேன், சாத்தான் ஒரு நோஞ்சான், ஏன்னா அவன் வல்லமை எல்லாம் உறிஞ்சிட்டாரு ஆண்டவர். ஒரு சிக் பர்சன்ட ஏதாவது எலும்பி அவன் சண்டை போட முடியுங்களா? ஒரு செத்த போனோ எலும்பி சண்டை போட முடியுங்களா? நீங்க எப்படி சாத்தானை பாக்குறீங்கன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. எல்லாரும் சாத்தானை ஒரு பெரிய பயில்வானாக பார்த்து கொண்டிருக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் தான் என்னமோ வந்து பலவீனமான ஆளா நினைச்சு.

0: நெக்ஸ்ட் ஸ்டெப் வைக்கக்கூடாது என்பதில் அவன் ரொம்ப கவனமாக இருப்பான். ஆண்டுடைய பிள்ளைகள் அடுத்த ஸ்டெப் வச்சிடக்கூடாது. நீங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் கோலியாத்து வந்து இஸ்ரேல் இராணுவத்தை பயமுறுத்தி கொண்டே இருந்தான். அவன் 40 நாள் பயமுறுத்தி கொண்டு தான் இருந்தான். ஆனால் 40 நாளில் ஒரு ஆளை கூட அவன் கொலை செய்ய முடியல. ஒரு ஆளுடைய தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட அவனால் பிடுங்க முடியல. இல்லைன்னா அந்த இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற ஒரு புல்ல கூட அவனால் பிடுங்க முடியல. ஒரு சின்ன குழந்தைய கூட அந்த கோலியாத்தால் கொலை பண்ண முடியல. அவ்வளோ பெரியவன். வசனம் சொல்லுகிறது அவனை பற்றி விளக்கும் போது பயங்கரமாக அவனை இது பண்ணுறாங்க. ஆனால் அப்பேற்பட்ட கோலியாத்தால் ஒரு சின்ன காரியத்தை கூட செய்ய முடியல. அவன் மடிந்து போனதை பார்க்குறோம். இங்கே பாருங்க, நம்ம இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற கோலியாத்தால் என்ன தெரியுங்களா, நம்மளை பயம்புறுத்த தான் முடியும். நம்ம முன்னாடி இருக்கிற சாத்தா வந்து ஆனால் பயந்துட்டோம், நம்மளால ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வைக்க முடியாது. நல்லா பார்ப்போம். அதில் பயந்த சவுல், அப்னேர், இஸ்ரேல் சேனை அவன் முகத்துக்கு பயந்து விலகி ஓடினார்கள். பயம் உங்களை பின்னோக்கி ஓட வச்சிடும். பயம் உங்களை முன்னாடி ஒரு ஸ்டெப்பு வைக்க விடாது. பயம் உங்களை ஒரே இடத்துல நிக்க வச்சிடும். இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை ஒரே இடத்துல நிக்கிறதுக்கு என்ன தெரியுங்களா, பயம். ஆனா தாவீதை நம்ம பார்ப்போம், தேவன் மேல இருந்த நம்பிக்கையினால அவர் என்ன செய்யறாரு, கோலியாத்தை நோக்கி ஓடுகிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, லட்சக்கணக்கான வீரர்கள், யுத்த வீரர்கள், பராக்கிரமசாரிகள், புஜபல பராக்கிரமசாலிகள், உயரமானவர்கள் எல்லாம் பயந்து பயந்து ஒரு இடத்துல நிக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்பேற்பட்ட வீரனாக இருந்தாலும் பயம் அவனை பின்னோக்கி ஓட வைத்து விடும். ஆனா ஒரு வாலிபன் ஆண்டவருடைய பிள்ளை அவர் என்ன செய்யறாரு நம்ம என்ன பார்க்கிறோம், அவர் தைரியமாக ஓடுகிறார். வசனம் சொல்லும் நம்ம பார்க்கலாம், கோலியாத் எழும்பினான் இருக்கும், தாவீது ஓடினான் இருக்கும். ஹல்லேலூயா. இங்க பாருங்க, கடவுள் மேல் இருக்கிற நம்பிக்கை உங்களை ஓட வைக்கும். உங்க பிரச்சனைகள் மேல் இருக்கிற பயம் துக்கம் உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சிடும். எம்மாவூர் சீஷர்களை பார்த்தோம் இல்லைங்களா, யாரை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்களோ அவரே வந்து கூட நிற்கிறார். யாரை குறித்து பேசி கொண்டிருக்கிறார், எனக்கு என்ன தெரியுமா, எதை குறித்து பேசி கொண்டிருக்கிறோமோ, எந்த ஆசீர்வாதத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிறோமோ, அந்த ஆசீர்வாதமே நம்ம பக்கத்துல வந்து நின்னாலும் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதுக்காக தான் ஜபம் பண்ணுவோம், அதுக்கு தான் உபவாசம் பண்ணுவோம், அதுக்காக தான் பிரேயர் பண்ணுவோம், அதுக்காக தான் ஊழியக்காரங்கள்ட்ட ஃபோன் பண்ணி ஜபம் பண்ணுங்க. அது எங்கேயுமே இல்லை, அது உங்க பக்கத்துல தான் இருக்குது, அது எங்கேயும் தூரமா இல்லை. என்னன்னா, துக்கத்தோடும் பயத்தோடும் நீங்கள் தேட வேண்டுவதை தேடி கொண்டிருப்பீர்களானால் உங்கள் காலம் முழுவதும் நீங்கள் தேடிக்கொண்டு தான் இருக்க வேண்டும். இங்க பாருங்க, இவங்க அதுக்கப்புறம் பாக்குறாங்க, வசனம் வந்து அவர் சொல்றாரு, அவர் கடிந்து கொள்கிற 25வது வசனத்தில், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. இந்த துக்கம் என்ன செய்து தெரியுமா, நாமங்களை புத்தி இல்லாதவர்களாக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பயப்பட அழைக்கப்படவில்லை. நம்ம பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பிரதர் வாழ்க்கையில பயப்படாமல் இருக்க முடியும்னா முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது, நான் ஒத்துக்கிறேன். பயம் எல்லாருக்கும் ஏதாவது விஷயத்துல டக்குன்னு வரும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, பயம் உங்களை மேற்கொள்ள விடாதீர்கள். பயம் உங்களை மேற்கொள்ள விடாதீர்கள். பயம் உங்களை ஜெயிக்க விடாதீர்கள். துக்கம் உங்களை ஜெயிக்க விடாதீர்கள். நீங்க ஜெயிங்க. ஒரு ஒரு செகண்ட் பயம் வரலாம், ஓகே என்னடா அப்படின்னு ஒரு தாட் வரலாம், அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு மேல அதை வளர விட்டுறாதீங்க. நான் எப்போ என்னுடைய சபையில சொல்லுவேன், சாத்தான் ஒரு நோஞ்சான், ஏன்னா அவன் வல்லமையெல்லாம் உறிஞ்சிட்டாரு ஆண்டவர். ஒரு சிக் பர்சன்ட்ட ஏதாவது எழும்பி அவன் சண்டை போட முடியுங்களா, ஒரு செத்த போனோம் எழும்பி சண்டை போட முடியுங்களா? நீங்க எப்படி சாத்தானை பாக்குறீங்கன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. எல்லாரும் சாத்தானை ஒரு பெரிய பயில்வானாக பார்த்து கொண்டிருக்கிறாங்க, ஆனா ஆண்டவர் தான் என்னமோ வந்து பலவீனமான ஆளா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆண்டவரே செய்ய மாட்டீரா, ஆண்டவரே பண்ண மாட்டேரா, சாத்தான் எவ்வளவு பண்ணிட்டான் பாருங்க எங்க வாழ்க்கையில, சாத்தான் எவ்வளவு பண்ணிட்டானா ஆண்டவர் எதுவும் பண்ணாம இருக்கிறாரா? அவர் சிலுவையில எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நீங்க சாத்தானா எப்படி பாக்குறீங்கன்னு இருக்கணும். நான் என் சபையில சொல்லுவேன், சாத்தான் ஒரு நோஞ்சான், ஒரு நோஞ்சான், ஒரு பலவீனமானவன், நான் கேக்குறேன், ஒரு பலவீனமானவனிடம் இருந்து வருகிற பிரச்சனைகள் எப்படி இருக்கும்? ஒரு பலவீனமானவனிடம் இருந்து வரும் பிரச்சனைகள் பலவீனமானதாகத்தான் இருக்கும். உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் பலவீனமானவைகள். ஏனென்றால் சாத்தான் பலவீனமானவன், அவன் முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டவன். இன்னைக்கு நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் தோற்கடிக்கப்பட்ட பிரச்சனைகள். உங்களுடைய கடன் பிரச்சனையாக இருக்கலாம், உங்களுடைய வியாதி பிரச்சனையாக இருக்கலாம். நீங்க பார்த்து சொல்லணும், நீ எல்லாம் தோற்கடிக்கப்பட்ட பிரச்சனை. இன்னைக்கு என்ன தெரியுமா வருது? நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு வியாதி வருதுன்னா வந்த உடனே அது பெருசா வந்துடாது, அது ஆரம்பம் சின்னதா வரும். ஒரு பாவ பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு சின்னதா ஸ்டார்ட் ஆகும். இல்ல எந்த ப்ராப்ளம் வச்சுக்கோங்க, அது ஆரம்பம் வந்து ரொம்ப சின்னதா தான் ஆரம்பிக்கும். ஆண்டு நமக்கு சொன்ன மாதிரி ஆரம்பம் அற்பம் அற்பம் ஆரம்ப அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்குன்ற மாதிரிதான் இந்த பிசாசு ஆரம்பிக்கிறதும் அப்படியே லைட்டா தான் வரும். நம்ம என்னமா பண்றது, அது நோஞ்சா மாதிரி வர பிரச்சனைய பேசி பேசி பேசி பேசி அதை மெடிடேஷன் பண்ணி நல்லா அதுக்கு ஊசி போட்டு சோறு போட்டு அந்த பிரச்சனையை வளர்த்து விட்டுறது. நம்ம பிரச்சனை எல்லாம் பெருசா வர்றது கிடையாது. பாருங்க, பிரச்சனை வந்தவுடனே அப்ப ஏசப்பா என்ன சொன்னாரு, அப்பாலே போ சாத்தானினாரு, முடிஞ்சு போச்சு போயிட்டான். அதாவது ஆண்டர் என்ன சொன்னாருன்னா, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். முடிஞ்சு போச்சு, வர பிரச்சனையை அது வரும்போதே எதிர்த்து நின்றுங்க. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஒருத்தவங்களுக்கு போன் பண்ணி, அக்கா தெரியுமா, அண்ணன் தெரியுமா, பிரச்சனை இந்த மாதிரி இருக்கு தெரியுமா, அது அரை மணி நேரம் பேசுனா அந்த பிரச்சனைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். அடாடா நம்மளை பத்தி எவ்வளவு பேசுறாங்க, மணிக்கணக்கா நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நல்லா நம்ம ஃப்ரெண்ட் ஆயிடலாம், இவங்க கூட போய் வாழலான்னு வந்துடும் பாருங்க. அதை நீங்க அதுதான் ஆண்டவர் பிசாசை கடவுளை வாழ்த்தும் போது கூட அவர் வாழ்த்த இடம் கொடுக்கவில்லை. பிசாசோட வார்த்தைகளுக்கு உங்க வாழ்க்கையில் இடம் கொடுக்காதீர்கள். நல்ல விதமா வருகிற பிசாசோட வார்த்தைகளுக்கு கூட செவி கொடுக்காதீர்கள். கர்த்தருடைய வார்த்தையில் நிரம்பி இருங்கள், கர்த்தருடைய வார்த்தையில் நிரம்பி இருங்கள். ஏன்னா நான் சொல்றேன் பாருங்க, இந்த துக்கம் பயம் இந்த லிஸ்ட்ல எதை வேணா வச்சுக்கோங்க, அது என்ன செய்யுது? ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள். இந்த துக்கம் நம்மள புத்தி இல்லாதவர்கள் ஆக்கிடும். அதனால நான் சொல்றேன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு ஃபீட் பண்ணிடாதீங்க, அதை அதிகம் பேசாதீங்க. தேவனுடைய வார்த்தைகள் அதிகம் பேசுங்க, தேவனோடு அதிகம் பேசுங்க. நான் அடிக்கடி என்னுடைய சபையில சொல்லுவேன், கணவன் மனைவி கிட்ட பேசுறத காட்டிலும் கடவுளோடு அதிகம் பேச வேண்டும். ரெண்டாவது மனைவி, ஃபர்ஸ்ட் காடு, ரெண்டாவது மனைவி நம்ம ஃபேமிலி. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்படி நம்ம கடவுளோடு அதிகம் பேச பேச பேச அவர் நம்மோடு பேச பேச இந்த உலகம் பேசுகிற வார்த்தைகள் நமக்கு காதுல கேட்காது, பிசாசு பேசுகிற வார்த்தைகள் நம்ம காதுல கேட்காது. ஏன்னா ஆல்ரெடி 24 hours உங்க கூட ஒருத்தர் பேசி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக அவர் பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய ஆவியிலே இருதயத்திலே நம்மோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, அப்பொழுது பாருங்க, அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. இங்க பாருங்க, அவங்க கண்கள் திறக்கப்பட்ட போது அவங்க பேசிக்கொள்கிறாங்க. அந்த வார்த்தை அவரோடு பேசுகிற வார்த்தை வரும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரிஞ்சதான். அல்லே லூயா. நான் சொல்றேன் பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தையோடு வாழுங்கள். தேவனுடைய வார்த்தை அவரோடு என்ன வார்த்தை, அவரோட நீங்க அவரோடு பேச, அவர் நம்மோடு பேச, அந்த மாதிரி மாறி மாறி பேசும்போது உங்களுக்குள்ளே என்ன ஆகுதான், கொழுந்து விட்டு எரிந்ததான் அந்த அக்கினி. உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா நோய்களையா இருக்கட்டும், வியாதிகளா இருக்கட்டும், எந்த பிரச்சனையா இருக்கட்டும், அதை எரித்து விடும். இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா, ஊழியக்காரங்கனாலே ஃபோன் பண்ணி ப்ரேயருக்கு, பாஸ்டர் எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க, எனக்கு ப்ரேயர் பண்ணுங்க. நான் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு டைம் ரெண்டு டைம் ப்ரேயர் பண்ணுவேன், அதுக்கப்புறம் சொல்லிடுவேன், நான் உங்களுக்கு பூசாரி கிடையாது, கடவுளுக்கும் உங்களுக்கும் நான் ஒரு மீடியேட்டர் கிடையாது. உங்க அப்பா கிட்ட நீங்க பேசுறதுக்கு நான் வந்து, உங்க அப்பாட்ட நீங்க பேசுறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் கேட்பீங்களா யாராவது, எங்க அப்பா இப்பிடம் பேச வேண்டும், எனக்கு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு பர்மிஷன் பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட போய் கேட்பீங்களா? உங்க தகப்பன் 24 hours நீங்க எப்ப பேசுவீங்க, எப்ப பேசுவீங்கன்னு உங்ககிட்ட அவர் காத்து கொண்டிருக்கிற தகப்பன், அந்த அப்படிப்பட்ட ஒரு தகப்பன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப நம்ம கடவுளை குறித்த ஒரு அறிவு வேணும். இன்னொரு நான் சொல்றேன், இந்த இருதயம் பிசாசால பயம்புறுத்த மட்டும்தான் முடியும், துக்கமாக்க மட்டும்தான் முடியும். தாவீதை வச்சு நம்ம பேசணும், கோலியாத்தை வச்சு பயம்புறுத்தி தான் கொண்டிருந்தான், பயமுறுத்தி பயமுறுத்தி ஒரு ஸ்டெப்பு அவங்க வைக்கக்கூடாது. அவரோட நோக்கம் என்னன்னா, எங்கடா ஒரு ஸ்டெப்பு வச்சிருவாங்களோ, இந்த தேவ ஜனம் ஒரு ஸ்டெப்பு வைக்கக்கூடாது. வச்சு அந்த பயம் அவனுக்கு சும்மா பயமுறுத்த தான் செய்வான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்க லைஃப்ல எப்பயாச்சும் உங்களுக்கு ஒரு பயம் வரும்னா, பயம் வருதுன்னு நினச்சுக்கோங்களேன், உங்களுக்கு லைஃப்ல உங்களுக்கு ஒரு பயம் வருதுன்னு நினச்சுக்கோங்களேன், உங்களை குறித்து உங்க எதிர்காலத்தை குறித்து தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு பயம் வருதுன்னா அது உங்களுக்கு வருகிற பயம் அல்ல, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆண்டவருடைய தேவ பிள்ளைகள் நம்ம தெரிந்து கொள்ள ஒரு சத்தியம் என்னன்னா, உங்க லைஃப்ல ஏதாவது ஒரு எதிர்காலத்தை குறிச்சோ இல்லை பிரச்சனையை குறித்தோ உங்களுக்கு பயம் வருகிறதா, அது உங்களுக்கு வருகிற பயம் அல்ல, சாத்தானுக்கு வருகிற பயம். அந்த பயத்தை தான் உங்க மேல அவன் திணிக்க பார்க்கறான். அவன் ஒரு பயந்தாங்கோழி, அவன் ஒரு நோஞ்சான், அவன் ஒரு பலவீனமானவன், அவன் தான் பயப்படுகிறவன், அவன் பயப்படுகிற ஆவியுள்ளவன். நம்ம அன்பும் தெளிந்த புத்தியும் ஆவியுள்ளவர்கள், அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை உடையவர்கள். நம்ம நம்ம பயத்தின் ஆவி நமக்கு கொடுக்கல ஆண்டவர், நமக்கு பய ஆவியை கொடுக்கல. அந்த பயத்தின் ஆவி வந்து பிசாசின் ஆவி. அவன் பயப்படுறனால, நம்மளை குறிச்சு உங்களை குறிச்சு அவன் பயப்படுறனால அவன் என்ன செய்யறான்னா, உங்களை பயம்படுத்த பாக்குறான். அந்த பயத்தை அவன் உங்க மேல திணிக்க பாக்குறான். அப்படிதான் லட்சத்துக்கும் அதிகமான இஸ்ரவேல் ஜனங்கள் சவுல் அப்னேர்கள் எல்லார் மேலையும் திணிச்சான். பயந்தவர்கள் ஒரு அடி முன்னாடி வைக்கல. பிரியமான நான் சொல்றேன், நீங்க பயந்துட்டீங்கன்னா ஒரு ஸ்டெப் நீங்க முன்னாடி வைக்க மாட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, நிறைய பேர் நிறைய ஏரியால நின்று இருப்பீங்க, அடுத்த ஸ்டெப் வச்சிருக்க மாட்டீங்க. மோசை கூட நம்ம பார்ப்போம், மோசை அழுது இறந்ததுக்கு அப்புறம் ஜனங்கள் எல்லாம் துக்கம் கொண்டாடினார்களாம். ஓன அழுது 30 நாள் துக்கம் கொண்டாடுறாங்க, அங்கேயே உட்காந்துட்டாங்க. துக்கம் இவங்க கொண்டாட கொண்டாட முன்னாடி பார்த்தீங்கன்னா யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது. நீங்க துக்கத்துல உக்காந்தீங்க, உங்க முன்னாடி பிரச்சனை எல்லாம் அப்படியே தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. பிரச்சனை எல்லாம் ரொம்ப அழகா ஓடிக்கிட்டு இருக்கோம், வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்லுவாரு, யோசுவாவை பார்த்து சொல்லுவாரு, நீங்க துக்கம் கொண்டாடினதெல்லாம் போதும்பா, நீங்க எழுந்து இந்த யோர்தானை கடந்து போங்க. துக்கப்பட்டதெல்லாம் போதும், யோர்தான்ல உட்கார்ந்தது போதும், அழுதது போதும், புலம்பினது போதும், போதெல்லாம் எழுந்துருங்க. நான் சொல்றேன், துக்கம் துக்கம் உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சிடும், பயம் உங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சிடும், எழுந்து போக விடாது. வாழ்நாள் ஃபுல்லா அதே இடத்துல உட்கார வச்சு சாத்தான், நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளை ஒன்றும் பண்ண முடியாதவங்க நல்லாவே தெரியும் ஆண்டுடைய பிள்ளைகளை. ஆனா இந்த ஜனம் அடுத்த ஸ்டெப்பு வைக்கக்கூடாது, வாழ்க்கையில முன்னேறிடக்கூடாது, ஊழியத்துல முன்னேறிடக்கூடாது. இந்த ஜனங்களை எப்படியாச்சும் ஹோல்ட் பண்ணணும், இதுதான் அவனுடைய நோக்கமா இருக்கும். அப்ப நல்லா பாருங்க, அங்க யோசுவாக்கு தேவனுடைய வார்த்தை வரும், நீங்க எழுந்து இந்த யோர்தானை கடந்து போங்க, நிக்காதீங்க, பயப்படாதீங்க, துக்கமா இருக்காதீங்க, எழுந்து போங்கன்னுவாங்க. இன்னொரு வசனத்தை நான் சொல்லுறேன், இங்க பாருங்க, லூக் ஜான் 20:15, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். மரியாளம்மா, டைம் இல்லாதனால நான் கொஞ்சம் ஷார்ட்டாக நான் போகிறேன். மரியாளம்மா நம்ம பார்ப்போம், ஆண்டருடைய ரிசரக்ஷனுக்கு அப்புறம் அவங்க பார்க்குறாங்க. 14வது வசனம், யோவான் 20, இவைகளை சொல்லி பின்னாடி திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டால், ஆனாலும் அவரை இயேசு என்று அவள் அறியாதிருந்தால், இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனது உண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுகிறேன் என்றார். நம்ம அழுதுட்டு இருக்கிறாங்க, தேடிக்கிட்டு இருக்கிறாங்க, அழுதுகிட்டு தேடுறாங்க. இங்கே கிறிஸ்தவர்கள்லாம் அதுதான், நல்லா தேடுறோம், தேடுங்கள் அப்பொழுது கண்டெடு, ஏசப்பா சொல்லிட்டார் பிரதர், தேடுறோம் பிரதர், ஜெபிக்கிறோம் பிரதர். இந்த அம்மா துக்க அழுங்க, ஆண்டவர் செய்த நன்மையை நினைச்சு அழுங்க, ஆண்டவர் நமக்கு சிலுவையில செய்ததை நினைச்சு அழுங்க, அவர் அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பை நினைச்சு அழுங்க. ஆனா நான் உங்களுக்கு தான் சொல்றேன், துக்கப்பட்டு அழுகாதீங்க, துக்கம் வேணாம். உங்களுடைய அழுகையில ஆனந்த கண்ணீர் இருக்கட்டும், ஆண்டவர் ஏசப்பா எனக்கு நல்லது செஞ்சாரு. தேசங்களுக்காக அழுங்க, தேசங்களுக்காக அழுங்க, தேசங்களுக்காக அழுது ஜெபிங்க, ஊழியக்காரர்களுக்காக அழுது ஜெபிங்க, அதெல்லாம் நல்லது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா துக்கத்தோடு, சாத்தான் தருகிற துக்கத்தோடு அழாதீர்கள். இங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாருனா, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய், அவரை தான் தேடிக்கிட்டு இருக்கிறான். அந்த அம்மா அவங்களே பார்க்குது, திரும்பி பார்க்குது, திரும்பி பார்த்து அந்த அம்மாவுடைய அழுதுகிட்டு இருக்கிறனால, அந்த அம்மாவுடைய இருதயம் துக்கத்தால் இருக்கிறனால யாரை தேடுகிறாங்களோ அந்த அம்மா அவரே வந்து முன்னாடி நிற்கிறார். ஆனா அந்த அம்மா கண்ணுக்கு தெரியல. இப்ப நான் உங்களுக்கு புரியுதுங்களா, நம்ம நிறைய ஜபம் பண்றோம், ஆண்டவர் எல்லாம் ஜபம் கேள்வி கேட்க இதெல்லாம் அவர் பதில் தராம இல்ல வராம இல்ல, நம்ம துக்கத்தால இருக்கிறனால நம்ம அவரை பார்க்க முடியல, நிறைய ஏரியால அவர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியல. அந்த அம்மா துக்கமா இருந்ததுனால அவர் யாருன்னு நினைச்சிட்டாங்க, இங்க பாருங்க எம்மாவூர் சீஷர்கள் வந்து புறஜாதி நினைச்சிட்டாங்க அவரை. இந்த மரியாத இந்த அம்மா வந்து என்ன நினைக்கிறாங்க, மகதலேனா மரியா என்ன நினைக்கிறாங்கன்னா தோட்டக்காரன் நினைச்சிட்டாங்க. அட கடவுள் வந்து நிக்கிறாருங்க, கடவுளே வந்து முன்னாடி நிக்கிறாரு. இந்த அம்மா அழுது கொண்டிருக்கிறதுனால, இந்த அம்மாவுடைய இருதயம் துக்கத்தால நிறைந்திருக்கிறதுனால அவங்க தேடுகிற கடவுளே வந்து முன்னாடி நின்னாலும் அந்த அம்மாவுக்கு என்ன தெரியுதுன்னா தோட்டக்காரனா தெரிந்தார், தோட்டக்காரனா தெரிந்தார். இன்னைக்கு நமக்கும் அந்த மாதிரி தான், கடவுளை நாம எப்படி தேடி கொண்டிருக்கிறோம், ரொம்ப முக்கியமானது ஒரு காரியமா இருக்கு. எம்மாவூர் சீஷர்கள் மாதிரி கடவுளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால்தான் பவுல் சொன்னாரு, இயேசுவையும் நாங்கள் மாம்சத்தின்படி அறிய மாட்டோம். ஃப்ளஷ்ல தேடாதீங்க, ஏசப்பா எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டீங்களே, ஓ அது இந்துக்களும் அழுகுறாங்க, முஸ்லீம்களும் அழுகுறாங்க, புத்தர்கள் யார வேணா அழுவாங்க, ஐயோ இயேசு கிறிஸ்து மரித்தாரா, ஐயோ அவர் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கப்பா. அதான் பவுல் சொன்னாரா, மாம்சத்தின்படி யாரையும் அறியவேன், கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறியேன். ஆண்டவர் வந்து அடிபட்டாரு காயப்பட்டாரு அப்படின்றத கூட நீங்க ஃபிளஷ்ல யோசிக்காதீங்க, ஸ்பிரிட்ல டீல் பண்ணுங்க. உங்களுக்கு மினிஸ்ட்ரி நடக்கும், உங்களுக்கு மினிஸ்ட்ரி நடக்கும், தெரியுதுங்களா? அப்ப இங்க பாருங்க, அந்த அம்மா துக்கத்துல அழுகுறனால என்ன ஆகுதுன்னா, கடவுளே முன்னாடி வந்தாலும் அந்த அம்மாவுக்கு எப்படி தெரியாது, தோட்டக்காரனை போல காட்சி அளிக்கிறார். அப்புறம் பாருங்க அவர் சொல்றாரு, இயேசு அவளை நோக்கி மரியாதை என்றால் அவள் திரும்பி பார்த்து ரகுனி என்றாள். இங்க பாருங்க, வார்த்தை வந்தது, வார்த்தை வந்தது, வார்த்தை வந்த உடனே அவளுக்கு ஒரு வெளிச்சம் வந்தது. எம்மாவூர் சிஷ்யர்களுக்கும் பாக்குறோம், துக்கத்துல இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு வார்த்தை வந்தது, அங்க அவங்களுக்கு ஒரு வெளிச்சம் வந்ததை நம்ம பாக்குறோம். நான் தான் சொல்றேன்னா, உங்களுடைய வாழ்க்கை நீங்க எவ்வளவு பேர்பட்ட துக்கத்துல இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனையில இருந்தாலும் சரி, எந்த போராட்டம் இருந்தாலும் சரி, உங்களை வழி நடத்துகிறது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களை வழி நடத்தும். கர்த்தருடைய வார்த்தை அந்த எந்த இடத்துல நீங்க எவ்வளவு பெரிய துக்கத்துல இருந்தாலும் நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தைகளை விட்டு விலகாதிருங்கள். தாவீது ஜெயிச்சதுக்கு காரணம் என்ன, தேவனுடைய வார்த்தை. தாவீது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அவர் அரண்மனையில் இருந்தப்ப எழுதியதை காட்டிலும் அவர் காடுகளில் இருக்கும்போது எழுதின சங்கீதங்கள் அதிகம். அவர் காடுகள் இருக்கும்போது, வாழ்க்கை நல்லாவே இல்லாத போது, சூழ்நிலைகள்லாம் எதிராக இருந்த போது, 3000 பேர் எப்பவுமே தாவீத கொலை செய்கிறதுக்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுவும் இஸ்ரேல்ல செலக்ட் பண்ண ஆளு, யாருக்காக யுத்தம் செய்தாரோ, யாருக்காக உயிரை பணயம் வைத்து ஓடினாரோ, யாரை நேசித்தாரோ, எந்த குடும்பத்துக்கு உதவி செய்தாரோ, அதே குடும்பம் அதே ஆள் அதே ஜனங்கள் தன் சொந்த ஜனங்கள் அவரை கொலை செய்ய தேடிக்கொண்டிருக்கிறாரு. ஆனா நல்லா தெரியும், அவருடைய இருதயத்தை எப்பவும் சாத்தானுக்கோ துக்கத்துக்கோ பயத்துக்கோ விட்டு போடாம இருந்தார். சவுல் வந்தப்ப கூட, சவுளை கொல்றதுக்கு வாய்ப்பு இருந்த போதும் அவரை கொலை செய்யாமல், அவரை கொலை செய்ய வந்தவர்களையும் தடுத்தார். கொலை செய்ய வந்தவனையே பார்த்து என் தகப்பனே என்று பேசினார். அப்படி அதுதாங்க இருதயம். அந்த மாதிரி இருதயம் வைக்கும் போது பாருங்க, நீங்க சீக்கிரமா உங்களுடைய இடத்துல நீங்க கிங் ஆகிறத பார்ப்பீங்க. கடைசியா இன்னொரு நான் ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லூக்கா 8:50 நம்ம பார்க்கலாம். லூக்கா 8:50 நம்ம யவீருடைய மகள் அவங்க வந்து மரித்துட்டாங்க அப்படின்ற செய்தி வந்துடும். வரும்போது அப்ப இயேசு கிறிஸ்து யவீரை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, இயேசு அதை கேட்டு, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். என்ன சொன்னார் அவங்க, பயப்படாதே விசுவாசம் உள்ளவ. யவீருடைய மகள் இறந்தாச்சு, ஆண்டவர் உயிரோட எழுப்புறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. ஆனா ஒன்னே ஒரு கண்டிஷன் சொல்றாரு, ஒரே ஒரு விஷயம் சொல்றாரு, யவீரு உன் மக செத்து போயிட்டா கூட நான் எழுப்பிடுறேன். யவீரு நீ வந்து கவலையே படாத, உன் மகள் இறந்திருந்தாலும் பரவாயில்லை, நான் அவளை உயிரோடு எழுப்ப நான் என்னால முடியும், நான் செஞ்சிருவேன், உயிரோடு எழுப்பிடுவேன். ஆனா ஒரே ஒரு நிபந்தனை யவீரு கேட்ட என்னன்னா, நீ பயப்படாத, அல்லேலூயா, பயப்படாத, நான் விசுவாசம் உள்ளவளாயிரு அப்படின்றாரு. பிரியமா இன்னைக்கு கூட நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கையில எந்த கட்டத்துல நீங்க இருந்தாலும் பயப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில மரித்து போயிருக்கிற காரியங்களை கூட இயேசு கிறிஸ்துவால் உயிரோடு எழுப்ப முடியும். உங்க வாழ்க்கையில் மரித்து போயிருந்த ஆசீர்வாதங்கள், செல்வங்கள், உறவுகள், அது எந்த காரியமோ கர்த்தரே கொடுத்தது நீங்க இழந்திருந்தாலும் பரவாயில்ல. ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க பயப்படாமல் இருக்கும் போது கர்த்தர் காரியங்களை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம எல்லா இடத்துலையும் பார்ப்போம், வேதத்துல கிட்டத்தட்ட 365 தடவைக்கு மேல பயப்படாத பயப்படாத, நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் ஆண்டு சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா பயப்படாத. ஆனா நம்மளால என்னன்னா பயப்படாமல் இருக்க முடியாது, அதுதான் பிரச்சனை. எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் தடையா இருப்பது என்ன தெரியுமா? பயப்படாத. பயம் என்பது ஒரு அவிசுவாசம், அது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? அதனாலதான் அவிசுவாசிக்கும் போது கடவுளால் அற்புதங்களை செய்ய முடியவில்லை. அவர் சொந்த ஊருக்கு போறாரு, அவரை ஏற்றுக்கொள்ளல, அவரை நம்பல, அங்க அதிக அற்புதங்கள் நடக்கல. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கிட்ட அற்புதத்துக்காக வந்தவங்கள்ட்ட, என்கிட்ட பயங்கர வல்லமை இருக்கு, என்கிட்ட ஒரு பயங்கர சக்தி இருக்கு, அதனால உன்னை சுகமாக்குறேன் போ அப்படின்னு சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னார் தெரியும் எல்லாத்துக்கும், என்னிடத்தில் வல்லமை உண்டென்று நீ விசுவாசிக்கிறாயா, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று நீ விசுவாசிக்கிறாயா. இன்னைக்கு இந்த நேரத்துல நான் உங்க எல்லாருக்கும் சொல்லுகிறேன், கர்த்தரிடம் வல்லமை இருக்கிற பிரச்சனையே இல்லை, அந்த வல்லமை உங்கள் பிரச்சனைகளை சரி செய்யும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அதுதான் விஷயம், அதுதான் விஷயம். அந்த கர்த்தருடைய வல்லமை இருக்குதுங்க, அதை அளவுக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அந்த வல்லமை உங்கள் வாழ்க்கையில் தெரிய செய்கிறத பார்ப்பீங்க. அவங்க எல்லாரும் சொன்னாங்க, ஆம் ஆண்டவரே, அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே, உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என் வல்லமையின்படி அல்ல, என் வல்லமையின்படி உனக்கு ஆக கடவுள்னு அவர் எங்கேயுமே சொல்லல. என்கிட்ட வல்லமை இருக்கு, நீ விசுவாசிக்கிறீல, அந்த விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுள். கிரிய இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கிறத நம்ம பாக்குறோம். பிரியமானவர்களே, கர்த்தரிடம் வல்லமை இருக்கு. நீங்க அதான் கேட்கிற, ஆண்டவரே செய்ய மாட்டீரா, செய்ய மாட்டீரா, கொடுக்க மாட்டீரா, கொடுக்க மாட்டீரா என்பது கேள்வி அல்ல. அவரிடம் அனைத்தும் இருக்கிறது, அதை நீங்கள் எந்த அளவு விசுவாசிக்கிறீர்களோ அதை அந்த அளவுக்கு பெற்றுக்கொள்வீர்கள். நம்ம அம்மா 12 வருஷம் பெரும்பாடல ஸ்திரீ தெரியும், அவங்க என்ன பண்ணாங்க, போய் அவர் சரீரத்தை தொடலான்னு போய் விசுவாசத்துல அவருடைய தொங்கலை தான் தொட்டாங்க. ஆனா அவரை தொட்ட மாதிரி ஆயிடுச்சு. என்னை தொட்டது யாருன்னு கேக்குறாரு, தொட்டது அவரை கிடையாது, அவருடைய ஆடையை தான் தொட்டாங்க. ஆனா அந்த அம்மா கேக்குறாரு, என்னை தொட்டது யாருன்னு. என்ன விஷயம்னா, அவர் சரீரத்தை நிறைய பேர் டச் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்குலாம் யாருக்கும் சுகம் நடக்கல, அப்படி எல்லாம் அப்படி நெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் நடந்துச்சான்னு தெரியல, அவங்கெல்லாம் பார்த்து என் வல்லமை புறப்பட்டு போச்சுன்னு சொல்லல, அவங்க லைஃப்ல எல்லாம் வல்லமை புறப்பட்டு போகல, இயேசு ரொம்ப நெருக்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இந்த அம்மா வந்து டிரெஸ்ஸை தொட்டுச்சு, என்னை தொட்டது யாருன்றாங்க. அது என்ன நான் சொல்ல வரேன்னா, நீங்க எப்படி தொடுறீங்கன்றது முக்கியமா இருக்கு. விசுவாசத்தோடு தொடுகிறீர்களா? அநேகர் நெருக்கி கொண்டிருந்தார்கள், அவர்களுக்குள்ள தேவனுடைய வல்லமை பாயவில்லை. விசுவாசத்தோடு ஒருவள் வந்து தொட்டால் அவளுக்குள் வல்லமை பாய்ந்தது. இன்னைக்கு அதான் நான் சொல்றேன், ஆண்டவரை விசுவாசத்தோடு தொடுங்கள், பயம் இல்லாமல் தொடுங்கள், துக்கம் இல்லாமல் தேடுங்கள். இருதயத்துல துக்கத்தால நிரப்பிக்கிட்டு வாழாதீங்க. கடவுளால உங்களால உங்க லைஃப்ல அவரே நினைச்சாலும் செய்யறது கஷ்டமா இருக்கும். எவிர்கிட்ட அதான் சொன்னாலும், பாரு மக செத்துட்டால் நியூஸ் வருதா, பயப்படாத, விசுவாசம் உள்ளாரு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. பிரியமான, இந்த காலை வேலையில நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் நானு, இதே இதுதான் உங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு எல்லாத்துக்கும், பயம் இல்லாமல் இருங்க, தைரியமா இருங்க, துக்கம் இல்லாமல் இருங்க, அவரை நினைச்சிட்டு அவர் வார்த்தையில இருங்க. அவர் வார்த்தை தான் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றியது. எவிரிடம் இருந்து வந்த ஒரு எவிருக்கு கர்த்தரிடம் இருந்து வந்த ஒரு வார்த்தை, பயப்படாம இருன்னு சொன்னார் இல்லைங்களா. அந்த வார்த்தையை அவன் நம்பும் போது மரித்து போயிருந்த அவள் மகள் உயிரோடு இருந்ததை பார்க்கிறோம். எம்மே ஹல்லேலூயா. எல்லாம் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. அப்பா உங்க பிள்ளைகள்கிட்ட நீ சொல்ல சொன்ன வார்த்தைகள் அனைத்தையும் நான் சொல்லிவிட்டேன். நிச்சயம் அப்பா அவள் ஆசீர்வாதமா இருக்கிறது. அப்போ அநேகர் அதன் ஆசீர்வாதத்தின் பலன்களை அனுபவிக்க போகிறார்கள். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லாரையும் நான் பிளஸ் பண்ணுகிறேன், பிளஸ் பண்ண இதை நடத்துகிற சகோதரன் நான் ஆசீர்வதிக்கிறேன், பிளஸ் பண்ணுகிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
1: ஆமீன், ஆமீன். அருமையான செய்தி கூட கடந்து சென்றோம். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் ஜெப வேலை கூட கடந்து செல்ல தேவ ஊழியர் இணைந்திருக்கிறார், அவரை வரவேற்போம். ப்ரைஸ் தி லார்ட் அம்மா. உதவி செய்வாராக. உங்களை கருத்திலே ஒப்புக்கிறோம். வழி நடத்துங்களா. God bless you.
2: God bless you, Abba. God bless you. God bless you. அன்பு கிருபை மறக்கம் நிறைந்த தேவன், இந்த நேரத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் ராஜா. இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த நாளை நாங்கள் காண செய்தவங்கள மட்டற்ற கிருபைக்காக நன்றி. நாங்கள் இன்றைக்கு நிற்பதே உங்களோட கிருபை, சுத்த கிருபை கூடாகத்தான் ஐயா நாங்கள் எழும்பி நிற்கத்தக்கதாக இருக்கிறது. உங்களோட கிருபையும் இறக்கிறதுக்கும் அளவே இல்லையப்பா. உங்களோட நேசிக்கிற பிள்ளைகள் மேல் நீங்கள் ஊத்துற அந்த கிருபைக்கும் நீங்கள் காட்டுற இந்த இரக்கத்தை நாங்கள் எங்கேயும் எதிரே எந்த பணம் கொடுத்தோ பொன் கொடுத்தோ வெள்ளியோ கொடுத்தோ வேண்டியலாதப்பா. உங்களிடத்தில் இருந்தான் இந்த கிருபை ஆறாக பாய்ந்து கொண்டு இருக்கிறதுக்காக உங்களோட இரக்கம் மாசத்தை இரக்கம் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை ஒவ்வொரு மேலும் ஊற்றப்படுறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். எங்களோட பலவீனத்தில் நீங்கள் தான் ஐயா பூரண பலமாக இருந்து இன்றைக்கு உங்களை நோக்கி பார்த்து உங்களோட நாமத்தை உயர்த்தி உங்களை துதித்து ஸ்தோத்திரித்து எங்கள் விண்ணப்பங்கள் வேண்டுதலை ஒப்படைக்க எங்களுக்கு தந்த இந்த அரிய பெரிய சலாக்கியத்துக்காக உங்களுக்கு நன்றி ராஜா. இந்த அன்புக்காக ஆழன் நீளம் அகலம் உயரம் இல்லாத இந்த அன்புக்காக உங்களுக்கு நன்றி. நாங்கள் எங்க எந்த பொண்ணை கொடுத்தோ வெள்ளியை கொடுத்தோ எதையும் கொடுத்து ராஜா எந்த தகுதி கூடாகவோ இந்த உலக ஞானத்துக்கூடாகவோ இந்த அன்பை பெற முடியாது ஐயா. உங்களோட இரக்கத்தின் நிமித்தம் உங்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் மேல் ஆயிரம் தலைமுறை மட்டும் இரக்கம் ஊட்டுவேன் என்று வாக்கு தந்ததுவனே அந்த இரக்கத்துக்கூடாக உங்களை அன்புக்கு பாத்தராக உங்களோட பிள்ளைகள் என்ற உரிமையை எங்களுக்கு தந்து வழிநடத்துறதுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த உரிமையை நாங்கள் போட்டு அடைத்து விடாதபடி உங்களோட பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் இதுக்கு சாட்சியா இருக்கத்தக்கதாக ஒவ்வொருவருடைய எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை செய்ய பேச்சு ஒவ்வொன்றையும் எங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்கு தந்த பரிசுத்தாவியானவரை இடகட்டி கொள்ளுங்கிறாங்க. இடகட்டி கொடுக்கும் எங்களுக்காக உங்களோட பிள்ளை நேசிக்கும் பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்காகவும் பல பெருமூச்செல்லா விட்டெல்லவா வேண்டி கொண்டிருக்கிறீங்கள். அந்த பல பெருமூச்சு கூடாகத்தான் ஐயா நாங்கள் இன்றைக்கு கால் உண்டு நிற்கத்தக்கதாக இருக்கிறது. அதுக்காக நன்றி. உங்களை நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கத்தக்கதாக உங்களோட மகிமையை நாங்கள் ருசிக்கத்தக்கதாக கண்டுகொள்ளத்தக்கதாக நீங்கள் செய்து கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் மிருகிறவனும் ஆனோரையே மெய்த்தேவன் எங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். ஆபிரகாமின் தேவன், மீசாக்கின் தேவன், யாக்கோவின் தேவன், எங்கள் தேவனுமே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். காற்றையும் கடலையும் அமர்த்தின தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். செங்கடல பிரித்தவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். எரிகோ மதுல விழுத்து கானானை கண்டடைய செய்தவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இஷ்டவேல் கிணற்றை பகலில் மேகஸ்தம்பத்தினாலும் இரவு அக்னி ஸ்தம்பத்தினாலும் காத்த எங்கள் ஜீவன் உள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா 40 வருஷம் அவர்களுக்கு தாகம் இல்லாமதும் பசி இல்லாதபடியும் ஆண்டு விரவரலோக உணவும் நாவினால் போஷித்து வழிநடத்தினே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். தாகம் இல்லாதபடி தண்ணீரை கொடுத்தவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மன்னாவினால் அவர்களை போஷித்து இன்றும் அந்த மன்னா

உங்களோட நம்பின பிள்ளைகளுக்கு ஆதாரமா இருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உடன்படிக்கையை கிருபையும் காக்கிற வல்லமுள்ள தேவனா இருக்கிறதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். வாய் மன்னிக்கிறவர், மிரக்கமன் உருக்கமன், நீடிய சாந்தம், மகா கிருபையும் உள்ள தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே, இந்த சங்கம ஒளியறியை கால தொடங்கி இதுவரை நேரம் நீங்க தடகாலம் நின்று நடத்தி கொண்டு வார கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. உங்களுடைய துவக்கம் எப்பமாயிருந்தாலும் உங்களோட முடிவு சம்பூர்ணமா இருக்கத்தக்கதாக இந்த வெள்ளம் இந்த சங்கம ஒளியலையே நடத்தி கொண்டு வாருதுவனே. ஆகவே இதை நடத்தத்தக்க சலாக்கியம், வாய்ப்பு, வழி, வசதி ஒவ்வொன்றையும் திறந்து கொடுத்து உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக உங்களோட நாமம் மாமப்படுத்தக்கதாக கிருவ செய்தோடு வாரவே இறுதிய வாஞ்சிகளை நிறைவேற்றி வழிநடத்தி கொண்டு வாரதுவனே. உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். இதுவரை நேரம் தாமதமின்றி இதை நீங்க நடத்தின கிருபைக்காக நன்றி. இதில் ஐக்கியப்பட்டு உங்களோட செடியை கொடுத்த பிள்ளைகளோ, வார்த்தைகளை வாசித்த பிள்ளைகளுக்கோ, எல்லாருக்கும் நீங்க தான் உங்களுடைய அன்பை பாராட்டினீங்க ராஜா. உறவைக்கம் இல்லாத தேவன் உங்களுடைய அன்பை பாராட்டியதற்காக ஆண்டவரே உங்களை நன்றி உள்ளத்தோடு உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க உத்தேசம் சொன்ன காரியத்தை சொல்லி இருக்கிற காரியத்தை ரெண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. அப்படிப்பட்ட தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனே உங்களை துதிக்கிறோம். எங்களுக்கு பகலில் ஆள சூரியனே, இரவுளால சந்தவனையும் தந்த தேவனே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த சங்கம மொழியிலே நடத்த வேணும் உங்களோட அன்பை. இந்த இன்னசன பந்துக்கள், அன்பானவர் அயலார் இன்னசனத்தை அறிய வேணும். நான் ஏற்றுக்கொண்ட ஜீவன் உள்ளதுவனை அறிய வேணும் என்ற மனப்பாரத்தை சகோதரனுக்கு நீங்கள் உண்டு பண்ணி அந்த பாரத்தை நீங்கள் இந்த சங்கம மொழியால் இலகுவாக்கி நிறைவேற்றி கொண்டு வர பெரிய கிருபைக்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி. தொடக்கத்தில் எப்படி இயேசுவே நீங்க தேவாலயத்தில் போயிருந்து வேதத்தை வாசித்தீங்களோ, அதே போல் இந்த தொடங்கும் பொழுது உங்களோட சுத்த வேதத்தை வாசிக்க வேணும் என்று வாஞ்சியோடு 365 நாளும் அதை பிரித்து பிரித்து படிக்கத்தக்கதாக படிக்க வேணும் என்று அந்த வாஞ்சியை கொடுத்து இந்த வாசிக்கிறதுனால் கேட்போர் எத்தனை பேருக்கு இது இந்த வார்த்தைகள் ஆறுதலா இருக்கத்தக்கதாக நீங்க கிருபை செய்து கொண்டு வாரதுக்காக கிருபை செய்ய வல்லவரே உங்களை திருக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். உங்களோட கிருபை மாறாத கிருபி ஐயா, மகிமை நிறைந்த கிருபை அப்பா. உங்களோட நப்பின பிள்ளைகள் மேல் உங்களோட கிருபியை ஊற்றி நீங்கள் அவளோட வாழ்க்கையில் மாமப்படுத்தக்கதாக இந்த சங்கம மொழியிலேயே நடத்தி கொண்டு வர பெரிய கிருபைக்காக உங்களுக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆசிரியர் வரையும் ராஜா. இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டியம் போல வார்த்தைகள் தப்பினே உனையும் உடம்பையும் ஊடுருவி செல்லத்தக்க வார்த்தைகள் ராஜா. கேட்ட பிள்ளைகள், வாசிக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் என்னும் இந்த வார்த்தைக்கு நாங்கள் எவ்வளவு கீழ்படிய வேணுமோ, என்னும் இந்த வார்த்தைக்குள்ளால் நாங்கள் எப்படி பரிசுத்தப்பட வேணுமோ, உங்கள் ஒருவரால் தான் அதை செய்ய முடியும். பரிசுத்தப்படுத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீங்கள் ஒருவரே சொல்லி இருக்கிற காரியத்தை ரெண்டாம் முறை வாத்து திருத்துகிறார் அல்ல. அப்படிப்பட்ட தேவனே, நீங்கள் சொன்னால் சொன்னதுதான் ஐயா, கட்டளிட்டால் நடக்கும். அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்தும் பாடலுக்கூடாகவோ செய்தி கூடாகவோ ஆண்டவரே சிறப்பாக நடந்துள்ள நேரம் நடத்தினே முடிவறியந்தும் உங்களால் வெற்றியோடு நடத்த முடியும். அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். நீங்க தொடக்கின ஊழியம், நீங்க நடத்துகிற ஊழியம் உங்களோட நாமம் அமப்பட வேண்டும் என்று, மெய்யான மெய்யான தேவனை உங்களோட ராஜ்யம் வளர வேண்டும் என்று தொடக்கிறது நீங்க நடத்தி முடிப்பீங்க ராஜா. அதுக்காக உங்களுக்கு நன்றி, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் தேவனை விசேஷமாக சகோதரனுக்காக சகோதரிக்காக சொல்கிறோம். அவளுக்கு கொடுக்க சோபல தைரிய நேரத்துக்காக நன்றி. உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நடத்தி நன்றி. அப்பா, உங்களோட அவர்கள் சந்ததியை நீங்க ஆசீர் வைத்ததுக்காக நன்றி. கொடுத்த மகளுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம். அவருக்கு கொடுத்த ஞானம், அறிவு, வல்லமை உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்புக்காக நன்றி.
அந்த

0: ஞானம் அறிவு வல்லமைக்குடாக நீங்கள் அவையும் ஒரு ஆயுதமாக நீங்கள் பாவித்துக் கொண்டு வாரு கிருபைக்காக. உங்களுக்குள் அவ்வளவு சந்தோஷமாக எழுந்து பிரகாசிக்கத்தக்காக செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் அன்பின் தேவனே. மகனுக்காக, மருமகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம் ராஜா. அவர்களும் ஆண்டவரே உங்களை நேசிக்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே உங்களை ஆராதித்து உங்களோட பார்வையில் உங்களுக்கு பிரியமுள்ள விதமாக நடக்கத்தக்கதாக நடத்தி கொண்டு வர வழிகாட்டியே நல்ல மேய்ப்பரே உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். அவர்களின் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்தன தண்ணி நண்டையில் வழிநடத்த வல்லவரே, வழிநடத்தி கொண்டு வாரவரே, வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கும். இந்த வருங்கால சந்ததி ஆசீர்வதிங்க ராஜா. வாலிப சந்ததி வளர போய் போய்விடாதபடி கடுவாளம் போட்டு கட்டி அவர்களை நீங்கள் அடமணித்து அனைத்து வளர்த்துற கிருபைக்காக, அவர்கள் மேல் நீங்க வைத்திருக்கிற அன்புக்காக, உங்களையும் அவர்கள் நேசிக்கிற பிள்ளைகளாக உறுதியோடு உங்களுக்கு கால் ஒன்றே நிற்கத்தக்கதாக வளர்த்து கொண்டு வல்லடுத்து கொண்டு வார எங்கள் அன்பின் தேவனே. உங்களுக்கு நன்றி, நன்றி. இந்த சந்ததிக்கு உடாக உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக, உங்களோட நாமம் ஒன்றே வளரத்தக்க மகமப்படத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி வழிநடத்த வல்லவரே, வழிநடத்தி கொண்டு வந்தவரே, வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். பொல்லாத காலம் ஐயா, எந்த விதத்திலும் பிசாசின் தந்திரங்களுக்கு இச்சைகளுக்கு அட்டிமையாய் போய்விடாதபடி காத்து கொண்டது வந்தீங்க. இன்னும் காத்து கொள்ள வல்லவர், அதுக்காக நன்றி, நன்றி, நன்றி ஐயா. அன்பின் தேவனே, அவர்கள் வாசம் பண்ணும் கூடாரம் எல்லாவற்றுக்கு மேலாக அவர்களுடைய வேலைஸ்தலம் வாசம் பண்ணும் கூடாரம், இந்த பிள்ளைகள் படிக்கும் பாடசாலை, ஓடும் ஓடும் வாகனம், ஒவ்வொன்றையும் உங்களோட ரத்தத்தால் மூடி பாதுகாத்துக் கொள்ளும் ராஜா. என் அப்பா சகோதரன் சகோதரி வாசம் பண்ணும் கூடாரம் ஒரு வாகனம், அப்பா கையின் பிரியாசம் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆசீர்வதிங்கோ ரத்தத்தால் மூடி சங்கம மொழியிலே நடத்தும் ஸ்டூடியோவையும் நீங்க ரத்தத்தால் மூடி காத்துக்கொண்டு வாரதுவனே. என்னும் காக்க வல்லவரே உங்களை துதிக்கிறமையா அஸ்தமித்திருக்கும் என்ன அன்பின் தேவனே. இந்த காலத்தில் தரப்பனே இந்த டெக்னாலஜிக்கல் அடிமையாய் போய் உங்களோட அன்பிலிருந்து விலகாதபடி காத்துக்கொள்ளுங்க ராஜா. என்னென்ன விதமாக என்னென்னத்துக்கு பாவிக்க வேணும் என்று நீங்க உணர்த்தி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் சந்ததிகள் ஒவ்வொருவரையும் உங்களால் காத்துக்கொள்ள முடியும். இன்னும் ஆண்டவரே உங்களோட ராஜ்யம் வளர்வதற்கு என்ன மனவாஞ்சிகளை இந்த சங்கம மொழியிலே இன்னும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று நீங்க விரும்புறீங்களோ அதுக்கு வேண்டிய வழி வசதிகளை நீங்க நினைக்க முதலே திறந்து கொடுத்து ஆசீர்வதிக்க உங்களால் முடியும். ஆசீர்வதித்த எல்லைகளை பெரிதாக்கி ஆண்டு கட்டி எழுப்ப வல்லவரே, பிரபஞ்சத்தில் இருக்கும் மக்களை இதுக்குள்ள தொட்டு தொட்டு குணமாக்கொண்டு வாரவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திருக்கிறோம். ஆண்டவரே பொறுப்படுங்க ராஜா. தொடர்ந்து இந்த சங்கம மொழியலில் வந்து ஆண்டவரே ஒத்துழைப்பு கொடுக்க இருக்கிற பிள்ளை ஆத்மாக்களை உங்களுக்கு தெரியும். அவர்களும் அந்த நேரத்துக்கு ஆண்டவரே தான் நேரத்தை தவறி விடாதபடி நேரத்துக்கு வந்து ஆண்டவரே நீங்க கொடுத்த தாளங்களுக்கு கூட வரங்கள் நிகழ்களால் உங்களை மகமப்படுத்தத்தக்கதாக, உங்களோட நாமத்தை உயர்த்தி தங்களை தாழ்த்தி மகமப்படுத்தத்தக்கதாக அவர்களுக்குள்ளாலும் நீங்க கிரியை செய்ய முடியும் ஐயா. நீங்க கிரியை செய்யற தேவன் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அப்ப அவங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களை நம்பினவர்களுக்கு நீங்க நல்லதை செய்து வளர்த்துற தேவன், உங்களை நம்பின பிள்ளைகள் ஆகி அவர்களுக்கு நல்லதை செய்து அவர்கள குடும்பங்க சபை சமுதாயம் ஒவ்வொன்றிலும் அவர்களால் சாட்சியா இருக்கத்தக்கதாக, உங்களில் அவர்களை கண்டுகொள்ளத்தக்கதாக, உங்களோட தாழ்மையை உண்மையும் அவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக உங்களோட கிருபியை ஊட்டி ஒவ்வொரு ஆத்மாவையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களால் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோமையா, ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்று மீண்டும் மீண்டும் மாறாது நித்திய நித்தியம் ஆய் வாழ்கிறங்கள் நித்திய பிதாவே உங்களை துதிக்கிறோமையா, ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணின் மணி போல் உங்களோட பிள்ளைகளை காக்கிறவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரியம். நீங்க தான் பெரிய பெரியவர் ஐயா, மகா பெரியவர் ஐயா. ஆண்டவர் உங்கள் துதிக்கப்படத்தக்கவர் நீங்க தான் ஐயா. அப்பா உங்களோட பிள்ளைகளாகிய உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்கிற பிள்ளைகள் உங்களுக்கு கொடுக்கிற புதிய கனத்தை உங்களுக்கு கொடுக்காமல் பெருமைக்கும் பேருக்கும் பொருளுக்கும் பொண்ணுக்கும் வெள்ளிக்கும் கொடுத்து நடக்காதபடி பரிசுத்தாவியானவரே இடத்து இடகட்டி வழிநடத்துகிறாயா, இடகட்டி வழிநடத்தவல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றின்றவனே இந்த நேரத்தில் ஐயா சோவினமாய் பலவீனமாயிருக்கும் ஆத்மாக்களுக்காக உங்களிடத்தில் வருகிறோம். அப்பா நீங்க பரிகாரியான தேவன் அல்லவா, தீராத வியாதி என்று ஆண்டவரே டாக்டர் சார் கைவிடப்பட்டாலும் நீங்க கைவிட மாட்டேங்கிறாயா அப்பா. பெரும்பாட உள்ள ஸ்திரிக்கு சுகம் கொடுத்த தேவன், குஷ்டரோகியை சுகமாக்கின தேவன் ஐயா, கண் பார குறைந்த குருடனை இத்தனை பேரை சுகம் கொடுத்த தேவன் என்று ஜீவனோடு இருக்கிற ரூமியை பேச பண்ணு தேவன். உங்களால் கூடாத ஒன்றுமே இல்லை. இப்படி பலவீனமாயிருக்கும் ஆண்டு விரைவீராத வியாதி என்று டாக்டர் சார் கைவிடப்பட்டாலும் உங்களால் பரம வைத்தியனாகி உங்களால் கூடும் என்ற விசுவாசத்தோடு பலவீனமாயிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களுடைய வருகிறோம். ஆண்டு விரைந்த 17 வயது நிறைந்த அந்த ஆம்பளை பிள்ளைக்கு, தீராத விநாதன் என்ற பிள்ளைக்கையா, தீராத வியாதி என்று டாக்டர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவரே பரம வைத்தியனே, அற்புதமாக அந்த மகனை தொட்டு குணமாக்கி எழும்பி பிரகாசிக்கத்தக்கதாக ஆண்டவரே அவருக்கு கூடாக நீங்கள் உங்களோட ராஜ்யத்தை கட்டி எழுப்பத்தக்கதாக ஒரு ஆயுதமாக அவரை பாவிக்க உங்களால் முடியும். பெற்றாருக்கும் வேண்டிய மனார்தல கொடுங்கோ ராஜா. ஆண்டவர் இந்த வைத்தியருக்கு வேண்டிய பரலோக ஞானத்தை கொடுங்கோ. நீங்க தான் ஐயா பரம வைத்தியன், உங்கள்கிட்ட இருக்கிற ஞானமும் வல்லமையும் போல் மனுஷருடைய இல்லை என்றாலும் உலக பிராகாரமாக படித்து பட்டம் பெற்றவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து அந்த பிள்ளைக்கு சரியான செய்யத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே, தொட்டு குணமாக்க வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி சோவினமாய் பலவீனமாயிருக்கும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக வருகிறோம் ராஜா. அந்த படித்து பட்டம் பெற்று டாக்டர் என்று சொல்லி பட்டம் பெற்ற அந்த தாய்க்காக 4 வயது பிள்ளைக்கு தாய் ஐயா இந்த சங்கம மொழியலையில் ஜபிக்கிறதுக்கு அவருக்கு அவவே ஆண்டவரே அவவே பேரு தெரியாவிட்டாலும் வேண்டுதல் செய்தார்கள் ஐயா. அவ எந்த அளவில் உங்களை நேசிக்கிறா ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது, பேரும் தெரியாது, உங்களுக்கு பேர் தெரியும். ஆண்டவரே இவ்வளவு கஷ்டப்பட்டு படித்தொரு டாக்டர் பதவி ஏற்றத தாய் ஐயா அப்பா நீங்கள் அவ தாயாகவும் ஆசீர்வதித்திருக்கீங்க. கைவிடாதீங்க கைவிடாதீங்க, தூக்கி எடுத்து அற்புத சுகத்தை கொடுத்து அவ உங்களை நேசித்து உங்களுக்குள் சாட்சியுள்ளதாயாக இருந்து பரம வைத்தியர் நீங்க தான்றதை உணர்ந்து அர்ப்பணிப்போடு கடமை செய்யத்தக்கதாக அவையும் நீங்க குணமாக்கி விட்டீங்கள்ன்ற விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம், உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று வருந்தி அழைத்ததுவன் வருத்தப்பட்டு பாரம் எத்தனை விதமான உடம்பு வருத்தம் இல்லையா ஐயா, ஆத்ம வருத்தத்தினால் சரித வருத்தத்தின் மாத்திரமல்ல ஆத்ம வருத்தத்தினால் பதங்கி வேதனைப்படும் ஆத்மாக்களுக்கு நம் மறதியின் ஆவிக்கு அடிமையாய் போய்கொண்டிருக்கும் ஆத்மாக்களை நீங்க தொட்டு குணமாக்க இப்படிப்பட்ட மறதியின் ஆவி உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை ஒற்றுவரையும் அணுகாதபடி அன்பின் தேவனே காத்துக்கொள்ளுங்கோ, காத்துக்கொள்ளுங்கோ. இந்த மறதியின் ஆவினால் வேதனைப்படும் பிள்ளைகளை பராமரிப்பதற்கு நீங்க கொடுக்கிற வசதிக்காக இந்த கனடா தேசத்தில் கொடுக்கிற வசதிக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே வயசென்றவர்களை பராமரிப்புக்கு கொடுக்கிற வசதிக்காக நன்றி சொல்லுகிறோம். இங்கு கொடுக்க வந்த இலவசமான ஆண்டவர் வைத்திய வசதியை பெறும் ஒவ்வொரு ஆத்மாக்களையும் நன்றியுள்ளத்தோடு இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக உங்களால் தான் ஐயா வழிநடத்த முடியும், உங்களால் தான் ஐயா வழிநடத்த முடியும். இந்த கண்ட தேசத்தில் வாழும் மக்கள் ஒவ்வொருவருக்காக வருகிறோம் வந்து வாழ்ந்து நன்மை பெறும் ஆத்மாக்கள் மன போனபடி இந்த தேசத்துக்கு அநியாயம் செய்யாதபடி நடக்கத்தக்கதாக உணர்த்தி உங்களால் வழிநடத்த முடியும். ஆண்டவரே இந்த டொனால்ட் ட்ரம்பை பொறுப்படுங்கிற ராஜா அவருக்கு வேண்டிய ஞானத்தை கொடுத்து அந்த அமெரிக்கா தேசத்தை உங்களுக்கு பிரியம் உள்ள விதத்தில் ஆளத்தக்கதாக நீங்க தெரிந்தெடுத்ததுக்காக நன்றி சொல்கிறோம். என்ன உங்களோட சித்திரத்தின் மிகாதபடி எந்தெந்த தேசத்தோடு ஐக்கியமாக இருந்து கை கொடுத்து உதவ வேணுமோ உதவத்தக்கதாக நீங்கள் உணர்த்தி அவரை வழி நடத்துங்க. நல்ல சோபல தைரியம் தருள் நிறைத்து இந்த தேசத்தை உங்களோட ஆண்டவர தேசமாக, இவ்வளவு மிஷனரி மாறி எழுப்பின தேசம் ஆண்டவர சந்ததி சந்ததியாக ஊழியம் செய்ய மாத்து சந்தாதகரை ஆசீர்வத்து காத்துக்கொள்ளுங்க ராஜா. ஆண்டு காத்து வழிநடத்துவீங்கள். ஆண்டு காத்து வழிநடத்த வல்லவர், அதுக்காக நன்றி. எத்தனையோ விதமா எத்தனையோ ஆண்டவரே, பிள்ளைகள் எல்லாரும் அமெரிக்க தேசத்து மக்கள் உங்களை நேசிக்கிறவர்களாக இருந்தவர்கள் இப்பொழுது எவ்வளவோ பின்வாங்கி போகிறார்கள் என்று எண்ணிக்கையில் சொல்கிறார்கள் ஐயா. உங்களுக்கு எல்லாம் தெரியும். பின்வாங்கி போனவர்களையும் நீங்க கைவிட மாட்டீங்கள். உங்களை மறுதளிக்கிறவர்களையும் கைவிட மாட்டீங்கள். எப்படி சவுல பவுலாக்கின தேவன் என்று ஜீவனோடு தானே இருக்கிறீங்க. உங்களால் இந்த பின்வாங்கி போன சவுல ஒவ்வொன்றையும் சவுல இருந்தாலும் அவர்களை முன்கல் முன்ன மர்வப்படுத்தி முன்னடி வைத்து உங்களை நேசிக்கத்தக்கதாக கிருபை செய்ய உங்களால் முடியும். கிருபை செய்ய வல்லவரே, உங்கள ராஜ்யம் தான் ஐயா வளர வேணும். உங்களோட நாமம் ஒன்றுதான் மாமப்பட வேணும். எல்லா முழங்காலும் முடங்கத்தக்கதாக, எல்லா நாமும் இயேசு என்று அறிக்கை செய்யத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கும் ஐயா ஸ்தோத்திருக்கும். இந்த விக்ரதோப்புகளை விக்கிறாரவருக்கு தகப்பனே உங்களை துதிக்கிறோம். ஆண்டுகளையும் கிளம்பி நிற்கும் இந்த கனடா தேசத்தில் மல்டி கல்ச்சரத்துக்கு ஜஸ்டின் தூதோடம் கொடுத்து அதுக்கூடாக உலக விக்ரதோப்பு நாட்டு விக்கிறாரக்காரர் எல்லாரும் வந்து கூடியிருக்கிறார்கள் ஐயா. அவருடைய விக்ரதோப்புகளும் எழும்பி நிற்கிறது. ஆண்டவே, நாங்கள் என்ன செய்ய முடியும்? இதுகளை பார்த்து நாங்கள் வேதனைப்பட்டு உங்கடத்துத்தான் ஐயோ ஒப்படைக்கிறோம். உங்களால் இந்த விக்கிற தோப்புகளை உடைக்க முடியும். இவ்வளவு கோடி கோடி பேரை விக்கிரகங்களை ஆராய்த்து கொண்டு வந்த பிள்ளைகளை தொட்டீங்கள் அல்லவா? தொட்டு மர்வம் ஆக்கினீங்கள் அல்லவா? உங்கள கண்களால் கண்டு மர்வம் ஆக்கினது மட்டுமல்ல, உங்களோட ஊழியக்காரராக அபிஷேகம் பண்ணி எங்கிற கண்ணுக்கு முன்னால் எங்கள் கண்ட தத்துவத்துக்காக அதற்கூடாக உங்களை நாங்கள் நன்றியுள்ளத்தோடு துதிக்கிறோம். உங்களால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களால் கூடும். இந்த கனடா தேசத்தை மக்களை மர்வப்படுத்த உங்களால் கூடும் ஐயா. எழும்பி நிற்கிற விக்கிற தோப்புகளை உடைக்க உங்களால் கூடும். எண்ணும் விக்கிற தோப்புகள் எழும்பாதபடி தடுக்கவும் உங்களால் கூடும். அந்த விசுவாசத்தோடு உங்களை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. சோத்திருக்கிறோம் உங்களோட பிள்ளைகள் ஆகியோரம் உங்களோட ஊழியத்தை செய்து அபிஷேகம் பண்ணப்பட்டு உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொரு தரவையும் புறப்படுங்க ராஜா. எந்தெந்த பாசு தாரும் பாசுகளை தாரும் ஆராய்க்கினதுவனே, எந்தெந்த பாசையில் அவர்களும் கூட ஊழியத்தை செய்தாலும் ஆத்திய வாத்தியாக திரட்டத்தக்கதாக வெளிப்படுத்தத்தக்கதாக உங்களோட வார்த்தையை ஜீவனுள்ள வார்த்தையை திரட்டி போடாதபடி, தங்களுக்கு விருப்பமுள்ள விதமாக போதிக்காதபடி ஆண்டவர் உண்மையோடும் ஆண்டவர் உத்தமத்தோடும் தாழ்மையோடும் அந்த வார்த்தைகளை போதிக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியக்காரரையும் இடகட்டி மூலம் வழிநடத்த முடியும். வழிநடத்த வல்லவரே, உங்களை துதிக்கும் ஐயா ஸ்தோத்திருக்கிறோம். நீங்கள் எங்கள் ஆண்டவரே தந்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த ஜீவன் உள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இதை நாங்கள் கையில் ஏந்த வாசிக்க உணர கீழ்ப்படியத்தக்கதாக எங்களுக்குள் எங்களோடு கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, என்னும் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு ஊழியக்காரரோடும் கூட இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, அவர்கள் அந்த அபிஷேகத்தை போட்டு அடித்து விடாதபடி நாளாந்த ஆத்துமாக்கள் உங்களை அறிந்து உங்களை நெருங்கி வாழத்தக்கதாக, உங்களை ஏற்றுக்கொண்டு வாழத்தக்கதாக, உபதேசம் செய்யத்தக்கதாக ஒவ்வொரு ஊழியக்காரரையும் எந்த பாசையில் செய்தாலும் ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பொறுப்படுங்க ராஜா, பொறுப்படுங்க. உலக பிரகாரமான பேரினால் அந்த மெதடிஸ்டோ ஆங்கிலிக்கனோ பேப்டிஸ்டோ பியூசி அப்படி எல்லாம் சொல்லி சொல்லி ஆண்டுகளே பிரிவினை உண்டாக்காதபடி, நாங்கள் ஒரே ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் ஒரே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம், ஒரே ரட்சிப்பு தந்த தேவனை ஆராதிக்கிறோம், ஒரே அவசியம் பண்ற தேவனை ஆராதிக்கிறோம் என்ற உணர்வோடு அவர்கள் ஊழியத்தை செய்யத்தக்கதாக ஐக்கியங்களை உண்டு பண்ணி, என்னும் இந்த ஐக்கியங்கள் கூடாக அன்பு கூடாக உங்களோட ராஜ்யம் வளரத்தக்கதாக, உங்களை அறியாத மக்கள் அனுதினமும் உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும். செய்ய வல்லவரே, உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். அர்ணிதேவனே, இந்த இலங்கை தேசத்தில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணினால் கூடாக ஆண்டவரே, இன்னவர் காலத்து 87 கூட 83 தொடங்கி ஆண்டவரே உலகத்து முழுவதுக்கும் அந்த தேசத்து மக்களை சிதறடிக்க பண்ணினீங்களே, அதுக்களால் நீங்க பெரிய காரியத்தை செய்வீங்களே ராஜா. எத்தனை கோடி மக்களை உங்களோட பிள்ளைகளாக மாற்றினீங்களே ஆண்டவரே. உடுத்த உடுப்போடு ஓடி ஓடி வந்தவர்களை இன்றைக்கு ஆசீர்வதித்து உங்களோட பிள்ளைகளாக மட்டுமல்ல ஆசீர்வதித்து உபதேசியராக ஊழியக்காரராக அவங்களுடைய அன்புக்கு பாத்திராக ஆசீர்வாதத்தில் வச்சிருக்கிறது. இவனே, இந்த அற்புதத்துக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த அற்புதத்துக்காக கூட ராஜாவே, என்றும் அந்த தேசத்துக்கு கை கொடுத்து உதவத்தக்கதாக நீங்க பாவிக்கிறவங்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உன்னை போல் பிறனை நேசி என்ற அந்த வார்த்தைக்கு படிந்து அந்த கை கொடுத்ததவர் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக ஒவ்வொரு சபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். தாகத்தோடும் பசியோடும் உடுப்பு இல்லாமல் இருப்போருக்கு, இருக்கப்படாமல் இல்லாமல் இருப்போருக்கு ஆண்டவே கை கொடுத்து வரத்தக்கதாக நீங்க கொடுக்குற அப்பத்தை தண்ணியே ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை 1000 பேருக்கு பங்கிட்டு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் ஆண்டவரே பாவித்து கொண்டு வர ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக ஒவ்வொரு சபைக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவே, நீங்கள் என்ன நோக்கத்துக்காக சிலுவிய தடைய துமாக்காம ஒரு சிலுவ சின்னத்துக்கு வந்தீங்களே ராஜா, அந்த நோக்கம் உங்களை நாங்கள் நேசிக்கிறது போல் பிறனை நேசி என்ற நோக்கத்தோடு தான் அதை சுமந்தீங்களே. அதை நினைத்து சிலுவிய கழுத்தில் காவுகிறவர்களால் மட்டுமல்ல இறுதிய பலகையில் அந்த சிலுவிய பதித்து வச்சு நடக்கிறவர்களாக இருக்கத்தக்கதாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள், உங்களோட ஊழியத்தை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தாவியானவரே இடகட்டி வழி நடத்துங்கிற ராஜா, இடகட்டி வழி நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் பிரயாணம் பண்ணும் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக வருகிறோம். பாடசாலைக்கு போன பிள்ளைகளையும் சுகத்திரமாக கூட்டிக்கொண்டு போல் திரும்பவும் கொண்டவர்களுடைய இடங்களுக்கு கொண்டவங்களை ஆசிரிக்க முடியும். யூனிவர்சிட்டிக்கு போன பிள்ளைகளையும் ஆண்டவரே அவருடைய நேரத்துக்கு வந்து வீடு சேரத்துக்கதாக உங்களாலும் செய்ய முடியும் ராஜா. கடமைக்கு போன ஒவ்வொருவரையும் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களோட அன்பை பெருமாற வேணும் என்று பிரயாணம் பண்ணின ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேண்டிய பாதுகாப்பு கொடுத்து எங்கெங்கெல்லாம் அவர்களை நீங்க கூட்டிக் கொண்டு போனாலும் தண்ணீரை கிடக்கும் பொழுதும் நீங்க கூட இருப்பீங்கள். ஆண்டு வெப்பத்துக்களால் போகும் பொழுதும் அதுபடி காப்பீங்கள். அப்படி காத்து கூட்டிக் கொண்டு வந்து திரும்பவும் செய்ய வேண்டிய காரியத்தை உங்களை பார்வைக்கு பிரியமாக செய்து திரும்பவும் அவர்களுடைய இருப்பிடங்களுக்கு உங்களால் கூட்டிக்கொண்டு சேர்க்க முடியும். சேர்க்க வல்லவரே, உறங்காமல் தூங்காமல் தவுடைய வலது பாசத்தில் இருந்து பதிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் ஜீவன் இயேசுவே. திரும்பவும் ராஜாதிராஜனாக வர இருக்கிறீர்கள் இயேசுவே. இந்த மீதியான சங்கமம் ஒளியரே, நீங்க தடதாமதம் ஒன்றி உங்களோட உயிர்த்தெழுந்த வல்ல கூடாக இதை நடத்தி முடிப்பீங்கள் என்ற விசுவாசத்தோடு நடத்த வல்லவரே, உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி கனமாக செலுத்தி ஒரு உயிருள்ள நாமத்தை மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்து ஆசீர்வதித்து உங்களை கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். கத்தடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தடை சித்தமான நாளைய நாளிலே சந்திப்போம். இன்னும் ஒரு ஜப வேளையிலே சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடைய கரத்திலே ஒப்புக்கிறோம். காட் பிளஸ் யூ.
0: ஆமேன்.
1: ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் மிஸ்ஸஸ் குலேந்திரனம்மா அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்து ஜபங்களுக்கு ஊடாக வழி நடத்தினார். கத்தர் தாமே அவருடனும் கூட இந்த ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே அவருடன் சந்திப்போம் நாளைய நாளிலே. அதுவரை இந்த வசமாக கூறுவோம், வாழ்த்துவோம், ஆசீர்வதிப்போம். கத்தருடைய கரத்திலே ஒப்புவித்துக் கொண்டு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். நன்றியம்மா. ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. இணைந்திருக்கிற ஒருவரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தடை கரத்திலே போய்ப்போம். கத்தர் தாமே அவர்களுடன் கூட இருந்து ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மாலை நேர ஒளிபரப்பு. நீங்கள் ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தரை கரத்திலே போய்ப்போம். நாங்கள் இன்றைய நாளிலும் நேற்றைய நாளிலே நித்திய வெளிச்சம் முயற்சியிலே நடைபெற்ற நிகழ்ச்சியை கேட்போம். அதனைத் தொடர்ந்து மீதியான காரியங்களுக்கு கூட கடந்து செல்ல கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். ஆமென்.

0: அமையின் நிதி நாளில் நடைபெற்ற நித்திய ஒளிச்சின் நிகழ்ச்சியை கேட்போம். ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். கத்திரசாமி வழி நடக்கும்.
1: இக்காலத்துல நீங்க பிரச்சனைகளையும்

0: ஆரம்ப ஜபத்தை கேட்டு, செய்திகளை கேட்டு, துதி ஆராதனை கேட்டு, வேதத்தியான பகுதியை கேட்டு, சனி ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற உபவாச துதி ஆராதனை சத்தத்தை கேட்டு அநேக தேவ பிள்ளைகள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, 2000 மேற்பட்ட தேவ பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இப்பொழுது ஆரம்பம் 4 புதிய ஊழியர்கள், 2 புதிய ஊழியர்கள் வந்தார்கள். தயவு செய்து அவர்களை உற்சாகப்படுத்துங்கள். அவர்கள் வார்த்தையை கொடுத்து 2-3 வார்த்தையை பேசி அவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்துங்கள். அது எங்களுடைய கடமை. இப்பொழுது நாங்கள் ஆரம்ப ஜபத்தை எடுத்து நிகழ்ச்சியை தொடருவோமா? அன்பான பரலோக தகப்பனே, இந்த மாலை வேளையிலே சங்கம வானொலி நிலையத்திலே நடக்கின்ற வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சி உமது நாமத்தை மயம் அந்த ஒன்றானமை தேவனை இந்த உலகம் கண்டுகொள்ள வேண்டும். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். தேவனை விட்டு தூரமாக போனவர்கள் முன்னேறி வர வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சியோடு இரவு பாடாக நாங்கள் செயற்படுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நாங்கள் கொடுக்கும் நேரங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனப்பா ஐயா, இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சி தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித ஒரு தடைகள் வராதபடி அந்த கரத்தால் ஆசீர்வதித்து நீர் கரம் பிடித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக்க செபிக்கிறேன். உமது பிள்ளைகள் ஆண்டவரே, உலகத்திலிருந்து வேறு பிரித்த பிள்ளைகள் துதிக்க வந்திருக்கிறார்கள், ஆராதிக்க வந்திருக்கிறார்கள், தியானப்போதி நடத்த வந்திருக்கிறார்கள், வார்த்தையை கொடுக்கிறவர்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக்க செபிக்கு. நேரத்தை கொடுக்கிறார்கள் சுவாமி, உண்மையை நோக்கி ஓடி வருவார்கள். தேவன் என்னோடு பேச வேண்டும், நான் கொடுக்கும் தாழ்ந்தை கத்தில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தாபத்தோடு வருகிற பிள்ளைகளை ஆசீர்வதித்து இந்த வார்த்தைகளின் வெளிச்சத்தை நடத்துகின்ற சங்கம வானொலியையும் சிஸ்டர் ரீட்டா குடும்பங்கள் பேர பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து நீர் என்று வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த 2 புதிய ஊழியர்கள் வந்து செய்து கொடுக்கும் பொழுது அந்த செய்து உலகமுக்கும் தொனிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். 2 புதிய ஊழியர்கள் ஒருவரையும் வந்திருக்கிறார் சுவாமி, தேவன நாமத்தை மயப்படுத்த வேண்டும், வார்த்தையில விளைக்க வேண்டும் என்று நேரம் காலம் பார்க்காம ஓடி வருகிற அந்த புதிய புதிய ஊழியர்களை நீர் ஆசீர்வதியும் மென்மேலும் அநேக ஊழியர்களை கொண்டு வந்து இடத்துல வந்து நிறுத்தும் ஆண்டவரே. உமாளை முடியாத காரியம் ஒன்று தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் ஒவ்வொரு ஆராதனைகளையும் ஒவ்வொரு தேவ செய்திகளையும் நீ கண்ணோக்கி பார்த்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆம் ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், நீ அரவணைக்கிற தேவன், எங்களை கரம் பிடிக்கிற தேவன், தடைகளை முறியடிக்க முன்பாக கடந்து போகிற தெய்வம், வலது பக்கம் சாயும் போதும் இடது பக்கம் சாயும் போதும் வழியுதுவே சத்தத்தை கேட்கப்படுகிற தெய்வம் நீர் ஆண்டவர். உமது நாமத்தை வந்து உமது பாதப்படியில் ஓடோடி வந்திருக்கிறோம், சரணடைந்து வந்து நிற்கிறோம் சுவாமி. நீர் ஆசீர்வதியும் ஆவியானவரே, உமது பிரசன்னம் இப்பொழுது ஒரு பிள்ளைகளை தொட்டல்ல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஆவியானவரே, ஒரு பிரசன்னம் சங்கமமான நிலையத்தை மூடட்டும். ஆவியானவர் பிரசன்னம் துதிக்கிற பிள்ளைகள், பாடல் பாடுற பிள்ளைகள், வேதத்தியானத்தை படுகிற பிள்ளைகள் மீது ஒரு பிரசன்னத்தை உணர், ஒரு பிரசத்தன்னத்தை உணர செய்யும் ஆண்டோரே, ஒரு அக்கினி அபிஷேகத்தால் நிறையும் ஆண்டோரே. இன்றைய நாளே இந்த நிகழ்ச்சி ஒரு ஆசீர்வாதமான நிகழ்ச்சியாக, அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும் நிகழ்ச்சியாக இன்றைய நாளை நீர் ஆசீர்வதித்து நீர் எங்களுக்கு தந்தொள்ள வேண்டுமாக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் டோலி அழைக்க போறோம், சிஸ்டர் கருணா அழைக்க போறோம். சிஸ்டர் கருணா வந்து ஜெபித்து பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்துவார்கள். மயப்படுத்துங்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்கள். ஆமென் ஆமென்
1: ஆமென். நன்றி அப்பா, நன்றி நன்றி. ஆராதனைக்குரியவரே, ஆவியானவரே, உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவரே, உயிரோடு எழுந்தவரே, தகப்பனே, உமக்கு நன்றி நன்றி. நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடிக்க தாவே உமை நாங்கள் மகிமைப்பட வந்திருக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். எங்களை நீர் ஸ்தோத்திர பலிகளை ஏற்றுக்கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, துதிகளிலே பிரியப்படுகிற தகப்பன் நீர் எப்போதும் அந்த துதிகளுக்குள்ளே வாசமாயிருக்கிறவர் ஆண்டவரே. துதிக்கும் போது உம்முடைய பிரசன்னம் இந்த பூமிக்கு இறங்கி வருகிறது என்று சொல்லி நாங்கள் அப்பா அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே உம்முடைய பிரசன்னம் எங்கள் மேல் இறங்கும்படியாய், இந்த உலகத்தின் மக்கள் மேல் இறங்கும்படியாய் நாங்கள் கொடுக்கிறோம். எல்லாரையும் ரட்சிக்கும்படியாய் நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அறியாமை செய்கிற தவறுகளை மன்னிக்கும்படியாய் நாங்கள் கொடுத்து சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒருவரும் அப்பா நரக ஆக்கினைக்குள்ளே போகாதபடி நீர் உண்மையே பலியாக்கி நீரே கத்தாவே, அதை நீர் எப்போது நினைத்தரலும் ஆண்டவரே. அப்பா, தகப்பனே, பாவியை நீர் நேசிக்கிறவராயிருக்கிறீர், பாவங்களை வெறுக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அதை அறியாதபடி செய்கிற தவறுகளை கத்தர் நீர் மன்னித்து ஆழ்கடலிலே ஆழ் சமுத்திரத்திலே வீசி போடுகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய திருக்கரத்தில் எல்லாரையும் ஒப்புக்கொடுக்கிறோம். இழுத்து கொள்ளுங்க, உங்களுடைய அன்பின் கயிறுகளால் கட்டி இழுத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய சிலுவை பரியந்தமுமே நீர் தாழ்த்தி அவர்கள் அறியட்டும், இந்த ஊழியங்கள் பெருகட்டும், ஒவ்வொரு மனிதனும் விடுதலை அடையட்டும் ஆண்டவரே. உங்களுடைய திருப்பாதத்தில் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கண்ட மக்களே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் தாழ்ந்தை கொடுக்கிற ஒவ்வொருவருக்கு ஆட்சிபிக்கிறோம். உம்முடைய சத்தியத்தை சொல்லும்படியாய் பாடல்களோடும் கத்தாவை வசனங்களோடும் அப்பா எல்லா சிந்தனைகளோடும் வந்து உண்மை ஆராதிக்கிற உம்முடைய வார்த்தைகளை உயர்த்த வருகிற ஒவ்வொருவரையும் பேராக ஆசிர்வதிங்க. சரண்லட்சுமிக்காக அவருடைய மனைவி வீட்டா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அவருடைய குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசிர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் பூர்த்தி ஜெபிக்கிறோம். மைந்திரங்களுக்காக அவருடைய சுகம்பலம் ஆரோக்கியம் எல்லாத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்று மொழி ஒழியத்தை செய்யும்படியா நீர் தைரியப்படுத்துகிறவராயிருக்கிறேன். தொடர்ந்து நடத்தும்படியாய் நாங்கள் பூர்த்தி ஜெபிக்கிறோம். இன்னும் வரப்போற அஞ்சலி அலங்கார மணிக்காக, இன்னும் சாரி கிரேஸுக்காக, டோலிக்காக, இன்னும் சுபாக்காக நாங்கள் இந்த ஊழியத்தை செய்கிற தொகுத்து வழங்குற இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஆசிர்வதிக்க வேண்டுமாக. அவருடைய குடும்ப காரியங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சிந்திக்கும்படியாய் நாங்கள் கொடுக்கிறோம் அதுவரை. அப்பா, எல்லாம் உம்முடைய திருக்கரத்தில் இருந்து அவர்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. தொடர்ந்து நடத்துங்க. சுகம் பலம் ஆரோக்கியம் கொடுத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் மேலும் உம்முடைய அபிஷேகம் இருக்கட்டும். புதிதாய் வந்து கலந்து கொள்ள வாஞ்சிக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரன் மேலும் உம்முடைய கிருபை எப்போதும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, தகப்பனே, இந்த ஆத்தம விடுதலைக்காக அவர்கள் செய்கிற அந்த பங்கில் அவர்களை நீர் கனப்படுத்துகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசிர்வதிங்க, அவருடைய சபைகளையும் ஆசிர்வதிங்க. இவங்களிசம் செய்கிறவர்களுக்கு பாதுகாப்பை கொடுங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய சத்தியம் அவர்களை எப்போதும் சுமந்து செல்கிறது ஆண்டவரே. ஆசிர்வாதத்தை கட்டளையிடுறது, குடும்பங்களை பாதுகாக்கிறது, இன்னும் வாலிப பிள்ளைகள் குழந்தைகள் எல்லாரையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த உலகத்தின் ஆசைகளுக்கு பின்னாக போகாதபடி அப்பா உமக்கு பயந்தவர்களாக உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிற பிள்ளைகளாக அவர்களை உம்முடைய ரத்த குட்டிக்குள்ளாக அணைத்துக் கொள்ளுங்க, மறைத்து கொள்ளுங்க. அப்பா, உங்களுடைய சிறகுகள் நிலையிலே பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சபை மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம், விசுவாச மக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஏனோ தானோ ஒன்று குந்தி குந்தி எழும்பாதபடி இந்த ஊழியத்தை கத்தாவை ஒன்று சேர்ந்து கட்டும்படியாய் எல்லாரையும் நீங்க கூட்டி சேர்க்க வேண்டுமாக, பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களை கூட்டி சேர்க்க வேண்டுமாக. இந்த ஊழியக்காரரோடு சேர்ந்தோடத்தக்கதா எல்லாருக்கும் ஒரு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு இசைப்பான மனநிலையை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த எருசலேமை கட்டும்படியாய் புதிய எருசலேமுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த எருசலேம் பயணத்திலே எந்த ஒரு தடையும் வராதபடி அந்த புதிய எருசலேமை நாங்கள் காணும்படியாய் கர்த்தர் ஒவ்வொருவரோடும் கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த சத்தியம் உலகமெங்கிலும் பெறவட்டும். இந்த ஊழியங்கள் எல்லா இடத்திலும் தொடரட்டும். ஆண்டவரே பாதுகாப்பு முடியாது, எல்லா ஊழியக்காரரையும் பாதுகாத்து அபிஷேகித்து வழிநடத்த முடியாத கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் எருசலேம் நகரத்தை உங்களுடைய திருக்கு பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசத்தை நீர் கைவிடாத தகப்பன் ஆண்டவரே, அப்பா முற்பிதாக்களோடு கூட இருந்தது போல அப்பா உம்முடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்ணார கண்ட அந்த ஜனங்கள் உம்முடைய சத்தியத்தை உம்முடைய கிருபையை அவர்கள் எப்போதும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சந்ததி சந்ததியாய் சொல்லி வருகிறார்கள் ஆண்டவரே. அப்படி அந்த சந்ததியை பாதுகாத்து இதுவரை வழிநடத்தினது போல இனிவரும் காலங்களிலும் உம்முடைய ரட்சிப்பு கிடைக்கும் வரையும் அந்த ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஒப்பொழுது செபிக்கிறோம். மேசியா நீர் என்பதை அறியும்படியாய் விரைவிலே நீர் அவர்களுக்கு காண்பிக்கப் போகிறீர் என்பதை நாங்கள் அறிவோம் கர்த்தாவே. ஆனாலும் கர்த்தர் இன்னும் கடினமான இருதயங்களை நீர் உடைத்து கர்த்தாவே கல்லான இருதயங்களை சதியான இருதயங்களாய் மாற்ற வல்லமை உள்ள தகப்பன் நீர் தொடர்ந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். எல்லா இன்னல்கள் சுற்றி வர இருக்கிற எல்லா கஷ்டங்கள் நஷ்டங்களில் இருந்தும் யுத்தங்களில் இருந்தும் பஞ்சங்களில் இருந்தும் அந்த ஜனங்களை நீர் மீட்டு கொண்டவர் கர்த்தாவே. தொடர்ந்து அவர்களை பாதுகாக்க முடியாது நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சுற்றிலும் இருக்கிற ஒவ்வொரு தேசத்து ஜனங்களும் உம்முடைய ரட்சிப்பை காணட்டும். அறியாமை நீருள் விலகட்டும் ஆண்டவரே. நீரே தேவன் என்று அமர்ந்திருந்து அறியும்படியாய் அவர்களுடைய கண்களிலே தெளிந்த பார்வையை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் பகுத்தறிய தெளிந்த புத்தியை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த கடைசி காலங்களிலே கர்த்தாவே உம்முடைய சத்தியம் எல்லா இடங்களுக்கும் போய் சேரும்படியாய் நீர் அழைத்தழைப்பில் எல்லாரும் செயல்படும்படியாய் எல்லாரையும் நீங்க கூட்டி சேர்க்கும்படியாய் நாங்களும் செபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க. கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தாவே உமக்கறி உண்மை அறியாதபடி ஒன்றும் நடப்பதில்லை. எல்லாம் நேர்ந்த வேதத்தின் மூலம் எங்களுக்கு எச்சரிக்கையாக கொடுக்கப்பட்ட அநேக காரியங்களை மறந்து அந்த ஜனங்கள் கர்த்தாவை அறிய முடியாதபடி பாதைகளை அடைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. அந்த பாதைகளை திறந்து கர்த்தாவை அவர்களுடைய கண்களிலே தெளிந்த புத்தியிலே கர்த்தர் நீர் பேசும்படியாய் நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். அது போல இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிறவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. நீதியை நியாயத்தை நிலைநாட்ட உதவி ஒத்தாசை புரியும்படியாய் அப்பா. நீ ஊழியங்களை அந்த இடத்துல பெருக பண்ணுங்க. சத்தியத்தை அறிவிக்கும்படியாய் எல்லா ஊழியக்காரரோடும் கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நடத்துங்க, ஆசிர்வதிங்க. இந்த கருவிகளும் ஒன்றோடு கூட இருங்க. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் எல்லாருக்கும் ஞானத்தை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. ஞானத்தில் குறைவுள்ளவன் என்னிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்ள கடவன் என்று முடிவாப்தை சொல்கிறது ஆண்டவரே. அது போல அந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். சாலமோன் கேட்டது போல நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்திலே நாங்கள் வாழும்படியா எங்களுக்கு ஞானத்தை நீர் கொடுத்தரலும்படியா நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சன்னிதானத்திலே கர்த்தாவே உம்முடைய செவிகள் எப்போதும் எங்களுடைய ஜெபங்களுக்கு திறந்திருக்கிறது ஆண்டவரே. அப்படியே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய வார்த்தையினாலே பரிசுத்தப்படுத்தப்படவும் பரிசுத்தத்தை நாங்கள் ஆராயவும் உம்முடைய வார்த்தையினாலே கழுவப்படவும் உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுப்போம். எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்து உம்முடைய திருப்பாதத்தில் வச்சு செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.

0: Spesso anche.
1: Amen, amen, amen. ஜெபம் பண்ணீர்கள், உங்களுடைய ஆராதனை ஆராதனை என்ற பாடலை கேட்கும் பொழுது உண்மையிலே ஒரு அமைதியாக இருந்து கேட்கும் பொழுது பிரசன்னம். அப்படியாக இன்றைய நாளே வார்த்தைகளின் வெளிச்ச நேரத்திலே உங்களுடைய ஆராதனை கர்த்தருக்கு பிரியமாக கேட்கிற பிள்ளைகளுக்கு அமைதியான ஒரு ஆராதனையாக நீங்கள்
0: அமேன்.
1: வழிநடத்துகிறீர்கள். மிக மிக ஆசீர்வாதமாக இருந்தது. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் நீங்கள் கைகட்ட செய்யும் சகல காரியங்களையும் தேவன் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக.
0: அமேன்.
1: ஆமென், ஆமென்.
0: அமேன். அப்படி எங்களையும் ஆசீர்வதிப்பாராக.
1: தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற கொஞ்ச நேரம் கர்த்தவங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் கிரேஸ் அழைக்க போறோம். பிரைஸ் த லார்ட் சிஸ்டர் கிரேஸ்.
0: பிரைஸ் லார்ட், அங்க பிரைஸ் லார்ட்.
1: பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளிலே வார்த்தைகளின் வெளிச்ச நேரத்திலே துதித்து ஆராதித்து வேதத்தியாய தியான பகுதியை எடுத்து தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த வந்திருக்கிறேன். இந்த வார்த்தை முடிஞ்ச நேரத்திலே இப்பொழுது நேரத்தை உங்களுக்கு ஒப்புக்கிறேன் சிஸ்டர். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை வழிநடத்துங்கள். ஆமென்.
0: நன்றி ஆண்டவரே, தேவனே. இந்த நாளிலும் ஆண்டவரே உண்மை ஆராதிக்க சகோதரிக்கார் நான் பாடினது போல ஆராதனை, எப்பொழுதும் ஆராதனை, ஆராதனையில் பிரியமுள்ளவர் என்ற தேவாதி தேவன் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய பிரசன்னம் ஒன்றே போதும். உம்முடைய பிரசன்னம் இல்லாமல் தாவே ஒன்றும் செய்ய முடியாது. பிரசன்னத்தில் ஆறுதல், பிரசன்னத்திலே கட்டுக்கள் உடையும், கட்டுண்டோர்க்கு விடுதலை என்று சொல்லி வேதம் சொல்லுற பிரகாரம் ஆண்டவர் உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே நன்றி செலுத்துறோம். உம்முடைய நாமத்தை இந்த இடத்துல உயர்த்துறோம். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்த, நித்திய பிதா, சமாதான பிரபுவே உயர்த்துறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் தாமே சகல சத்தியங்களுக்குள்ளும் வழி நடத்துற சத்தியபரன் தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளாக வாசமாயிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்கள்ல நடத்துகிறார், நித்தமும் நடத்துற வழினால நன்றி செலுத்துறோம். இந்த நித்திய வெளிச்சம் ஆண்டவரே, சங்கமம் வானொலி கூடாக அநேகருக்கு ஆண்டவரே சத்தியம் பரவிட்டது, மேற்கொண்டது விருத்தி அடையத்தக்கதாக அநேகர் மனம் திரும்ப அந்த இருதயங்கள் பிரகாசமாக்கப்பட நீர் கிருப செய்யறபடியாக மக்கள் நன்றிகளை இணைந்து வழங்குற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் ஆண்டவரே, தலைமை பண்ணுற ஆண்டவரே, லெஸ்லி பிரதர் ஆண்டவரே, அந்த சிஸ்டர் அறிட்ட ஒவ்வொரு தரையும் ஆண்டவர் உடைய திருக்கரத்திலே தந்து நடத்துற அந்த வல்லமை இந்த தேவனுக்குள்ளாக கிரிய நடப்பிக்கிறபடியாக மக்கள் நன்றி மாயந்திரன் பிரதர் ஆண்டவரே, ஒவ்வொரு தரையும் உடைய கரத்திலே தந்து இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.

உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தந்திரேன், உம்மை வாஞ்சையா என்னும் தொடர்ந்திட.

உங்க கேருபை தந்திரே வேணாண்டு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டா எண்ணி நீரே வேணாண்டு கிடந்த எந்தன் வாழ்வை வேண்டும் என்றீரே கைவிடப்பட்ட என்னையும் ஒரு

உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தந்திரேம். உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தந்திரேம். இருளாய் கிடந்த எந்த வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரேம். அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மாற்றும் விளக்காய் வைத்தீரேம். இருளாய் கிடந்த எந்த வாழ்வில் ரட்சிப்பை தந்தீரேம். அநேகர் வாழ்வை வெளிச்சமாய் மா

உண்மையுள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன். உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தந்திரேம். நிலையில்லாத என்றன் வாழ்வில் நிலையாய் வந்திரேம். நித்தியமான வீட்டை குறித்த நம்பிக்கை தந்திரேம். நிலையில்லாத என்றன் வாழ்வில் நிலை

கிருபையை உயர்த்திடுவேன். நன்றி ஆண்டவரே. இந்த நாளில நான் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்றேன். எப்படி என்றால், இந்த மாற்கு 4:28 வசனத்தின்படி எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். கர்த்தருடைய காரியங்களில் ஒரு வளர்ச்சி முறை இருக்கிறது. வளரவும் பலன் கிடைக்கவும் சிறிது காலம் எடுக்கிறது. அது சில பேர் அதை ஒரு ஜெபத்துக்கோ இது பதில் கிடைக்கவில்லை என்றால் உடனே பதிலை பெற்றுக் கொள்ளாவிட்டால் தேவனே என்னுடைய ஜெபத்துக்கு பதில் தரவில்லை என்று சொல்லி அதற்காக எண்ணிக்கொண்டிருப்பாங்க. ஏனென்றால் சில நேரத்தில் எங்களுக்கு உடனே பெற்றுக்கொள்ளணும் போல இருக்கிறது. ஆனால் தேவன் ஒரு நேரம் வச்சிருக்கிறார். அதுக்காகத்தான் எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். அப்ப நாங்கள் நாட்டிய பின்பு ஒரு விதையை போட்டது உடனே நாங்கள் விதைக்கிய பயிர் வந்துடும் என்றது நாங்கள் நினைவு அப்படி வர முடியாது. எந்த பெற்றுக்கொள்கிறோம் என்று நாங்கள் இந்த உடனே விதைத்துட்டு வந்து திரும்ப நாங்கள் அதை கிண்டி பார்க்கவும் இல்லை, அது எப்படி முளைக்கிறேன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய அந்த மறைவில் நாங்கள் ஜபிக்கிறதும் அப்படித்தான், விதை விதைக்கிறதும் அப்படித்தான். விதையை நாங்கள் விதைத்துட்டு உடனே திரும்ப அந்த விதை அது முளை கிளம்பி அது பயிராய்கள் முளைக்கிறதுக்கு கன நாள் எடுக்கும். அதே மாதிரித்தான் ஜபங்களே நாங்கள் சில நேரம் எங்களை ஜபிச்சு போட்டு இன்னும் பதிலை கிடைக்கலண்டோன்னு நாங்கள் சோர்ந்து போகிறோம். சில நேரம் அவிசுவாசம் வந்துடும். அவிசுவாசத்தில் நாங்கள் இதை எனக்கு கிடைக்கல, இது என்ன சித்தமோ தேவனுடைய சித்தமோ அப்படி என்றெல்லாம் நாங்கள் அதெல்லாம் நாங்கள் ஜெபம் பண்ணும்போது அவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் என்று மார்க் 11:24 வசனம் சொல்லுது. ஏனென்றால் அவர் எப்பொழுது ஜெபம் பண்ணும் போது அவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று. அப்ப அதே அப்படி நாங்கள்

0: இருப்பது என்று சொல்லி நாங்கள் சில நேரம் யோசிப்போம். உதாரணமாக எங்கள் சரீரத்தில் ஒரு வலி இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். நாங்கள் தேவனே நான் குணமாகி விட்டேன் என்று விசுவாசிக்கிறேன் என்று ஜபிக்கிறீர்கள். நாங்கள் ஜபித்து முடித்த உடனே நாங்கள் சுகமாகி விட்டோம் என்று சொல்லி ஆமீன் என்று சொன்ன பின்பும் எங்களுக்கு வலி மாறாமல் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான மக்கள் உடனே தேவன் ஒன்றுமே செய்யவில்லை என்று எண்ணுகிறார்கள். அதற்கு காரணம் அவர்கள் புரிந்து கொள்ளாததே. தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் ஆவிக்குரிய ரீதியில் செயல்படுகிறார். ஆவிக்குரிய ரீதியில் சில காரியங்கள் நடக்கின்றன. அது ஒரு மனிதனின் சரீரத்தில் வெளிப்பட கொஞ்சம் காலம் ஆகலாம். ஆனா அவர் ஏற்கனவே எங்களுக்கு சுகத்தை தந்து விட்டபடினால அந்த சூழ்நிலை அந்த வலி இருக்கலாம் அல்லது நாங்கள் அதை உணராம இருக்கலாம். ஆனா தேவன் எங்களுக்கு ஜாவட்டையும் செய்து முடித்தபடினால இந்த நாட்கள்ல அந்த விதையை நாங்கள் எப்படி விதைச்சு அதுக்கு நாங்கள் அறுவடைய நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறது போல சரீரத்திலே நாங்கள் தழும்புகளாலே நாங்கள் சுகமாய் விட்டோம் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கும் போது அதே போலதான் தேவன் எங்களுக்கு பரிபூர்ணமான சுகத்தை தந்து விட்டார் என்று நாங்கள் எவ்வளவு விசுவாசிக்கிறோமோ அந்த விசுவாசமே எங்களை உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்குது. அந்த உலக காரியங்களை நாங்கள் சிந்திச்சு கொண்டிருக்கீங்களோ நோயா இருக்குது, வருத்தமா இருக்கு, துன்பங்கள் இருக்கு, கண்ணீர்கள், கவலைகள் என்ற அதை நாங்கள் பார்க்காம தேவன் எங்களுக்காக ஜாவத்தையும் செய்து முடித்து அதை நாங்கள் உணரும் போது இந்த நாள்ல சரீரத்துல நாங்கள் பரிபூர்ண சுகத்தை பெறலாம். கடன்ல நாங்கள் வாழாமல் நாங்கள் ஐஸ்வர்யவான்களாய் வாழலாம் என்ற தேவனுடைய வார்த்தை. அவர் பொய் சொல்ல மனிதன் இல்ல, மனமாற மனப்புறோ வசனித்தும் அதை நிறைவேற்றாது இருப்பேனோன்னு சொல்றாரு. அவர் சொன்னது நிறைவேறிட்டன். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். அப்படியாக இந்த வார்த்தையின்படி உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த நிறுத்தை தந்ததுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். அதை உங்களை புரிந்து கொள்ள நீங்கள் கிருபையாக வழி நடத்துறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால பிதாவின் ஆமேன்.
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் கிரேஸ். இன்றைய நாளிலே ஒவ்வொரு நாளும் நிமிடம் என்ற பாடலையும் உம்மை நேசித்த இந்த பாடலையும் பாடி தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த மாக்கு 4:28 வசனத்தை இன்று தியான பகுதிக்கு எடுத்துக்கொண்டு வந்தீர்கள். அதிலே இந்த தானியம் வளர்ச்சி முறை இருக்கிறது, அதாவது முளை, கதிர், தானியம் அநேக நாட்கள் செல்லும். அதே போல ஜபத்துக்கு நான் உடனடியாக பதில் கிடைக்கும் கேட்கக்கூடாது. நாங்கள் ஜபித்து கொண்டே இருக்கிறவங்க நேரங்காலம் வரும்பொழுது தேவன் அதுக்குள்ள பதிலை தருவார். அருமையான வழிபாட்டு தியானம் பதில செய்தீர்கள். மிக மிக ஆசீர்வாதமாக இருந்தால் கர்த்தர் உங்களையும் ஊழியங்களையும் கையெட்டு செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன்.
1: நன்றி சிஸ்டர். தொண்டு நாங்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைக்க போறோம். கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக பாடப்பட்டு ஜபிக்க சிஸ்டர் ரஜினி.
2: Praise the Lord, Brother Mahindran. God bless you.
1: God bless you too. Go ahead.
2: Thank you, Lord. Praise you, praise you, praise you, my Lord. Praise you, my Father, the Son, and the Holy Spirit, all three in one. Lord, we exalt your name. We exalt your name above all the heavens and the earth. We thank you, O God Almighty. We thank you for your wonderful presence. We thank you for who you are, O God. You are the only Savior that you sent to this world to die for us, for our sins, and thereby we have eternal life. Thank you, Lord. Words are not sufficient, Lord, to praise you and bring forth thanksgiving to you this Thanksgiving weekend, Lord, as we, Lord, look up to you, Lord, through this Thanksgiving week, Lord. Lord, we thank you, Lord. Thank you, thank you, thank you. In the name of Jesus alone, Lord, we praise you, we worship you, we glorify you, we honor you, Lord. We lift your name up high, Lord Jesus. Even as you brought forth, Lord, 2022 people yesterday, you are bringing them today, Lord. As they are coming today, Lord, and worshiping you, praising you, Lord, with the entities that you have given us, with 97 stations gathering together, Lord, with the head office of this station that is deriving, Lord, and emanating, broadcasting, Lord, from Toronto, Canada, Lord, with Brother Leslie, Lord Jesus, along with the 97 stations that have agreed to join, Lord. This is nothing but your work. And even as Brother Mahendran is, Lord, today, Lord, once again, Lord, with Bharthe in Balicham, Lord, and all the Nitya Balicham and all the burdens that you have put upon his heart, Lord, for the souls, Lord, that you have given, for the hunger of the souls, Lord, that this is not nothing of us, Lord. This is nothing of us, but the work of your Holy Spirit in and through us, Lord, to them that are dedicated to you, to them that are called by you, to them that are set up apart from you, Lord, O God. So we thank you, Lord, for this wonderful way in which you have called us, Lord. We also thank you for Sister Rita, who is working alongside with Brother Leslie, Lord, to put all the coordination of the programs as well. But today, Bharthi and Balicham, Lord, with

0: அன்பின் தகப்பனே, நீர் எங்களோடு இருக்கும் போது ஆண்டவரே, இந்த உலகத்திலே நீர் வாழ்ந்த நாட்களில் எல்லாம் பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி கர்த்தாவே, வேதனையோடு இருந்த மக்களுக்கெல்லாம் நீ பேசி, நீரே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை என்று உம்முடைய ஜீவ வார்த்தை கூடாக பேசி ஜனங்களை நீர் உயிர்ப்பித்து அவர்களுடைய வாழ்க்கையிலே செய்த அற்புதங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றும் உம்முடைய மகிமையும் உம்முடைய வல்லமையும் குன்றாதாய் இருப்பதற்காய் நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. விசேஷமாய் கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சிலுவைக்கு பின்னாக மறைத்து கர்த்தாவே உம்முடைய நாமம் உயரட்டும். ஆண்டவரே, உம்முடைய என்னுடைய வாயின் வார்த்தைகள் இருதயத்தின் தியானம் உமக்கு முன்பதாய் பிரீதியாய் இருக்கட்டும் அப்பா. சகல துதிகன மகிமை யாவற்றையும் கர்த்தராய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்தி உடைய நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த வேளையிலே நான் இந்த கடந்த நாட்களிலே நான் போன அனுபவங்களுக்கூடாக நான் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நாங்கள் கடந்த நாட்களிலே அடிக்கடி நாங்கள் கேள்விப்படுகிற செய்தி, அதாவது ஆவிக்குரிய பிரகாரம் சத்துரு ஜனங்களோடு போராடுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் செய்திகளை கேள்விப்படும் பொழுது ஒருவர் கோமா நிலையிலே இருக்கிறார், அவருக்காக ஜெபியுங்கள் என்று ஒரு செய்தி வந்தது. அடுத்தது ஒருவருடைய சுவாச பையிலே மூச்சு திணறல் ஏற்படுவதால் அவர் அவசர சிகிச்சையின் பிரிவுக்குள்ளே இருக்கிறார் என்று, தூர தேசத்திலே இருக்கிற ஒரு மகனுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி, இவ்விதமான செய்திகள் அடிக்கடி எங்களிடத்திலே ஜெப கோரிக்கையாக எங்களுடைய ஜெபக்குழுவுக்கு வந்ததை நான் பார்க்கும் போது மிகவும் கலங்கி போனேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு இவ்விதமான பிரச்சனைகள் அடிக்கடி ஏற்பட்டு சத்துரு எவ்வளவு தந்திரமாக அவருடைய வாழ்க்கையின் குடும்பங்களிலே துக்கத்தையும் வேதனைகளையும் போடுகிறான் என்று பார்த்து நான் என் ஆவியில் கலங்கினவளாக அடிக்கடி நான் சோர்ந்து போவதுண்டு. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து ஜபிக்கிற வேளையிலே, அவர்களுக்காக மன்றாடுகிற வேளையிலே, கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறதாக, அது எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறதாக, விசுவாசத்தை கொடுக்கிறதாக இருந்ததை நான் பார்த்தேன். ஆகவே இந்த வேளையிலே நாங்கள் எவ்விதமாய் நடந்து கொள்ள வேண்டும், எவ்விதமாய் என்னுடைய ஜீவியத்தை ஓட்ட வேண்டும் என்று நான் சிந்தித்து பார்க்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்திலே ஒரு வார்த்தையை போட்டார். அந்த வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். எபேசியர் 5:14 தொடக்கம் 17 வரையும் நாங்கள் வாசிப்போம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். ஆகவே நீங்கள் மதியத்துறளாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தையினாலே கர்த்தர் என்னை திடப்படுத்தின. ஆகவே நாங்கள் பார்க்கிறோம், இந்த உலகத்திலே சுற்றி பார்க்கும் போது ஆண்டவருடைய பார்வையிலே நாம் விழிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலக பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஆவி மனுஷன் இன்று மரித்தவனாகவே காணப்படுகிறான். இன்றைக்கு நாங்கள் வெளிநாட்டிலே இருக்கிறவர்களுக்கு உங்களுக்கு தெரியும், சுற்றியுள்ள ஜனங்களை பார்க்கும் போது அவர்கள் உலகத்தின் பின்னாக ஓடுகிறவர்களாக, மாம்ச காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்தவர்களாக, தங்களுடைய காரியத்திலே ஆவிக்குரிய பிரகாரம் இறைவனை நினைக்க தவறியவர்களாக, இறைவனை தேட தவறியவர்களாக அவர்களுடைய வாழ்க்கை ஓட்டத்திலே எப்பொழுதும் அவர்கள் பிஸியாக இருப்பதை காணலாம். ஆகவே அவருடைய ஆவிக்குரிய மனிதன் தேவனை அறியாவிட்டால், தேவனை தேடாத பட்சத்திலே அங்கு ஆவிக்குரிய மனிதன் உள்ளான மனுஷன் உலக பிரகாரமாக அங்கே பார்க்கிறோம், அவன் ஆண்டவருடைய வார்த்தையின்படி மரித்தவனாய் காணப்படுகிறான். இன்றைக்கு ஆடம்பரத்தில செல்வந்தராக படித்தவர்கள் நற்குணசாலிகளாக காணப்பட்டாலும் அவர்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை என்றார். மெய்ப்பொருளாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறியாமல் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்கள் என்றால் தேவனுடைய பார்வையிலே ஆவிக்குரிய பிரகாரம் அவர்கள் மரித்தவர்களாக காணப்படுகிறார். ஆகவேதான் பவுல் அடியான் அங்கே எபேசியர் சபையிலே பரிசுத்தவான்களுக்கு எழுதும் போது மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று கூறுகிறார். அப்படியானால் நாம் உணர்வடைந்து எழும்பும் போதுதான் ஆவியிலே அனலாய் நாங்கள் மாற முடியும். அப்பொழுதுதான் எங்களுடைய ஆவி அனல் கொள்ளக்கூடியதாய் இருக்கிறது. பார்க்கிறோம், அவர் சொல்லுகிறார், அப்பொழுது கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அவர் பிரகாசிக்க பண்ணுகிறவர். அடுத்தது சொல்லுகிறார், ஞான மற்றவர்களைப் போல் நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல் கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. கவனம் என்பது ஜாக்கிரதையை குறிக்கும். ஆகவே ஜாக்கிரதையாக நாங்கள் நடக்க வேண்டியது எங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியமாயிருக்கிறது. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், ஜாக்கிரதையாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். ஏனென்றால் நாங்கள் இந்த பொல்லாத உலகத்திலே நாங்கள் இருக்கிறோம். அங்கே ஆவிக்குரிய மண்டலத்திலே அதிகமான கிரியைகள், அசுத்த கிரியைகள் ஆவிக்குரிய மண்டலத்திலே காணப்படுகிறது. ஆகவே ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இந்த காலத்தை உணர்ந்தவர்களாக, அதை பிரயோஜனப்படுத்த வேண்டியவர்களாக நாங்கள் காணப்படுகிறோம். ஆகவேதான் காலத்தை பற்றி உணர்வுள்ளவராக கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஊழியம் செய்கிற நாங்கள், அவருடைய ஊழியத்திலே பங்கேற்றிருக்கிற பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவைதான் ரோமர் 12:11 வசனத்திலே அங்கே பவுலடியான் கூறுகிறார், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. அசதியாயிருக்க கூடாது. ஏனென்றால் எங்களுடைய வாழ்க்கை உலகத்தை சுற்றி மற்ற ஜனங்களைப் போல் உலகத்தின் பார்வைக்கு எங்களுடைய கண்களும், உலகத்தின் இச்சைக்கு எங்களுடைய கண்களும், மாம்ச காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்கும் பொழுது எங்களுடைய ஆவியிலே அசதி உண்டாகும். ஜபிப்பதிலே, வேதம் வாசிப்பதிலே, கர்த்தரை நேசிப்பதிலே, ஆலயத்துக்கு செல்வதிலே, அவருடைய காரியங்களிலே நாங்கள் அசதியாயிருப்போம். ஆகவே ஜாக்கிரதையை இழந்து விடுவோம். அவைதான் அங்கே ரோமருக்கு சொல்லுகிறார், இங்க ஊழியம் செய்கிற நீங்க அசதியா இருக்க கூடாது, நீங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் நீங்கள் ஆவியிலே அனலா இருக்க முடியும், கர்த்தருக்கு அப்பொழுதுதான் நாங்கள் ஊழியம் செய்ய முடியும். ஏண்டா இது வந்து ஒரு ஊழியம் என்பது ஆவிகளோடு போராட்டம், நம்மளுக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, ஆவிகளோடு போராட்டம். ஆகவே இந்த நாட்களிலே நான் இலங்கையில இருந்த வேளையிலே என்னுடைய ஊழிய பாதையிலே நடந்த ஒரு அனுபவத்தை உங்களோடு கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் இலங்கையில் இருந்த நாட்களிலே சுனாமியின் போது நான் என்னுடைய தாயாரையும் என்னுடைய சகோதரிகளையும் இழந்த வேளையிலே மிகவும் துக்கப்பட்டு வேதனையோடு இருந்தேன். அப்பொழுது என்னுடைய சரீரம் பிளையினப்பட்டது. ஆனால் நான் அதற்கு முன்பதாக ஆஸ்பத்திரி ஊழியங்கள், ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரி தான் செய்வது வழக்கம். அந்த வேளையிலே நான் இந்த பிழையினப்பட்டபடினால் அந்த ஊழியத்துக்கு போவதும் எனக்கு தடைப்பட்டு போயிற்று. ஆனாலும் நான் சற்று தேறிய போது, என்னுடைய உள்ளமும் என்னுடைய மனமும் தேறிய போது, மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் தரித்திருந்த வேளையிலே ஆண்டவர் என்னை, பரிசுத்த ஆவியானவர் என்னை பாரப்படுத்தினார். அதாவது, நீ கவலையோடு இருக்கிறாய், ஆனாலும் உன்னுடைய இனத்தவர்கள் என்னோடு தான் இருக்கிறார்கள். நீ அங்கே இருளில் இருக்கிற ஜனங்கள், எத்தனையோ பேர் ஜனங்களை இழந்து கர்த்தர் என்னை அறியாமல் இருக்கிற அந்த ஜனங்களை போய் நீ விசாரி என்று அங்கே ஆண்டவருடைய உள்ளத்திலே ஒரு பாரத்தை போட்டார். அப்பொழுது நான் பார்த்தேன், அந்த அகதி முகாமில் இருக்கிற ஜனங்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் என்ற நோக்கோடு கூட நான் எழுந்து போனேன். ஏனென்றால் என்னுடைய உடலும் மனமும் நான் பிழையினப்பட்ட நிலையில் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் என்னை அடிக்கடி நான் பாரப்படுத்தினபடியால் அந்த முகாம்களுக்கு சென்று பார்வையிடலாம் என்று சில உணவு பொதிகளோடு நான் அங்கே போனேன். போய் விசிட் பண்ணின வேளையிலே அங்கே அநேகர் அழுது குளறிக்கொண்டு சத்தம் கேட்பதை நான் பார்த்தேன். எனக்கும் உள்ளம் உடைந்து போயிட்டு. அப்பொழுது ஒரு தாயார் ஓடி வந்து என்னை கட்டி பிடித்து, தன்னுடைய 3 பிள்ளைகளையும் தான் இழந்து விட்டதாக அவள் அழுதாள். சுற்ற இருந்தவர்கள் தாயும் அவளுடைய தாயும் சொன்ன அவள் மனநிலை பாதிக்கப்பட்டு காணப்பட்டாள் என்று. அப்பொழுது நான் அவள் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இறங்கினபடியால் அவளுக்காக ஜபித்து கர்த்தருடைய அன்பை அவளுக்கு கூறி, நீ உன்னுடைய வாழ்க்கை பயணம் முடிந்து நீ அங்கே பரலோகம் போவேயானால் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நீ விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து பரலோகம் போகும் போது நீ உன் பிள்ளைகளை பார்க்கலாம் என்று சொல்லி நான் அவளுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன். அப்பொழுது அவள் வியந்து, அப்படியா அக்கா, எனக்கு உதவி ஜபியுங்கள், எனக்கு உதவி செய்யுங்கள் என்றார். இப்ப நானும் அவளுக்காக ஜபித்து, அவளுடைய விடுதலைக்காய் ஜபித்து, அவளுடைய பாவங்களை மன்னிக்கும்படி ஜபித்து, அன்று அவளுக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக உதவி செய்தேன். அதன் பின்பு அவள் இன்னொரு நாள் என்னை தேடி வந்தாள். இது நடந்து சில நாள் பின்பு இன்னொரு நாள் தேடி வந்த போது அவள் சொன்னாள், நான் இந்த பிள்ளைகள் இழந்த நாட்கள்லேருந்து தூங்கவில்லையாம், ஆகவே எனக்கு அடிக்கடி இரவிலே கொஞ்சம் கலக்கமா இருக்கிறது, ஆகவே நித்திரை கொள்ள முடியவில்லை என்று சொன்னார்கள். அப்படி நான் தொடர்ந்து ஜபித்த போது அவளுக்குள்ளே இருந்து ஒரு அசுத்தாவி வெளிக்கிட்டு போனதையும், அவள் விடுதலை பெற்று சந்தோஷமாக அவள் முகம் மாறுவதையும் நான் காணக்கூடியதாக இருந்தது. அவள் பின்பு எழுந்து என்னிடத்திலே சொன்னாள், இப்பொழுது என் இருதயத்தில் இருந்து அந்த கவலை பாரம் நீங்கி விட்டதம்மா என்று சொல்லி சொன்னார். அவளுக்கு மறுபடியும் கர்த்தருடைய அன்பான வார்த்தைகளை கூறி நாங்கள் ஜபித்தோம். பின்பு அவளுடைய தாயார் என்னிடத்திலே வந்து சொன்ன ஒரு காரியம், இவள் அந்த குழந்தைகள் மரித்த நாட்களிலே இருந்து அவள் ஒவ்வொரு இரவும் சுடலைக்கு போய் அந்த குழந்தைகளை புதைத்த கல்லறைக்கு போய் அழுவதாம், ஆடைகளை கிழித்து கத்தி அழுவாளாம். ஆனால் அம்மா இன்றில் இருந்து அவள் அந்த சுடலைக்கு ஓடி போவது இல்லை, இப்பொழுது அவள் நிம்மதியாக தூங்குகிறாள், இயேசுவே என்று கூப்பிடுகிறாள் என்று சொன்னார். பாருங்கள், அந்த மரண இருளின் திசையில் இருந்த அந்த மகளுக்கு ரட்சிப்பு கிடைத்தது. பின்பாக அவர்கள் சபைக்கு வந்து சாட்சி கூறி இப்பொழுதும் அவர்கள் கர்த்தருடைய நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்று சபையிலே சென்று சந்தோஷமாக அந்த தாயார் வாழ்கிறதை நான் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த செய்தியை நான் ஏன் கூறுகிறேன் என்றால், இந்த சம்பவத்தை நாங்கள் இருளில் இருக்கிறோம் ஜனங்களுக்கு வெளிச்சத்தையும் ஆண்டவருடைய ஜெயத்தையும் நாங்கள் சொல்ல வேண்டும். எங்களுடைய துக்கத்திலும் எங்களுடைய பிரச்சனையிலும் நான் அன்று சிந்தித்து கொண்டு போராடி கொண்டு இருந்திருப்பேன், ஆனால் இவ்விதமான ஒரு ஊழியத்தை என்னால் செய்ய முடியாது போயிருக்கும். பாருங்கள், சத்துரு அதை தடுத்திருப்பார், ஆனால் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி அன்றைக்கு அந்த மகளுக்கு இவ்விதமான ரட்சிப்பு கிடைத்தது. இன்று அவர்கள் குடும்பமாக அங்கே ஆலயத்துக்கு போய் கர்த்தருடைய பிள்ளைகளாக சாட்சியாக வாழுவது, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே கர்த்தர் கொடுக்கிற இந்த பெரிதான ரட்சிப்பு, கர்த்தர் அருளுகிற இந்த விடுதலையை நாங்கள் எப்பொழுதும் காலங்களை அறிந்தவர்களாய், நேரங்களை உணர்ந்தவர்களாக, நாங்கள் ஆவியிலே அனல் உள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஊழியம் செய்ய வேண்டியது அவசியம். நாங்கள் எபேசியர் 5:14 சொல்லுகிறது, ஆதலால் இன்று நாங்கள் வாசிப்போம். எபேசியர் 5:14 நாங்கள் வாசிப்போம். தூங்குற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று சொல்லப்படுகிறது. ஆகவே அடுத்தது என்ன சொல்லுகிறது, காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்த வேண்டும். 16. ஆகவே இன்று நாங்கள் உலகத்தை சுற்றி பார்க்கும் போது அந்த காரியங்களை நாங்கள் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் ஆண்டவருடைய நாமத்தை எப்பொழுதும் கொண்டு சொல்லுகிறவர்களாக, அவருடைய நாமத்தினாலே ரட்சிப்பையும் விடுதலையும் ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் உணர்வுள்ளவர்களாக இருக்க வேண்டும், காலத்தை உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். 1 Thessalonians 5:5 விவிதமாய் கூறுகிறது, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். நாங்கள் எப்படியா வெளிச்சத்தின் பிள்ளைகளாயிருக்கிறோம், அது மட்டுமல்ல பகலின் பிள்ளைகளாயும் இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய பார்வையிலே நாங்கள் பகலின் பிள்ளைகள், அவருடைய வழியிலே அவருடைய வார்த்தையை கை கொண்டு அவருடைய வேத வசனங்களின்படி அன்பினாலும் மற்ற ஒவ்வொருவரோடு ஒருவர் சமாதானமாய் நாங்கள் வாழும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு சொல்லுகிற காரியம் என, நாங்கள் பகலின் பிள்ளைகளாயிருக்கிறோம், இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவும். தெளிவு நமக்கு வேண்டும், இந்த காலத்தை குறித்த தெளிவு நமக்கு வேண்டும். ஆகவே நாங்கள் பவுலுக்குரியவராக நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராயையும் தரித்து கொண்டிருக்க கடவோம் என்று சொல்கிறார். அங்கே ஒரு அடியானுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்ப்போம். கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய எலிசாவின் வாழ்க்கையிலே நாங்கள் 2 Kings 4:4 வாசிப்போமானால், சுனேமியால் என்ற ஒரு கணம் பொருந்திய இஸ்திரியினுடைய மகன் இறந்த சம்பவத்தை பார்க்கிறோம். அங்கே உங்களுக்கு தெரியும், இந்த இது எல்லாருக்கும் தெரிந்த கதை. ஆகவே நாங்கள் இது நான் அதுல விவரமா சொல்லவில்லை. அங்கே இந்த சுனேமியால் என்ன செய்கிறார், தன்னுடைய பிள்ளை மரித்த வேளையிலே அங்கே ஓடி வருகிறார், எலிசாவை தேடி வருகிறார். ஏனென்றால் இந்த எலிசா தீர்க்கதரிசன் சொல்லித்தான் அந்த மகன் பிறந்தான். இப்பொழுது அவள் என்ன செய்கிறாள், அந்த எலிசாவின் இடத்திலே அந்த மரித்த மகனை மறுபடியும் கொண்டு வருகிறாள். அவள் என்ன செய்கிறாள், 2 ராஜாக்கள் 4:30 வாசித்தோமானால் அவளுடைய பிள்ளையின் தாய் என்ன செய்கிறாள், அந்த மரித்த பிள்ளையை ரூம்ல கிடத்தி போட்டு கதவை பூட்டி கொண்டு வந்து எலிசாவிடம் வந்து சொல்லுகிறாள், பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு செல்கிறேன் என்றார். அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். பிறகு நாங்கள் பார்க்கிறோம் எலிசா 32 வீட்டுக்கு வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தது. உள்ளே போய் தாங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கொண்டு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்ட போய் தன் வாய் பிள்ளையின் வாய் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கையில் மேலும் படும்படியாக அவன் குப்புறப்படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அன்பானவர்களே, ஊழியம் செய்கிற நாங்கள் அனலாய் ஊழியம் செய்யும் பொழுது மற்றவர்களுக்கு மரித்து போயிருக்கிற அவர்களுக்கு ஜீவனை கொடுக்க கூடும் என்பதை இந்த எலிசா தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கை நமக்கு காட்டுகிறது. அவன் எழுந்து அதை வீட்டில் அங்குமிங்குமாக உலாவி கிட்டை போய் அவன் மேல் குப்பரப்படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தும்மி தன் கண்களை திறந்தான். அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சுனோமியாளை அழைத்து வா என்றான். அவளை அழைத்து கொண்டு வந்தான். அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன், இதோ உன் குமாரனை எடுத்துக்கொண்டு போ என்றான். பாருங்கள், இந்த தீர்க்கதரிசனுடைய வாழ்க்கை, அவன் சா ஒரு இரட்டிப்பான எலியாவிற்கு பின்பாக வந்த தீர்க்கதரிசி, எலியாவின் மேல் இருந்த அபிஷேகத்தை இரட்டிப்பாய் கேட்டு பெற்றுக்கொண்ட இந்த தீர்க்கதரிசி எப்படிப்பட்டவன், அனல் உள்ளவனாய் இருந்தான். அவனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நாங்கள் வாசித்து பார்ப்போமானால் எப்பொழுதும் தேவனோடு பேசுகிற மனிதனாக, தேவனுடைய கட்டளைக்கு மனுஷ பயமற்றவனாக அங்கே அவன் தீர்க்க தரிசனங்களை உரைத்து அனல் உள்ளவனாயிருந்த. அன்பானவர்களை, நாங்கள் அனனாய் ஊழியம் செய்யும் போது ஜனங்களுங்களை பற்றி கொள்வார். இங்க பாருங்கள், இந்த இடத்திலே அந்த சகோதரிக்கு தெரியும், சுனேமியாளுக்கு எலிசாதான் போய் தொடவனும், ஏனண்டா அங்கே போய் அவன் வேலைக்காரன் கம்பை கொண்டு போய் தொடுகிறான். சம்பவத்தை வாழ்த்து பாத்தீங்கன்னா, ஆனா பிள்ளை உயிர் பெறவில்லை. ஆனா அவள் விரும்பியது எலிசா வந்து தொட வேண்டும் என்று. இவ்விதமாய் நாங்கள் அனலாய் ஊழியம் செய்யும் போது அங்கே பார்க்கிறோம் சரீர பிரகாரமான அந்த அனல் அங்கே அந்த பிள்ளையை உயிர்ப்பித்தது. இதுக்கு என்ன காரணம், அந்த ஆவி மனுஷன், அந்த ஆவியில் இருந்த அனல். இது சரீர பிரகாரமான அனலையும் குறிப்பிடப்படுகிறது. ஆனா எலிசாவுக்குள்ள இருந்த அந்த ஆவி நலல் அங்கே அந்த மகனை உயிர் பெற செய்கிறது. அன்பான தேவனுடைய ஊழியக்காரர்களே, ஊழியம் செய்கிற பிள்ளைகளே, நாம் இவ்விதமாகத்தான் எலிசாவை போல் நாம் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களாக அங்கே அந்த உயிரற்ற அந்த பிள்ளையின் ஒரு சரீரத்திலே எலிசாவின் அந்த ஆவிக்குரிய மனுஷனுடைய அனல் பட்ட போது எவ்விதமாய் அந்த பிள்ளை எழுந்தானோ அவ்விதமாக இந்த நாட்களிலே தேவன் மரித்து போயிருக்கிற ஜனங்கள், ஆவிக்குரிய பிரகாரம் மரித்து போயிருக்கிற ஜனங்களை அங்கே நாங்கள் உயிர் பெற கொடுக்கும்படியாக அங்கே அழைக்கப்பட்டோம். இந்த பிள்ளை அனல் கொண்டதை நாங்கள் பார்க்கிறோமே, அதே போல தேவ பிள்ளைகளாகிய நாங்களும், விசுவாச பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நாம் செய்யும் ஊழியத்துக்கூடாக அங்கே அநேகர் அனல் கொண்டு எழும்ப வேண்டும். பாவத்தின் இருள் அகன்று அவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக அனல் கொண்டு எழும்ப வேண்டும். கர்த்தராகிய இயேசு ஊழியக்காரராகிய ஊழியம் செய்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் பேசுவாராக. எப்பிதமாய் எலிசாவை தேடி அந்த தாய் போல் நீதான் வந்து என்று பிள்ளைக்காக ஜெபிக்க வேண்டும் என்று அவள் பிடிவாதமாயிருந்தார், அவ்வண்ணமாக ஊழியக்காரராகிய நாங்கள் கர்த்தருடைய பார்வையிலே நாங்கள் அனல் உள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக ஊழியம் செய்யும்படி எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பான நேயர்களே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களே, நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நாம் இன்றைக்கு தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருக்கிறோமா? நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படிப்பட்டதாயிருக்கிறது? பகலுக்குரியவர்களாகிய நாம் தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தை, ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராய் நாங்கள் தரித்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கிறது. கர்த்தருடைய ஜனங்களே, இந்த நாட்களிலே இந்த செய்தியை கேட்கிற நாம் ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையாக இருந்து ஊழியத்தை செய்வோம். ரோமரிலே சொல்லப்பட்டபடி அந்த வார்த்தையின்படி நாங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஆவிக்குரிய பிரகாரம் அமைத்துக் கொள்ளும் பொழுது அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருந்து ஆவியிலே அனலாயிருந்து கர்த்தருக்கு நாங்கள் ஊழியம் செய்வோம். இந்த நாளிலே நாங்கள் எலிசாவின் சம்பவத்தை பார்த்தோம். இதே போல எத்தனையோ ஊழியக்காரர் தீர்க்கதரிசிகளுடைய வாழ்க்கையிலே தேவன் எத்தனையோ அற்புதங்களை செய்தான். அவர்கள் தேவனோடு இருந்த அந்த உறவு, தேவனோடு அவர்கள் இருந்த அந்த ஐக்கியம், தேவனோடு சத்தம் கேட்டு அவர்கள் தேவ சித்தம் சேர்வலாய் இருந்த வேளையிலே எத்தனையோ அற்புதங்களை எலிசா செய்தான். அவிதமாய் தேவன் என்றும் உங்களை கொண்டு கர்த்தர் அநேகருக்கு வாழ்வு கொடுக்க முடியும். எத்தனையோ இருளில் இருக்கிற ஜனங்களை, மரித்து போய் சரீர ஆவிக்குரிய பிரகாரம் மரித்து போய் இருக்கிறவர்களை தேவன் ஆவியிலே பெண் கொண்டு எழும்பும்படி செய்ய முடியும். ஆகவே நாங்கள் இந்த வேளையிலே எங்களை ஒப்பு கொடுப்போம். நாங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருந்து ஆவியிலே அனலாயிருக்க கர்த்தருக்கு ஊழியம் செய்ய எங்களை ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே இந்த வார்த்தை கூடாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்தித்து ஆசீர்வதிப்பாராக, ஒவ்வொருவரையும் உயிரடைய செய்வாராக. நாங்கள் எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுடைய ஊழியத்தை பல்க பெருக பண்ணி தேவன் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாக, இருளில் கட்டப்பட்ட ஜனங்களை வெளிச்சத்துக்கு அழைக்கிறவர்களாக, பகலுக்குரிய பிள்ளைகளாக நாங்கள் இரட்சிப்பு என்னும் இந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாங்கள் விழித்துக் கொண்டு நடக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் உதவி செய்வாராக. ஜபம் செய்வோம். உங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இந்த வேளையிலே அப்பா இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்காய் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா நாங்கள் கேட்கிறவராய் மாத்திரமல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உடைய ஆவியின் பலனை தரும்படியாய் ஜபிக்கிறோம், உடைய அபிஷேகத்தை தரும்படியாய் ஜபிக்கிறோம். என்று எப்படி பவுல் அன்று சபையிலே எழுதினாரோ, ஆசதியாயிராமல் ஆவியிலே அனலாயிருந்து ஊழியம் செய்யுங்கள் என்று காலத்தை நாங்கள் நிதானித்து பார்த்து ஆண்டவரே பகலுக்குரியவர்களாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாக விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்கத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நம்முடைய அன்பு விசுவாசத்தை நாங்கள் தரித்தவர்களாக, ரட்சிப்பின் நம்பிக்கையை ஆண்டவரே தலைச்சீராவாக தரித்து கொண்டிருந்து ஆண்டவரே உமக்கென்று ஊழியம் செய்ய உங்கள் ஒவ்வொருவரையும் உடைய ஆவியினால் நிரப்பும். அப்பா இந்த வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது வியாதிப்பட்டிருப்பார்களானால் அவர்களை நீ தொட்டு சுகப்படுத்துங்க. நீர் பரியாரியாய கர்த்தர் என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தைக்கு நீர் உண்மையுள்ள தேவன். அப்பா இந்த வேளையிலே உம்முடைய சமூகம் இறங்கி அவர்களை சந்திக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவருடைய கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே, பெலவீனங்கள் நீங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே, உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் உம்மை உயிர்ப்பித்த ஆவியானவர் உடைய சரீரங்களிலே பாய்ந்து ஆண்டவரே அவர்களை உயிர்ப்பிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பெலவீனங்கள் நீங்கி போவதாக. எந்தெந்த இடங்களிலே அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை கட்டவிழ்த்து ஜெபிக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும் ஐயா. யார் யார் தம்முடைய எதிர்காலங்களை, பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் குறித்து கலங்குகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரே ரட்சிப்பு கிடைப்பதாக. அந்த பிள்ளைகள் ஆண்டவரை விழித்தெழுந்து காலத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை உம்மை தேடத்தக்கதாக இந்த நாட்களிலே ரட்சிப்பு என்னும் ஆடை அவர்களுக்கு உடுத்தி வைக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் எதிர்காலத்திலே சுயித்திருப்பார்களாக, தெளிந்திருப்பார்களாக. தெளிவுள்ள ஆவியினால் நிரப்புங்க சுவாமி. விழித்திருந்து ஜெபிக்கிற ஆவியை கொட்டுங்க. வாலிப பிராயத்திலே சிருஷ்டி கர்த்தரை நினைக்க ஒவ்வொரு வாலிபர்களோடும் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பொழுது நீர் அவரை உயர்த்துவீரப்பா. ஏற்ற காலத்திலே உயர்த்துவேன் என்று சொன்ன தேவன் அவர்கள் உம்முடைய தலத்த கைகளுக்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது நீர் உயர்த்துவீர் என்று விசுவாசித்து துதிக்கிறோம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தந்து சகல துதி கனம் யாவும் செலுத்துகிறேன். இந்த ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்கார சந்ததிகளையும் ஆசீர்வதிங்க. விசேஷமாய் ஆண்டவரே இந்த சங்கமம் ரேடியோ மூலமாய் நித்திய வெளிச்சத்தை உலகமெங்கும் பெற பிறந்த ஊழியக்காரருக்கு உம்முடைய ஆவியும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதமும் தங்கும்படி ஜெபிக்கிறேன். சுகமும் ஆரோக்கியமும் எப்பொழுதும் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். உடைய குடும்பங்கள் ஆண்டவரை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. பல்கி பெருகும்படியாய் நீர் கிருபை செய்யும். சகல துதிக்கிற மகிமை யாவும் மக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி சிஸ்டர் அருந்ததி, ஒரு அருமையான தலைப்பிலே செய்தியை கொடுத்தீர்கள். இன்றைய நாளிலே இந்த உலகத்திலே நடக்கிற காரியங்கள், இன்று அநேகர் உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், தொழில்நுட்ப காரியங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்கள் வந்து தேவனோடு உறவாட வேண்டும், அவருக்காக ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், அன்ன கொள்ள வேண்டும் சொல்லி ஒரு சாட்சியை சொன்னீங்க. மிகவும் ஆசீர்வாதம் இருந்தது. இந்த சாட்சி மேலே ஒரு ஆசீர்வாத சாட்சி. நன்றாக செய்தியை கொடுத்தீர்கள் சிஸ்டர் அருந்ததி. கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கையெழுத்து செய்யும் சகல காரியங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
0: Glory to Jesus. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படவும். இந்த சந்தர்ப்பத்தை அளித்த உங்களுக்கும் தேவன் ஆசீர்வதிப்பாராக, தொடர்ந்தும் உங்களோட சந்ததியையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். இதுவரை நேரமும் நித்திய வெளிச்சத்திலே செய்து கொடுத்தார் சிஸ்டர் அருந்ததி, ஓஷாவா, ஒன்டாரியோ, கனடா. தொடர்ந்து நாங்கள் முதல் முதலாக பாஸ்டர் ஜெயக்குமார் அவர்கள் வந்திருக்கிறார் இந்தியாவிலே இருந்து. அவரை சங்கம வானொலியின் சார்பிலும் நித்திய வெளிச்சத்தின் சார்பிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்தின் சார்பிலும், அது மட்டுமல்ல 97 ரேடியோல கனெக்ட் பண்ணி இருக்கிறோம், அது மட்டுமல்ல யூடியூப் பேஸ்புக்ல கூட அந்த செய்தி உலகம் போய்கொண்டிருக்கிறது. இன்றுதான் முதல் தடவையாக சமூகிக்கிறார். அவரை நாங்கள் வரவேற்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர் ஜெயக்குமார்.
2: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட்.
2: கிறிஸ்தவ சங்கமம் வானொலி நிகழ்ச்சியிலே ஒரு முறை கூட இந்த வசனத்தை கொடுக்க தேவன் தந்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்திக் கொள்கிறேன். ஜெபிப்போம். அன்பும் பண்பும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட அப்பா இந்த அதிகாலை பொழுதிலே தேவ வார்த்தையை கொடுக்க நீர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் தகப்பனை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எல்லா வசனத்தின் வல்லமையும் இறங்கி இன்று முதல் ஒரு ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் பெற்றவர்களாக திரும்பி செல்லும்படியாக ஜெபிக்கிறோம். கத்தாவே, ஒருவர் கூட வெட்கப்பட்டு போகாதபடி என் தெய்வம் தாமே கிருபையோடு தாங்கும்படியாக துதிக்கிறோம். மீட்பரும் அருமை ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நம்ம நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இருந்தவரும் இருக்கிறவரும் வந்தவரும் வரப்போகிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின்

இன்ஸ்டாகிராம், ஷேர் சாட், இதுபோல 9 சேனல்களை நடத்தி இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வருகிறேன். இந்த ஊழியத்திலும் எனது பங்கை தேவன் தந்திருப்பதனால மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் ஊழியம், தெய்வ வார்த்தைகள் உங்களை தொட்டால் எங்களை தொடர்பு கொள்ளுமாறு கிறிஸ்துவின் அன்பில் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அநேகமாக தேவனுடைய வருகை குறித்தும் கடைசி கால தீர்க்க தரிசனங்களை குறித்தும் தேவனை அறியாத ஜனங்கள் முன்பாகவும் அறிந்த ஜனங்கள் முன்பாகவும் தெய்வ வார்த்தைகளை கொடுத்து தேவனை மகிமைப்படுத்தி வருகிறேன். இந்த பரலோக ஊழியத்தை தேவைப்படுபவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளும்படி தேவனை அன்பில் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் வேதாகமத்தில் மறைந்திருக்கும் 1000 மர்ம முடிச்சுகள் என்ற பெயரிலே உங்களுக்கு தேவ செய்தியை இன்று கொடுக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஜூம் மீட்டிங் மூலமாக இணைஞ்சிருக்கிறவங்க எல்லோரையும் இயேசுடைய நாமத்தினால நான் வாழ்த்துகிறேன். இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமான ஒரு விசேஷித்த பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். பைபிள்ல இருக்கிற 66வது புஸ்தகம், அதாவது கடைசி புஸ்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம தியானிக்க இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பைபிள்ல மொத்தம் 66 புஸ்தகங்கள் இருந்தாலும் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்குன்னு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இதுல மொத்தம் 22 அதிகாரங்கள், 404 வசனங்கள் இருக்கு. இந்த 404 வசனங்களும் சாதாரண வசனங்கள் கிடையாது. எதிர்காலத்துல உலகத்துக்கு என்ன நடக்க போகுது, அந்திக்கிறிஸ்து எப்படி வருவான், உலகத்தோட முடிவு எப்படி இருக்கும், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ப்ளூ பிரிண்ட் தான் இந்த புஸ்தகம். வெளிப்படுத்தல் அப்படின்னா கிரேக்க பாஷையில அபோகாலிப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா மூடி இருக்கிற ஒரு பெரிய திரைய திறந்து காட்டுறது அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த புஸ்தகம் எப்ப எழுதப்பட்டுச்சு, யார் எழுதினா, எப்படிப்பட்ட சூழ்நிலையில எழுதப்பட்டது, இதையெல்லாம் நாம தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த புஸ்தகத்தோட அருமை நமக்கு புரியும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, கிறிஸ்துவுக்கு பின்னாடி 90களில் காலகட்டம், ரோம சாம்ராஜ்யத்தை ஒரு சக்கரவர்த்தி ஆண்டு கொண்டிருக்கிறாரு. அவனுடைய பேரு த கிரேட் டொமிஷியன். இவன் சாதாரண ராஜா கிடையாது, ரொம்ப அகங்காரம் பிடிச்சவன். தன்னைத்தானே நான் தான் கடவுள், நான் தான் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறான். ரோம நாட்டில் இருக்கிற எல்லோரும் தன்னைத்தான் வணங்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை போடுறான். ஆனா நம்ம கிறிஸ்தவர் அவங்க கும்பிடுவாங்களா அப்படின்னு கேட்டா, நோ, நாங்க சிலுவையில மறித்து உயிர்த்தெழுந்த எங்களை இயேசுவை மட்டும்தான் கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லி, ஒரு மனுஷனா கடவுளா ஒரு நாளும் நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தைரியமா நிக்கிறாங்க. டொமிஷியனுக்கு கோபம் தலைக்கிறது, கிறிஸ்தவங்களை பிடிச்சி கொடூரமான முறையில கொல்ல ஆரம்பிக்கிறான். சிங்கம் இருக்கிற குகைக்குள்ள அப்படியே தூக்கி போடுறான். வீதிகளில் உயிரோடு விறகு கட்டைகளை அடுக்கி அப்படியே கொளுத்துறாங்க. ரத்த ஆறு அப்படியே பீரிட்டு ஓடுது. அந்த நேரத்தில் இயேசுவோட இருந்த 12 சீசர்களில் 11 பேர் ரத்த சாட்சியாக மறைச்சு போயிடுறாங்க. சிலுவையில் அறையப்பட்டாங்க, ஈட்டினால குத்தப்படுறாங்க. ஆனால் உயிரோடு எரிஞ்சிருக்கிற ஒரே ஒரு சீசன் யார் அப்படின்னு கேட்டால் இந்த அப்போஸ்தலனாகிய யோவான் மட்டும்தான். இயேசுவோட மார்பில் சாஞ்சிருந்தாரே அதே யோவான் தான். இப்போ அவருக்கு வயசு 90 தாண்டிடுச்சு, முடியெல்லாம் நரைச்சி போச்சு, ஒரு முதியவராக இருக்கிறார். இந்த டொமிஷியன் ராஜா என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, ரோமாபுரியில லத்தீன் வாசல் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு பெரிய இரும்பு கொப்பரையில எண்ணெயை ஊற்றி அதை நல்லா நெருப்பு வச்சு கொதிக்க வைக்கிறான். மக்கள் எல்லோரும் சுற்றி இருக்கிறாங்க. இந்த 90 வயசு முதியவரான யோவானை அப்படியே தூக்கி அந்த கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே போடுகிறான். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு சொட்டு சுடுதண்ணி நம்ம மேலப்பட்டாலே நம்மால துடிச்சு போயிடுறோமே, கொதிக்கிற அந்த எண்ணெய். ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுமா, தானியலோட நண்பர்களை அக்கினி சூளையில காப்பாத்தின அதே இயேசு யோவானை அந்த கொதிக்கிற எண்ணெயிலையும் காப்பாத்துறாரு. ஒரு முடி கூட கருகாம யோவான் உயிரோட வெளியே வருகிறார். இதை பார்த்ததும் அந்த சக்கரவர்த்தி டொமிஷியம் பயந்து போகிறான், இவனை கொல்லவே முடியலையே, இதனால இவனை யாரும் இல்லாத ஒரு தீவுக்கு நாடு கடத்துங்க அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி பத்ம தீவு அப்படிங்கிற ஒரு தீவுக்கு அனுப்புகிறான். யாருக்காவது இந்த பத்ம தீவை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நாம டூர் போற மாதிரி ஒரு அழகான தீவு கிடையாது. ஏஜியன் கடல் நடுவுல ஒரு பாறை குவியல்ல உலகாரங்க தேச துரோகிகளை தண்டிக்கிறதுக்காகவே ரோம அரசாங்கம் வச்சிருந்த ஒரு திறந்த வழி சிறைச்சாதான் இந்த பத்ம தீவு. அங்க போய் பாறைகளை உடைக்கணும், சரியான சாப்பாடு கிடைக்காது, குடிக்க நல்ல தண்ணி கிடையாது, கொடூரமான வெயில். இந்த பாறைகளுக்கு நடுவுல தன்னோட 90 வயசுல உடம்பெல்லாம் வலியோடு உட்கார்ந்து யோவான் கண்ணீர் விடுறாரு. ஆண்டவரே, என் வாலிப வயசுல இருந்து உமக்காக ஓடுனனே, இப்போ கடைசியில எனக்கு இந்த தனிமையா, நான் யாருமே இல்லாத இந்த தீவுல ஒரு அநாத மாதிரி நான் சாகணுமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறாரு. ஆனா மனுஷங்களோட உதவி எப்ப முடியுதோ அங்கதான் தேவனுடைய சரித்திரமே ஆரம்பிக்கும். அந்த பத்ம தீவு இருட்டறையில ஒரு வெளிச்சம், பரலோகம் திறக்கப்பட்டது. என் பிள்ளை

0: யோவான் அங்க தனிமையில பாறைகளுக்கு நடுவுல அழுது கொண்டே இருக்கிறான். அவனுக்கு நான் இந்த உலகத்தை எதிர்காலத்தை நான் காட்ட போறேன்னு சொல்லி இயேசு அங்க இறங்கி வர்றாரு. அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத தான் வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது. நாம இந்த வெளிப்படுத்த நிகழ்ச்சியில வெளிப்படுத்தின விசேஷம் 1வது வசனத்தில இருந்து அப்படியே கடைசி வசனம் வரைக்கும் வரிசையா போக போகிறோம். இப்போ 1வது வசனம், சீக்கிரமாய் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்ததுமான விசேஷம். இப்போ இந்த வசனத்தை கவனிச்சிங்களா, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எப்படி யோவான் கைக்கு வந்துச்சுன்னு ஒரு பெரிய சங்கிலி தொடர இந்த வசனம் சொல்லுது. முதல்ல சிங்காசனத்துல இருக்கிற பிதாவாகிய தேவன் இந்த ரகசியத்தை இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அதை தன்னுடைய தேவ தூதனுக்கு ஒப்பு கொடுக்கிறாரு. அந்த தேவ தூதன் பத்மதீவுல இருக்கிற யோவானுக்கு அதை கொடுக்கிறான். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. பரலோகத்துல உச்சியில இருந்து ஒரு சாதாரண பாறைக்கு நடுவுல இருக்கிற ஒரு மனிதனுக்கு தேவன் ஒரு செய்தியை கொண்டு வர்றாருன்னா யோவான் மேல அவர் எவ்வளவு அன்பா இருந்திருக்கணும், அதை விட இந்த மனுக்குலம் மேல அவர் எவ்வளவு அன்பா இருந்திருக்கணும். இன்னைக்கு இந்த மீட்டிங்ல இணைஞ்சிருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்றாரு, நீங்க எந்த இடத்துல தனிமையா இருந்தாலும் சரி, என் குடும்பத்துல என்ன குறிச்சிக்கலையே, என் வேலை ஸ்தலத்துல என்ன ஒரு தீவு மாதிரி தனியா நிக்க வச்சிருக்காங்களே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையான்னு நீங்க பத்மதீவு மாதிரி ஒரு தனிமையில அழுதுட்டு இருக்கலாம். ஆனா உங்க கண்ணீரை தேவன் பார்த்துட்டு இருக்கிறாரு. யோவான தேடி போன தேவன் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் உங்க தலைமுறைகளையும் தேடி வருகிறார். ஒரு பாறை குவியல பரலோகத்தோட ரகசியங்களை வெளிப்படுத்துகிற ஒரு மாபெரும் இடமா தேவன் மாத்தினாரு அப்படின்னு சொன்னா உங்க குடும்பங்களையும் உங்க பிள்ளைகளையும் மாத்துவதற்கு தேவன் பொதுவானவராக இருக்கிறாரு. இப்போ அந்த யோவான் யாரை பார்க்கிறார், இயேசு யாரை பார்க்கிறார், 90 வயசு முதியவரான யோவானோட கண்ணுக்கு முன்னாடி நின்றது யாரு? இதை பார்த்த உடனே யோவான் ஏன் செத்தவரை போல விழுகிறார், அப்படி என்ன காட்சியை கண்டார் அப்படிங்கிறத வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரத்துல 1வது 2வது வசனத்தை தொடங்கி நம்ம வரிசையை அப்படியே பார்க்க போகிறோம். அருமையான தெய்வ பிள்ளைகளே, பத்மதீபன் இருட்டறையில முதியவரான யோவானுக்கு தேவன் பரலோகத்தை திறந்து காட்டினார் என்பதை முதல் வசனத்துல நம்ம பார்த்தோம். அந்த தரிசனத்துல கண்ட தேவன் அதன் பிறகு என்ன செய்தார், தனக்கு கிடைத்த அந்த மாபெரும் ரகசியத்தை அவர் எப்படி உலகத்துக்கு கொடுத்தார் என்பதன வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 2வது வசனம் மிக தெளிவா நமக்கு சொல்லுது. அந்த உங்க பைபிளை எடுத்து அப்படி என்னோடு கூட இந்த வசனத்தை நீங்க உங்களுக்கு வாசித்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவிக்கிறான். இந்த ஒரே ஒரு வசனத்துக்குள்ள 3 மாபெரும் பொக்கிஷங்களை தேவன் அடைச்சி வச்சிருக்கிறாரு. 1, தேவனுடைய வசனம். 2வது, இயேசு கிறிஸ்துவ பற்றிய சாட்சி. 3வது, தான் கண்ட யாவற்றையும் அப்படின்னு இந்த 3ஐயும் ஒரு ஆழமாக ஒரு தியானமாக இந்த வசனம் சொல்லுது. முதலாவதாக தேவனுடைய வசனம், அதாவது யோவான் எடுத்த உடனே சொல்றாரு, நான் தேவனுடைய வசனத்தை குறித்து சாட்சியா நிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தேவனுடைய வசனம்னா என்ன? இன்னைக்கு உங்க கையிலையும் என் கையிலையும் ரொம்ப சுலபமா ஒரு புத்தகமா இருக்க இந்த பரிசுத்த வேதாகமம் தான் தேவனுடைய வசனம். பைபிள்ல மொத்தம் 66 புஸ்தகங்கள் இருக்கு. அதுல 1189 அதிகாரங்கள் இருக்கு. அதை இன்னும் நுணுக்கமா எண்ணி பாத்தீங்கன்னா பைபிள்ல 31102 வசனங்கள் இருக்கு. இந்த 31102 வசனங்களும் சாதாரண மனுஷங்களோட வார்த்தை கிடையாது. இது சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஜீவ சுவாசம். இந்த வசனத்துக்குள்ள ஜீவன் இருக்கு, வல்லமை இருக்கு, இருபுறமும் பட்டயமான இருக்கு, கருக்குள்ள ஒரு பட்டயமா இருக்கு. வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா இந்த தேவனுடைய வசனத்தை மனுஷங்க எப்படி ஏத்துக்கிட்டாங்க. 2 விதமான ராஜாக்களை பத்தி நான் இப்ப சொல்ல போறேன். 2 விதமான ராஜாக்கள், அதாவது பழைய ஏற்பாட்டுல இந்த 2 ராஜாக்களையும் பற்றி பார்க்க முடியும். முதலாவது தகப்பன், 2வது மகன். 2 பேரை பற்றி நான் உங்கள்ட்ட இப்ப தெளிவா சொல்ல போகிறேன். அதாவது ஒரு ராஜா, முதல் ராஜா, அவருடைய பெயர் யோசியா. இவர் வந்து அந்த யூதா பட்டணம், அதாவது சாலமோனுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இந்த ராஜ்யம் வந்து 2 பிரியது, 1 யூதா, 1 இஸ்ரேல். இல்ல, யூதா ராஜ்யத்தை 16வது ராஜாவாக வருகிறவர் தான் இந்த யோசியா ராஜா. இவர் சின்ன வயசுலயே ராஜாவானவர். ஒரு நாள் தேவாலயத்தை சுத்தப்படுத்துறப்ப பல வருஷமா தொலைஞ்சு போயிருந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இவர் தேடி கண்டுபிடிக்கிறார் அப்படின்னு நம்ம அந்த புஸ்தகங்களை நம்ம வாசிக்கும் போது தெளிவா பார்க்க முடியும். இவர் எவ்வளவுக்கு 8 வயதுல இவர் வந்து ஆட்சிக்கு வர்றாரு, தன்னுடைய 16வது வயசுல தேவனை இவர் ஏற்றுக்கொண்டுகிறார் அப்படிங்கறத அந்த வசனங்களை நீங்க தொடர்ந்து அதை வாசிக்கும் போது உங்களுக்கு அது புரியும். பாத்தீங்கன்னா அதுக்கு பிறகுதான் இவர் தேவாலயத்துக்கு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை காணலி அப்படிங்கிற நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த புஸ்தகத்தை தேடி கண்டுபிடிச்சு எடுக்கிறார். அதாவது தேவனுடைய உயிருள்ள வசனம் கையில கிடைச்ச உடனேயே அந்த வசனத்தை எடுத்து யோசியா ராஜா முன்னாடி அப்படியே வாசிச்சு கட்டுறாங்க. அந்த தேவ வசனத்தை கேட்ட உடனேயே அந்த மாபெரும் ராஜா சிங்காசனத்திலிருந்து இறங்கி தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு தேவனுடைய சமூகத்துல விழுந்து கதறி அழுகிறார். ஐயோ, என் பிதாக்கள் இந்த வசனத்தின்படி நடக்கலையே அப்படின்னு சொல்லி வசனத்துக்காக ஒரு நடுக்கம் நடுங்கிறாரு. தேவன் யோசியாவை ஆசீர்வதித்தார் அப்படின்னு பாக்குறோம். பாத்தீங்கன்னா, இவனுக்கு முன்பு இது போல இவனுக்கு பிறகும் இது போல ராஜாக்கள் இருந்ததில்லை அப்படின்னு பைபிள் சர்டிபிகேட் கொடுக்குது இந்த ராஜாவை பத்தி. அல்லேலூயா. வசனத்துக்கு நடுங்கின ஒரு ராஜாவை தேவன் உயர்த்தினார். ஆனா அப்படியே இன்னொரு ராஜாவை நாங்க பார்க்க போகிறோம். அவனுடைய பெயர் யோயாக்கீம். எரேமிய தீர்க்கதரிசி மூலமாக ஒரு தேவ சுருளை தேவன் எழுதி அனுப்புகிறார். இவன் யார் அப்படின்னு கேட்டா, அந்த யோசியா ராஜாவுடைய இரண்டாவது மகன். இவருடைய யோசியா ராஜாவுக்கு அடுத்து ஒரு மகன் ஆட்சிக்கு வர்றான். அவன் 3 மாதம் தான் ஆட்சி செய்யறான். அதற்கு பிறகு அந்த பாரவோன் ராஜா வந்து இவனை ஒரு ராஜாவாக ஏற்பாடு செய்யறான், இவனை ராஜாவாக மாற்றுகிறான். இவனுடைய பெயர் தான் யோயாக்கீம். இப்போ எரேமியாவுக்கு கிடைத்த இந்த புஸ்தக சுருளை அப்படியே கொண்டு ஒரு டெலகிராம் கொடுக்கறது மாதிரி வேகமாக போய் அவன் கையில கொண்டு கொடுக்க சொல்றாரு. எரேமியா தீர்க்கதரிசி அந்த சுருளை கொண்டு அங்க கொடுக்க போகிறாரு. அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா அப்படியே யோயாக்கீம் ராஜாவுக்கு முன்னாடி வாசிக்கிறாங்க. அப்போ ஒரு சரியான குளிர்காலம், அந்த குளிர்காலத்துல அந்த நெருப்பு மூட்டி அதுக்கு முன்னாடி குளிர் காஞ்சிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. ஆனா இவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, அதுக்குள்ள இவங்க கொண்டு போன அந்த தேவனுடைய வசனத்தை அப்படியே அதுக்குள்ள போட்டு துண்டு துண்டு துண்டு துண்டா எரிக்க தொடங்குறான். அல்லேலூயா. பாருங்க, எரிச்சு எரிச்சு கடைசி வரைக்கும் அவன் எரிக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த பைபிளை நம்ம வாசிக்க முடியுது. அப்ப பாத்தீங்கன்னா, அப்பா வந்து வசனத்துக்காக நடுங்கிறாரு, ஆனா மகன் செய்கிற காரியம் வசனத்தை எரிக்கிறான். இவனுடைய முடிவு என்ன அப்படின்னு பார்த்தா, அதுல கடைசி அதிகாரத்துல அந்த வசனத்துல தெளிவா போடப்பட்டிருக்கு. அதாவது, கழுதைகள் அடக்கம் பண்ணும்படியாக அதை போல இவன் அடக்கம் பண்ணப்படுவான். அதாவது, எருசலேமுக்கு வெளியாக அது பனியிலும் மழையிலும் கிடந்து இவனுடைய பாடி நாறி அதுக்கு பிறகு கழுகை போல அடக்கம் பண்ணப்படுவான். ஒரு காரியத்தை இவனுக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு தேவ வசனத்துக்கு நாம யாரெல்லாம் செவி கொடுக்கிறோமோ, யாரெல்லாம் அதன்படி நடக்கிறோமோ, அவங்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய குடும்பங்களும் தலைமுறைகளும் ஆசீர்வதிக்கப்படும் அப்படிங்கிறத இந்த யோசியா ராஜா மூலமாக தெரிஞ்சு கொள்ள முடியும். ஆனா பைபிளை அசட்டை பண்றவங்க, வசனத்தை அசட்டை பண்றவங்கள தேவன் எப்படி சர்வ நாசம் பண்ணுவார் அப்படிங்கறத இந்த யோயாக்கீம் ராஜா மூலமாக நம்மளால அறிந்து கொள்ள முடியும். ரெண்டு பேருமே தகப்பனும் மகனும் தான், வேற வேற ஆட்கள் கிடையாது, தகப்பனும் மகனும். ஆனா ஒரே குடும்பத்துக்குள்ள வந்த மாற்றங்களை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும்னா நிச்சயமா, இதை எத்தனை நாடுகள்ல கேட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி, நான் தேவ வார்த்தை இன்னைக்கு கொடுக்கும்போது இது 100 நாட்டுல கேட்டாலும் சரி, 90 நாடுகள்ல கேட்டாலும் சரி, இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா, தேவ வசனத்துக்கு மதிப்பு கொடுங்க, அதுக்கு முன்னாடி முழங்கால் படியிடுங்க, அதுக்கு முன்னாடி நீங்க முட்டு முழங்கால் முடக்குனீங்க அப்படின்னு சொன்னா உங்க குடும்பங்கள், உங்க பிள்ளைகள், உங்க தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அன்பானவர்களே, தேவனுடைய வசனத்தை கிழித்து போட்ட எந்த சாம்ராஜ்யமும் உலகத்துல நிலைச்சதே கிடையாது. இந்த தேவனுடைய வசனம், அதாவது இந்த 31,102 வசனங்களும் இன்னைக்கு உங்க கைக்கு சாதாரணமா வந்துடல. இதுக்கு பின்னாடி பல பேருடைய ரத்த கண்ணீர் இருக்கு. இந்த பைபிளை சாதாரண மக்களும் படிக்கணும், ஆங்கிலத்தில் இதை மொழிபெயர்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட வில்லியம் டிண்டேல் அப்படிங்கிறவரை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் என்ன செய்தார் பாருங்க, பயந்து ஓடத் தொடங்கினார். இதை மொழிபெயர்க்கும் போதே அவர் தலைமுறைவாகி காடு மேடெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு இந்த பைபிளை மொழிபெயர்க்கிறாரு. கடைசியில் அவரை பிடிச்சி 500 நாட்களுக்கு மேல ஒரு சிறையில் அடைக்கிறாங்க. குளிர் உடுத்த நல்ல துணி இல்லை. அந்த நிலைமையிலையும் அவர் மேல அப்படியே விறகு வச்சு நெருப்பை போடுறாங்க. அவர் துடி துடித்து ரத்த சாட்சியாக மரித்து போனார். அவர் கருகி போன அந்த நெருப்புல இருந்துதான் இன்னைக்கு நம்ம கையில கிடைச்ச இந்த 31,102. அல்லேலூயா. அப்ப பாருங்க, இப்படிப்பட்ட தேவனுடைய வசனத்துக்கு முன்பாக நிக்கிறதுக்கு பேர் தான் சாட்சி. இப்ப ரெண்டாவதாக யோவான் சொல்றாரு இந்த வசனத்திலேயே, நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி குறித்து அறிவிக்கிறேன். என்னங்க சாட்சி அது அப்படிங்கிற வார்த்தை, அதாவது சாட்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு கிரேக்க மொழியில மார்டியஸ் அப்படின்னு பேரு. இதுல இருந்துதான் ஆங்கிலத்துல மாற்றி அப்படின்னு சொல்லி சபை பாத்தீங்கன்னா, இன்னைக்கு எழும்பி நின்று அப்படி பாடுறது அதுக்கு ஒரு சாட்சி சொல்றது. கத்திய வச்சு நான் ஏன் இயேசுவ மறுதலி அப்படின்னு சொல்லுகிறது தான் இன்னைக்கு சாட்சி, உண்மையான சாட்சி. இந்த சாட்சி ஒரு நெஞ்ச ஊருக்கும் ஒரு சரித்திர சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த யோவான் இருக்கார் பத்ம தீவுல வசனத்துகிறாரே, இந்த யோவான் பைபிள் படித்த ஒரு சீசன் இருந்தார், அவருடைய பேர் தான் சபையோட எந்த காலகட்டத்தில் பிடிச்சு கிடிச்சு வயசு 86 நடுவுல கொண்டு வந்து அப்படியே நேரத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, உனக்கு வயசு ஆயிடுச்சு, ஒரே ஒரு இந்த இயேசுவை மறந்துக்கிறேன் அப்படின்னு மட்டும் நீ சொல்லு, சக்கரவர்த்தி தான் கடவுள் தெய்வம் அப்படின்னு நீ சொல்லிரு, நான் உங்களை விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்ட அப்போ இந்த 86 வயது முதியவர் அப்படியே இந்த யோவானுடைய சீஷர் என்ன செய்கிறார் பாருங்க, வானத்தை நிமிர்ந்து பார்த்து ஒரு மாபெரும் பதில சொல்றாரு. அவர் சொன்ன சம்பவம், 86 வருஷமா நான் இந்த இயேசுவை சேவித்து வருகிறேன், அவர் எனக்கு ஒரு நாளும் ஒரு தீமையும் செய்ததில்லை, அப்படி இருக்க என்ன ரட்சித்த என் ராஜாவை நான் எப்படி மறுதளிப்பேன். பாருங்க இந்த கோபமடைந்த இந்த அதிகாரிகள் அவரை ஒரு தூண்ல கட்டி அவரை சுற்றி விறகுகள் அடுக்கி நெருப்பு வைத்தார்கள். அந்த நெருப்பு ஜுவாலை அவரை சுற்றி எரியும் போது அவர் வேதனையில அலறினார் அப்படின்னு இல்லை, மாறாக ஆண்டவரே இந்த இரத்த சாட்சியின் பாத்திரத்துல நான் பங்கு பெற என்னை தகுதியாக்குனதற்கு உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி துதித்து கொண்டே அவர் மரித்து போனார். இதுதாங்க இயேசுவை பற்றின சாட்சி. யோவான் தனக்கு அடுத்த சந்ததிக்கு இந்த இரத்த சாட்சியின் வல்லமையை தான் கத்துக் கொடுத்தார். அதனாலதான் யோவான் தைரியமா சொல்றாரு, நான் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சிக்காரனாக இருக்கிறேன். அல்லேலூயா. மூன்றாவதாக வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க, நான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறார். யோவான் எதை கண்டார்? பத்ம தீவுல அவர் எதையெல்லாம் பார்த்தார்? அவர் சும்மா ஒரு கனவை மட்டும் பார்க்கல, 90 வயசு வரைக்கும் கலிலேயா பார்த்தார், கானாபூர்ல கல்யாண வீட்டுல பார்த்தார், பாத்தீங்கன்னா 3 பாடிகளை செவிடர்களை செவிகளை இயேசுவை பார்த்தார், கடைசியில சிலுவையில தொங்கி இது எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி கைகளை விரித்து மறித்த ஒரு இயேசுவை பார்த்தார். ஆனா பத்ம தீவுல பாக்குற இயேசு வேற, இயேசுவோட லெவல் வேற. அல்லேலூயா. பாருங்க இந்த தனிமையில இருந்து அவர் பார்க்கும்போது அவர் திரும்பி அந்த பக்கத்துல பாருங்க, 7 குத்து விளக்குகளின் மத்தியில் நிக்குகிற அந்த தேவனாக அப்படியே அவருடைய கண் சாதாரண கண்கள் அல்ல. கடைசி நேரத்துல சிலு அப்படி மறிக்கும் போது எங்க பாக்குற கண்ணு அக்கினி ஜுவாலையை போல உலகம் முழுவதையும் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு கண்களை அப்படியே பாக்குறாரு. பாருங்க இவருடைய சத்தம் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சிலுவையில மெதுவா சொன்னது போல இல்ல, இவருடைய சத்தம் பெருவெள்ள இறைச்சலை போல இருந்தது அப்படின்னு சொல்லி டோட்டல் மாறி. அல்லேலூயா. இந்த பூமியில இருந்தது போல இல்ல, டோட்டல் அப்படியே மாறி பாக்குறாரு. வல்லமையா பிரசங்கிக்கிற ஒரு, அதாவது பிரகாசிக்கிற ஒரு சூரியனை போல இருந்தது அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. இதை மட்டுமா கண்டார் அப்படின்னு கேட்டா இல்ல, பரலோகத்துல வாசல் திறந்திருக்கிறத பாக்குறாரு, தேவனுடைய மாபெரும் சிங்காசனத்தை பாக்குறாரு, அந்த சிங்காசனத்தை சுற்றி இருக்கிற 4 ஜீவன்களை பாக்குறாரு, 24 மூப்பர்கள் அதை சுத்தி வந்து ஆராதிச்சு கொண்டிருக்கிறத அந்த இடத்துல அவர் பாக்குறாரு, அந்தி கிறிஸ்துவுடைய எழுச்சியை பாக்குறாரு, கொடுமையான மிருகத்தின் ஆட்சியை பாக்குறாரு, பாபிலோன் மகாவேசியின் வீழ்ச்சியை பாக்குறாரு, 1000 வருட அரசாட்சியை பாக்குறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய பரலோகத்தில் இருந்து மனவாட்டியை போல அலங்கரிக்கப்பட்டு கீழே இறங்கி வருகிற கண்ணீரும் மரணமும் துக்கமும் இல்லாத அந்த புதிய எருசலேம் நகரத்தை பாக்குறாரு. ஆம் அருமையான நண்பர்களை, யோவான் தான் கண்ட யாவற்றையும் நமக்கு சாட்சியா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் புஸ்தகத்தில் அறிவித்திருக்கிறார். இந்த ஒவ்வொரு சாட்சியையும் ஒவ்வொரு காட்சியையும் அடுத்தடுத்த அதிகாரங்கள்ல நம்முடைய கண்களுக்கு முன்பாக திறக்கப்பட போகிறது. தேவனுடைய வசனத்துக்காக ரத்தம் சிந்திய பரிசுத்தவான்களை போல நாமும் இந்த வசனத்தை கேட்பது மட்டும் இல்லாம அதன்படி வாழ நம்ம அர்ப்பணிப்போம். ஒரு வசனத்தை கூட வாசித்து அதன் விளக்கங்களை சொல்ல டைம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளை, இனி நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தின் முக்கியமான ஒரு வசனத்துக்குள்ள நுழைய போகிறோம். அந்த ஒரு வசனம் உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை இன்று முழுமையா திறக்கும் அப்படின்னு நான் முழுமதமா நம்புறேன். உங்க பைபிளை திறந்து வெளிப்படுத்தின விசேஷம் 1:3 வசனத்தை என்னோட கூட வாசித்து பாருங்க. நானும் வாசிக்கிறேன், நீங்களும் வாசிங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள் காலம் சமீபமாய் இருக்கிறது. இது ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம். இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் பாக்கியவான், இதை கை கொள்ளுகிறவன் பாக்கியவான், காலம் சமீபமாய் இருக்கிறது. இந்த நாலு காரியங்களையும் நம்ம மன கண்ணுக்குள்ள இப்ப கொண்டு வர போறோம். முதலாவதா, இது ஒரு தீர்க்க தரிசன வசனம் என்று தேவன் முத்திரையிடுகிறார். தீர்க்க தரிசனம்னா என்னங்க? நாளை நடக்க போறதை இன்னைக்கு எழுதி வைக்கிறது பேர் தான் தீர்க்க தரிசனம். உலகத்துல எத்தனையோ மத புத்தகங்கள் இருக்கு, எத்தனையோ தத்துவ புத்தகங்கள் இருக்கு, ஆனா பைபிளை தவிர வேறு எந்த புத்தகத்திலையும் எதிர்காலத்துல இதுதான் நடக்கும்னு ஆணித்தரமா சொல்லப்பட்ட எந்த தீர்க்க தரிசனமும் கிடையாது. நம்ம பைபிள்ல மொத்தம் எவ்வளவு தீர்க்க தரிசனங்கள் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? வேத அறிஞர்கள் தெளிவா சொல்றாங்க, பைபிள்ல இருக்கிற 31,102 வசனங்கள்ல சுமார் 8,352 வசனங்கள் தீர்க்க தரிசன வசனங்கள். அதாவது பைபிளோட 27% அதாவது 1/4 எதிர்காலத்தை பற்றி பேசுற தீர்க்க தரிசனங்கள் மட்டும்தான். உலகத்துல வேற எந்த புஸ்தகத்திலையும் இந்த மாதிரி தகுதி கிடையாது. இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் அவர் முதல் முதலா இந்த பூமிக்கு ஒரு குழந்தையா வர்றதை பற்றி சுமார் 300+ தீர்க்க தரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அவர் யூதா கோத்திரத்துல பிறப்பார், ஆதியாகம 49. பெத்லேகமில் பிறப்பார், மீகா 5:2. கன்னி மரியாள் இடத்தில் பிறப்பார், ஏசாயா 7:14. அவர் 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுக்கப்படுவார், சகரியா 11. அவர் கையிலும் காலிலும் ஆணி அடிக்கப்படும், சங்கீதம் 22. பாருங்க, இது எல்லாமே இயேசு பிறப்பதற்கு 700 வருஷங்களுக்கு முன்பாக, 1000 வருஷங்களுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள். இந்த 300 தீர்க்க தரிசனங்களும் இயேசுவோட வாழ்க்கையில ஒரு புள்ளி பிசுறுத்தப்பாம அப்படியே 100% அது நடந்து நிறைவேறுச்சு. பழைய ஏற்பாட்டில் இயேசுவோட முதல் வருகையை பற்றி 300 தீர்க்க தரிசனங்கள் இருக்குன்னா, புதிய ஏற்பாட்டில் இயேசுவோட 2வது வருகையை பற்றி சுமார் 300+ வசனங்கள் இருக்கு. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு 30 வசனத்துக்கு ஒரு வசனம் இயேசுவோடைய வருகையை பற்றி மட்டும்தான் பேசுது. ஆனா இந்த வெளிப்படுத்தின விசேஷம் இருக்கு, இதுல இருக்கிற 404 வசனங்கள்ல 95%-க்கு அதிகமான வசனங்கள் உலகத்தோட முடிவை பற்றி சொல்ல போகிற ஆழமான தீர்க்க தரிசனங்கள் மட்டும்தான். இது பைபிள் தீர்க்க தரிசனங்களோட கிளைமேக்ஸ். அடுத்து பாருங்க, இந்த வசனத்துல ஒரு அதிர்ச்சியான அதே சமயம் ஆச்சரியமான ஒரு வார்த்தை வருது. இதை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தெய்வ பிள்ளைகளே, பைபிள்ல 66 புஸ்தகங்கள் இருக்கு. ஆதியாகமத்தை வாசிச்சா பாக்கியவான் எங்கேயோ போடப்பட்டிருக்கான்னு கேட்டா இல்ல. சங்கீதத்தை வாசித்தா எங்கேயாவது பாக்கியவான் போடப்பட்டிருக்கான்னு கேட்டா இல்ல. மத்தேயும் மார்க்கு லூக்கா எந்த புஸ்தகத்திலையும் ஆரம்பத்திலையும் கடைசியிலையும் இதை வாசித்தால் நீ பாக்கியவான் அப்படின்னு சொல்லி தேவன் முத்திரையிட்டு சொல்லப்படவே இல்லை. ஆனா பைபிளோட கடைசி புஸ்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்துல மட்டும்தான் இந்த மாபெரும் வாக்கு தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் தெரியுமா? பிசாசுக்கு இந்த உலகத்துல ரொம்ப பயத்தை உருவாக்குற ஒரே புஸ்தகம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் தான். ஏன்னா பைபிளோட முதல் புஸ்தகமான ஆதி ஆகமத்துல பிசாசு ஒரு பாம்பா உள்ள நுழைஞ்சான். ஆனா இந்த கடைசி புஸ்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த பிசாசு சங்கிலியால கட்டப்பட்டு அக்கிரியும் கந்தகம் கடலும் இறை தூக்கி வீசப்படுகிறான். இவனோட இறுதி அழிவு இதுலதான் எழுதப்பட்டிருக்கு. தன்னுடைய அழிவை பத்தி மக்கள் படிக்க கூடாதுன்னு பிசாசு நினைப்பான். அதனாலதான் இன்னைக்கு பல சபைகள்ல வெளிப்படுத்தின விசேஷத்தை பற்றி பிரசங்கம் பண்றதே இல்லை. ஐயோ, இது ரொம்ப கஷ்டமான புஸ்தகம், இதுல மிருகங்கள் வருது, டிராகன் வருது, அதெல்லாம் நமக்கு கஷ்டம்னு சொல்லி பிசாசு விசுவாசிகளை இதை வாசிக்க விடாம தடுப்பான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, பிசாசு உன்னை தடுக்க பார்ப்பான், ஆனா நீ இந்த வசனத்தை வாசி, இதை கேளு, இதை உன் இருதயத்துல வை, அப்படி செஞ்சா நீ பாக்கியவான். இதை வாசிக்கிறப்போ இந்த உலகத்துல பிசாசு கொண்டு வர்ற பாடுகளை பார்த்து நாம் பயப்பட மாட்டோம். ஏன்னா முடிவில் ஜெயிக்க போவது நம்முடைய இயேசுதான் என்கிற இந்த மாபெரும் நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். அடுத்ததா இந்த வசனத்தோட கடைசி பகுதியை கவனிங்க. நெஞ்ச உலுக்குகிற ஒரு வார்த்தை இருக்கு, காலம் சமீபமா இருக்கிறது. இந்த வார்த்தையை படிக்கும் போதே இன்னைக்கு பைபிளை பார்த்து அநேக கேள்வி பண்றாங்க, ஐயா 2000 வருஷத்துக்கு முன்னாடி பத்மதீபுல உட்கார்ந்துக்கிட்டு தேவன் சீக்கிரம் வருகிறார் அப்படின்னு சொல்லி யோவான் எழுதுகிறார், காலம் சமீபமா இருக்குது, நீ 2000 வருஷம் ஓடி போயிட்டு நீங்க சொல்ற உலகத்தின் முடிவு இது வரைக்கும் வரல, நீங்க சொல்ற இயேசுவும் இன்னும் தகுதி வரலையே, அப்புறம் எப்படி காலம் சமீபமா இருக்குது அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு பகுத்தறிவுவாதிகளும் நாத்திகர்களும் நம்ம கேள்வி கேட்கிறாங்க. ஏன் இயேசு இன்னும் வரவில்லை? தேவன் பொய் சொல்லுவாரா? இல்லை. இதற்கு வேதாகமம் மிக தெளிவாக ஆழமான 2 காரியங்களை நமக்கு சொல்றது. முதல் காரணம், 2 பேதுரு 3:8 வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு 1 நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் 1 நாள் போலவும் இருக்கிறது. மனுஷனாகிய நமக்கு தான் 2000 வருஷம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கால அளவு. தலைமுறைகள் பல அழிந்து போன ஒரு பெரிய டைம் லைன். ஆனா நித்தியத்துல காலங்களுக்கு அப்பாற்பட்ட சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு இந்த 2000 வருஷம் அப்படிங்கிறது அவரோட கணக்குல வெறும் 2 நாள் தாங்க. அடுத்து 2 நாட்களுக்கு முன்பு யோவான் சொன்னார், இதோ இன்றும் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். காலம் சமீபமாக இருக்கிறது. இரண்டாவது காரணம், மிக முக்கியமான, உங்களை அள வைக்கக்கூடிய ஒரு காரணம், 2 பேதுரு 3:9 சொல்லுது, ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு தகப்பன் தன்னோட வீட்டை பூட்டிட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி வாசல்ல நின்று தெருவை பார்த்துக்கிட்டே இருப்பாராம். ஏன்பா இன்னும் கதவை போட்டலன்னு கேட்டா அவர் சொல்லுவாராம், என் சின்ன பையன் இன்னும் வீட்டுக்கு வரல, அவர் வந்ததும் கதவை போட்டேன். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்துல பாவமும் அக்கிரமும் அநியாயமும் தலைவிரிச்சு ஆடுது. இயேசு இன்னைக்கே வந்து நியாய தீர்ப்பை வழங்கி இந்த உலகத்துல முடிக்க அவருக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா அவர் ஏன் இன்னும் வரவில்லை தெரியுமா? எங்கேயோ ஒரு மூலையில குடிப்போதையில விழுந்து கிடக்கிற ஒரு வாலிபன் மனம் திரும்ப மாட்டானா? விபச்சாரத்துல கிடக்கிற ஒரு சகோதரி மனம் திரும்ப மாட்டாளா? பண ஆசையில லஞ்சத்துல கிடக்கிற ஒருவன் மனம் திரும்ப மாட்டானா? அவங்களும் ரட்சிக்கப்படணுமே. என் பிள்ளைகள் நரகத்துக்கு போகக்கூடாதுங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக தான் சிலுவையில ரத்தம் சிந்தின நம்முடைய இயேசு தன்னுடைய வருகையை தாமதப்படுத்திக்கிட்டு வாசற்படியில நின்று உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்து கொண்டிருக்கிறார். அவருடைய தாமதம் அவருடைய கிருபை. ஆனாலும் காலம் சமயமா இருக்கிறது. கிரேக்க பாஷையில இதுக்கு எங்கஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வாசல் படியில வந்து நிற்கிறாருன்னு அர்த்தம். உலகத்துல இனி நடக்கிற எந்த பெரிய தீர்க்க தரிசனமும் பாக்கி இல்லை. 1948 இஸ்ரேல் தேசம் மறுபடியும் உருவாச்சு. உலகத்துல தொழில்நுட்பம் பெருகிடுச்சு. எந்த நிமிஷத்துல வேணாலும் எந்த செகண்ட்ல வேணாலும் வானத்துல எக்காலம் முழங்கலாம். இன்னைக்கு இந்த மீட்டிங் முடிஞ்சு நீங்க தூங்க போறதுக்கு உள்ள இயேசு வரலாம். ஒருவேளை நான் இப்படி பேசிக்கொண்டு இருக்கும்போது கூட இயேசு கிறிஸ்து வானத்தின் மேகங்கள் மேல இறங்கி வரலாம். காலம் அவ்வளவு சமீபமா இருக்கிறது, வாசல் படியில வந்து நிக்குது. இந்த தீர்க்க தரிசனங்களை வாசிக்கிற கேட்கிற நாம பாக்கியவான்கள் தாங்க. ஆனா இதை நம்ம வாழ்க்கையில கை கொள்கிறோமோ? இயேசுவின் வருகைக்கு நாம் தயாராக இருக்கிறோமா? நம்ம ஆடையில பாவக்கரைகள் இருக்குதா? இயேசு இன்னைக்கு ராத்திரி வந்த அவரோட முகத்தை சந்தோஷமான பார்க்க முடியுமா? காலம் சமீபமா இருக்கிறது. சிந்திப்போம், தியானிப்போம். தேவனுடைய கிருபை நம்மை தொடர்ந்து வழிநடத்துவதாக. மகாராஜனும் மகாதேவனும் ஆகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருகிறார். மாரநாதா இயேசுவே வாரும். ஆமேன், ஆமேன். ஒருமுறை எல்லாரும் கண்களை மூடுவோம். பரிசுத்தமும் மகா கிருபையும் உள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கூட உமது வருகை குறித்ததான ஒரு செய்தியை தகப்பனே இந்த இடத்துல கொடுக்க நீர் கிருபை செய்தீங்க. எத்தனை பேர் கேட்டிருக்கிறாங்கிறது எங்களுக்கு தெரியாது. ஆனாலும் தகப்பனே, பேசுகிற வார்த்தைகள் அது திரும்ப வருதே, திரும்பி வராது. இதில் எத்தனை ஆயிரங்கள் ரட்சிக்கப்பட்டாலும் அத்தனை பேரை பரலோகத்தை நிரப்புகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இன்னும் அதிகமான ஜனங்களை தகப்பனை பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு வர எங்களுக்கு ஒரு கிருபைகளை நீர் தரும்படியாக, கேட்கிற அத்தனை பேரையும் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்களாக நீர் மாற்றும்படியாக துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை நான் துதிக்கிறேன். ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். உங்களை எனக்கு யார் என்று தெரியாது. யூடியூப்லே பார்த்து கொண்டிருக்கிற போது உங்கள செய்தியை கேட்டேன். செய்தியை கேட்டு ஜோபன கர்த்தாவே, இந்த மகனே என்னுடைய ஊழியத்துக்கு அடைக்கலாமான அலை எனக்குள்ளே மனதுக்குள்ள துறந்த மகனே அலை என்று உடனே நம்பர் எல்லாம் எழுதி உங்களை அழைத்தேன். நீங்கள் பதில் சொன்னீங்க. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை. அது மட்டுமில்ல, இந்த வெளிப்படுத்த விசேஷத்தில் இன்றைய கொடுத்த விளக்கம் மிக மிக அருமையான விளக்கம். எனவே உங்களுக்கு நிரந்தரமாக நேரத்தை நான் தந்திருக்கிறேன். ஒவ்வொரு புதன்கிழமை உங்களுடைய நேரப்படி இந்த வெளிப்படுத்த விசேஷத்தை தொடக்க முதல் முடியும் வரை கொண்டு வந்த விளக்கத்தை தாருங்கள். உங்களுக்கு நிரந்தரமான நேரத்தை நான் உங்களுக்கு தந்துடுறேன். உங்களுக்கு முடிய நேரம் கிடைக்காது, எனக்கு அறிவித்தல் தள்ளுங்கள். மற்றும்படி உங்களுக்கு நிரந்தரமாக தேவன் இந்த நேரத்தை உங்களுக்கு தந்துடுறார். காரணம், இந்த அருமையான சத்தியத்தை, இந்த வெளிப்படுத்தியுள்ள ஆழமா சத்தியம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை. 97 ரேடியோ 2022 பேர் உங்களை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். 10 கிருபை செய்கிறார். 2022 பேர் உலகம் யூடியூப்ருக்கு நான் உங்களுக்கு அறிவிப்பேன். அப்படியா கத்தர் இன்றைய நாளிலே நித்திய வருஷத்து நேரத்தில் உங்களுக்கு வந்து நிறுத்த கத்தருடைய கிருபை, கத்தருடைய கிருபை பாசன் உங்களோட வசனம் வெளிப்பாடெல்லாம் மிக மிக ஆச்சரியமா இருந்து என்னை தொட்டது. உண்மையிலே அருமையை பாசன் எப்படி நான் உங்களுக்கு நன்றி சொல்லுவதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா கத்தர் பார்க்கிறார், கத்தர் உங்களை ஆசிரியப்பார், உங்கள் குடும்பனை கத்தர் ஆசிரியப்பார், உங்க சபை அனைத்தையும் தேவன் இன்றிலிருந்து அவரி விதமாக ஆசீர்வதிப்பாராங்க. ஆமே, நன்றி பாசன். அடுத்த செவ்வாய்க்கிழமை இதே நேரம் உங்களை சந்திப்போம். கத்தர் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். இதுவரை நேரம் செய்து கொடுத்தவர் பாஸ்டர் ஜெயக்குமார். இவர் யாருன்னு தெரியாது. நான் ஜெபம் பண்ணேன், சொன்னேன் அந்த மகனை அலை என்றா உடனே அழைத்தேன்னு வந்துட்டார். ஃபேஸ்புக்கிலே பார்த்து ஃபேஸ்புக்கில் அநேகர் செய்து கொடுக்கிறார்கள். நான் இவருடைய செய்தியை தொடக்க முதல் முடிவும் கேட்டேன். இவருடைய செய்தியில வசனத்துக்கு தான் முதலிடம் கொடுத்தார். உலகத்துக்குள்ள வசனம் வசனம் உண்மையிலே ஆசீர்வாதமாக இருந்தது. கத்தர் இந்த மகனை இந்த நித்திய விஷயத்தில் கொண்டு கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். ஜெபிங்க அந்த ஊழியருக்காக குடும்பங்கள் பிள்ளைகள் இந்த சபையெல்லாம் பழுங்கி பெருக வேண்டும். இந்த ஊழியக்கார் இந்த நித்திய வார்த்தையை கொடுத்த நிமித்தம் தேவன் அவருடைய சபையை பழுகி பெருகி பெருக வேண்டும் என்று தயவு செய்து குடும்ப ஜெபத்தில் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நன்றி பாஸ்டர். நன்றி
0: நன்றி நன்றி.
1: தொடர்ந்து நாங்கள் பாச அன்றன் ராசனா தலைக்க போறோம். அதுக்கு பிறகு முடிவு ஜெபத்தை சிஸ்டர் ரஜினி அலங்கவர் எடுப்பார். பிரைஸ் லார்ட் பாச அன்றன் ராசாம் அவர்களே.
2: பிரைஸ் லார்ட் மகேந்திரன் ஐயா. பிரைஸ் லார்ட் நேயர்களே.
1: ஆமென். இன்றைய நாளிலே நித்திய வெளிச்சத்திலே கடைசி செய்தி டொரண்டோலிருந்து கனடாவிலிருந்து வந்திருக்கீர்கள். இப்பொழுது உங்களோட ஒப்புக்கிறேன் பாஸ்டர். ஆவியானவர் உங்களோடு கூடிய வார்த்தையை கேட்க மிக மிக ஆவலோடு வாஞ்சியோடு தகத்தோடு இருக்கிறோம்.
2: வெளிச்சத்துக்கு அடைக்கிற தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, இந்த உலகம் இருளாக இருந்தது. இன்று இந்த உலகத்தில் வாழுகிற மக்கள் இருளாக இருக்கிறார்கள். இந்த இருளாக வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரை நீர் வெளிச்சத்துக்கு வரும்படியாக, இயேசுதான் அந்த ஒளியான வெளிச்சம் என்பதை இந்த ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, இன்மைக்கு பின்பு மறுமையில ஒரு இருளில்லாத ராஜ்யமாகிய இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துல வாழ இயேசு ஒவ்வொருவரையும் அழைக்கிறான். மதங்களால இன்மைக்கு பின்பு மறுமையில பிசாசோடு வாழுகிற வாழ்வு என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் அறிந்து கொண்டு, அந்த இருளிலே இருக்கிற மக்கள் பாவ இருள் சாப இருள் தீமைகள் இப்படியான எல்லா இருள்களில வாழுகிற மக்கள் ஒளி இடத்துல வந்து பரிசுத்தமான தேவனிடத்துல வந்து பாவ மன்னிப்பை பெற்று ஒவ்வொரு மக்களும் அந்த இயேசுவினுடைய ராஜ்யத்துல ஒவ்வொருவரையும் அவர் அழைக்கிற தேவனாக இருக்கிறார். இயேசுடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்பங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் அந்த பிசாசானவன் தேவனுக்கு விரோதமாக ஏஞ்சல்ஸாக இருந்து விழுந்து போன தூதர்கள் இன்றைக்கு இயேசுவுக்கு விரோதமாக மனிதருடைய கண்களை குருடாக்கி மனிதன் இயேசுவை அறியாதபடி தடை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறான். In the name of Jesus, mighty name of Jesus, இருளாக்கப்பட்ட கண்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. அந்த ஒளியை ஜீவ ஒளியை ஒவ்வொரு மதத்தில வாழுகிற மக்களும் இந்த நேரத்தில் பெற்றுக் கொள்வார்களாக. ஒவ்வொருவரோடு நீர் இடைப்படுவீராக. இந்த நித்திய வழிஞ்ச சங்கமன் ரேடியோ கூடாக போகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருடைய இருதயத்தை தொடும்படியாக, உணர்வுள்ள இருதயத்தை கொடுக்கும்படியாக. அந்த ஒளியில எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி இயேசு என்ற ஒளியை பெற்றுக் கொண்டு அந்த தீமைகளில் இருந்து பாவ வாழ்வில இருந்து இந்த உலக யுத்தங்கள் கவலைகள் கண்ணீர்கள் இருந்து கண்ணீரற்ற கவலையற்ற மரணமற்ற நித்திய வாழ்வை ஒவ்வொரு மக்களும் பெற்றுக் கொள்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தை தியானங்களும் அங்கு பிரியமாக இருக்க, நீர் பேசும் ஒவ்வொரு மக்களோடும் இடைப்படும் துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுதும் நேசிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். நாங்கள் ஆதியாகமம் முதலாம் அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கும் பொழுது, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்படியாக இந்த இருளில் உள்ள இந்த உலகத்தை தேவன் ஆவியாகவும் முதலாம் அதிகாரம் 3வது வசனத்துல தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. இப்படியாக முதன் முதலாக வெளிச்சத்தை உண்டாக்கின தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் அவர் எங்களை படைத்த தேவன், மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் படைத்து மனிதனை வாழ்ந்திருக்க, மனிதன் மிருகங்களை ஆண்டு கொள்ளத்தான் தேவன் மனிதனை படைத்தார். அன்பாக மனிதனை மனிதன் நேசித்து அந்த படைத்த தேவனை அவருக்கு தான் மகிமை துதி கனத்தை செலுத்தி வாழுவதற்காகத்தான் தேவன் மனிதனை படைத்தார். அவரை துதிக்கும்படியாக அப்படியாக இயேசு உயரவும் நாங்கள் சிறுகவும் ஆக எங்களை மனுக்குலத்தை படைத்தார். பாருங்கள், இந்த மனுக்குலத்தை படைக்கும் பொழுது தேவன் தேவனுடைய சாயலாகவும் இயேசுடைய சாயலாகவும் இருவரும் ஒரே சாயல் உள்ளவர்கள் தான். பரிசுத்த ஆவியானவர் 3 persons 1 God. பாருங்கள், நாங்கள் ஜெனிசிஸ் 26:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உருவாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள். மனிதருக்கு தேவையான உணவை படைத்து மனிதர்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்து பாருங்கள் மனிதரை படைத்தார். இந்த தேவன் படைத்தவர்களை ஆண்டு கொள்ளும்படியாக இன்றைக்கு மனிதன் பிசாசின் பிடியினால் பிடிக்கப்பட்டு இருளில வாடுகிறவனாக, மனிதனோடு மனிதன் கொலை செய்கிறவனாக, தீமை செய்கிறவனாக, மனிதரை மனிதன் அன்பு கூறாதவனாக, இன்றைக்கு உலக யுத்தங்கள் இச்சைகளாக, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைக்கூடாக மனிதன் வாழ்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த இருளுக்கு காரணம் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்படியாமை தான் இதற்கு காரணமாக இருக்கிறது. இந்த ஆதாம் ஏவாள் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்படியாதது நிமித்தம் இன்றைக்கு மனிதன் பிசாசின் பிடியில, மதங்களின் பிடியில, அந்த அசுத்த ஆவிகளின் பிடியில, நந்தி கிறிஸ்துவின் ஆவிகள், ஹிட்லரின் ஆவிகள், கம்யூனிச சோசியலிச ஆவிகள், இப்படியாக ரிலிஜியஸ் ஆவிகள் இவற்றுக்கூடாக மனிதன் தீமையை நோக்கி போய்கொண்டிருக்கிறான். பாருங்கள், ஆதியாகமம் 27:27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிரித்தார், அவனை தேவ சாயலாக சிரித்தார், ஆணும் பெண்ணுமாக சிரித்தார். பாருங்கள், நாங்கள் ஜெனிசிஸ் 26:26 நாங்கள் அம்பிளிஃபைட் பைபிளில படிக்கும் பொழுது பாருங்கள், அம்பிளிஃபைட் பைபிள் ஆங்கிலத்தில் கன்கார்டன்ஸ் பைபிள், நீங்கள் தேவனோடு இயேசு கூட இருந்தார் என்பது இந்த அம்பிளிஃபைட் பைபிளில குறிப்பிடப்பட்டிருக்கிறது.

கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவியும் சோர்ந்து போகாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. உம்முடைய ஆவியை எங்கள் மீது ஊற்றும். ஆவியின் வரங்களை எங்களுக்கு தாங்க. அதை கொண்டு நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்காக பெரிய காரியங்களை செய்ய இன்றைக்கே ஒரு எழுப்புதலை நீங்க தாங்க.

நாம் நினைப்பதை விட அவர் மிகவும் சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவர் வரும் நாளிலே நீங்களும் நானும் பரிசுத்தர்களாய் காணப்பட வேண்டும்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கோஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கங்கள் 9056070583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைப்பவர்கள் 2899978123. மொன்றியலில் இருந்து அழைப்பவர்கள் 5148198494. நோர்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8665795786. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர், வாட்ஸ்அப் அண்ட் ஐமோ 4169175826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது yesukristuvilsangamam@gmail.com. யூடியூப் மூலமாகவும் இந்த சங்கமம் வானொலியை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்டு மகிழலாம் என்பதை நேர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வெப்சைட் www.sangamam.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் சென்று அங்கே இருக்கும் விண்டோவை கிளிக் பண்ணும் பொழுது இந்த வானொலியில் நடக்கும் எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம் என்பதையும், விசேஷமாக தேவ ஊழியர்கள் வந்து வழங்கும் செய்திகளை நீங்கள் நேரடியாகவே பார்த்து மகிழலாம் என்பதையும் சங்கமம் வானொலி உங்களுக்கு அன்போடு கூறி நிற்கிறது. இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம் வானொலி.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆண்டவரும் உலக இரட்சகரும் நல்ல மேய்ப்பருமாய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே கிறிஸ்துவுக்குள் சங்கமம் வானொலி

0: தேங்க்யூ, தேங்க்யூ ரமேஷ். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரண்டாவது நாள் இந்த தியான கூட்டத்தில் ஆவிக்குரிய காரியங்கள் நாம் தியானிக்க போகிறோம். மனுஷன் யார், தெய்வம் யார், இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படை காரியங்கள் ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். வேத வசனத்தின் அடிப்படையில் மனிதன் யார், மனுஷர்கள் நாம் எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறோம், நமக்கு தெரியும் மனுஷன் யாருன்னு. ஆனால் வசன அடிப்படையில் இந்த மனிதன் எப்படியாக தோன்றினான், வேதம் என்ன சொல்லுகிறது. ஒரு நாள் ஆண்டவர் ஆதியாகமம் முதல் அதிகாரம் 26-27 நீங்கள் வாசிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் நம்மை போல நம்முடைய ரூபத்தின்படி நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம். முதலே சொல்லிட்டேன், முதல் நாளே உங்களுக்கு ஏதாவது என்னுடைய பிரசங்கத்தில் சந்தேகம் இருக்குமானா வெளிப்படையாக நீங்கள் எங்கிட்ட கூட்டம் முடிந்த உடனே தாராளமாக கேட்கலாம். அப்படி இல்லையா கடிதத்தின் மூலமா எனக்கு எழுதலாம், டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5, டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. செவ்வாய்க்கிழமை தோறும் வீட்டில் இருப்பேன், நேரில் வந்தும் பைபிளை எடுத்துட்டு வந்து உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் தாராளமாக கேட்கலாம், உங்களுடைய பிரச்சனைகளையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். சொல்லுகிற பதில் வேத வசனத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும். அனுபவங்கள் உபதேசங்கள் ஆக்கக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்கும், அவைகளை நாம் உபதேசமாக ஆக்கிவிடக்கூடாது. என்னுடைய பத்திரிகை உங்களுக்கு தேவையானா உங்களுடைய விலாசத்தை எழுதி கொடுத்தாலும் உங்களுக்கு இலவசமாக அளிப்பப்படும், அதுக்கு சந்தாக்கள் கிடையாது. உங்களுடைய விலாசத்தை எழுதி இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே என்கிட்ட கொடுத்தாலும் சரி, அல்லது தபாலில் அனுப்பினாலும் சரி, இலவசமாக அந்த பத்திரிகை அனுப்பி வைக்கப்படும். விலாசம் டாக்டர் புஷ்பராஜ் சேலம் 5. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நம்மை போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலாக நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம். ஒரு மண்ணை எடுத்து பிசைஞ்சு ஒரு பொம்மையை செஞ்சு அந்த பொம்மை அதுதான் மனுஷன். அப்போ நம்மை போல அப்படின்னாக்கா மனுஷன் யார போல இருக்கிறான், அந்த கேள்விக்கு பதில் கடவுளை போல இருக்கிறான். அப்ப கடவுள் எப்படி இருப்பாரு, மனுஷனை போல இருப்பாரு. அப்ப இந்த இடத்துல நம்மை போல என்று சொல்லி புளூரல்ல சொல்றத நீங்க கேட்கலாம். தேவன் ஒருவர் தான், ஆனா வேத புஸ்தகம் திரேகம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை விளக்கமாக கூறப்பட்டிருக்கிறது. ஆதியாகமத்தினுடைய முதல் வசனமே அவர் திரியேகம் உள்ளவர் என்பதை குறிக்குது. அது குறித்து பின்னாடி நாம தியானிக்கலாம். இப்ப நம்ம போல ஒரு மனுஷனை நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும், அப்ப ரூபம் எப்படி இருக்கும், மனுஷன் மாதிரியே, மனுஷனுக்கு மூக்கு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கு மூக்கு இருக்குது, மனுஷனுக்கு ரெண்டு கண்ணு இருக்கிற மாதிரியே கடவுளுக்கும் கர்த்தருக்கும் கண்ணு இருக்குது. அதனாலதான் அவருக்கு பேர் காண்கிற தேவன். நமக்கு காது இருக்கிற மாதிரியே அவருக்கும் ரெண்டு காதுகள் உண்டு, அவர் நம்முடைய ஜபத்தை கேட்கிற தேவன். நமக்கு கைகள் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கை உண்டு. அதனாலதான் பைபிள்ல நிறைய இடத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்கலாம், அவருடைய வலது கை செய்த அற்புதங்கள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். வலது கைன்னு ஒண்ணு இருந்தா இடது கை ஒண்ணு உண்டு. ஆகவே கைகள் நமக்கு இருக்கிற மாதிரியே அவருக்கும் கைகள் உண்டு, நமக்கு இருக்கிற மாதிரியே கால்கள் உண்டு. சீஷர்கள் படகுல வரும்போது புயல் அடிச்சு அது முழுகும் போற நேரத்துல, ஐயோ நம்ம மடிந்து போகிறோமே என்று அவர்கள் கதறின சமயத்துல பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து அவருடைய பயத்தை நீக்குகிற தேவனாக, கடல் கரையிலிருந்து தண்ணீரிலே நடந்து வந்த தேவன் என்று நாம பார்க்கிறோம். அப்ப அவர்களுக்கு கால் உண்டு, பிரச்சனை உள்ள இடத்துக்கே வந்து நம்முடைய பயத்தை நீக்குகிற தேவன், பிரச்சனைகளை பரிகரிக்கிற தேவன், அவருக்கு கால் உண்டு. ஒரு நாள் மோசே கேட்டான், ஆண்டவரே உம்மை பார்க்க எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. ஆனா ஆண்டவர் அந்த காலத்திலிருந்தே வேதத்துல சொல்லுது, தேவனை ஒருவரும் ஒரு நாளும் கண்டதில்லை, கண்டவர் உயிரோடு இருந்ததில்லை. அப்ப அப்படி இருக்கும் போது இவர் துணிஞ்சு கேட்கிறாரு, உம்மை நான் பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. ஆண்டவர் மோசேய ரொம்ப அதிகமா நேசித்ததுனால அவர் சொன்னாரு, என்ன யாரும் பார்க்க முடியாது, ஆனா உனக்காக நான் ஒரு காரியம் செய்யறேன், உங்ககிட்ட நான் பேசிட்டு நான் போகும்போது என் முதுகை நீ பார்ப்பாய், அவ்வளவுதான் உனக்கு காட்ட முடியும், என்னுடைய முழு உருவத்தையும் நான் உனக்கு காட்ட முடியாது. அப்போ முதுகு இருக்குது அப்படின்னா நெஞ்சும் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஏறக்குரிய கர்த்தர் எப்படி இருப்பாரு அப்படின்னா நம்ம போலவே இருப்பார். என்ன நிறம்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வேதத்தில் சொல்லப்படாத காரியத்துல துணிகரமாக நுழையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்குது. கருப்பு நிறமா, வெள்ள நிறமா, மஞ்சள் நிறமா, இதெல்லாம் ஆராய்ச்சி நம்ம செய்யக்கூடாது. சரி, அவருக்கு தான் உருவம் இல்லையே. வேதம் சொல்லுது தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆவியா இருக்கிற தெய்வத்துக்கு எப்படி உருவம் இருக்குது? அதுக்கு பேர் தான் மகிமையின் சரீரம். அவர் ஆவியா தான் இருக்கிறார், ஆனா நம்முடைய சரீரம் போலவே ஒரு மகிமையின் சரீரம் உண்டு. அந்த மகிமையின் சரீரத்துல தான் நம்ம மரித்து உயிர்த்தெழுகிற சமயத்துல நம்ம சரீரம் நியாய தீர்ப்புக்கு வந்து நிற்காது, மண்ணோட மண்ணா போயிடும். ஆனா வேறொரு மகிமையின் சரீரம் தேவன் நமக்கு தருவார், அதுக்குதான் பேரு மகிமையின் சரீரம் பேரு. அப்போ இந்த சரீரத்துக்குள்ள மனுஷனை தேவன் மண்ணிலே உண்டாக்கினதுக்கு பிறகு தன்னை போலவே வடிவமைத்து ஒரு மனுஷனை உண்டாக்கிட்டு நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மூக்கு வழியா தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். ஊதின உடனேயே மண்ணு மனுஷன் ஜீவ ஆத்மாவாக மாறிவிட்டான், ஜீவனும் ஆத்மாவும் நிறைந்த ஒரு மனிதனாக மாறிவிட்டான். அப்போ இந்த மனுஷ சரீரத்துல இந்த மண்ணான சரீரம் இப்போ ஒரு மனுஷனாக மாறிவிட்டது. இந்த மனுஷ சரீரத்துக்குள்ள மூன்று காரியங்கள் இருக்கிறது. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். சரீரத்தை நம்ம பார்க்கலாம், ஆனா ஆவி ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆவி எப்பவுமே தேவனோடு உறவாடுகிறது, ஆத்மா எப்பவுமே இன்டெலக்சுவல். ஆவியானவர் சொல்லுகிறத நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரத்தை தூண்டுகிறது. ஆனா இந்த சரீரமும் சில சமயத்துல இதுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இந்த சரீரத்துக்குள்ளதான் ஆண்டவர் பலவிதமான சுபாவத்தை வைத்திருக்கிறார். கோபம், சிரிப்பு, அதே மாதிரி காமம், பால் உணர்வு, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. பால் உணர்வு பாவம் அல்ல, செக்ஸ் ஃபீலிங் இட்ஸெல்ஃப் நாட் எ சின். ஆனா அதை தவறான விதத்தில் உபயோகப்படுத்தும் போதுதான் அது பாவமாக மாறுகிறது. ஏன் கர்த்தர் அந்த ஃபீலிங் நமக்கு கொடுத்தார்? பழுகி பெருக வேணும் அப்படின்னா இந்த ஃபீலிங் நமக்கு கண்டிப்பா இருந்தாகணும். அப்போ இந்த ஃபீலிங் தேவன் நமக்கு கொடுத்துட்டு இந்த ஃபீலிங்னால நிறைய பேரு ரொம்ப விதத்துல சித்திரவதப்படுறாங்க. அதுக்குதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, திருமணம் சொல்லிட்டு ஒரு ஏற்பாட்டை பண்ணி இந்த ஃபீலிங்க அங்கதான் நீ காமிக்கணும். அப்ப அது வரைக்கும் இச்சை அடக்கம் ஒரு வார்த்தையை பைபிள்ல எழுதியிருக்கு, அது சரியான மொழிபெயர்ப்பல்ல. இச்சை அடக்கம்னா ஏதோ ஒரு பாஷை மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. ஆங்கிலத்துல செல்ஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தமிழ் இப்படி மொழி பெயர்த்திருக்கலாம், சுய கட்டுப்பாடு. ஆனா அந்த சுய கட்டுப்பாடுலயும் நம்ம கட்டுப்படுத்த முடியுமா? முடியறதில்ல. இயேசுவே சொல்றார், ஒட்டகம் சிவிங்கி இருக்குதே, அது தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. எத்தியோப்பியன் தன்னுடைய நிறத்தை மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஏன்னா அது அவனுடைய ஜெனட்டிக், அது அவனுடைய தேசத்தினுடைய உருவம், அது அந்த நிறம். அது மங்கோலியர்கள் மஞ்சள் நிறமா இருப்பாங்க, யூரோப்பியன்ஸ் வெள்ள நிறமா இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் கருத்த நிறமா இருப்பாங்க, அதை மாத்த முடியாது. ஒட்டக சிவிங்க அந்த புள்ளிய மாத்த முடியுமா? அதனுடைய உருவமே அப்படிதான், ஆனா அந்த புள்ளிய மாத்த முடியாது. அப்புறம் ஏன் ஆண்டவர் அதை சொல்றாரு? உன்னால மாத்த முடியாது, என்னால மாத்த முடியும். அதை சொல்றதுக்காகத்தான் இதை சொல்றாரு. உன் நிறத்தை உன்னால மாத்த முடியாது, உன்னுடைய சுபாவத்தை நீ மாத்த முடியாது. ஆனா நாம் மனசு வச்சா மாத்த முடியும். யாக்கோபு அவனுடைய மாமனார் வீட்டில்
1: Recording in progress.
2: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கம் வாழ்க்கூடாக மாலை நேரடி ஜீவளிச்சத்தை நேரடி ஒளிபரப்பை எங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனால் உங்கள் நிகழ்ச்சி ஜாவும் ஏழு மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை உங்களுடனும் அன்புடனும் அறிய தருகிறேன். இதனால் கர்த்தர் பாராட்டின கிருபையினால் கிருபியாய் தந்திருக்கிறார் இந்த 10 மாதத்தை. 9 கர்த்தர் கண்ணின் மணி ஓலங்களை காத்து நடத்தி வந்திருக்கிறார். அவர் நடத்தின விதம் பெரிது. எங்கள் வாழ்க்கை பாதையும் ஊழிய பாதையும் அவருடைய ஆவிக்குரிய வழி நடத்தல் பெரிதா இருந்தபடியினால் நாங்கள் கடந்து வந்தோம். தல பாதைகளை ஏன் தண்ணீரையும் கடந்து வந்தோம். சோதனையை ஜெயித்தோம். கர்த்தர் நல்லவர். அவர் என்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவராய் இருக்கிறவர் நம்முடைய தகப்பர். மீண்டுமாக சங்க வானொலி கூடாக மாலை நேரடி வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலேயே மாலை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் ஒளியில வாசம் பண்ணுகிற நல்ல தகப்பன், நிராளிலும் ஆராய முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில நீங்க செய்து கொண்டு வருகிறீங்கப்பா. அதில் எங்கள் கண்கள் காணவில்லை, செவியில கேட்கவில்லை, இதயத்தில் அவை தோன்றவும் இல்லையப்பா. அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. அந்த அருமையான சத்தியத்துக்காக, தாளமான உடைய அன்புக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த வேளையிலும் இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பை முடித்திருக்கிறதுக்குள்ளாய் தருகிறோம் கேட்டாவே. தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் பிரசன்ன நம்முடைய ஆளுகை உடைய வழி நடத்த உங்கள் ஒவ்வொருவரும் மேலும் தங்குவதாக, உங்களுடைய வல்லமை எங்களுக்குள்ள சங்கமிப்பதாக, இந்த சங்கம் வானொலி கேட்கிற ஒவ்வொரு மேலும் வல்லமை இறங்குவதாக, இவர்களை முன்குறித்திரோ அவர்களை அழைத்து வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாத்திரங்களாக, நிகழ்ச்சிய போற கிருபைக்காக, ஆசீர்வதிக்க போற கிருபைக்காக நன்றி செலுத்துறேன். தங்க வானொலிக்காக நன்றி செலுத்து. அருமையான தளத்தை எங்களுக்கு களமாக கொடுத்து 24 மணி நேரம் ஓயாத அலையாக அலையாய் எழுந்து அநேகாத்து மக்களை கொள்ளை பொருளாய் பங்கிட்டுக் கொள்ள மகப்பெரிய இந்த வானொலியோடு இணைந்திருக்க எல்லா இணைப்புகளையும் கரத்தை தருவோம் கத்தாவி. ஒவ்வொருமே உங்கையா ஒளிபரப்பை ஆசீர்வதிப்பீராக, மறுவழைப்பை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. இந்த நாளிலும் எந்தெந்த உள்ளத்தோடு எந்தெந்த பாரத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இந்த மாவானுடைய கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த வேளையிலும் உடைய நித்திய வெளிச்சம் அவள் வெளிச்சம் கொடுக்கட்ட. உள்ளத்திலும் இல்லத்திலும் சங்கமீங்காண்டு, விடுதலைய கொடுங்காண்டு, வெளிச்சத்தை கொடுத்து சங்கமீங்க, சுகவாழ்வை கொடுத்து சங்கமீங்க, உமக்குள்ளவர்கள் சங்கமிக்கத்தக்கதாக ஒரு புதிய சுகவாழ் துளிர்கட்டும் இந்த வேள். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் கத்தாவ். நாளிலும் இந்த ஊழியரும் சாபரும் அலசிக்காக செபிக்கிறேன். அவர் கொடுத்த தரிசனங்கள் வெளிப்பாடுகளுக்காக நன்றி செலுத்துறேன். ஆத்தும பாதத்துக்காக நன்றி செலுத்துறேன். இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க, ரத்தத்தால் மூடி பாதுகாத்துருங்க அப்பா. இன்னும் புதிய தொழில் வசதிகளை கொடுத்து புதிய ஊழியர்களை எழுப்பி கொடுத்து உடனே நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன், பிற பிள்ளைகளை உறவுகளை தருகிறேன், அவரோடு இணைந்து ஊழியர்களை செய்கிற எல்லா ஊழியர்களையும் இடத்திருக்கிறத தருகிறேன். காலை முதல் விடுதலை வெளிச்சத்தை நேரத்தை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த மாலை நேர நித்திய வெளிச்சத்தை நீங்க ஆசீர்வதிக்கப்புறம் கிருபைக்கா நன்றி சார். எல்லா இணைப்புகளையும் உடகரத்தில் தருகிறேன். தடைகளை உடைத்து காரியத்தை வாய்க்க பண்ணுவீரா. இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்கிறேன். ஆளும் கேட்டுக்கொள்ள நேர்கள் மறுவழைப்பை கேட்கப்படும் நேர்கள் எல்லாரையும் கூட கருத்தை தரும். ஒவ்வொருத்தரையும் பேர் பேரா குடும்பம் குடும்பம் ஆசீர்வதிங்க. தாழ்ந்துள்ள பிள்ளைகளை ஊழியம் செய்யும்படியா எழுப்பித்தாங்க. இயேசுவின் நாமத்துல செபிக்கிறேன்ப்பா. நாளும் அடியால ஒப்புக்கொடுக்கிற குடும்பத்தையும் ஊழியத்தையும் தாங்கி நடத்துங்க தகப்பனே. என்னோடு இணைந்து தொகுத்து வழங்க ஆட்சேபிக்க நினைத்திருக்க சகோதரி ஆசீர்வதிங்க. அப்படி குடும்பத்து ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய வல்லக்கரம் இந்த ஊழியத்தை நடத்துது என்று எல்லோரும் உணரும்படியா அறியும்படியா அந்த மேல் விட்டறையில ஒரு அசைவு உண்டானது இந்த நாள் இந்த வேளையில தரசைவள் உண்டாட்டு மாட்டார். அப்பா வெளிச்சத்தில் நித்திய வெளிச்சத்தை நாங்கள் காண, வார்த்தையும் வெளிச்சத்துல வெளிச்சங்கான உங்கள் கண்கள் பிரகாசமான மன கண்களை திறந்து வீரத்தில் அதிசயங்களை காணும்படி கிரிய செய்யுங்க. வழி நடத்தின ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து சிவங்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சங்க வானொலி கூடாக மாலை நேரடி வெளிச்சத்தின் நேரடி ஒளிபரப்பிலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனாலும் நாங்கள் நிகழ்ச்சிகளை கண்ணோக்கி பார்ப்போம். இதனால நிகழ்ச்சியானது 7 மணி தொடக்கம் 9:30 வரைக்கும் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் அன்புடன் அறிய தருகிறேன். 7 மணிலிருந்து 7:30 வரைக்கும் நாங்கள் துதி பாடலோடு இணைந்து 7:30 8 மணி வரைக்கும் நாங்கள் கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசு வரும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதி கூட கடன் செல்வோம். 8 மணிலிருந்து நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்து கூட கடன் செல்ல போறோம். இதனாலும் வார்த்தையின் வெளிச்சத்துல முதலாவது தேவ செய்தியை நமக்கு தருகிறார்கள். வெளிச்சத்தை தர சகோதரி பிருந்தா அவர்கள் தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள். இரண்டாவதாக வார்த்தையின் வெளிச்சத்துல தேவ செய்தியை உங்கள் சகோதரி சுபாலங்க அவர்கள் வார்த்தையை வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறேன். மூன்றாவதாக வாசனை வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருகிறார் பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம். முடிவாக நாங்கள் நன்றி சிவாமி ஏறெடுத்து நாங்கள் மீண்டும் இணைவோம் மறுவழிப்போடு. நாம் ஒன்றையும் மகிமைப்படுவதால் அத்தன் நல்லவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். இந்த நாளிலும் உங்கள் அற்பமான ஆரம்பத்தை அவர் அசட்டை பண்ணாலும் விளவாயங்களை நடத்துற தகப்பன் இன்மையான வேதராய் நம் கூடவே இருக்கிறார். அந்த தகப்பனே நம்மை நடத்துகிறார். இதனால நடத்துற தாப்பனிடத்துல நாங்கள் ஒப்பு கொடுப்போம். அவரே நம்மை நடத்தி செல்வார். அவர் பெரிய காரியங்கள் செய்கிற தேவன். இதனாலும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். அவர் செய்ய நினைத்தது அடைபடாது என்பது ஜோபு கண்டதல்ல, நாமும் காண்போம். அதனால நம்முடைய கூடாரத்தை விசாரிப்போர் நாங்கள் குறைவை காண மாட்டோம். என்னோடு சொன்னால் அந்த குறைவை தர அவர் வரையில நிறைவை தர நிறைவானவன், நிறைவான வெளிச்சத்துல நித்திய வெளிச்சத்துல நித்திய சூரியன் நித்தம் ஊதிக்கின்றார். அந்த நிறைவு பெற்றுக்கொண்டு நாங்கள் நிறைவான ஆசீர்வாதத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாங்கள் காண்போம். இந்த நாளிலும் இந்த வார்த்தையானது ஜோபு புஸ்தகம் 5:24 இப்படி சொல்வது, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். ஜோபுவின் புஸ்தகம் 5:24 இப்படி சொல்கிறது, உம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பீர், உம்முடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டீர். ஆமே, ஏன் குறைவை காண மாட்டோமா? அந்த நிறைவானவன் நிறைவை தந்து நம்மை நிறைவாய் நடப்போம். 10 மாதம் என்பது சாதாரண மாதம் அல்ல, நிறைவான மாதம். ஒரு 10 மாதம் சுமந்து எங்களை பெற்று வளர்த்து அந்த தாயினுடைய அந்த பிரசவ வேதனை கடந்து வந்தது எங்களை தாங்கிறது அந்த 10 மாதம். இந்த 10ஆம் மாதத்தில் நாங்கள் இன்னும் கத்திரக்கள் பிறந்த ஆவிக்குள் ஜீவத்தில் பிறப்போம். அது மாத்திரமில்ல, இன்னும் வல்லமையாய் எழும்புவோம். அத்தான் பெரிய காரியங்களை செய்வோம். ஆமையே கத்தர் நல்லவர். ஆமைய இந்த நாளில் அவரை துதிப்போம், செபிப்போம். இந்த நாளில் முதலாவது துதி பாடல் பாட எங்கள் சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பிருக்கிறார்கள். அழைப்பை உட்கொண்டு வந்து துதித்து செபிப்போம். சிஸ்டர் டோலி,
3: நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நேற்றும் இன்றும் மாறாதவரே, என்றும் என்றும் எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற உங்களோட பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துறேன். இஸ்ரவேலின் துதிக்கு வாசம் பண்ணும் தேவனே, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசம் பண்ணும் தேவனே, இப்பொழுது எங்கள் மத்தியில் நாங்கள் உங்களை துதிப்பதற்கு தந்த இந்த மகா அன்புக்கு நன்றி செலுத்துறேன். சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல நீங்க ஒளியாக வந்து ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் உங்களுடைய சித்தத்தின் படி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, யாரும் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரே உங்களை தொழுந்து கொள்வதற்கு அழைத்து வருகிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் உங்களோட கருத்துல கொடுக்கிறேன். அப்பா, நீங்க குயவனை போல ஆண்டவரே அவங்களை வணைந்து பெருமையான பாத்திரமா இருக்கிறவர்களை நிரப்பும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா, மறுபடியாக ஆண்டவரே வேற வேற போகிற ஒவ்வொருத்தரும் கொண்டு வர்ற கவிதைகள் பாட்டுகள் இந்த வார்த்தையின் மூலமாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். பிரதர் ஸ்ரீ சிஸ்டர் ரீட்டா அவர்கள் செய்கிற இந்த ஊழியத்துக்கு ஆண்டவரே, நீங்க தலைவராயிருந்து இன்று மட்டும் காத்து வந்த உங்களோட மகா பிரதான அன்புக்கும் அபிஷேகத்துக்கும் கிருபைக்கும் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த சங்கமம் வானொலி எங்களுக்கு திறந்து கொடுத்து நாங்கள் உங்களே மட்டுமே மகிமைப்படுவதற்கு தந்த இந்த மகா பிரதான பாக்கியத்துக்கு நன்றி செலுத்தி யாரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசு நாமத்தின் மூலமேன் பிதாவே. நன்றி இயேசு, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.

0: ஆமென். கர்த்தரே, எங்கள் அஸ்திபாரமாக எங்கள் மத்தியில் இருந்து அவர் தலைவராக இருந்து இந்த சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல ஒரு புதிதான அபிஷேகத்தை எங்கள் மேல் ஊற்றி ஆசீர்வதிப்பதற்கு எங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக அவர் ஜெபிக்கிறேன். அவர் எங்கள் மத்தியில் இருந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபேலுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். என் பிதாவே நன்றி, இயேசுவே நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: நன்றி சிஸ்டர், உங்களுக்கான ஜெபத்தை எடுத்து அருமையான பாடலை பாடி தன்னுடைய நாமத்தை உயர்த்தி துதித்தீர்கள். அப்படியாக ஜெபித்து துதித்து உங்களை உங்கள் குடும்பத்தினுடைய சேகத்தை நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இணைந்திருங்கள். நாங்கள் சங்கமானது சொல்ல ஒன்றாக சங்கமிப்போம்.
0: அமேன்.
1: ஆமே, நாங்கள் அடுத்ததாக சங்கீத தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இதனால் சங்கீத தியானமாக 25 சங்கீதம் 1 தொடக்கம் 5 வசனங்களை நாங்கள் வாசித்து தியானத்துக்கென ஒரு வார்த்தையை எடுத்து தியானிப்போம். 25 சங்கீதம் 1 தொடக்கம் 5 வசனங்களை வாசிப்போம். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்ருக்கள் என்னை மேற்கொண்டு மகள விடாதே. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தரலும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறே. ஆமேன். இது ஒரு ஜபமாகவே இருக்கிற சங்கீதக்காரன் எப்படி ஜபிக்கிறான், எப்படி இவரை நோக்கி பார்க்கிறான்னு சொன்னார். தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறே. ஆத்துமாவன் உயர்த்துகிறார் யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக. நீ அவர்தான் சர்வ வல்லமுள்ள. அவரிடத்துல இருந்தால் வழிகள் இருக்கிறது, விடுதலை இருக்கிறது, வெளிச்சம் இருக்குது, வாழ்வு இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது, உண்மை இருக்குது, நீதி இருக்கு. இப்படி ஆசீர்வாதம் எத்தனையோ சொல்லிக்கொண்டார். அவருடைய அவர் இல்லாவிட்டால் நானும் இல்லை, நீங்களும் இல்லை.

அழுதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறான் நான்கு அவசரத்தை. பிதாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவிங்க. அதுல நீதி இருக்கு, நியாயம் இருக்கு, உண்மை இருக்கு, நேர்மை இருக்கு, பரிசுத்தம் இருக்கு, அன்பு இருக்கு. அந்த அன்பு இல்லாவிட்டால் அன்றைக்கு நம்ம இப்படி இந்த வானொலிக்கல நாங்கள் எப்படி நினைத்திருக்க முடியும்? விடுதலை இல்லாவிட்டால் அந்த வானொலிக்கல எப்படி நாங்கள் சங்கமிக்க முடியும்? இப்ப தெருவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரும். அவர் பாதைகளை போதிக்கிறேன் என்று சொன்ன அவரே நானே வழியும் நானே சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன்னு சொன்னது. அவரிடத்துல உண்டு ஜீவ பாதை. அந்த ஜீவ மார்க்கத்தை எனக்கும் உங்களுக்கும் தெரியப்படுத்தி இருக்கிறார். தெரியப்படுத்தினால இன்றைக்கு நாங்கள் இன்னும் அவருக்குள்ள அறியப்படுகிறோம். அவருடைய நாமத்தை உயர்த்தும் பாத்திரங்களாக இந்த வேளை இந்த நிமிஷத்துல இந்த நேரத்துல இந்த நொடி பொழுது கூட நமக்கு தந்திருக்கிறார் கிருபையாக. இந்த சங்க வானொலிக்குள்ள சங்கமிக்க அவர் போதித்தபடியாத்த அவர் தெரிவித்தபடியாத்தான் நாங்கள் அறிந்து கொண்டபடியாத்தான் ரட்சிப்பை காண கத்திரிக்கிறியா செய்கிறான். ஆமே அந்த கிருபையும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து துதிப்போம். கத்த நாமத்தை ஒன்றாக மகிமைப்படுத்துவோம். கத்த நாம் ஒன்றே மகிமைப்படுவதாக. அப்பாவும் சமூகத்தில எப்போது மாறாதனை அப்பாவ துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. அப்பாவும் சமூகத்தில எப்போது மாறாதனை அப்பாவ துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காத்தை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை கொடுக்கின்றீர். கூப்பிடும் காத்தை குஞ்சுகளுக்கும் ஆகாரத்தை கொடுக்கின்றீர். அவைகளை பார்க்கலும் எங்களை மிகவும் நேசித்து நடத்துகின்றீர். அவைகளை பார்க்கலும் எங்களை மிகவும் நேசித்து நடத்துகின்றீர். மிகவும் நேசித்து நடத்துகின்றீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை அப்பாவ துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. தாயை போல தேற்றுகிறீர். தகப்பனை போல சுமக்கின்றீர். தாயை போல தேற்றுகின்றீர். தகப்பனை போல சுமக்கின்றீர். தீங்கு வரும் நாட்களிலே கூடார மறைவுக்குள் மறைக்கின்றீர். தீங்கு வருகின்ற நாட்களிலே கூடார மறைவிலே மறைக்கின்றீர். உடார மறைவிலே மறைக்கின்றீர். அப்பாவும் சமூகத்தில எப்போதும் ஆராதனை அப்பாவ துதிக்கையில என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. என் உள்ளமெல்லாம் பொங்குதையா. ஆமையா அப்பா இந்த 9 மாதம் கண்ணின் மணி போல காத்து இந்த 10 மாதத்தையும் கிருபையாய் தந்திருக்கிறேன். நீ தந்த இந்த மாதத்துல உம்மிடத்துல எங்களை விட்டு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். நீராளுகள் செய் நீங்கள் எங்களை நடத்துவீராத. இதுவரை நடத்தின தேவன் இனிமேல நடத்த இனிமேலும் கூடவே இருக்கிறீங்களே அப்பா. நன்றியோடு சோத்திரி நன்றியோடு மை துதிக்கிறோம். நீ சர்வ வல்லவர் சகலத்தை வாழ்ந்த சர்வ ஞானி சர்வம் யாவிக்க தாவி சகலத்தின் சத்தாலை ஜெயித்தங்களுக்கு வெற்றியை கொடுத்தவர் சாமி வென்ற தகப்பனே யோசனையில் பெரியவர் சேல மகத்து மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறேன். உமக்கு நன்றி ஆண்டவர். நன்றியோடு சோஸ்தரிக்கிறோம் அப்பா. அசைவாடும் அண்ணிலாக்கும் எங்களுக்கு இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்களுக்கு.

அவர் இறங்கிடும் நேரமே, இன்று அசைவாடும் மணலாக்கும் எங்களக்கினி ஜுவாலையே, இன்று அசைவாடும் மணலாக்கும் எங்களக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க வாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன், நான் ஒருவன் மாத்திரம் வாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் செபிக்க செபிக்க அவர் தலை அசைப்பார், நான் செபிக்க செபிக்க அவர் தலை அசைப்பார், நெருப்பாய் இறங்கிடுவார் என் தேவன் நெருப்ப

അറിവാടും അനലാക്കും എങ്കളാക്കിനി ജ്വാലയേ, இன்று அசைவாடும் அனலாக்கும் எங்களாக்கினி

0: அக்கினி ஜுவாலை என்று அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை என்று அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலை. எல்லா துதிகன மகிமக்கே தரு இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நாங்கள் அடுத்ததாக வானொலி ஆசீர்வதித்து நேருக்கான ஜெபத்தை ஏறெடுக்க உங்களோட சிஸ்டர் ரஞ்சினி அவர்களுக்காக வாய்ப்புகள் கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம். பிரைஸ் தி சிஸ்டர்,
1: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சுபா, காட் பிளஸ் யூ.
0: பிரைஸ் தி லார்ட், காட் பிளஸ் யூ டு. எடுத்து வாருங்கள் ஜெபத்தை, நாங்களோட ஒரு மனப்படுகிறோம்.
1: ஆமேன் ஆமேன். தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ லார்ட். Thank you, Lord. In ministry, you have given us such a privilege, Lord, to come into your presence, Lord, to worship you, Lord, in spirit and in truth, Lord, with the nations of the world that have gathered together, Lord, in your name, Lord, with 200 plus nations, Lord, 97 stations, Lord, gathering together, Lord, from Sangamam Radio Gospel, Lord, that's right now broadcasting, Lord, from Nitya Balicham, Lord, even as Sister Subha is hosting it today, Lord. Thank you, Lord, for your wonderful blessings in which you have bestowed your wonderful presence, Lord, into the midst of us, where two or three are gathered in your name, you are in the midst of them. Where, Lord, you have promised, Lord Jesus, that you rejoice and you will, Lord, be exalted, Lord Jesus, when we praise you and worship you and adore you, Lord, and bring forth our praises and adoration with praises and thanksgiving, especially this Thanksgiving week, Lord, as we come to you, Lord, celebrating Thanksgiving, Lord, in Canada, Lord. So we thank you, Lord. Thank you, thank you, thank you, Jesus. Now, Lord, even as we, Lord, start the program with Nitya Balicham, Lord, as Sister Raleigh has been already coming and worshiping and preaching you, Lord, and Sister Subha has been hosting, Lord, be with her leader and guider as well, right from the beginning to the end, O Lord. And I pray, Lord, that your the anointing power of the Holy Spirit will rest upon her, Lord, and continue, Lord Jesus, to give her leader and guide her, Lord, accordingly. And I thank you, Lord, for the ways in which only you can do, Lord, that which is of yours, Lord, that comes from heaven above. Let thy kingdom come as it is in heaven. That's what your word says, Lord, even as you have allowed us and taught us to pray, Lord. Oh, we thank you, Jesus. Now we, Lord, as we, Lord, bring the nations of the world with the listeners, Lord, are listening, Lord Jesus, and being blessed by it, oh Father, in the name of Jesus alone. Let there be, Lord, multiple ways in which, Lord, you can come and bless them, Lord, even as their hearts, Lord Jesus, are, Lord, being hungry and coming towards the Lordship of Jesus upon their hearts and lives. I pray, O God, that you, Lord Jesus, inhabit the praises of your people. That means, Lord, when our hearts come before you in spirit and in truth, and we worship you, O God, you come into our lives. You come, Lord Jesus, in the ways only you can, Lord. Establish, Lord Jesus, your kingdom within us. That's why you said the kingdom of God is within you. And Lord, we can come, Lord, in that manner, Lord, bringing your kingdom worship in and through us, Lord, that you would be exalted, honored, glorified, and magnified. There, Lord, even as the listeners that are listening are also joining us in such a worship, O Lord, that, Lord, this worship that comes towards you, Lord, O Lord, will be blessing them in a mighty way, Lord, in ways, Lord, they cannot ask or think or imagine. That's what the word has said, Lord. Eye hath not seen, ear hath not heard, neither has it entered into the heart of man, but God has prepared for them that love God and are called according to his purposes. And also in Romans 8:28, you have said, all things work together for the good of those who love God and are called according to his purposes. Your purposes to be fulfilled in our lives, Lord, is the way in which our heart, Lord Jesus, come after you and seek your kingdom and obey your word, Lord, and live after your will and your power and your principles in our lives as we obey them, Lord, and you would bring it to pass according to your purposes and your will upon our lives, Lord. So we thank you for that, Lord. That's your favor upon our lives. That's the willing and obedient heart that receives it upon our lives, Lord. So we thank you, Lord, for each and every one of them that have gathered and each and every one of them that are eagerly waiting, Lord Jesus, even to hear the gospel messages, Lord, that are coming through the servant's lips that you have, Lord, prepared, Lord, upon their hearts, Lord, to come forth their lips, O Father. Anoint them, Lord, even as they bring forth the word, Lord, that it would, Lord, not according to your word, would not return to us void. But Lord Jesus, you have promised, Lord Jesus, that you would accomplish the thing it was sent to. That is upon their hearts and lives, that Lord, you would, Lord, prepare the soil of their hearts, Lord, as they would receive the word, Lord, and bring forth much fruit upon their hearts and lives through obedience to your word, Lord. So we thank you, Father, even as, Lord, the listeners are listening at this time. Once again, Lord, we pray, Lord Jesus, for all their, the God, our Jireh, God, our provider, would, Lord, be able to, Lord Jesus, only through your power and the way in which you would come, Lord, and provide their needs, Lord, and fulfill their requests, Lord, even as they are waiting upon you, Father. Waiting is something, it's not a denial, but it is something that tries our patience and tests and proves your faithfulness, Lord. At the right time, you would provide. At the right time, you would, Lord, according to your would fulfill that purpose and the request according to your will to be fulfilled in our hearts and lives, Lord. So I thank you for that, Lord. Even as you have said to us, Lord Jesus, they that wait upon you, Lord Jesus, you have promised, Lord Jesus, they will walk and not be weary. They will walk and not faint. They will run and not be fiery. When we wait upon you, Lord Jesus, they will rise up with wings as eagles. That is the way in which you have, Lord, tread upon our lives, Lord Jesus, that you would take up with wings, Lord, upon us, Lord, and we would run, Lord Jesus, like and fly as eagles wings, Lord. So we thank you for that, Lord, that promise, Lord, from Isaiah 40, verse 31. Lord, we thank you, Lord, even as the listeners are listening, they would, Lord, rise up, Lord, with your wings as eagles, Lord, upon them, Father. And I thank you for that promise upon their lives as well. Now I pray, Lord, in the name of Jesus, their mind, body, soul, and spirit, Lord, will align with your word. The principles of God, the power of God, the promises of God be fulfilled upon their hearts and lives, even as you would come forth, Lord Jesus, and rest upon their lives, Lord, because resting is something we have to learn only through obedience to Christ with his word. When we have patience, when we have the knowing in our hearts and our spirits, all things work together for the good of those who love God and are called according to his principles and according to his purposes, then we can rest in that. Then we can be assured upon the word of God that he will never leave us nor forsake us, and all things are working for the good of those who have called upon him. Therefore, Lord, you are supplying their needs according to your riches in glory through Christ Jesus. And also, Lord, mentally, physically, emotionally, and also spiritually, draw them closer to you, Lord, as you take care of all of them, Lord Jesus, according to your will and purposes, I pray in Jesus' name. I also pray for the teamwork that is going on, Lord, even as, Lord, Brother Leslie and Sister Rita are working, Lord, in the background with all of that is going on, Lord. This is nothing but your work, nothing but your will, nothing but the work of the Holy Spirit that is going on, Lord, with all the recordings that are going on and all that is to be done, Lord, into YouTube and Facebook, Lord, for them to go on, Lord, for all the rest that still to go on with the ministry, Lord, to continue, Lord, for many, Lord, to come and, Lord Jesus, be blessed by it and, Lord, come into the knowledge of your salvation. So we thank you for that, Lord. I also thank you for Sister Rita's coordination of the program and all the rest that went on, Lord. So we thank you, Lord, for the ministry that is going on in your name to go forward the end days of ministry. So I thank you in Jesus' name. I also thank you, and we remember Brother Mahindran as well for all that he says and does through the week, Lord. All that goes on for your namesake, Lord, in your will, your power and your glory and your purposes to be fulfilled. Bless him and his family as well. And the weekend meetings that come on, Lord, Saturday and Sunday, Lord, is another way in which you have called it out, Lord, for the blessings, Lord Jesus, for the weekend, as the people come and, Lord Jesus, acknowledge you and worship you and praise you and, Lord, receive that blessing upon their lives as well, I pray. In Jesus' name, amen and amen.
0: Amen, amen, amen. Thank you, sister. Thank you, your powerful prayer. Thank you. God bless you, you and your family, your ministry. Thank you, sister.
1: Thank you. God bless you too, Sister Suba.
0: Amen, amen. நாங்கள் இதுவரை இறைவன் துதி பாட ஜெபங்களுக்கு கூட கடந்து சென்றோம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுவதாக நாங்கள் எடுத்ததாக இணைய போகிறோம். கண்களை எடுப்போம். எனக்கும் பர்வத்துக்கு நீரான்ற போதி கூட மேலும் 30-8 மணி வரைக்கும் நாங்கள் கண்களை ஏறெடுக்கப் போகிறோம். திறப்பின் வாசல் நினைக்க போன்றோம். ஜெபிப்போம், தேமெடுப்போம். ஆமீன். அந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிப்போம். இணையுங்கள், அழையுங்கள். இயேசு நாமத்தை ஒன்றாக மகிமைப்படுத்த உங்களை அன்புடன் வாழ்த்தி நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில் சங்க வானொலி கூடாக உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இதனால் என் கண்களை ஏறெடுப்பு முத்தாசு வெறும் பருவத்துக்கு நேரா என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இதனால் உன் கண்களை ஏறெடுப்போ முதலாவதாக வருகிற திங்கட்கிழமை லாங் வீக்கெண்ட் எல்லாருக்கும் இந்த தேசத்தில் தேங்க்ஸ் டே நன்றி செலுத்த கூறும் கொடுத்த நல்ல நாட்களுக்காக நன்றி செலுத்துவோம். கத்தருங்கள் ஜெபங்களை கேட்டு ஆமென்றும் ஆமீன் என்றும் பல்தர கிருபிகளுக்காக நன்றி. கத்தர் கொடுத்த இந்த புதிய மாதத்துக்காக நன்றி செலுத்துவோம். கத்தர் உள்ளவாய் எங்களுக்கு கிரிய செய்கிறார், கிருபி அளிக்கிறார். நிச்சயமாகவே தாழ்வில் நம்மை நினைத்திருக்கிறார், தாங்கி நம்மை நடத்துகின்ற தாயை போல தேற்றுகிறார், தகப்பனை போல அவர் தோல்ல சுமந்து செல்கிறார். அப்படியாக அவர் கிருபியாய் நடத்துகின்றார். அந்த நடத்துற தகப்பனுக்கு முதலாவது நாங்கள் நன்றி செலுத்த தேசத்தையும் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்துறோம். இதனாலும் என்னோடு இணையங்கள் நன்றி செவ்வம் எடுப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா, கிருபியாய் 9 மாதங்களை நீங்கள் எங்களை நடத்தி வந்தீங்க ஆண்டவர், ஆசீர்வதிங்க கத்தாவே. அப்பா உங்களை நோக்கி கூப்பிட்ட வேலைகளெல்லாம் இறங்கி வந்து எங்களுக்கு இரக்கம் செய்து எங்கள் எல்லைகளை ஆசீர்வதித்தீர், எங்களை சமாதான முள்ளைகள் ஆக்கி நீர் உச்சிதமணி கோதுமையாளர்களை திருப்தி ஆக்கி எங்களை நடத்தின கிருபைகளுக்காக நன்றி நன்றி கோடி கோடி சோஸ்ரம். நாளிடமுடைய கரத்தை இந்த 10வது மாதத்தில் வந்திருக்கோம். ஒப்புகொடுக்கும் நீர் கண்ட மாதத்தை நாங்கள் காணும்படிய, நீர் கண்ட இந்த நாளை நாங்கள் காணும்படிய, நீர் தந்த இந்த நேரத்தை அப்பா நீர் கண்ட நேரத்தை நாங்கள் அனுபவிக்கும்படியாக நித்திய வெளிச்சத்துல வெளிச்சம் கொடுக்க நீங்கள் வங்கி வந்திருக்கிறீரே. அந்த திருமை காய் சோசுரமா நன்றி ஆண்டு நன்றி ஆண்டு. கடந்த நாட்கள் செபித்த செபங்களுக்கு நீங்க ஆவென்றும் ஆவேன் என்றும் பதினந்த கிருபிகளுக்காக நன்றி கேட்பார். அப்பா இந்த மாதத்தை உங்களோட தளத்தில் ஒப்புவிக்கிறோம். விசேஷமா எங்கள் தேசத்துக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிற கத்தாவே திங்கட்கிழமை லாங் வீக்கெண்ட் கத்தாவே, விடுமுறையை கழிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், குடும்பங்களுக்காக செபிக்கிறோம், தனிப்பட்ட ஒரு நபர்களுக்காக செபிக்கிறோம். கத்தாவே எங்கள் தேசத்தின் எல்லைகளை ரத்தத்தால் மூடி பாதுகாப்பீராக, உங்கள் போக்குவரத்தை பாதுகாப்பீராக, உடைய பிள்ளைகளை நீர் வழி நடத்த வேண்டுமா செபிக்கிற இயேசுவின் நாமத்தில் உடைய ஹோலும் தடியும் எங்களை தேற்றட்டும் ஐயா. அருமையான தேசத்துல கொண்டு வந்து எங்களை அழகாய் நடத்தி கொண்டிருக்கிறீரே. அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டவர், கோடி கோடி சோஸ்திரம் ஆண்டவர். தகப்பனே எங்களை உண்மையா உண்மை தெரிந்து கொள்ள உம்முடைய ஆசிரியத்தை சுதந்திரிக்கத்தக்கதாக கிருபை வாசல்களை நடத்திருக்கிறீர்கள். அந்த கிருபைக்காக நன்றி ஆண்டு. தகப்பனே எங்கள் கனடா தேசத்தின் ஆளுநரை ஒப்புக்கொடு, அதிகாரிகளை ஒப்புக்கொடு, பதவியில் இருப்போரை ஒப்புக்கொடு. ஒவ்வொரு குடிமக்களையும் எடுத்திருக்கிறது தருகிறோம் கத்தால், பண்படை தருகிறோம், தரப்படை விமானப்படை எல்லா படைகளையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு வைக்கிறோம் ஆண்டு. பாதுகாப்பு படையினரை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டு. எல்லாரையும் ரத்தத்தால மூடி பாதுகாப்பீராக தகப்பனே. இந்த விடுமுறை நாட்கள்ல நீராளிய செய்வீராக, இந்த தேசம் உமக்கு சொந்தமாவதாக, எங்கள் சிலுவை கொண்டு பிறப்பதாக இயேசுவின் நாம உங்க பிரியமெல்லாம் அற்றுவிருக்கிற காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் பிந்து கொள்வேன் கத்தாவே. உமக்கு சித்தமான செய்ய அப்பா நீ கிரிய செய்யும், திரும்ப செய்யும், பொருளாதார ஆசீர்வதியும் சமூகத்துக்குள்ள நடத்தும் தேசத்தை அத்தத்தால மூடி காத்துக்கொள்ளுமான் ஐயா. இதில் நுழையாமல் பாதுகாத்தனும் அப்பா, உடைய கிருபை சூழ்ந்து கொள்ள எல்லா கவலோடும் பாதுகாத்தனும். எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்ப நல்ல தகப்படும் இயேசுவின் நாமத்தில் நன்றி. ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றியோடு சோசரிக்கிறோம் சோசரிக்கிறோம் நன்றி. நாளும் நாங்கள் அடுத்ததாக கண்களை ஏறெடுப்போம் சோசரும் பருவத்துக்கு நீராக என்ற பகுதியில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக கண்களை ஏறெடுக்க சிஸ்டர் டோலியை அழைப்புக்கு கொண்டு வருவோம். சிஸ்டர் டோலி தேசத்துக்காக செபிங்க. நடக்க போற தேர்தல கத்தர் என்னுடைய பிள்ளைகளை எழுப்பும்படியா செபிங்க. இப்ப இருக்கிற ஆளுநர் சில காரியங்களுக்குள்ளே அவர் சிக்கி இருக்கிறார், அதனால அந்த காரியங்களுக்காக செபியுங்கள். மீண்டும் எல்லோரும் ஆளுநரை எழுப்பி கொடுக்க வேண்டும். எந்தெந்த துறையில் எல்லாம் தேவன் எந்தெந்த அதிகாரிகளை நியமிக்க சித்தமாயிருக்கிறாரோ அந்த அதிகாரிகளை நியமிக்கவும், இஷ்டவேளை பாதுகாக்கவும். என்று சொன்னால் கடந்த நாட்கள் நீங்கள் அறிந்தவைகளை அந்த பிளைட்ல அழிக்க நினைச்சார்கள். ஏப்பூர்ல அவ்வளவு ஜனங்கள் இல்லாவிட்டால் இந்த இராணுவ படை, இஷ்டவேல் இராணுவ படை இதை சுட்டு விழுத்ததுக்கு ஆயத்தப்பட்டிருந்தாங்க. அப்ப அங்கே பயணப்பட்டவர்களும் பைலட்டும் அங்கே இறந்திருக்கலாம். ஆனால் எந்த உயிர்ச்சேதம் இல்லாமல் இஷ்டவேலின் தேவன் உறங்குவதை ஆண்டவரே தூங்குவதும் இல்லை, அற்புதமாய் அற்புதமாய் நடத்தினார். அப்படியா இஸ்ரவேலை காத்து கொண்டிருக்கிறார், இன்னும் பாதுகாக்கும்படியாக, இதுகளின் சூழ்ச்சிகள் மறைமான கண்ணிகள் இருந்து அத்தர் காக்கும்படியாக செபியுங்க. நாங்களோட ஒரு
2: ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. இஸ்ரவேலை காத்தவர் இன்று மாணவரே காக்க வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க ஒருபோதும் அப்பா நான் உங்களை நோக்கி கூப்பிடும் பொழுது நீங்க ஒருபோதும் எங்களை விட்டு விடாத தேவனா இருக்கிறபடியா நன்றி அப்பா. வாக்கு தத்தம் செய்தவரே, வாக்கு மாறாதவரே அப்பா, உமது வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே நாங்கள் கேட்குவதற்கு அதிகமாக எங்களுக்கு கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறீங்க. இஸ்ரவேல் நாட்டுக்காண்டு வருகிறாண்டவரே, அங்கே உள்ள யுத்தங்களும் அங்கே நடைபெறுகிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீங்கள் கண்ணோக்கி பார்க்குறீர்கள் ஆண்டவரே. இப்போ வரப்போற நடக்க போற காரியங்கள் எல்லாற்றையும் ஆண்டவரே உங்களோட கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அவர்கள் வெற்றி கொடி பிடித்து நடப்பதற்காண்டவரே அவர்கள் ஒரு பெரிதான விடுதலை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான் என்று கூறியபடி ஆண்டவரே நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்று கூறிய வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே நீங்கள் ஒருபோதும் அவர்களை மறக்க மாட்டீர்கள் ஆண்டவரே. அவர்களை கண்ணும் மணியும் போல இன்று வரையும் காத்த தகப்பன் இனிமேலும் காக்க வல்லவர் இருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா. அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிதான மதிலை போட்டு அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். குற்றவாள ப்ரொடெக்ஷன் அப்பா, உங்களோட பாதுகாப்பின் கீழாக ஆண்டவரே கீழே இருந்து அவர்களை ஆண்டவரே உங்களோட மறைவில் மறித்து வைக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உன்னதமான மறைவில் ஆண்டவர் உங்களோட நிழலில் தங்கக்கூடியதாக அவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு பாதுகாப்பை கொடுத்து அவர்களை விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு ஒரு தேவ சமாதானத்தை கட்டளை படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நீங்க ஒரு போது அவர்களை கைவிடாத தேவப்பன் ஆண்டவரே அடக்கலமே அப்பா. நீங்க எங்களுடைய நம்பிக்கையின் தேவன் ஆண்டவரே, நாங்கள் எந்த நேரத்திலும் உங்களை துதிக்கும் பொழுது எங்களுக்கு வெற்றி கொடுக்கிற தகப்பனே உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. எல்லா மனிதருக்கும் ஆசீர்வாதம் கொடுக்கிற தகப்பனே நீங்க தான் அப்பா. மனுஷரால செய்யக்கூடாத காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறீங்க. இந்த கடைசி காலத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற எல்லா விதமான அசுத்தமான ஆவிகள் அப்பா இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிற ஆண்டவரே அப்பா. நீங்க நன்றி உள்ளது அப்பா. நீங்க எல்லா தீமையிலையும் நன்மையாக செய்து முடிக்கிற தகப்பனா இருக்கிறபடியா நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. உள்ளான மனிதன் நாளுக்கு நாளாக புதிதாக்கப்படக்கூடியதாக ஒவ்வொரு மனிதரும் சோழ்ந்து போயிருக்கும் பொழுது அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு ஒரு புதிதான வல்லமை கிருபையும் கொடுத்து வழி நடத்துங்க அப்பா. அப்பா நீங்க வேலிகள் கட்டி அவர்களுக்கு ஒரு புதிதான பாதுகாப்பை போட்டு அவளை வழி நடத்த வல்லவராயிருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் ஜபிக்கிற ஜபம் ஒரு போதும் வீண் போகாத வண்ணமாக அவர்களுக்கு ஒரு பெரிதான ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. வர போற பிரச்சனைகளும் ஆண்டவரே நீங்க உங்களுக்கு முன்பாக போய் நீங்க அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. நாங்களோட பரிசுத்தமான ஆவியானவரே எங்களுக்குள்ள நீங்க ஜீவிக்கும் பொழுது நாங்கள் உங்களோட நாமத்தின் மூலம் இதை கேட்டாலும் எங்களுக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறீங்க. நீங்க நன்றி செய்யறதாக நான் நன்மை செய்யறதாக உங்களுக்கு நன்றி கூறுவதற்கு ஆண்டவரே நாங்க அப்பா இவ்வளவோ கோடி கோடி நன்றி கூறுகிறமானவரே. இப்பொழுது எங்கள் மத்தியில் இந்த கிரிகை செய்து கொண்டிருக்கிற கிரிபேல் காண்டி நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தகப்பனே இப்பொழுதும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தின் மூலம் அந்த நாட்டை காக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு அங்குள்ள மக்கள் உங்களுக்கென்று எழுந்து பிரகாசிப்பதற்கு ஆண்டவரே உங்களோட உன்னதமான தேவ ஆவியை ஊற்றி அவர்களை அப்பா ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. மனுஷரால் செய்ய கூடாத காரியங்களை நீங்க செய்ய வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஆள் கடலில் நாங்கள் அலையிலே அசையும் போது ஆண்டவரே நீங்க அன்பராக அந்த படகில் இருக்கிற தகப்பனே அவர்கள் தூங்கும் பொழுதும் அவர் களைத்து போய் முடியாமல் இருக்கும் பொழுதும் ஆண்டவரே அவர்களை கண்ணோக்கி பார்க்குற தேவனாய் இருக்கிறீங்க. அந்த நாட்டை ஆசீர்வதிங்க. இஸ்ரவேல் தேசம் உங்களுக்குரியதையா அப்பா. நீங்க அவர்களை பாதுகாத்து அவர்களை உங்களை சித்தத்தின்படி நடத்தும்படியா ஜபிக்கிறேன். நானே வாழியின் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்ன தகப்பனே இப்பொழுது உங்கள் ஜீவனை அங்கு அருளிய அவர்களுக்கு ஒரு பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜபிக்கிறேன் அப்பா. இயேசுவே நீங்க நன்றியுள்ள தகப்பன். ஆவியானவரை உங்களுடைய அன்பை அதிகமாக அவங்களை கொடுத்த அந்த சீனாய் மலையில் இறங்கி வந்தவரே, ஆத்மா தாகத்தை தீர்ப்பவரே, இப்பொழுதும் அந்த அங்கு உள்ள மக்கள் அந்தவரே பரிசுத்தமான சபையில அங்குள்ள சபையில் அண்டர் கிரவுண்ட் சபைகள் எல்லாவற்றையும் காலத்திலும் அப்பா ஒரு பெரிதான பாதுகாப்பை கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லருடைய நிழலில் தங்கும் பொழுது அப்பா நீங்க அவர்களுக்கு ஒரு அப்பா உங்களோட கிருபே கொடுத்து வழி நடத்த வல்லவரா இருக்கிறீங்க. அதுக்கான நன்றி செலுத்துறேன். வாதே உந்தன் கூடாரத்தை அணுகாதபடி அவர்களை ஆண்டவர்கள் இரத்த கொட்டையின் கீழ் மறைத்து வைத்து அப்பா உங்கள் இரத்தத்தை அந்த இடத்துல தள்ளிக்கும்படியாக ஜபிக்கிறேன். அப்பா நீரே வழியும் சத்தியம் ஜீவன் என்று கூறியபடி அந்த ஜீவனை ஆண்டவரை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அங்கு ஒரு அற்புதத்தை அதிசயங்களை செய்யும்படியாக ஜபிக்கிறேன். குருடர்களை பார்க்க செய்து செவிடர்களை கேட்க செய்திருப்பா முடவர்களை நடக்க செய்தவரே இப்பொழுதும் அங்குள்ள எல்லா விதமான தீமையில் இருந்து யாவரையும் அப்பா நீங்க விடுதலையாக காக்க வல்லவரா இருக்கிறீங்க. அதிசயமானவரே அற்புதம் நிறைந்த தகப்பனே எமக்கு நன்றி நன்றி. அழைத்தவரே நீங்க உண்மை உள்ளவரானபடியா யாவரும் உங்களுடைய திரு கரத்தின் மூலாக்கமாக அவர்களை உங்கள் சித்தத்தின்படி நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களை நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி. நன்றி உங்களுடைய கிருபையின் மூலமாக முடி சேற்றி நீங்க பாதுகாத்து கொண்டு வர்ற கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என் பிதாவே நன்றி இயேசுவே நன்றி. ஆமென் ஆமென் ஆமென்
0: ஆமென் ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர் பாரப்பட்டு ஜெபித்தீர்கள். பாரமாய் ஜெபித்து கத்தர் கேட்டு ஆமென்றும் ஆமென்று பதில் தருவார். உங்கள் சுவாசம் உங்களை ஜெபித்து உங்களை உங்கள் குடும்பத்தின் ஊரியத்தை கத்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமென் அடுத்ததாக நாங்கள் ஜெபிப்போம். மத்திய கிழக்கு நாடுகளுக்காக கத்தாருக்கா ஜெபிப்போம். இன்னும் காசா மக்களுக்கு ஆட்சேபிப்போம். அவுதிக்கு ஆட்சேபிப்போம். மனுக்கு ஆட்சேபிப்போம். ஜூஏக்கு ஆட்சேபிப்போம். அப்படியாக தேசங்களை கத்தர் பாதுகாக்கணும். எல்லாவற்றையும் சமாத்து நடத்தும்படியாக இன்னைக்கு அந்த யுத்தத்தை மூன்றாவது ஆண்டை கொண்டாடுகிறார்கள். இன்றைய நாளில் அக்டோபர் 7 இஸ்ரேல் மூன்றாவது வருஷத்தை கொண்டாடுகிற நேகூர்கள் இந்த யுத்தத்தால பாதிக்கப்பட்டு மன நோய்க்குள்ள மன வேதனைக்குள்ள மன சஞ்சலத்துக்குள்ள செய்வது அறியாத இந்த மக்களோட கண்ணீர் கத்தர் பதில் கொடுக்கும்படியா ஜெபிப்போம். என்னோட ஒருமனப்படுங்க. நாங்கள் ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே நன்றி தகப்பதே நன்றி ஆண்டவரே. நாலு மத்திய கிழக்கு நாடுகளை உங்களை திருக்கரத்துக்குள்ளாய் தருகிறேன் கத்தாவை. அப்பா நீர் ஆளுகை செய்வீராக. யுத்தம் தொடங்கி கத்தாவை தேசம் மூன்றாவது ஆண்டை கொண்டாடுகிறது. நீனே கூறுறது கத்தாவை இந்த அக்டோபர் 7 ஆரம்பித்த அந்த யுத்தம் கத்தாவை. அப்பா இத்தனையோ இந்த யுத்தத்தால பாதிக்கப்பட்டு உறவுகளை இழந்து உடமை இழந்து இதுக்கு வசதி இழந்து கத்தாவை எத்தனையோ மக்கள் மன நோய்க்களை மன சஞ்சலத்துக்களை மன தவிகளுக்குள்ள தள்ளாடி போயிருக்கிற கத்தாவை. நீரோ தளர்ந்து போற கைகளை திடப்படுத்தும் தள்ளாடு முழங்கால்களை பலப்படுத்தும் மன தைரியத்தை கொடுக்கிற தகப்ப நல்லவா ஒரு வார்த்தை எழுதியிருக்கப்ப இந்த வார்த்தையை அவர்களுக்குள்ள அனுப்புறோம் ஆண்டவர். மீண்டும் மீண்டும் யுத்தத்தால் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் இடிபட்டு கொண்டிருக்கவும் கண்ணீரோட வாழ்க்கையா இருக்க கலங்கின வாழ்க்கையா இருக்க வேதனை நிறைந்த வாழ்க்கையா இருக்க துக்கம் நிறைந்த வாழ்க்கையா இருக்க அப்பா நீ தான் இந்த வாழ்க்கையை மாற்றி அவளுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்க முடியாச்சு. சஞ்சல தவிப்புல எடுத்துக்கொடுவாச்சு மன நோய்களை மாற்ற முடியாச்சு. மாற்றி போயிடுங்கப்பா உணர்விலாம சங்காரமாய் போய்விடாதபடி ஒரு விசினியர் கண்ணோக்கி பார்க்க வேணுமாச்சு. உடைய அணிகடாப்பட்ட கரத்தில் ஏற்க வேணுமாச்சு. யுத்தங்களை ஓயப்பன்ற கத்தர் நீங்கப்பா ஆளுநரோட அதிகாரிகளோடு பதவியில் இருப்போரோடு பேசுவீராம் நடத்துவீராம். அல்லாத மனுஷிகள் சூழ்ச்சிகள் தந்திரங்கள் எல்லாம் உமக்கு மறைவாக ஒன்றுமே இல்லையப்பா. நாளிலும் எல்லா சூழ்ச்சிகளும் தந்திரங்களை முறியடித்து செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அப்பனே நேசமுடைய வீடு பழாய் போக கூடாது கத்தால் ஒரு சுத்த வீடா ஜப வீடா துதியின் கூடாரங்களா ஒவ்வொரு உள்ளமும் இல்லமும் தேசமும் ராஜ்யமும் அள்ளும் மட்டும் இயேசுவின் நாமத்தினால். அழுகை செய்யுங்கப்பா விடுதலையாக்குங்கப்பா சமாதான பிறவு நீங்க அந்த உள்ளத்துல இந்த மனங்களுக்குள்ள சமாதத்தை கட்டளையிடுங்க. எல்லா சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம் என்று சொன்னீங்க ஓடி போட்டும் இயேசுவின் நாமத்தினால். இந்த அப்படிப்பட்ட மன நோய்களுக்குள்ள பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகள் சிறியோர் முதல் தாயின் வயிற்றிருக்கிற பிள்ளை வரைக்கும் அப்பா நீ தாங்குவீரா நடத்துவீரா வேதனையை மாற்றி போடுவீரா கண்ணீரை கள்ளி போய் மாற்றுவீரா இயேசுவின் நாமத்துல குறிச்சு விடுதலையாக்குங்க அந்த வேதனை, விடுதலையாக்குங்க அந்த துக்கத்திலே, விடுதலையாக்குங்க அந்த துயரத்திலே. இயேசுவினா தவப்பு கொடுத்து சுமங்க துபத்தை கொள்ளும் ஜீவன் உள்ள நல்ல தவப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவர். அப்பா நான் விண்ணப்ப சத்தத்தை கேட்டு வரையே நன்றி. பலதரப்புற கிருபைக்காக நன்றி அப்பா. சோஸ்ரம், சோஸ்ரம் ஆண்டவர். ஆமீன். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசுரம் பருவத்துக்கு நேரம் என்ற பகுதியில் அங்கே இணைந்திருக்கிறோம். கண்களை ஏறெடுக்க சிஸ்டர் அஞ்சினி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வருவோம். பிரைஸ் ஓ சிஸ்டர் அஞ்சினி.
1: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சுபா.
0: பிரைஸ் தி லார்ட். கண்களை ஏறெடுப்போம். ஒத்தாசுவரும் பருவத்துக்கு நீர் என்ற பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் கண்களை ஏறெடுக்க வேண்டிய பகுதியானது பிரான்ஸ் தேசத்துக்கு அச்சபீங்க. பிரான்ஸ் தேசத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் அறிவீர்கள். வன்முறையில் ஈடுபட்டு நேகரை அடித்து துன்புறுத்தி கடைகளை எரித்து சூறை ஆடி கொண்டிருக்கிறார்கள். இந்த வன்முறையின் ஆவியை விந்து கட்டி செபிங்க. அந்த தேசத்துக்கு ஒரு சமாதானத்தை கற்றுக் கொடுக்கும்படியா இன்றைக்கு அநேகர் எத்தனையோ அதாவது கடைகளை எரித்து விட்டு வெளியில நிற்கிற நிற்பந்த நிலைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த பிரான்ஸ் தேசத்தை கத்தர் ஆளுகை செய்யும்படியா அந்த அதிகாரிகளோடு, அந்த ஆளுநரோடு, அந்த அப்படிப்பட்ட வன்முறை ஈடுபடுவோடு கத்தரடி கரம் தொடும்படியாக அமைதியாக இறையாது என்று சொல்லும்படியாக இதை நடப்பிக்க கத்தகைய செய்யும்படியா
1: Lord, and you sent forth the power of the Holy Spirit, Lord, upon your people that are called by your name, Lord Jesus. Would, Lord, come out, Lord, in the name of Jesus and Jesus alone, standing, Lord Jesus, in the power and authority and the Lordship of Jesus Christ upon our lives, that is called the church, that is called the kingdom of the people of God that are coming from the kingdom of God. So I thank you, Lord, for that authority and power in the name of Jesus as we stand together as one man, Lord, across the universal church, across the people that are listening from 200 nations together, Lord. We stand together as one man, Lord, with the team that is going on from Sangamam Radio Gospel at this moment, oh God, that we come against, Lord, the forces of evil and darkness, even as these prevail, Lord, across the nations of the world. We right now, Lord, remember specifically, Lord, France, Lord, that has been under such attack in the name of Jesus. The Lord, what is happening, Lord Jesus, it is no surprise, like you have already said, Lord, in the world you will have tribulation. But be of good cheer, I have overcome the world. Because the end days of the times, Lord, that is, Lord, in focus, Lord, is coming to Lord Jesus in the focus in which it is happening, Lord, the ways it is, Lord, that you are, Lord, oh God, separating, Lord, and even, Lord, bringing into focus, Lord, what it should be and what it should not be. And Father, Lord, therefore, Lord, people that do not know you, Lord, they are only responding, Lord, the way they are, Lord, emotionally and every other way possible. Father, therefore, I pray, God, that the God of peace, the God of salvation, the God of the power and authority that can come through only with His word and His principles is able to bring forth that peace. Therefore, we are peacing the priority and in the name of Jesus Christ upon France, in Jesus' name, upon the leadership, upon the people that you, Lord Jesus, brought together through the communities, through the, Lord Jesus, the very families you put into those communities, through the churches, Lord, that you have given power and authority upon France, Lord, that you would show forth your power and authority coming forth through your very word that would come into existence right now, proving yourself faithful, Lord, from the pulpits, Lord, into the people, oh God, that these pulpits will not come, Lord Jesus, just with words without power, but they would show forth and prove your power, Lord, and authority through the word that is being preached, Lord, that your power would, Lord, come into emanation, Lord, come into proving, Lord, who you are and who your mighty act of your power is, Lord, that you showed forth like through Moses, Lord, oh God. You are the same God who has not changed. You who showed forth all those miracles through Moses, through the hand of the leadership of Moses, Lord, you can do the same thing, Lord, in the power through that power, Lord, through that worship of the people, oh God, that come through with your name. Especially we pray for the church in France, Lord, that you would give such worship and such power, Lord, and authority coming through the pulpits, coming through the leadership of the churches, that you would, Lord, array them, fill them, with might and power upon them, Lord, that they will take this as a challenge upon themselves, Lord, to the church, Lord, to the people of God, that they are the only witness that you can leave behind, the only power that can work against the evil and darkness upon that very country. We pray as we stand together with them, Lord, taking authority upon that very situation right now, eradicate, dissipate, and Lord, completely, Lord, take it under your control and power and authority. Bring forth that kingdom of peace and righteousness. Bring forth, Lord, and eradicate everything that is not, and disperse it, Lord, that is not of you, Lord, in the name of Jesus. So we thank you, Lord. You are the God of the people that you created and put in that very place, Lord, and the leadership also we give to you, Lord, that you would, Lord, only bring forth justice and peace and mercy alone, and nothing else can ever prevail other than that holy God would show forth himself, pray faithful and true to show forth who he is, that like you already did, Lord Jesus, and brought forth, Lord, into other countries, Lord, showing yourself, Lord, in that way, Lord, even in Germany and places, Lord, oh God, that you can do that, Lord God, even in France, Lord, you can bring forth that righteousness to shine forth, Lord, through the Lord, clouds of glory coming down upon them. Open their clouds of glory with your wonderful power of mercy coming down upon your people, oh France, right now in Jesus' name. And Lord, there's something, Lord, when enemy comes like a flood, the Spirit of the Lord will lift up a standard against them. And when they, Lord Jesus, what the enemy meant for evil, you will turn it for their good, Lord. That is who you are, oh God, in your ways in which you would show forth yourself, Lord, for the church that is praying, standing in the gap as we do, Lord, together with them, Father. And we know that that is going to be, Lord, for a purpose and a plan. You would come through, and you would, Lord Jesus, turn it, Lord, in a mighty way, Lord, that you can, Lord, turn things around for the way, Lord, that the church would only can do it, and you are doing it through the church, because you are that power, you are that authority, the Lordship of Jesus and Jesus alone, the kingdom power and authority coming through into the land of France. We pray and ask it in Jesus' name. Amen and amen.
0: Amen, amen, amen. Thank you, sister. Thank you. You are good. Thank you so much. God bless you and your family, your ministry. Thank you, sister. Amen.
1: Amen. Victory in Jesus' name. Amen.
0: Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. Amen. தங்களை ஏறெடுப்போம். இந்த நாட்களில் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். கைவிடப்பட்ட விதவை பெண்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுடைய தேவையை சந்திக்கப்பட்டு அவர்களை விசாரித்து பார்த்து வழி நடத்தும்படியாய் கைவிடப்பட்ட பெற்றோருக்காக ஜெபிப்போம். என்னோட ஒரு மனப்படக்கள் சோற்றமாண்டவரே, நன்றி தாவப்பரே, நன்றி அப்பா. இதனால் எனக்கு தாவே கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்காக செவிக்கிறோம், கைவண்ணங்களுக்காக செவிக்கிறோம், விதவை பெண்களுக்காக செவிக்கிறோம், கைவிடப்பட்ட பெற்றோரும் இடத்திற்கிறதுக்குள்ள தருகிறோம். அப்பா, நீர் கைவிடாதவர் தகப்பனே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு நன்றா. இடத்திற்கிறதுக்குள்ளாய் தருகிற மனுஷன் கைவிடலாம், சூழ்நிலை கைவிடலாம், மருத்துவம் கைவிடலாம் ஆண்டவர், ஆனால் நீரோ கைவிடாத தகப்பனிடத்துல கரம் பற்றி நட்டத்தும்படியாக அப்பாவிடத்தில் இருக்கிறத நீட்டும்படியாக அவ்வளோ செவிக்கிறோம் ஆண்டவர். உலகத்தாலும் உற்றாலும் அவர்கள் மாசுபடாத படிக்கு, வேதனைப்படாத படிக்கு, துக்கப்படாத படிக்கு, எங்களை யார் விசாரிப்பார், எங்களை யார் தொடுவார், எங்களை யார் நடத்துவார், எங்களுக்கு யார் போஷிப்பார், எங்களை யார் உடுத்துவிப்பார் என்று தவிப்போடு சஞ்சலத்தோடு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செவிக்கிறோம் கத்தாவ். இந்த நாட்கள் பொல்லாதவளா இருக்கு கத்தாவ், இந்த நாட்களை நீர் அறிந்திருக்கிறீர் கத்தாவ், தூரத்துல இருந்து நீங்கள் ஆராய்ந்து அறிகிறீர் கத்தா. எங்கள் நினைவுகளும் உடைய நினைவுகளும் அல்ல கத்தாவ, உடைய நினைவுகள் நடத்த வேண்டுமாயிருக்கிறார்கள் ஒவ்வொரு விதவைகளையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்ன கத்தர் நீங்கள் அல்லவா, துணையாளர் நீங்க துணை நின்று நீங்க உன் சென்று வழி நடத்த வேண்டுமாச்சு. விசாரிக்க வேண்டுமாச்சு, அவளை போக்கோவியா போஷி தொடுத்து வைக்க வேண்டுமாச்சு, அவளை நீங்க கூடார மறைவில் ஒழித்து மறைத்து வைக்க வேண்டுமாச்சு, இயேசுவின் நாமத்தினால பாவம் சகித்து கண்களிச்ச ஜீவத்தின் பெருமையால் மேற்கொண்டு விடாத படிக்க யோவும் யோவு வீட்டையோடு கூடாத அவனுக்கு உண்டான எல்லாம் வச்சு நீங்க வேலி அடைத்தது போலப்பா, இந்த பிள்ளைகளை நீங்க வேலி அடை போஷித்து மகிழ்விக்க வேணுமாச்சு, துக்கங்களை சந்தோஷம் மாற்ற வேணுமாச்சு, விரோதமா எழும்புற எந்த ஆயுதங்கள் வாய்க்காதே போன்று கட்டளை கொடுக்க இயேசுவினாம், உட வல்ல கருத்துக்களாக எப்ப கொடு நீ ஆசிரியத்து மகிழ்விக்க வேணுமா, விசாரித்து போஷிக்க இயேசுவினாம், அப்ப கொடுத்து செவைக்கிற செவத்தைக்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன் ஆமேன் ஆமேன், நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவர், கண்களை ஏறெடுப்போம் முத்தாசுவின் பருவத்துக்கு நேரான்ற பகுதி இந்த கிருபைக்காக நன்றி அப்பா, பாரத்தோடு வந்தேன் கத்தாவே அப்பா, தாகத்தோடு விட சமூகத்தை நாடினு கத்தா, வேலையின் தாகத்தும் பாரத்தை அறிந்திருக்கு கத்தாவே அப்பா, இந்த ஜப வேலையை தந்து உமையோக்கி அப்பா கூப்பிட சோத்திரத்தோடு உமக்கு தெரியப்படுத்துங்கள் விண்ணப்பங்களை, நீங்க திரும்ப பாராட்டினே தெரிய செய்தீங்களே, உனக்கு கரத்தின் தெரிய வெளிப்படுத்தினீங்களே, அந்த கிருபைக்காக நன்றி, கோடி கோடி நன்றி, நாள் நீங்க ஆமன்றும் ஆமீன் என்று பதிலப்புற கிருபைக்காய் சோஸ்திரம், நாள் முடிந்து செமித்ததோடு சுசர்க்கா நன்றி செலுத்துறேன், என் குடும்பத்தை ஊழியத்தை வெளியடைத்து பாதுகாப்பீராக, எல்லா காவலோடு கூட இது வழி நடத்துவீராக, இயேசுவின் நாமத்தில் புகழ் செபிக்கிறேன், அதே போல இணைந்து ஜெபிச்ச சோதர் ரஞ்சனிக்காக செபிக்கிறேன், என் குடும்பத்தை ஊழியர்களை ஆசீர்வதிப்பீரா, வழி நடத்துவீரா, எல்லா காவலோடு உள்ள பாதுகாப்பீரா, முகத்தை பார்த்த கத்த அவருடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை ரட்டந்தனை ஆசீர்வைத்த கத்த இதனால் இவர்களை அப்படியாக ஆசீர்வைத்து தெருக பண்ணுவீரா, இயேசுவின் நாமத்தில் இவர்கள் ஆசீர்வதி செவிக்கிறான், அதே போல அடியாளின் குடும்பத்தின் ஊழியர்களை ஆசிர் நிலைகளை விசாரிப்பையும் கலந்தாங்கி நடத்திட்டு நாமத்தில் புகழ்ச்சது நன்றி செலுத்துற இந்த வேலைக்கா, தொடர்ந்து மொழி நடத்த போற கிருபைக்கா நன்றி, வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி ஆசிரித்தாங்க, இணைய போற ஊழியர்களை ஆசிர்வதிங்க, உங்களால் அவர்களை மறைத்து நீங்க வெளிப்படு ஆவியான வெளிப்பாடுகளை கற்றுத்தாங்க, பிரகாசமான மனக்கண்களை திறந்து வேத்துல அதிசயங்களை நாங்கள் காணும்படியா குடும்பத்தினுடையாசீர்வதிப்பாராக, அதற்கு மகிமை உண்டாவதாக, ஆமீன். நாங்கள் அடுத்ததாக இணைய போகிறோம் வார்த்தையின் வெளிச்சத்தின் நேரத்தில், சரியா டொரண்டோ நேரம் 8 மணி, முதலாவது செய்தியோடு சகோதரி பிறந்தார்கள் இணைத்திருக்கிறார்கள், வெற்றி எல்லாம் தொகுத்து வழங்க சிஸ்டர் ரஞ்சினி அவர்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள், அவரோடு நாங்களும் இணைவோம், கர்த்தர் நாமத்தை ஒன்றாக மகிமைப்படுத்துவோம், தொடர்ந்தும் வழி நடத்த சிஸ்டர் ரஞ்சினியிடம் ஒப்புக் கொடுப்போம். பிரைஸ் தி சிஸ்டர் ரஞ்சினி.
1: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் சுபா.
0: பிரைஸ் தி லார்ட். ஆமென்.
1: இதை தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் பிருந்தா அவர்கள் களையத்தில் நிற்கிறார், அவர் முதலாவது செய்தியை கொண்டு வருவார், அவரை நாங்கள் இப்பொழுது வரவழைப்போம். சிஸ்டர் பிருந்தா வாருங்க.
3: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க?
1: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், வாருங்கள், கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை உங்கள் உதடுகள் மூலமாக அவர்கள் உங்களை அபிஷேகித்து உங்களுடைய இருதயத்திலே கொடுத்த அந்த வார்த்தையை வந்து எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.
3: ஜபத்தோடு கூட ஆரம்பிக்கலாம். தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, கிருபைகள் நிறைந்தவரே நன்றி ராஜா. அப்பா பிதாவே, மை நன்றியோடு துதிக்கிறோம், இயேசுவே மை நன்றியோடு துதிக்கிறோம், ஆண்டவரே ஆவியானவரே மை நன்றியோடு துதிக்கிறோம், ஆறுதலின்